ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலே நாம் சில பேர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர் தானே, ஆனபடியால் நாம் ஏன் அவரிடம் நம் தேவைகளை கூறி ஜபிக்க வேண்டும் என்று சில பேர் சொல்வார்கள். சில பேர் சொல்வார்கள், பிதா அறிந்திருக்கிறார், அவர் இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்களை எல்லாம் அறிந்தவர் தானே, ஆகவே நாங்கள் சொல்லும் முன்பதாக அவருக்கு எல்லாம் தெரியும், ஆகவே நாம் ஜபிக்க தேவையில்லை என்று சொல்லுகிறவர்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர் எவ்விதமாக எங்களை ஜபிக்க சொல்லுகிறார்? நாங்கள் ஜபம் என்றால் என்ன? இந்த வேத புத்தகத்திலே இந்த ஜபத்தை குறித்து எவ்விதமாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார் என்று பார்ப்போம். நாம் ஏன் ஜபிக்க வேண்டும்? ஜபம் தேவனுடன் பேசுகிறது தான் ஒரு ஜபம். அந்த ஜபத்தை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று தேவன் எழுதியிருக்கிறதை குறித்து நாங்கள் தியானிப்போம். ஜபம் என்பது நம்மை ஆண்டவருக்கு ஒரு தெரியப்படுத்தும் ஒரு காரியம். அது மட்டுமல்ல, தேவனோடு நாங்கள் பேசுகிற ஒரு தியானம், அது டிவோஷன் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த ஜபம் செய்யும் போது மற்றவர்களுக்காக நாங்கள் பரிந்து மன்றாடுதல். இப்படியாக நாம ஜபிக்கும் போது நாங்கள் அங்கே மற்றவர்களுக்காக செய்யும் ஒரு ஜபத்துக்கூடாக நாங்கள் அதற்கூடாக பதிலை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். தேவனோடு பேசுவதுதான் ஜபம். எங்களுடைய இருதயத்தில் உள்ளவற்றை தேவனுக்கு தெரியப்படுத்துவதுதான் ஜபம். அதன் பலனாக நாங்கள் என்ன செய்கிறோம்? அனிதினமும் ஜபிக்கும் பொழுது அவருடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தை நொறுக்குவதனாலும் ஜபத்துக்கூடாக நாம் பிசாசின் கிரியைகளையும் ஜெயிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் பரிசுத்தன் ஆவியினுடைய அபிஷேகத்தை கூட நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக நாங்கள் அனுபவ வாயிலாக நாம் அநேகர் சொல்ல முடியும். ஆகவே ஜபிக்க ஜபிக்கத்தான் நமக்கு அந்த ஜபத்தை பற்றிய அருமையும், அது நாங்கள் ஜபிக்க வேண்டும் என்ற ஒரு கடமை உணர்வு, ஒரு கடமை உணர்வும் நமக்கு வரும். அதால் ஜபிப்பதால் கிடைக்கும் பலன் என்ன? நமக்கு அது சுகத்தையும் தருகிறது. பிரேயர் பிரிங்ஸ் ஹெல்த். ஆண்டவராகிய தேவன் அதை பற்றி இங்கே கூறுகிறார். நாங்கள் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று அவர் எத்தனையோ இடங்களிலே நம்முடைய வார்த்தை மூலமாக எழுதியிருக்கிறார். ஆகவே நாங்கள் மத்தேயு 6:6 பார்க்கும் போது அங்கே அவர் சொல்லுகிறார், சீஷரை பார்த்து சொல்லுகிறார், மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் என்று எச்சரிப்பு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஜபிக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு சொல்லும் பொழுது, நீயோ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, அதை ஜபிக்க வேண்டிய ஒரு மாதிரியை அங்கே அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஜபம் தான் எங்களுக்கு ஜெயத்தை தரும். இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் வல்லமையாய் ஊழியம் செய்ததற்கு காரணம் அவர்களுடைய தனிப்பட்ட ஜபம். நாங்கள் உலகத்திலே இன்னைக்கு உலகத்தை அசைத்த எத்தனையோ ஊழியக்காரருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும் போது, மிஷனரிகளுடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கும் போது, அவர்களுடைய தனிப்பட்ட ஜபம்தான் அந்த ஜெயத்துக்கும் வெற்றிக்கும் காரணமாய் முடிகிறது. மத்தேயு 6:13 வரை அவர் கற்றுக் கொடுக்கிறார், பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜபத்தின் மாதிரியே அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதாவது பிதாவை நாங்கள் மகிமைப்படுத்தி துதிக்க வேண்டும். துதி கன மகிமை எல்லா வல்லமைக்கும் பாத்திரராகிய அவருக்கு நாங்கள் வல்லமையை மகிமையும் அவருக்கு கொடுக்கும்படியாக அவர் பரிசுத்தர் என்று அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் ஜபிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்ததாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, தேவனுடைய பரலோக ராஜ்யம் நம் மத்தியில் இறங்கும்படியாக நாங்கள் ஜபிக்க வேண்டும். ஆனபடியால் தான் இயேசு, இதோ பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, அது உங்களுக்குள் இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். அது மட்டுமல்ல, மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தின் தேவ சித்தம் செய்யும்படியாக அவர் இங்கே அழைப்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் முதல் முதலாக ஊழியம் செய்கிற காலத்திலே அவர் பரலோக ராஜ்யம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், பலவந்தம் பண்ணி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறி கூறுகிறார். அடுத்ததாக, தேவனுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல
பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜபிக்கும்படி கூடுகிறார். இதை கேட்கிற ஒவ்வொரு நாங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் என்ன, ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற விருப்பம் என்ன, ஆண்டவர் என்ன காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார் என்று அறிவதற்கு, தேவனுடைய சித்தத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு, அவருடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம் என்று கூறுகிறார். அடுத்து நம்மை போஷித்து வழிநடத்திய இறைவனிடம் வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று அவர் கூறுகிறார். மாம்ச பிரகாரமான ஆகாரம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமான ஆகாரத்தையும் அங்கே அவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று அங்கே அவர் கூறுகிறார். அதாவது மற்றவர்கள் செய்யும் குறைகள், மற்றவர்கள் எங்களை உபத்திரவப்படுத்தினால், மற்றவர்கள் எங்களுக்கு செய்யும் தவறான காரியங்கள், அதையெல்லாம் நாங்கள் மன்னிப்பது மட்டுமல்ல, நாம் மற்றவர்களுக்கு செய்ய தவறிய காரியங்களையும், அதாவது உதவி செய்யத்தக்க தகுதியான நேரத்திலே, வாய்ப்பான நேரத்திலே எங்களுக்கு இருக்கும் பொழுது அதை நாங்கள் செய்யாமல் விட்டிருப்போமானால் அதை கூட நாங்கள் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நாங்கள் எங்கள் கடன்களையும், நாங்கள் செய்த பாவங்கள், நாங்கள் செய்த துரோகமான காரியங்கள், நாங்கள் செய்த மனம் வருந்தத்தக்கதாக மற்றவருடைய மனத்தை வரும்படியாக பேசிய காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கும்படியாக அவர் கூறுகிறார். அடுத்தது, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்களுக்கு சத்துரு சோதனைகளை கொண்டு வரும் போது அவைகளை நாமல் எதிர்கொண்டு வெற்றி கொள்ள எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடம் நாங்கள் பலனை கேட்டு மன்றாடி ஜெபிக்க வேண்டும். அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள, ரட்சிக்கப்படும்படியாக, அதிலிருந்து விடுதலை பெறும்படியாக நாங்கள் கர்த்தருடைய ஆவியை கேட்டு அவருடைய வல்லமையை கேட்டு ஜெபிக்கும்படியாக அங்கே அவர் கற்றுக் கொடுக்கிறார். அடுத்ததாக, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நாம் அவருக்கு என்றென்றும் செலுத்த வேண்டும் என்றால் இந்த ராஜ்யமும் அவருடைய வல்லமை மகிமை எல்லாம் தேவனுடையதே, ஆகவே அவை எல்லாம் என்றென்றும் உம்முடையவைகளே என்று சொல்லி துதிக்க வேண்டும். அவருடைய கிரியைகள், அவர் செய்த நன்மைகள், அவர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்கள், எங்களை வழி நடத்திய விதங்கள், ஆபத்திலிருந்து எங்களை தப்புவித்த அவருடைய ஒவ்வொரு வழிநடத்திலையும் நினைத்து நாங்கள் அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் என்று அவிதமாக ஆமேன், அப்படியே ஆகட்டும் என்று அவர் சீஷருக்கு சொல்லி கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வண்ணமாக மாதிரியாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால், நாங்கள் எவ்விதமாய் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று அங்கே கூறுகிறார். உபவாசம் என்பது நாங்கள் மனிதர்கள் நினைக்கிற மாதிரி அங்கே மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் உபவாசியாமல், 6:17 கூறுகிறது, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாம அந்த ரங்கத்தில் இருக்கிறவன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெயை பூசி உன் முகத்தை கழுவி முகவாடலா இராது என்று அவர் அங்கே கூறுகிறார். ஆகவேதான் பார்க்கிறோன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள், தேவனை நேசிக்கிற நாங்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நாங்கள், அவருடைய வசனத்தை நேசிக்கிற நாங்கள் உபவாசித்து ஜபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து அங்கே அதை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 2:1 அங்கே கூறப்படுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது என்று அங்கே ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே நாங்கள் ஜெபிப்பதோடு மட்டுமல்ல, சோர்ந்து போகாமல் நாங்கள் அங்கே கர்த்தருடைய வேத வசனங்களை வாசிக்க வேண்டும் என்று அவர் அங்கே விரும்புகிறார். அதை கை கொள்ளும் போதுதான் நாங்கள் பாக்கியவான்களாயிருக்கிறோம். எப்படி நாங்கள் ஜெபத்துக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து கர்த்தரை நேசித்து துதிக்கிறோமோ, அவ்வண்ணமாக அவர் எழுதி கொடுத்த இந்த வேத வசனங்கள், தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, இதில் இருக்கிறவர்களை கை கொள்ளுவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவன் விரும்புகிறார். அப்பொழுதுதான்
நாங்கள் பாக்கியவான்களாயிருப்போம். நாங்கள் சிறிய காலத்திலே எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருகிறது. சண்டை ஸ்கூல்லே நான் படித்தேன். உங்களுக்கும் தெரிந்த ஒரு பல்லவி, வேதத்தை வாசி

0: நாங்கள் சுகவாசியாய் இருப்பதற்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தினமும் வாசிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். அது மட்டும் அநேக நாங்கள் சண்டை படிக்கிற வேளையில இந்த வேத வசனங்களை குறித்து அநேக பாடல்களை நாங்கள் பாடியிருப்போம். ஆகவே இரண்டும் சமமாக எங்களுடைய கிறிஸ்தவ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை அறிந்த ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஜெபமும் வேத வாசிப்பும் ஒரு பரலலாக இரண்டு கைகளை போல எப்படி இடக்கையும் வலக்கையும் நமக்கு உதவி செய்கிறதோ அவ்வண்ணமாக இரண்டும் பரலலாக சமமாக எங்களுடைய வாழ்க்கையிலே பிரயாணிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அடுத்து இரண்டாவதாக நாங்கள் பார்ப்போம் இயேசு கிறிஸ்து ஜெபித்து இருவரை குறித்து அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இருவரை குறித்து ஜெபம் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஜெபம் கேட்கப்படும் என்று கூறுகிறார். லூக்கா 18:10 வாசிப்போமானால், ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு இருவர் போகிறார்கள், ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று மற்ற மனிதர்களிடம் ஒப்பிட்டு தன்னை நீதிமானாக காண்பித்து அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆயக்காரனோ தூரத்திலே நின்று தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு எப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் கேட்கிறார். அவர் அங்கே கூறுகிறார், அவன் அல்ல, இந்த மாயக்காரன் அல்ல, பரிசேயன் அல்ல, அவன் அங்கே மற்றவர்களிடம் ஒப்பிட்டு தன்னை சொன்னவன் அல்ல, தன்னை நீதிமானாக காண்பித்தவன் அல்ல, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தானே, அவனே இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனார் என்றார். ஆகவே தன்னை உயர்த்துறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஏனெனில் தன்னை உயர்த்துறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துறவன் உயர்த்தப்படுவார் என்று அங்கே குறிப்பிட்டார். அவருடைய சமூகத்தில் நாங்கள் எவ்விதமாய் ஜெபிக்கிறோம், தன்னை தாழ்த்தனுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவருடைய சமூகத்திலே தாழ்மை உள்ளவனுடைய ஜெபந்தான் எட்டும் என்று இந்த காரியோமை கூடாக தேவன் தம்முடைய சீஷருக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய ஜெபமும் தாழ்மையா இருக்கிறதா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவது காரியமாக மத்தேயு 18:19 ஒருமனப்பட்ட ஜெபத்தை பற்றி கூறுகிறார். நாங்கள் இந்த வீட்டு குடும்பங்களிலோ அல்லது சபைகளிலோ ஒருமனப்பட்டு ஜெபிப்பது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவே ஆணித்தரமாக அங்கே கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எடுத்து பார்ப்போமானால் குடும்பத்திலே ஒருமனத்தை குலைத்து விட்டார், உறவை கெடுத்து விட்டார், வார்த்தை மூலமோ கிரியை மூலமோ குடும்பத்திலே குழப்பங்களை கொண்டு வந்தால் அந்த ஒருமனத்தை கெடுப்பதுதான் சத்துருவின் திட்டம். பழைய பாம்பாகிய சர்ப்பமானவன் ஆதி தோட்டத்திலே எப்படி ஆதாமை ஏவாளுடைய ஒருமனத்தை கெடுத்து குடும்பத்தில் பிளவுகளையும் குறைகளையும் கொண்டு வந்தானோ அவனுமா இன்றும் அவன் குடும்பங்களிலே கிரிய செய்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த ஒருமனப்பட்ட ஜபம் எங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், எங்களுடைய சபைகளுக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் எவ்விதமாய் சபைகள் இருக்கிறது என்று. ஆகவே தேவன் இந்த சொல்லப்பட்ட இந்த ஒற்றுமையான ஒருமனப்பட்ட ஜபத்தை நாங்கள் சற்று நேரம் தியானிப்போம். அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயினும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் உங்களுக்கு அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அது மட்டுமல்ல, 20 கூறுகிறது, அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்ற சொல்றார். ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஒருமனப்பட்டு என்னிடத்திலே நோக்கி கேட்கும் பொழுது, நீங்க வேண்டிக் கொள்ளுகிற காரியத்திலே ஒருமனம் இருக்கும் பொழுது நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன், அவர் உங்கள் மத்தியில் வருவார். எவ்வளவு அற்புதம், அல்லேலூயா! ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் ஒருமனப்பட்டு கணவன் மனைவியோ பிள்ளைகள் பெற்றார் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்திலே ஊழியக்காரர் விசுவாசிகள் விசுவாச குடும்பங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற வேளையிலே அந்த ஜெபத்தின் நடுவிலே அவர் அங்கே வாசம் பண்ண விரும்புகிறார். அந்த ஒருமனம் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அவரை நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். ஆகவே ஜெபத்தில் ஒரு மனம் இருக்க வேண்டும் என்று சொன்ன அவர் என்ன சொல்லுகிறார்? எங்கள் மத்தியிலே அவர் வருவார். ஆகவே நாங்கள் ஜெபமே ஜெயம். இந்த ஜெபத்தின் மூலமாக நாங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஜெபத்தின் மூலமாக எங்களுடைய குடும்ப தேவைகள், என்ன குறைவுகள் இருந்தாலும், என்ன வியாதிகள் இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும், இந்த ஒருமன ஜெபத்தின் மூலம் நாங்கள் வெற்றி எடுக்க முடியும், பிசாசை துரத்த முடியும். அவன் எங்களை விட்டு ஓடி போவான். நாங்கள் வார்த்தைக்கு கீழ்படுகிற வேளையிலே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று அவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி அவன் எங்களை விட்டு ஓடி போவான். அடுத்ததாக நாலாவதாக நாங்கள் பார்க்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 18 அதிகாரத்திலே அங்கே அவர் சொல்லுகிறார், தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மரியாதையுமாயிருந்த ஒரு நீதிபதி ஒரு விதவையை குறித்து அங்கே ஒரு ஓமையை கூறுகிறார். அந்த விதவையானவள், அவள் அவரிடத்திலே போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்திலே எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கின்றபடியால் இவள் வந்து என்னை அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அந்த நீதிபதி தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். இந்த ஓமையிலே ஆண்டவர் என்னத்தை கூறுகிறார் என்றால், அப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லி கேட்கிறார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று 8 வசனத்திலே அங்கே அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நீதியின் சூரியன். தம்முடைய ஜனங்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது, தம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு வார்த்தையை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் எப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்? அல்லும் பகலும் அவரிடத்திலே நாங்கள் கூப்பிடுகிறோமா? எங்களுக்கு நியாயம் செய்யும் ஆண்டவரே, இந்த வழக்கிலே இருக்கிற காரியத்திலே எனக்கு நியாயம் செய்யும், இந்த உத்தியோகத்திலே என்னுடைய ஆபீஸ்லே நடக்கிற இந்த பிரச்சனையிலே எனக்கு நியாயம் செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவும் என்று சொல்லி நாங்கள் அடிக்கடி அவருடைய சமூகத்துக்கு போய் ஜெபிப்போமானால், அன்று அந்த நியாயாதிபதி எவ்விதமாய் அவன் நியாயம் செய்தானோ அதே போல அவரும் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நமக்கு நியாயம் செய்வது நிச்சயம். ஆகவே நாங்கள் பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் நம்முடைய ஜெப ஜீவியம் எவ்விதமாயிருக்கிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சோர்ந்து போகாமல் நாங்கள் அந்த விதவை எப்படி அலட்டி அலட்டி கேட்டாலோ அதே போல் நாங்களும் எங்கள் அன்பு பரமபிதாவிடம் நிச்சயமாய் ஜபிப்போமானால், சோர்ந்து போகாமல் ஜபிப்போமானால், அவர் எங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்தித்து பதிலை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அன்பானோடே நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து நாம் ஒப்பு கொடுப்போம். நாங்களும் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஜெபிப்பதினால் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாய் மாறுவோம். அது மட்டுமல்ல, அங்கே பார்க்கிறோம் எங்களுடைய உறவை ஜெபிப்பதன் மூலமாக நாங்கள் கூட்டிக் கொள்ளுவோம். அது மட்டுமல்ல, அந்தரங்கத்தில் பார்க்கிறங்கள் பிதா எங்களுக்கு வெளியரங்கமாக அவர் பலன் அளிப்பார். அது மட்டுமல்ல, நம்மை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஆயக்காரனுக்கு பதில் கொடுத்த வண்ணமாக இவனே ஏற்றுக்கொள்ளப்பட்டான் என்று எங்களை பார்த்து தேவன் சந்தோஷத்தோடு சொல்லுவார். எங்களை தாழ்த்தும் போது தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிற தேவன், தாழ்மை உள்ளவருக்கு தேவன் பதில் கொடுக்கிற தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் தொடர்ந்துமா இன்னும் அதிகமான கிருபையை கொடுக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவன் நம்மை பார்த்து கூறுவார், இந்த ஒருமனப்பட்டு ஜபிக்கிற குடும்பமாய் சபையாக ஜபிக்கும் பொழுது அங்கே அவர் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். அன்பானவர்களே, சோர்ந்து போகாமல் நாங்கள் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக எங்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ணுவார். ஆகவே எங்களை ஆராய்ந்து நாங்கள் ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாங்கள் கர்த்தருடைய பாதத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆராய்ந்து பார்க்கும் போது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, வேத வசனங்களை நாங்கள் வாசித்து தியானிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் பயப்படும் பொழுது, நெருங்குண்ட ஆவியோடு அவருடைய சமூகத்திலே ஜபிக்கும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாய் எங்களுடைய ஜபங்களுக்கு பதிலை கொடுப்பார். அன்று அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து ஜபியுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் தம்முடைய சீஷருக்கு அந்த ஜபத்தை கற்றுக் கொடுத்தது போல, இன்றும் உங்களை நோக்கி ஆண்டவர் இந்த வார்த்தை கூடாய் பேசுவாராக. நாங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே அன்பானவர்களே, நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். அந்த ரங்கத்தில் இருக்கிற பிராவிடத்திலே எங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். அன்று தாவீது ராஜா ஜபித்தது போல, எங்களை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை உமக்கு முன்பாக நிர்வாணமாயிருக்கிறது ஐயா. ஆண்டவரே, உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் பின்வாங்கி போயிருந்தேன், இன்று ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என் ஜெப வாழ்க்கையை நான் மறுபடியும் சீர்கட்ட விரும்புகிறேன். ஆண்டவரே, மறுபடியும் என் ஜெப வாழ்க்கையை நான் கட்டியெழுப்ப விரும்புகிறேன். கர்த்தாவே, நல்லும் பகலும் நோக்கி கூப்பிடுகிறேன், நான் உபவாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது, ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய தேவைகளை தேவன் நிச்சயமாய் சந்திப்பார். இன்றைய நாளிலே தீர்மானிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து பெலப்படுத்துவார். அன்று ஆயக்காரனுக்கு பதில் கொடுத்த தேவன், நம்மை தாழ்த்தி நாங்கள் அவருடைய சமூகத்திலே ஆராய்ந்து ஜபித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் விதமாய் அவனை சேர்த்து கொண்டாரோ, இவன் என்ன இவனுக்கு இவனுடைய சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொன்னாரோ, அவனமாய் அவரும் எங்களை பார்த்து, அவன் அல்ல இவனே எனக்கு தேவைப்பட்டவன், இவனுக்கு நான் பதில் கொடுக்க வேண்டும் என்று தேவன் இறங்கி வருவார். நிச்சயமாக இறங்கி வருவார். உங்களுடைய இருதயத்திலே தீர்மானிக்கும் பொழுது தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் என்பது நிச்சயம். இந்த வேளையிலே புதிதாக கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சத்தத்துக்கென்று செவி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன், அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி, நாங்கள் பரமண்டலங்களில் இருக்கிறங்கள் பிதாவை, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நாங்கள் அவரை துதிக்கிற வேளையிலே, அவர் நிச்சயமாக நம் மத்தியிலே வந்து எங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஜபிப்போமாக. எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபம் என்றால் என்ன ஆண்டவரே? ஜெபம், நாங்கள் உம்மை நேசித்து ஆண்டவரே உம்மோடு பேசுவது ஆண்டவரே. உம்மிடத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்பது ஐயா. எங்களுடைய இருதயத்தில் இருப்பது எல்லாம் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை ஊற்றி ஜபிப்பது கர்த்தாவை. அது மட்டுமல்ல, ஜெபத்தின் மூலமாக நாங்கள் உம்முடைய உன்னத வல்லமையை பெற்றுக்கொண்டு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த ஜெப ஓட்டத்திலே நாங்கள் ஆண்டவரை ஓடத்தக்கதாக, மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணத்தக்கதாக ஆண்டவரே, எங்களுடைய சபை மக்களுக்காக, எங்க நாங்கள் அறிந்தவர்களுக்காக ஆண்டவரே, கர்த்தரை அறியாத மற்ற ஜனங்களுக்காக, வியாதி படுக்கையில் இருக்கிற எங்களுடைய இனத்தவர்களுக்காக ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடத்தக்கதாக எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய ஜெப வாழ்க்கையை குறித்து சீஷர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தீரோ, அதே போல இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கற்று தந்தீரப்பா, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயத்தை உமக்கு முன்பாய் ஊற்றி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, யார் யார் உம்முடைய வார்த்தையை கேட்டு தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை என்று ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவருடைய இருதயத்தின் வாஞ்சிகள் சந்திக்கப்படுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை செய்கிற இந்த வானொலி ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் சந்திக்கப்படுவதாக, ஜபத்திலே ஆண்டவரே தரித்திருந்து அவர்கள் ஜபிக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய சமூகத்திலிருந்து ஆமென்றும் ஆமையன் என்றும் பதிலை கொடுப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபத்தின் ஆண்டவரே நன்மைகளை கற்றுக்கொண்ட நாங்கள் அதை கடைபிடிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. அதிலே நிலைத்திருக்கிற ஆவியை தருவீராக. உம்முடைய வேதத்தை வாசித்து தியானித்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சுகவாசியாய் வாழ்க்கதாக. எங்கள் ஒருவருக்கும் கொடுத்த இந்த வாழ்க்கைக்காய் துதிக்கிறோம் சுவாமி. உம்மை அறிகிற அறிவை அடையும்படி எங்களை தெரிந்தெடுத்தீரே, அழைத்தீரே, உடைய தூய ரத்தம் கொண்டு கழுவி சுத்திகரித்தீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மறுபடியும் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். சகல துதி கன மகிமை யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்தி, வே வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஆமென், ஆமென். அருமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்தீர்கள். ஆமென். நான் கர்த்தருடைய பேசுது, கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளை கர்த்தர் மென்மேலாக ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி கொடுத்தபடியா நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஜெபமே முக்கியம், ஜெபமே ஜெயம். கர்த்தருடைய பேசுவது தான் ஜெபம். தாழ்மையாக இருக்கவனும் ஒருமனப்பட்டு ஜபிக்கவனும் அப்ப சோர்ந்து போகாமல் இருக்கவனும் கர்த்தர் எவ்வளவு கருணை உள்ளவராக எங்களோடு இருக்கிறார் என்று கூறி எங்களை அந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதிங்க சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன்.
0: தேங்க் யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர். காட் பிளஸ் யூ.
1: ஆமேன், காட் பிளஸ் யூ அகைன். ஆமேன். இப்போ நாங்க பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அவர்களை வரவேற்போமாக. வரவழைப்போமாக. வேற இல்லையா
2: ஊழியர்கா ஜோ பண்ணுங்க, நான் கனெக்ட் பண்றேன். ஊழியர்கா ஜோ.
3: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.
1: நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. வரப்போற வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும், வரப்போற ஊழியக்காரங்களையும் கூட கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. உங்களோட நாமத்தின் மூலம் நாங்க எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின் படியான வரை ஊழியக்காரர்களை நீங்க அழைத்து வந்த தகப்பனா இருக்கபடியா நன்றி அப்பா. அவர்களோடு அவர்கள் ஆவியோடு உண்மையோடு உங்களை தொழுந்து கொள்வதற்கு அழைத்து வந்த கிருபேலுக்கானி நன்றி செலுத்துறேன். யாவரையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின் படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும். யாவரையும் அப்பா உங்களோட கோட்டுகளை மறைத்து வைத்து உங்களோட மகிமையான அந்த அபிஷேகத்தை அவர்கள் மேல் ஊற்றி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். பேசலாம் பாஸ்டர்.
2: ஆமேன், ஆமேன். பாஸ்டர் வரவில்லை.
1: ரஞ்சினி கேட்டுக்கொண்டிருவர்களுக்கு ஜெபிக்கிறீங்களா?
2: சிஸ்டர் ரஜினி, பிரைஸ் தி லார்ட்.
4: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி
1: லார்ட். கேட்டுக்கொண்டிருக்க ஜெபிங்க.
4: ஆமென், ஆமென், ஆமென். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ லார்ட். But the way you come, Lord Jesus, and emit yourself, Lord, with your presence, Lord, amidst the midst of your people, when they gather in your name, Lord, when two or three are gathered in your name, you are in the midst of them. That is your promise, Lord. We thank you, Lord, for the way you have been coming and blessing many, Lord, with the word that has been coming forth, Lord, and all the ways, Lord, in which the handmaidens of the Lord that have been coming, Lord, and worshiping you, praising you, lifting your name up, Lord. Oh, Father, you have been so well pleased, Lord, with the when your people, Lord, gather together in your name, Lord, you inhabit the praises of your people, oh God. So we thank you, Master. Even as we, Lord Jesus, are entering, Lord, almost the three quarters the length of this very Nitya Valicham, Lord, this evening, Father, you have been present with us, Lord. You have said, Lord Jesus, when we call unto you, Lord, that you would, Lord Jesus, present yourself, Lord, in the day of trouble, Lord. And I bring the many hearers, many listeners, Lord, that have joined, Lord, and been blessed so far, Lord, that you would, Lord Jesus, come into their situation at this time, Father. No matter what they are at, no matter what they are doing, no matter what their situation in and their circumstances are, Lord, oh God, that you are, Lord Jesus, looking unto their situation, even at this very moment, Lord, even as they look unto you, Lord, the author and the finisher of their faith, Lord, and Lord, you would not, Lord Jesus, chide them, you, Lord, without a purpose and a plan, Lord, in their lives, Lord, and even the chastisement that comes upon our lives, Lord, is only because you have allowed it for a purpose and a plan to be fulfilled, just like the word that went forth, Lord, right from the beginning, Father, from the devotional, Lord, according to Jeremiah 29:11, Lord, I know the plans I have for you, plans not to harm you, but to give you a hope and a future. And that is who you are, and with a good end, Lord, that you have always purpose for your children when they come. And Lord, look unto you, Jesus, the one from where comes our help. Our help comes from the Lord God Almighty, who is seated on the throne of grace and mercy, who are God of compassion, love, and grace. So we thank you, Lord, for looking unto them, Lord, looking after them, Lord, caring for them, Lord, with that love and compassion and grace upon their lives. And we thank you for touching them, setting them free, and Lord, touching their the ailments, Lord, whatever they are carrying in their bodies, Lord, physically, mentally, emotionally, Lord, you are delivering them, Lord, even as the word has been going forth, Lord, you have been touching them and ministering to them, Lord, even through the worship time, Lord, right from the beginning to the end, Lord, we don't take this light because this is your work, this is the kingdom work, this is the kingdom power and authority coming through your wonderful working power of the Holy Spirit and the anointing power of the Holy Spirit that has the power and the authority to go in and break every yoke of bondage against every believer, every person that is listening under my very voice, I pray. And therefore, amen. I decree and declare, Lord Jesus, the wonderful power of the Holy Spirit, Lord Jesus, that you are working and moving and touching and saving and delivering them, Lord. And before the end of this very segment, Lord, even at the word has been already prepared and been gone forth, Lord, right from beginning to the end, oh God. Lord, I pray, Lord Jesus, what you have prepared, Lord, would resonate upon their hearts, Lord. Bring forth much fruit, Lord. And the word that goes forth and brings them there, where the Spirit of the Lord is, there is freedom and victory. And we thank you for that. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen. கர்த்தர் நாம் தேவையத்தி உங்களை கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக.
2: நாங்கள் இப்பொழுது சிஸ்டர் ஜெனட் அழைக்க போறோம். இந்த சகோதரி வருகிற சனிக்கிழமை துதி வாசனாலே வார்த்தை கொடுக்கிற சகோதரி, அவர் அன்புடன் அழைத்து ஒரு கதைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜெனட்.
5: பிரைஸ் லார்ட்
2: பிரதர். பிரைஸ் லார்ட். நீங்க வந்திருப்பது சந்தோஷம். நீங்க சனிக்கிழமை துதி உபவாச நாளிலே செய்து கொடுக்க போகிறீர்கள். இப்ப உங்களுக்கு ஒரு 20 நிமிடம் தருகின்றேன். நீங்க துதிக்கலாம், ஆராதிக்கலாம், செய்து கொடுக்கலாம். செய்ய முடியுமா?
5: நான் எனக்கு ரெடி இல்லை.
2: ஏதாவது பாடலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், 20 நிமிடம் தருகின்றேன்.
5: யாரையாவது செய்ய சொல்லுங்க, நான் இதுக்கு பிறகு செய்யறேன் பிரதர்.
2: நன்றி
5: குருமாண்டவரே, சோதரிக்கிறோம் கர்த்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவரப்பா, நீர் வல்லவர், வாக்கு மாறாததவன் ஆண்டவரே. உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இதுக்காக, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நீர் வல்லவர், எங்கள் அனைவரையும் பாதுகாத்து மட்டும் காத்தவர் ஆண்டவரே, இனியும் காப்பீர் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நீர் தாமே ஆண்டவரே, எங்களை தூக்கி சுமக்கிற தேவன். எவ்வளவானும் நாங்கள் உம்மா விட்டு பிரிந்திருந்தாலும் கத்தாவே, நீங்க எங்களோடு இருந்து எங்களுக்கு செய்த நன்மை திறங்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம், சோதரிக்கிறோம். அப்பா அம்மா உயர்த்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த இடத்துல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், ஹல்லேலூயா, அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மைட்டி காட், அம்மை சோத்தரிக்கிறோம், நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா, இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் உமது கரங்களால் படைத்து நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே, அவர்களை தூக்கி சுமந்து ஆண்டவரே, எங்களுக்கு அந்த ரட்சிப்பை தந்ததுக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு ரட்சிப்பை தந்ததுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க இல்லாவிட்டாம் அது பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாங்கள் ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. எங்களுக்காக உங்கள் உயிரியே தந்த ஒரே தேவனீர் மாத்திரமே கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம், சோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதுல இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதை கேட்டுக்கொண்டு போவதற்காகவும் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. தாப்பன, இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்காக நன்றி கூறுகிறோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். எல்லாரும் ஆண்டவரையும் அது போலை துதிப்பதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம், சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, சோதரிக்கிறோம். உங்களோட புகழ்ச்சி எல்லாம் உமது பாதத்துல ஆண்டவரே பிரியமுள்ளதாக இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி.

உளிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமையுள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்வர்.

0: ஆமாண்டவரே, ஒருவராய் சாவாமை உள்ளவர் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனையை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறோம். ஆதியும் அந்தவுமானவர் இவர், அல்பாவும் உமேக்காவுமானவர் இவர், இருந்தவரும் இருப்பவரும் இனிமேல் வரப்போகிறவருமாயிருக்கிற ராஜாதி ராஜாவை உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே தாப்பனே, இனி வரப்போகிற ராஜாவாயிருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் எங்களோட கண்கள் எல்லாம் உம்மை நோக்கி பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, போன வழியால் திரும்பி வருவேன் சொல்லி அப்போஸ்தலருக்கு சொல்லிவிட்டு சென்ற என் தேவன் இயேசுவாய கர்த்தர் திரும்பவும் இந்த பூமியிலே ஆகாயத்தில் நின்று எங்களை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போகிற நாளுக்காக நாங்கள் காத்திருக்கும் இந்த வேளையிலே கர்த்தாவை உம்மை சோத்தரிக்கிறோம். எங்களுக்காக பரலோகத்தை ஆயத்தப்படுத்தினவரை உம்மை சோத்தரிக்கிறோம். கர்த்தாவை, எங்களை எல்லாரையும் உமது உம்மோடு கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று சித்தம் கொண்ட தயவுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமது கிருபைக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உமது பிள்ளைகளாகிய எங்களை ஆண்டவரே கிருபையால் தாங்குகிறீர்கள். கர்த்தாவை, உமது கிருபை கரங்களுக்காக நன்றி கொள்கிறோம். உமது இரக்கத்துக்காக நன்றி கொள்கிறோம். உமது அன்பின் அரவணைப்புக்காக நன்றி கொள்கிறோம். ஆண்டவரே, நீங்க இல்லாவிட்ட ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் எம்மாத்திரம் துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா தந்தி, உமது கிருபையால் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உமது சுத்த கிருபை அப்பா. நன்றி கூறுகிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மைட்டி காட், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட் ஃபார் ஒரே குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக இந்த உலகத்தில் அனுப்பினீரே கர்த்தாவே. உமது கரங்களுக்காக நன்றி கூறுகிறோம், கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் கர்த்தாவே. அரவணைக்கும் கரங்களுக்காக நன்றி கூறுவோம். உன் அபிஷேகத்துக்காக நன்றி கூறுகிறோம் கர்த்தாவே. அபிஷேகத்தால் எங்களை ஆட்கொள்ளுகிறீரே கர்த்தாவே. அந்த அபிஷேகத்தை தேடி தேடி உமது பாதத்தில் வந்திருக்க பண்ணிடுறீரே கர்த்தாவே. உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை ஆட்கொள்ளுகிறீரே கர்த்தாவே. இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உனக்கு விட்டு செல்லுகிறேன் என்று சொன்ன என் தேவன், அப்பா அந்த சமாதான தரங்களை நிரப்புறதுக்காக இந்த உலகத்துல சமாதானம் இல்லை என்று அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. நீர் மாத்திரம்தான் அந்த சமாதானத்தால் எங்களை நிரப்பவும் வழி நடத்தவும் கூடுமான ஒரே தேவன் நீங்க என்றதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த இந்த ரட்சிப்பின் பிச்சையை போட்ட தயவுக்காக உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த உலகத்துல அந்த அந்த ரட்சிப்பை அறியாமல் இருக்கிறார்களே, உமது அன்பை அறியாமல் இருக்கிறார்களே. அவர்களுக்காக இந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு ஓடும்படியாக மான்கார்களை தந்த தேவனை உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எத்தனையோ பேர்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயத்தப்படுத்துங்கப்பா, உமக்காக எழுந்து பிரகாசிக்கும்படியாக எத்தனையோ ஊழியக்காரரை எழுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் உமது பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் வல்ல பிதாவே. அப்பா, இந்த ரேடியோ ஸ்டேஷனை அப்பா நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இல்லை உமது கரங்கள் அவர்கள் மேல் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தளராமல் உமக்காக ஓடுகிறதுக்காக அவர்களை ஆண்டவரே நீர்தாமே எல்லாவற்றாலும் எல்லாவற்றாலும் எல்லா பலனையும் எல்லா எல்லா கிருபையும் கொடுத்து நீங்க வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்களோட அன்றை நாங்கள் துதித்த துதியெல்லாம் உமது சன்னிதானத்தில் வந்து உமக்கு உகந்த காணிக்கையாக உமது முகந்து நீர் நீர் மகள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்லதவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் ஜெனல், அருமையாக ஜெபித்தீர்கள், துதித்தீர்கள். வருகிற சனிக்கிழமை உங்களுடைய செய்தி தொடரப்போகின்றது, அதுக்காக காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர், நன்றி.
1: தேங்க்யூ சிஸ்டர். ஒரு அறிவித்தல் உண்டு. சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி வருகிற சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனி மாலை 2 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. எனவே சனி ஞாயிற்றுக்கிழமையில நடக்கிற சங்கம வானொலியின் உபவாச சுதி ஆராதனை அபிஷேக தேவ செய்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் பாஸ் ஆண்டன் ராசனாக போறோம். பிரஸ் லோட் பாஸ் ஆண்டன் ராசன்,
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
3: பிரஸ் லோட் மகேந்திரன் ஐயா, பிரஸ் லோட் நேயர்களே,
1: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தை கொடுக்க உற்சாகத்தோடு ஆவியில் அணுகொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழிநடத்துங்கள். ஆமேன்,
4: ஆமீன். இன்றைக்கு நாங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு விடியலை நோக்கிய பாதையை பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமிழ் மக்களை விடுவிக்கிறவர். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அடிமைத்தனத்தில அடிமைப்பட்டிருப்பீர்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசேடமாக தமிழ் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த கட்டங்களில வாழ்ந்தாலும் உம்முடைய விடுதலையை பெற்றுக் கொள்ள, இந்த அடிமைத்தன வாழ்வில் இருந்து பாவத்தில சாபத்தில இந்த மத அடிமைத்தனத்தில இப்படியாக குடிப்பழக்கங்கள், வச்சாரம், பேசித்தன, கொலைகள், வேறு

பாதை பிசாசின் அடிமைத்தனத்தை கூடாக போகிற பாதை என்பதை ஒவ்வொரு தப மக்களும் அறிந்து கொண்டு இந்த மாம்ச சிந்தையை விட்டு உள்ளான மனுஷனிலே அந்த ஒன்றான மெய்த்தேவனை தேட பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று இயேசுவை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் இடப்படும், ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக, தரிசனம் மூலமாக அவர்களுடைய வாழ்வை மாற்றுவீராக. அவர்கள் அறியாமல் ஆபிரகாமின் காலத்தில் ஆபிரகாமின் பெற்றோர்கள் ஒரு மத வழிபாடு உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள், ஒரு விக்கிராராதனை உள்ள மக்களாக அந்த நதிக்கு அப்புறத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களை பிடித்தெடுத்து அவர்களுடைய சமூகத்தில் இருந்த ஆபிரகாமை பிடித்தெடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றது. அதே போல இந்த முகமதியர்கள் கன்ஃபியூஸ் பண்ணுற ஸ்பிரிட்டோடு வாழுகிறார்கள், பிசாசின் கிரிகைகளில வாழுகிறார்கள். இப்படியாக வாழுகிற அந்த மக்களும் ஒரு பிளாக் ஸ்டோனை அவர்கள் வணங்குகிறவர்களாக, இப்படியான மத பிளாக் ஸ்டோனை கொஞ்சி வாழுகிறவர்கள் வணங்குகிறவர்களாக, தவறான கன்ஃபியூசிங் ஸ்பிரிட்ல வாழுகிற இவர்களையும் இழுத்துக் கொள்வீராக. இந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சி வருவது முன்பாக, இப்படியான பாவ சாப காரியங்கள் வருவதற்கு முன்பாக நீர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தேசங்களிலேயும் இயேசுவை அறிகிற அறிவை கொடுப்பீராக. ஒன்றான மித்தவனாகிய உண்மையும் நிலப்பிரவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் ஒவ்வொருவரும் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். பாருங்கள், இயேசு எங்களுக்கு வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் தந்திருக்கிறது சத்தியமாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறியாவிட்டால் நீங்கள் ஆபிரகாம் காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் 4000 ஆண்டுகளாக இந்த மத வழிபாடுகள் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆதி காலங்களிலே அந்த மூதாதையர்கள் செய்த தவறுகள், அவர்களுடைய மத கலாச்சாரங்கள், அறியாமையின் காலங்களில வாழ்ந்த மக்கள் இன்றைக்கும் அந்த பிசாசினால இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். வஞ்சிக்கப்பட்ட ஒரு மனதோடு கடினமான இதயங்களோடு வாழுகிற மக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். பாருங்கள், இந்த முகமதியருடைய ரிலிஜியன்ஸும் கிறிஸ்துவுக்கு பின் 700 ஆண்டுகளுக்கு பின்பு உருவாகின உருவாகின அந்த மதம், பாருங்கள், ஒரு தவறான கொள்கைகளுக்குள்ளாக இயேசுவை அறியாத ஒரு ரிலிஜன்ஸ் இயேசுவை அதற்குள்ளே அந்த ரிலிஜன்களை போட்டு 700 ஆண்டுகள் ஆப்டர் கிரைஸ்ட் 700 ஆண்டுகளில தவறாக அதற்கு அந்த அவருடைய ரிலிஜன்ஸ்ல போட்டு இயேசு உயிர்த்தெழவில்லை, மரிக்கவில்லை, இப்படி தவறான கொள்கைகளுக்குள்ளாக மாம்ச சிந்தையிலேயே அவர்கள் தங்களுடைய சமயத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தந்த இயேசு கிறிஸ்துவை அவருடைய சன் ஆஃப் காட்டாக வந்த இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ள வேண்டும். விசேடமாக இந்த காலத்துல பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாத கிறிஸ்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதை நீங்கள் வாதாகமத்தை வாசித்து தியானித்து அபிஷேகத்தை பெற்று ஒரு தேவனுடைய ஆவியில நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் பார்க்க பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது யோவான் 8:33 சொல்லுகிறது, அவர்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாய் இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். அந்த காலத்துல இயேசியிருந்த காலத்துல வாழ்ந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் மாம்ச சிந்தையில வாழ்ந்தார்கள். எங்களுடைய இயேசுவை அறிவிக்க வேண்டியவர்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டியவர்கள் அன்றைய காலகட்டத்தில மாம்ச சிந்தையில வாழ்ந்து ஆபிரகாமை

அகப்பனாக அவர்கள் எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமை பிடித்தவர்களாக இச்சைகள் பாவ இச்சைகளோடு வாழ்கிறவர்களாக வாழ்ந்தார்கள். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார் ரோமர் 8 ஆறாவது வசனத்தில், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமாகும். இன்றைக்கு எல்லா மதங்களிலேயும் மாம்ச சிந்தையில தான் தங்களுடைய கடவுளை தேடுகிறார்கள். வேதாகமத்தில சொல்லப்படுகிறது, யோவான் 4:24, கர்த்தரே ஆவியானவர் இங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 வசனத்தில், எங்களுடைய தேவன் ஆவியாக இருக்கிறார், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஒருவரும் கண்டிராதவர். இந்த மாம்ச கண்களுக்கூடாதவரை பார்க்க முடியாது, ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார். ஆவியான தேவனை நாங்கள் உணர முடியும். எங்களுடைய உள்ளான ஆவியோடு, அந்த எங்களுக்குள்ள வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு பாருங்கள், ஒரு கோட் தான் எங்களுடைய கோட், ஒன் ட்ரூ கோட், Son of God Jesus. அவர் நடிப்பதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். பரிசுத்த ஆவியானவர் 3வது பர்சனாக கன்னிமரியாளின் வயிற்றில் இயேசு பிறக்கும் பொழுது அவரோட பர்சனாக கருத்தடித்து மரியாள் இயேசுவை பரிசுத்த பிள்ளையாக, ஒரு பாவம் கூட இல்லாத ஹோலி மகனாக அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து மடித்தார். பாருங்கள், அவர் சிலுவையில மறிக்கும் பொழுது, நான் என்னுடைய லீகியோன்களை கூப்பிட்டால் இந்த இடத்தில் இருந்து தப்பு வைப்பார்கள், ஆனால் மனு குலத்தின் பாவத்துக்காக அவர் மறிக்க வேண்டும் என்ற ஒரு சித்தத்தை செய்வதற்காகத்தான் இந்த உலகத்துல வந்து அந்த 33 வயதில் இந்த வாழ வேண்டிய அந்த வயதிலமோ எல்லா மனு குலத்திற்காகவும் அவர் சிலுவையில மறித்தார். இதனால இந்த காலத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களும் மாம்ச சிந்தையில வாழக்கூடாது. மாம்ச சிந்தை சாதாரணமாக உங்களுக்கு பிறக்க ஒரு காலம் இறக்க ஒரு காலம், அதன் பின்பு மரணம் வருகிறது, மரணத்துக்கு பின்பு நரகம் வருகிறது. நீங்கள் மாம்ச சிந்தையில தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால், இந்த ஆவியின் சிந்தையில எங்களுடைய தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் தருகிற 9 விதமான குணங்களை, அன்புதான் பிரதான குணமாக இருக்கிறது. அன்பு, சமாதானம், சந்தோஷம், மிச்சியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நெடிய பொறுமை, இப்படியாக மற்றவர்களை தேவனை நேசிப்பது, பிறரை நேசிப்பது, இப்படியாக ஆவியின் சிந்தையில வளர வேண்டும். மாம்ச சிந்தையில வாழ்வீர்களாக இருந்தால் மதங்கள் எல்லாம் மாம்ச சிந்தை, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படியாக பிசாசின் கிரிகைகள் தான் அங்கு காணப்படும். பிசாசின் கிரிகைகள், பிசாசுக்குள்ள பொல்லாத ஆவிகள், திருடுற ஆவிகள், கொல்லுற ஆவிகள், அழிக்கிற ஆவிகள், பொய்யை இப்படியாக தங்களிடத்துல வைத்திருப்பார்கள் பிசாசுக்கள். அந்த பொய்யை மனிதர்களுடைய சிந்தையில தோற்றாக போடுவார்கள், மனிதனையும் பாவம் செய்ய வைப்பார்கள். இதுல இருந்து விடுதலை பெறுவதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி வேண்டும், பரிசுத்த ஆவியை வேண்டும். பாருங்கள், ரோமர் 8:7 மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்டவர்கள் உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டுமாக இருந்தால் அந்த ஒன்றானவை தேவனுக்கு அவருடைய விண்ணிட்டியில 3வது பர்சனாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசித்து தியானித்து ஜபம் பண்ணி அவருக்கு பிரியமாக மற்றவர்களை நேசித்து அன்பாக வாழ்வது, மற்றவர்களோடு இப்படியாக அவர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் வரும் பொழுது எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் கரதிரையற்றதாக குற்றமற்றதாக பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது எங்களுக்கு அவருடைய சரீரத்தை தந்து நித்திய நித்தியமான வாழுகிற வாழ்வை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தருகிறார். ரோமர் 8:9 சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், இந்த பரிசுத்த ஆவியானவர் தான், ஒரே ஒரு ஆவிதான் எங்களுடைய மெய்யான தேவனுடைய ஆவி. இன்றைக்கு மதங்களிலே எல்லா இடங்களிலேயும் நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற முன்பாக இப்படித்தான்
എല്ലാ ആവികളെയും ആവികളിന്റെ താക്കത്തുകളെയും ഞങ്ങൾ വാഴ്ന്നു. പരിശുദ്ധ ആവിയെ ഓവറായി പണ്ടും എല്ലാ ആവികളെയും, കുടിക്കുന്ന ആവി, പാപം ചെയ്യുന്ന ആവി എല്ലാവരെയും അകറ്റിവിടും, അകറ്റിവിട്ട് പരിശുദ്ധ ആവിയാണ് വരങ്കിടക്കുള്ള എന്തെങ്കിലും വാസം ചെയ്യുന്നത്. അവർ എങ്ങളെ വഴി നടത്തുകിറവരാക ഇരിക്കുന്നത്. അവരുടെ ആവി നന്മ ചെയ്യുന്ന ആവി, നല്ല കാര്യങ്ങളെ എങ്ങനെ തരുകിറ ആവിയാക ഇരിക്കലാണ്. അപ്പൊ ഇന്ന് ആവിയാണവരെ നിങ്ങൾ വിട്ടുവിടക്കൂടാതെ അവർക്ക് തിരിയമാക വാഴ വേണ്ടും. പാപത്തിക്കും പാപത്തെ കുറിച്ച്, നീതിയെ കുറിച്ച്, ന്യായത്തിനെ കുറിച്ച് കണ്ടിത്ത് ഉണർത്തുക. റോമർ 8:9 ചൊല്ലുകിറത്, ദേവരുടെ ആവിയും വെളിൽ വാസമായിരുന്നാൽ നിങ്ങൾ മാംസത്തിൽക്കുൾപ്പെട്ടവർകളായിരാമൽ ആവിക്കുൾപ്പെട്ടവർകളായി ഇരിപ്പീർകൾ. ക്രിസ്തുവിൻ ആവിയില്ലാത്തവൻ അവരുടെയവൻ അല്ല. ഇപ്പൊ ക്രിസ്തുവിന്റെ ആവി പരിശുദ്ധ ആവി, അന്ന് പരിശുദ്ധ ആവിയെ നിങ്ങൾ പെറ്റുകൊണ്ടാൽ നിങ്ങളുടെ വേദാസനത്തെ പഠിക്കുമ്പോൾ അത് തേനിലും ഇനിമയാണതായി ഇരിക്കും. പാരുകൾ അത് ഉപയോഗിക്കും, ഒരു അവിശേദമാകി ഇരിക്കും. പല നോയ്കളെ ഗുണമാക്കുന്ന മരുന്നാക വേദാഗമം ചൊല്ലുകിറത്. അവിശേദമാക വേദാഗമത്തെ പഠിക്ക, പഠിക്ക, ധ്യാനിക്ക. പരിശുദ്ധ ആവിയാണവരുടെ ഉദവിയോട് ഉങ്ങളുടെ എലുമ്പ് ബലൻ വരും. ഉങ്ങളുടെ എലുമ്പിലതാണ് ഇത് അഭിഷേകം താങ്കളതാക ഇരിക്കുന്നത്. അഭിഷേകം ഉടിയ മുഖങ്ങളെ മുറിക്കും. കഷ്ടങ്ങളെ, തുന്മങ്ങളെ, കവലുകളെ എല്ലാവരെയും നിങ്ങൾ സിലുവയിൽ ആണിയടിച്ച് വിട്ടി വരിക. ഉടിയ ദുഃഖങ്ങൾ എല്ലാവരെയും അവരിടത്തിൽ ഒപ്പടച്ച് വിട്ട് നിങ്ങൾ വിട്ടുതലി പെറ്റ ഒരു മനുഷ്യനാക, വിടുതലി പെറ്റ വിടുതലി നായകനുടെ ആവിയാകിയ യേശു ക്രിസ്തുവിന്റെ ആവിയെ പെറ്റ് ഒരു വിടുതലുള്ള വാഴ്വ്, വിടിയലെ നോക്കിയ വാഴ്വ്. പാരങ്ങളിൽ എന്റെ ദേശത്തിലെ യുദ്ധത്തിന് കാരണമാക വിടിയലെ നോക്കി പൽവേറെ ദേശങ്ങളൊക്കെ പോകണം. ആനാൽ എങ്ങൾക്ക് ഒരു നിരന്തര വിടിയൽ ദേശക്കരുത്ത് കൂടാതെ പരിഗ്രഹ പരലോകത്തിലെ നിരന്ത്. ഇന്ന് ഉലകത്തിലെ എങ്ങൾക്ക് നിങ്ങൾ ഒരു രാജ്യം വേണ്ടുമെന്ന് ഇനിയും വിരുമ്പക്കൂടാതെ പാരങ്ങൾ. ഇന്ന് എങ്ങൾക്ക് ഇമ്മയ്ക്ക് പിന്നെ ഒരു മറുമയില കുടിയിരുപ്പ് പരലോകത്തിൽ ഇരിക്കുന്നത്. കർത്തൻ വരെ കാത്തു കൊണ്ടിരിക്കുന്നു. യേശു താൻ വരെ പോകുന്ന അവൻ വരും വരെ അവരുടെ പ്രിയമാക വാഴ്ന്ന് ഞങ്ങൾ ആയത്തമാക ഇരിക്ക വേണ്ടും. പത്ത് കണികകളിൽ അഞ്ച് കണികകൾ ആയത്തമാകിയിരുന്നാലും അഞ്ചു പേർ ആയത്തമാകവില്ലേ. കനവ് കൂട്ടപ്പെട്ടത് നോവാവൻ കാലത്തിലെയും പറഞ്ഞ നോവാ 100 വർഷങ്ങളാകെ അവരുടെ ബോധിത്താൻ അവകൾ പല കേൾക്കവില്ലേ. നോവാവും 8 പേരും അന്ത് அந்த பீடைக்குள் பிரவேசித்து அவர்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. இந்த காலத்தில் நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ அதுவும் இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை காலத்தில் நடக்கும். நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். கேட்டு வேதாகமத்தில் யார் சொன்னாலும் நீங்கள் கேட்டு அந்த வேதாகமத்தில் அந்த வசனங்கள் இருக்கிறதா, அந்த அவர்கள் சொல்லுகிற வசனம் வேதாகமத்துக்கு பொருந்துகிறதாக இருக்கிறதா என்று அறிந்து கொள்ள வேண்டும். டிசைனிங் ஆவியை, ஆவிகளை பிரித்தறியும் பிரித்தறியும் ஆவியை, டிசைனிங் ஸ்பிரிட்டை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் இப்படியான பொய்யான ஆவிகள், பொல்லாத ஆவிகள், திருட்டு ஆவிகள், குடிக்க இப்படியான இந்த ஆவிகளே ஆவிகளை பிரித்தது அறிகிற வரத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவருக்கும் அவர் ஆவிகளை பிரித்தறியும் வரத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். பாவம் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்யும் பொழுது அந்த அடிமைத்தனம் அவர்களை பிடித்து விடுகிறது. பாருங்கள், ஒரு குடும்ப தலைவன் ஒரு குடிகாரனாக இருந்தால் அவன் அடிமைப்பட்டு விடுகிறான் அந்த குடி பழக்கத்தில். அவன் ஒரு நேரத்துக்கு அந்த நேரத்தில் அவன் அந்த கடைக்கு போய் பாருங்கள், எப்படியோ பணத்தை அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள மனைவியோட பணத்தை பிள்ளைகளுடைய பணத்தை எடுத்து குடித்து அழித்து விட்டு தானம் கெடுத்து தன்னையும் கெடுத்து குடும்பத்தையும் பாழாக்கி இப்படி ஒரு சீரழிக்கிற இதுதான் பிசாசு செய்கிறது. பிசாசு தான் அதை செய்கிறது. அவர்களுக்கு இயேசு வேண்டும். இயேசு தான் இப்படியான குடிப்பழக்கத்தில் உள்ளவர்கள், அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள், இந்த சீரியல்களை பார்த்து காலத்தை கழிப்பவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் இயேசு வேண்டும்.
இயேசு வந்து விட்டார். நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டு முடிந்த சினிமா சீடர்களில் எல்லாம் காபை கீழே போட்டு இப்படியாக இயேசு வரும் பொழுது இந்த அற்ப அற்ப சிற்றின் மக்கள் எல்லாவற்றையும் அவன் எடுத்து போடுவார். அவருடைய பரலோகம் தான் எங்களுக்கு பேரின்பமாக இருக்கிறது. நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு அவர்கள் இந்த உலகத்திலேயும் அவருடைய 1000 வருட ஆட்சியில எங்களுக்கு 80 லிருந்து 100 வயது வரையும் வாழலாம். ஆனால் தேவனோடு வாழுகிற வாழ்வு 10 ஜெனரேஷன் 1000 வருடம் வாழ முடியும். அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது அதன் பின்பு நித்திய நித்தியமாக வாழ முடியும். பாருங்கள், நீங்கள் இந்த அடிமையை நம்பி அந்த பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாகிய அடிமை அடிமை தனத்தை கொடுக்கிற அவனை நம்பி உங்களுடைய வாழ்வை இழந்து விடக்கூடாது. இயேசுவோடு இயேசுதான் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். பாவம் செய்கிறவன் பாவத்தின் அடிமையாக இருக்கிறான். பாருங்கள், யோவான் 8:35 அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றைக்கு நிலைத்திருக்கிறான். பாருங்கள், பிசாசு அவனை துன்பப்படுத்த குடிக்கப்படிய குடிக்கிற அடிமை தருமென்றால் குடிக்க செய்கிறவன் தோற்சை போட்டுக் கொண்டு இருப்பான். குடும்பத்தில பிரச்சனையை கொடுக்கிற தோற்றை கொண்டு கொண்டிருப்பான். இப்படியாக அடிமை அந்த ஒவ்வொரு பாவத்திலையும் அடிமைத்தனம் வந்திருக்கிற அந்த பாவ பாவ கயிறுகளால சுற்றி கொள்ளுவான். எங்களுடைய தேவன் அன்பின் கயிறுகளால எங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். எங்களுடைய இறுதிய கதவுகளை திறக்கும்படியாக அவர் எங்களை தட்டி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் அவர் தட்டி கொண்டிருக்கிறார். இது வாசற்படியில் நின்று இதோ கதவை தட்டுகிறேன், நாங்கள் உங்களுடைய இறுதியை திறந்து கொடுக்க வேண்டும். இயேசுவே வாரும், எனக்குள்ள வந்து வாசம் செய்யும், இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். நீர்தான் விடுதலை கொடுக்கிற தேவன். இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, இந்த குடிப்பழக்கம் பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று கேளுங்கள், அவர் நிச்சயமாக தருவார். நீங்க உள்ளான இதயத்திலிருந்து உண்மையாக கேட்க வேண்டும். உங்களுடைய உதட்டில பேசக்கூடாது. உங்களுடைய குடும்பம் படுகிற கஷ்டத்தை யோசித்து துன்பத்தை யோசித்து இந்த பாவத்துக்கு ஊடாக வருகிற செலவுகள் ஏராளமான பணங்கள் இந்த பாவத்தின் ஊடாக வீணாகும், பொத்தலான வகைகளில் போகும். இதற்காகத்தான் இயேசுவின் சமாதானமான வாழ்வு, அன்பான வாழ்வு, இரக்கமுள்ள வாழ்வு, ஒளியான வாழ்வு. பாருங்கள், நாங்கள் அடுத்த வசனத்திலே ரோமர் 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசு கிறிஸ்துதான் தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்திற்கு வந்தவர். அவர் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:37 நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் வராதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். பாருங்கள், சமயத்தை பரப்ப வேண்டியவர்கள் உறுதியாக அந்த பரிசேயர் சதுசேயர் அந்த நாட்டில் அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நன்மையான காரியங்களை செய்கிற இயேசுவை கொலை செய்ய தேடுகிறார்கள். பாருங்கள், அவர்களுக்குள் எப்படியான கொலைகள் செய்கிறதுக்கு காரணம் அவர்களுக்குள்ள இருக்கிற பிசாசின் கிரியைகள். பாருங்கள், ஜோவான் 10:10 சொல்லுகிறது, திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இந்த உலகத்தில நடக்கிற அத்தனை கொலைகளுக்கும் பின்னணியில இருக்கிறவன் பிசாசாக இருக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். பொய் பேசுவது, தன்னிடத்தில இருந்து பொய்யை எடுத்து பேசுகிறார். அந்த பிசாசோடு டிசீவர் மதங்களும் அந்த டிசீவரே கீழே மதங்கள் இருக்கிறது. எல்லா மதங்களும் பொய் பேசுவது, அவர் ட்விஸ்ட் பண்ணுவார் இயேசுவை தவறாக சித்தரித்து தவறான புத்தகங்களில் எழுதி வைத்து இயேசுவை பற்றி பலவிதமான பொய்யார் வேதாகமத்திற்கு விரோதமான காரியங்களை புத்தகங்களாக எழுதி எழுதி அவர்களுடைய வியாபாரம் செய்து பிசாசின் பொய்யான வதந்தியது கூட அவர்கள் வாழ்ந்து கொள்வார்கள். பணத்தை திருடி ஆத்துமாக்களை திருடுவதுதான் பிசாசின் வேலை. தேவன் எங்களுடைய படைப்பு இயேசுடையது, தேவனுடையதுமான சாயலான படைப்பு. 1:26 சொல்லுகிறது, நமது சாயலாகவும்
நமது ரூபத்தின்படியும் மனிதனை படைப்போமாக. லெட்அஸ் மேக் அவர் இமேஜ். நாங்கள் அஸ் என்று சொல்லப்படுகிறது. அவர் இயேசு வந்து மனமார்ந்த படைப்பில் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். லெட்அஸ் மேக் அவர் இமேஜ். தேவனுடைய சாயலாகவும் இயேசுவின் சாயலாகவும் படைக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள். பாருங்கள், இயேசு சொல்லுகிறான், நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். கிறிஸ்துவின் வழியில சொல்ல வேண்டிய பரிசெயங்கள் இயேசுவை கொலை செய்கிறார்கள். இன்றைக்கும் இந்த சமயங்களில வாழ்கிறவர்கள் எல்லாரும் பிசாசின் பிடியில அகப்பட்டு இயேசுக்கு விரோதமாக வருவார்கள் என்று நிச்சயித்திருக்கிறார். இருந்தால் இந்த மதங்களுக்கு இந்த பிசாசு போகும் பொழுது இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராகத்தான் இந்த பிசாசுகள் செயல்படும். ஏனென்றால் பிசாசுக்கு எதிரி இயேசு. நாங்கள் இயேசுவை எங்களுடைய சகோதரனாக பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறுகிறோம். பாருங்கள், சன் ஆஃப் காட் இயேசு. நாங்கள் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் த ஒன் ட்ரூ காட். அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். பாருங்கள், இப்படியாக ரெண்டு விதமான பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஒன்று ஒளியின் பிள்ளைகள், மற்றது இருளின் பிள்ளைகள். இயேசுவை கட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இந்த மதங்களில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இப்படி கொலை செய்கிற எண்ணங்கள் வரும் பொழுது இயேசு சொல்லுகிறான், நீங்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு மதங்களில கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான மனிதர்களில இப்படியாக பிசாசின் பிள்ளைகளாக அவர்கள் செயல்படுகிறார்கள். அன்று இயேசு பாருங்கள் பரிசேயர் சதுசேயரை பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரிகைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன். பாருங்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், பரிசேயர் சதுசேயர், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பிதா உங்களுடைய பிதா பிசாசாக இருக்கிறார். அடுத்த வசனத்தில் பார்க்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். பாருங்கள், அவர் தேவன் இயேசுவை இந்த உலகத்தை அனுப்பினார். பரிசேயர் சதுசேயர் தேவனன் தங்களுடைய தேவன் என்று சொல்லிக் கொண்டு இயேசுவை கொலை செய்கிறார். இன்றைக்கு மதங்களில பல மதங்களில இயேசுவுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களும் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். பாருங்கள், சவுல் பவுல் கூட சவுலாக இருந்த பொழுது இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை கொலை செய்கிறவனா கொலை செய்கிறதுக்கு உடன்பட்டவனாக துன்பப்படுத்தவர்களாக வாழ்ந்தானா இயேசு இடப்பட்ட பொழுது இயேசு அவனுக்கு முள்ளில் உதைக்கிறது கடினம் என்று உணர்த்தின பொழுது அவன் மனம் திரும்பி பவுலாக அந்த மெய்யான தேவனுக்கு தேவனை விசுவாசித்து இயேசுவிற்கு ஏற்றுக்கொண்டு மறிக்கும் வரைக்கும் எல்லா துன்பங்களை இயேசுவுக்காக மெய்யான தேவனை நீங்கள் கண்டுகொண்டால் நீங்கள் இயேசுவுக்காக வாழுவீர்கள். அந்த பரலோக பாக்கியத்தை இழந்து விட மாட்டீர்கள். இதற்காகத்தான் நீங்கள் தேவனால பிறக்க வேண்டும். ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்கு தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் 1 பேதுரு 1:12 சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து அன்பப்பட்ட பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ள வந்தது வித்தாக ஒரு இயேசுவாக எங்கள் நாங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறோம் இயேசுவை போல. இதனாலே 1 யோவான் 3:10 சொல்லுகிறது, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பரிசுத்த ஆவியை பெற்றும் மறுபடியும் பிறந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு மதங்களில வாழுகிறவர்கள், தொடர்ந்து பாவத்தில வாழுகிறவர்கள், அவர்கள் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வழிபடும். தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ஆவியை பெறாமல்
உதட்டில பேசிக்கொண்டே இருக்கிறவர்கள் என்னுடைய மதம், என்னுடைய மதம், பழைய மதம், ஆபிரகாமின் காலத்தில் இருந்த மதம், இன்றைக்கு நான் மதத்தை விட்டு மாற மாட்டேன் என்ற அடிமைத்தனத்திலே, அடிமைத்தன வார்த்தைகளினாலே உங்களுடைய விடுதலையை நீங்கள் இழந்து விடக் கூடாது. பாருங்கள், ஆதி மதம் என்னுடைய மதம், மதத்தை படைக்க தேவன்பரவில்லை. இயேசு கிறிஸ்து மத அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யத்தான், இன்னைக்கு மூதாதையர்கள் செய்த தவறை திருத்துவதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து மெய்யான தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலை பதா பாதகனாய் இருக்கிறான். சத்தியத்தம் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பாருங்க, மூட மொழியாக பொய்களை தன் சொந்தத்தில வச்சிருக்கிறான் பிசாசு. இதை மனிதனிடத்துல போடுவான், இப்படி பேசு, இதன் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம், தவறான தராசை பாவி என்று சொல்லி பொய் பொய்யான கருத்துக்களை இலஞ்சம் வாங்கு, நீ பணக்காரன் ஆகலாம். இது பிசாசு இடத்துல இருந்து வருகிற தோல்ஸ். நீங்க தேவன் சொல்லுகிறான் ஜெயசு கிறிஸ்து 6:33, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அந்த ஒன்றான தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், பரலோகத்தில் இருந்து தான் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் பெறுகிறது. பரலோகத்துக்கு பலகடிகளை திறந்து இந்த மழையை பரிசிக்கப்படுகிற தேவன் இந்த பொல்லாத வழிகளை விட்டு மனிதர்கள் மனம் திருப்பி நியமிக்கும் பொழுது அந்த தேசங்களுக்கு சேமத்தை கொடுக்கலாம். பாருங்கள், இயேசு இல்லாத தேசங்கள் வறுமையில் இருப்பதை நோர்த் கொரியா, சோமாலியா போன்ற தேசங்களில காணக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 8:45 வசனத்துல, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை? பாருங்கள், இயேசுதான் பரிசுத்தாவினால கற்பம் தெரிந்து வானத்திலிருந்து இறங்கி அப்பமாக பரிசுத்தாவியானவராக கற்பம் தெரிந்து ஒரு பாவத்தோடு செய்யாமல் வாழ்ந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை எந்த ஒரு தெய்வத்தோட ஒப்பிட முடியாது. எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதரும் பாவம் செய்திருக்கிறார்கள். ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ அடிய தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். பாருங்கள், ஆதாம் மோபால் செய்த பாவத்தின் விளைவாக ஆதாம் மோபால் நன்மை தீமை அறியத்திற்க கனியின் விருத்தத்தை புசிந்ததன் நிமித்தம் அவர்கள் நன்மையை தெரிந்து கொள்கிற உரிமையை அல்லது தீமையை தெரிந்து கொள்கிற உரிமையை இந்த மனுக்குலம் இன்றைக்கு தங்களுக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு பக்கத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது, ஒரு பக்கத்தில் இயேசு இருக்கிறார், மறு பக்கத்தில் சாபம் இருக்கிறது, பிசாசு இருக்கிறது. நீங்கள் மனிதர்கள் மதங்களுக்கு உடைய சாபத்தையும் மரணத்தையும் தேடிக் கொள்கிறார்கள். இதிலிருந்து விடுதலை பெற்று பிறந்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாவம் இல்லாத இயேசு பாவமானார், சாபம் இல்லாத இயேசு சாபமானார். இப்படியாக முதற் கொலையை ஆதியாகமன் 4:8 பாருங்கள், சகோதரன் சகோதரனை கொள்ளுகிறான். பெற்றோரை வஞ்சித்த ஆதாம் அவ்வாளை வஞ்சித்த பிசாசு சாத்தானுடைய தூதர்களும் பாருங்கள் முதற் கொலையை 4:8 காயின் ஆபேலை கொலை செய்கிறார். இப்படியாக இந்த மரணம் முதல் மரணம் பிசாசு கூடாக இன்றைய இயேசுடைய மனித வரைக்கும் இந்த பிசாசு திருடுவது கொல்லுவது அழிப்பதை மதங்களுக்கு கூடாக மனிதர்களுக்கு கூடாக இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். யோவான் 8:47 தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறான், நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் சொல்லி கொடாமல் இருக்கிறேன். சொல்லி கொடாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் பிசாசினால் அவருடைய கண்கள் குருடுக்கு குருடாக்கப்பட்டு அந்த காதுகள் அடைக்கப்பட்டு வலித்திருந்த சர்ப்பத்தின் காதுகளாக
அவர்கள் தங்களுடைய காதுகளை வைத்திருக்கிறார்கள். மதங்களின் மூலமாக ஒரு அடிமைத்தனத்தினுடாக துரத்தின ஆவிகள், பொல்லாத ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள் இந்த மதங்களை கூடாக, அந்த மனிதனை கூடாக, இந்த உலகத்து மனிதனை கூடாக செயற்பட்டு மதங்களை குன்றோடுபடுத்தி வைத்திருப்பதன் மூலமாக அவர்கள் இயேசுவை அறியாதபடி தடை செய்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார். இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படியாக எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார். இதற்கான இயேசு வேண்டும். பாருங்கள், நாங்கள் நீதிமொழிகள் 8:23 பூமி உண்டாகும் என்றும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாகி நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இயேசு தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு சன்னம் கோட்டாக இந்த உலகத்திலே மனிதனாக 100% மனிதனாக வாழ்வதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீதிமொழிகள் 8:24 ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் மூச்சுகளும் உண்டாகும் முன்னும் நான் விண்ணப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்பும் அவர் தேவன் பூமியையும் அதன் வழிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களை உண்டாக்கும் என்றும் நான் எரிபிக்கப்பட்டேன். இயேசு தேவன் அதே ரூபத்திலேயும் தேவனுடைய ரூபத்திலேயும் ரூபத்திலேயும் வடிவத்திலேயும் இயேசுவை உருவாக்கினார். எரிபிக்கப்பட்டார். தேவன் தேவனாக இருக்கிறார், இயேசுவாக இருக்கிறார். இந்த உலகத்திலே 100% மனிதனாக மரிப்பதற்காக வந்தார். நீதிமொழிகள் 8:27 அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அப்ப வானங்களுக்கு படைக்கையில இயேசு இருந்தவர். படைப்பின் போது இந்த மனிதனை படைக்கும் பொழுது ஒவ்வொரு படைப்பின் போதும் இயேசு கூட இருந்தார். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் கரையை பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகிற அஸ்திவாரம் கொடுக்கிறார். வீடு கட்டுவது போல இந்த பூமியை ஜலம் கரையை விட்டு மீறாதபடி அந்த நெல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையும் நான் அவரருகே செல்ல பிள்ளையாயிருந்து நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சி ஆயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்து வழியாக இயேசுவும் பிதாவும் ஒரு களி கூர்ந்து இருக்கிறவர்கள். இன்றைக்கு பிதாவும் நாங்களும் களி கூர்ந்தவர்களாக இயேசு மரித்து எங்களுடைய மூத்த சகோதரனாக அவர் சன்னம் கோட்டாக இருந்த இன்றைக்கு சன்ஸ் அண்ட் டோட்டர்ஸ் ஆஃப் வைத்தவருடைய பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். பாருங்கள், நீதிமொழிகள் 8:34 சொல்லப்படுகிறது. என் வாசற்படியில், இயேசுடைய வாசற்படியில நீங்கள் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசுவை நீங்கள் இயேசு தட்டி கொண்டிருக்கிற அன்புடைய இதயத்தை நீங்கள் திறந்து உங்களுடைய இறுதிய கதவுகளை திறந்து வாரும் என்னோடு தங்கியிலும் அடையும் அசுரர்கள் வருந்தி அழைத்த பொழுது அவரை விட்டுவிடக்கூடாது. அவர் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அதிசயத்தை காண்பதும் வரைக்கும் விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து வேதாகமத்தை தியானித்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், அவர் சொல்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். உங்கள் ஒவ்வொருடைய இறுதிய கதவுகளை தட்டி கொண்டிருக்கலாம். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இப்படித்தான் இம்மா சீடர்கள் பாருங்கள் இயேசு மறித்து உயிர்த்தெழுந்து இம்மா சீடர்களோடு பேசி கொண்டு போகிறார். இப்படியாக அவர்களோடு பேசிக்கொண்டு போய் அவர்கள் வருந்தி அழைத்தார்கள். அங்கு போய் அப்பத்தை பிட்டு அவர்களுடைய கண்களை திறந்து தான் இயேசு என்று அறிமுகப்படுத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனால நாங்கள் அடிமைகளாக வாழக்கூடாது. இந்த உலகத்தில் வாழும் பொழுது கூட சில அடிமைத்தனங்கள் வராதபடி நீங்கள் பார்த்து கொண்டு அவர்கள் பாருங்கள். நீதிமொழிகள் சொல்லப்படுகிறது, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீங்கள் கடன் இயேசுவின் வழியில நீங்க வாழ்வீர்களாக இருந்தால்
இயேசு வேதாகமம் சொல்லுகிறது, கடன் நீ வாங்காயே, கடன் நீ கொடுத்துடுவாய், கடன் கொடுத்து வாழப்படியாக, கடனை வாங்க கூடாது என்றால் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. பாருங்க நீதிமொழிகள் 8:35 சொல்லுகிறது, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுகிறான். எனக்கு விரோதமாக, இயேசுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவன் எவனோ, நீங்கள் பாவம் செய்யும் பொழுது பாருங்கள், யோசேப்பு தேவனுக்கு பாவம் செய்யும் பொழுது நீங்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறீர்கள், பிசாசுக்கு வெட்கம் கொடுக்கிறீர்கள். பிசாசுக்கு நீங்கள் வெட்கம் கொடுக்கும் பொழுது அவன் தன்னுடைய தொழிலை செய்வான், திருடுவான், கொல்லுவான், அழிப்பான், உங்களை கடைசியாக நரகத்தில் இழந்து செல்கிறவனாக இருக்கிறான். எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ என் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார். இன்றைக்கு பைபிளை நீங்கள் வெறுக்கிறீர்களா? இயேசுவை வெறுக்கிறீர்களா? வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் மரணத்தை விரும்புகிறீர்கள். நீங்கள் ஒரு 1000 வருட ஆட்சியை பிசாசை நம்புவதன் மூலமாக உங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இயேசுவோடு வாழ்கிற நித்திய வாழ்வை வருகிறீர்கள். அந்த 1000 வருட ஆட்சியை வருகிறீர்கள். இந்த சித்தின் பாவத்தை கூடாக உங்களை குருடாக்கி அடிமைப்படுத்தியிருக்கிற அடிமை வாழ்வை விரும்புகிறீர்கள். அடிமை வாழ்விலிருந்து விடுதலை தருகிறதான் ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, நாங்கள் ஏசாயா 14:3 பார்க்கும் பொழுது, கர்த்தர் உன் தூக்கத்தையும் தத்தளிப்பையும், நீ அடிமையாக பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒழிந்து போனான் ஒரு நாள், 1000 வருட ஆட்சியில் அந்த ஒடுக்கின பிசாசு 1000 வருடம் கட்டி வைக்கிறார். எங்களுடைய தேவன் அவர்கள் பாருங்கள், ஏஞ்சல்ஸாக படைக்கப்பட்டவன் விழுந்து போன தூதனாக தேவன் தேவனுடைய சிங்காசனத்துல வாசிய கருவிகளோடு இருந்தவன் சாத்தானாக இன்றைக்கு மாறி தேவனுக்கு ஏஞ்சல்ஸ் தேவனும் பிசாசாக மாறி தேவனுக்கு விரோதமாக செயற்பட்ட அந்த பொன்னகேரி ஒழிந்து போனான். பாருங்கள், ஒடுக்கிற நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமானது, ஒடுக்கினவன் ஒழிந்து போன உங்களை அடிமைப்படுத்தினவன் மதத்துக்கூடாக பாவத்துக்கூடாக அந்த 1000 வருட ஆட்சியில அந்த பொன்னகை ஒழிந்து போயிட்டே. இப்படியாக நீங்கள் கர்த்தர் ஏசாயா அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஏசாயா 14:5, கர்த்தர் துஷ்கரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போடுவார். நாங்கள் தேவனுக்கு அடிமைகளாக எங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், மரியாள் தேவனுக்கு அடிமை என்று நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய கட்டளைகளின் படி நடந்து தேவனுக்கு அடிமைகள் என்று பாருங்கள், மரியாள் ஒப்பு கொடுத்தது போல் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எங்களை வாழ்வழிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அதற்கு மரியாள் லூக்கா 1:31 சொல்லுகிறது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய்விட்டார். பாருங்கள், இயேசு பரிசுத்த ஆவியினாலே கற்பன் தெரிந்து இயேசு பிறந்தார். அந்த யோசேப்புக்கு அதன் பின்பு பிறந்த 3 பிள்ளைகளும் பெண்களும் யோசேப்புடைய மாம்ச சித்தத்தில் பிறந்தவர்கள். இயேசு மரிப்பதற்காக பரிசுத்த மனிதனாக தேவனால் அனுப்பப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதனால் நாங்கள் ரோமர் 8:15 இதனால் நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிடாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? பாவம் செய்யக்கூடாது. இப்படியாக முன்னே நாங்கள் இயேசு அறிய முன்பேக ஒரு அடிமைத்தனத்தில வாழ்ந்தோம். நாங்கள் எல்லாரும் உங்களுடைய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படுத்ததினாலே தேவனுக்கு சோத்திரம். ரோமர் 18:18 பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாகினீர்கள். பாருங்கள், நாங்கள் இப்பொழுது இயேசுதான் நீதி. இயேசுவை நாங்கள் இயேசுடைய வசனங்களை இயேசுவை நாங்கள் ஏற்றுக் கொண்டு அடிமைத்தனத்தை நீதியாக வாழுகிறோம்.
இப்பொழுது நீங்கள் பாவத்தினர்கள் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாகினதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தமாய் கொண்டே வருவன். ஒவ்வொரு நாளும் வார்த்தையினாலே பரிசுத்தமாக்கி கொண்டே வருவன். ரோமர் 6:22 சொல்லுகிறது. இப்படியாக அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாங்கள் பாவத்தில வாழ்ந்தோம். இப்பொழுது நாங்கள் உரிமையாக கலாகியம் 4:6 சொல்லுகிறது. அப்பா விதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் குமாரனுடைய ஆவியை உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறார். நாங்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாங்கள் அடிமைகள் இல்லை. இப்பொழுது நாங்கள் தேவனுடைய தோன்றானமை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த மதங்களில் வாழ்கிற ஒவ்வொருவரும் இந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவரிடத்துல வரும்படி அழைக்கிறார். பாருங்கள், ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். 1 சுயாதீனமாக ஈசாக்கு, தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்த பிள்ளை ஈசாக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த சந்ததியில தான் இயேசு பிறக்கிறார். அப்படி சுயாதீன பிள்ளைகளாக நாங்கள் இயேசுடைய ஆபிரகாமுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். பாருங்கள், மன சந்ததி அந்த வேலைக்கார ஆகாருக்கு பிறந்த பிள்ளை ஆபிரகாம், ஆகாருக்கு இஸ்மாயில். இந்த பிள்ளைகள் தான் இந்த முகமதிய சந்ததியாக இருக்கிறது. அவர்கள் மாம்ச சித்தத்தின்படி பிறந்தவர்கள். அவர்கள் இயேசுவை ஆவியை ஏற்றுக் கொண்டால்தான் அவர்களை தேவன் பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறவர்களாக இருக்கிறார். அதற்காகத்தான் அவர்களும் மனம் திரும்ப வேண்டும். இப்படியாக இயேசு இந்த உலகத்துல சோதிக்கப்பட்டது போல சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எபிரேயர் 2:18 சொல்கிறது. சோதிக்கப்பட்டு இயேசு சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசுவை நீங்கள் அப்பா பிதாவை என்று அழைக்க வேண்டும். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவரிடத்தில் இருந்தால் உதவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே அன்பான

என்னை தூக்கி அடித்தீ, அந்த பாவ சேற்றில் இருந்து அடிமைத்தன சேற்றில் இருந்து என்னை தூக்கி அடித்தீ, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி அடித்தீ, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீ. நன்றி உமக்கு.

எங்களுடைய பகலாக மகளாகிய நீ கொண்டவர் தன்னுடைய மகனை விடுதலை தருவதற்காக எங்களுக்கு அனுப்பினான். விடுதலை நாயகன்.

அன்னைக்கு உயிருள்ள தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ணின அன்னைக்கு ஒரு மதங்களிலே உயிர் இல்லை, உயிரில்லாத தெய்வங்களை பிசாசு அடிமைப்படுத்தி தெய்வங்களாக உருவாக்கி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான்.

வந்தம் அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அடைத்து கொண்டார், என் பாவம் அனைத்து மன்னித்தார்,

0: ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆவி இல்லாதவன் பரிசுத்த ஆவியை இந்த நேரத்துல ஊற்றும்படியாக அப்பத்தை கண்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கொண்டா பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகி உள்ள அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்கும் பொழுது கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்பது பரிசுத்த ஆவியை தேடும்படியாக, பரிசுத்த ஆவியானவரை தட்டும்படியாக, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும்படியாக வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில உம்முடைய தமிழ் மக்கள் கேட்கிறார்கள், உம்முடைய பரிசுத்த ஆவியை இந்த நேரத்தில் ஊற்றும்படியாக உள்ளங்கால் மறைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், கோலி நேம் ஆஃப் ஜீசஸ், ரெண்டோ மூன்று பேர் உமது நாமத்துல கூடியிருக்கும் பொழுது அவர்கள் நடுவே இருப்பார். இன்றைக்கு இந்த நித்திய வழிதன் சங்கமம் ரேடியோவுக்கு கூடாக 5 கண்டத்துல எத்தனையோ மக்களோடு கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி அனலாக்கி வீராக. உம்முடைய எழுப்புதலின் தீ இந்த நேரத்தில் 5 கண்டங்களுக்கு பரவி பாய்வதாக அக்கறியை போட வந்து இது பற்றி எதையும் படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பில, உம்முடைய இரக்கத்தில ஒவ்வொருவரை நிரம்புறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு முன்னேற்படுகிறதற்காக நன்றி. உம்முடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த வசனங்களை தியானித்து உட்கொண்டு ஆத்மாவிலும் இருதயத்திலேயும் அவர்கள் அந்த வசனத்தை வைத்து அந்த வசனங்கள் வார்த்தைக்குள்ளாக அவர்களுக்கு சுகமளிக்கிற வார்த்தைகளாக மாறியும் மறைந்தவளையும் வானத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவருக்கு விதையையும் புசிக்கிறவருக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே உடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வசனம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய குணமாக்கும் வசன சங்கீதம் 107:20 உம்முடைய வசனத்தை அனுப்பி இவர்களை குணமாக்குவேன், குணமாகிறோம். பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு நீர்தாமே உம்முடைய சரீரத்துல எல்லா பாவங்கள் சாபங்களை எல்லாம் சுமந்து கொண்டீர். உம்முடைய தள்ளம்புகளை ஆராதிக்கிறோம். உம்முடைய தள்ளம்புகளால ஒவ்வொருவரும் குணமடைவார்களாக, இரத்தத்தினால பாவங்கள் கழுவப்படுவதாக, ஒருவரோடு நிறப்படுகிறதற்காக நன்றி, குணமாக்குறதற்காக நன்றி, பாவங்களை மன்னிக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து கூடையிலும் துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.
1: நன்றி நன்றி ஐயா. அப்பா தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி பாஸ்டர்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஜீவ தண்ணீர் நீரை ஊற்றும் அந்த ஜீவ தண்ணீரை எங்களை ஊற்றி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற இயேசுக்கு நான் நன்றி செலுத்தி, உங்களுக்கும் நன்றி செலுத்தி, உங்களோட நேரத்தை இந்த நேரம் கொண்டு வந்து எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பாஸ்டர். ஆமே, கர்த்தருடைய நாமத்தை உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். பொதுவாக வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி பாஸ்டர், நன்றி. காட் பிளஸ் யூ.
0: ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. காட் பிளஸ் யூ டோனி சிஸ்டர். காட் பிளஸ் யூ நேயர்களே. ஆமென்,
1: ஆமென், ஆமென்.
3: சிஸ்டர் டோனி, க்ளோசிங் பிரேயர் ப்ளீஸ்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து ஆவியின் உங்களோட ஆவி பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வந்திருந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே, நீங்க பேர் சொல்லி அழைத்த அந்த மகாபிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா நீரே கண்மலையா கண்மலை பிளந்து வண்ணாந்திரத்திலே ஆண்டவரே காத்து வந்த அந்த பெரிதான பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் அப்பா தண்ணீர் பாயும் தேசத்தால் நீர் அந்த நீர் நீர் உயிர் அந்த உயிர்த்தெழுந்த தண்ணீரை அந்த ஜீவ தண்ணீரை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை நடத்துகிற பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்களுக்கு அப்பா நீங்க அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிங்க. இவ்வளவு ஊழியக்காரங்களும் வந்து இவங்க நித்திய வெளிச்சத்துல நிலை நிறுத்தி வச்சிருந்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அவர்கள் அந்த சங்கமம் வானொலியை திறந்து கொடுத்தபடியினால் ஒவ்வொரு தேசத்து கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உங்களுக்குரியது என்று கூறியபடி ஒவ்வொரு தேசத்திலும் இருந்து வந்து இப்பொழுது உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை ஒவ்வொரு நிமிடமும் உயிர்ப்பித்து உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக புது பெலனையும் சத்துவத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சிஸ்டர் கருணாக்காண்டி ஜெபிக்கிறேன். அவங்க வந்து பாடல் பாடி ஜெபித்து வந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களையும் அவங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க சிஸ்டர் கிரேஸ் ஜெய ரஞ்சனுக்காண்டு வருகிற நாண்டவரே. அவர் துதி பாடல்களையும் தேவ ஞானத்தையும் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த வந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி அவர்களுடைய தேவலையும் சந்தித்து அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. கவி கவிந்தா காவண்டி வருகிற அவங்க வந்து அழகான பாட்டுகளை பாடி ஜபித்து ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களை இன்னும் மென்மேலுமாக ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க. அவங்க செய்யற ஒவ்வொரு ஊழியரும் அப்பா அநேகருக்கு சாட்சியாக அவங்களை நிலை நிறுத்தி வச்சு ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நன்றி நன்றி நன்றி சாமி. சிஸ்டர் ரஞ்சினிக்காக ஜபிக்கிறேன். அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கான ஜெபித்தார்கள் ஊழியர்களுக்கான ஜெபிக்க வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நீங்க நேற்று மீண்டும் மாறாத தகப்பன். இப்பொழுது ஒவ்வொரு ஊழியக்காரரும் உங்களுடைய சித்தத்தின்படி அழைத்த அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன். மகேந்திரன் ஐயாக்க முதலாவது நன்றி செலுத்துறேன். அவர்களப்பா ஒவ்வொரு நிமிடமும் உங்களோட வார்த்தையை ஜீவனுள்ள அந்த வல்லமையோடு எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குற அந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களே அப்பா அவங்களோட சில நேரத்துல நாங்க பிளவீனமா இருக்கும் பொழுது எங்களுக்கு பலனை கொடுத்து அவர்களை வழிநடத்தி வென்ற கிருபைகளுக்காவது நன்றி. அவர் தனிமையா இருக்கும் பொழுது உங்களோட உங்களோட பிரசுரத்தால நிரப்பி அவர்களை இன்னும் வழிநடத்தும்படியாக ஜபிக்கிற அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன் இங்க வந்து கேல்கரியில ஸ்டாம்பீடுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க அப்பா. அவர் எங்க போனாலும் உங்களோட சிறகின் கீழே மறைத்து வைத்து அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி சாமி. நன்றி இயேசுவே அப்பா. சிஸ்டர் ஜஸ்டினா அவர்கள் காணி வருகிறேன். அவங்க கொடுத்த வார்த்தை அப்பா அந்த வார்த்தையில அப்பா எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து எங்களுக்கு ஒரு புதிதான ஜீவனையும் வல்லமையும் கிருபையும் கொடுக்க அந்த வார்த்தையின் மூலமாக தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களோட ஊழியத்தையும் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி நன்றி சிஸ்டர் மேற்குலா வாசு காணி வருகிற அவங்க ஜெபமே ஜெயம் என்று எப்படி நாங்க ஜபிக்கணும் எப்படிப்பட்ட ஜெபம் நாங்க கற்றுக்கொள்ள வேணும்னு சொல்லி ஒரு மனதோடு ஜபிக்கவனும் அப்பா பொறுமையாக அப்பா தாழ்மையாக இருந்து உங்களிடமே நாங்கள் பேசும் பொழுது நீங்க எங்களுக்கு பதில் கொடுத்து ஆயிரம் மடங்காக ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்க பகிர்ந்து கொடுத்த கிருபைகளுக்கு ஆவணி நன்றி. அவர்களையும் அவருடைய தேவலையும் சந்தித்து அவங்களோட ஊழியலையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். சிஸ்டர் அருந்ததிக்காவும் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் கொடுத்த வார்த்தையின் மூலமாக எங்களை அதிகமாக ஆசீர்வதித்த கிருபைகளுக்கா நன்றி. அவர்களையும் ஆண்டவரே தாழ்மையாக வந்து உங்களோட நாமத்தை உயர்த்த வந்த கிருபைகளுக்கு நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. அவங்களால மட்டும்தான் இந்த ஊழியக்காரர்களை அழைத்து வர முடியும் ஆண்டவரே. இது மனுஷரால செய்யற காரியங்கள் இல்லை ஐயா. உங்களுக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையாக நாங்கள் உங்களிடையில் வந்து இருக்கும் பொழுது நீங்க அவர்களையும் ஆசீர்வதின் அதிகமான புதிதான ஊழியக்காரர்களை கொண்டு சேர்க்கும்படியாகவும் ஜெபிக்கிறேன். அவர்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. சிஸ்டர் ஜென்னட்டுக்கான ஜெபிக்கிறேன். அவங்க கல்கரியில தான் இருக்கிறாங்க, நேபர்ஸா தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு சந்திக்க முடியாத நிலம்பரங்கள் இருக்கிறது. நித்திய வெளிச்சத்துல நாங்க அவளை காணக்கூடியதாக இருந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்க நாளைக்கு உபவாச அபிஷேகம் ஜபத்துல வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஒரு தடையும் இல்லாத வண்ணமாக அவங்களை கொண்டு அப்பா உங்களோட வார்த்தையை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அவருடைய தேவையை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆமீன் அப்பா. அன்றன் பாஸ்டர் அன்றன் ராசநாத்கான் வருகிற அப்பா. அவர்களையும் அப்பா இப்போ நேரம் அப்பா பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை நடத்தி வந்த எங்களுடைய மக்கா பிரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிற முதலாவது தேவடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது கத்தர் சகலதையும் எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அப்பா. இத்தனையோ ஊழியக்காரங்க ஒவ்வொரு இடத்துல அழைத்து வந்தீங்க, அவர்களை அபிஷேகம் பண்ணுங்க அப்பா. இந்த இந்த உலகத்துக்கேற்ற வேஷம் தரிக்காத வண்ணமாக அருளின் அதிகமாக உங்களுடைய பாதத்திலிருந்து நாங்கள் உங்களோட சத்தத்தை கேட்டு இன்னும் அதிகமாக உங்களுக்குல அப்பா நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு தந்த தரிசனத்துக்கு நன்றி செலுத்துறேன். யாரையும் ஆசிர்வதிங்க, உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி தாழ்த்தி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்.
3: ஆமே. நன்றி சிஸ்டர்டோனி, இன்றைய நாளே இந்த நித்திய வெளிச்சத்தை வழி நடத்துவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் அதுக்காக நன்றி. ஒரு அறிவித்தல், நாளைய தினம் நாளை சனிக்கிழமை சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொண்டு நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனி மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமானது. வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க.
1: ஆமென்.
3: நாங்கள் இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் பிரதர் லெசி பிரதர் அழைப்போம். பிரைஸ் லார்ட் லெசி பிரதர்.
2: ஆமென், ஆமென், ஆமென், ஆமென்.
3: நாங்கள் கொடுப்போம். ஓகே, எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆத்மாவை சொல்லுவோமா?
1: ஆமென்,
3: எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்.
1: என் ஆத்மாவே கர்த்தரே சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
3: சனிக்கிழமை காலை 8 மணிக்கு சந்திப்போம். நாளை சனிக்கிழமை 8 மணிக்கு சந்திப்போம்.
2: ஆமேன், ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் இதுவரை நேரமும் சகோதரி டாலி சகோதரன் மகேந்திரனையா இணைந்து வழி நடத்தினீர்கள், தொகுத்து வழங்கினீர்கள். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாளை புதிதாக இணைந்த சகோதரி ஜெனட் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்தார். நாளை காலை வேளையிலே அவர் தேவ செய்தி எடுத்து வருவார். அவருக்கு அந்த பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அவருடைய பவர் கட் நேரத்தில் இணைந்து தற்செயலாக இணைந்து ஜெபங்களோடு துதிகளோடு பாடல்களோடு வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளை காலை வேளையிலே இணைகிறார்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். அத்தோடு இன்னும் ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வழி நடத்த வேண்டும். குரூப் ப்ரேயருக்காக மாலை 3 மணி முதல் எங்களுடைய நேரம் 6 மணி வரை எங்களுக்கு ஸ்லாட் ஒன்று இருக்கிறது. 3 மணி முதல் 6 மணி வரை திங்கள் முதல் வியாழன் வரை அந்த ஸ்லாட்டுக்காக ஜெபிப்போம். அதுக்காக யார் இணைய விரும்புகிறார்களோ அவசரிடமாக நாங்கள் எதிர்பார்ப்பது கனடாவிலிருந்து. ஏனென்றால் அந்த நேரம் யூகே நேரம் பரவாயில்லை, யூரோப் மற்றும் மத்திய கண்ட்ரிகளிலே கஷ்டமான நேரம், இரவு நேரம். அந்த வகையிலே அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். இணைந்து வசதி எடுத்து வந்த பாஸ்டர் அண்டன் தாசநாயகம், சகோதரி அருந்ததி, சகோதரி ஜஸ்டினா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே இதுவரை நேரம் எங்களுடன் இணைந்து ஊழியங்களை செய்த சகோதரி மகளாவாஸ், சகோதரி கவி கவினா யாழ்ப்பாணத்திலிருந்தும், மகளாவாஸ் கொழும்பு இலங்கையிலிருந்தும் அதிகால வேளையில் இணைந்தார்கள். அதே போல் எங்களுடன் சகோதரி டோலி தொகுத்து வழங்கினார். சகோதரி கருணா அவர்கள் பாடல்களோடு வழிநடத்தினார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சகோதரி ரஞ்சினி கூட இணைந்திருந்து ஊழியங்களை செய்தார்கள். காலை வேளையிலே திரும்பமாக கத்துடைய சித்தமானால் திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்துடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே இந்த ஜபங்களை கேட்டார், பாடல்களை கேட்டார், தேவ செய்தியை கேட்டார். வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறு உழைப்பிலே கேட்க போன்ற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இந்த எல்லா செய்திகளையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அவற்றை உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்களும் அதை நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்கள் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் புத்த சமயமாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பி கொடுங்கள். அவர்கள் ஒரு சொல்லு அந்த அதில் வழிபடுகிற ஒரு சொல்லு தன்னும் அவர்களை விடுதலை ஆக்கும். அப்போ அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்திலே திரும்பமாக உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். எல்லோருக்கும் குட் நைட். ஆமென். எங்களுக்கு குட் நைட். சிஸ்டர் ஹவி ஹவி கவிதாக்கு மார்னிங். ஆமென், குட் மார்னிங்.
3: God bless you, Sister Dolly. God bless you, Sister Kavi Kavindaya. Amen. God bless you all. Amen.
2: ஆமென் ஆமென்
4: ஆமென் God bless you all ஐயா God bless you
5: ஆமென்
2: ஆமென் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிவிட வருவோம். நாளை காலை வேளையில் திரும்பமாக சந்திப்போம். ஆமென் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். சகோதரி கவி கவிந்தா, நீங்கள் 5:30 மணிக்கு இணையுங்கள். ஆமென் God bless you.
5: ஆமென்
2: ஆமென்
4: ஆமென்.

பிதாவே, அப்பா பிதாவே, நீர் காண்கிற தேவனாயிருக்கிறவர் அப்பா, அவர்களை காப்பாற்றும் தகப்பனே அப்பா, இந்த தண்டிகள் எல்லாவற்றையும் நிப்பாட்டும் தகப்பனே அப்பா, நிப்பாட்டும் தகப்பனே. கடைசி காலம் என்று சொன்ன நாளே இவையெல்லாம் நிகழுகிறதா என்பது எனக்கு உங்களுக்கு தெரியவில்லை தகப்பனே. அப்பா உம்மால் தான் எல்லாம் அறியக்கூடியவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே எங்கே ஒரு சமாதானத்தை கொடுந்த தகப்பனே, அன்பான தகப்பனே எங்கே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும் தகப்பனே. ஆவியானவரே அங்கே எல்லோரும் ஓங்கி ஒலிக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரித்து அப்பா அங்கே ஓங்கி ஒலிக்க செய்யும் தகப்பனே. அப்பா அப்போதுதான் இந்த நாட்டில் ஒரு சமாதானமும் ஒற்றுமையும் அப்பா உண்டாகும் தகப்பனே. ஆவியானவரே அங்கங்கு எங்கு சென்றாலும் உமது நாமத்தையே அவர்கள் ஜெபிக்க அவர்களுக்கு நீரே கட்டளையிடும் தகப்பனே. அப்பா நீர் சொன்னால் போதும் அப்பா, அப்பா நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் ஆகும் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. ஆவியானவரே இது ஓயும் ஓயும் என்று அப்பா ஓயாதா சண்டையாகவே இருக்கின்றது தகப்பனே. ஜனத்துக்கு எவ்வளவோ தலையிடியும் அப்பா அவ்வளவோ பிரச்சனையுமாயிருக்கிறதே தகப்பனே. ஆவியானவரே நீர் இதெல்லாவற்றையும் நிப்பாட்ட வல்லவராயிருக்கிறீரப்பா. ஆவியானவரே உம்மாட்டான் முடியும் தகப்பனே, யாராலும் முடியாது தகப்பனே. அப்பா பிதாவே நீர் அவர்களை கண்ணோக்கும் தகப்பனே. ஜனமெல்லாம் அப்பா உம்

0: நாமத்தை உச்சரித்து எங்கு சென்றாலும் உமது ஓலமாக எல்லா இடமும் நடக்க செய்தல் இந்த கப்பனி. ஆவியானவரே உமது நாமம் அங்கு எங்கு சென்றாலும் உச்சரிக்க வழி செய்யும்படியாக உண்மை சோதரிக்கிறேன் தகப்பன். அப்பா தகப்பனே உண்மை உண்மை நேசிக்கிறேன் தகப்பனே, உண்மையா வணங்குகிறேன் தகப்பனே. இந்த லங்கை தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பன் அப்பா தகப்பனே, லங்கை தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அங்கு நடக்கிற கொடுகுரங்கள் எல்லாவற்றையும் காண்கிற தெய்வமா இருக்கிறீர்கள் நாளுக்கு நாளா. அப்பா அந்த சிறுச்சாலையிலே சண்டைகளும் பிரச்சனையும் சாவுகளுமா இருக்கின்றது தகப்பனே. அப்பா தகப்பனே, சிறுச்சாலையில் இருக்கிற அவர்களின் தாய் தகப்பன் பெஞ்சாதி பிள்ளைகள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா உமது கரங்களால் அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே நீர் காண்கிற தெய்வம் அப்பா, என்னென்ன பிரச்சனை என்பதை கண்டு அவர்களை நீ கண்ணோக்கி அவர்களுக்கு என்ன தேவையோ அவற்றை பெற்றுக் கொடுத்த ஒரு சமாதானத்தை அங்கேயும் உண்டு பண்ணும் தகப்பன். அப்பா அவர்கள் ஓங்கி உமது நாமத்தை உச்சரிச்சு அப்பா எங்கு சென்றாலும் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் என்று ஒலிக்க பண்ணும் தகப்பன். அப்பா ஒரு சமாதானத்தை வெற்றுமையும் கொடுக்கும் தகப்பன். ஒரு எல்லாவற்றையும் சந்தையில நிப்பாட்ட நீர் வல்லவரப்பா. ஆவியானவரே ஒரு சமாதானத்தை கொடுக்கறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே கண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த சங்கம வானொலியை எங்களுக்கு தந்ததுக்காக கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே நாங்கள் இங்கே வந்து ஜெபிக்கும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நன்மையும் கிடைக்கின்றது தகப்பனே. அப்பா தகப்பனே உமக்கு சோத்திரம் அப்பா. அவரை பாதுகாத்துக் கொள்ளும், அவரை வழிநடத்தும் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு கெடுதியும் இல்ல அப்பா. போக்கிலும் வரத்திலும் நீரே உற்ற துணையா இருக்கிறதுக்கா உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே கனாசித்த குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. உமது கரங்களில் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்குறேன் தகப்பன். அப்பா அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சமாதானமும் ஒற்றுமையா இருக்க உதவி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே எங்கள் குடும்பத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே பினோ குடும்பத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.
1: அமீன். அந்த ஜபங்களை கேட்டது அவனுக்கு சூத்திர நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலையும் வழி நடத்துவாராக. ஆமீன்.
0: ஓகே
1: ஆமீன்
0: ஆமீன் சிஸ்டர் ஆமீன்.
1: நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட்
2: பிரதர்.
1: நீங்கள் யுத்த நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்திய நாட்கள்லே யுத்த நாடுகள் மட்டுமல்ல வியாதியுள்ள நாடுகள், அமெரிக்கா, எங்கள் இலங்கை தேசத்திலே டெங்கு காய்ச்சல் நான் அநேகர் மறித்து கொண்டு போகிறார்கள். பட்டினி சாவுகளை எதிர்நோக்குற நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்படியா இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றி அமைத்து அவர் வரும் மட்டும் இந்த ஜனங்களை காக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பும் கிருபையும் பிதாவே, இவனே இந்த வேண்டுகோளை உங்களுடைய பாதத்திலே வைக்கிறேன். கடைசி நாட்களிலே தேவனே என்ன காரியங்கள் நடக்கும் என்று தேவனே நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீங்களப்பா பிதா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவாதான் சொன்ன தேவனே. அப்பா பிதாவே கிருப செய்யுங்க அப்பா பிதா. இந்த ஜனங்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாற இந்த மக்களை தேவனே மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா பிதா. நீங்கள் நெருங்கிய பொறுமையோட அப்பா இந்த மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இருப்பதற்காய் நன்றி என் தேவனே. சுவஸ்தம் இயேசு ராஜாவே, உம்முடைய மன உருக்கம் அப்பா, இரக்கம் தேவனே, உம்முடைய அன்பு தேவனே, உம்முடைய தயவு தேவனே, இந்த மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அப்பா பிதா. கிருபை செய்யுங்கள் ஐயா இயேசு ராஜாவே தேவனே. தேவனே கடைசி நாட்களிலே தேவனே பிசாசானவன் கற்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் உண்டு தேவனே. பகதேடி சுற்றி திரிகிற ஒவ்வொரு தேசங்களையும் நீங்கள் பார்க்கிறீங்களப்பா பிதா. அவன் மிகுந்த கோபம் கொண்டு தேவனே எழுந்திருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீங்களும் தேவனே. விசுவாசானவே சில்வேரி அப்பா நீங்கள் வெற்றி சிறந்த தேவன் அப்பா. சகல கிரிகளையும் அப்பா, துரத்திரங்கள் அதிகாரங்கள் எல்லாத்தையும் உறிந்து கொண்ட தேவன் அப்பா பிதா. இயேசு ராஜாவே கிருப செய்யும் அப்பா. சகல ஜனங்களுக்கும் சத்தியத்தை அறிவியுங்கள் சொன்னீங்கள் அப்பா பிதாபி. சத்தியம் ஒன்றே இந்த நாட்கள்லயே விடுதலை செய்ய முடியும் அப்பா. தேசங்களுடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருப செய்யுங்க அப்பா பிதாபி.
3: தேச தலைவர்களுடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதா. தேவனே, இவருடைய பலத்தினால் அல்லப்பா, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆயுதங்களினாலே அல்ல, தேவனே உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை தேவனே இந்த நாட்களிலே தேச தலைவர்கள் அறிய உணர தேவனே இந்த மக்களுக்கு ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொடுங்களப்பா பிதாவே. நீங்க சொன்னீங்க தேவனே பிதாவே, எருசலேமை கடைசி நாட்களிலே பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற தேவனே ஜனங்கள் அனைவரும் சிதைக்கப்படுவார் சொன்னீங்களப்பா பிதாவே. எருசலேமுக்கு விரோதமாக தேவனே சகல ஜனங்களும் கூடிக்கொள்வார் சொன்னீங்களப்பா பிதாவே. அந்த காரியங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதா இருக்கிறப்பா பிதாவே. சகல தீர்க்கசன வார்த்தைகளும் தேவனே பார்க்கக்கூடியதா இருக்கிறது. எசேக்கியேல் 38:39 எழுதின காரியங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறப்பா பிதாவே. இதோ நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், தேவனே என்னுடைய சத்தத்தை கேட்டு, தேவனே ஒருவன் மனம் திரும்பினால் தேவனே பிதாவே நான் அவனோடு வந்து பந்தியம் வந்து அவனோடு உணவுண்டேன் சொன்ன தேவனே அப்பா கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க ஆவியானவரே. இந்த காதுகளை துறவங்க, மனக்கண்களை துறவங்களப்பா, உம்முடைய சுவிசேஷத்தின் ஒளி போகாதபடி மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாவுடைய சகல கிரியைகளும் தேசங்களை விட்டு தேச தலைவர்களை விட்டு வெளியேறுவதாக. ஓ நன்றி ராஜாவே. தேவன் 2:20 சொன்னீங்களப்பா பிதாவே, இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம் அன்று. தேவனே இந்த யுத்தம் உங்களுடையப்பா பிதாவே, நீங்கள் யுத்தம் பண்ணுங்களப்பா பிதாவே, நீங்கள் வழக்காடுங்கள், நீங்கள் நீதி செய்யுங்களப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. தேவனே புறப்படும் அப்பா, தேவனே புறப்படும் ஐயா. கோழி தன் குஞ்சுகளை காக்குவோர் எருசலேமே எருசலேமே உன்னை நோக்கி நான் கதர்னேன் நீ மறந்து நிம்பும்படி அப்பா பிதா. தேவனே அந்த அன்பை நீங்கள் பாக்குறீங்களே ராஜாவே. இந்த இஸ்ரவேல் மக்களை மறந்துருப்போங்க அப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க அப்பா பிதாவே. நீங்கள் பட்ச பாதம் இல்லாத தேவனப்பா, ஒவ்வொரு தேச மக்களையும் மறந்துருப்போங்க அப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளப்பா. எல்லா தேவனே திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே ஈரான் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக, பொய்யின் ஆவியல் வஞ்சிக்கிற ஆவியல் தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக. இந்த தந்திரத்தின் பேச்சுவார்த்தைகள்லே பிசோடைய பேச்சுவார்த்தைகள்லே கண்ணிகள்லே விழுந்து போகாதபடி தேவனே விழிப்புள்ள ஞானமுள்ள ஆவிய குடங்களப்பா தேவனே இந்த பேசுகிற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அப்பா இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி அந்த தேவனே சொச்சமையா. ஒருவரும் கிரிகை செய்ய முடியாத ராக்காலம் வருதன் சொன்னீங்கப்பா பிதாவே. தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே, தேவனே கிருப செய். உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழியன் சொன்ன தேவனே. தேச தலைவருடைய நினைவுகள் வழிகள் எல்லாம் தேவனே பிதாவே உம்முடைய வழியாய் மாற்றும் அப்பா இயேசுவே. நீங்களே வழியும் சத்தியமும் ஜீவனும் அப்பா, நீங்களே வானத்தையும் பூமியை உருவாக்குன தேவன் அப்பா பிதாவே. நீங்க சொல்லாகும், நீங்கள் கட்டற நிற்கும் தேவனே. அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் யுத்தம் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா பிதாவே. ஒருவரும் கெட்டு போகாதபடி அனைவரும் ரட்சிக்கப்படும் உண்டு நீங்கள் நேரிய பொறுமையோடு இருப்பதற்காய் நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சுவாசம் ஐயா. வான மண்டலங்கள்ல இருந்து தேசங்களுக்கு எதிராக கிரியை செய்ற பொல்லாத ஆவியுடைய சேனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து வல்லமுடன் நாமத்தாலே நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாகும். அந்தகார இருளின் ஆவிகள் எல்லாம் தேசங்களை விட்டு வெளியேறுவதாகும். அந்தகார லோகாதிபதியுடைய சகல கிரிகளும் வெளியேறுவதாகும். பிசாசோடைய திரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் சேர்ந்து போவதாகும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை ஒவ்வொரு தேசத்தின் எல்லைகளிலும் தெளிக்கிறப்பா பிதாவே. அக்கிரி மாதா சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. இந்த தேசத்தை மக்களை தேவனே பிசாவுடைய தந்திரங்களிலே கண்ணிகளிலே விழுந்து போகாதபடி அழிந்து போகாதபடி தேவனே இந்த மக்களை மீட்டு வச்சிங்களப்பா. மதங்களுக்கு பின்னால் இந்த கிரிய சிற பொருளாத ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சென்று போவதாக. ஆமானின் ஆவிகள் எல்லாம் சேர்ந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா. அமலேக்கின் ஆவிகள் எல்லாம் சேர்ந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். இஸ்ரவேலின் ஆவிகள், ஓ இஸ்ரவேலின் ஆவிகள், பாகாலின் ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. தேவனே கிருப செய்யுங்கப்பா, நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே. இந்த மக்களை வெளிப்படைய செய்யுங்களப்பா. வாசற்படியிலே நின்று நீங்கள் நீதி செய்ய நியாயம் செய்ய நீங்கள் தட்டுவதற்காய் நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய பொறுமைக்காய் நன்றி இயேசு, நன்றி என் தேவனே. இந்த மக்களை மீட்டு வச்சீங்களப்பா. இஸ்ரவேல் மக்களை தேவனே அக்கினிமாலா சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. தேவனே அவருடைய கீழ்ப்படியாத தன்மைகளை நீங்கள் பாக்குறீங்களே ராஜாவே. இந்த மக்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து சரியான இருதயத்தை கொடுங்கப்பா. கத்ரா இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ள தேவனே இந்த மக்களுடைய இருதயங்களை திறவுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி, உம்முடைய ஆவிய ஊற்றுமையா இந்த மக்கள் மீது. கத்ரா இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தம் சிந்தின இந்த பூமியை நீங்கள் அக்னி மலராய் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா, அமிழ்த்துக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி அப்பா பிதாவே. இந்த மக்களுக்கு, இந்த தேசத்துக்கு எதிராக எழும்புற மக்கள் சிதைக்கப்படுவான்னு சொன்னீங்களே இயேசு ராஜாவே, தேவனே நீங்கள் பொறுப்படுங்கள் அப்பா பிதா. உம்மை வார்த்தை மாறாதப்பா, மார்மம் பூமி ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை தேவனே ஒழிந்து போகாதன் தேவன். நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு தேச தலைவனை நிரப்புங்கப்பா, அதிகாரிகள் நிரப்புங்கப்பா, தேசத்து மக்கள் நிரப்புங்கப்பா. உம்முடைய வார்த்தையினாலே சுவிசேஷம் பூமி எங்கும் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதா. ஓ நன்றி தான், நன்றி அப்பா. சத்தியம் ஒன்றே விடுதலை ஆக்கும் அப்பா, சத்தியம் ஒன்றே சமாதானத்தை கொடுக்கும் அப்பா, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நீங்கள் சிறுவேலே செய்து முடித்தீங்களப்பா. அது உண்மையில் விழுந்த தேச ராஜா, நீங்கள் விட்டு போட்ட சமாதானத்தை ஒவ்வொரு தேசத்துக்கும் கொடுங்களப்பா. சமாதான பிரவே, நீங்கள் விட்டு போன சமாதானம் ஒவ்வொரு தேசங்களுக்கும் வருவதாக, ஓ நம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக பூமி எங்கும் அப்பா பிதா. நன்றி ராஜா. அதே போல தேவனே, இந்த உண்ண உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் தேவனே, பட்டினியோடு வேதனையோடு நோய்கள் வியாதியோடு தேவனே பிதா இருக்கிற மக்களை பொறுப்படுங்கள் அப்பா இயேசு ராஜா. தேவனே இந்த சந்ததிகளை நீங்கள் உடைய பாபசாவ அக்கிரமங்களை மன்னியுங்கப்பா பிதா. தேவனே இந்த நோய்கள் இந்த பட்டினியில் காரணமா இருக்கிற சகல கிரிகளை மன்னியுங்கள் இயேசு ராஜா. இந்த மக்களுடைய பாபசாவ அக்கிரமங்களை மன்னியுங்க, ரத்த பழிகளை மன்னியுங்கப்பா பிதா. சந்ததி சந்ததியாய் சந்தானம் சந்தானமாய் செய்து வந்த பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்களையா ஓரத்த பணிகளே தேவனே மன்னியுங்களப்பா பிதாவே. எந்தெந்த நாடுகளிலே தேவனே நோயினாலே அவஸ்தைப்படுகிறார்களோ, தேவனே உணவில்லாமல் அவஸ்தைப்படுகிறார்களோ, என் தேவனே இவருடைய பாபசாப அக்கிரமங்களை மன்னியுங்கப்பா என் தேவனே. இந்த மக்களை மீட்டுங்களப்பா பிதாவே, இந்த மக்களுக்கு சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. தேவனே இவளை போசியுங்க, இருக்க இடம் கொடுங்கப்பா, உடுக்க உடை கொடுங்க, உள்ள உணவு கொடுங்கள் ஐயா இயேசு ராஜா. உம்முடைய வார்த்தை அனுப்பி உம்முடைய துய தழும்புகளாலே சுயமிடுங்கள் இயேசு ராஜாவே. சகல நோய் கிருமிகளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தாலே சுட்டரிக்கப்படுவதாக. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே தேவனே. சகல நோய்களும் வியாதிகளும் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே. நோய்களை கொடுக்கிற ஆவியல் வெளியேறுவதாக, நோய்க்கு காரணமா இருக்கிற பாவ கிரிகள் எல்லாம் விட்டு வெளியேறுவதாக. இவனே இந்த மக்களை விட்டு ரசிங்கள் அப்பா பிதாவே. உடைய ஜீபே பேரிழந்தங்கள் ஐயா இயேசு ராஜா. நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே. சொசு ஜபத்தை கேட்கிறவரே நன்றி அப்பா பிதா. அவையானவரே நீங்கள் இந்த கடைசி நாட்கள்ல பார்க்க கிடங்காத பெருமூச்சலோடு இந்த அந்த அழிந்து போற மக்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுவதற்காய் நன்றி அப்பா அவையானவரே. நன்றி என் தேவனே. கிருபை செய்யுங்கப்பா. பூமியில் அனைத்து மக்களும் ரட்சிக்கப்படுவார்களாக, அனைத்து மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதாக. ஓ நன்றி என் தேவனே. சோஸ்திரம் அப்பா, நன்றி என் தேவனே. சோஸ்திரம் ஐயா. வேத அறிவில்லாமல் அசங்காரமான மக்களை நீங்கள் பாக்குறீங்களே ஐயா இயேசு ராஜா. தேவனே விடுதலை செய்யுங்கப்பா. வேதத்துக்கு பஞ்சம் உண்டாமு சொன்னீங்களப்பா, இராக்காலம் வரும் சொன்னீங்களே ராஜாவே. ஓ இந்த கிருபை செய்யுங்க, இந்த மக்களை முற்ற செய்யுங்களப்பா, விடுதலை செய்யுங்க. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அதே போல தேவனே சங்க மூலியத்தை ஆசீர்வதியுங்கப்பா. தேவனே இந்த வானொலியை இயக்குறதை ஆசீர்வதியுங்க, செய்யும் மூலியங்களை ஆசீர்வதியும் அப்பா, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியுங்கப்பா. கடந்து போற வார்த்தைகள் வறுமையா திரும்பாத நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். ஓ தேவனே ஆசீர்வதியுங்கப்பா, நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனே விடுதலை செய்யுங்கப்பா பிதாவே, கேட்கிற ஒரு மக்களையும் விடுதலை செய்யுங்க. தேவனே லேசுபுரதரை குடும்பத்தை ஆசீர்வதியுங்க. ஓ செய்ய ஊழியங்களை ஆசீர்வதியுங்க, எல்லைகளை பெரிதாக்குங்க. தேவனே இந்த ஊழியத்தை நடத்த ஞானம் அறிவு தெளிந்த புத்தினால் என்றப்பும், மரங்கள் வல்லமை அபிஷேகத்தால் என்றப்பும் கப்பா பிதாவே. ஓ நன்றி, நன்றி அப்பா பிதாவே. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. சகல நோய்கள் வியாதிகளை தொட்டு சுகப்படுத்துங்கள் அப்பா, வார்த்தை அனுப்பி. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. அதே போல தேவனே ஜனசிஸ் பொறுப்படுங்கள் அப்பா, கணவனை பொறுப்படும், பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா என் தேவனே. செய்யும் மூலியங்களை ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே, சந்ததியை ஆசீர்வதியுங்க, சந்தானத்தை ஆசீர்வதியுங்க, இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை பொறுப்படும் ஐயா. ஏற்றதுடைய கொடுத்து ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே, கையிட்டு சிறவேலனை ஆசீர்வதியுங்கள், பாதம் படுமிடமெல்லாம் உனக்கு கொடுத்தேன் சில தேவனே கொடுத்துள்ளங்கள் அப்பா பிதாவே. உடைய பிள்ளைகள் அடையாளங்களும் அற்புதங்களும் ஆயிருப்பார் சொன்னவரே, அதற்காக நன்றி அப்பா பிதாவே. உடைய பிள்ளைகள் கத்தராலே போதிக்கப்பட்டிருப்பார் சொன்னவரே, நன்றி அப்பா. உடைய பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் சொன்னவனே, நன்றி அப்பா. உடைய வீட்டு தாழ்ப்பாளர்கள் நான் பலப்படுத்துகிறேன் சொன்னவரே, நன்றி. அங்குள்ள பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கும் சொன்னவனே, ஒவ்வொரு குடும்பங்களையும் பட்சபாதம் இல்லாததவனே, ஒவ்வொரு குடும்பங்களையும் இவ்விதமாய் ஆசீர்வதியுங்கப்பா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. இன்னொரு பிரதர் கேத்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் ஜெபத்திலும் வேதத்திலும் சகலத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆமீன்
2: ஆமீன் ஆமீன். அதே போல் உங்களையும் சந்ததியையும் சந்தானத்தையும் ஒவ்வொருடைய சந்ததி சந்தானத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பாராக, ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். நாங்கள் குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். குணா பிரதர்,
4: பிரைஸ் தி லார்ட் அப்பா, பிரைஸ் தி லார்ட்.
1: நீங்க ஐந்து கண்டங்களிலும் இந்த கடைசி நாட்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கப்படவும் மக்களுடைய இருதயங்களை தேவன் திறந்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாய் மாற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்தனிக்கிறோம். ஆண்டவர, நல்லோராயிருந்தாலும் தீயோராயிருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவரும் நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் பட்சபாதம் இல்லாமல் மழையை பெய்ய பண்ணுகிறவரே ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஐந்து கண்ணங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐந்து கண்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே தேவன் என்பதை அறியாம இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அக்காலத்திலே நாங்களும் இயேசு கிறிஸ்துவை சாராதவர்களாகவும் இஸ்ரவேலின் காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்களாகவும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் இவ்வுலகத்திலே தேவ ஆராதனைகள் அற்றவர்களாகவும் இருந்தோம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்முடைய மிகுந்த இரக்கங்களினாலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தீங்க ஆண்டவரே. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். இது எங்களால் உண்டானதில்ல, தேவனுடைய ஈவென்று சொல்லுகிறவர ஆண்டவரே, நீர் தந்த இந்த மகா பெரிய ரட்சிப்புக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் எங்களை போல உண்மை அறியாம இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உமக்கு செலுத்த வேண்டிய ஆராதனைகள், உண்மை ஆராதிக்க வேண்டிய ஆராதனைகளை எல்லாம் விட்டு ஆண்டவரே விக்கிரகங்களுக்கும் தங்களுக்கு விரும்பினவைகளுக்கும் செலுத்திக் கொண்டிருக்கிற இந்த மக்கள் மீது எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களை இழுத்து கொண்டு வந்து குமாரணத்துல கொடுத்தவர பிதா, ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவரும் குமார் நண்டையில வரான் என்று சொல்லி எங்களை இழுத்துக் கொண்டு வந்தவரே, இதோ கத்தாவை இந்த மக்களையும் நீர் இழுத்துக் கொள்ளும்படியாக நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மக்களையும் நீங்க இழுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் யாவரும் செவிக்கிறோம் ஆண்டவரே. கத்தர் தொடும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்பட்டதோ ஆண்டவரே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் சுவிசேஷங்கள் இன்னும் சொல்லப்படாமல் இருக்கிறதோ அந்த பணிகள்ல நிக்கிறவர்கள் கத்தாவே அவைகளை சொல்லத்தக்கதான பாதைகளை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் பட்சபாதம் இல்லாத தேவன் ஐயா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகியும் சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை என்று சொல்லி ஒவ்வொருவருடைய தேவைகளும் ஒவ்வொரு நாளும் சந்திக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய வாழ்வியல் தேவைகளும் ஒவ்வொரு நாளும் உம்மாலே சந்திக்கப்படுகிறது என்பதை அறிந்திருக்கிறோம் ஐயா. பட்சபாதம் இல்லாத தேவனாகிய கர்த்தர் இதோ அவர்களையும் சந்திப்பீராக. ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுப்பீராக. அவர்களுடைய இருதயத்தின் கடினங்களை கர்த்தர் ஆண்டவரே தகப்பனை உடைத்து அவர்கள் உம்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு பின்பாகவும் முன்பாகவும் கர்த்தாவே நின்று அவர்களை உம்மை அறிய விடாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள் யாவும் நச்சிரையனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை விட்டு வெளியேறட்டும்படி செபிக்கிறேன் ஐயா. இந்த தேசங்கள் உண்மை அறிந்து கொள்ளட்டும், தேசத்தில் இருக்கிற 5 கண்டங்களில் இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ளட்டும், சுவிசேஷங்கள் எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்படட்டும். கர்த்தாவே கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடியும் கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறவரே, துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாமல் இருக்கிற தேவனாகிய கர்த்தாவே, இதோ அவர்களுக்கு இரக்கம் செய்வீராக. உங்கள் ஆண்டவரே தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எங்கள் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தீர் என்பதையும் ஆண்டவரே தகப்பனே அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று கெஞ்சின பொழுதும் இந்த உலகத்தின் மக்களுக்காக அவரை நொறுக்க சித்தமாக்கினீரே. அவரை இந்த ஆண்டவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவரை கர்த்தாவை இவ்வளவு ஜனங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி தம்முடைய சொந்த குமாரனும் பாராமல் ஒப்பு கொடுத்தீர் என்பதை ஆண்டவரே அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன். உலகத்தை ஆய்க்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உலகம் அவரால் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை அனுப்பினீர் என்பதை உணர்ந்து கொண்டு என்ன வந்தால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோ எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லுகிறான் ஆண்டவரே. அந்த எளிமையான முறையை கர்த்தாவே அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன். தங்களுடைய ஆத்மாவினுடைய அழிவை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக, தங்களுடைய மரணத்துக்கு பின்பாக நடக்க போகிறதை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக, தங்களுக்கு இருக்கிறதான ஆய்க்கினை தீப்பைகளை அகற்ற வல்லமுடைய தேவனை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன். இந்த தேசங்களுக்காக நாங்கள் மன்ற இந்த தேசத்து மக்களுக்காக நாங்க கெஞ்சுகிறோம். எங்களை தாண்டவரை இழுத்துக் கொண்ட தேவனாகிய கத்தரம் இதோ அவர்களுக்கு நேராக நீர் விரித்திருக்கிற கைகளை அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அவர்களை நோக்கி நீர் நீட்டியிருக்கிற கரங்களை கத்தாவே அவர்கள் கண்டு கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே வருத்தப்பட்டு பாரின் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவீர் என்று சொல்லி நீட்டி கொண்டிருக்கிற உடைய கரத்தை அவர்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே கடின இருதயங்களை உடைப்பீராக செபிக்கிறேன். இருதயத்துல ஒட்டி இருக்கிறதான மதியினங்கள் யாவையும் உரித்தெறிந்து ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களுக்கு இந்த மக்கள் விலகி கொள்ளத்தக்கதான நல்ல கிருபைகளை கொடுப்பீராக செபிக்கிறேன். அழிவின் பாதைகளிலிருந்து தங்களுடைய மனச்சாட்சியை புரிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே தேவனை குறித்து அறியப்படுகிறது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. எப்படி என்றால் காணப்படாத அவருடைய நித்திய வல்லமைகள் தேவத்துவங்கள் கர்த்தத்துவங்கள் ஆண்டவரே உண்டாக்கப்பட்டவைகளினாலே தெளிவாக காணப்படும். ஆதலால் போக்கு சொல்ல ஒருவருக்கு இடமில்லை என்று சொல்லி ஆண்டவரே சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே உருவாக்கப்பட்டவைகளை கண்டு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, ஆனாலும் அவைகளுடைய சத்தம் பூமியில கேட்கப்படுகிறது சொல்லுகிறார் ஆண்டவரே. அனுதினமும் உம்முடைய சிருஷ்டிப்புகளின் வல்லமைகளை பார்க்கிற பொழுது ஆண்டவரே தங்களுடைய ஆராதனைகளை உமக்கு நேராக திருப்பத்தக்கதான அந்த கண்களை நீர் கொடுக்க படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இவர்களுடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவராய் இருக்கிறீர் என்பதையும் உணர்ந்து கொண்டு கர்த்தாவை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டி வீராக, எண்ணம் கிருபை பாராட்டி வீராக. ஊழியங்கள் செய்கிற சகோதர சகோதரிகளுக்கு எண்ணம் பலத்தை கொடுப்பீராக. மன நோந்து நொந்து போயிருக்கிற சகோதர சகோதரர்கள் எண்ணம் தொடர்ந்து ஊழியத்திலே பயணிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிற மிஷனரிகள் கர்த்தாவே எண்ணம் தங்களை அர்ப்பணித்து நடக்க கர்த்தர் பலத்தை கொடுப்பீராக. அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. எத்தனையோ பாடுகளின் நிமித்தம் கர்த்தாவே இந்த மிஷனரிகள் படுகிற கர்த்தாவே ஆண்டவரே அந்த ஊழிய பயணங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து இதோ இந்த ஜனங்களுக்குள்ள அவர்களை அனுப்புவீராக செபிக்கிறேன் ஐயா. இதோ ஓநாய்க்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புறது போல அனுப்புகிறேன் என்று சொல்லி எவ்வளவோ பாடுகள் மத்தியில உம்முடைய பிள்ளைகள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அவர்களை கர்த்தர் தாங்குவீராக, பாதுகாப்பீராக. எண்ணம் அவர்கள் கடந்து செல்ல ஆண்டவரே பாதைகள் திறக்கப்பட பயன்படுத்தும் என்று செபிக்கிறேன் ஐயா. இதோ ஆண்டவரே, அன்றைக்கு மக்கதோனியா பகுதிகளில பவுலுக்கு பாதைகள் திறந்தது போல, இதோ கர்த்தாவே, ஒவ்வொரு தேசங்களிலும் எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லையோ அந்த இடங்களுக்குள்ள கர்த்தர் பாதைகளை திறந்து கொடுத்து உம்முடைய சுவிசேஷ பிள்ளைகள் ஆண்டவரே கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவ நாமத்துல செபிக்கிறோம் ஐயா. சுவிசேஷம் இன்னும் கடந்து செல்ல உதவி செய்வீராக. சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிற உம்முடைய பிறப்பு, உம்முடைய இறப்பு, ஆண்டவரே உம்முடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், மீண்டும் வரப்போகிறீர் என்கிற சத்தியம் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே. அவர்களை பாதுகாப்பீராக. நடக்கிற யுத்தங்களையும் நடக்கிற அவலங்களையும் ஒன்றின் பின்னாக ஒன்றாய் வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த அவலங்களையும் அழிவுகளையும் காண்கிற பொழுது இந்த மக்கள் உணர்வுள்ளவர்களாய் மாற்றப்பட என் தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக, காத்துக் கொள்வீராக. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நான் செபிக்கிறேன் ஐயா. இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியங்களுக்காயுமே சோதரிக்கிறோம் கர்த்தர் தாமே. தொடர்ந்து இந்த ஊழியத்தை வர்த்திக்க பண்ணி எல்லா இடங்களுக்குள்ளும் கடந்து செல்ல உதவி செய்வீராக. ஆண்டவரே கேட்கிறவர்களுடைய காது திறக்கப்பட உதவி செய்வீராக. ஆவியானவர் பேசுகிறதை ஜனங்கள் கேட்டு மனம் திரும்பி ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க உதவி செய்வீர். அநேக வீடுகளுக்குள்ள இந்த ஆண்டவரே வானொலி பிரவசிக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த ஊழியங்களும் ஆண்டவரே அவர்கள் செய்கிற அர்ப்பணிப்புகளுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக செபிக்கிறேன் ஐயா. இதோ எங்கள் சகோதரி ஜெயனட்டுக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த சகோதரின் மூலம் கர்த்தாவே நீர் கொண்டு வருகிற விண்ணப்பங்களுக்காக, உம்மிடத்துல அநேகர் கர்த்தாவை பரிந்து பேசுவதற்காக தகப்பனை எடுத்துக் கொடுக்கிற விண்ணப்பம் ங்களுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஐயா. தொடர்ந்து சகோதரியும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து அவர்களும் எண்ணம் கர்த்தாவை உம்மோடு கூட பயணிக்க கர்த்தருடைய ஆவியானவர் எண்ணம் பலத்தை கொடுப்பீராக செபிக்கிறேன் ஐயா. அவர்களுடைய இருதயத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. எங்களோடு கூட இணைந்து கொண்டு கர்த்தாவே இந்த ஒளிபரப்புல ஆண்டவரே இந்த ஊடகத்துல இணைந்து கொண்டு உம்மை துதித்த உம்மிடத்துல விண்ணப்பம் பண்ணின ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பாதுகாத்து எண்ணம் பலப்படுத்துவீராக. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே உம்மையுடைய நாமத்துக்கு ஆண்டவரே கலங்கம் வராதபடிக்கு, உம்முடைய நாமத்தை விட்டு கொடுக்காதபடிக்கு தைரியமாய் நடக்க கிருபை தருவீராக செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. விசேஷமாக வாலிப பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகள் எழுந்து நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. தங்களை காத்து கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த உலகத்தின் பிடிகளுக்கு தங்களை தப்பிக்கொள்ள நல்ல ஞானத்தை கொடுப்பீராக செபிக்கிறேன் ஐயா. வாலிப பிள்ளைகள் ஜாவும் ஆண்டவரே உம்மை நேசிக்கத்தக்கதாக, ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக, உமக்காக சாட்சிகளாய் நிற்கத்தக்கதாக கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறித்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர் கர்த்தர் உங்களோடு எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்
4: ஆமென் ஆமென். அப்படி உங்களை ஒவ்வொருவருடன் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக.
1: ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த டாக்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த சோதரியை ஆண்டவரே அவருடைய குடும்பத்தாரை உம்முடைய ரத்தத்தினால் மூடுகிறேன் கர்த்தாவே. அந்த சோதரிக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த சோதரிக்காய் நீர் மனதுருக்கும்படி உச்சிந்து உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நரம்புகள் இலும்புகள் தசு யாவிலும் உடைய வல்லமை பல்லூக வல்லமை இப்பொழுதே ஆட்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுக அதிகார வல்லமையை கட்டவிழ்த்து விட்டு சத்துருவின் ஆளுக அதிகார வல்லமையை கடிந்து போடுற தேவ தேவனுக்கு ஸ்தோத்திரம் செல்லுகிறோம் கர்த்தாவே. அப்பா அந்த பிள்ளைக்காய் நாங்கள் செபிக்கிறோம், மனத்தாக்கல்களுக்காய் செபிக்கிறோம், அந்த நரம்பு எலும்பு இழுப்புகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த அசுத்தங்கள் எல்லாம் ஆண்டவரை வெளியேறண்டு சொல்லுகிறோம். பரிபூர்ண சுகமும் விடுதலையும் ஆண்டவரே அந்த சகோதரிக்கு கொடுத்து கர்த்தாவே. ஆண்டவரே சாட்சியை நாங்கள் கேட்கும்படி கர்த்தாவே. ஆண்டவரே நீர் மாற்றங்களை உருவாக்கும்படி கர்த்தாவே. அந்த இடத்திலே ஆண்டவரே அந்த டாக்டர் மத்தியிலே, நர்ஸ் மத்தியிலே டாக்டர்கள் அதிசயக்க தக்க வகையில் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை அந்த சகோதரிக்கு செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே பூரண சுகம் உண்டாவதாக சொல்லுகிறோம் கர்த்தாவே. எங்கள் அறிக்கையை நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன் ஐயா. உம்முடைய கரத்திலே அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நேற்றைய நாளிலே ஜெபிக்க சொன்னவர்களுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பிள்ளைகளே நீ நினைத்தல்லும் ஐயா. ஆண்டவரே ஏக்கத்தோடும் வியாதியோடும் வேதனையோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் அப்பா கடன்களோடும் கர்த்தாவே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர். அவர்களுடைய தேவைகள் வாஞ்சைகள் சந்திக்கவும் அவர்களை ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சி பெருக்கங்களிலே ஏற்படுத்தவும் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. எந்த தகப்பனே சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் கொடுத்த தரிசனங்கள் எல்லாம் பல்கி பெருக கர்த்தாவே நீ கிருப செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஆண்டவரே பரிபூர்ண சந்தோஷமும் சமாதானமும் பரிபூர்ண பாதுகாப்பும் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே என்னால் ஒப்பு கொடு அகல துதிக்குரியது செலுத்து வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வர முடியாத பிள்ளைகளை நினைத்தள்ளு இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்
5: ஆமீன் ஆமீன் ஆமீன். அதிகால வேளையிலே வாஞ்சியோடு இணைந்து ஜெபங்கள் ஏறெடுத்த ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே காலை வேளையிலே மதிய வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலும் இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், அந்த ஜெபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே அதிசயமான காரியங்களே அந்த டாக்டருடைய காரியங்கள் டாக்டர் சகோதரியின் காரியங்களே வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதே வேளையிலே நாங்கள் சகோதரி வினோவுடைய மகள் ஜெசிமாவை நினைவு கூறுகிறோம். அவரும் கூட ஒரு டாக்டராக இருக்கிறார். அவருடைய கரை அவருடைய திருமண காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவர்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே இந்த ஜெபங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைய முடியாதவர்களையும் நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையில் இணைவோம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவனுடன் ஒரு சில நிமிடங்கள் என்ற தலைப்பின் கீழே சகோதரி சசிகலா ருபேகா அவர்கள் வழிநடத்துவார்கள். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அந்த சகோதரியையும் வாழ்த்துவோம். அவருடைய கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன் ஆமீன். தேவனுடன் சில நிமிடங்கள்.
6: Recording in progress.
7: Good morning. இந்த ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று. குட் மார்னிங். இந்த ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை ஜூலை மாதம் 8ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு இயேசுவின் நாமத்தில் அதிகாரம். ஹல்லேலூயா. ஆரம்ப வசனமாக மார்க்கு 16:17-18 வாசிப்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா. இயேசு பூமியில் வாழ்ந்த போது சாத்தானின் மீது முழு அதிகாரத்தோடு செயல்பட்டார். அவர் பேசும் போதெல்லாம் பிசாசுகள் வெளியேறின, மக்கள் குணமடைந்தார்கள். மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், நீங்கள் மறுபடியும் பிறந்த போது, கிறிஸ்துவின் புதிய வாழ்க்கையை பெற்ற போது, இயேசு தமது நாமத்தில் உங்களுக்கும் அதிகாரம் கொடுத்தார். வேதாகமம் கூறுகிறது, மார்க் 16:17, விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் தொடரும், என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். ஹல்லேலூயா. இதன் பொருள், நீங்கள் இயேசுவின் நாமத்தில் தைரியமாக பேசலாம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பாத எந்த சூழ்நிலை இருந்தாலும் அமைதியாக இருக்காதீர்கள். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விரும்புகிறதை விசுவாசத்துடன் அறிவியுங்கள். தேவனுடைய வார்த்தையின் மீது உறுதியாக நிலைத்திருங்கள். விரைவில் நீங்கள் விரும்பிய பலனை காண்பீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 10:8, வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பரலோக பிதாவே, சாத்தானின் மீது எனக்கு அதிகாரம் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இன்று நான் உமது வல்லமையில் நடக்கிறேன். என் பள்ளியிலும், என் வேலையிடத்திலும், என் சமூகத்திலும், என் குடும்பத்திலும் சாத்தானின் செயல்களை இயேசுவின் நாமத்தில் கண்டிக்கிறேன். என் வாழ்க்கை உமது மகிமையை வெளிப்படுத்தும் கருவியாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அப்பா பிதாவே எங்களிடத்தில் ஜெபித்தோம். அப்பா, இன்றைய நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. உங்கள் நாமத்தின் அதிகாரத்தோடு அவர்கள் வாழ்க்கையில் வரும் எல்லா சவால்களையும் வென்றெடுக்கும் அந்த கிருபையை அவர்களுக்கு இன்று நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி. கையெடுத்து செய்யும் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Wednesday, 8th of July 2026, and the topic for today is Authority in Jesus' Name. The opening scripture is taken from Mark 16:17-18. And these signs shall follow them that believe. In my name shall they cast out devils. They shall speak with new tongue. They shall take up serpents, and if they drink any deadly thing, it shall not hurt them. They shall lay hands on the sick, and they shall recover. Hallelujah. When Jesus was on the earth, he exercised authority over the devil. Whenever he spoke, the devil left and people were healed. The good news is that when you were born again, Jesus gave you authority in his name. The Bible says in Mark 16:17, these signs will follow those who believe. In my name they will cast out demons. Hallelujah. That means you can speak in the name of Jesus with boldness. Glory to God. So, if there's something you don't want, don't stay quiet. Declare what you want in the name of Jesus and stand on God's word. Soon you'll see the result you desire. Hallelujah. Let's look at another verse from Matthew 10:8. Heal the sick, cleanse the lepers, raise the dead, cast out devils. Freely ye have received, freely give. Glory to God. Let's pray. Please repeat after me. Thank you, precious Father, for giving me authority over the devil. I walk in power today and rebuke the activities of the devil in my school, in my workplace, in my community and family. In Jesus' name, amen. Hallelujah. Have a blessed, glorious day. God bless you. See you tomorrow.
8: Recording stopped.

0: Amin, amin. Amin.
1: Praise the Lord, Anna.
0: 1 second, nilangam.
2: Recording in progress.
0: அமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் ஜபங்களுக்கூடாக விசேடமாக இலங்கைக்காக ஜபிப்பதற்காக ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். தேவ ஊழியர் சௌதரி ஜானத் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், அதே வேளையிலே சௌதரி சுபாசினி அவர்கள் கொழும்பு மணிக்கோணி யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே இணைந்திருக்கிற ஊழியர்கள் இருவரையும் வரவேற்றுக் கொண்டு இணைய போர் ஒருவரையும் கத்திரலாமே வழிநடத்துவாராக கத்துடைய கருத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான ஜபங்களுக்குள்ளாக தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லார்ட் அம்மா.
1: பிரைஸ் லார்ட் அண்ணா.
0: பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபாஷினி.
3: பிரைஸ் லார்ட் அண்ணா.
0: ஆமென். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். இருவரும் வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
1: ஆமென், ஆமென். சங்கமா வானொலி நேர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சுபா அவர்கள் இப்பொழுது பாடலோடு ஆரம்ப ஜபத்தோடு கடந்து வருவார்களாக. ஆமே
4: ஆமேன். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனே, மறுபடியும் எங்களுடைய தடைகளை நீக்கி இந்த இணைப்பிலே கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு செய்த மகாபெரிய கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை பொறுப்படுங்கள். இந்த ஜெப வேளையிலும் நீங்க கூட இருங்கள், தடைகளை நீக்குங்கள். எங்கள் மத்தியிலே அசைவாடி நீங்கள் எங்களை வழிநடத்தும்படியாக உங்கள் பரிசுத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமீன், ஆமீன். ஆவியானங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியானங்கள் அன்பு

அன்பினாலும் அலங்கரியும் ஆவியானுங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஜெபி.

தந்திரங்களை சாத்தானின் சகல தந்திரங்களை தகட்டறிய வாருமையா, தகட்டறிய வாருமையா, ஆவியானங்கள் அன்பு தெய்வமே

மலரே மெலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே சொல்

0: அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமென்.
1: ஆமேன், ஆமேன். எங்களுடைய பாடல்கள் ஜெபங்கள் கத்தரேற்றுக் கொண்டார், அதுக்காய் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த வேளையிலே எங்களில் எங்கள் தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். கத்ததாமே தேவனுடைய சித்தம் அங்கே நடக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுத்து நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்து அங்கு அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்குது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறபடி நான் எங்களை இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா. எங்கள் இலங்கை தேசம் உம்முடையது கர்த்தாவே. அங்கே இருக்கிற மக்கள் உம்முடையவர்கள், உம்மாலே சிருஷ்டிக்கப்பட்டவர், உம்மாலே உருவாக்கப்பட்டவர்கள் கர்த்தாவே. அவர்களுடைய ஆண்டவரே வான மண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்திக தேசத்தின் குடிகள் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். நல்ல தேசத்தை கொடுத்தீரப்பா, வளமுள்ள தேசத்தை கொடுத்தீரப்பா, மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசத்தை கொடுத்தீரப்பா, நீர் வளமுள்ள தேசத்தை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்த முடியாமல் நிற்கிறார்கள் கர்த்தாவே, குழப்பங்களும் கலக்கங்களிலும் நிற்கிறார்கள் அப்பா, தேவ கோபத்தை ஏற்படுத்த நிற்கிறார்கள் அப்பா. அதனால் வியாதிகள் பெறுகிறது கர்த்தாவே, அதனால் கலக்கங்கள் குழப்பங்கள் பெறுகிறது கர்த்தாவே. என் தேவரே இவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, எல்லா வீடும் குடும்பங்களும் சந்ததிகளும் மனம் திரும்பட்டும் ஐயா. எந்த பாசை பேசினாலும் ஆண்டவரே எல்லாரும் மனித குலம் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள கர்த்தாவே உம்முடைய இரக்கம் தயவு மனதுருக்கம் அன்பு உண்டாக கர்த்தாவே. இவர்கள் காதுகள் ஆண்டவரே அகலமாய் திறக்கப்பட உம்முடைய சுவிசேஷம் உட்புரவேசிக்க கர்த்தாவே. ஆண்டவரே அன்றைக்கு லிதியாளுடைய இருதயத்தை நீர் திறந்தீரப்பா, அப்படியாய் ஆண்டவரே நீர் இவர்களுடைய காதுகளை திறந்து கர்த்தாவே சுவிசேஷம் உட்புற கர்த்தாவே தேவனுடைய பிள்ளைகளாய் மாற கர்த்தாவே. தேவனே உம்முடைய சித்தம் எங்கள் தேசத்திலே செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் எங்கள் தேச மக்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதாக, ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் எங்கள் தேசத்திலே இறங்குவதாக, இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக கர்த்தாவே. எங்கள் தேசத்திலே கர்த்தாவே கற்பத்திலே இருக்கிற பிள்ளைகள் கூட பரிசுத்தப்படுவதாக, சிறு பிள்ளைகள் உம்முடைய ரத்தத்தினால் மூடப்படுவதாக கர்த்தாவே. ஆண்டவரே வாணிப ஜோதிகள் கர்த்தாவே உங்களுடைய ரத்தம் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இளங் குடும்பங்கள் சமாதானம் அற்றி இருக்கிறார்கள் ஆண்டவரே, தனித்து இருக்கிறார்கள், பிரிந்து இருக்கிறார்கள் கர்த்தாவே. இதெல்லாம் உமக்கு சித்தமில்லாத காரியம் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள செய்யும் ஆண்டவரே. முதியோர்கள் ஆண்டவரே அப்பா பராமரிக்கப்படாமல் இருக்கிறார்களே கர்த்தாவே, இவர்களுக்காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசங்களை நீங்க பொறுப்பேருங்க, எங்கள் தேசங்களை தீட்டுப்படுத்துகிற காரியங்களில் இருந்து எங்கள் மக்கள் விடுதலையாகட்டும் ஆண்டவரே, விடுவிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும் ஐயா, இருதயங்களும் சிந்தைகளும் இயேசு பக்கம் திருப்பப்பட தக்கத்தை வெள்ளத்தை திசை திருப்புமாப்போர், என் தேசத்து ஜனங்களை திசை திருப்புங்க ஆண்டவரே. நீரே வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சுபா அவர்கள் நீங்கள் 2 கொரிந்தியர் 9:15 படி தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதாகவே, இன்றைய நாட்களிலே ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மேல் மக்கள், முப்படைகள், அதிகாரிகள், இந்த மதகுருமார்கள், மதகுரு தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் எங்களுக்கு தேவன் நல்ல ஈவ, நல்ல நாடு, நல்ல தேசத்தை கொடுத்திருக்க, மனிதராகிய நாங்கள் அதை கெடுத்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடிய, ஏனென்றால் இதனால் தேவனுடைய கிருபை அங்கு பெருக முடியாம இருக்கிறது, இதனால் நன்மைகள் காண முடியாம இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய காரியமாய் தேவனுடைய மனந்திரும்புதல் அங்கே வர வேணும் என்று சொல்லி, ராஜாக்களுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பன் இயேசப்பா, எங்கள் இலங்கை தேசத்தில் ஆண்டவரே ஆட்சி பீடங்கள்ல இருக்கிறவர்களை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் பரிசுத்தரே, எங்களை தேசத்தின் தலைவரை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல் அவரோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் உங்களுடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்கள் இவர்களோடு கூட இருந்து இவர்களை வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த தேசத்திலும் இருக்கிற ஆண்டவரே அப்பா மத குருக்கள் ஆண்டவரே, இன்னும் தேசத்திலே பொறுப்பான அதிகாரங்கள்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்துக்குள் தருகிறேன் ஆண்டவரே. நீர் இவர்களை பொறுப்படும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, அதிகாரங்களிலே இருக்கிறவர்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லா காரியங்களை செய்யாதபடிக்கும் ஆண்டவரே, தேசத்தை ஆண்டவரே ஜனங்களை கர்த்தாவே அப்பா பிள்ளையான காரியங்களுக்குள்ளும் கொண்டு போகாதபடி இதன் நிமித்தம் கர்த்தாவே உங்களுடைய தண்டனைகள் கோபாக்கினைகள் எங்கள் தேசத்தில் பெருகாதபடி கர்த்தாவே என் ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருத்தரும் நீதி செய்ய இவர்கள் இருதயங்களை நீ தூண்டும்படியாவும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே என் தகப்பனே அப்பா, நீர் நீதி செய்கிற தேவன் ஆண்டவரே. அநீதி செய்கிறவனை நீர் ஆண்டவரே தப்ப விடாமல் ஆண்டவரே அவனவன் செய்த கிரியைக்கு பலன் அளிக்கிற தேவனாய் நீங்க இருக்கிறீங்கள் ஆண்டவரே. இது ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள செய்யுங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் ஆண்டவரே தீமை செய்யக்கூடாதுன்ற அந்த எண்ணம் வரட்டும். பயம் ஒரு தெய்வ பயம் அவருடைய இருதயங்களே காணப்படட்டும் ஆண்டவரே. என் தகப்பனை பொறுப்படுங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை தீய மனிதர்கள் எழும்பிக்க தாவே அப்பா, ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்களை தூண்டி விடாத படிக்கும் கர்த்தாவை அடித்து அடிய அடுத்தவனை அழித்து அடித்து உதைத்து துன்புறுத்தாதபடியும் இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களுடைய தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. அப்பா குழப்பங்கள் பிரிவினைகளை தூண்டுகிற அசுத்தாவின் வல்லமைகள் ஆண்டவரே எல்லாம் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படுங்கள் ஆண்டவரே. அடுத்தவர்களை ஆண்டவரே கர்த்தாவை மாற்றி தீங்கு செய்ய தூண்டுகிற எல்லா மனித முயற்சிகளும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் கரம் கூட இருந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட தீங்கு செய்ய தீவிரிக்கிற சகல செயல்களும் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் அப்பா. எங்கள் தேசத்தை நீங்க பொறுப்படுங்க. எங்கள் தேசத்தில் அதிகாரங்கள்ல இருக்கிறவர்களை பொறுப்படுங்க. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நன்மை செய்ய வேண்டும் என்று விட்டுக்கிற சில அதிகாரிகளுடைய முயற்சிகள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா நன்மை செய்கிற காரியங்களை தீயவர்கள் ஆண்டவரை தடுத்து நிறுத்தி விடாதபடிக்கு கர்த்தாவே அந்த நல்ல முயற்சிகள் ஆண்டவரே செயல்பட நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இறங்குங்கள், ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுங்கள். உங்களுடைய கிருபை எங்கள் தேசத்தில் பெருக வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை பெருகுவதற்கு எங்கள் தேசத்தில் நன்மைகள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த நன்மைகளை நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கட்டளையிடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே நீங்கள் இறங்கி ஆண்டவரே எங்கள் தேசத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக, அதிகாரங்களில் இருக்கிறவர்கள் நீர் ஆளும்படியாக உம்முடைய கரத்துக்கு தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.
1: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சுபா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் அதாவது இந்திய நாக்கள்லே 2 Corinthians 8:15 சமநிலை பிரமாணத்தின்படி ஒவ்வொருடைய செல்வமும் அங்கு வறுமையிலே இருக்கிறவர்களுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று, தேவ ஜனங்கள் குறைவில்லாமல் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். குறைவுகளை நிறைவாக்குற தேவன், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன். ஆகவே எங்களுடைய இருதயங்கள் எங்களுடைய சிந்தைகள் மாறும் போது அவைகள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாய் வரும். ஆகவே அதுக்காக ஜெபிக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் தேச ஜனங்களுக்கு குறைவில்லாதபடி கர்த்தாவே எல்லா நிறைவே ஆசீர்வதித்து கொடும் ராஜா. ஆண்டவரே ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் உணவு உடைக்கு வழியின்றி யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, மருத்துவ வசதியின்றி கஷ்டப்படுகிறார்களோ, துன்பப்படுகிறார்களோ ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீர் ஆண்டவரே தொட்டு குணமாக்கி ஆண்டவரே அவர்களை ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உறவக்கூடியதா என் தேவனே நீர் கிருபை செய்யும் அப்பா ஆண்டவரே. ஏத்தைக்கு ஜபத்தை கேட்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர் அப்பா நீர். காண்டவரை கண்ணோக்கி பாருங்க அப்பா, எங்கள் தேச மக்களை கண்ணோக்கி பாருங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே செல்வத்தின் மிகுதியாயும் இருக்கிறார்கள் ஆண்டவரே, செல்வம் இல்லாம கத்தாவே ஏழைகளாயும் இருக்கிறார்கள் கத்தாவே. இந்த நிலைமை எங்கள் தேசங்களுக்கு மக்களுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே மாற்றம் அடைய கத்தாவே கிருப செய்யும். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக கத்தாவே, நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன். சுபா அவர்கள், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது ஒன்று தேசிக்கிற 4:3. ஆகவே எங்கள் திருச்சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், சத்தியவான்கள் எல்லாரும் தேவன் அழைத்த அழைப்புக்கு அங்கு பரிசுத்தமாய் இருக்கவும், அவர்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்ன தேவன் எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்க கத்தர் இந்த நாட்களில் அவர்களின் இருதயங்கள் சிந்தைகள் பரிசுத்தமாய் காக்கப்பட நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்தும்.
2: ஆமாண்டவரே, எங்கள் தகப்பனே இயேசப்பா, உண்மை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களே உன்னை ஆண்டவரே அறிகிற தெய்வம் ஆண்டவரே அப்பா என் பரிசுத்தரே, ஒவ்வொருடைய இருதயங்களும் பரிசுத்தமாய் காக்கப்பட என் தகப்பனே நீங்க உதவும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இருதயங்களே அக்கிரம சிந்தைகள் இல்லாதபடி நீர் ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளும், ஒவ்வொருத்தரோடும் கூட இருங்க, ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் கத்தாவே உண்மை விட்டு விலகாத இருதயத்தை கொடுங்க கத்தாவே ஆண்டவரே. அவர்கள் உண்மோடு இசைந்திருந்தால் ஆண்டவரே அவர்களுடைய இருதயம் பரிசுத்தமாக காக்கப்படும் ஆண்டவரே. அவர்கள் உண்மை விட்டு விலகுவார் ஆனால் தங்கள் பரிசுத்தம் இல்லாமல் வாழ தொடங்குவார்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே அப்படி இராதபடிக்கு கத்தாவே உம்மோடு சேர்ந்திருக்கிற கிருபை நேரம் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்க

0: அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் உம்முடைய பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவரும் பரிசுத்தமாயிருந்து இன்னும் உம்மை கிட்டி சேர நீர் வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்திலும் ஆண்டவரே வழி விலகி போய்விடாதபடி பரிசுத்த குலைச்சலான காரியங்களில் ஈடுபட்டு விடாதபடிக்கு என் கர்த்தரே நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள் தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அடுத்ததா எதிரிகளின் சிந்தனைகளை செயல்களை அழிக்க வல்லவர் எங்கள் ஆண்டவர். அதற்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அப்பா உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம். கத்தாவே தாவீது எதிரியாகிய போலீசியரை ஆண்டவரே கொன்ற போது அந்த ஸ்திரிகள் ஆடி பாடினது போல என் தேவனே இயேசு சுவாமி அப்பா ஆண்டவரே, சாவல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறமுறையாய் பாடினது போல எங்கள் தேச மக்கள் கர்த்தாவே, என் தகப்பனே ஆண்டவரே, அங்கு இருக்கிற காரியங்கள் எரிச்சல்கள் கர்த்தாவே, என் தேவனே அப்பா ஆண்டவரே, கோபங்கள் ஆண்டவரே, பொல்லாத ஆவிகள், விக்கிர ஆதனைகள் கர்த்தாவே, இப்படியாய் எதிரிகளின் சிந்தனைகள் கர்த்தாவே, செயல்களை கர்த்தாவே அழிக்க வல்லவரையா யார் எல்லாம் இந்த நாட்கள்ல ஆண்டவரே துன்மாக்க ஆவியை கொண்டு கர்த்தாவே காரியங்களை குத்தி உருவ குத்தி போடுகிறார்களோ கர்த்தாவே, அவர்களை எல்லாம் நீர் சந்திக்க வல்லவரா இருக்கிறீரப்பா ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு பயப்படுற பயம், உமக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவு கர்த்தாவே, உண்மையே அண்டி கொள்ளுகிற நேரங்கள் காலங்கள் இப்பொழுதான் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா நீங்க வழி நடத்துங்க, நீங்க பலப்படுத்துங்க, நீங்க பலமையா வழி நடத்துங்க கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். சுபா நீங்கள் விக்கிற ஆதனைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒடுக்கத்தையும் கொடுமையையும் அகற்ற வல்லவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்திய நாட்களிலே நூதன தேவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் அங்கு பொய்யாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த பொய்யினாலே அங்கு தேசம் அழிக்கப்படுகிறது. பாகால்கள், அஸ்துரோக்கள், இப்படியான காரியங்கள் அங்கு தேவனை கோபமூற்றதாய் இருக்கிறது இந்திய நாட்களே. அதனால் ரத்தம் சிந்துதல், ஒடுக்கம், கொடுமைகள் வராதபடி கத்த காட்டுக்கொள்ள வேண்டும் சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
0: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே பரிசுத்தரே, உங்களுடைய வல்லமையின் கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே, எங்கள் தேசத்தை நீர் காண்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அன்பான தெய்வமே அப்பா, என் பரிசுத்தரே, இந்த ஜனங்கள் ஆண்டவரே நாளுக்கு நாள் இந்த பித்திர ஆராதனையின் கட்டுக்கள் அதிகரித்து கொண்டு போகிறது என் ஆண்டவரே. என் தகப்பனே, நீங்கள் அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. என் தேவனே கர்த்தாவே அப்பா, புதுசு புதுசாக ஆண்டவரே இப்பொழுது இடங்களில் எல்லாம் ஆண்டவரே அப்பா, இந்த விக்கிற ஆராதனையின் கட்டுக்களில் இந்த ஜனங்கள் அப்பா மூழ்கி போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. புதுசு புதுசாக விற்கிற தோப்புக்களை உருவாக்குகிறார்கள் ஆண்டவரே. என் தேவனே, நீர் கல்லும் மண்ணும் மண்ணும் அல்ல ஆண்டவரே அப்பா, இவர்கள் அதை அறியாமல் ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. என் தேவனே, படைத்த தேவனை விட்டு விட்டு படைக்கப்பட்டதுகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என் ஆண்டவரே. என் அற்புதரே, உம்முடைய இரக்கத்தை காண்பியும் இந்த அறியாமையில் இருக்கிற இந்த ஜனங்களை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே இவர்கள் உம்மண்டை வரத்தக்கதாக நீங்க கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பனே, இப்படிப்பட்ட காரியங்களிலே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் நாமத்தில் விடுதலையாகும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனே, நேசரே அப்பா, உம்முடைய இரக்கத்தை காண்பியும் ஆண்டவரே அப்பா, பாவம் பெருகின இடத்தில் உம்முடைய கிருபை வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. பாவத்துக்கு தண்டனையாக அல்ல கர்த்தாவே, உம்முடைய கிருபையின்படி நீர் இறங்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஜனங்கள் மனந்திரும்ப உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. இது தவறு என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல ஞானம் உள்ள இருதயத்தை இவர்களுக்கு கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. என் தேவனே, இப்படிப்பட்ட கட்டுக்குள்ள இந்த ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற தடைகளை உடையுங்க ஆண்டவரே. அப்பா பொறுப்படுங்க, விடுதலை ஆக்குங்க. ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்பி உண்மை தேட உண்மை வணங்க. நீங்க கிருபை செய்து வழி நடத்தும்படியாக உங்கள் கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். எங்கள் தேசத்திலே இந்த நாக்கர்லே அங்கு டெங்கு காய்ச்சலினால் அநேகர் மரித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். அது மட்டுமல்ல, கலக்கங்களும் குழப்பங்களுமாய் இருக்கிற எங்கள் தேச

0: வந்தாமே பொறுப்பேற்று அந்த மக்கள் மத்தியிலே ஒரு சமாதானத்தையும் ஒரு ரட்சிப்பையும் கட்டளையிட வேணும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே ஆண்டவரே, எங்கள் இலங்கை தேசத்திலே அப்பா ஆண்டவரே நோயின் அகோரம் ஆண்டவரே அதிகமாய் இருக்கிறது கர்த்தாவே ஆண்டவரே, அதனால் மரித்து போகிறார்கள், பாதாளம் இழுத்து கொண்டு போகிறது கர்த்தாவே. நாங்கள் கவலையற்றி இருப்போம், ஆனால் தண்டனைக்கு எப்படியப்பா நாங்கள் தப்பித்துக் கொள்ளுகிறது? என் தேவனே, இவர்களுக்காய் நீ மனதுருகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அந்த குடும்பமாய் ஆண்டவரே கர்த்தாவே, பெண்களோ ஆண்களோ தனிப்பட்டவர்களோ யாராய் இருந்தாலும் கர்த்தாவே ஒரு மனம் திரும்புதலை அவர் மேல் வைப்பீராக. உம்முடைய இரக்கத்தை கர்த்தாவே அவர்களுக்கு கிடைக்க செய்வீராக கர்த்தாவே. உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் கர்த்தாவே எப்பொழுதும் காக்கிற தேவன் ஐயா, எங்கள் தேசம் ஆண்டவரே முழுமையாய் ரட்சிப்பை காண கர்த்தாவே. இந்த வியாதியின் ஆதிக்க அதிகார வல்லமையை முறியடிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே கர்த்தாவே அங்கு பராமரிக்கிற டாக்டர்மார் நர்ஸ்மார் ஆண்டவரே வேலை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. எல்லாருடைய பாவதோஷ அக்கிரமங்களை மன்னிப்பீராக, கழுவுவீராக, சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. வியாதி கர்த்தாவே, வியாதியை கொண்டு வருகிற எல்லா இன்ஃபெக்ஷன் ஆவிகளை ஆண்டவரே மன ஆண்டவரே அகற்றி ஆண்டவரே அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் மனம் திரும்பட்டும். குடும்பங்கள் ஆண்டவரே, குடும்பத்திலே ஆண்டவரே அங்கத்தினரை இழந்து கொண்டு போகிறார்களே கர்த்தாவே. இந்த நுழம்பின் ஆதிக்கங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் முறியடியுங்க ராஜா. உம்முடைய கரத்திலே எங்கள் தேசத்தை ஆண்டவரே, எங்கள் மக்களையும் எங்கள் ஜனங்களையும் கர்த்தாவே ஆண்டவரே சத்துரு தனக்கு கொஞ்ச காலம் அண்டி சொல்லி ஆண்டவரே அவர்களை பாதாளத்துக்கு இழுக்காதபடி கர்த்தாவே, அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த சுபாவத்திலே இருக்கிற காரியங்கள் கர்த்தாவே, உம்முடைக்கு தீமான தீங்கான காரியங்கள் கர்த்தாவே, அவைகளை எல்லாம் விட்டு விட கர்த்தாவே. அவர்களுக்கு ஒரு நல்ல கிருபியை கொடுத்து இந்த வியாதியின் ஆதிக்க அதிகாரம் வல்லமையில் இருந்து ஆண்டவரே அவர்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, விடுவியும் ஆண்டவரே கர்த்தாவே. நீர் அவர்களை பொறுப்பேறும் கர்த்தாவே. நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஆண்டவரே. என் தேசம், என் மக்கள், என் ஜனங்கள், திருச்சபைகள், திருச்சபை மக்கள் ஐயா ஆண்டவரே இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் நிமித்தம் ஆண்டவரே தேசத்தை காக்கும்படி, தேசத்திலே விடுதலை உண்டாகும்படி கர்த்தாவே, தேசத்தில் இருக்கிற எல்லா சத்துரியும் கிரிகளும் ஆண்டவரே ஒவ்வொருக்குள்ளே, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே, தலைவர்களுக்குள்ளே, அதிகாரி ளுக்குள்ளே பின்னாலே கிரிய செய்கிற ஆவிகள் எல்லாம் கடிந்து போடுவீராக கர்த்தாவே. எங்கள் தேசங்களை ஆண்டவரே நீர் பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. பாடசால பிள்ளைகளுக்காய், பாதுகாப்புகளுக்காய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜனங்கள் ஒன்று கூற இடங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வியாதியின் ஆதிக்கம் எல்லா இடமும் பரவாதபடி எல்லாம் அற்று போக கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே சப்பா, எங்கள் இலங்கை தேசத்தை முற்றுமுழுக்க உங்களுடைய கரத்துக்குள் தருகிறேன் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே அப்பா ஜனங்கள் உண்டு கூடுகிற ஒவ்வொரு இடங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படுங்கள். பாடசாலைகள் கத்தாவே, தனியார் டியூஷனுகள் கத்தாவே ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே சந்தைகள், இப்படி ஒவ்வொரு இடங்கள் ஜனங்கள் கூடுகிற ஒவ்வொரு இடங்களையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வேலை ஸ்தலங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வைத்தியசாலைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்க பொறுப்படுங்க ஆண்டவரே, நீரே கூட இருங்க கர்த்தாவே. அப்பா விசேஷமாய் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களை நீங்க பொறுப்படுங்க, இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்களோடு மதுகரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. தெய்வமே உம்முடைய மகிமைங்கரம் போதுமானதாய் இருந்து வழி நடத்தி இந்த பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். சத்துருவின் தடைகளுக்கு விலக்குங்க, இந்த வியாதியின் பலவீனங்களுக்கு விலக்குங்க ஆண்டவரே. அப்பா அதிக வெப்பங்கள் ஆண்டவரே, அது மாத்திரமில்லை இந்த டெங்கு நோய் ஆண்டவரே கர்த்தாவை அதிகரித்து கொண்டு போகிறது ஆண்டவரே. என் தெய்வமே அந்த டெங்கு நோயை கொண்டு வருகிற அந்த கிட்டிமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே சுட்டரிக்கப்படட்டும். பரிசுத்தரை ஆளுக செய்யுங்க ஆண்டவரே. இந்த நுழம்பு பெருக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே குறைக்கப்பட அதற்கு நல்ல மருந்துகளை இவர்கள் கண்டுபிடிக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா வைத்தியர்களுக்கு, வைத்திய அதிகாரிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க கர்த்தாவே. இந்துவனே மதுகரம் கூட நடத்தட்டும் ஆண்டவரே. பரிசுத்தரே விசேஷமாய் வாலிப பிள்ளைகளை மீண்டுமாக ஒப்பு கொடுக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியத்தும சிரத்தை பொருட்படுங்க கர்த்தாவே. இந்த வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வழிகளை உம்முடைய வார்த்தையின்படி காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. கீழ்ப்படி உள்ள இருதயத்தை கொடுங்க கர்த்தாவே. இந்துவனே கர்த்தாவே ஒரு பெற்றாருக்கு கீழ்ப்படி பயப்படுகிற குணம், கடவுளுக்கு பயப்படுற குணங்கள் இவர்களுக்குள்ளே காணப்படட்டும் ஆண்டவரே. இந்த வயசிலே கர்த்தாவே கீழ்படியாமல் தங்களுடைய இஷ்டத்துக்கு செயல்பட்டு கர்த்தாவே தாங்களே வேதனைகளுக்குள்ளும் வியாதிகளுக்குள்ளும் போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவ்வா இந்நாட்கள்ல இந்த பிள்ளைகள் மட்டியில் ஒரு ஆண்டவரே உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அன்பின் தகப்பனை கண் பார்த்ததை ஆசைப்பட்ட உடனே அவர்கள் சாப்பிடுறார்கள். இதெல்லாம் ஒரு வியாதியின் பலவீனங்களை கொண்டு வருகிறது ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடத்தக்க நல்ல இருதயத்தை இவர்களுக்கு கொடுங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு உணவிலும் இருக்கிற பின்விளைவுகளை புரிந்து கொண்டு செயல்பட வழி நடத்துங்க கர்த்தாவே. சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, வியாபாரம் என்ற ரீதியிலே கர்த்தாவே ஒரு மனச்சாட்சியே இல்லாமல் ஆண்டவரே, ஒரு தெய்வ பயம் இல்லாமல் ஆண்டவரே, பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு கர்த்தாவே ஒவ்வொரு பொருட்களையும் தயாரிக்கிறார்கள் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நிலைமைகள் மாறட்டும் என் ஆண்டவரே. நீங்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் கர்த்தாவே தன்னை போலவே மற்றவன் என்று உணர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. அந்த நல்ல இருதயத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்க கர்த்தாவே. இந்த அகப்பனே பொறுப்படுங்க. எங்கள் தேசத்தை நீங்கள் பொறுப்படுத்த மீட்டுக் கொள்ளும்படியாக, வியாதியின் பலவீனங்களுக்கு விளக்கும்படியாக, சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, முதியவர்களை, பெரியவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள உம்முடைய கரத்துக்குள் தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் நீங்கள் சுபா சங்கமா வானொலிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சங்கமா வானொலியிலே சனி ஞாயிறிலே நடக்கிற அபிஷேக ஆராதனைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கத்ததாமே லேசி அண்ணா அவர்களோடும் அவருடைய தரிசனங்களோடும் கூட இருந்து அந்த தரிசனங்கள் பல்கி பெருக கத்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
1: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே பரிசுத்தரே, உங்களுடைய வல்லமையின் கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி நிலையத்தை பொறுப்படுங்க கர்த்தாவே. இந்த ஊழியத்தையும் இந்த ஊழிய தரிசனத்தை நீர் காண்கிறது ஆண்டவரே. இந்த ஊழியங்கள்ல இன்னும் ஆண்டவரே நீர் உற்சாகத்தை கட்டளையிட்டு, பெருக்கத்தை கட்டளையிட்டு, ஊழியத்தின் தேவைகளை சந்தித்து இன்னும் அநேகர் இந்த ஊழியத்திலே கர்த்தாவே வந்து பயன் அடையவும் அநேகருக்கு பயன் உள்ளவர்களாக இருக்கவும் நீங்க வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் அவருக்கு கொடுத்த தரிசனத்துக்காக, அந்த பாரத்துக்காக உமக்கு நன்றி இயேசப்பா. தொடர்ந்தும் அந்த குடும்பத்தை பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, நன்மைகளை கட்டளையிடுங்க, பலவீனங்களை நீக்கி பலத்தை கொடுத்து இந்த ஊழியத்தின் தேவைகளை எல்லாம் நீர் அற்புதமாய் சந்தித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. என் தேவனே, இந்த ஊழியங்களிலே உறுதுணையாயிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் அவருடைய குடும்பங்களையும் உடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ஊழியம் இன்னும் வளர வேண்டும் ஆண்டவரே. தடைகள் நீங்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே பொறுப்படுங்க, அற்புதரே வழி நடத்துங்க. அதே போல டிமிலாக்கா குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த குடும்பத்தோடு கூட இருந்து பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய சரீர சுகபலங்களை கொடுத்து ஊழிய பாதையில இன்னும் உற்சாகத்தை கொடுத்து பிள்ளைகளுடைய காரியங்களிலே நன்மைகளை கட்டளையிட்டு பிரியாணங்கள்ல இருக்கிற காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுத்து அற்புதமாய் நடத்துங்க கர்த்தா. எந்தவனே உடைய பாதுகாப்பு உம்முடைய ஆளுகை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்களுக்கு உம்மிடத்தில் அன்பு உறவுகளுக்கு உற்று நன்மையும் குறைபடாத என்ற வார்த்தையின்படி கர்த்தாவினர் உம்முடைய பிள்ளைகளை நன்மையினால் திருப்தியாக்கி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே தொடர்ந்தும் வழி நடத்துங்க. இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
0: ஆமே, ஆமே. நாங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தாவே கூட இருந்து வழி நடத்தட்டும். அன்பான பிதாவே, தகப்பனே ஆண்டவரே, சுபா குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்களிலே பலனாய் இருக்க செய்தீரே. மக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை நீக்கினீரே. சத்துரின் திட்டங்கள் முறியடித்தீரே. மக்கு ஸ்தோத்திர திதிகளை செலுத்துகிறோம். அப்பா பிள்ளையோடு கூட இருந்து ஜெபிக்க துதிக்க ஜபாவி வல்லமைய கத்தாவே இன்னுமாய் கொடுத்து ஆண்டவரே ஊழிய வாசலை கத்தாவே ஆசீர்வதித்து கத்தாவே ஆண்டவரே நீ வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. கணவனுக்காய் ஜெபிக்கிறோம். கையின் பிரியா கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். படிப்பு காரியங்கள், ஞானங்கள், அறிவுகள், புத்தியல், கெட்டித்தனங்கள், கவனங்கள் கத்தாவே பிள்ளைகளுக்கு போது போக்குவரத்து பாதுகாப்புகள் எல்லாம் கொடுத்து கத்தாவே பிள்ளைகளின் வருங்காலங்கள், எதிர்காலங்கள், தொழில்துறைகள் ஒவ்வொன்றையும் நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா என்னாண்டு ஆண்டவரே ஜெபித்த அந்த டாக்டர் சகோதரி பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையை உச்சி இந்த உள்ளங்கால் வரை மூடிக்கத்தாவே அந்த சகோதரியுடைய ஆண்டவரே உடல்நல குறைவுகளை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. அந்த உடல்நல குறைவுகளில் இருந்து பிள்ளைய விட்டுதலையாக்கி சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்தும் யெகோவா ராப்பாவாய் நீர் அந்த இடத்திலே கடந்து செல்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவ நீங்கள் ஒருவர் இன்றைய நாளில் நாங்கள் ஜெபிக்க தந்த கிருபிகளுக்காய் துதிக்க தந்த கிருபிகளுக்காய் ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு என் தேசத்துக்கு எங்கள் மக்களுக்கு எங்கள் ஜனங்களுக்கு ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்களுக்கு கத்தாவே எங்கள் தமிழ் இனத்துக்கு சிங்கள இனத்துக்கு முஸ்லீம் இனத்துக்கு பரங்கி இனத்துக்கு ஆண்டவரே நீர் உம்முடைய கிருபியை அனுப்பி அவர்களை குணமாக்கி ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளில் நீர் பொறுப்பேறும் ஆண்டவரே. சகல சங்கமவானொலிக்காய் லேசியானா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஆண்டவரே சகலதே நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பீராக. சகல துதிகனமாகியுமே உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. சுபா நீங்க ஒரு பல்லவியோடு முடித்துக் கொள்ளுங்க.
1: ஆமென்.

0: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 8ஆம் தேதி ஆடி மாதம் 8ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 ஆண்டு புதன்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்சம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மிசாக்கா கனடாவிலிருந்து ஜபங்களுக்காக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பேசலோடமா ஆமீன். ஒரு சகோதரிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர் 42 வயதுடைய குடும்பஸ்தர், கத்தரை அறிந்தவர்கள், டாக்டராக இருக்கிறார். அவர் இரண்டு நாளுக்கு முன்னதாக திடீரென ஸ்ட்ரோக் வந்து பரலைஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவருக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் அவரை விடுதலையாக்கி திருமுகமாக குடும்பத்தாரோடும் அதோடு அவருடைய டாக்டர் தொழிலை கண்டினியூ பண்ண கத்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் பாரத்தோடு ஜபியுங்களம்மா. கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: நன்றி சொல்கிறோம் அப்பா பிதாவே, எங்களை ஆசீர்வதித்து இம்மட்டுமாய் நடத்தி கிருபை நாள் தாங்கி இம்மட்டுமாய் கொண்டு வந்த தெய்வமே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீங்கள் செய்த நன்மைகள் ஈவுகள் ஆண்டவரே, ஆயிரம் நாவுகள் போதாதப்பா, கொடி நாவாரம் போதாதப்பா, சோத்திரம் சோத்திரம். நன்மையாக ஆண்டவரே, கத்தார சாரத்தை செய்து முடிக்கிறவரை நன்றி சொல்லுவோம். மொழி போறதாக நறுவரும் இல்லையப்பா. பரிசுத்தர் உள்ளவர், கிருபை உள்ளவர், இயக்கம் உள்ளவர், மகிமை உள்ளவர் அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பாத தொழில் ஜெபத்துக்காக வந்திருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, உங்களோட கிருபையானப்போ எங்களை தாங்குற தகுதியற்ற எங்களுக்கு உங்களோட கிருபை கிருபை அப்பா. நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரம் எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம். நாங்கள் எங்களை தரை மட்டும் தாழ்த்துவோம் சாப்பனே. எங்களுக்கு வந்திருக்கிறோம் செவங்களுக்காகவும், விண்ணப்பங்களுக்காகவும், ஆசீர்வாதங்களுக்காகவும், மன்னிப்புகளுக்காகவும், விளக்கங்களுக்காகவும் வந்திருக்கிறோம் சுவாமி. மன்னிப்பதற்குவர்களை ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிப்பதற்கும் ஆண்டவரை யாருண்டு சுவாமி? ஒருவரும் இல்லை இந்த பூமியிலேயோ எங்குமோ வானத்திலேயோ நீங்க மாத்திரம் இருக்கிறீர்கள் சுவாமி. கருக்கிருவை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நிறைந்த தேவன் நீங்க சுவாமி. எங்களுடைய தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சிலாவை எங்கள் கிராவை எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவர் வாசம் செய்கிறவர் வாசம் செய்கிறவர் அப்பா. சுத்தகண்ணன் சுத்தகண்ண அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம். காலநிலைகளுக்காக சூழ்நிலைகளுக்காக அப்பா உங்களுக்கு ஜெயிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. எல்லாத்தையும் காண்கிற தேவன் சுவாமி. யானங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் கண்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி ஆண்டவரே, இந்த காலங்களில் நடக்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே தகப்பனே நிவர்த்தி செய்கிற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் தானப்பா. இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யப்பா. மன்னிப்போட இறக்கங்களை உங்களுக்கு தானப்பா என்று ஆண்டவரே, இந்த காலநிலையில் நடக்கிற ஜனங்களுடைய காரியங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், கலக்கங்கள், பாடல்கள், பாவங்கள் எல்லாத்துக்காக உங்களுக்கு ஜெயிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பனே நன்றி சொல்லுங்கள். இந்த நாட்களில் ஆண்டவரே மனம் திரும்ப வேணும் என்பது எங்களுடைய ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே, எங்கள் சமூகத்தில் கேட்கிறோம் சுவாமி. மனம் திரும்ப உண்டாக வேணும் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் மனம் திரும்ப உண்டாகணும். பூமியும் கடந்தும் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்க காண்கிற அவதானம் கட்டு போது உங்களுக்கு சித்தமல்லாண்டு சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. அப்போ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, ஜெபிக்கிறோம் ஆண்டவர். மனம் திரும்ப உண்டாகணும், மனம் திரும்புவது உண்டாகணும். தங்களுடைய வழிகளெல்லாம் தேர்தலைக்கு பார்த்து ஐயா மனம் திரும்புகளோட வாழ்க்கையில் வர வேணும் சுவாமி. தேவனே நீங்க தான் வழி, நீங்க தான் சத்தியம், நீங்க தான் ஜீவன். அப்பா அவர்கள் கண்டு வளர்க்கிறவை செய்யுங்க சுவாமி. வேண்டிக்கொள்ளுறந்தாப்பனே அப்பா. யுத்தத்திலே ஆண்டவரே அங்கெல்லாம் தவிக்கிற மக்கள், அந்த கண்ணீரோடு வாழ்ற மக்கள் ஆண்டவரே எல்லாத்தையும் உழந்து சிங்கப்பா கண்ணீரை துடைங்கப்பா வாழ்வாதாரங்களை கொடுத்து மாற்றி ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை மனித வைக்கிறோம் சுவாமி மனித வைக்கிறோம் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் எல்லாத்தையும் பெற்றுக் கொள்வார்களாக சந்தோஷத்தை பெற்றுவார்களாக சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்களாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களுக்காக வைக்கிறோம் ஆண்டவரே மக்களுக்காக வைக்கிறோம் சுவாமி நீங்க காண்கிற தேவன் சுவாமி காண்கிற தேவன் சுவாமி நீ இரக்கமுள்ள தேவன் சுவாமி இந்த மக்களுக்காக வேண்டிக் கொள்றோம் அப்பனே நன்றி ஆண்டு நன்றி ஆண்டு நன்றி ஆண்டு நன்றி ஆண்டு நன்றி ஆண்டு நன்றி அப்பா இந்த நாட்களில் வியாதியப்பா வியாதியின் கொடுமை ஆண்டவரே எங்கு வியாதி வியாதி வியாதி வைத்திய சாலைகள் எல்லாம் நிரம்பி வழிகிறது சுவாமி வியாதி செல்லப்படுற ஜனங்கள் இந்த காலம் ஆண்டவரே ஐயா வியாதியின் பெருக்கம் ஆண்டவர் சனங்களுடைய சாபங்களும் பாவங்களும் ஆண்டவர்களுக்கு காரணமாக அத்தனை காரியங்களும் அப்பா நீங்கி போகும்படி வேண்டிக் கொள்வோம் சுவாமி ஜனங்களுடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே சனங்கள் சுகம் பெற வேணும் அணிஞ்சு வைக்கிறோம் ஆசீர்வாதத்தை பெற வேணும் அணிஞ்சு வைக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த வேலையிலும் ஆண்டவரே அந்த ஸ்ட்ரோக் வந்து ஆண்டவரே இருக்கிற அந்த மானுக்காக வேண்டிக் கொள்வோம் மன்னிக்கிறோம் இப்பொழுதே இப்பொழுதே இப்பொழுதே உங்களுடைய கரங்கள் ஆண்டவரே அந்த மகன் மீது ஏற்றப்படுவது அவங்களுடைய கரம் ஆண்டவரே குணமாக்குற கரம் ஆண்டவரே மனக்காக வேண்டிக் கொள்ளுறோம் மனக்கள் எல்லாவே அவங்களும் ஆண்டவரே இந்த நாட்களில் பலப்பட்டு இந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த அவயங்கள் எல்லாம் ஆண்டவரே சுகத்தை கொடுக்கப்படுற தேவன் நீங்க சுவாமி ஆண்டவரே அந்த மகனுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அந்த மகனுடைய வியாதி படுக்கையை கூடிய சீக்கிரம் மாத்தி மகன் தன்னுடைய வேலையை ஆண்டவரை இன்னமா செய்து முடிக்க ஓடி ஓட்டம் ஆண்டவரை ஓடி முடிக்க ஆண்டவரை மானுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி தகப்பனே மானுக்கு வேண்டிய சுகத்தை கொடுங்கப்பா கிருக்கமல்ல விசுவாசமல்ல ஜபம் நியாயத்தை சுகமாக்க கொண்டு சொல்லப்பட்ட பிரகாரம் விசுவாசத்தோடு கேட்கிறோம் சுவாமி மகன் இப்பொழுதே இந்த நேரத்திலே அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க சுவாமி இருக்கிறீங்க சுவாமி சுகத்தை கட்டளையிடுங்க சுவாமி சுகத்தை கட்டளையிடுங்க மகன் சந்தோஷமும் சமாதானம் பெற்று ஆசீர்வாதமா எழும்பட்டும் சுவாமி மகனுக்காக வேண்டிக் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்றோம் கருவை அப்பா எல்லாம் கிருவை அப்பா அப்பா கிருவை தகுதியற்ற எங்களுக்கு ஆண்டவரை எல்லாம் கிடைக்கிறது எல்லாம் கிருவை அப்பா கிருவை நான் அப்பா எல்லாம் ஆண்டவரை நாங்க பெற்றுக் கொள்கிறோம் மகனுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி நன்றி சொல்றோம் இப்படியாக ஆண்டவரே வியாதி படைக்கிறதுக்கு எத்தனையோ மக்கள் அதற்படுகிறாள் சுவாமி கண்ணீரோடு இருக்கிறாள் சுவாமி அப்பனே வியாதினா கத்தாவை அதற்படுகிற எனங்களுக்காக எண்ணிக்கொள்ளும் வேதனை அப்பா தாங்க முடியாத துன்பம் அப்பா இவருடைய கண்ணீர் அப்பா ஆண்டவரே இவர்களுக்கு இறங்குற தேவனே நீங்க தானே கத்தாவே இவர்களுக்கு இணங்கும்படியாய் வேண்டிக் கொள்றோம் யாரெல்லாம் ஆண்டவரே வியாதியில் கிடந்து ஆண்டவரே எங்களை நோக்கி கூப்பிடுகிறார்களோ உங்களை நோக்கி கூப்பிடுகிறார்களோ சுவாமி அவர்களுக்கு எல்லாம் சுகத்தை கொடுக்கிற தேவன் நீங்க சுவாமி அவர் அவர் பிரதானம் உங்களிடத்தில் வந்து வருமையா திரும்பி போனதில்லை என்று எழுதப்பட்ட பிரகாரம் சுவாமி ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உங்களுக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் காண்கிறது நீங்க சுவத்தை கொடுங்க சுவாமி பாவங்கள் குற்றங்கள் குறைகள் இவர்களுடைய வழியில் வந்த செல்லாவித பாவங்களை நீக்கப்பட்டு சாபங்களை நீக்கப்பட்டு சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக எங்கெல்லாம் ஆண்டவரை கண்ணீரோடு இருக்கிறார்களோ கத்தாவே இரக்கம் செய்யுங்க இரக்கம் தேவைகளோடு இருப்பார்களான தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா எத்தனையோ பேர் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் சுவாமி அப்பனே நீங்க தான் கைவிடாத தேவன் சுவாமி இவன் உள்ளவர் எல்லோரையும் பாதுகாக்கிற தேவன் நீங்க சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளையா முதியோர்கள் ஆண்டவர் வைத்தியசாலைகளெல்லாம் நிரம்பி வழிகிற முதியோர்கள் ஆண்டவர் தகப்பனே சிவன அற்றவர்களாய் அநாதரவற்றவர்களாய் ஆண்டவரே கத்தாவே இருக்கிற முதியோர்களுக்காக வேண்டி கொடுத்து பணியெல்லாம் நீங்க காண்கிற தேவன் சுவாமி, காண்கிற தேவன் சுவாமி, மரண தருவாயில் இருந்திருப்பார்களானால் ஒவ்வொரு வியாதியஸ்தர்களும் ஆண்டவர் எந்த நாட்டு வியாதி ஆத்துமா அப்பா உங்களுமா என்று சேரத்தக்கதாக அவர்கள் தங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து மன்னிப்போடும் இறக்கங்களும் கொடுத்து பெற்று ஆண்டவரே ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி, ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். வியாதீஸ்வரரை குணமாக்குங்கப்பா, வியாதியும் கொடுமையப்பா, வியாதியும் கண்ணீரப்பா, ஆண்டவரே வியாதியும் தவிப்பப்பா. எத்தனையோ குடும்பங்கள்ல படுகிற இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டி தாப்பனே தேசத்தை ஆண்டு கொண்டிருக்க தலைவர்களுக்காக வேண்டி நீதி நியாயம் இல்லாம தேசங்களில் உள்ள மக்கள் நீதிகள் புரட்டப்பட்டு ஆண்டவர் வேலைப்படுகிற எண்ணங்கள் பெருகிக்கொண்டே போறாரு சுவாமி. நீதி இல்லை, நியாயம் இல்லை ஆண்டவரே. தேசங்களை ஆளுகிற தலைவர்கள் மத்தியில் ஒரு நீதி நியாயம் உண்டாகிற கிருபை வரட்டும் சுவாமி, கிருபை வரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மக்களை ஆண்டுகள் ஒரு ஆண்டவரே வலமையை கொடுங்க சுவாமி, இறக்கத்தை கொடுங்க சுவாமி. அப்பா அந்த தலைவர் ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அதிகாரங்கள் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாக தேசங்களில் வைத்ததுவன் சுவாமி, இந்த அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே ஒவ்வொரு தேசங்களிலும் செயல்படட்டும் சுவாமி, செயல்படட்டும் சுவாமி. அநீதியுமே அக்கிரமங்களும் ஆண்டவரே தேசங்களை விட்டு நீங்க ஜனங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்த்தக்க நீதியுள்ள தலைவர்களை இந்த நாட்களில் ஆண்டவரை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம். அதிகாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதால் இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நாட்களில் ஆண்டவரை அப்பா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரையும் கூட வழிகளில் செலுத்த கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் கிருபை காத்தனுப்பா வேண்டிக் கொள்ளுறோம். தகுதியற்ற மக்கள் அப்பா, தகுதியற்ற மக்கள் அப்பா, ஒரு தகுதியும் இல்லையா ஆண்டவரே. ஆனால் உங்களோட கிருபை கிருபை கிருபை கிருபை இதனப்பா எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு வருகிற சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் கிருபை அப்பா. தாப்பனே நன்றி சொல்லுறோம் ஐயா. தேசத்தில் நிற்கிற ராணுவ வீரர்கள், ராணுவ வீரர்கள், ராணுவ வீரர்கள், இந்த நாட்கள் எங்கெல்லாம் யுத்தங்கள் நடக்கிறதோ அந்தந்த இடங்களில் யுத்தங்காலத்தில் நிற்கிறார்களோ, தேசத்தை காவல் காத்து கொண்டு நிற்கிறார்களோ, அந்த இடங்களில் எல்லாம் நிற்கிற ராணுவ வீரர்கள் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவருக்காக இவருடைய ஆத்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, இவருடைய காலங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே இவர்களோடு கூட இருந்து சுவாமி நீங்க நடத்துகிற வழியிலவர்களை நடத்தி ஆண்டவரே தேசங்களை, ஆண்டவரே தேசங்களை காக்க கக்க ஆண்டவர் வெள்ளத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் கட்டளை இருந்த சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இவரோட தேவைகள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லாம் உங்களுக்கு இருபதானப்பா, இருபதானப்பா. சகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்ல ஆண்டவரே. சேஷங்கள் ஆண்டவரே, பஞ்சங்கள் ஆண்டவரே, வறட்சி ஆண்டவரே, வேலை இல்லாம தவிக்கிற மக்கள் ஆண்டவரே, குக்குறது அப்பா, போராட்டங்கள் அப்பா, ஜனங்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுடைய போராட்டங்கள் எல்லாம் தேவனே உங்களை நோக்கி கூப்பிடுகிற போராட்டமாய் மாறட்டும். இவருடைய மனுஷீகம் ஒன்றுமில்லை சுவாமி, இவருடைய சுயம் ஒன்றுமில்லை சுவாமி. வறட்சி நீக்கிற கத்த நீங்க, பாவத்தை மன்னிக்கிற கத்த நீங்க, சாபங்களை நீக்கிற கத்த நீங்க. ஆண்டவரே இவர்கள் எல்லாம் தங்களை முகத்தை திருப்பி உங்களை நோக்கி பார்த்து ஆண்டவர் சுமத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம், இவர்களுக்காக வேண்டி. ஒரு நேரணவு இல்லாமல் தவிக்கிற மக்கள் ஐயா, எத்தனையோ மக்கள் அப்பா, எத்தனையோ தேசங்களில் ஆண்டவரே பசி நானும் பட்டினி நானும் ஆண்டவரே வாழ்கிற மக்கள் அப்பா, சாப்பனே, நீங்க காண்கிற தேவன் சுவாமி, நீங்க காண்கிற தேவன் சுவாமி, நீங்க காண்கிற தேவன் சுவாமி, இவர்களை கருவிழக்கம் செய்யுங்கப்பா, இழக்கம் செய்யுங்கப்பா, கருவே செய்யுங்கப்பா. இப்படியான நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஒரு நேர உணவாவது அவர்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதை அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. அவர்களுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்களுக்கு படியாத காரியங்கள் எல்லாம் நீங்கி அவர்கள் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்த்து தங்களுடைய போஷிப்புக்குரிய வாழ்வை பெற்றுக் கொள்ளட்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் கீழ்ப்படிதலே ஆசீர்வாதம். உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும் சுவாமி. ஐயா, உங்களை கற்பனைகளுக்கு கீழ்ப்படியட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கப்பா. தேசத்தில் உள்ள சாபங்கள் எல்லாம் நீங்கி தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அடிச்சு வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் தாப்பனே. இந்த நாட்கள் நினைக்கிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே ஊழியக்காரர்கள் இந்த நாட்களில் ஆண்ட உண்மையுள்ளவர்களாய் கர்த்தாவே ஊழியத்தை ஆண்டவரே உண்மையோடும் உதாரத்துவத்தோடும் செய்கிறவளா சதியா இல்லாமல் ஆண்டவரே தகத்தோடும் செய்கிறவளாய் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் நிக்கட்டும். பலப்படுத்துங்க சுவாமி, பலப்படுத்துங்க. உங்களோட வருகையின் காலத்துக்கு முன்பாக ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே ஜனங்களை உங்கள் பக்கமாய் திருப்புற ஆண்டவர் ஊழியக்காரர்களா எந்த நிலையில் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ நிக்கட்டும் சுவாமி. எந்த வித கஷ்டமோ நாசமோ பத்தியமோ என்றாலும் சுவாமி அவர்கள் அதில் நின்று ஆண்டவரே பலனாக நின்று ஆண்டவர் உங்களை ஊழியத்தை செய்ய ஆண்டவரே அந்த பலத்தையும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தையும் கட்டளிடும்படியாக வந்திக் கொள்கிறோம் சுவாமி. எந்த விதமான மஞ்சனையான உபதேசங்களும் பிசாசின் போராட்டங்களும் ஆண்டவரே மனசருடைய காரியங்கள் இவர்களை விடுத்து விடாதபடி ஆண்டவரே நிக்கத்தக்க வெள்ளத்தை கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எங்கும் ஆண்டவரே எனக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் காண்கிற தேவன் இவர்களுடைய குடும்பங்கள் உள்ள தேவைகள் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவத்தை கட்டளையிடுங்க சுவாமி, சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. நன்றி விழுந்து போன ஊழியர் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்ட விசுவாசிகள் ஆண்டவரே ஐயா பெற்ற ரட்சிப்பை சீனப்படுத்தி ஆண்டவரே எத்தனையோ விசுவாசிகள் ஆண்டவரே போய்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அப்பா இதன் மகத்துவத்தை ஆண்டவரே அவர்கள் திரும்பவும் பெற்றுக் கொள்வதை செய்யுங்க சுவாமி. அப்பா ரட்சிப்பு ஆண்டவரே எவ்வளோ இதை மறிக்க முடியாத சொத்து ஆண்டவரே இழந்து போகாதவள் ஐயா விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உணர்வுள்ளவர்களாய் திரும்பட்டும் சுவாமி, திரும்பட்டும் திரும்ப. அதே வேளை ஊழியக்காரர்கள் இருந்து கொண்டு போன ஊழியர்கள் ஆண்டவரே தங்களுடைய விஷயத்துக்காக விசுவாசின் கஞ்சனையினால் விடுபட்டு ஆண்டவரே பிள்ளையான உபதேசங்களை சிக்கொண்டு போய் ஆண்டவரே உங்களை மறுதளித்து நிற்கிற ஆண்டவரே உடையக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். உங்களோட மகத்துவத்தை மகிமையும் ஆண்டவரே தெரிந்தும் திரும்பமாய் போய் ஆண்டவரே தங்களுடைய பழைய வாழ்க்கையில போய் ஆண்டவரை சிக்கி பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு உடையக்காரங்க ஆண்டவரே நீங்க திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இவர்கள் திரும்ப வேணும், இவர்கள் திரும்ப வேணும் சுவாமி. விசாசு சத்துருக்களும் ஆண்டவரே தூஷிக்காதபடி ஆண்டவரே இவர்கள் திரும்ப வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குடும்பங்களின் நிலைமை ஆண்டவரை மோசமாய் போகாதபடி ஆண்டவரே தகப்பன் இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அப்படியாக ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்களில் நிற்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எழுகையப்பா காலங்களை பார்த்தால் கொடிய காலங்கள் அப்பா. கடைசி நாட்களில் ஆண்டவரே நிற்கிறோம் சுவாமி. இந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ராஜ்யத்தின் சுவிசேஷம் சலஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பிரகாரம் தகப்பனே ஐயா அறிவிக்கப்படுகிற காலமாய் இருக்கிறது சுவாமி. அப்பா ஒரு வருஷம் கெட்டு போகக்கூடாது, உங்களை சுத்தமாய் இருக்கிறது சுவாமி. அதன்படி அந்த இவ்வளவு நன்மைகளை தந்திருக்கிறீங்க சுவாமி. எவ்வளவு வேகமாய் ஆண்டவரே வார்த்தையை சொல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாய் சொல்லக்கூடிய காலங்களை தந்திருக்கிறீங்க சுவாமி. ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவர்களும் ஆண்டவரே இந்த கொடுத்த ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரே உண்மையாகவும் சுச்சாரமாகவும் ஆதண்டரையும் செய்து முடிக்க உதவி செய்யுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம், இவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம், இவர்களுக்காக வேண்டி சகப்பனி. இந்த நாட்களில் ஆண்டவர் சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. சபைகளில் உடல்கள் வராதபடி, சபைகளில் ஆண்டவரே குழப்பங்கள் வராதபடி தகப்பனே, சபையிலே ஆண்டவரே உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கிற மக்களாக ஆண்டவரே சபைகளெல்லாம் பரிசுத்தப்படட்டும், பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே. உங்களை வருகையில் எடுத்துக் கொள்கிற சபை, மனவாட்சி சபை, இதுக்காகத்தான் அப்பா நீங்க வாரீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க சபைகளுக்கு கொடுத்த கிரியம் அதிகம், விலை அதிகம் ஆண்டவரே, சொல்ல முடியாத விலை ஆண்டவரே. ஜனங்கள் உணர்ந்து ஆண்டவரே சபைகளில் நின்று ஆண்டவரே அப்பா பாதுகாக்கப்பட வேண்டும் சுவாமி. சபைகள் எல்லாம் ஆண்டவரே அந்த நாட்களில் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், அன்பின் மேல் அன்பு, உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கிறவர்களாய் சபையை கட்டுகிறவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொரு சபையும் எங்கெல்லாம் இருக்கிறதோ சபையின் தலைவர் நீங்க ஆண்டவரே. எங்கெல்லாம் இருக்கிற சபைகள், இந்த சபைகளில் எல்லாம் தகப்பனே ஒரு ஆசீர்வாதம் கட்டளையும்படி ஆரம்பிக்கிறோம். நிற்கிற போதர்மார்கள், உதவிக்காரர்கள் எல்லாரும் சபையை காத்துக்கொள்ளும் நல்ல மேற்பர்களாக தேவனே, வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களை வழிநடத்தவர்களாக இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும். பரிசுத்தமும் உண்மையும் அவர்கள் மத்தியில் இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இப்படியாக ஒரு சபைகளுக்காக வேண்டி கொள்ளுகிறோம், ஒரு சபைகளுக்காக வேண்டி கொள்ளுகிறோம் தகப்பனே. சபைகளுக்காக வேண்டி கொள்ளுகிறோம், வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிற சபைகள் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் தகப்பனே. இந்த வேலையிலும் ஆண்டவரே சுவிசேஷம் என்றும் அறிவிப்பெடுக்கிற காலமாயிருக்கிறபடியினால் ஆண்டவரே சீக்கிரத்தில் உங்களை வருகை இருக்கிறபடியினால் விதவிதமாய் சொல்ல முடியுமோ அப்படிங்கிற வார்த்தை சொல்லட்டும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே. தகப்பனே உங்களோட வார்த்தையை சொல்லுகிறவர்களாய் உணர்வு பெறட்டும். பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவரே, முதியவராய் இருந்தாலும் வயது வரமின்றி ஆண்டவங்களுடைய வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறவளாய், உங்களுடைய வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறவளாய் மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்கெல்லாம் ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் உங்களுடைய காரியங்களை நடப்பிக்க முடியுமோ அந்த இடங்களெல்லாம் நடப்பிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை காட்டலுங்க சுவாமி. இன்னுமா இருந்த கொலஸ்தேசங்கள், அடைக்கப்பட்ட பட்டணங்கள், கிராமங்கள் எல்லாம் உண்டு சுவாமி. இந்த இடத்துல கேட்டாக்க ஊழியர்கள் மிஷனரிகளை எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க சுவாமி. ஆண்டவரே நிக்கிற மிஷனரிகளுக்காக வேண்டி கொடு, ஊழியர்களுக்காக வேண்டி கொடு. இவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் நிக்கிறாள் சுவாமி, கண்ணீரில் நிக்கிறாள் சுவாமி அப்பா. நான் தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா. இவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் நீங்க கட்டளையிடுங்க சுவாமி. பாசத்தை கட்டளையிடுங்க சுவாமி. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. தேவைகளை சந்தியுங்க சுவாமி அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இரண்ட பட்டணங்கள் வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. ஆண்டவரே வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் ரட்சிப்பை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேணும் சுவாமி அப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பா. அந்த நாட்களில் இருந்த மக்களுக்காக வேண்டி கொள்கிறோம் சாமி. அன்பு தனிஞ்சு போன காலம் ஆண்டு, அன்பில்லி அப்பா, அன்பில்லி அப்பா. ஒருவர் நேசிக்கிற அன்பில்லி அப்பா அப்பா. குரோதங்களும் சண்டைகளும் பொறாமைகளும் ஆண்டவரே குடும்பங்களிலும் ஆண்டவரே தனி மனிதனிலும் உண்டாகிற காலமாக இருக்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்த காலத்தில் வாழ்கிற மக்களுக்கு அன்பு வேணும் சுவாமியா, அன்பு வேணும் சுவாமி. உங்களுடைய அன்புதான் அப்பா வேணும் அப்பா. குடும்பங்கள் ஆண்டவர், எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவர் இந்த நாட்களில் பிரிந்து பிரிந்து பிரிந்து குடும்பத்தின் மகத்துவத்தை உதாசீனப்படுத்தி அன்பில்லாமல் ஆண்டவர் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து ஆண்டவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. கண்ணீரோடு வாழ்கிறார்கள் சுவாமி அப்ப. அப்பா இவருடைய வாழ்க்கையிலே அன்பு வேணும் சுவாமி, இவருடைய குடும்பங்களில் அன்பு வேணும், நீங்க தானம்மா அன்பு, உங்களை தேடுவார்களாக, உங்களை நோக்கி கூப்பிடுவார்களாக, தற்போது எங்களுடைய வழிகளை கற்றுக்கொள்வார்களாக, இவர்களுடைய வழிகளில் அன்பு வரட்டும் சுவாமி, அன்பு வரட்டும், அன்பு வரட்டும். அப்பா தினோம பிள்ளைகள் ஆண்டவர் உடம்படிக்கை மீறி ஆண்டவரே கலவச்சு திருமணம் செய்த பிள்ளைகள் உடம்படிக்கை மீறி ஆண்டவரை தாசீனப்படுத்தி வாழுகிறாள் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஐயா நீங்கள் தங்களுடைய சமூகத்தில் செய்த உடன்படிக்கை நினைவு கூறட்டும் சுவாமி, ஒன்று சேரட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவர்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் குடும்பத்தில் வருவதாக, இவர்கள் குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும், இதுபடியாக ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவர் ஒருவரை நேசிக்க, ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டவர் பெற்றோரை நேசிக்க, பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்க, உறவுகள் உறவுகளை நேசிக்க, அன்புக்காக தவிக்கிறத்திலையோ மக்கள் ஆண்டவரே, குடும்பங்கள் ஆண்டவரே உண்டு சுவாமி, ஆண்டவரே இவர்களுக்கெல்லாம் நீங்க தானப்பா நிரப்ப வேணும், நிரப்ப வேணும், நிரப்பணும். பின்னாரியாக ஆவியானவரே அன்பின் ஆவி இவர்கள் ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஊற்றுங்கப்பா அப்பா, ஊற்றுங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, அன்பின் ஆவினால் நிரப்புங்கப்பா. உங்களோட வருகைக்கு முன்பாக இவர்களெல்லாம் வந்தவரே அன்பினால் நிரப்பப்பட்ட ஒருவர் ஒருவர் சந்தோஷமும் சமாதானமாய் உங்களோட சமூகத்தில் நிற்கத்தக்கதாக நிரப்புங்கப்பா. இவர்களுக்காக வேண்டி சொல்கிறோம் சகப்பனியே, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். பாலிய பிள்ளைகளப்பா அப்பா, பாலிய பிள்ளைகளை வாழ்க்கை இப்பெல்லாம் நாசமாகி கொண்டு போற இந்த காலத்தில் ஆண்டவரே அவர்களை ஆண்டவர் எங்களை கருத்து தருகிறோம் சுவாமி, தருகிறோம் சுவாமி. பொல்லாத சத்துருவின் கையில் இந்த மூக்கத்தக்க தைவன் நீங்க ஆண்டவரே விட்டுதலை ஆக்குங்க, கட்டுக்கள் அறுக்கப்படுது சுவாமி, சங்கிலிகள் தெருப்புண்டு போட்டும் சுவாமி. தகப்பனே இந்த வாழைய பிள்ளைகள் இந்த வயதிலே ஆண்டவரை சீரழிந்து சீர்கட்டு ஆண்டவரே வாழுகிற பிள்ளைகள் போதைகள் அப்பா, சிறைச்சாளர்கள் அப்பா, கண்ணீர் அந்த விபச்சாரங்கள் அசிங்கமான பாவத்தில் விழுந்து ஆண்டவரை சிதைந்து போற காலமாயிருக்கிற சுவாமி. ஆண்டவரே இவர்களுடைய கரங்கள் இருக்கிற டெலிபோன்கள் ஆண்டவரே வீடுகளில் இருக்கிற டெலிவிஷன் ஆபாசங்கள் எல்லாம் ஆண்டவர்களை சேர்த்து கொண்டே போற சுவாமி. தகப்பை வயிற்றில் இருந்து விடுதலை ஆக்குற தேவன் நீங்க, விடுதலை ஆக்குற நீங்க, வருகிறவே இதுவே நடவுங்கள் என்று சத்தத்தை இந்த வாழை பிள்ளை கேட்டு அந்த வாழையில வர ஆண்டவரே அப்பா திருப்பி கொண்டு வருகிற தேவன் நீங்க ஆண்டவரே, நீங்க தான் அப்பா வாழி வாழிவ வயதில் ஆண்டவர் வயதிலான் அவன் தன்னை சுத்தம் செய்வான் என்று சொல்லப்பட்டபடி உங்களோட வசனத்தை காத்து கொள்வதனால் தானே அப்பா சுத்தம் செய்ய முடியும். அப்படி காத்து கொள்ளுகிற வழிக்கு கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்க. இந்த வாரிய பிள்ளைகள் உங்களை கரைச்சி தருகிறோம், எங்களை பிள்ளைகளை போல எங்களை பேர பிள்ளைகளை போலவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சகப்பனே. இறக்க செய்வா அவருடைய வாலிப வயதில் ஆண்டவர்கள் அழிந்து சேரடைந்து கெட்டு போய் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதபடி தங்களுடைய ஆத்மாவையும் ஆண்டவரை பாதாளத்துக்கு நேராக கொண்டு போகாதபடி சுவாமி முயற்சிக் கொள்ளுங்கப்பா. அவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக்க தகப்பனே, பெற்றோரின் ஜெபம் முக்கியமானவரே தகப்பனின் பிள்ளைகளின் பெற்றோர் உணர்ந்து ஆண்டவர் கண்ணீரோடு ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த நாட்கள் இந்த நாட்கள் தங்களை சாத்தி சேவனே பிள்ளைகளை விடுதலையாக்குற தேவன் நீங்க ஒருவர் தான் என்று சொல்லி, நீங்க ஒருவர் தான், யாராலும் விடுதலாக்க முடியாது ஆண்டவரே. எங்களை வேதம் சொல்லுகிறது உங்களுடைய பிள்ளைகளை நான் மீட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களை பிள்ளைகளை நான் ரட்சிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்க ரட்சிக்கிற தேவன், மீட்டுக் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. உங்களோட பிள்ளைகள் என்று சொன்னபடியினால் ஆண்டவரே பெற்றோர் ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு பிடிந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக விக்கிரமா மாறட்டும். அவர்களுடைய கண்ணீருக்கு பதிலுண்டு, கண்ணீருக்கு பதிலுண்டு ஆண்டவரே. இந்த பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், எந்த பெற்றோராய் இருந்தாலும் ஆண்டவரே தங்களை தாத்தட்டும் இவனுள்ள தேவனே, தங்களுடைய பிள்ளைகளின் விடுதலைக்காக உங்களிடமாய் மன்றாடட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சகப்பனே, இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா இந்த ஆண்டவர், இந்த கடாதேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சகப்பனே. தேசத்தின் நன்மைக்காக வேண்டி கொள்ளுறோம். தேசம் ஆண்டவரே பரிசுத்தப்பட வேணும் சுவாமி, தேசம் பரிசுத்தப்பட வேணும் சுவாமி. சாபங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு தேசம் பரிசுத்தத்துக்கு வர வேணும் சுவாமி. பரிசுத்தம் இல்லாம அந்த தேசம் ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்க முடியாது சுவாமி. தகப்பனே அந்த நாட்களில் ஆண்டவர் ஊழியர்கள் மிஷனரிகள் இந்த தேசத்தை கண்ணீர் விட்டார்கள், ஜெபம் பண்ணினார்கள், தேசத்தில் இருந்து வார்த்தைகள் எத்தனையோ தேசங்களுக்கு கொடுத்த தேசம் ஆண்டவர். தகப்பனே அவைகள் எல்லாரும் விசை பார்த்து அண்டது தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மை எங்களாவது முடியும் ஆண்டவர். தேசம் கட்டு போய் அழிந்து விடாதபடி காத்துக்கொள்ள விக்கிரக ஆராதனைகள் தேசத்தை விட்டு நீங்க நீங்க அறிவிருக்கிறவர்கள் சுவாமி. தேசம் தேசத்திலே ஆண்டவர் விக்கிரக ஆராதனை நீங்கி இவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறவரா எத்தனையோ நாட்டு மக்கள் இந்த தேசத்துல குடியிருக்கிறார்கள் அத்தனை மக்களும் ஆண்டவர் உங்களை ஆராதிக்கிறவளா, உங்களை வழிகளில் நடக்கிறவளா இந்த தேசத்துல வாழ வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. கண்டி கொள்ளுகிறோம் தகப்ப தலைவர்களை அந்த தேசத்து ஆளுகிற தலைவர்கள் மத்தியில் ஆண்டவர் தேவ பயம் தேவ நீதி உண்டாகட்டும். கொடுத்த ஆளுகையை கொடுத்த ஆளுகையை தகப்பனே எப்படி ஆள வேண்டும் என்று ஞானம் ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க பரத்திலிருந்து கட்டளையிட முடியாது. அந்த ஞானம் வேதம் அப்பா, வேதம் இவர்களுடைய கரங்களில் இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கு. அதன்படி ஆண்டவரே தேசத்தை ஆளுகிறவளாய் ஒருவரை நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வந்தி கொள்ளும் அப்பா, தேசத்துக்காக வேண்டி கொள்ளுறோம், கண்ணீரோடு வேண்டி கொள்ளுறோம். எங்க தேசம் ஆண்டவரே, எங்க முதலாவியர் வாழ்ந்த தேசம் தகப்பனே, விக்கிரகங்களாலும் பாவங்களாலும் நிறைந்திருந்த தேசம் ஆண்டவரே தகப்பனே, சீர்கட்டு போய் அழிந்து போன தேசம் ஆண்டவரே இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கட இறக்கமும் மன்னிப்பும் தான் அந்த தேசத்துக்கு வேணும் சுவாமி. தேசத்துக்கு வேணும் இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவரே, அறியாத காலங்களில் நீங்க அறியாத போது இருந்தீங்கன்னு சொல்லி இருக்கிறது சுவாமி. இப்போதோ அருகேன்னு சொல்லாத படிக்கும்படி வார்த்தைகள் உண்டு சுவாமி. ஜனங்கள் அறிந்து ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்படைந்து தங்களுடைய தேசத்தின் சிரமத்துக்காக வாழ்கிறவர்களாய் வேண்டிக்கொள்வராய் மாறட்டும் சுவாமி. அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் எங்கள் பக்கமாய் திரும்பட்டும் சுவாமி. எங்களுடைய மக்களுடைய கண்ணீரிஞ்ச வந்தானப்பா, எங்களுடைய தாய்மாரின் கண்ணீரிஞ்ச வந்தானப்பா, தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் ஆண்டவரே. அந்த கண்ணீரிஞ்சவம் அந்த தேசத்தில் உண்டாகட்டும். உடைய காரெல்லாம் ஆண்டவர் பின் வாசலில் நிற்கிறவளாய் அந்த தேசத்துக்காக ஆண்டவரை நிற்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. ஒவ்வொருவர் என்னத்தை அவருடைய தேவைகள் உண்டு சுவாமி. எத்தனை ஊழியக்காரர்கள் தேவையோடு இருக்கிறாள் சுவாமி, தேவையோடு இருக்கிறாள் சுவாமி. அவருடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரே ஜனங்கள் நிறைவாக்க கிருபை செய்யுங்கப்பா. ஜனங்கள்லால் தானப்பா அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திக்கப்பட வேணும் சுவாமி. அப்படியான ஜனங்களை ஆண்டவரே கருப்பி கொடுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக்கணும், ஜனாதிபதிக்காகவும் ஆண்டவரே அவரோடு இருந்து மந்திரிக்காகவும் மந்திரி சபைக்காக வேண்டிக்கும் பாதுகாத்து கொடுங்கப்பா. நீதி நியாயம் அவருடைய ஆளுகையில் வரட்டும் சுவாமி. எல்லா மக்களும் மருமக்களாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேசத்துக்கு நன்மைக்காக வேண்டிக்கோ, இப்படியாக ஒவ்வொரு தேசங்களுக்காக வேண்டிக்கும். ஒவ்வொரு இருந்த தேசங்களும் வெளிச்சத்தை காண வேண்டும் சுவாமி. அந்த காலங்கள் உங்களுடைய ஆதீனத்தில் இருக்கிற சுவாமி. அதனரின் காலத்தில் நேர்த்தியா செய்கிற தேவன் சுவாமி. அப்பா கூடிய சீக்கிரத்தில் அப்பா நீங்க அந்த காரியங்களை எல்லாம் நடத்தி கொண்டு வருகிறபடியா நன்றி ஆண்டவர். நீங்க செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒன்றும் தடைப்பட சுவாமி. தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசங்கள் எல்லாம் நன்மை கண்டதையவும் தேச மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் அப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சமாதானம் ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுறோம், ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே தேசம் நன்மையாக வருவதாக, ஆசீர்வாதம் பெறுவதாக ஆண்டவரே சங்கமம் ரேடியோக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்த ரேடியோவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, திடப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. நடக்க வேண்டிய வழிகளை ஊழியத்தை எப்படி கொண்டு போக வேணுமோ ஆண்டவர் அந்த வழிகளை எல்லாம் அவையானவரையும் மின்னின்று சீசுக்கி பார்த்து நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இவங்களோட சட்டையின் மறைவில் இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீ மட்டுமாய் ஆண்டவரே நடத்துனவரே, ஐயா முடியவர் எந்த நடத்துற நீங்க தானப்பா, நீங்க தானப்பா, நீங்க தானப்பா, நீங்க தானப்பா. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லா கணமும் துதியுமாய் உங்களுக்கு தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். ஒரு நேரம் இணைந்து ஜெபித்தவங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. ஜெபிக்கப்பட்ட ஜெபங்கள் கத்தருடைய சமூகத்திலே ரீதியாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தர்தாமே அவற்றையெல்லாம் கேட்டு பதில் தந்தார் அந்த அந்த விசுவாசத்தோடும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன், இணைந்து ஜெபங்களுக்கு வழி நடத்தினார். அந்த ஜெபங்களுக்காக நன்றி செலுத்துவோம். வாஞ்சியோடு இணைந்து ஜெபித்து கத்தரண்டை ஒப்புவித்திருக்கிறோம். அவர் பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமேன், காட் பிளஸ் யூ. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சோதி.
2: Recording in progress.
0: ஆமேன், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் இணையிருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்திலே எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் ஆரிய ராஜாம்மா அவர் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. கத்தரண்டை ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழி நடத்துவார். வேத வார்த்தைகளுக்கூடாகவும் வழி நடத்துவார். அந்த வகையிலே கத்தர் கொடுத்த தாளங்களை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வர கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். அவருடைய பாடல்கள், கத்தர் கொடுத்த பாடல்கள், அதை அவர் சீடிக்களாக வெளியிட்டிருக்கிறார். இந்த வேலையை கத்தர் வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே வான்புறாவின் நேரத்தை உபயோகிப்போம். இந்த வேலையிலும் எல்லாவித அந்தகார சக்திகளை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி தடைகளை நீக்கி கத்தர் வழி நடத்துவாராக. இந்த வேலையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். ப்ரைஸ் தி லார்ட்மா.
3: ப்ரைஸ் தி லார்ட் பிரதர்.
0: ஆமீன். இந்த வேலையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
3: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்த ஆவியானவரை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் அழைக்கும் போதெல்லாம் அவருடைய உண்மை நிமித்தம் அவர் வந்து என்னை பலப்படுத்துகிறார்.

ஆண்டவரே நீங்க பேசுங்க, நீங்க வந்த பகலில் கூடாக நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. கேட்கிறவர்களுக்கும் ஒரு எழுப்புதல், அந்த உள்ளங்களே ஒரு சந்தோஷம் தான் ஆண்டவரே. அப்படியாக நீங்க செய்ய போறதுக்காக நன்றியோடு நான் சோதித்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என் நம்பிக்கை உண்மையில் இருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இயேசு சுவாமி, இந்த நேரத்தை நான் முற்றுமா உங்களோட தருகிற ஒரு விதமான தடையலும் வரக்கூடாது. இயேசுவே, நீங்கள் தடையலை அகற்றி போடுற தெய்வம். இந்த இடத்திலே உங்களோட சமூகம் இருக்கிறதுக்காக நான் உண்மை நன்றியோடு சோத்திரித்து ஒரு விசமுடைய பாதாரம் இந்த முத்தம் செய்து எல்லா துதிகனமையுமையும் உங்களுக்கு தந்த இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். 9th October 2020 கால ஜப வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்த பாடல் தான் இந்த நாளிலே உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன்.

ஆம், கர்த்தர் பெரியவர், அவருடைய உண்மையும் பெரியதா இருக்கிறது. God is great. சங்கீதம் 96:4 சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோதரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே என்று. 1 Samuel 16:25 தாவீதை சொல்லுகிறான், அதையே தான் சொல்லுகிறான். இன்னும் 1 Samuel 19:11, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் உம்முடையது, மகிமையும் ஜியமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது, தேவர் எல்லாருக்கும் தலைவராய், எஸ் தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர், நீவே உமக்கு உப்பு இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னும் ஏரேமியா 10:6 சொல்லுகிறது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீர் பெரியவர், உமது நாமம் வல்லமையில் பெரியது. இன்னும் ஏசாயா 12:6 அங்கு சொல்லப்படுகிறது, சியோனில் வாசமா இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஏனென்றால் எங்களுடைய தேவன் அவர் எப்பொழுதும் எங்களுடைய நடுவில் இருக்கிறார். இதைத்தான் செப்பனியா 3:17 சொல்லுகிறாரு, நான் அதை பாடுகிறேன்.

பாடு கத்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். கத்தர் நடுவிலே இருக்கிறார், பெரியவராயிருந்து எங்களுக்கு உதவி செய்யற தேவன். இன்னும் அவர் வந்து God deeds are great, அவரது செயல்களும் பெரியதா இருக்கிறது. அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். 136 சங்கீதம் 4 வசனம் சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபி என்றும் உள்ளது. அங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் செய்த அற்புதங்கள், அங்கே செங்கலில் இரண்டா பிரித்து ஜனங்கள் நடந்து போனார்கள், ஜோர்தான் குவிந்து நடந்து போனார்கள் கால் நனையாமல். ஈவன் ஜெரிகோ எரிகோ மதில்களும் துதியினால் விழுந்தது. இப்படி எத்தனையோ அதிசயங்களை செய்தார். ஏன் என்னுடைய ஜீவியத்திலும் நீங்களுமே அனுபவித்திருங்க, எத்தனையோ அதிசயமான காரியங்கள், விளங்கிக் கொள்ள முடியாத சில காரியங்களையும் ஆண்டவர் செய்கிறார். ஏன் அவர் பெரியவராக இருக்கிறபடியினாலே. ஏரேமியா 32:19 சொல்லுகிறது, யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமா இருக்கிறார் என்று சொல்லு. இங்கே லூக்கா 1:49 நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் பாடுகிறார். அங்க ஏஞ்சல் வந்து சொல்லுது, நீ கற்பவதியாகி குழந்தைய பெறுவா என்று. அப்ப அவள் கேட்கிறாள், இது எப்படி நடக்கும்? அவர் சொல்றா, கடவுளாலேயா தேவனால் ஆகாத காரியம் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப இதை கேட்ட உடனே அவள் என்ன செய்யறா, உடனே அவ சொல்லுற, உன்னுடைய இனத்தாளாகிய மரியாளும் இப்பொழுது அவளுக்கு இது 6வது மாதம், மெலடி எண்ணப்பட்டவளுக்கும் அவளுக்கு குழந்தை பிறக்கப்போது. உடனே மரியாள் போறா அங்கே எலிசபெத் வீட்டே போய் அவளை வாழ்த்தும் பொழுது எலிசபெத்தின் வயிற்றிலே இருந்த குழந்தை யோவான்ஸ்னான அவர் அந்த குழந்தை துள்ளிட்டு, அப்பொழுது அவளும் எலிசபெத்தும் இவரை வாழ்த்தும் பொழுது மரியாள் பாடுகிறார், வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. பாருங்க, அவ்வளவு வல்லமையான காரியம், ஒரு கன்னி பெண்ணுக்கு குழந்தை பிறப்பதென்றால் நம்ப முடியாத காரியம். அதான் அவ பாடுகிறார். ஆனா அவ தன்னை ஒன்னு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா, என்ன நடந்தாலும் பரவாயில்லை. அடுத்தது அவருடைய அன்பும் பெரிதா இருக்கிறது.

உம்மில் நான் என்று மக மகிழ்வேன், உம்மில் நாம் என்றும் அகமகிழ்வேன். பாருங்க அன்பு, ஆண்டவருடைய அன்பு பெரியது. அங்கே ஒன்று ஜோவான் மூன்று ஒன்று சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு இவ்வளவு பெரியது என்று பாருங்கள் என்று. இன்னும் எபேசியர் 2:4 சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்று. அவர் அவ்வளவு பெரிய அன்பு எங்களிலே, தேவன் எங்களிலே அன்பு கூர்ந்தார். தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்தீர் தந்த

எவ்வளவு பெரியவர் பாருங்க, தாயின் மேலா அன்பு கூறுகிறார். தாய் இசிறியானவள் கற்பத்தின் பாலால் மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி இவ்வளவு அன்பான தேவன் சுமந்து வந்தாரே பிதா. பிள்ளைய தோல்லே சுமக்கிறது போல எங்களை சுமந்து வந்தாரே. கத்திற்கு ஸ்தோத்திரம். அங்க இன்னும் உமது தேவனை போல ஒருவரும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. சாம் 71 சங்கீதம் 71:19 சொல்லுகிறது, தேவனே உம்முடைய நீதி உன்னதமானவைகள், பெரிதானவைகளை நீ செய்தீர். தேவனே உமக்கு நிகரானவர் இல்லை. 1 Nahum 1:20 கர்த்தாவே நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின் படியையும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை என்று 2 சொல்லப்படுகிறது. 1 Nahum 1:20 2 Samuel 7:22 தாவீது 2 தாவீது தான் இதை ஒன்றே சொல்லுகிறார். உமக்கு நிகரா நாங்கள் காதுகள் கேட்டது, உமக்கு நிகரானவர் இல்லை என்று சொல்லுகிறார். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், நான் பாடுகிறேன், அவரே என்னில் ஜீவிக்கிறார் நேற்றும் இன்றும் என்றென்றுமே என்று. எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். 102 Sangeetham 27 நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. இயேசு தாமே அங்கே பத்மு தீவிலே யோவான் அங்கு எக்ஸைல இருக்கும் பொழுது அவன் கர்த்தருடைய நாளை ஆவிக்குரிய ஆவிக்குள்ளான போது இயேசு அங்கே வருகிறார். வந்து அந்த இடத்திலே அவருக்கு சொல்லுகிறார் Revelation 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து தாமே சொல்லுகிறார். அவர் என்றென்றும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் வெளிப்படுத்தல் 22:13 நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அவருக்கு ஆதி எல்லாம் அந்த அல்பபெட்டும் அப்படித்தான், ஆதி அந்தம் கடைசியா முடிகிறது. அவருக்கு முடிவே இல்லை, முடிவில்லாத தேவன். இன்னும் முதலாம் சரணன் நான் பாடுகிறேன்,

பாருங்க, சாத்தானை வந்தார் இயேசு. அங்கே ரோமர் 8:30 சொல்றது, இவ எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவரா இருக்கிறோம். இந்த இதில நான் அங்க பாடுகிறேன், அவர் வந்து நீ அவரை நம்பு, அவர் உனக்கு ஜெயம் கொடுப்பாருன்னு.

நடத்திடுவார். யோ ரோமர் 8:37 சொல்லுறது. இது எல்லாவற்றிலேயும் எங்களுக்கு அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். இந்த சிலுவ மரணத்தை பற்றி நாங்கள் பார்க்கும்பொழுது கொலோசியர் 2:14-15 வசனங்கள் மிகவும் ஒரு நல்ல வசனங்கள். ஏனென்றால் எமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராத படிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். இங்கே வந்து மோசேயின் நியாய பிரமாணத்தின் படி பாவத்திற்கு தண்டனை மரணம். இந்த மதம் வந்து எழுதி வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த பாவத்துக்கு வர வேண்டிய இந்த தண்டனையை அதிலே இருந்த அந்த கையெழுத்தை இயேசு நீக்கி சிலுவையில் அது ஆணி அடித்தார். ஏன் அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தால் சாத்தானை அங்கே வென்ற அவருடைய வல்லமை. ஆனாலே இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தினாலே சாத்தானை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அங்கே 1 Corinthians 1:18 சொல்றது, இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் இது கெட்டு போறவர்களுக்கு அது ஒரு பைத்தியமா இருக்குது, ஆனா எங்களுக்கோ அது தேவ பெலன். பாருங்க, அந்த சிலுவையில இயேசு மரித்ததாலதான் எங்களுக்கு ஜெயம் கிடைத்தது. அங்க இரத்தம் சிந்தினார், சாத்தானை வென்றார். ஆகவே இந்த சிலுவை மரணம் எங்களோட கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு ஒரு மையமாகவும் அந்த சுவிசேஷத்தின் மையமாகவும் இருக்கிறன்னு பாக்குறோம். ஏன் அங்கே 1 Johannes 3:8 பிசாசுடைய கிரியலை அழிக்கும் படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு வந்து எங்களுக்காக பிறந்து அங்க சிலுவையிலே அவர் மரித்ததால பாவத்தையும் மரணத்தையும் அங்கே வென்றார். அவருடைய இது வந்து கிறிஸ்தவ செய்திக்கு இது மையமாக இருக்கிறது. த கிராஸ் இஸ் அ சென்ட்ரல். அந்த எங்களோட சுவிசேஷத்துக்கு நாங்களை மற்றவர்களுக்கு சொல்லி இதைத்தான் சொல்லித்தான் அவர்களையும் ரட்சிப்புக்குள்ளே நாங்கள் வழிநடத்துகிறவர்களா இருக்கிறோம். விசுவாசிகளின் விசுவாசத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் மரணம் முக்கியமாயிருக்கிறது. இதை நம்புறதால் என்ன நன்மைகள் வரும் என்றோடு சில நன்மைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த மரணத்தின் கூடாக இயேசு கிறிஸ்து பிதாவோடும் மற்ற விசுவாசிகளோடும் நாங்கள் ஒப்புரவாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும், அதாவது அவரோட பிதாவோடும் மின்னும் எங்களோட சக விசுவாசிகளோடும் நாங்கள் ஒப்புரவாக்கப்படுகிறோம். ஒப்புதல் ஆக்குதலின் ஒரு ஊழியமாக இருக்கிற ரிகன்சிலியேஷன், அது வந்து அதை குறித்து எபேசியர் 2:13-17 வரைக்கும் இருக்கிறது. எபேசியர் 2:13-17 வரைக்கும் அது ஒரே காரியத்தை தான் அங்க சொல்றது. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்கு அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இன்னும் அங்க சொல்றது, அவர் வந்து எங்களுக்கு சமாதான காரணரானார். 2 இருதரத்தாரையும் எங்களை எல்லாரையும் அவர் ஒப்புரவாக்கினார். ரெக்கன்சிலியேஷன் எங்களை ஒப்புரவாக்குதல் என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 5:9 இந்த இரத்தத்தால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். கலாத்தியர் 1:20 எங்களுக்கு சமாதானம் ஒப்புரவாக்கப்படுகிறோம். 2 Corinthians 5:18 எல்லாம் ஒன்றைத்தான் சொல்றது. இவ எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பாட்டு உண்டு. 1997 April 17 ஆண்டவர் எனக்கு இரத்தத்தை குறித்து ஒரு பாட்டை தந்த, அதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு நான் பாடுகிறேன்.

உங்களுக்கும் பாவங்கள் கழுவப்பட்டு நீங்களும் அந்த ஒப்புரவாக்குதலை அடைகிறீர்கள், சமாதானம் கொடுக்கிறது, அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கிறது அவருடைய ரத்தத்தினாலே, இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே. ஆகவே இன்னும் அங்கே அத அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால எங்களை பாவ மன்னிப்பு இருக்கிறது. நாங்கள் சுத்தி அறிக்கப்படுகிறோம். 1 ஜோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி அறிக்கிறேன் சொல்லப்படுகிறது. இன்னும் எபிரேயர் 4:14 சொல்லுகிறது. எபிரேயர் 4:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவன் உள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சிய செத்த கிரியலற சுத்தி அறுப்பது இவ்வளவு நிச்சயம் இருக்கப்படுகிற பாருங்க. இயேசு சிந்தின ரத்தத்தினாலே எங்களுக்கு கிளென்சி பாவ மன்னிப்பு கிடைத்தது. இன்னும் பாவத்தையும் நாங்கள் அங்கே பாடுறோம். 1 ஜோவான் 3:5-8 அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. ஒரு பாவம் இல்லாத ஆண்டவர் எங்களுக்காக இந்த பிசாசின் கிரியை அழிக்கத்தான் அவர் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்கள் எங்களுக்கு கழுவினது. இன்னும் எதையும் பாவ பாடல்கள் அதை குறித்து இருக்குது. 1-2 மட்டும் பாடுறேன்.

இனி உங்களுக்கு தெரியும் அங்கே ஒன்று பேதுரு 2:24 ஏசாயா 53:5 எல்லாம் எனக்கு வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. எங்களுக்கு தெரியும் அங்க இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மறுத்ததுனாலே அங்க தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். 39 தழுவலை ஏற்றுக்கொண்டதுனாலே நாங்கள் குணமாகிறோம் உண்டு. எங்களுடைய வியாதி எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் குணமாகிறோம். ஏனென்றால் இயேசு எங்களுக்காக அங்கு ஏசாயா 53 மிகவும் அழகாக சொல்லுகிறது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாகிறோம். ஆகவே அவர் எங்களுக்காக அவரை நம்பும் பொழுது எங்களுக்கு தழும்புகள் நான் குணமாகிறோம்.

என் நோய்களை அவர் சுமந்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தழும்புகளால் நான் குணமானேன், உயிருள்ள மட்டும் பாடிடுவேன். இன்னும் ஒரு நன்மை என்ன, அங்கு கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எங்களுக்கு சாபம் வராதபடிக்கு மரத்திலே தூக்கப்பட்டவன் சாபம், அவர் வந்து சபிக்கப்பட்டவன், அந்த சபிக்கப்பட்ட சாபம் எல்லாவற்றையும் இயேசு எங்களுக்காக எடுத்தார். ஆகவே நீ அவரை நம்பினார், உன்னுடைய சாபங்கள் எல்லாம் அவர் எடுக்கிறார். இன்னும் ஒருத்த நாங்கள் பார்க்கிறோம், சீலு

0: அவர் என்ன என்னுடைய தன்னுடைய புள்ளியலாக புள்ளியாக மாற்றி விட்டார். அங்கே சில்வை மரத்திலே தொங்கி என்னுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்தார். அடுத்தது எங்களுக்கு ரட்சிப்பு. மனிதன் பாவத்தின் நிமித்தம் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டான். ஆனால் இப்ப மீண்டும் அவரோடு நாங்கள் ஐக்கியம் கொள்வதற்கு எபேசியர் 2:1 அழகா சொல்றது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவளா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி, கொலோசியர் 2:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவருமாயிருக்கிற பிதாவை சோதரிக்கிறோம். மனிதன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே அதுல அந்த மரணத்தில் விசுவாசத்தை வைக்கிறதுனாலே அவன் ரட்சிக்கப்படுகிறான். எங்களுடைய முயற்சியாலே அல்ல, இது முற்றும் காட்ஸ் கிரேஸ், கம்ப்ளீட்லி ஒன்லி பை காட்ஸ் கிரேஸ், நாட் பை ஹியூமன் எஃபர்ட்ஸ். யோவான் 3:16-17 எங்களுக்கு தெரியும், தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் தொட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாக அன்பு உந்தாரென்று பார்க்கிறோம். இன்னும் ரோமர் 5:8
1: பாவியாயிருக்காயிலும் கிறிஸ்து மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த

பாடிக்கொண்டே இருப்பேன் ஓமன்பை நான் பாடுவேன் பாடுவேன். அடுத்தது வந்து எங்களுக்கு நித்திய ஜீவன், உங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறே. நாங்கள் இந்த இந்த ஜீவனை விட்டு விட்டு அங்க போகும்போது அவரோட வி வில் லிவ் ஹிம் வித் ஹிம் ஃபார் எவர். அங்க மரியாள் மாத்தாளுடைய சகோதரன் மரித்த பொழுது மாத்தாள் அவர் ரெண்டு பேரும் சொல்லினோம், நீர் இருந்திருந்தால் என்னோட சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்ப இயேசு சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆகவே எங்களுக்கு மரணம் இல்லை, நாங்கள் ஒரு முறை பாவத்துக்கு மரித்தோம், இனி நாங்கள் நித்திய ஜீவன் எங்களுக்கு. அங்கே யோவான் 5:24 சொல்லு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மரணத்தை வென்று, இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிர்த்ததினாலே, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ்.

நின் அடி பணிந்து சரண் போகுந்தேன். ஆமேன். அடுத்த சரணம் நான் பாடுகிறேன். அக்கினியும்

ஆமென். நம்பிக்கையும் தேவன் உன்னோடு இருக்க நீ மறக்காத. அங்கே ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்பேல் பற்றாது. தண்ணீர்கள் என்று சொல்லும் பொழுது வியாதி வறுமை கஷ்டம் எதுவா இருந்தாலும் அது தண்ணீர், அக்கினி போன்ற பிரச்சனை வந்து ஆறுகள் கடக்க முடியாதது. எல்லா விதத்திலும் எல்லா வேளையிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். தண்ணீர்கள், வியாதி, வறுமை, இன்னும் அக்கினி போன்ற பிரச்சனை கடக்க முடியாது, என்னால் ஏறாது என்று சொல்ற வேளையிலும் அவர் இருக்கிறார். அந்த லைஃப் அப்ளிகேஷன் பைபிள் அதை மிகவும் அருமையா சொல்லுறது, When you go through deep waters and great troubles, I will be with you. When you go through rivers of difficulty, you will not drown. When you walk through the fire of oppression, you will not be burned up. The flames will not consume you. இப்படியான காரியங்கள் எங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவா செய்யறாரு நாங்கள் பார்க்கிறோம். அங்க தானியேலின் புத்தகத்திலே அந்த மூன்று வாலிபர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவரெல்லாம் அக்கினிக்குள்ள போட்டும் அவர்கள் அழியவில்லை, எரிக்க முடியாமல் போயிட்டு அந்த அக்கினி. இந்த காலையிலே நான் ஆண்டவரை கேட்டேன், எனக்கு ரெண்டு மூணு ரெவலேஷன் தாங்கும் ஆண்டவரே, எல்லாமே எல்லாருக்கும் தெரிந்ததானே, ஒன்று ரெண்டு ஏதாவது புதிதா தாங்குன்ற பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த அக்கினி என்று சொல்லும் பொழுது எங்க அந்த மூன்று வாலிபர்களும் எப்படி தப்பினார்கள், அவர்களை சுற்றி ஒரு பிளாங்கெட் இருந்ததா, அந்த பிளாங்கெட்டிலே அந்த அக்னிபாடு பற்றி இருக்காது, அந்த பிளாங்கெட்டுக்குள்ளே, அதாவது அந்த கிருபை தான் ஒரு பிளாங்கெட்டாக இந்த மூன்று வாலிபர்களை மூடி வச்சது. உனக்கும் எனக்கும் அக்னி போன்ற பிரச்சனை வரும் பொழுதும் அவருடைய கிருபை ஒரு பிளாங்கெட்டா வந்து அக்னி வந்து அப்படியே திரும்பி போய்விடும், எரிக்க முடியாது. கத்தருக்கு சோத்திரம், கத்தர் இதை எனக்கு இந்த காலையிலே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இன்னும் அடுத்தது தண்ணீர்கள் என்று சொல்லும் பொழுது தண்ணீரை போல பிரச்சனை வரும். நோவா அவன் பேழைய சொன்னார், அதுவும் ஒரு கிருபை, அந்த கிருபை தான் அந்த பேழை. அந்த பேழையக்குள்ள நாங்கள் இருக்கும் பொழுது எவ்வளவு தண்ணி மேல வந்தாலும் மேல போக போக பேழையும் மேலே போகும். சோ யூ வில் நெவர் கெட் ட்ரவுண்ட். அந்த கிருபை, அக்கினியும் ஒரு கிருபையா எங்களை தாங்குறது, வெள்ளங்களும் ஒரு கிருபை போல எங்களை தாங்குறது. இன்னும் நாங்கள் அடுத்ததா நான் பாக்குறோம், இதெல்லாவற்றிலும் கத்திரங்களோடு கூட இருக்கிற அக்கினியூடாக நடந்து வந்தோம், அக்கினி பற்றி கொள்ள முடியவில்லை, தண்ணீர்களையும் நாம் கடந்து வந்தோம், தண்ணீரங்கள் மேல் புரள முடியவில்லை. சோத்திரமே, இன்னும் ஒரு பாடலே, தண்ணீர்களை நாம் கடக்கும் போது அக்கினியில் நாம் நடக்கும் போது

இன்னும் எபிரேயர் 13:5 சொல்றது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இங்க ஜோஷுவா 1:5 அதே சொல்றேன். இந்த ஜோஷுவாவுடைய புத்தகம் முதலாம் அதிகாரம் அந்த பேஜ் எனக்கு நல்ல விருப்பம். ஏன், அவர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்லுற, நான் எங்கு நீ எங்க போனாலும் நான் உன்னோட கூட வருவேன். ஜோஷுவாவுக்கு சொன்னவர் உனக்கும் எனக்கும் இன்றைக்கு அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்ற, நீ எங்க நடந்து போனாலும் நான் உன்னோட வருகிறேன். அப்ப எப்படி அக்குன்னு வர முடியும்? என்ன விதமான பிரச்சனையிலும் உங்களை தாக்க முடியாதே. எங்களை ப்ரொடெக்ட் பண்ற ஆண்டவர், உறங்காமல் தூங்காமல் எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் கைவிடவே மாட்டார். ஜோஷுவாவின் தேவன் எங்களுக்கும் தான், இன்றும் அவர் இருக்கிறார். ஆகவே அவர் எங்களை ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார். அடுத்த 3வது சரணத்திலே, அழைத்தவர் உண்மை உள்ளவரே, அநாதி தேவனுன் அடைக்கலமே, கத்தருன் நம்பிக்கையாயிருந்தால் நம்பினோரை கைவிடவே மாட்டார். பாருங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர். 1 தெசலோனிக்கேயர் 5:24 உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அடுத்து 1 கொரிந்தியர் 1:9 நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருக்கிறதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவற்றை அழைப்பு வந்து சாதாரணமான ஒரு அழைப்பு அல்ல. பவுலப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:1 சொல்ற, தன்னை அப்போஸ்தலனா இருக்கும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறாரா? இங்க பாருங்க, எங்களுக்கும் அழைப்பு எத்தனையோ. அங்க மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன், நீங்கள் எல்லாரும் என்னத்தில் பாருங்க, உங்களுக்கு நான் இழப்பாறுதல் தருகிறேன். அந்த அழைப்பு எங்களுக்கு, அதிலும் ஒரு பெரிய அழைப்பு, ஒரு பரம அழைப்பு தான் எங்களுக்கு. அவ காலிங் ஆர்டினரி காலிங், இது வந்து எங்களோட காலிங் வந்து ஹெவன்லி காலிங், ஒரு பரம அழைப்பு. பவுலப்போஸ்தலன் சொன்னது போல அங்க சொல்லுற, நான் பேந்து அதை சொல்லுறேன் உங்களுக்கு. இங்கே வந்து எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கலாக்கு. ஆகவே இந்த சங்கமத்துல இருக்கிற எல்லாரும் மனுஷர்கள் தான். அங்கே நான் சொன்னேன், அந்த பேளம், அந்த மீன் வந்து, நான் முதல்ல அதை சொல்ல மறந்து போட்டேன், ஒரு மீனைத்தான் அங்கே ஆண்டவர் அங்க ஆயத்தம் பண்ணி வைக்கிற. நீ வெள்ளத்துக்களே இருந்தாலும் அந்த சுவிசேஷத்தை கேட்கணும் போல, முதல்ல அதை நம்பி விசுவாசிக்கிறவர்களை அந்த மீன் விழுங்கி கொண்டு வந்து யோனாவை வழியில விட்டது போல விடுது. இந்த சங்கமம் வானொலி ஒரு மீன், அது வந்து அந்த தண்ணீருக்குள்ள இருந்து கஷ்டப்படுறவர்கள வழியில கொண்டு வர, இந்த செய்தி சங்கமத்துக்கு ஊடாக போற செய்தியை கேட்கிறவர்கள் அந்த மீன், இந்த சங்கமத்துடைய அந்த செய்தி கூடாக அவர்கள் தங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்து வெளிவருகிறார்கள் என்பதை நான் முன்பு நான் சொல்லி இருக்கோன்னு நான் அதை சொல்ல மறந்துட்டேன் அந்த வேளையில். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 2:11, மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திராய் நடக்க வேணும். இது ஒரு ஹெவன்லி காலிங். நாங்கள் கவனமா இந்த எங்களோட அழைப்புக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாயும் பரிசுத்தமாயும் கவனமாயும் நாங்கள் நடக்க வேணும். 1 கொரிந்தியர் 7:20 அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே அவர் வந்து உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும், அந்த அழைப்புக்கு உண்மையும் உத்தமமாக நாங்கள் நடக்க வேணும். இன்னும் விசுவாசிகளுக்கு எல்லா நிலவரங்களிலும் அவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துறார். 2 தெசலோனிக்கேயர் 3:3, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் எங்களை இப்பொழுதும் எங்களை சிறப்படுத்தி எங்களை காத்து கொள்வார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் 26:19 அங்கே பவுல் அப்போஸ்தலனை கொண்டு வந்து அகரிப்ப ராஜாவுக்கு முன்னால விடுகிறார். அவன் சொல்றான், சரி நீ உன்னுடைய கேச சொல்லுன்னு சொல்லுகிறான். அங்கே அவன் சொல்லும் பொழுது என்ன சொல்லுறான், 26:19, ஆகையால் அகரிப்ப ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்படியாதவனாயிருக்கவில்லை. அவருக்கு அழைத்த அழைப்பை பவுல் அப்போஸ்தலன் அறிந்து கொண்டார். அது ஒரு பரம அழைப்பு. அவர் சொல்றார், அந்த அழைப்புக்கு நான் கீழ்படியாமல் இல்லை, நான் கீழ்படிந்தேன். இன்றைக்கு எங்களுக்கும் ஆண்டவர் சொல்ற, இதுதான் உனக்கு உன்னுடைய அழைப்பு வந்து ஒரு பரம அழைப்பு, அதுக்கு நீ கீழ்படிந்து நட. கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிற
அவர் எங்களை பாதுகாத்து எங்களை நடத்துவார். கத்திருக்கே மகிமை. இன்னும் ரெண்டு தீமோத்தேயும் 2:13, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். பாருங்கோ எவ்வளவு அருமையான ஆண்டவர். நாங்களாம் தவறி போனாலும் அவர் உண்மை உள்ளவரை அழைத்தபடினாலே எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை தன்னுடைய மகிமைக்காக அவர் பாவிப்பார். எபிரேயர் 10:23, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை எழுகிறதில் அசவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிற, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட உன்னோடு கூட வருவேன். இவ்வளவு உண்மை உள்ள தேவன் அழைத்திட்டார், ஆகவே அவர் கைவிட மாட்டார். அங்கே தாயின் கற்பத்திலேயே பவுல் அப்போஸ்தலன் அழைத்தார்னு சொல்றார். எங்களையும் அப்படித்தான் ஆண்டவர் அழைக்கிறார். இவ்வளவு அருமையான ஆண்டவர், அவருக்கு நாங்கள் உண்மை உள்ளவராயிருக்க வேணும். 1 Thessalonians 2:13, மேலும் நம்முடைய தம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமைக்கு உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். அதான் நம்ம முதலமைச்சர் சொன்னோம், நாங்கள் அவற்றை அழைப்புக்கு நாங்கள் பாத்திரராய் நாங்கள் இருக்க வேண்டும். இன்னும் அடுத்து நான் அதிலே பாடுகிறேன், அநாதி தேவன் உன் அடைக்கலமே, நீ அவரை நம்பினால் அவர் உன்னை ஒரு நூல் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் என்று பாடுகிறேன். நான் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். 3:27 சொல்லுகிறது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். எனக்கும் அங்கே சங்கீதம் 46

பாருங்கோ தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான தேவனாயும் இருக்கிறார். இன்னும் எனக்கும் ஒரு ஒரு பாடல் இல்லையே, தேவனின் அடைக்கலமானிரும் சட்டைகளின் நிழலில் தங்கிடுவேன், உம் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உம் கரத்தால் என்னை நடத்திடுவீர். ஆமென். அனாதி தேவனே அடைக்கலம், உடைய கரத்தால் என்னை நடத்திடுவீர் என்று நான் பாடுகிறேன். கத்திர இவ்வளவு நல்லவர். அங்கே அவர் இந்த பாட்டிலே நான் கடைசியா நான் இந்த பாடத்தை உங்களுக்கு பாடி காட்டுகிறேன். ஆண்டவர் எங்களை என்ன விதமாக எங்களுக்கு அழைப்பை தந்து எங்களை நடத்துகிறார் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தீம் சாங், அது நீ அவரை நம்பினால் அவர் என்ன ஒருபோதும் கைவிட மாட்டார். ஜோஷுவாக்கு சொன்னவர் அதே தான் எங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.

ஆம் சுவாமி, மரித்தேனானாலும் சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஜீவித்திருக்கிற கர்த்தர் இன்றும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் பெரியவர் என்று நான் அறிக்கை பண்ணி பாடிட்டேன், எத்தனையோ காரியங்கள் சொல்லிட்டேன். நீங்கள் இவ்வளவு பெரியவர் என்று உண்மை நம்பலாம் ஆண்டவரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் உங்களை நம்ப வேணும் ஆண்டவரே. என் நம்பிக்கை இந்தவன் பெரியவர், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஜோஷுவாவோடும் மோசையோடும் இருந்தவர் எங்களோடும் கூட இருக்கிறீர் ஐயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. நீ போகும் இடமெல்லாம் நான் வருவேன். எங்களுக்கு முன்னாப்பே தடைகளை அகற்றுவர். மீகா சொல்லுற தடைகள் அகற்றுவர், முன்னுக்கு போறார் என்று எவ்வளவு அருமையானது அவன். எங்களுக்கு சோத்திரம். இந்த நாள் இந்த செய்தியை கொடுக்க எனக்கு இருபது அந்தியராண்டுவரே. எப்பொழுது இந்த செய்தி வரும்போது நடுங்குவேன். நான் கேப்பேன், ஆண்டவரே நான் இப்படி நடக்க வேணும், நீர் என்ன பலப்படுத்துறது, நான் இப்படி பலத்தோட கொள்ள வேணுமே என்று சொல்லித்தான் இன்றைக்கும் ஜீவம் எடுத்தேன். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு சுவாமி. இந்த தருணத்துக்கு ஆசோத்திரம், இந்த வானொலிக்கு ஆசோத்திரம். ஆண்டவரே, எனக்கு ஆண்டவர் அந்த ஒரு ரெவலேஷனை தந்தார். ஒரு மீனை போல இருந்து தண்ணீருக்குள்ள இருந்து அவதிப்படுகிறவர்கள் செய்தியை கேட்ட உடனே, இந்த சங்கமத்துக்குடா கேட்ட செய்தியை கேட்டவர்கள் அப்படியே விழுங்கி வந்து வெளியில கொண்டு வரப்படுவார்கள். அவர்களுக்கு விடுதலை, ரட்சிப்பு. நன்றி ஆண்டவரே. நீர் எவ்வளவு பெரியவர் என்று அறிந்து ஒரு அறிக்கை பண்றேன் ஆண்டவரே. இதை நடத்துற உங்களுடைய அடியானம் ரீட்டாம் போடவே அது உங்களுக்கு தெரியும். எவ்வளவோ தங்கள் சக்ரிஃபைஸ் பண்ணி பணத்தை கொடுத்து நேரத்தை கொடுத்து சரீர பலவீனத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருக்கிறீ சோத்திரம். அதே போல இந்த சங்கமத்துல செய்தி கொடுக்கிறவர்களும் தான் ஆண்டவரே. இவ்வளவு ஸ்ட்ரகிள் மாட்டேன் எனக்கு தெரியும். நேரத்தை கண்டுபிடிக்க வேணும், தருணம் வேணும், பலன் வேணும், எல்லாவற்றிலும் நீ கூட இருந்து அழைத்தவர் உன்ன உள்ளவராய் இருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. இதுக்கு மேல என்ன வேண்டும் ஆண்டவரே? இப்படி ஒரு தெய்வத்தை அறியங்களுக்கு இருபது அந்தீடே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இன்னும் என்ன சொல்வேன் ஆண்டவரே? தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த சல்வேஷன். எங்களுக்கு தந்த ரட்சிப்பு, வெளியேறப்பட்ட ரட்சிப்பு, எல்லாற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஆவியின் அபிஷேகம் தருகிறீரே ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஐ லவ் யூ ஜீசஸ். எல்லாத்திற்கான மகிமையும் உங்களுக்கு தான். இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபித்தேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.

0: Amén, amén. Nandiante diré. Thank you, Jesus.
1: Amén, amén. Van Pravinirathile Kathude Namathe உயர்த்தி துதிகளோடு பாடல்களோடு வழி நடத்தினீர்கள். கத்தர் தந்த தாளந்துகளை சாட்சிகளோடும் வார்த்தைகளோடும் வழி நடத்தி உங்களை கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். தடைகளை நீக்கி கத்தருடைய நாளில் இணைய செய்ததற்காக கத்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு திரும்பமாக நாங்கள் வருகின்ற வாரம் செவ்வாய்க்கிழமையிலே வளமையான நேரத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த சமர் காலங்களிலே சரியான ஹீட் காலங்களிலும் உங்களுடனே கத்தர் கூட இருந்து பாதுகாப்பாக வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேலையில விடைபெறுகிறோம். நன்றி. God bless you. Amen.
0: பிரதர், உஷா இல்லாதபடியா நீங்க ரோனேஷுக்கு இந்த மெசேஜ் அனுப்பி விடுவீங்களா?
1: ஓகே அம்மா.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
1: என்ன தலைப்பு கொடுக்குறீங்கம்மா?
0: தலைப்பு, நான் நம்பும் தேவன் பெரியவர்.
1: வானொலி அலங்கரித்தார்கள், எத்தனை நாமத்தை உயர்த்தினார்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது சுவாசிக்கிறோம். மறு ஒலி பிளேஸில் இருந்த பொழுதும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட சிலிருந்த பொழுதும் கத்தர் தாமையற்று கூட வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்க கத்தர் உதவி செய்வாராக. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி அவரிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இந்த வேளையிலும் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே இதை ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கோலாத்தங்கோயில் பகுதியிலிருந்து பெண்ணியில் திருச்சபை சார்பாக இந்த வேளையிலும் அவருக்கும் இரவு வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கு அவரை வரவேற்போம்.
3: ஆமீன்.
1: உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தரி கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அம்மாவுக்கு நேற்றைய நாளிலே பவர் கட், அதனால் இன்றைய நாளில் இணைந்தா அதனால் சற்று தாமதமாகினது. நீங்கள் உங்களுடைய நேரத்தை எடுங்கள். உங்களை தொடர்ந்து பாஸ்டர் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து புறப்படுப்பார். உங்களிடம் படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமீன். God bless you.
3: Thank you, brother. God bless you, brother. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நேசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தை குறித்து பேசுவதில் கர்த்தர் கொடுத்த இந்த தரிசனத்திற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் வார்த்தை சத்தியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவரே சொன்னார், நானே வழியும் சத்தியமாய் இருக்கிறேன். இயேசு ஆண்டவராகிய கிறிஸ்து அவரே வழி, அவரே சத்தியம். அவருடைய வழியில் நடக்கிறவர்கள் அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய சத்தியம் எவ்விதமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுவதை சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியமாக்குறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இந்த உலகத்தில் மனிதன் குறைவுள்ளவன். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா வாழ்க்கையிலும் அநேக குறைவுகளை சந்திக்கிறோம். சில நேரங்களில் பஞ்சம் வரும்போது ஆகாரத்தினுடைய குறைவு, ஆகாரத்தினுடைய குறைவு, கஷ்டங்கள் வரும்போது பணத்தினுடைய குறைவு, கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர். அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிறேன். அவருடைய சத்தியம் குறைவற்றது. அப்படின்னா அவருடைய சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள் குறைவில்லாதபடி வாழ்வார்கள் என்ற அர்த்தம். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் குறைவில்லாதபடி வாழ்வது, உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தில் குறைவில்லாத வாழ்வது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவில்லாமல் வாழ, குறைவற்ற இந்த பசுத்த வேதத்தை நேசிக்கிறவர்கள், பின்பற்றுகிறவர்கள், அதன் படி நடக்க தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்கள், அவளுடைய வாழ்க்கையில் தெய்வீக சமாதானத்தினால நிரப்பப்படுகிறோம். கிறிஸ்து என்னும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான காரியத்தை பாருங்கள். இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த வேதத்தை நேசிக்க, இந்த வேதத்தை பின்பற்ற, இந்த வேதத்திற்கு கீழ்ப்படிய, இந்த வேதத்திற்கு கனத்தை கொடுக்க, இந்த வேதத்தை வைத்து வாழ்வதற்கு அந்த வேத வசனத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் பொழுது எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் அந்த சத்தியத்திற்காக எடுக்கிற தீர்மானங்களா இருக்கும் பொழுது கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதங்களும் எல்லாம் தொடரும், எல்லாம் தொடரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் அவருடைய சத்தியத்தை நேசிக்கிற மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர், துணையாய் நிற்கிறவர், உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கக்கூடியவர். இது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பகுதி. அடுத்ததாக உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை குறைவில்லாமல் கொடுப்பது. தேவ வசனத்தை வாசிக்க வாசிக்க இந்த சத்தியத்துக்குள் தன் வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பு.

கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்து நிற்கிறவர்கள் அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்பார்கள். அவருடைய சத்தியத்தில் வாழ்கிறவர்கள் அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், நீதி உள்ள தேவன். அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது உலக ஆசீர்வாதங்களை குறைவில்லாதபடி கொடுக்கிறார். பலவீனங்களில் நம்மை தாங்குகிறவர், வல்லமையை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், அவருடைய சத்தியத்தை விரும்புகிறவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அது அவருடைய சித்தம். அது குறைவற்றதாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். என்னாலும் இந்த சத்தியம் நிறைவை நமக்கு கொண்டு வரும். சிறியதாயிருந்தாலும் அது ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தது இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுனாக்கா, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதமாய் இருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதமா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆகாரம் சத்தியம். இந்த சத்தியத்தை வைத்துத்தான் வாழ முடியும். இந்த ஆத்துமா வாழ வேண்டும் என்றால் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழிந்து போகாது. அதே போலத்தான் நம்முடைய ஆத்துமாவும் மரணத்தை சந்தித்த பிறகு, அது வெளியே இந்த பாடியிலிருந்து வெளியேறின பிறகு அது உயிரோடு வாழ்கிறது, இலைப்பாற செல்லுகிறது. அந்த இலைப்பாற இடத்தில் அது உயிரோடு இருக்கிற தேவனை நோக்கி பார்க்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவும், இயேசு அருளின அந்த சுவிசேஷத்தினுடைய சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆத்துமாவும் மீட்கப்பட்ட ஆத்துமா பாதாளத்தினுடைய நரகத்திற்கு போகாது, அது பரலோகத்திற்கு போகும். அப்போ ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற இந்த தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த தேவ வசனத்தை வைத்து வாழ வேண்டும். இந்த தேவ வசனத்துக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். அப்போ நாம் உயிரை பெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த சத்தியத்தை நாம் அணுக வேண்டும். கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை, கர்த்தருடைய சாட்சி சத்தியம். இந்த சத்தியம் இல்லாதபடி கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழ முடியாது, விசுவாச வாழ்க்கையில் வாழ முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி பரிசுத்தமாய் வாழ முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி கிறிஸ்துவுக்காக நீர் வாழ முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி நீ பரலோகம் போக முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி உன்னுடைய ஆத்மாவுக்கு உயிர் மீட்சி கிடையாது. இந்த சத்தியம் எங்கே இல்லையோ அங்கு பலவீனம் தாக்கப்படும். இந்த சத்தியம் எங்கே இல்லையோ அங்கு பிசாசு வருவான். இந்த சத்தியம் எங்கே இல்லையோ அங்கு பல சோதனைகள் வந்தாலும் உன்னால மேற்கொள்ள முடியாது. ஆகவே நம்முடைய குறையற்ற செல்வமாய் இருக்கிற இந்த வேத வசனத்தினுடைய சத்தியம் நமக்கு உயிர் மீட்சி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன். நமக்கு நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறவர், ஆத்துமாவின் ஆண்டவர், ஆத்துமாவுக்கு உயிர் மீட்சை கொடுக்கிறவர். இந்த சத்தியத்தை அறிகிற யாவரும் ஒரு பேதையாய் இருந்தாலும் அவன் ஞானியாய் மாறுகிறான். ஞானத்தில் வளர்வதற்கு இந்த சத்தியம் உதவி செய்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ என்னை ஒரு ஞானியாய் மாற்றுகிறது. உலகத்தினுடைய படிப்பு வேற, இந்த சிந்தனைகள் வேற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன். அந்த தெய்வத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய சத்தியத்தில் வளர வேண்டும் என்றால் ஞானம் தேவை, தெளிந்த புத்தி தேவை. பரிசுத்த ஆவி இருந்தால்தான் ஞானம். இந்த சத்தியத்தை
நீ கேட்டு அதன்படி வாழ்ந்தால்தான் ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர் பசுத்த ஆவி, அந்த பசுத்த ஆவி உன்னோடு கூட இருப்பார், உனக்கு துணையாய் நிற்பார். அது சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இது எல்லோருக்கும் தெரிந்த வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நம்முடைய கால்களுக்கு தீபம் அது, அவருடைய சத்தியம். நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. கால்களுக்கு தீபம், நடக்கும் போதெல்லாம் அது எரியும், அணையாத தீபமா எரிந்து கொண்டே இருக்கும். அந்த வசனம் உன் இதயத்தில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அணையாத தீபமா இருக்க வேண்டும். என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உம்மிடத்திலே பத்திரப்படுத்தி. அப்போ நீதிமொழிகள் 2:2 என்ன சொல்லுகிறது என்றால், நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உம்மிடத்தில் உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உம்மிடத்தில் பத்திரப்படுத்தி. அப்போ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயம் இருக்க வேண்டும், வார்த்தையை தாராளமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது தான் உனக்கு ரட்சிப்பு, அப்போது தான் உனக்கு மீட்பு. உன் இதயம் கட்டளைகளை காக்க கடவுது. இந்த இதயம் வந்து கட்டளைகளை கட்டளைகளை இதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். இதயத்தில் அவருடைய கட்டளைகளை இதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் நான் பெற்றுக்கொண்டது என்னவென்றால், இந்த சத்தியத்திற்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறேனோ, எவ்வளவு அதை கனப்படுத்துகிறேனோ, என் வாழ்க்கையை உயர்த்துகிற இந்த சத்தியம் இது. என் வாழ்க்கையை தள்ளாடபடி நிலைநிறுத்துகிற சத்தியம் இது. என் ஆத்மா அழிவுக்கு செல்லாதபடி என்னுடைய ஆத்மாவை மீட்கக்கூடிய சத்தியம் இது. அநேகருக்கு இந்த உலகத்தில் புரிவது கிடையாது, இந்த சத்தியத்தை எதிர்க்கிறான், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தன் வாழ்க்கையை இழக்கிறான். எனக்கு அருமையானவில்லை, கேள்வி என்னவென்றால், இந்த சத்தியம் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை எந்த மனிதனையும் எந்த இதயத்தையும் எந்த ஆத்மாவையும் மாற்றக்கூடிய வல்லம் உள்ளது. இந்த வல்லமுள்ள சத்தியத்தை தன் இதயத்திலே பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். பத்திரப்படுத்திக் கொள்ளுதல் அது எப்போதும் இதயத்தில் இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எல்லோரும் செல்போன் வச்சுட்டு இருக்கிறோம், டேப்லெட் வச்சுட்டு இருக்கிறோம், கம்ப்யூட்டர் வச்சுட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் எல்லாத்திலும் நீங்க பைபிள் டவுன்லோட் பண்ணலாம், பைபிள் டவுன்லோட் பண்ணும் பொழுது எந்த நேரத்திலும் நீ கையில வைத்து கொண்டிருக்கிற அந்த கைபேசி, கையில வைத்து கொண்டிருக்கிற அந்த டேப்லெட், டேப், வீட்டுக்குள்ளே டேபிள் மேல வைத்து கொண்டிருக்கிற அந்த கம்ப்யூட்டர்

நீ டேபையோ செல்போனையோ சார்ஜ் பண்ண மறந்து விட்டால் அது க்ளோஸ் டவுன் ஆயிடும். இங்கே கரண்ட் இல்லாதனால ஆன் பண்ண முடியாது, எலக்ட்ரிக் மூலமாகவும் பார்க்க முடியாது, சார்ஜ் பண்ணாவிட்டாலும் பார்க்க முடியாது. இந்த சூழ்நிலையில் தள்ளப்படுகிற காரியங்களை குறித்து முன்னே அறிந்த கர்த்தர் தேவ வசனத்தை உன் இதயத்தில் பத்திரப்படுத்து என்றால் என்ன, இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானம் பெருகி சென்றாலும் ஒரு தட்டு தட்டினாக்கா உனக்கு ஒரு 10 வசனம் ஒத்த வசனங்கள் ஓடி வருகிறது இந்த காலகட்டத்தில். அப்பேற்பட்டது கூட பவர் இல்லாவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் நன்றாக யோசித்தவர், தம்முடைய பிள்ளைகளுக்கு நேர்த்தியான காரியத்தை செய்திருக்கிற கர்த்தர் என்னவென்றால், நீ உயிர் இருக்கிற மட்டும் உன் இதயம் ஓடும். அப்போ அந்த இதயத்துல நீ பத்திரப்படுத்தும் போது எந்த நேரத்திலும் அந்த பசுத்த ஆவினுடைய உதவியோடு அவர் கொடுத்திருக்கிற ஞானத்தோடு இந்த தேவ வசனங்களை ரீகலெக்ட் பண்ணலாம். ஆகவே இந்த உலகத்தில் முன்னேற்றத்திற்குரிய காரியங்களை பார்ப்பதை காட்டிலும் வேதத்தினுடைய ரகசியம், வேதம் எதை நமக்கு அனுகூலமாய் மாற்றி கொடுத்திருக்கிறது என்று பார்க்கும் போது நம்முடைய இதயத்தை மெயினாக இந்த வசனம் போக்கஸ் பண்ணுகிறது. இதயத்தில் பத்திரப்படுத்து, இதயத்தில் பத்திரப்படுத்துகிற விசுவாசியாயிரு. இதயத்தில பத்திரப்படுத்துகிற விசுவாசியாயிரு. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. எதையதையோ அந்த உலகத்துல பத்திரப்படுத்துறோம், பணத்தை பத்திரம் படுத்து, பொருளை பத்திரப்படுத்து, செல்வங்களை பத்திரப்படுத்துறோம், உயிருக்கு உயிராய் நேசிக்கின்ற மிருகங்களை பத்திரப்படுத்துகிறோம். ஆனால் உன் ஆத்மாவிலே தேவ வசனத்தை பயபக்தியோடு தெளிந்த புத்தியோடு பத்திரப்படுத்துகிறாயா? கேள்விக்குறி. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இதயம் கட்டளை காக்க கடவுது. அங்க பத்திரப்படுத்து, இங்க காக்க கடவுது. எதை? என் மகனே என்று சொல்லும் போது ஒரு பாசத்திற்கு அன்புக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீ இருக்கிற, உன்னுடைய அப்பா கர்த்த நீ அவருடைய பிள்ளையாய் கிறிஸ்துவின் மூலமாக மாறியிருக்கிறாய். ஆகவே தந்தை ஒரு பிள்ளைக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் போதகத்தை நீ பத்திரப்படுத்த வேண்டும் என்றால், என் போதகத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், உன் இதையே என் கட்டளைகளை காக்க கடவுது. இதையும் கட்டளைகளை காக்க கடவுது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. கட்டளையை காத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எதேதோ பிரயாசப்பட்டு காத்து கொள்ளுகிறோம், சரீரத்தை காத்து கொள்ளுகிறோம், ஞானத்தை, நம்முடைய இதயத்தை காத்து கொள்ளுகிறோம், நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக காத்து கொள்வதற்கு பிரயாசப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார் என்றால், அவருடைய வேதத்தை நம்முடைய இதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தை, அவருடைய சத்தியத்தை இதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களின் தீர்க்காசியும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இந்த ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த சத்தியத்தோடு நீ வாழும் போது உனக்கு என்ன கிருபை தொடர்கிறது? வாழ்க்கையிலே நீடித்த நாட்களாய் வாழக்கூடிய ஒரு கிருபை தொடர்கிறது. நீடித்த நாட்களையும் தீர்க்காசியும் சமாதானத்தையும் பெருக பண்ணும்.

0: தீர்க்காசியும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். அவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. அந்த வார்த்தையை நான் பத்திரப்படுத்தும் போது, அவருடைய சத்தியத்தை காத்து கொள்ளும் போது, அவருடைய சத்தியத்தை வைத்து வாழும் போது, அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது, என் வாழ்க்கையை நீடிக்கிற கர்த்தர் அவர். அப்போ சமாதானத்தோடு வாழ சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர். வாழ்நாளில் துக்கத்தோடும் சஞ்சலத்தோடும் துன்பத்தோடும் கண்ணீரோடும் வாழாதபடி சமாதானத்தோடு வாழ்வதற்கு இந்த சத்தியம் எனக்கு உதவி செய்கிறது. இந்த சத்தியத்தில் இருக்க வேண்டும், சத்தியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த சத்தியம் எனக்குள்ளே இருக்கும் போது எனக்கும் தெய்வத்திற்கும் சமாதானம் இருக்கிறது, சமாதானத்தை உருவாக்குறது. அவருடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. இரண்டாவதாக சொல்லுகிறது 7:1. நீதிமொழிகள் 2:2 பத்திரப்படுத்துன்னு ஒரு முறை சொல்லிச்சு. 2 நீதிமொழிகள் 7:1 சொல்லுகிறது, என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து. காத்து கொள்ள வேண்டிய கடமை என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவருடைய வார்த்தையை காத்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையில் நான் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய வார்த்தையோடு நான் வாழ வேண்டும். இதுதான் கர்த்தர் என்னிடத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது. ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? அவருடைய வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் பிசாசு வந்து டிஸ்டர்ப் பண்ணாதபடி, சோதனைகளை கொண்டு வந்து இந்த வார்த்தை விட்டு நம்மை பிரிக்காதபடி, இந்த சத்தியத்தில் இருந்து வெளியேற்றாதபடி, இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவளா இருக்க வேண்டும் என்று பசுத்த ஆவி நமக்கு உதவி செய்கிறார். பிசாசோ என்ன செய்கிறான் என்றால், அவர் சத்தியத்தையும் சந்தேகங்களையும் வெறுப்பையும் ஆண்டவர் மீது கோபம் அடைவதிலும் ஆண்டவர் மீது குற்றத்தை சுமத்துவதிலும் இவ்விதமான சிந்தனைகளை நம்முடைய சிந்தனையில் விதைக்கிற அந்த பிசாசு எதிர்த்து நின்று வாழ வேண்டும் என்றால், இந்த பட்டயமாகிய இந்த சத்தியத்தை வைத்து நீ வாழ வேண்டும். ஏதோ பிரசங்கத்தை கேட்டேன்னு இருக்கக்கூடாது, பிரசங்கத்தை வைத்து வாழ வேண்டும். எதற்காக போதிக்கப்படுகிறது? நீ வாழ்வதற்காக, மீட்கப்படுவதற்காக, பசுத்தமடைவதற்காக, உன் இதயத்தை காத்து கொள்வதற்காக, உன் ஆத்மாவை காத்து கொள்வதற்காக, உன்னுடைய ஆத்மாவுக்கு உயிர் மீட்சி பெறுவதற்காக இந்த சத்தியத்தை காத்துக்கொள். இந்த சத்தியம் உனக்கு உயிர் மீட்சி கொடுக்கும். மதுவேதத்தில் 119:97 சொல்லுது, இந்த வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் அது எனக்கு தியானம். கருமையானவளே, இந்த உலகத்தில் நம்முடைய விருப்பத்தை தெரிவிக்கிறோம். படிப்பில விருப்பம், எந்தெந்த காரியத்தில் நாம் பிரியமடைகிறோம், உலகத்தோடு இசைந்து போவதற்கு உலக காரியங்களில் பிரியமாய் மாறுகிறோம். இத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை சந்தோஷமா இருக்க இந்த உலக ஆசா பாசங்களுக்கு பிரியமாய் நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தீர்மானத்தை எடுத்து தன் ஆத்மாவை அழித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். பிரியம் பிரியம் என்று சொன்னால் அது சில நேரங்களில் அழிவுக்கு நேராய் கொண்டு செல்லுகிறது. இந்த உலகத்தினுடைய காரியங்களில் பிரியமாய் நீ இருக்கும் போது ஒரு நாள் சமாதானத்தை இழப்ப, ஆசீர்வாதத்தை இழப்ப, தேவனுடைய வசனத்தை இழப்ப, தேவனுடைய சத்தியத்தை இழப்ப, பாவத்திற்கு அடிமையாய் மாறுவ, சமாதானத்தை இழப்ப, உனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அந்த ஐக்கியம் பிரிவினை உண்டாக்கும். ஆனா அந்த வேதம் என்ன சொல்லு, சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னாக்கா, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். அவன் சாட்சியா சொல்றான், உம்முடைய வேதத்தில் நான் பிரியமாயிருக்கிறேன், உம்முடைய வேதம் எனக்கு அதுதான் என் வாழ்க்கையினுடைய ஆதாரம், அதுதான் என் ஆத்துமாவுக்கு ஆகாரம், அதுதான் என் ஆத்துமாவுக்கு உயிர் மீச்சு கொடுப்பது, அதுதான் என்னை பலப்படுத்துவது, அதுதான் என்னை தேற்றுவது. ஆகவே வேதத்தில் பிரியமாயிருந்து இரவாம் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமா இருக்கணும், தியானம் பண்ண வேண்டும். பிரியம் வாசிப்பதற்கு பிரியமா இருக்க வேண்டும், கேட்பதற்கு பிரியமா இருக்க வேண்டும், அதை செயலிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு பிரியமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. நாள் முழுதும் அது தியானம், நாள் முழுவதும் அது தியானம் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இந்த கர்மியானவிலே தேவ வசனத்தினுடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது நாள் முழுவதும் தியானம். அப்ப அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை வாசிக்க வாசிக்க வாசிக்க பசுத்தாவின் மூலமாக தெளிந்த புத்தி வரும்போது, தெளிந்த ஞானம் வரும்போது, அந்த அதை அறியக்கூடிய அறிவை கர்த்தர் பசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு கொடுக்கும் பொழுது, அந்த தியானத்தில் இருக்கிற நாம், ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாய் வாசிக்கிற நாம், பிரியமாய் இருக்கிற நாம், அது என்னோடு என்ன பேசுகிறது என்பதை தியானத்தில் கொண்டு வர வேண்டும். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் கர்த்தருடைய வசனத்திற்கு, பொறுமையோடு அவரை நோக்கி பார்க்க வேண்டும், பொறுமையோடு அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. அருமையானவிலே, நாள் முழுவதும் நீ நானும் இல்லாவிட்டாலும் மூன்று முறை ஆகிலும் தியானத்தில் நிற்போம். எவ்வளவு அதிகமாக வேதத்தில் நேரத்தை செலவிடுகிறாயோ அவ்வளவு நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அந்த வசனம் உன்னை கைவிடாது, அந்த வசனம் உன்னை காப்பாற்றும், அந்த வசனம் உன்னை ஆதரிக்கும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன். சங்கீதம் 119:101 விதமாக சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். இந்த சங்கீதக்காரன் கர்த்தருக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறான், அவனுடைய தீர்மானத்தை கர்த்தருக்கு சொல்லுகிறான், எப்படி அவன் நடக்க போகிறான் என்பதை குறித்து சொல்லுகிறான். எப்படி நடக்க போகிறான் என்றால், பொல்லாத வழிகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், பொல்லாத கால்களுக்கு விலக்கி இருக்கிறேன், உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படி சகல பொல்லாத வழிகளை. அப்போ உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும் போது இப்படி எடுத்துக்கொள்வோம், அப்போ அந்த வசனம் எனக்கு போதிக்கிறது, என்னை உணர்த்துகிறது, பொல்லாத வழிக்கு நீ தப்பித்துக்கொள், பொல்லாத வழிகளில் நீ நடக்காதே, அந்த கால்களுக்கு விலகி செல்ல வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதா. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன், அந்த ஜீவனுள்ள தேவனை பசுத்தத்திற்கு நாம் நெருங்கி வாழ வேண்டும், அசுத்தத்தை எதிர்த்து வாழ வேண்டும், பாவத்தை எதிர்த்து வாழ வேண்டும், பரிசுத்தத்திற்கு போராடி வாழ வேண்டும். பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில அவசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர். உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமோ என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. எங்கு செல்லுகிறாயோ அவருடைய வசனத்தில் நடக்கிற பிள்ளையா இரு. அவருடைய வசனத்தோடு வாழ்கிற பிள்ளையா இரு. அவருடைய வசனத்தில் நிலைத்து நிற்கிற பிள்ளையா இரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல காலை சொல்லுகிறார்? கால் பகுதி முக்கியமானது. இருளாய் இருக்கிற நேரத்தில் ஒரு நாலடி பள்ளத்தில், அது பள்ளம் இருக்கிறது என்று தெரியாதபடி நான் அப்படியே நடந்து கொண்டிருக்கும் போது நான் அதிலே விழுந்து விட்டேன். அப்ப முட்டி அதிகமாக அடிபட்டது. ஏன் இருட்டில் நடக்கும் போது அந்த பள்ளம் தெரியல? அப்ப ஒன்று பாருங்கள், என் காலில் ஒரு தீபம் இருந்துச்சுனாக்கா, ஐயோ அது பள்ளம்னு என் கண்ணும் பார்க்கும். இதே போலத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த தேவ வசனமாகிய இந்த தீபமாய் எரிகிற நம்முடைய வாழ்க்கையின் நடைக்கு எந்த விபத்துகள் ஆபத்துகள் வராதபடி முதலாவது காத்து கொள்ளும், நித்திய வழியில் நடத்தும், கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு நம்மை அது நல்ல வழியில் நடத்துகிற தேவ வசனமாயிரும். அப்போ இந்த தீபம் அணையாதது, கரண்ட் கூட ஆஃப் ஆயிடுது, ஒளி வந்து அந்த எண்ணெய் இருக்கிற மட்டும்தான் எரிந்து கொண்டே இருக்கும். கேஸ், அந்த கேஸ் இருக்கிற மட்டும்தான் எரிந்து கொண்டே இருக்கும். விறகு வந்து அந்த விறகு சாம்பல் ஆகிற மட்டும்தான் எரியும். ஆனால் இவையெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஆனால் தேவ வசனம் நிரந்தரம், அது மாறாதது, அது அழியாதது, அது சகலத்திலும் உயர்ந்திருப்பது. இந்த தேவ வசனத்தை காக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அது கால்களுக்கு தீபம். அடுத்த இதை என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். கால், என் காலினுடைய நடைகளை பார்க்கும் போது முதலாவது எனக்கு தேவைப்படுவது என் கால்களுக்கு அந்த தீபம், அந்த ஒளி. அடுத்தது என் கண் பார்வை கொஞ்சம் தூரத்தை பார்க்கும் பொழுது அது என் பாதைக்கு வெளிச்சமாய் மாறுகிறது. அப்போ இந்த கால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற ஒரு காலாய் இருக்கும் பொழுது அணையாத தீபமாகிய அந்த வசனத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். இது தேவ வசனம் நம்முடைய கால்களுக்கு அணையாத தீபம், என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த பாதை என் கண் முன்னாக இருக்கிற பாதை, அந்த பாதைக்கு இருளில்லாதபடி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது தேவ வசனம், தேவனுடைய சத்தியம். அதை நம்ப வேண்டும். ஆண்டவர் சொன்னார், பிசாசை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையை தான் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பிசாசு மேற்கொள்ளுவதற்கு பிசாசினுடைய கேரக்டரை அடிப்பதற்கு அவன் சொல், அவனுடைய சொல்லே வைத்து அவனை அடிப்பதில் வல்லவராய் இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபாசம் முடிந்தத வந்தான், கல்லை எடுத்து அப்பமாய் மாற்றிக்கொள்ளும் என்று சொன்னான். ஆண்டவர் அவனுக்கு பிரவத்திரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று தேவ வசனத்தை வைத்து சாத்தானை கர்த்தர் அடித்தார். தேவ வசனம் கர்த்தருடைய பட்டயம். பிசாசை எதிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சத்தியம் தேவை. சத்தியத்தில் வாழ வேண்டும். சத்தியம் உனக்குள்ளே இருக்கும் போது இருள் வராது. பிசாசு சோதனை கொண்டு வரும், அதை மேற்கொள்வதற்கு வல்லமை கொடுக்கிற கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய சத்தியம், அது நம்மை காப்பாற்றும். அதை நம் ஆசீர்வாதம் ஆத்துமாவை உயிர் மீட்சி கொடுக்கும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நாம் பிழைக்க வேண்டும். நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆத்மாவும் பிழைக்க வேண்டும் என்றால் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும். அவருடைய வேதத்தை காத்து கொள்ள வேண்டும். அவருடைய வேதத்தை பத்திரப்படுத்த வேண்டும். அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். அவருடைய வேதத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏதோ படித்தேன் என்று இல்லாதபடி தியானத்தில் கொண்டு வந்து நம்முடைய ஆத்மாவை நிறுத்த வேண்டும். கர்த்தர் எதை பேசுகிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாக என்று அவருடைய எச்சரிப்போ, அவருடைய வாக்கு தத்தமோ, அவர் நம்மை திருத்துவதோ, வசனத்தின் மூலமாய் திருத்துவதோ, நம்முடைய பசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று உனக்கு பலன வல்லமையும் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவியின் பட்டயம் நமக்கு உறுதுணையாய் நிற்கிறது. வசனம் என்னும் பட்டயம் பிசாசு எதிர்ப்பதற்கு. பிசாசு எப்போதும் அவனுடைய கேரக்டர் என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நீ அதற்கு கீழ்ப்படியக்கூடாது, அதை வைத்து வாழக்கூடாது என்பது தான் அவனுடைய சித்தம், அவனுடைய திட்டம். நம்முடைய ஆத்மாவை அழிக்க வேண்டும் என்று புறப்பட்டவன், நம்முடைய ஆத்மாவை மீட்க வேண்டும் என்று உயிரை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை சுவிசேஷம் என்னும் வல்லமை நம்முடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது, நமக்கு பசுத்தத்தை கொடுத்திருக்கிறது. ஆகவே அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்போம். அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அந்த வார்த்தையில் வல்லமையும் உண்டு. உன் ஆத்மாவையும் உன் சரீரத்தையும் பசுத்தமாக்கக்கூடிய வல்லமுள்ள வார்த்தைக்கு கனத்தை கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனா இயேசுவே, இந்த சத்தியம் என்னும் உம்முடைய நாவிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகள், அது தான் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பது, அது தான் எங்களை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பது, அது தான் பரலோக பாக்கியத்தை கொடுப்பது, அது தான் உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்துவது. அந்த வசனம் தான் எங்களுக்கு சமாதானம். அந்த வசனம் தான் எங்களுக்கு கிருபை. அந்த வசனம் தான் எங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம். அந்த வசனம் தான் எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கிறது. அந்த வார்த்தை தான் எங்களுடைய ஆத்மாவுக்கு உயிர் மீட்சி கொடுப்பது. ஆகவே அந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தை சத்தியம் என்ன, உம்முடைய சத்தியமுள்ள வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய இதயத்தை பக்குவப்படுத்துவீராக. கேட்கிற ஒவ்வொருடைய இதயமும் ஆயத்தமாய உடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு உடைய வசனத்திற்கு கனப்படுத்துகிற பிள்ளைகளாய், அதை வைத்து வாழ்கிற பிள்ளைகளாய் கூடும். இந்த ஊழியத்திலே, இந்த ரேடியோ ஊழியத்தில் யாரார் இந்த சத்தியத்தை கொண்டு வந்து விதைக்கிறார்களோ அவர்களுக்கு அபிஷேகத்தின் ஆவினாலும் பசுத்த ஆவினுடைய வல்லமையினாலும் நிரப்பும். அவளுடைய நாவில் உம்முடைய சத்தியத்தை போடும். அது விதைக்கப்படட்டும். 60, 90, 100 பலன் தண்டு. பாவி மனம் திரும்பி பசுத்தத்திற்குள் வரட்டும். அது உம்முடைய சத்தியத்தினால முடியும். சத்தியத்தை வைத்து நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபித்தார். ஆசீர்வதியம். உம் வசனமே சத்தியம். அந்த சத்தியத்தினால எங்களை பசுத்தமாய் வாழ்வதற்கு கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன்.
1: ஆமீன். ஆமீன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று கத்தர் கூறுகிறார், கதை வழி நடத்துகிறார். அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாசர். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே வாரத்தின் முதல் நாளிலே பசங்க விடத்தில் நிற்கின்ற பொழுதும் கத்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் பரிசுத்தாவியானவர் தாமே வார்த்தைகளை உங்களுடைய சபையினருக்கு எடுத்துக் கொடுக்கத்தக்கதாக, அதை அவர் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you பாஸ்டர். ஆமேன்.
0: God bless you brother. Thank you.
1: ஆமேன். ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் பால் லூயிஸ் கரன் அவர்கள் பெரியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவேல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து தேவ செய்தி எடுத்து வந்தார். கத்தர் ராமே அந்த வார்த்தைகள் கூட அவங்களுடன் பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். பேசி இதை மறுவலப்பிலே கேட்கின்ற பொழுதும் யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற பொழுதும் கேட்க போகின்ற பொழுதும் கத்தர் ராமே அந்த வார்த்தைகள் கூட அவங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. அவர்கள் சார்பிலும் தேவ ஊழியரை வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்திரி கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர்
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூடாக தேவ ஊழியர் சுசேகரிப்பின் மாணவர்கள் வேத பாடத்து கூடாக வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தருடைய நாம மைமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறது. ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். ஆமீன். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சுசேகரிப்பின் மாணவர்களை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். கத்தர் வழி நடத்துவார்.
2: ஆமீன்.
1: வேதபாட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருடைய கரத்திலே வார்த்தைகள் புறப்பட்டு செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்துக்கு கத்தர் உதவி செய்வாராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு வேதபாட நிகழ்ச்சியை உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழிநடத்து. ஆமீன். God bless.
3: ஆமீன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் உருக்கமும் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த வேலையிலும் தகப்பனே, உங்களுடைய சமூகத்திலே வந்து உன் நாமத்தை மையப்படுத்த அடியனுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவரே, இந்த நாளும் இந்த வார்த்தைகளை இந்த இடத்திலே பேசுகிற வேளையிலே தேவ ஞானத்தினாலும் பரிசுத்தாவோட வல்லமினாலும் அடியனை நிரப்பி நீங்க வழிநடத்தி கொள்ளும்படியாக செபிக்கிறேன். விசேஷித்த விதமாய் அடியனை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க வழிபடும்படியாக உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. உம்முடைய நாம் ஒன்றே இந்த வார்த்தைகளூடாக மகிமைப்படும்படியாக அநேகர் வந்து இந்த நாட்களை இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தையின்படி நடக்க அந்த கிருவே இந்த நாட்களை அவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாகவும் இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய நாட்களிலே நாங்கள் பார்த்தோம், அதாவது துதிக்கும் முறை என்ற தலைப்பிலே இந்த நாட்களை பார்த்தோம். நேற்றைய நாட்களை பாருங்கள், அருமையான கர்த்தருடைய எப்படியாக நாங்கள் ஆராதிக்க வேண்டும், அந்த ஆராதிக்கிற அந்த காரியத்தினுடைய முறை என்றது குறித்து இந்த நாட்களே நாங்கள், அதாவது நேற்றைய நாட்களிலே இரண்டாவது தரமாக இந்த நாட்களை பார்த்தோம். முதலாவது தரம் இந்த நாட்களை துதித்தல் என்று சொல்ற தலைப்பிலே இந்த நாட்களை பார்த்தோம். நேற்றைய நாட்கள் இரண்டாவது, இன்றைக்கு மூன்றாவது பகுதியில் அந்த துதிக்கும் முறையினுடைய மிகுதி பகுதிகளை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே இன்றைய நாளிலும் பாருங்கள், ஒன்று நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். இந்த ஒன்று நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரத்திலே 28வது வசனம் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்றது. அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடும் எக்கால பூரியைகள் கைத்தாளங்கள் துணியோடும் தம்புராக்களோடும் சுரமண்டங்களோடும் அங்கே வாசிக்கிற சத்தத்தோடும் இந்த நாட்களிலே அங்கே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்க பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லி சொன்னால் என்ன என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவதாக அந்த உடன்படிக்கை பெட்டியை ஏன் தேவன் அந்த இடத்திலே உருவாக்கினார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வரும். கத்துடைய பிள்ளைகளை பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே பரலோகத்தினுடைய சாயலாக, சாயலே இந்த நாட்களில் பரலோகத்திலே இருக்கிற ஒரு பெட்டியாக இருக்கிறது. அதனுடைய சாயலாக ஒரு பெட்டியை ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கும்படியாக தான் கர்த்தர் மோசையோடு இந்த நாட்களிலே பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப மோசேக்கு தேவன் எல்லா விதமான திட்டங்களையும் எல்லா விதமான பிளான், அதாவது மோசே ஒரு ஆர்கிடெக்டா இருந்தபடினால் அவருக்கு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அப்படியே போட்டு கொடுத்தார். இந்த அளவிலே இந்த காரியத்துல செய்யணும் சொல்லி அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப அதனாலே அவர் என்ன செய்தார்னு சொன்னால், இந்த உடன்படிக்கை பெட்டியை செய்தது மட்டுமல்ல, அதற்கு பின்பாக ஆசரிப்பு கூடாரத்தையும் அங்கே இந்த நாட்களை கட்டி வைத்து அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அங்கே இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு பக்குவமாக அந்த நாட்களை என்ன செய்தார், அங்கே இந்த நாட்கள் ஒரு மறைமுகமாக அந்த நாட்களை வைக்கப்பட்டிருந்ததை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளை. ஏனென்றால் அந்த உடன்படிக்கை பெட்டியை எவரும் எந்த நேரத்திலும் பார்க்க முடியாது, அதுல குறிப்பிட்ட நேரங்கள் குறிப்பிட்ட காலங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப அதனால என்ன நடக்கும் என்றால், அந்த உடன்படிக்கையை இந்த நாட்கள்ல யார் தரிசிப்பார்கள் என்று சொல்லி சொன்னால் அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த ஆசாரியராக இருக்கிற அந்த ஆசாரியர் தான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு கிட்ட அந்த நாட்களே போக முடியும். ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை சுற்றி தேவனுடைய அந்த அபிஷேகம் இந்த நாட்கள்ல, அதாவது சுகந்த வாசமாக அந்த நாட்களை வீசிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள் ஏனென்று சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், அந்த உடன்படிக்கை ஒரு விசேஷித்த காரியமாக அந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கணும். பாருங்கள் இந்த ஆசரிப்பு கூடாரம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியில் அந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு மனுஷனுடைய மனுஷனை இந்த நாட்களில் அங்கே நிர்ணயிக்கிறதை இன்றைக்கு பார்க்கிறோம். மனிதத்துவத்தை இந்த நாட்கள் நிர்ணயிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லப்படுகிற காரியத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது அதே விதமாகத்தான் அந்த இருதயத்தை ஒருவரும் பார்க்க முடியாது அருமையான கத்துடைய பிள்ளைகள். அவனவன் தன்னுடைய இருதயத்தை கடைசி வரையும் பார்க்க முடியாது. எப்படி பார்க்க யாராவது பார்த்திருக்கிறார்கள் சொல்லி நாங்கள் கேட்டால் முடியாது அருமையான கத்துடைய. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உள்ளங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறவர் கர்த்தர்னு சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்படியானால் தேவன் இருதயத்தை இந்த நாட்களிலே சோதித்து அறிகிற தேவனா இந்த நாட்களே இருக்கிறார். அவருக்கு தான் அந்த காரியம் இந்த நாட்களே இருக்கிறது. அப்ப அதனாலே பாருங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் அங்கே பழைய ஏற்பாட்டிலே மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இந்த நாட்களே இருக்கிறது. அவர் அந்த இடத்திலே தன்னுடைய பிரசன்னத்தை நிறைத்த அந்த உடன்படிக்கை பெட்டியிலே இந்த நாட்கள் என்ன செய்கிறார், அந்த இடத்திற்கு இந்த நாட்களிலே பகிரங்கமா அந்த இடத்தை கொண்டு போகாதபடி அது மறைமுகமா திரைச்சியிலைக்கு பின்னாக இந்த நாட்களே வைக்கப்பட்டிருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அடுத்ததாக இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று பார்க்கிற வேளையிலே நம்முடைய சரீரத்தை இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள் இந்த நாட்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்கிறது, அப்படி ஒவ்வொரு இன்னொரு முறை அந்த காரியத்தை நான் குறித்து நான் பேசும்படியாக அந்த நாட்களை வாங்கிக்கிறேன் கத்துடைய பிள்ளைகளை. இப்ப சுருக்கமாக சொல்லுகிறேன், ஆசரிப்பு கூடாரம் ஒரு மனுஷனுடைய வெளிப்பிரகார சரீரத்தை குறிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இந்த வெளிப்பிரகார சரீரத்திலே பார்க்கிற வழியிலே, வெளியிலே பார்க்கிற வழியிலே நமக்கு தோல் இருக்கிறது, அதாவது பார்ப்பதற்கு கண் இருக்கிறது, அதே மாதிரி கால்கள் இருக்கிறது, இப்படியான காரியங்கள் இருக்கிறது. ஆனா உள் பிரகாரம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே அங்கே உள்ளான உள்ளுக்குள்ளே இருக்கிற காரியம் என்னவென்றால், இருதயம் மறைக்கப்பட்டவர்கள் இருதயம் அங்கே அது ஈரல் கிட்னி இப்படியான போன்ற காரியங்கள், அது மட்டுமல்ல இன்னும் அநேக சிறிய சிறிய இந்த நாட்களில் சதயம் இப்படின்னு சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களில் மறைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகள். அப்ப அந்த உள்பிரகாரத்தில் இருக்கிற காரியத்தை எவரும் அடிக்கடி போய் இந்த நாட்களை அங்க பார்க்க முடியாது. வெளிப்பிரகாரத்தை தான் அவர்கள் அந்த நாட்கள் வெளிப்பிரகாரத்திலே வந்துதான் ஸ்ரீவர் ஜனங்கள் ஆராதிப்பார்களை ஒழிய, ஆனால் அந்த குறிப்பிட்ட இடத்துக்களே போக முடியாது. அது எதற்காக எடுத்தார்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு அப்படியே பாருங்கள் அந்த மனுஷனை எப்படியாக உருவாக்கினாரோ அதே விதமாகத்தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் அங்கே உருவாக்குறதை பார்க்கணும். ஏனென்றால் வேதத்திலே பாருங்கள், அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஜனங்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு இந்த நாட்களில் எந்த விதமான வழிபாடோ எந்த விதமான காரியங்களும் இல்லை. அதனாலதான் பாருங்க இந்த ஆதிகாமத்தில் பார்க்கிற வழியிலே அங்கே என்ன நடக்கிறான்னு சொல்லி சொன்னால், அவர்கள் இந்த நாட்களில் தங்களுடைய இஷ்டத்தின்படி தங்களுடைய காரியத்தின்படி இந்த நாட்களை அங்கே காரியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் பாருங்கள் ஆண்டவர் அவர்களுடைய அந்த முறைமை தவறான முறை என்பதை உணர்த்தி இந்த நாட்களே மோசே மூலமாய் மோசையை அழைத்து சீனாய் மலையிலே இந்த நாட்களை கொண்டு போய் இந்த நாட்கள் என்ன செய்கிறார், அங்கே இந்த நாட்களே அவரோடு இந்த நாட்களே அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அதை கூட இந்த நாட்களை வேதத்திலே அநேக ரகசியங்கள் இந்த நாட்களை அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள் அதிலே எரியும் முச்சடி என்று சொல்லப்படுகிறது, அது கூட இந்த நாட்களை ஆவிக்குரிய காரியத்திலே பார்க்கிற வழியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்திலே குறிக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் எப்படியாக துதிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பார்க்கிற வழியிலே இங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள் இந்த நாளாகம புஸ்தகத்திலே பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள் 1 நாளாகமத்திலே 15:28 அப்படியே இஸ்ரவேல் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அங்கே கம்பீரத்தோடு எக்காலப்பூரியோடும் கைத்தாளங்களோடும் துணிகளோடும் தம்புரா சுரமணங்களும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க போகுது, ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டு போகுது அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டி மாற்றப்பட்டு போகிற வேளையிலே அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களை சாதாரணமாக கொண்டு போக முடியாது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஏன் பாருங்கள் இந்த நாட்களை என்றால் அது பரிசுத்தமான பொருளாக இருக்கிறபடி நான் இந்த நாட்களை அந்த இடத்திலே பாருங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை இப்படியாக கொண்டு வருகிறார் சொல்லப்படுகிறது. அப்ப அங்க அந்த இடத்திலே பாருங்கள் என்ன எதை குறிக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறவர்களே, அங்க கம்பீர சத்தத்தோடும் எக்கால பூரிகை கைத்தாளங்களோடும் துணிகளோடும் தம்புரவாலும் சுரமண்டலம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய இன்றைய நாட்களில் இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாங்கள் குருந்தியர்ல சொல்லப்பட்டது போல இந்த சரீரம் தேவன் வாசம் செய்கிற ஆலயமா இருக்கிறபடினால் நமக்குள்ள இருக்கிற நம்முடைய இருதயம் நாட்கள்ல என்ன செய்ய வேண்டும், எந்த வேளையிலும் தேவனை கம்பீரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த வேளையிலும் தேவனை இந்த நாட்களில் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க, ஏன்னா உள்ளான மனுஷன் வேதம் சொல்லுகிறது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். இருதயத்தின் நிறைவால் தான் இன்றைக்கு வாய் பேசும். இன்றைக்கு பாருங்க, ஒரு மனிதன் இருதயத்திலே எனக்கும் இன்னும் ஒருவருக்கு கரல் இருக்குமா இருந்தால் அந்த கரல் இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முந்தி இருக்குமா இருந்தால் அது மறக்க மாட்டார். அந்த கரல் ஒரு நாள் டேஸ்ல போவாது. என்னதான் பாவ அறிக்கை செய்தாலும் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற சில காரியங்கள் போவாது, ஞாபகத்தில் வரும். அப்ப அந்த இடத்துல பாருங்கள், சில வேளை வீரர்களுக்கு தர்க்கம் வந்துடா, உடனே சொல்லுவார் நீ 10 வருஷத்துக்கு முதல் செய்த காரியத்தை எனக்கு தெரியுந்தா உன்ன பற்றி எடுத்து உடனே டக்குன்னு அந்த காரியத்தை எடுப்பார். அப்ப பாருங்க அது பழைய பாம்பு என்ன செய்ய முடியல எட்டி பார்க்கிற மாதிரி, அப்ப பழைய சுபாவம் இந்த நாட்கள் என்ன செய்யறது வெளியால வருகிற மாதிரி. அப்ப அதே மாதிரி இந்த இருதயத்துக்குள்ள சகல காரியங்களும் இந்த நாட்களை அடங்கி இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இரண்டு இருதயத்தின் நிறைவால் தான் வாய் பேசும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் பாருங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை எதுக்கு குறிப்பிடப்படுதுன்னு சொல்லி சொன்னால் அங்கே தேவனுடைய காரியம் தேவனுடைய திட்டங்களை தேவனுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிற பெட்டியாக அந்த இடத்துல இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அதைத்தான் அந்த ஆலய அமைப்பிலே பார்க்கிற வழியிலே அங்கே அப்படியாக கொண்டு வந்து இந்த நாட்களை வைத்திருக்கிறது. அப்ப அந்த இடத்துல தான் சொல்லப்படுகிறது நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலேயே அங்கே எப்படியாக இருக்க வேண்டும், இவர்கள் எப்படியாக அந்த தம்புராவோடும் அங்கே பூரிகைகளோடும் கைத்தாளம் துணிகளோடும் நாட்களை சுரமண்டலத்தையும் சத்வாசித்து அங்கே அந்த உடன்படிக்கை பட்டியை கொண்டு வந்தார்களோ அதே விதமாக நாங்கள் தேவனை ஆராதிக்கிறதையா சும்மா ஆராதிக்க கூடாது, அவரை ஆராதிக்கிற வேளையில் ரசித்து ருசித்து ஆராதிக்க வேண்டும். வேதம் சொல்றது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தர் பிள்ளைகளே அவர்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் கர்த்தர் நல்லவர் என்பதை முதலாவதாக நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும், ரசித்து பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு நாங்கள் அப்படி அல்ல, ஏனோ தானோ என்று சொல்லி வந்து ஆராதிக்கிறோம் போகிறோம் காரியத்தை செய்கிறோம், அப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க பாருங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே இங்கே இவர்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அந்த உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு வருகிற வேளையிலே அவர்கள் அங்கே துதிக்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கும். தேவனை அங்கே இசைக்கருவிகளால் இசைத்து தேவனை துதிக்கலாம், எக்காலத்து இசையாலும் முழங்கி இந்த நாட்களை தேவனை துதிக்கலாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்திலே 150வது அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது, திருவிக்கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை சங்கீதம் 150 இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கே 150வது சங்கீதத்தை எடுப்போம். 150வது சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுவது 3வது வசனத்தை வாசிப்போம், வாசிக்கின்றேன் பாருங்கள். அங்கே சொல்லப்படுறது எக்கால துணியோடும் அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புராவோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழியோடும் அவரை துதியுங்கள், ஓசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள், பேரோசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துட பிள்ளைகளே, ஏன் எப்படியாக இந்த நாட்களை சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் துதியினாலே இருக்க நிறைந்திருக்க வேண்டும், நன்றியினாலே இந்த நாட்களில் நிறைந்திருக்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும் என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்முடைய இருதயம் இன்றைக்கு நன்றி உணர்வுள்ள இருதயமாக தேவனுடைய அபிஷேகத்தினால் பரிசுத்தாவிட வல்லமையினால் இந்த நாட்கள் நிறைந்திருக்குமா இருந்தால் நமக்கு இந்த நாட்களை துதிக்கும்படியாக மற்றவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏதாவது ஒரு சின்ன ஜெபத்தை எடுக்கிற வேளையில சின்ன ஒரு பாடல் ஒன்று வந்து கொண்டே இருக்கு. இன்றைக்கு நான் ஆண்டோட சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிற வேளையிலே அநேக பாடல்கள் இந்த நாட்களில் 1-2 எத்தனையோ பாடல்கள் இந்த நாட்களில் தந்திருக்கிறார்கள். அது இதற்காக எக்ஸ்ட்ரா ஒரு டெலிபோனை எடுத்து வைத்து அந்த அதுக்கேற்ற மாதிரி ராகமாக அந்த நாட்களை அந்த பாடல்களை பாடி இந்த நாட்களை அப்படியே வைத்திருக்கிறேன். கத்தோட பிள்ளைகளே, அப்ப எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் கத்தர் இந்த நாட்களே ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த நாட்களை என்ன செய்வார், அந்த வார்த்தையை அங்கே துதிய பாருங்கள். இதுதான் சங்கீதக்காரனை தாவீது செய்த காரியம். அவர் அந்தி சந்தி மத்தியான வேளையிலே அங்கே பாருங்கள் எப்படியாக துதித்தார்ன்னு சொல்லி சொன்னால் அவர் காட்டிலே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வேளையிலே கின்னரத்தை வாசித்து ஆண்டவருக்கு அந்த சங்கீதத்தை எழுதினார் சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் எழுதி கொடுத்த காரியம் இல்ல, அந்தந்த வேளையிலே ஆவியானவராலே உந்தப்பட்டு எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதங்கள் ஒவ்வொரு காரியம். இப்ப தாவீதினுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நெருக்கம் வருகிற வேளையிலே, சோகம் வருகிற வேளையிலே, சோர்ந்து போயிருக்கிற வேளையிலே, அங்கே இருதயத்திலே அந்த குமுறல்கள் வருகிற வேளையிலே, அதுக்கு ஒரு சங்கீதம் வரும். அருமையான கத்துடைய பாடுகள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இந்த 22 சங்கீதத்தை எடுத்து வாய்ச்சி பாருங்கள், ஆண்டோட சிலுவை பாடை குறித்து நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள் அதனுடைய காரியம் என்ன. அந்த பாடுகள் நினைவுகளை அவர் நினைக்கிற வேளையிலே, ஆண்டோடைய பாடுகள் நினைவுகளை இந்த நாட்களை இவர் என்ன செய்கிறார், தாவீதுக்கு அங்கே ஆவியானவர் உணர்த்துகிற வேளையிலே ஆண்டவர் இப்படியாக வந்து அடிக்கப்பட போகிறார், இப்படியான காரியங்கள் வரப்போறது என்பதை குறித்து சங்கீதமாக இந்த நாட்கள் எழுதுகிறார். ஏனென்று சொன்னா வேதம் சொல்லுகிறது, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு உகந்தவர். அப்ப தாவீது ஆண்டவருடைய இருதயம் மாதிரி தான் இந்த நாட்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆண்டவரே டிரெக்டாக அந்த நாட்களை தாவீதுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதனால சங்கீதம் 23 சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சியடையேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏனென்று சொன்னால் பாருங்கள், அவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார், ஆனா அந்த வேளையிலே பாருங்கள் அவருக்கு ஒரு காரியம் இந்த நாட்கள் வருகிறது என்ன சொல்லி சொன்னால், அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே, நான் எந்த இடத்திலும் எந்த வேளையிலும் நான் தாட்சியடைய நான் தாட்சியடைய முடியாது ஏன்னு சொல்லி சொன்னால், அவர் என்னுடைய மேய்ப்பராக இந்த நாட்களை இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்கள் அந்த சங்கீதத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏவப்பட்டு பரிசுத்தாவினார்கள் ஏவப்பட்டு இந்த நாட்களை அங்கு எழுதுகிறதை பார்க்கும். சங்கீதம் 24 எடுத்து பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், அவர் சொல்லுகிறார், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் இந்த நாட்கள் எப்படியாக இருக்கிறதாம், கர்த்தருடைய அதாவது குடிகளும் கர்த்தருடைய என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு, யார் கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஏறுவான், கைகளிலே சுத்தம் உள்ளவன் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த இப்படியான பரிசுத்தத்திலே இருக்கிற தேவனை சந்திப்பதற்கு யார் தகுதி உள்ளவன் என்பதான் இன்றைக்கு அதிலே கேட்கப்படுகிற பெயராக இந்த நாட்களை இருக்கிறார். மேல கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். ஏன் அப்படியாக சொல்லப்படுது என்று சொன்னால், நம்முடைய அதாவது நாங்கள் தேவனை உயர்த்த வேண்டும், ஜனங்கள் தேவனை உயர்த்த வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறது மட்டுமல்ல, அங்கே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், அந்த மகிமையின் ராஜா அங்கே உட்பிரவேசிக்க நீங்கள் இடத்தை கொடுங்கள். யார் அந்த மகிமையின் ராஜா? ஹூ இஸ் த கிங் ஆஃப் குளோரி? அப்படியானால் அந்த யார் இந்த மகிமையின் ராஜாண்டா, அவர் சேனைகளின் கர்த்தரும் அவரே மகிமையின் ராஜாவும் என்று சொல்லி அங்கு அந்த இடத்துல சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் இப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் நம்முடைய அதாவது சரீரத்துக்குள்ளே நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவர் உட்பிரவேசிக்க வேண்டும். அதான் சொல்லப்படுது, வாசல்களை தலைகளை உயர்த்துங்கள். ஏனென்றால் இந்த மகிமையின் ராஜா அந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அதாவது உங்களுடைய அதாவது இருதயத்துக்குள்ளே இந்த நாட்களிலே அங்கே அவர் இந்த நாட்களே வந்து வாசம் செய்ய வேண்டும். அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா இந்த நாட்களே உட்பிரவேசிப்பார். அருமையான அன்பு பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த ஆராதிக்கிற முறைகளை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா இந்த நாட்களே அநேக விதமாக இந்த நாட்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டு வச்சிருக்கிறது. அதே வேளையிலே மோசே எழுதியிருக்கிறார். அதே வேளையிலே இன்னும் அநேகர் இந்த நாட்களை வந்து இந்த சங்கீதத்தில் இந்த நாட்களை கலந்து காரியங்கள் இந்த நாட்களை செய்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் தேவனை எப்படியாக தங்களுடைய அனுபவத்திலே துதித்தார்கள் என்பதைத்தான் அந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப தேவனை துதிக்கிறதற்கும் நமக்கு ஒரு அனுபவம் வேணும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஏனோதானோ என்று சொல்லி துதிக்கிறதல்ல, ஒரு அதாவது ஒரு ராகத்தோடு ஒரு இசையோடு இந்த நாட்களை அவரை துதிக்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளே கர்த்தர் அங்கே இந்த நாட்களை வந்து வாசம். ஒரு பாடல் ஒன்று இருக்குது பாருங்கள், தேவஜனம் கூடும் வேளையில் கர்த்தர் அங்கே அசைவாடு வரணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் அப்படி சொல்லப்படுகிறது, தேவஜனம் எங்க கூடி வருகிறார்களோ அங்கே கர்த்தருடைய அசைவாட்டம் அந்த இடத்திலே இருக்கும். அதைத்தான் சொல்லப்படுகிறது, என் நாமத்து நிமித்தம் இருவர் ஒருமித்திருந்தால் அந்த இடத்திலே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் இருக்கிறவராய் இந்த நாட்களே இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் இந்த நாட்களே பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, அடுத்தாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம் இருந்தால் 1 புஸ்தகத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அதாவது 13:8 வசனத்திலே வாசிப்போம் ஆயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கண்ணா, இன்னொரு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 13:8 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், தாவீது சகல இஸ்ரவேலும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புராக்களையும் மேளங்களையும் கைத்தாள பூரிகைகளையும் சோபித்து மகிழ்ச்சியாக ஆடிப்பாடினார்கள். இப்ப தாவீதுடைய காரியத்தை பாருங்கள், சொல்லுகிறார் அங்கே தங்கள் முழு பலத்தோடும் எல்லா அதாவது தங்களுடைய முழு பலத்தோடும் எல்லா விதமான காரியத்தோடும் இந்த நாட்களை பாருங்கள் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புராக்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரியகளையும் சேவித்து அதாவது என்ன செய்தார்களாம், மகிழ்ச்சியாக ஆடி பாடினார்கள் சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், ஏன் அந்த உடன்படிக்கை பண்டிகை கொண்டு போகிற வேளையிலே தாவீதுக்கு ஒரு மகிழ்ச்சி. பரிசுத்தாவோட வல்லமையினால் நிரப்பப்பட்டார். நிரப்பப்பட்ட உடனே இந்த நாட்களை என்ன செய்கிறார், தன்னையே மறந்து இந்த நாட்களை ஆடிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார். அருமையான கர்த்தர் உடனே பாருங்கள், நாங்கள் ஆண்டவர் ஆராதிக்கல பக்கத்து நிற்கிற பார்க்கக்கூடாது. ஒரு சிலரை பார்த்தா நான் கவ கூடி பார்க்கலாம் சில வேளையில பாருங்கள், அனியா அருமையான கத்துட பிள்ளைகளே சில ஆராதனையில போய் இருக்கிற வேளையில அவங்க இந்த நாட்களே என்ன செய்வாங்கன்னா ஆராதிக்க மாட்டாங்க, பக்கத்தில் நிற்கிறதான் பார்ப்பாரு. என்ன சட்டை போட்டுக்கிறாங்க, என்ன விலையில ஷர்ட் போட்டுக்கிறாங்க, என்ன ஷூ போட்டுருக்காங்க, அது மட்டும் இல்ல அவங்களுக்கு எத்தனை புள்ளிகள், இதுலாம் தான் அந்த நேரத்துல கேப்பிடும் அருமையான கத்துட பிள்ளைகள். ஏன் அப்படி ஆகும் சொல்லி சொன்னால், ஆராதிக்கிறதுன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல வந்தவன் சொன்னான், பக்கத்தில் இருக்கிறவங்களோட மனைவியோ பிள்ளைகளையோ நீங்கள் பார்க்கக்கூடாது. அருமையான கத்திரர்கள், நீங்கள் பார்க்க வேண்டும் கல்வாரியை நோக்கி பார்த்து, தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த நாட்கள்ல அந்த தேவனுடைய அதாவது பிரசன்னத்தை நம்முடைய சிந்தைகளில் இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். அப்ப தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய சிந்தைகளை கொண்டு வந்த நாட்கள்ல நம்மளை ஆராதித்து ஜொபித்து கொண்டே துதித்து கொண்டே இருப்போமா இருந்தால், அந்த ஆராதனுடைய அந்த கத்தருடைய அந்த மகிமை இந்த நாட்கள்ல எங்களை மூடுவதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்தருடைய பிள்ளைகள், அருமை பிள்ளைகளை, இதுதான் இந்த ஆராதனுடைய முக்கியமான காரியம், ஆராதனுடைய முறைகள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்தருடைய பிள்ளைகளை, அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே இசைக்கருவிகளை இந்த நாட்களிலே அங்கு புல்லாங்குழல் போன்ற காரியங்களை இந்த நாட்களிலே வாசித்து இந்த நாட்களிலே ஆண்டவரை இந்த நாட்களை ஆராதிக்கலாம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப அதே குறித்தான் இந்த நாட்களை பழைய ஏற்பாடு சொல்லப்படுகிறது. பாருங்கள், அடுத்ததாக ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த அற்புதமான செயல்களை மற்றவர்களுக்கு அறிவிப்பதன் மூலமாய் அங்கே அவரை இந்த நாட்களிலே துதிக்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த மிரக்கள் எப்படியாக உங்களை ரட்சித்தா என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க வேண்டும். இதை கூட சொல்லி சொல்லி சொல்லி துதிக்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, புழுதியில் இருந்த எண்ணெய், குப்பையில் இருந்த எண்ணெய் தூக்கி எடுத்து இந்த நாட்களை ஆண்டவர் நிறுத்தினாரே, அப்படியானால் அந்த முகத்தம் உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை இந்த நாட்களை சொல்லி சொல்லி இந்த நாட்களை காரியத்தை செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள் எப்படி என்று சொன்னால், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட தாவீது தேவன் தனக்கு செய்ததை மற்றவர்களுக்கு கூற ஆவலோடு இந்த நாட்களை இருந்தான் என்று சங்கீதம் 51 அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்ப்போம். சங்கீதம் 51 அதிகாரத்திலே தாவீது செய்த சில பாவங்களை குறித்து அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே இந்த நாட்களை அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதை இந்த நாட்களை பாருங்கள், தேவன் தனக்கு செய்த அற்புதங்களை இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை துதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அது மட்டுமல்ல, இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தேவனுடைய மக்கள் கூடி வந்திருக்கும் சபையிலே தேவன் தங்களுக்கு செய்த நன்மைகளை கூறி அவரை துதிக்கலாம், மகிமைப்படுத்தும்படி இந்த நாட்களை செய்யலாம் என்பதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர்களின் நிறுவம் 2 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதிய நிறுவம் 2 நாங்கள் வாசிப்போமா இருந்தால் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 2:12 வசனத்தில் இந்த நாட்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்ப அவருடைய நாமத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த நாட்களை பாருங்கள், நம்முடைய சகோதரர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம், சர்வ வல்லமுள்ள நாமம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப துதிக்கிற முறை எப்படியாக இருக்குன்னு சொன்னால், அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அந்த நாமத்தை உயர்த்தி இந்த நாட்களை ஆராதித்து அந்த தேவனுடைய மகிமையை நாங்கள் இந்த நாட்களை அங்கே கொண்டு வர வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் நிறைய வேண்டுமா இருந்தால், அவர் செய்த அவருடைய நாமத்தை மகத்துவப்படுத்த வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அதைத்தான் பழைய ஏற்பாட்டுல பாருங்கள், ஆபிரகாமா இருந்தாலும் சரி, ஈசாக்கா இருந்தாலும் சரி, யாக்கோபா இருந்தாலும் சரி, மோசையா இருந்தாலும் சரி, தேவனுக்கு ஒவ்வொரு புதிய நாமங்களை வைக்கிறார்கள். அந்த நாமத்தின்படியே அந்த நாட்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே அந்த ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக ஆராதித்துக் கொண்டு வருகிற வேளையிலே அவர்களை அங்கே தேவன் இந்த நாட்களிலே நினைவு கூறுகிறோமா, அவர்களுடைய தேவர்களை சந்திக்கிறவருமா இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, ஆபத்து காலங்களிலே கூட அவர் அவர்களோடு கூட இந்த அவர்களை நடத்தி வார தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே வருகிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறது, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஒரே ஒரு நாமம் என்னவென்றால், வானலத்தோர் புதலத்தோர் முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்ற நாமம், இயேசு என்ற நாமம் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் அறிமுகமாகப்படுகிறது. அப்ப பழைய ஏற்பாட்டில் அந்த இயேசு என்று சொல்லப்பட்ட நாமம் மறைக்கப்பட்டிருந்தது. அதை பாருங்கள், அநேக இடத்திலே தூதர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தவன் அந்த இடத்திலே வெளிப்பட்டு வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள் இந்த நாட்களிலே, ஆனால் பாருங்கள் புதிய ஏற்பாட்டிலே அவர் இயேசு என்ற அந்த பேரோடு இந்த நாட்களிலே தைரியமாக இந்த பூமியில வந்து ஜனங்களுடைய அக்கிரமங்கள் ஜனங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு இந்த நாட்களில் உயிர் தெழுந்து மறுபடியும் பிதாவுடைய வலது பார்த்ததில் போயிருந்து அங்கே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். அப்ப பாருங்கள், அந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் எப்படியான என்ன முறையில இந்த நாட்களை ஆராதிக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கத்துடைய பிள்ளைகளை. அந்த ஆராதிக்கிற வேளையிலே பாருங்கள், முதலாவது நமக்குள்ளே ஒரு பாவம் மன்னிப்பு இந்த நாட்களில் இருக்க வேண்டும். ஆண்டோட சமூகத்திலே நான் உங்க பாவம் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்த இந்த நாட்களிலே நம்முடைய பாவங்களை விட்டு தேவனுடைய சமூகத்திலே ஆராதித்து பாருங்கள். அங்கே தேவனுடைய பிரசன்னம் இந்த நாட்களில் இறங்கி இந்த நாட்களிலே உங்களுடைய தேவைகளை இந்த நாட்களிலே சந்திக்கும். அதே வழியிலே பாருங்கள், பிரசன்னம் என்று சொல்லி சொல்லப்படுற காரியம் இறங்குகிற வழியிலே அங்கே நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரும், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். ஏனென்றால் கர்த்தருடைய பிரசன்னம் சாதாரண பிரசன்னம் இல்லையா. பாருங்கள், சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டிட்ட, ஆலயத்தை கட்டி இந்த நாட்களே பாருங்கள், அங்கே கீத வாத்தியங்கள் எல்லா காரியங்களையும் வைத்த நாட்களே அந்த பிரதிஷ்டி பண்ணுகிற புயலில் இந்த நாட்களை ஆராதிக்கிறார்கள். ஆராதிக்கிற வழியில வேதம் சொல்லுகிறது, ஆசாரியர்கள் நிக்க கூடாத மடி விழுந்தார்களாம் அருமையான கத்துள்ள. அந்த இடத்துல ஆசாரியர்கள் யாரு? ஆசாரியர்கள் சாதாரண ஆக்களில். அப்ப ஆசாரியர்கள் விழுகிறதா இருந்தால் சாதாரண ஆக்களுடைய நிலைமை எப்படியாக இருக்கும் அந்த இடத்துல நீங்க சற்று சிந்தித்து பாருங்க. ஏன்னா அந்த ஆராதனுடைய பிரசன்னம் அந்த மகிமை அருமையான கத்துடையே அருமையான கத்து. அப்ப பாருங்கள், அவருடைய பிரசன்னம் அங்கே மகத்துவமான பிரசன்னம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவனை எப்படியாக நாங்கள் ஆராதிக்க வேண்டும்? பெரும்பாடுள்ள ஸ்திரி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அங்கே சாதுவாய்த்தான் தொட்டாள். அங்கு அந்த அதாவது வஸ்திரத்தின் ஓரம் என்று சொல்லுகிற காரியம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த வஸ்திரம் அல்ல, இஸ்ரவேல் அதாவது யூத ஜனங்கள் நாரியிலே ஒரு காப்பு நாடா ஒன்று கட்டி வைத்திருப்பார்கள். எல்லா யூதர்களும் அந்த அந்த காப்பு நாடாவில் பாருங்கள், அந்த நீங்க ஆரோனுடைய பழைய பழைய எடுத்து பார்க்கிற வழியில் தெரியும், ஒரு குஞ்சம் உண்டு இந்த நாட்களில் இருக்கும் மாதிரியான கத்துள்ள. அந்த குஞ்சத்திலே பார்க்கிற வழியிலே அங்கே சின்ன சின்ன மொட்டுகள் மாதிரி இந்த நாட்களில் இருக்கும் அந்த இடத்துல பாருங்கள். அவள் அந்த அந்த அந்த அந்த அந்த அந்த அந்த அந்த ரோப்லே தான் இந்த நாட்களில் என்ன செய்தாள், அப்படியே போய் மெல்லமாய் கை வைத்தாள். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவருக்கிலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இது நசரேயர் ஆகல் நாட்கள் யூதர்கள் இந்த நாட்கள் செய்கிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அப்படியானால் பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அந்த ஜீவனுள்ள தேவனை அவள் தொட்டாள். அவள் தொட்ட உடனே அவளுக்குள்ளே இந்த நாட்களே மகிமை அவளுடைய வல்லமை பாய்ந்து சென்றது, அவள் சுகமடைந்தாள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அது மட்டுமல்ல பாருங்கள், வேதத்திலே அநேக இடங்களிலே கத்தர் செய்த அற்புதத்தை நிமித்தம் அவர்கள் கத்தரை துதித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகள். எப்படியாக துதித்தார்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த நாட்களே பாருங்கள், எப்படி சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த நாட்களே அவர்கள் துதிக்க வேண்டும் என்ற நோக்கம் இந்த நாட்களே அவர்களுக்குள்ளே இருந்தது. அதன் நிமித்தம் அவர்கள் கட்டாயமாக அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவனை என்ன விதத்தில் இந்த நாட்களே அங்கு துதிக்க வேண்டுமோ அதே விதமாக அந்த நாட்களை துதித்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொன்னால், அவர் செய்த அற்புதங்கள் அது மட்டுமல்ல, இந்த நாட்களே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்த ஒவ்வொரு காரியங்களுக்கு ஒவ்வொரு நாட்களுக்காக நம்ம நமக்கு ஜீவனை தந்த நாட்களுக்காக அது மட்டுமல்ல நம்மை நடத்தி வர நம்முடைய நோய்களை குணமாக்கின ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி சொல்லி சொல்லி அங்கே கரங்களை தட்டி அங்கே தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களை நாங்கள் மகிமைப்படுத்தி துதிக்க வேண்டும் என்று கத்துள்ள. நான் சில வேளையிலே பாக்குறேன்னா ஆலயத்துல போனா சில பேர் வரிவினம் இந்த நாட்களை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நடந்துட்டு இருக்கும், கைய பின்னு கட்டி கொண்டு இருப்பாங்க, கையை பின்னு கண்டி கொண்டு தலையாடி கொண்டு இந்த நாட்கள் இருப்பாங்க, கை தட்ட மாட்டாங்க அருமான கத்துடைய. முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரி, நீ எப்பொழுதும் உன் கையை உயர்த்தி நீ துதிக்கிறாயோ அந்த இடத்துல உனக்குள்ளே அதாவது உன்னோட குடும்பத்துக்குள்ளே உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே உனக்குள்ளே இருக்கிற கட்டுகள் எல்லாம் இந்த நாட்களே அவளும் கை உயர்த்தி என்றைக்கு நாங்கள் துதிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய கட்டுக்கள் அவளும் முகங்கள் உடையும் நாங்கள் ஒரு விடுதலையை காணக்கூடியதாக இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அது என்னதான் சூழ்நிலையா இருந்தால், என்னதான் காரியமா இருந்தால், நமக்கு எதிராக வருகிற எந்த காரியமா இருந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல போய் நாங்கள் கரங்களை உயர்த்துகிறோமோ உயர்த்துகிற வேளையிலே தேவன் நம்முடைய கரங்களை தொடுவார். தொடுகிற வேளையிலே எல்லா விதமான குளறுபடிகள் எல்லா விதமான காரியங்களும் இந்த நாட்களை நீங்கி நாங்கள் சந்தோஷமா இந்த நாட்களே அவர் விடுதலோடு ஆராதிக்க தேவன் அந்த இடத்துல கிருபை செய்வார் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் எடுத்துக்கொள்வோம். ஏசாயாவின் புத்தகம் 42 அதிகாரத்திலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்கிறது, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 42 அதிகாரத்திலே அங்கே நாங்கள் பார்ப்போம் இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். ஏசாய 42 அதிகாரத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், 10 வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், சமுத்திரம் அதாவது சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணுகிறவர்களே அதிலுள்ள தீவுகளில் அதிலுள்ளவைகளே தீவுகளே அவரின் குடிகளே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள். வனாந்தரமும் அதன் ஊர்களும் அங்கே கேதாரின் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்களே கம்பீரித்து அங்கே பர்வதங்களில் கொடுமுடிகளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக. கத்தருடைய மகிமையை கத்தருக்கே மகிமையை செலுத்தி அவர் துதியை இந்த நாட்களே தீவுகளிலே அறிவிப்பீர்களாக என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கத்தடிப்பீர்களே. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், ஏசாய தீர்க்கதரிசி சொல்லுகிறார் இந்த நாட்களே, அதாவது எப்படியாக யார் யார் துதிக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கத்தருக்கு புதுப்பாட்டை படும்படியாக அவர் நாக்களை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். ஏன் புதுப்பாட்டை என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு புதிய பாடல்களை பாடுகிற வேளையிலே கர்த்தருடைய கர்த்தருக்கு இன்னும் ஒரு மகிழ்வு சந்தோஷமா இருக்கு. பாருங்கள், அந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது துருத்தியை குறித்து சொல்லப்படுகிறது, அதாவது ரெண்டு திருத்தியை குறித்து சொல்லப்படும், பழைய திருத்தி புது திருத்தி. ஏன் அதை உவமையா சொல்லுகிறான்னு சொல்லி சொன்னால், இந்த புது ரசத்தை கொண்டு போய் பழைய திருத்திகள் வைத்தால் இந்த நாட்களை விட்டால் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அங்கே திருத்தி பழுதா போயிடும். அதே மாதிரி பழைய ரசத்தை கொண்டே புது திருத்திக்கு நாள் உருவமா இருந்தால் திருத்தி பிந்தி போகிற காரியமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தை. அப்படியானால் அது திராட்சை ரசம் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த தேவனுடைய அந்த அதாவது அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய காரியத்தையும் அந்த நாட்களை வெளிப்படுத்துறது. அப்படியானால் அந்த திராட்சை ரசத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே நாங்கள் அனுதினமும் அவரை புதிய பாடல்களை பாடி இந்த நாட்களே இதனுடைய நாமத்தை இந்த நாட்களே மகிமைப்படுத்த வேண்டும். புது திருத்தியிலே இந்த நாட்களே புது திராட்சை விடுவது போல இந்த நாட்களே புதிய பாடல்களை பாடி இந்த நாட்களை நாங்கள் கர்த்தரை இந்த நாட்களை மகிமைப்படுத்தும் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மத்தேயு 5 16 வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மத்தேயு 5:16 நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5:16 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியலை கண்டு பரலோகத்திலே இருக்கிற உங்கள் தேவன் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்களே ஜனங்கள் பார்க்கிறார்கள். அப்ப நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தி நாங்கள் தேவனை துதித்து அவருடைய நாமத்தை இந்த நாட்களை மகிமைப்படுத்துகிற வேளையிலே அதன் மூலமாய் நமக்குள்ளே அந்த வெளிச்சம் வீசுகிற வேளையிலே மற்ற ஜனங்கள் இந்த நாட்களை வந்து அவர்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனக்கு அருமையான அன்பு சோதனை சோதரி பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா என்றால், துதிப்பதற்குரிய காரணம் என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப துதிப்பதற்குரிய காரணம் என்னவென்றால், மக்கள் ஏன் ஆண்டவரை துதிக்கிறார்கள்? முதலாவதாக நாங்கள் பார்க்கணும் ஏன் ஆண்டவரை துதிக்கிறார்கள் சொல்லி சொன்னால், அங்கே சொல்லப்படுகிறது தெளிவாக இந்த நாட்களை தெரிவிக்கிற காரணம் என்னவென்றால், ஒரு காரணம் பாருங்கள் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது என்னவென்றால், நமது ஆண்டவருடைய அழகு மகிமை கம்பீரம் ஆகியவைகள் இந்த நாட்களில் வானத்தையும் பூமியையும் படைத்து அங்கே உன்னத கடவுள் என்பதை அங்கே நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப துதிப்பதற்குரிய காரியம் என்னவென்றால், அவர் இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய மகிமை அவருடைய கம்பீரம் அவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து அந்த உன்னத கடவுளாக இந்த நாட்களை இருப்பதனால் அவருக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்பதற்காக அந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நாங்கள் இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று. சங்கீதம் 96 இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது நாங்கள் எடுத்து வாசிப்போம். 96:4 வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவர் மிகவும் சோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே, சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர், மகிமையின் கனமும் அவர் சமூகத்திலே இருக்கிறது, வல்லமையும் மகத்துவம் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த நாட்களிலே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியான அந்த மகத்துவம் உள்ள தேவனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் இடத்திலே இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப இங்கே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், அவர் இந்த பூமியிலே செய்த காரியங்கள், அதாவது அவர் அவருடைய அந்த அதாவது ஆண்டவர் தமது அவருடைய அழகு, அவருடைய மகிமை, அவருடைய கம்பீரம் ஆகியவற்றையும் வானத்தையும் படைத்த இந்த கர்த்தரை நாங்கள் இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுது. அவர் தமது இந்த நாட்களை பாருங்கள் பரிசுத்தத்தில் உன்னதமானவர் என்பதையும் அவரை போற்றி இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சங்கீதம் 99:3 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப தேவன் எப்படிப்பட்டவர், பரிசுத்தத்திலே உன்னதமானவர், உண்மையுள்ளவர் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் அறிந்த இந்த நாட்களை அவரே இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய அவருடைய மாறாத இரக்கமும் கிருபையும் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே அந்த நன்றிகளை நினைத்து இந்த நாட்களை அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சங்கீதம் 57 இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்களேன். அப்ப நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே ஆண்டவர் நம்மை இந்த நாட்களிலே விடுவித்ததற்காகவும் அவரே இந்த நாட்களில் துதிக்க வேண்டும் பாருங்கள். அநேக காரணங்கள் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தாக பாருங்கள், நம்முடைய இந்த நாட்களிலே சத்ருக்களிடம் இருந்து நம்மை காப்பாற்றி இந்த நாட்களிலே அங்கே நோய்களில் இருந்து சுகம் பெற்றதுக்காக சங்கீத அதை சொல்லி இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப சத்ருக்கள் பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் சங்கீதம் 9:1 பார்க்கிற போல கர்த்தாவே என் முழு இதயத்தோடு உண்மை துதிப்பேன், அதிசயங்களை விவரிப்பேன், உங்களே மகிழ்ந்து கழுகுவன், உன்னதமானவருடைய

0: பத்து நாட்களே மோசமின்றி பாதுகாத்து பராமரித்து வருகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்படியான சூழ்நிலை இருக்கிறவர்களே, அவரை இந்த நாட்களே நாங்கள் நன்றியுடன் இந்த நாட்களை போற்றி இந்த நாட்களை துதிக்க வேண்டும். முக்கியமான காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள் அருமையான கத்துரை பிள்ளைகளே, அந்த தேவனுடைய அந்த தெய்வீக பராமரிப்பை குறித்து நாங்களே நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய பராமரிப்பு எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நாட்களே நாங்கள் பார்ப்போம். அறிந்தால் கத்துடைய பிள்ளைகளே, சங்கீதம் 68 எடுத்தது நாட்களை வாசிக்கிற வேளையிலே கத்துடைய வேதம் சொல்லுவது 68 சங்கீதத்திலே பாருங்க, நான் வாசிக்கிறேன் சங்கீதம் 68 அதிகாரத்திலே 19 வசனம் இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போம் சங்கீதம் 68:19 சொல்லப்படுகிற காரியம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அங்கே இன்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேலே அங்கே பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்று சொல்லி இந்த நாட்களை இந்த சங்கீதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவருக்கு என்னாலும் இந்த நாட்களே சோத்திரம் உண்டாகும்படியாக இந்த நாட்களே பக்தன் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே தேவனுடைய நாங்கள் எதை பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், அவருடைய தெய்வீக அதாவது தெய்வீக பராமரிப்புன்னு சொல்லி இந்த நாட்களே, அப்ப தேவன் நம்மை இந்த நாட்களிலே பராமரிக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப தேவன் எப்படியாக இந்த நாட்களே நம்மை பராமரிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நம்முடைய தேவனுடைய பராமரிப்பு ஒரு வித்தியாசமான முறையில் இந்த நாட்களில் இருக்கிற அருமையான கத்துடையவர்களே, நம்முடைய நோய்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய நெருக்கங்கள், இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இந்த நாட்களை நாங்கள் இருக்கிற வேளையிலே, அப்படியான வேளையிலே இந்த நாட்களிலே அவர் நமக்கு இந்த நாட்களிலே சுகம் தந்து இந்த நாட்களை நம்மை பராமரிக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்போ அதை குறித்தான் இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே அவருடைய பராமரிப்புன்னு சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இந்த நாட்கள்
1: உலகத்தை பாதுகாக்கிறார். அது மட்டுமல்ல, தாவீது இந்த நாட்களை அறிக்கையிலே இந்த நாட்களை தெளிவாக தெரிகிறது, உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷனையும் மிருகங்களையும் இந்த நாட்களை காப்பாற்றுங்கள் என்று சங்கீதம் 36:6 இந்த நாட்களை பார்க்கிறோம். தேவனுடைய பாதுகாப்புக்கும் வல்லமை இந்த நாட்களை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த நாட்களை நிறைவேற்றப்படுகிறது. இதைத்தான் இந்த நாட்களே பவுலடிகள் கொலோசியர்ல சொல்லுகிறார். இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால், கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் இந்த நாட்களே முந்தினவர், அவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளை, அப்ப கிறிஸ்து தான் எல்லாவற்றிற்கும் முந்தினவராய் இருக்கிறார். அவருக்குள்ளே எல்லா காரியங்களும் இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறதாம், நிலை நிற்கிறதாம் என்று சொல்லி இருந்தாங்க. அப்ப கிறிஸ்துவினுடைய வல்லமை பூமியில் உள்ள இந்த நாட்கள்லே மிக சிறிய இந்த நாட்கள்லே அதாவது துணுக்கள் கூட இந்த நாட்கள்லே ஒன்றாக அங்கே கூடி இந்த நாட்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அவருடைய வல்லமை எப்படியா இருக்கிறதாம், சிறு துணுக்கைகளை ஒன்றாக கூடி இந்த நாட்கள்லே இணைக்கப்பட்ட விதமாக இந்த நாட்கள்லே இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளை, இரண்டாவதாக இந்த பகுதியில பாருங்கள், இந்த பராமரிப்புடைய பகுதியிலே தேவையானவைகளை கொடுக்கிறார் தேவன். அருமையான கத்துடைய பிள்ளை, நம்முடைய தேவைகள் எவ்வளவு இருக்கிறதோ அநேக தேவைகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஜெபக்குருவி கொண்டு வராங்க. என்ன ஜெபக்குருவி கொண்டு வராங்க, பிரதர் எனக்கு கஷ்டமா இருக்கிறது, என்னுடைய எனக்கு வேலைக்காக ஒரு வேலைக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்களே ஜெபிப்போம், என்னுடைய குழந்தைகளுக்கு சோம் இல்லாம இருக்கிறது, அல்லது ஏதாவது தேவைகளா இருக்கிறது, இதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்களே நாங்கள் ஜெபிப்போம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தேவைகளுக்கு அங்கே தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஏனென்றால் அவர் உயிருள்ள தேவன். இன்னைக்கு அவனவன் போய் கல்லிட்டே மண்ணிட்டையும் போய்

0: நாட்களை கேட்கிறான், அதை செய்யணும்னா கல்லு பேசாது, அப்படியேதான் இருக்கு மர்மன கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நீங்கள் நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேலையிலே, அதாவது அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், அந்த ஜெபிக்கிறதுல ஒரு விதம் இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த ஜெபிக்கிறதுல கூட எப்படியாக இருக்குன்னு சொன்னால், அந்த ஜெபம் எப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், நடக்குமா நடக்காதான்னு சொல்லி இந்த நாட்களை ஜெபித்தோம் என்றால் அது அப்படியே இந்த நாட்களே இருக்கு. அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நாங்கள் எதைத்தான் ஆண்டவுடைய சமூகத்திலே கேட்டாலும் அங்கே அவர் நமக்கு தருவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த நாட்களில் அந்த ஜெபங்களை நாங்கள் ஈடுபடுத்து கொடுத்து கொண்டிருப்போமா இருந்தால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் அற்புதங்களை செய்கிறது மட்டுமல்ல, நம்முடைய அதாவது காரியங்கள் எல்லாவற்றையும் தெற்கத்தி வெள்ளத்தை திசை திருப்பது போல் இந்த நாட்களில் திசை திருப்பி இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை கட்டிடுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இந்த பகுதியிலே பார்க்கிறோம், அதாவது அந்த துதித்தலுடைய முறையினுடைய பகுதியிலே வருகிற காரியம் என்னவென்றால், தேவைகளை சந்திக்கிற தேவன் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய படைப்பும் அனைத்தும் பாதுகாப்பும் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறது சொன்னால், ஜீவவாசிகளின் இந்த நாட்களை தேவைகளை இந்த நாட்களில் அவைகளுக்கு அங்கே கிடைக்க செய்கிறார் என்று சொல்லி நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், உலகம் படைக்கும் போது பருவ காலங்கள் ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உணவை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, ஜலப்பிரளயம் பூமியை அழித்த போதும் தேவன் இந்த நாட்களை உலகின் தேவைகளை இந்த நாட்களை சந்திக்கும் வகையிலேயே தமது வாக்கு தத்துவத்தை இந்த நாட்களை புதுப்பித்தார். பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதலும் உஷ்ணமும் அங்கே கோடை காலமும் மாரிக்காலமும் பகல் காலமும் அங்கே இரவும் ஒளிந்து போவதில்லை என்று ஆதிகாலம் 8:22 இந்த நாட்களில் நாங்கள் வாசிக்கின்றோம். பாருங்கள், தம்முடைய ஜீவராசிகள் அனைத்தும் தேவன் தம் அன்பிலே இந்த நாட்களில் அற்புதமாக போஷிக்கிற விதம் அங்கே பல சங்கீத புஸ்தகத்திலே இந்த நாட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்ப தேவன் தாமே படைத்து அங்கே பராமரிக்கும் தம்முடைய வல்லமையை குறித்து யோவுடம் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப யோவு அங்கே சொல்லப்படுகிறார் எப்படின்னு சொல்லி சொன்னார், யோவுடைய புத்தகத்திலே 38 பார்க்கிற வகையிலே, இயேசு தேவனுடைய பராமரிப்புக்கும் தன்மைக்கும் அங்கே உறுதியாக இந்த நாட்களே அங்கே சுட்டி காட்டும் வண்ணம் ஆகாயத்து பட்சிகளுக்கும் காட்டு புஷ்பங்களுக்கும் தேவன் புலப்பூட்டுகிறார் என்று சொல்லி மத்தேயு 6 ஒரு உவமையை அந்த இடத்திலே நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறார். அன்பு பிள்ளைகள், அப்ப ஆகாயத்து பறவைகளை எப்படியாக போஷிக்கிறார், அது மட்டுமல்ல இந்த நாட்களை பாருங்கள் அங்கே அவர்களுக்கு எப்படியாக இந்த நாட்களை தேவன் அங்கே ஆகாரத்தை கொடுக்கிறார் பராமரிக்கிறார் என்பதை குறித்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்திரிகளை, அப்ப ஆவிக்குரிய தேவைகள் இந்த நாட்களை சந்திக்கப்பட வேண்டுமா இருந்தால் பாருங்கள், யோவான் 3:16-17 சொல்லப்படுகிறது, தேவன் தன்னுடைய சொந்த மக்களுக்கு ஒரு தனிப்பட்ட அன்பை இந்த நாட்களை பராமரிக்கிறார். அந்த அன்புதான் தேவன் தன்னுடைய ஒரே புறான குமாரனை இந்த பூமியிலே தந்தி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அவருடைய எப்படியாக காரியம் தேவர்களை சந்திக்கிறான்னு சொல்லி சொன்னால், என்னதான் நடந்தாலும் என்னுடைய ஜனங்கள் அந்த அதாவது நான் உருவாக்கின ஜனங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தன்னுடைய ஒரே புறான குமாரை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த நாட்களே அவருடைய சாவ கட்டுகள் எங்களுடைய சாவ கட்டுகள் பாவ கட்டுகள் இந்த நாட்கள் முகங்கள் எல்லாவற்றையும் உடைத்து நமக்கு ஒரு விடுதலையை தந்து இந்த நாட்களே என்னை ஆராதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். இதைத்தான் இங்கே யாத்ராமத்திலே பார்க்கிறோம், இந்த ஜனத்தை நீங்கள் விடுவியுங்கள் அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், அதன் ஆண்டவுடைய குறைக்குள்ளாக இருக்கிறது. அருமையான கத்துடைய, வேறு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது நாங்கள் தேவனை ஆராதிப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன குறைகள் இருக்கிறதோ என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ எல்லாம் இந்த நாட்கள் நீங்கி போறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அடுத்தாக பாருங்கள் இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்லுவது, அவர்கள் ஒவ்வொருவரும் அவர் இந்த நாட்களே மதித்து நடக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். சங்கீதம் 9:1 பார்க்கிறோம். அப்ப அங்கே சொல்லப்படுவதை பாருங்கள், பிலிப்பு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கும் பவுல் அங்கே சந்தேகத்துக்கு இடமில்லாத தெளிவான வார்த்தைகளை இந்த நாட்களை இப்படி கூறுகிறார், ஏனென்றால் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால் இந்த நாட்களை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களே பிலிப்பியர் 4:19 சொல்லப்படுது. அப்ப என் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி, அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள், அவருடைய பாருங்கள், தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள். அப்ப பாருங்க யாருக்குள்ளே போறது அந்த காரியம், கிறிஸ்து இயேசுவுக்குள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே அப்படியாக போகிற வேலையிலே தாருங்க இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது மகிமையினால் இந்த நாட்களே அவர் அந்த இடத்திலே நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் தன்னுடைய மகிமையினால் பற்பல காரியங்களை இந்த நாட்களை செய்கிறார். தேவன் தன்னுடைய மகிமையினால் பல காரியங்களை அங்கே செய்து முடிக்கிறார் சந்திக்கிறார் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதற்கு. அப்ப அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே தமது மக்கள் அனைவரும் வாழ்ந்து சுகமாயிருக்க அவர்களுக்கு அவர் இந்த நாட்களை எல்லா நன்மைகளையும் இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொன்னால் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே குறிப்பாக சொல்லுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 3 2 வசனத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை வாசிப்போம். இந்த நாட்களே யோவான் 3 அதிகாரத்திலே 2 வசனம் பாருங்கள். இங்கே சொல்லப்படுவது பாருங்கள், 2 வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், பிரியமானவரே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்திரப்பிள்ளைகள், இப்ப இதை குறித்து இந்த நாட்களை யோவான் இந்த இடத்துல எழுதுகிறார். ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் அப்படித்தான், தன்னாலே உருவாக்கப்பட்ட மனுஷனுடைய ஆத்மா வாழ்வது போல் அவர்கள் இந்த நாட்களில் எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் சுகமாக வாழ்ந்த நாட்களில் அங்கே இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தமாக இருக்க வேண்டும். அதனாலதான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரே ஒளிய அந்த நாட்களிலே, அல்ல இந்த நாட்களே அவர் இந்த பூமியை உருவாக்கி விட்டு நீங்கள் எக்கேடாவது பட்டு போங்கன்னு சொல்லி ஆண்டவர் விட்டுருக்கலாம். அருமையான கத்துட பிள்ளைகள், இன்னைக்கு அப்படி என்று சொல்லி சொன்னால் ஆண்டவர் இந்த பூமிக்கு வராமல் இருந்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராமல் இருந்தால் ஒவ்வொரு மறிக்கிறவரும் இந்த நாட்கள் எங்க போயிருப்பார்னு சொன்னால் பிசாசிட்ட தான் போயிருப்பான், ஒன்றுமே செய்ய முடியாது, விடுதலை இல்லையே ஐயா. என்ன வேதம் சொல்லுகிற அந்த நாட்களை பாருங்கள், யோவான் 8 குமாரன் விடுதலை ஆக்கினால்தான் மெய்யாக விடுதலாகிறார், சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். அப்படியானால் இந்த நாட்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராமல் இருந்தார்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து மறிக்காமல் இருந்தார்னு சொன்னால், இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் இந்த நாட்களே நமக்கு கிடைக்கவே கிடைத்திருக்காது. மத்தேயு மார்க் லூக்கா சுவிசேஷம் இந்த நாட்களை சுவிசேஷ புத்தகங்கள், அதெல்லாம் ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாறு, ஆண்டவருடைய செயல்பாடுகள், என்ன காரியம் செய்ய வேண்டும், முழு சகல காரியம் இந்த நாட்களில் சொல்லப்படுது. பாருங்கள், யோவானுக்குள்ள சுவிசேஷம் 4 சொல்லப்படுது, சமாரியா ஸ்திரீ போய் ஆண்டவரிடத்திலே கேட்கிறாள், ஆண்டவரே எங்களுடைய முற்பிதாக்கள் அங்கும் இங்குமாக ஆராதித்தார்கள், மலையிலே ஆராதித்தார்கள் என்று சொன்ன வழியில் ஆண்டவர் அதற்கு மறுமொழி சொல்லுகிறார், இந்த நாட்களிலே அப்படியல்ல, எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் இந்த நாட்களே வந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே அவளுக்கு எப்படியாக தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தெளிவான ஒரு சத்தியத்தை நாட்களை சொல்லுவதை பார்க்கிறோம். அருமையான கத்துடப்பிள்ளைகள், அப்ப எப்படி என்று பார்க்கிற வழியிலே நீங்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், இன்ன விதமாக இந்த நாட்களை தொழுங்கள். ஆனா அந்த முற்காலத்து உள்ள பரிசுத்தவான்கள் மலைகளுக்குள்ளே போய் இந்த நாட்களை அவர்கள் அந்த இடத்திலே நின்று தொழுது போட்டு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து இந்த நாட்களிலே அவரை நோக்கி கூப்பிடுகிற வழியிலே அவர் இந்த நாட்கள் உங்களுக்கு அந்த கிருபி அளிப்பார் என்பதை தயாரன்னு சொன்னால், அந்த நாட்களிலே பாருங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரவும் இல்லை, அவர் அந்த நாட்களில் மறைக்கப்பட்டிருந்தாலும் அவர் வெளிப்படாதபடி இந்த நாட்களில் இருந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய ரத்தம் இந்த நாட்களில் சிந்தப்படவில்லை, அந்த நாட்களிலே மிருகங்களுடைய பறவைகளுடைய ரத்தத்தை தான் பலியிட்டுக் கொண்டே இந்த நாட்களில் இருந்தார்கள். அதனாலே தான் பாருங்கள் அவர் குமாராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் இந்த பூமியில வந்து மறித்து அவர் உயிர்த்தெழுந்த நாட்களில் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பாக பாருங்கள் அந்த அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது மட்டுமல்ல, அங்கே இந்த நாட்களில் எங்கும் நாங்கள் தொழக்கூடிய விதமாகவும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்களை நாங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு கிருபாசன தண்டையிலே நாங்கள் கிட்ட போய் சேருவதற்கும் பிதா குமாரனாக இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த அனுமதியை பெற்று தந்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்களில் பாருங்கள், நீங்கள் எடுத்து பேதத்தில் வாய்ச்சி பாருங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டி கிட்ட போராக்கள் அந்த நாட்கள் என்ன செய்வார்கள், மறிச்சிருவார்கள். அது ஆசாரியராக இருந்தாலும் சரி, அவர்கள் அங்க குற்றத்தோடு அந்த இடத்திலே போய் இந்த நாட்கள் உள்ளுக்கு போவாரா இருந்தால் அந்த இடத்திலே பாருங்கள் உள்ளுக்கு போகிற வழியிலே அந்த திரைச்சீலைக்கு பின்னாக அங்க என்ன இருக்கிறான் நூல்ல கட்டித்தான அவர் நாரியில கட்டித்தான விடுவார். அந்த அவர் குறிப்பிட்ட நேரத்திலே எந்த விதமான அசமாட்டம் இல்லைன்னு சொன்னால் அந்த நூலை பிடிச்சி இழுக்கிற வழியில அவர் மறுத்தலே இருந்தால் அவர்கள் வெளியே கொண்டு வருவார்கள். அருமையான கத்துவர்களை, இப்ப அப்படி அல்ல, இப்போ அங்க நூலும் தேவையில் ஒன்றும் தேவையில் ஏன்னு சொல்லி திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. ஆண்டவுடைய கல்வாரி சிலுவை மரணத்தினால் திரைச்சீலை கிழிக்கப்பட்டதற்கு பின்பாக அந்த நாட்களிலே அங்கே என்ன நடக்கணும்னு சொன்னா நேரடியாக நாங்கள் முகமுகமாய் அங்கே அந்த ஆண்டவுடைய அந்த உடன்படிக்கை பற்றி தேவனுடைய பிரசன்னத்தை இந்த நாட்களை உணர்ந்து கொள்ளும்படியாகவும் பிரசன்னத்தை இந்த நாட்களே அங்கே நாங்கள் கண்டுகொள்ளும்படியாகவும் இந்த நாட்களை தேவன் கிருபை செய்திருக்கோம். பாருங்கள், மோசே சீனாய் மலையில் இருந்து இறங்கி வருகிற வழியில் முக்காடு போட்டு கொண்டு வந்தார். ஏன் முக்காடு போட்டு கொண்டார், தேவனுடைய பிரசன்னம். எரியும் முச்சடியிலே ஆண்டவர் பேசினார் மோசையோடு, பேசி இந்த நாட்களில் வருகிற வழியிலே அங்க அவர் என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த அவருடைய முகத்தை பார்க்கிற வழியில முகம் எல்லாம் அப்படியே ஒளிச்சி இருக்கிறது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்க்க முடியாதபடி இந்த நாட்களில் என்ன செய்தார்கள், அவர்கள் அப்படியே அவருடைய கண் குசத்தம் துவங்கின காரியமா இருக்குது. உடனே அவர் முக்காடு போட்டுக்கிட்டு அந்த நாட்கள் கீழே வந்து ஜனங்களோடு பேசுகிறார். ஆனா அருமையான கத்தோடு இன்றைக்கு அந்த முக்காடு நீக்கப்பட்டது. ஆண்டவுடைய சிலுவை மரணத்தின் நிமித்தம் நாங்கள் நேரடியாகவே இந்த நாட்களில் ஆண்டவிடத்திலே போகலாம், கிருபாசன தண்டையிலே போகலாம் என்று எபிரேயர் ஆக்கம் இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப இங்கே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த அவருடைய பராமரிப்புகளே இந்த நாட்களை வருகிற வேளையிலேயே நாங்கள் தேவனுடைய காரியத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையில வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்ட போல அப்போஸ்தலாய் யோவான் சொல்லுகிறார், அனைவரும் இந்த நாட்களே வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாகவும் நம்மை இந்த நாட்களிலே அங்கே அதாவது நன்மையாக நடக்க வேண்டும் என்பதையும் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே குறிப்பிட்டிருக்கிறார் சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்புபடுகிறேன் பாருங்கள், இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த தேவனுடைய அந்த படைப்பிலே அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அனைத்தும் பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவர்கள் அனைத்தும் இந்த நாட்களிலே சந்தித்து வந்தாலும் அவர் இந்த உலகிலே ஆளுகை செய்கிறார். தேவன் உன்னதமான ராஜரீகம் உடையவராய் இருப்பதனால் அங்கே வரலாற்று நிகழ்ச்சிகள் யாவும் அவருடைய அனுமதிக்கும் இந்த நாட்களிலே சித்தத்தின்படி இந்த நாட்களில் நடந்திருக்கின்றன. சில வேளைகளிலே அவருடைய மீட்பின் திட்டத்தின்படி அவர்கள் அங்கே நேரடியாக இந்த நாட்களிலே அங்கே குறுக்கிடுவதும் உண்டு என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப தேவனுடைய சித்தம் எப்படியாக இருக்கணும் சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே பிதாவுடைய சித்தம் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை வெளிப்படுத்தினான் சொல்லி பார்க்கிறோம். நான் இந்த பூமியில வந்ததன் நோக்கம் பிதாவுடைய, அதைத்தான் சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. பூமியில யார் செய்ய வேண்டும்? பூமியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள்தான் இந்த பிதாவுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். பரமான கத்துள்ளே அப்ப அப்போஸ்தலர் அந்த நாட்களை என்ன செய்தார்கள்? ஆண்டவருடைய சித்தத்தை செய்தார்கள், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், ஏழைகளை விசாரித்தார்கள், திக்கற்ற பிள்ளைகளை விசாரித்தார்கள், அதாவது அதே வேளையில் இந்த நாட்களை அற்புதங்களை நடப்பித்தார்கள். இப்படியான அநேக காரியங்களை இந்த நாட்களை செய்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால் தேவனுடைய சித்தம் எது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். சத்தியம் இந்த நாட்களில் அறிவிக்கப்பட வேண்டும். முதலாவதாக அந்த சத்தியத்தை ஜனங்கள் இந்த நாட்களிலே பாசை தெரியாதாக்கள் மத்தியிலே பாருங்கள், பாசைக்காரர்கள் மத்தியில் இந்த நாட்களை போய் கர்த்தருடைய சத்தியத்தை இந்த நாட்களை அறிவித்து அவர்களுக்கு தேவனை இந்த நாட்களை வெளிப்படுத்த வேண்டும். அதே வழியிலே பாருங்கள், அந்த இடத்திலே போய் ஒரு சின்ன பாடல்களை பாடி துதித்து இந்த நாட்களை நாங்கள் காரியத்தை செய்கிற வழியிலே அவர்களுக்கும் ஒரு ஆர்வமாக இந்த நாட்களை இருக்கும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களில் இந்த துதித்தலை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி மேலே கத்துள்ளே அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. எப்படியாக அந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களிலே அங்கே அதனுடைய பகுதியில தான் இன்றைக்கு இந்த காரியங்களை இந்த நாட்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தம்முடைய உன்னதமான வல்லமையையும் இவ்வுலகிலே அவருடைய ஆளுகையையும் ஓரளவு இந்த நாட்களை கட்டுப்படுத்தினார்கள். வேதம் அங்கே சாத்தான் இவ்வுலகை இவ்வுலகத்தின் இந்த நாட்களே தேவனானவன் என்று இந்த நாட்களே கூறியிருக்கிறது. 2 Corinthians 4:4 பார்க்கிற வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படி என்றால் உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்று சொல்லி நாட்கள் நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை இந்த நாட்களை வாசிப்போம். 2 Corinthians 4:4 பார்க்கிற வேளையிலே ரெண்டு காரியங்களை இந்த நாட்களை பார்ப்போம். 2 Corinthians 4:4 பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அதாவது தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளை அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்திலும் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை மனதை இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறானாம், குருடாக்கினான் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப அவன் அப்படியாக அந்த குருடாக்கி வைத்திருக்கிறது நிமித்தம் தான் இங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால் ஜனங்கள் சத்தியத்தை அறிய முடியாதபடி அவர்கள் இந்த நாட்களிலே தவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். யோவானுக்கள் சுவிசேஷம் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையன்றி வேறொன்றையும் தாமாக இந்த நாட்களை செய்ய மாட்டார், அவர் இவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரன் அந்தபடியே செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப இங்க வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே இந்த நாட்களிலே அங்கே அவன் பிசாசானவன் ஜனங்களுடைய கண்களை இந்த நாட்களிலே குருட்டாட்டம் ஆக்கிய நாட்களை அவன் மறைத்து வைத்துக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே பார்க்கிற வழியிலே எப்படி என்று சொல்லி சொன்னால் உலகமானது தேவனுடைய அந்த ஆளும் வல்லமைக்கு அங்கே அடிபணியவில்லை. ஏனென்று சொன்னால் உலகம் தேவனை இந்த நாட்களை எதிர்த்து புரட்சி செய்கிறது, உலக மக்கள் இந்த நாட்களிலே சாத்தானுக்கு அங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். தேவனை இந்த நாட்களிலே அங்கே பொறுத்தவரையிலும் அவருடைய இந்த அந்த சுய கட்டுப்பாடு தற்காலிகமாக தேவன் நியமித்த காலத்திலேயே அவர் இந்த நாட்களிலே சாத்தானையும் அவனுடைய சர்வ சேனையையும் இந்த நாட்களிலே அழித்து விடுவார் என்று சொல்லி வெளிப்படுத்தலே இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப தேவன் என்ன செய்ய போறார் இந்த நாட்களிலே இந்த கடைசி முடிவில் இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் வாசிப்போம். இந்த நாட்களிலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் நாங்கள் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் அங்கே 20 வசனத்தை இந்த நாட்களை நான் வாசித்து முடிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் அப்பொழுது மிருகமும் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்கள்னாலும் அதன் முத்திரைகள் தரித்திருந்தவர்களையும் அதன் சுரூபத்தையும் வணங்கினவர்களையும் மோசம் போக்குற கள்ளத்தீர்க்கரசிகளையும் கூட பிடிக்கப்பட்டார்கள். இருவரும் அங்கே கந்தகம் அறிகிற அக்னி கடலிலேயே உயிரோடு தள்ளப்பட்டார்கள் சொல்லி சொல்லப்பட்ட. அப்ப இதுதான் அங்கே முடிவினுடைய காரியமாக இருக்கிற அருமையான கத்துடர்கள். ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றொரு வாங்கியோடு இந்த நாட்களை காரியத்தை செய்கிற வேளையிலேயே அவன் என்ன செய்வான் சொன்னால் அந்த துதிக்கு ஒரு முட்டுக்கட்டை போடும்படியாக ஒரு தடையை இந்த நாட்களை கொண்டு வருவான். ஆனாலும் இந்த நாட்களே நாங்கள் துதிக்க வேண்டும். மிகா 2:13 சொல்லுவது தடைகளை உடைக்கிறவர் தடைகளை நீக்கிறவர் நமக்கு முன்னால் கடந்து செல்கிறான் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் சொல்லி ஆண்டோடைய கரத்திலே சொல்லி நாங்கள் துதிப்போமா இருந்தால் என்ன முறையிலே துதிக்க வேண்டும் எப்படியாக துதிக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நாங்கள் இந்த 2வது பகுதியில் இந்த நாட்களை பார்த்த மறுமையான கத்திரப்பிள்ளைகளே அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள். அங்கே நாங்கள் அப்படியாக துதிக்கிற வேளையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாத்தாவுடைய காரியங்களுக்குள்ள இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். நம்முடைய இருதயம் எப்பொழுதும் துதியின் அபிஷேகத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல அருமையான கத்துடர்களே, நம்முடைய இருதயம் மட்டுமல்ல அருமையான கத்துடர், நம்முடைய உதடுகள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவருடைய அவர் செய்த காரியங்களை துதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் இன்றைய பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு காத்த நிப்பாட்டினான்னு சொன்னா சுவாசிப்பீங்களா? முடியாது. அப்ப அதுக்கே நன்மை செய்ய வேண்டியிருக்கு. அருமையான அந்த நாட்கள் சுவாசம் தரார் ஆண்டவர். அப்ப இதுக்காவது நன்மை சொல்லக்கூடாதா? அருமையான கத்து, அதனாலதான் இங்க வேதம் சொல்லுது, கத்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. யோகம் பண்ணுவோமா? இரக்கத்தில் உள்ள ஐஸ்வர்மொழி அருமை பிதாவே, இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே எப்படியாக துதிக்க வேண்டும் என்ற முறையில் இந்த நாட்களை பேசும்படியாக நீங்கள் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதனமையா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த வேலையிலே ஜெபிக்கிறேன். இந்த நிலநிலத்திலே விழுந்த விதைகள் போல் இந்த நாட்களை வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்களை முற்றுமுழுதாக ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து பிறகு நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பேசுறையா?
1: ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தைகளுக்குடாக வழி நடத்தி உங்களை இங்கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். வேதாகம கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலும் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை போருகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதிரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திர கூட இருந்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஐயா. காட் பிளஸ். ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேஷகரேட்பாளர்கள் ஜெயமன் தேசத்துடன் இணைந்து வேதம் பாட நேரத்திலே துதிப்பது எப்படி என்ற தலைப்பின்களை தேவசதி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்திருந்தாமே அந்த வார்த்தைகளுக்குடாக வழி நடத்துவாராக. ஆமேன். வாழ்த்துக்களையும் கூறி இப்படி இருக்கும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.
2: பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வெண்புறா 2வது வால்யூம் ஒளித்தட்டை வெளியிடுகிற அருமையான உங்க மகள் எஸ்தர் கருணா அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு இப்படி ஒரு கிருபை கொடுத்து அருமையான பாடல்களை எழுதி அமைத்து வெளியிடுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் அவர்களையும் அவர்களுடைய ஊழியங்களையும் எல்லா செயல்பாடுகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வெண்புறா 2வது பாகம் ஒளித்தட்டுக்காக நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை நான் துதிக்கிறேன். அருமையான உங்க மகள் எஸ்தர் கருணாவிற்கு நீர் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பாடல்களை பாடின, இசையமைத்த, ஒத்துழைத்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நாமத்தில் நான் அவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தமிழ் மக்கள் உலகமெங்கும் கேட்டு இன்னும் கெட்டி சேர உம்முடைய நாமத்தை உயர்த்த, உடைந்த உள்ளங்கள் தேற்றப்பட, தள்ளப்பட்டவர்கள் அரவணைக்கப்பட, பாடப்பட்ட இந்த பாடல்கள் அநேக குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கைகளும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொண்டு வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்களை தொடர்ந்து நீர் நிறைவாக உயர்த்தி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வெண்புறா 2வது வால்யூம் ஒளித்தட்டை வெளியிடுகிற அருமையான உங்க மகள் எஸ்தர் கருணா அவர்களுக்காக நான்

சகோதரனுக்காக கடந்த ஒரு இரு வாரமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய அந்த ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைத்ததன்றே நாளிலே

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ஒன்று சாமுவேல் 21 அதிகாரம். தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோட தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றான். ஆசாரியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை, வாலிபர் ஸ்திரீகளோட மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். தாவீது ஆசாரியனுக்கு பிரதியுத்தரமாக, நான் புறப்படுகிறதற்கு முன் நேற்றும் முந்தா நாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாயிருந்தார்கள், வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாயிருக்கிறது, இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே என்றான். அப்பொழுது கர்த்தருடைய சன்னதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக தப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். சவுலுடைய வேலைக்காரரில் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சன்னதியில் தடைப்பட்டிருந்தான். அவன் சவுலுடைய மெய்ப்பருக்கு தலைவனாயிருந்தான். தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். அதற்கு ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவனல்லவோ, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோட கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறிக்கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணிக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாயிருக்கிறார்களோ? இவன் 1 சாமுவேல் 22 அதிகாரம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனுடைய கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு போய்விட்டான். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான். தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான். சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பிலே உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் தன்னை சூழ்ந்து நிற்க தன் ஈட்டியை தன் கையிலே பிடித்துக் கொண்டிருக்கும் போது சவுல் தன்னண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து, பென்னியமின் புத்திரரே கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லாரையும் 1000 அதிபதிகளும் 100 அதிபதிகளுமாக வைப்பானோ? நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டது என்ன? ஈசாயின் மகனுடனே என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும்போது என் செவிக்கு அதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை. எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவனாகிலும் இல்லையா? இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரன் என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டானே என்றான். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோடே நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக, ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கிடத்தில் வரக்கண்டேன். இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான். அப்பொழுது ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக் எனும் ஆசாரியனையும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும் அழைப்பித்தான். அவர்கள் எல்லாரும் ராஜாவின் இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது சவுல் அகிதூபின் குமாரனே கேள் என்று சொல்ல, அவன் இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதைப் போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மையுள்ளவன் யார்? இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாயிருப்பதாக. ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளில் எல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லை என்றான். ராஜாவோ அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். பின்பு ராஜா தன் அண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள். அவர்கள் கையும் தாவீதோடே இருக்கிறது. அவன் ஓடிப்போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டான். அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகிய தோவேக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான். நீ என்
1: ஏசாயா 65 அதிகாரம். என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன். அந்த ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பலியிட்டு செங்கற்களின் மேல் தூபம் காட்டி பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி பன்றி இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களில் அருவறுப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து, நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்னியுமாயிருப்பார்கள். இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது. நான் மௌனமாயிராமல் சரிக்கு சரி கட்டுவேன். உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரி கட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சைக்குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டுத் தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். ஆனாலும் கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பர்வதத்தை மறந்து காத் என்னும் தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி மேனி என்னும் தெய்வத்துக்கு பான பலியை நிறைய வார்க்கிறவர்களே, உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணிக் கொடுப்பேன். நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிவீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமல்லாததை தெரிந்து கொண்டீர்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறே நாமத்தை தரிப்பார். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயது உள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். சிங்கம் மாட்டைப் போல வைக்கோலை தின்னும். புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை.
2: மத்தேயு 10 அதிகாரம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், திலிப்பு, பர்தொலொமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் கரியோத்து என்பவைகளே. இந்த 12 பேரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதிய நாடுகளுக்கு போகாமலும் சமாரிய பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேற யார் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான்? எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவர் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. எவனாயிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கலும் சோதோம் குமரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதுங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பேல் சபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: set up yet.
1: Goodbye.
2: உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கமம் ஒரு இலையில இணைந்திருந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களை விண்ணப்பங்கள் வேண்டுதல் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக நன்றி ஐயா. நாங்க ஒரு பொருட்டு எண்ணி ஓடி வரவில்லையே ஐயா. பெருந்தூசியும் உங்களோட அன்புதான் ஐயா, எங்களை மட்டும் எங்களை நடத்துறது உங்களோட அன்புதான் ஐயா. உங்களோட ரக்கமும் அன்பும் கிருபையும் தான் எங்களை வழி நடத்துறது. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த உலகத்தில் எங்களை வாழ வைக்கிற நாளெல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமுள்ளவர்களாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எங்களை சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் எங்களுக்குள் வாசம் பண்ற பரிசுத்தாவியானவரே இடகட்டி கொள்ளுங்கள் ராஜா. எங்களுக்கு இந்த ஜீவனை தந்து வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றி ராஜா. நாங்கள் இருக்கிற நாளில் உங்களை மாமப்படுத்தி உங்களை உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு எந்தெந்த விதத்தில் பங்கிட்டு கொடுக்க முடியுமோ, எந்தெந்த செய்கையாலேயோ பேச்சாலேயோ ஒரு வார்த்தையாலேயோ பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக எங்களை உங்களால் தான் ஐயா பாவிக்க முடியும். நாங்கள் ஒரு பாட்டு வரவில்லை. பெருந்தூசியும் ஐயா கூட அன்பில்லாவிட்டால் நாங்கள் பூக்களை பூவை போல உதிர்ந்து போய் ஆண்டவரே நாங்கள் காய்ந்து போகிறோம் ஐயா. எங்களோட அன்பும் கிருவேந்தான் எங்களை இறக்கம்தான் எங்களை தாங்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ராஜா, நன்றி. எங்களை நிக்கத்தக்க பிளனை தந்ததுக்காக நன்றி ராஜா. எங்களுக்கு தார எல்லா ஆசீர்வாதத்துக்காக சுவாசிக்கத்தக்க பிளனை தாரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இருக்க தார இருப்பிடங்கள், குடிக்க தார தண்ணி, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நாங்கள் சுதந்திரமாக ஆராதிக்கு தந்த அந்த சுதந்திரத்துக்காக இதை போட்டடித்து விடாதபடி உங்களோட பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாக இருக்கத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, உலகத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்திலே நடக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் ஆண்டவரே விசேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு நடக்க நெருக்கங்கள் ஒடுக்கங்களை ஆண்டவரே கேட்கும் பொழுது நாங்கள் வேதனை அடைகிறோம். அங்களால் என்ன ஐயா செய்ய முடியும்? உங்களை தான் நாங்கள் கேட்கும். உங்களுக்கு தான் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாக சுதந்திரத்தை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே ஒவ்வொரு தேசத்துக்காக உங்கள் வருகிறோம். அன்பிந்தவினை விசேஷமாக அந்த இங்கிலாந்து தேசத்துக்காக உங்கள் வருகிறோம். ஒரு கிறிஸ்தவ தேசம் என்று பெயர் பெற்ற தேசம் முஸ்லீம்களுக்கான ஆரம்பிப்பதற்கு பெரும்பாலான முஸ்லீம் மக்கள் தான் ஆண்டவரே அந்த தேசத்தை ஆளுக செய்தாக ஆர்ப்பரித்து ஆடம்பரம் போட்டு ஆண்டு கொண்டு வரத்தக்கதாக நடக்கிறது ஐயா. அதை கேட்கும்போது நாங்கள் வேதனை அடைகிறோம். ஆண்டு ஒரு கிறிஸ்தவ தேசம் ஐயா, கிறிஸ்தவ தேசம். உங்களை நேசித்த பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து அந்த ராஜ குடும்பமே ஐயா உங்களை நேசித்த பிள்ளைகள் இப்பொழுது அவர்களும் மனமாறிக்கொண்டு போவார்களோ உங்களுக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரியும் இதுக்கு பங்கமாக என்ன சாத்தாண்ட வேலை போட்ட சாத்தான வஞ்சிக்கிறான் என்றது உங்களுக்கு தெரியும். அந்த வஞ்சகங்களுக்கு உங்களோட பிள்ளைகாகப்பட்டு போக அதோடு எழுந்து நின்று உங்களுக்கென்று கால் ஒன்று நின்று உங்களது விசுவாசித்து உங்களை நடத்தக்கதாக இருவை செய்ய உங்களால் முடியும் ஐயா. அந்த முஸ்லிம் மக்களின் தொடங்காலும் ஆண்டவரே அபிராமின் சந்ததி தான் ஐயா, இஸ்மவேலின் சந்ததி தான் அவர்களை தொடங்குற இயேசுவே உங்களை ஒரு சீஷன் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். இல்லை நீங்கள் ஒரு கத்தாதி கத்த ராஜாதி ராஜன் திரும்ப ராஜாவாக வர போறீங்கள், இப்போ வலது வருஷத்திலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்திகளை கேட்டு நாங்கள் மனம் உடைந்து இந்த சங்கம மொழியலில் எந்த வேண்டுகிறோம். எத்தனையோ ஊழியக்காரர் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்கு எல்லாம் இதை கேட்கும் பொழுது அவ்வளோ வேதனை அடைகிறார்கள் அப்பா. உங்களுக்கு தான் தெரியும் இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் நிஷ்டத்தின் மத்தியிலும் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். எங்களோட மூதாதையரே உங்களை அறியத்தக்கதாக நீங்க செய்த உங்களோட அமெரிக்காவில இருந்து உங்களோட மிஷனரி மாதிரி அனுப்பி அவர்கள் எங்களோட சந்ததிகள் அறியத்தக்கதாக நீங்க செய்த பெரிய அற்புதத்துக்காக நன்றி ராஜா. அந்த இலங்கை தேசத்தில் உங்களோட வார்த்தை அவர்கள் வந்து பகிர்ந்தது மட்டுமில்லை, இத்தனை

அவருக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். இன்னும் அந்த தேசத்தில் நிலத்திருந்து ஊழியம் செய்யும் உங்களுடைய காப்பக பிள்ளைகளையும் உங்களுடைய ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்க ராஜா. என் பிந்துவன் அந்த தேசத்தில் நடக்கும் அநியாய எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் பாவகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு வரே சாசுகள் தந்திரம் எல்லாவற்றையும் உங்களால் நிர்மூலமாக்க முடியும் என்பது ஒரு செய்தியில் அனுராவை கொலை செய்வதற்கு வகதேடி நாங்கள் என்று கேள்விப்பட்டோம். எங்களுக்கு தெரிய எங்களை கண்களால் காணவில்லை ஐயா. இப்படிப்பட்ட அநியாயம் செய்யும் கைகளை உங்களால் குறுக்க முடியும். இந்த போத வசதிகளை விற்பவங்கள்ட கைகளை குறுக உங்களால் முடியும் ராஜா. மனம் திரும்ப பண்ண உங்களால் முடியும். உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்கள் ஐயா. உயிருள்ள தேவனாய் இருக்கிறீங்கள். உங்களால் முடியும். அந்த தேசத்துக்கு ஒரு முடிவை கொடுக்க உங்களால் முடியும். விசேஷமாக அங்கு நிலத்திலிருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்க பரமகரத்தினால் தாங்கி காத்து கொள்ளுங்க ராஜா. ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்கோ அவர்கள் அவர்களோட குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்கோ. அனுராவையும் பொருட்படுங்க ராஜா. அவன் உங்களை அறியாமல் உங்களை நேசிக்காமல் இருந்தாலும் இவ்வளவு நன்மையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்க அவனுக்கு கொடுத்தீங்க. ஏதோ விதத்தில் அவன் என்னோட உங்களால் முடியும். மருத்துவமாக தொட்டு காத்து கொள்ளுங்க ராஜா. இந்த பூதவச இன்னும் அந்த தேசத்துக்கு போய் அந்த தேசத்தை பாலாக்காதபடி உங்களால் காத்து கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். விசேஷமாக அன்பின்றவன் எத்தனையோ பிள்ளைகள் வாழ்வ பிள்ளைகள் அந்த தங்கட படிப்பு அனுபவத்துக்காக உலகத்தில் இருந்து எத்தனையோ வாழ்வ பிள்ளைகள் ஒன்று கூடி அந்த தேசத்துக்கு போயிருக்கிறார்கள். அந்த வாழ்வ பிள்ளைகளை காத்து கொள்ளுங்கள் ஐயா. நல்ல காரியங்களை செய்வதற்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை பிள்ளைகள் உங்களை அறிந்தவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களும் கூட ரத்தத்தால் மூடி காத்து திரும்பவும் அவருடைய குடும்பங்கள் மத்தியில் ஆண்டு உங்களால் சேர்த்துக் கொள்ள முடியும். சாட்சியாக காத்துக் கொள்ளுவீங்கள். அதுக்காக நன்றி. என்னும் உங்களோட ஊழியத்தை செய்வதற்காக உங்களுடைய அன்பை என்னும் பகிர்ந்து கொள்வதற்காக எத்தனையோ விதமாக அங்கு போயிருக்கிறார்கள். அவர்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆசீர்வதி காத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டு சாம்போ என்று அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க ராஜா. பிலிப்பின் ஊழியத்தை ஆசீர்வதிங்கோ. வின்சென்ட் சயனந்த மப்பிள்ளைகளின் ஊழியத்தை ஆசீர்வதிங்க ராஜா. டேவிட் லோகநான் நடத்தும் பாடசாலைகள் ஒன்றையும் ஆசீர்வதிங்கோ. காத்துக் கொள்ளுங்கோ. இவர்களுக்கு கொடுத்த இந்த வாஞ்சை கூடாக ஆண்டவரே அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை உங்களை உண்டு பண்ண முடியும். நல்ல முடிவுக்கு பங்கமாக பிசாசு எந்த தந்திரம் எடுக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக உங்களண்டில் வருகிறோம். என்றும் ஆண்டு வரே எங்களை ஒருத்து உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை ஒருத்து ஒருத்து செய்யும் ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு தெரியும். அதை நூறத்தனையாக ரெண்ட பத்தையும் மீனையும் ஆண்டு வரே ஐயாயிரம் பேருக்கு ரெண்டு மீனையும் அஞ்சப்பத்தையும் ஐயாயிரம் பேருக்கு போஷித்தது. அதே போல் அதுகளையும் ஆசீர்வத்து ஐயாயிரம் பத்தாயிரம் பேர்களுடைய பசியை போக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே அப்பா உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமாக மட்டக்கிழப்பு ஊழியக்கா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே மிஸ்ஸஸ் ராஜேந்திரான் ஊழியத்துக்காக நன்றி. அந்த மகன்ற ஊழியத்துக்காக நன்றி சொல்கிறோம். என்னும் பாச ஜோஷாண்ட மகன் ஜோன்ற ஊழியத்துக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. ஆண்டவரே சாந்தன் ரபிகா ஊழியத்துக்காக நன்றி சொல்கிறோம். சாம்ராஜ சூரியன் நடத்தும் பாடசாலைகள் ஆண்டவரே ஆலயங்கள் ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் மனதுருக்கம் ஸ்தாபனத்துக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ராஜா. இது நடத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்க ராஜா. அவளை தேவர்களை சந்தித்து எந்த விதத்திலும் சோர்வடைந்து போகாதபடி அவர்களை காத்து வழி நடத்த உங்களால் முடியும். கரை நீட்டி ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதிங்க அவளை சந்ததிகள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கோ. எந்த விதத்திலும் பொல்லாங்கன் தொடாதபடி உடலத்தால் முத்திர போட்டு காத்துக் கொள்ளுங்க ராஜா. காத்து வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை நேரம் இந்த சங்கமாமொழி எளிய தடதாமதம் என்று காலம் தொடங்கி நடத்தி கொண்டு வந்த தேவனே உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு மலப்பை தந்து உங்களோட பாதத்தில் எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்திருந்த அடிய பெரிய சலாக்கியத்துக்காக நன்றி. நன்றி ராஜா. ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த வார்த்தைகள் இத்தனை பேருக்கு கேட்க முடியாமல் இருப்போருக்கு உதவியா இருக்கத்தக்கதாக நீங்க மனதேவி உங்களோட வார்த்தையை

0: வாசிக்கத்தக்கது ஆகக்கிரிய செய்த தேவனே உங்களுக்கு நன்றி. என்ன தொடர்ந்து இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்க வழியை தொடர்ந்து ஆத்மாக்கள் கேட்கத்தக்கதாக மனவிக்கத்தக்கதாக கீழ்படியத்தக்கதாக உணர்த்தி கொண்டு வளர்ந்து வாரவே உங்களோட வார்த்தை ஆண்டவரே நல்லத்தில் விழுந்தவரையாக முளைத்து வரத்தக்கதாக செய்தோன்று வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம் அன்பின் தேவனே. அத்தனை வருஷ காலமாக உங்கள் அன்பரு சுத்த பிள்ளைகளுக்கு மனதில் பாரத்தை கொடுத்து நான் அறிந்த தேவனை, நான் நேசிக்கிற உயிருள்ள தேவனை, என்ற சகோதரங்கள், இனசன பந்துக்கள், அன்பானவர்கள், தமிழ் மக்கள் ஆரண்டாலும் அறிய வேணும் என்ற மனப்பாரத்தை ஆண்டவரே நீங்க போட்டு இந்த சங்கம மொழிகளே நடத்ததற்காக கொடுத்த வல்லமைக்காக ஞானம் அறிவு நேரம் சோகலதாக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். சோதரனுக்கும் சோதரிக்கும் கொடுத்த சோகலத்துக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட ரட்சிப்பின் பாத்திரத்தை எந்தத்தக்கதாக நீதியின் வசத்திட்ட உடுக்கத்தக்கதாக செய்த எங்கள் அன்பின் தேவனே அதுக்கு சாட்சியாக அவர்களை வைத்து நீங்கள் அவர்களை வழிநடத்தி கொண்டு வாருங்கள். உங்களோட நீதியின் விளக்கிறத்தினால் வழிநடத்தி கொண்டு வாருங்கள். அதுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இதை தடதாமதமின்றி என்ன நடத்தத்தக்கதாக கால தொடங்கி முடிவடைய நடத்தத்தக்கதாக வேண்டிய தொடர்புகளையும் உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே நீங்க நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. நீங்க கொடுத்த அந்த அழியாத அன்புக்காக இரக்கத்துக்காக கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். என்ன அன்பின் தேவனே உங்களுக்கு அன்றவர்கள் என்னென்ன செய்ய வேணும் என்று நீங்க வாஞ்சிக்கிறீங்களோ அவர்களுடைய மனதிலும் வாஞ்சைகளை உண்டு பண்றீங்களோ அவைகளை நீங்கள் நேரத்தில் உங்களோட நேரத்தில் எல்லைகளை பெரிதாக்கி அவைகளையும் நிறைவேற்றி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா. உங்களொற்றுவரது தான் முடியும். என்னால் கூடாத காரியம் ஒன்றொன்று கேட்டதவனே உங்களால் எல்லாம் கூடும். ஆண்டவரே மங்கே தெரியே அணையாமல் நெருந்த நாளில முறியாமல் இருக்கிற தேவன் அல்லவா, உங்களால் எல்லாம் கூடும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும் ரெண்ட அன்பின் தேவனை. விசேஷமாக சகோதரனை ஆசீர்வதிங்கோ, சகோதரி ஆசீர்வதிங்கோ ராஜா. நல்ல சரீர சோகலத்தை கொடுத்து பரலோக ஞானத்தை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து அவர்களை காத்துக்கொள்ளுங்கோ. அவர்களை பிள்ளைகளையும் காத்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. சந்ததி சந்ததியை ஆசீர்வதிக்காக நன்றி. அந்த சந்ததி சந்ததி உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக இருக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களை இடகட்டி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அந்த வருங்கால சந்ததி வாழ்வ பிள்ளைகளையா வழுதப்பி போய்விடாதபடி கடிவாளம் போட்டு கட்டி வேலி எடுத்து காத்து அவர்களுக்கு ஆண்டவரே கனிவிருந்து ராஜச்செடி போலும் பலன் கொடுக்கும் உலகங்களோடும் வளரத்தக்கதாக உங்களோட கிருபியை உங்களோட ஞானத்தை ஊட்டி அவர்களை வளர்த்து கொண்டு வாருங்கள், வழி நடத்துவீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கேக்கப்பட்டாலும் சிநேரன் மத்தியிலோ பாடசாலையிலோ சபையிலோ அயலார் மத்தியிலோ அவர்கள் ஐக்கப்படும் பொழுது உங்களுடைய அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களை ஆண்ட அன்பை வெளிப்படுத்துறவர்களாக நச்சரியம் சொல்றவர்களாக இருக்கத்தக்கதாக அவர்களை உங்களுடைய கிருபையை ஊட்டி உங்களுடைய கிருபை நாள் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொல்லாத காலம் ஐயா, காற்றோ குஷலோ எதுவும் வந்தானாதபடி அன்பின் தேவனே அதுவரே அவர்களோடும் வாகனங்கள் வேலை செய்ய ஸ்தலம் வாசம் பண்ணும் கூடாரம் ஒவ்வொன்றையும் ஆண்டு சகோதரன் சகோதரி வாசம் பண்ணும் கூடாரம் அவடும் வாகனம் அந்த விண்ணப்ப ஆண்டு சங்கம மொழியில் நடத்தும் ஒவ்வொன்றையும் நீங்கள் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காற்றோ புஷலோ வந்து அண்ணுகாதபடி மட்டும் காத்தது போல் இனிமேலும் காத்துக்கொள்ளுவீங்க. அதுக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் ஆரோடு தொடர்பு கொள்ற ஆரோடு பேசுகிறாரோ சபையிலையோ சமுதாயத்திலையோ அதில் மத்தியிலையோ எங்க ஐக்கியப்பட்டாலும் ராஜா அவர்களில் உங்களோட வெளிச்சத்தை அதுவரே கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் அந்த இருக்கும் மக்களையும் தொடத்தக்கதாக அந்த வெளிச்சம் அவளை பிரகாசிக்கத்தக்கதாக நீங்கள் மங்காதபடி பிரகாசிக்கத்தக்கதாக காத்து கொண்டு வாரதுவனே காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, வேண்டிய பாதுகாப்பையும் நல்ல பகுத்தறிஞ ஆவியும் கொடுத்து அவர்களை வழிநடத்தி வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் இந்த மீதியான சங்கம மொழியாலேயும் பங்கு கொள்ள போறோம். பெறுதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக செய்தியை கொடுக்க போற தாசனுக்காக நன்றி. அதற்கு ஆண்டவரே நேரத்தை பிரித்தெடுத்து கொடுத்து ஆமண்டதுக்கு அவர் அதை செய்யத்தக்கதாக வேறு ஒன்றும் வேண்டாம். அவற்றை பெருமைக்கோ உங்களுக்கோ அல்ல, உங்களோட ராஜ்யம் வரணும். எத்தனையோ பிள்ளைகள் வாஞ்சோடும் வார்த்தையை கேட்க இருக்கிறார்கள் என்ற உணர்வை கொடுத்து வார்த்தையை கொடுக்கத்தக்கதாக அவர்களுக்கு நேரத்தை பிரித்தெடுத்து கொடு ஆசீர்வதிங்கிறோம். உலகம் அவர்களுடைய நேரங்களை கொள்ள கொண்டு போகாதபடி உங்களோட அன்புக்குள் அடிமைப்பட்ட பிள்ளைகளே, உங்களோட ராஜ்யம் வளர்வதற்காக உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். பாடலுக்கூடாகவோ துதிக்கூடாகவோ உங்களை மாமப்படுத்தும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கோ. அவர்களோட ஜீவத்தில் எதையும் செய்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கோ. எங்களுக்கு பிடித்த ஆசீர்வாத வரங்களையும் கனிகளையும் தந்த தேவனையங்களை தேவனை நாங்கள் மாமப்படுத்த கிடைச்சது என்று தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக அவர்களையும் நீங்கள் எடுத்து பாவிக்கிறீங்க. பாவிக்க வல்லவர் பாவித்துக் கொண்டு வர ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக சொல்வோம். அவருடைய குடும்பங்களை அவர்களை ஆசீர்வதிங்க ஐயா, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கோ. அவர் வைக்கப்படும் சபையை ஆசீர்வதித்து சாட்சியாக சபையிலும் சமுதாயத்திலும் பயலார்மத்திலும் அவர்கள் சாட்சியா இருக்கத்தக்கதாக எல்லாவற்றுக்கு மேலாக பொண்ணுக்கோ பேருக்கோ பதவிக்கோ அவர்களிடம் கொடுக்காதபடி எங்கள் இயேசுவின் நாமம் ஒன்று மகிமைப்பட வேணும் என்று அது ஒரே நோக்கத்தோடும் வாழத்தக்கதாக ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக ஒவ்வொருத்தரையும் உங்களால் பாவிக்க முடியும். பாவித்துக் கொண்டு வர வல்லதேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த நேரத்தில் விசேஷமாக வாலிப சந்ததிக்காக வருகிறோம். வருங்கால வாலிப சந்ததியை உங்களிடத்தில் ஆண்டவரே நினைக்கும் பொழுதெல்லாம் உங்களிடத்தில் அவர்களுக்காக வேண்டுவது உங்களுக்கு தெரியும். இந்த வாலிப சந்ததி ஐயா வழுதப்பி போகாதபடி உங்களோட பிள்ளைகளை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை கடுவாளம் போட்டு கட்டி வளர்த்தும் குருராஜா. அந்த உலாச பாச இச்சை டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படி ஆனதற்கு அடிமையாகி போய்விடாதபடி ஆண்டவரே அவர்களுக்கு தேவைக்கு தேவையான விதத்தில் அதை பாவித்து பாவிக்கத்தக்கதாக உங்களுக்கு கொடுக்கிற நேரத்தை நாங்கள் கொடுக்க வேணும் என்ற உணர்வோடு ஆண்டவர் நடக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் உட வார்த்தைக்கு நடக்கும் பிள்ளைகளை அப்பா வருஷ தாவியான விரையீடு கட்டி வழிநடத்துங்கோ ராஜா. அலங்கரிங்கும் முடிச்சு விட்டுங்கோ வரங்கள் கனிகள் நாலவர்களை நிறைத்து அலங்கரித்து தீக்க தரிசன வரங்களை கொடுத்து ஆசீர்வதிங்கோ, ஆசீர்வதிங்க. அதில் பிரியாசங்களை ஆசீர்வதிங்கோ ராஜா. எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்கள் செய்து விடாதபடி ஆண்டவரே உங்களால் உணர்த்தி அவர்கள் நீங்க கொடுக்கிற ஞானம், நீங்க கொடுத்த ஞானம், நீங்க கொடுத்த ஞான நேரத்தை பிரயோசனமாக கழிக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சொத்திருக்கிறோம். வருங்கால சந்ததி ஐயா, வருங்க அருமையாக கொடுத்த வருங்கால சந்ததி வாழ்க்கை துணைக்காக இங்கு கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்ற சுனைகளை அவர்கள் பொறுமையோடு இருக்கிறத பார்த்து உங்களோட சித்தத்தின் பரலோக சித்தத்தின்படி ஏற்ற சுனைகளை கொடுத்து ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. வழுதப்பை போய்விடாதபடி உங்களுக்கு பிரியமில்லாமல் அந்நியன் உங்களில் இணையாதபடியும் நீங்கள் மட்டுமே காத்து கொண்டு வார அந்த வாழ்வு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவருடைய பிரயாசங்களை என்னும் ஆசீர்வதித்து எல்லாவற்றுக்கு மேலாக உங்களை கல்வாரியா இயேசுவே கால் ஒன்று உங்களில் நின்று உங்களுக்கு நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக உங்களோட பரலோக சித்தத்தை எங்களோட வாழ்க்கையில் நிறைவேற்றுவீங்கள் என்ற அந்த ஒரு நம்பிக்கையும் உறுதியும் கொடுத்து அதுக்கு காத்திருக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக இந்த வாலிப சந்ததி ஒவ்வொன்றையும் எங்களோட சபை மத்தியில் இனசன மத்தியில் அயலார் மத்தியில் இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் பேர் சொல்லாவிட்டாலும் பேர் பேராக உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்கோ. அன்பின்றவனே இந்த நேரத்தில் விசேஷமாக உங்களோட ஊழியத்தை செய்யும் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளும் ஒவ்வொருவருக்காக உங்களும் தமிழில் செய்த ஊழியம் செய்கிறவர்களுக்கு மட்டுமல்ல எந்தெந்த பாஷையில் எங்கெங்கிருந்தாலும் உங்களோட ஊழிய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளும் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளும் ஒவ்வொருவரையும் உங்களோட ரத்தத்தால் முத்திர போட்டு காத்துக் கொள்ளுங்கள் ஐயா. என்ன நோக்கத்துக்காக எங்களை அழைத்தார் அந்த நோக்கத்தோடு அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டு பணத்துக்கோ பெருமைக்கோ பேருக்கோ முதலிடம் கொடுக்காதபடி அப்பா உங்களோட அழைப்புக்கு கீழ்ப்படுந்து உங்கள ராஜ்யம் ஒன்று வளர வேணும் அப்பா, இயேசு நாமம் மாமப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பொருட்படுத்தி வழிநடத்துங்க. அவர்களோக ஞானத்தினால் நிரப்பி வழிநடத்துங்கோ. எங்கெங்கெல்லாம் படுத்து பட்டம் பெற வேணும் என்று வாங்கிக்கிறார்களோ உங்களுக்கு சித்தமானால் ஆண்டவரே அந்த வழிகளை துறந்து அவர்கள் பட்டம் பெறத்தக்கதாக ஆண்டவரே உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவர் ஞானம் கண்மலை நீங்கள் ஐயா. உங்களோட பரலோக ஞானத்தினால் நிரப்பி அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. அவர்களை காத்துக்கொள்ளுங்க. அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த சபைக்கு அவர்கள் தலைவர்களாக இருந்தாலும் அந்த சபைகளையும் வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்துக்கொள்ளுங்கோ வல்லவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் தேவனை. விசேஷமாக உங்களோட அன்பர் உசித்த பிள்ளைகள் உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படைந்த பிள்ளைகளை தினோ பேர் பின்வாங்கி உங்களை ஆராதிக்காமல் இருக்கும் ஒவ்வொருவருக்காக ஆத்மாக்களுக்காக உங்களிடம் வருகிறோம். அந்நியன் உங்களில் இணைக்கப்பட்டு கணவன் கிறிஸ்தவராயிருந்தும் மனைவியா உங்களை அறியாதவர்களாக அந்நியன் உங்களில் இணைக்கப்படுகிறார்கள் ஐயா. அது மாதிரி மனைவியை உங்களை அறிந்தும் கணவன் அறியாதபடியாக ஆண்டவரே அன்புக்கு அடிமையாகி போய் இணையப்பட்டிருக்கும் குடும்பங்களுக்காக உங்களிடம் வருகிறோம் ராஜா. ஆர் ஆர் என்னும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் அவர்கள் மத்தியில் உங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே உங்களை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் சாட்சியாக இருந்து அன்பாக இருந்து தாழ்மையாக உண்மையாகவும் இருந்து உங்களோட அன்பை அவர்கள் வழி கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்களை நீங்க தான் மருவப்படுத்த முடியும். அந்த ஆத்மாக்களால் முடியாது, உங்களால் முடியும் என்ற விசுவாசத்தோடு அன்பாக இருந்து எந்த விதத்திலும் போராடாதபடி எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிற இயேசு நிச்சயம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு குடும்ப ஐக்கியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ராஜா. உங்களை ஆராதிப்பதிலிருந்து விடுபடாதேபடி ஒவ்வொரு ஆத்திரம் நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. சுகத்திருக்கிறோம் உங்களை உங்களோட நேரத்தில் நீங்கள் அவர்களை தொடிவீங்க. ரெண்டு பேரும் கைகோத்த வண்ணம் இணைக்கப்பட்ட ரெண்டு பிள்ளைகளும் ஆத்மாக்களும் கைகோத்த வண்ணம் உங்களை ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே உங்களால் அந்த அற்புதத்தை செய்ய முடியும். செய்ய வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக உங்களிடம் வருகிறோம். எவ்வளவு அற்புதம் செய்த தேவன் எப்படி தொட்டு கண்ணுக்கு முன்னால் எங்கள் கண்கள் கண்டு உங்களை துதிக்கத்தக்கதாக எத்தனை பேரை தொட்டு அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறது. உங்களோட ஊழியத்துக்கண்டே அழைப்பு கொடுத்து வைத்திருக்கிறது. அதுக்காக உங்களால் முடியாத ஒன்றுமே இல்லை. என்னும் உங்களால் கூடும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் என்று உயிரோடு இருந்து உயிரோடு எழுந்திருந்து ஆண்டவரே நீங்க மனக்குலத்துக்கு உங்களை நோக்கி கதறி கண்ணீருடன் பிள்ளைகளுக்காக நீங்க பதிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. உங்களோட பாதையில் உன்னப்பத்தை கேட்கிறது. நீங்கள் எங்களோட கண்ணீரை காண்கிறது ஐயா. நாங்கள் உங்களோட பாதத்தில் விடும் கண்ணீருக்கு நீங்க பதில் தர்ற தேவன் துருத்தியில் அல்லவா சேர்த்து வைத்திருக்கிறீங்க. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் தேவனே. இந்த நாட்களில் இந்த பாடசாலை இந்த கனடா தேசத்தில் பாடசாலை விடுமுறை ஐயா. இதில் பாடசாலை ஒரு முறையில் இருக்கும் பிள்ளைகளோ சின்ன பிள்ளைகளோ இது வந்த பிள்ளைகளோ ஆளு பிள்ளைகளோ ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ராஜா. வருங்க ஆள சந்ததியா வாழ்தப்ப இந்த பாவத்துக்களும் போய்விடாதபடி பாவங்களையும் செய்யாதபடி அவளை நேரங்களை கொள்ள கொண்டு நடத்தக்கத்தக்க அவளுக்கு வேண்டிய வழிநடத்தலை பெற்றாரோ ஆரோ கொடுத்து வழிநடத்தத்தக்கதாக உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் வருங்கால பொறுப்படுங்கள் ஐயா. வழுதப்பி போய்விடாதபடி நடக்கத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளில் பிரியாணம் பண்ணும் ஒவ்வொருவருக்காக உங்களிடம் வருகிறோம். பிரயாணத்தை மேற்கொள்ளத்தக்க கொடுக்கிற வசதிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா, நன்றி சொல்கிறோம். பிரயாணங்களை ஏற்படுத்துகிற தேவனே, என்னத்தில் பிரயாணம் பண்ணினாலும் காரோ பஸ்ஸோ ட்ரெயினோ ஒவ்வொன்றும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கத்தக்கதாகும். அதை ஓட்டு போகும் உயிருள்ள உயிர்களை நாங்கள் வழி நடத்தி கொண்டு போறோம் என்ற உணர்வோடு சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக அவர்களையும் உணர்த்தி உங்களால் தான் ஐயா நடத்த முடியும், நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உலகத்தின் ஆண்டவரே, சமத்துக்கும் ஆறுதலுக்கும் கடமை செய்யும் ஒவ்வொருவருக்காக விசேஷமாக வைத்திய சாலையில் வேலை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக வருகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் பெரும வைத்தியன் ஐயா, உலக பிரகாரமாக வைத்தியம் செய்வதற்கு ஞானத்தை கொடுத்து வழிநடத்துகிற ஒவ்வொரு வைத்தியருக்காகவும் வைத்தியசாலைகளுக்காகவும் அதில் கடமை செய்யும் சின்ன சிறு சிறு வேலை தொடங்கி பெரிய வேலை மட்டும் கடமை செய்யும் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் பொறுப்படுங்க ராஜா, கருத்தில் ஒப்படைக்கிறோம் பொறுப்படுங்க ராஜா. அவர்கள் உயிரோடு வேலை செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு உண்மையோடு கடமை செய்யத்தக்கதாக நீங்க கொடுத்த ஞானம் அறிவு படிப்பு பதவி கூடாக உண்மையோடு அந்த உயிர்களை காக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக பொல்லாத நோய்கள் வந்து இன்னும் அதைப்படி தடுத்து நிறுத்தத்தக்க வழி ஞானம் அதுகளை கொடுத்து உங்களால் தான் ஐயா வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே பரிகாரியான தேவனே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த கனடாவில் கொடுக்கிற வைத்திய வசதி, இலவசமான வைத்திய வசதிக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. வயது உணவர்களுக்கு கொடுக்க வசதி ஒவ்வொன்றுக்காக, இருப்பிடங்களுக்காக வைத்த பராமரிப்பு வசதி ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். இதை அனுபவிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவர் நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக, இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் வயது வந்தவர்களோ பிளவினரோ எல்லாரும் உங்களை மாமப்படுத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக, எங்கெங்கிருந்தாலும் எங்கே ஐக்கியப்பட்டாலும் சாட்சியாக இருந்து இயேசுவே என்று சொல்லி உங்களோட பேரை மாமப்படுத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக, உயர்த்துறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் பாவிக்க உங்களால் முடியும் ஐயா. பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, சுதந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நாங்கள் சுதந்திரமாக ஆராதிக்க கொடுத்த அந்த சுதந்திரத்தை போட்டடித்து விடாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நடக்கத்தக்கதாக, உங்களுக்கு ஊழியம் செய்யும் ஊழியக்காரர் ஒவ்வொருவரும் நடக்கத்தக்கதாக நீங்க உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுதந்திருக்கிறோம். உறங்காமல் தூங்காமல் ஒளித்த வண்ணம் இருந்து என குலத்தின் மேல் கண் வைத்து வழிநடத்துறங்கள் தேவனே, ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, கத்தாதி கத்தாவே, திரும்பவும் ராஜாதி ராஜனாக வர இருக்கிறவரே, உங்களை அறியாமல் ஒன்றுமே நடவாதையா. உங்களுடைய நீதி, உங்களுடைய நீதி தான் ஐயா நீதி, மனுஷருடைய நீதி எல்லாம் கந்த சீலைக்கு சமனப்பா. உங்களுடைய நீதியின்படி ஆண்டவரே உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று எல்லாரையும் கூட கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த மீதியான சங்கம மூலையிலேயும் புறப்படுங்க ராஜா, தடதாமதமின்றி அன்பின் தேவனே, இதை வெற்றியோடு உங்களோட நாமம் மகமப்படுத்தக்கதாகும், உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாகும். இதை நீங்க நடத்தி நீங்க தொடக்கிறத நடத்தி முடிப்பீங்கள் என்ற விசுவாசத்தோடு உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் ஆய்மை செலுத்தி இயேசுவின் உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன். வேறு நேரம் இன்னைக்கு ஜெபித்தவங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரை கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்திரதாமே உங்களுக்கு கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நன்றிகளை வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு நாளைய நாளிலே வளமையான நேரத்துக்கு சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ.
0: ஆமீன்.
1: அம்மா, ஒரு சகோதரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு சகோதரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 42 வயது, கத்தரை அறிந்த குடும்பம். அவர் டாக்டராக இருக்கிறார். 2 நாளுக்கு முன்னதாக திடீரென அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து தலையிலிருந்து கால் வரை உள்ள நரம்புகள் வேலை செய்யவில்லை. அதனால் அது மட்டுமல்ல, அவர் பேரலைஸ் ஆக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். 42 வயது மகள். டாக்டர், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
0: அவர் தானோ அவ
1: மகள்?
0: மகள் ஒரு குடும்பத்தின் மகள். அவ ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளை என்ன?
1: ஆண்டவரை அறிஞ்ச குடும்பம் அதே நேரத்தில் டாக்டர் ஆக இருக்கிற 42 வயது.
2: 42 வயது.
1: சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம் இப்பொழுதும் டொரண்டோ நேரம் மதியம் 2 மணி, மாலை 2 மணி ஆகிறது. எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டனி சில்லேபிரகாம் அவர்கள் மாலை வேளையிலே லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் சார்பாக கத்தரண்டை வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானதாமே நிரப்பி ஆசீர்வித்து வழிநடத்து வரார். கத்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம், வரவேற்போம், ஊழியரை வரவேற்போம், அவருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். ஒப்படைக்கிறோம், வழிநடத்துங்க பாஸ்டர். God bless you. Amen.
3: Amen. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்.

0: ஆகவே விசுவாசித்து பெற்றுக்கொள்வது தேவன் நமக்கு கொடுத்த வேலையாக இருக்கிறது. இந்த வேளையிலும் நாங்கள் கடந்த நாட்களிலே பார்த்து வருகிறோம், எபேசியர் 6:10 இருந்து, ஆகையினால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நீக்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் உபயோகியுங்கள், பயன்படுத்துங்கள். அப்ப தேவன் தன்னுடைய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமை தான் நம்முடைய சர்வாயுத வர்க்கம். ஆனால் அந்த வல்லமை எப்படியாய் புறப்பட்டு செல்லுகிறது, அந்த வல்லமை எப்படியாய் செயல்படுகிறது என்பதை குறித்து நாங்கள் அநேக காரியங்களை பார்த்தோம். சத்தியத்தை பேசும் பொழுது தேவனுடைய வல்லமை புறப்பட்டு சென்று அங்கே விடுதலையை உண்டாக்குகிறது. தேவனுடைய நீதியை நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாய், உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய், புதுப்பிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் எண்ணிக்கொண்டு செயல்படும் பொழுது அங்கே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு செல்லுகிறது. தேவனோடு கூட நாங்கள் சமாதானம் பெற்றுவிட்டோம். இனிமேல் தான் பெறுவதல்ல, ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் பிதாவோடு உட்புறவாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தை உடையவர்களாய் நாங்கள் செயல்படும் பொழுது தேவ வல்லமை புறப்பட்டு சென்று சத்துருடைய கிரியைகளை நிர்மூலமாக்குகிறது. அதுக்கப்புறமா பார்த்தோம், எல்லா பொல்லாங்கனையும் அக்கினி ஜாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாயும் நில்லுங்கள் என்பதை குறித்து கடைசியாக நாங்கள் பார்த்தோம். இப்பொழுதோ ரட்சிப்பு என்னும் தலைச்சிராயையும், ரட்சிப்பு, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சணியம் என்னும் தலைச்சிராய், சல்வேஷன் என்றால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் மீட்கப்பட்டோம் என்ற சிந்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அந்த சிந்தை உடையவர்களாய் இல்லாமல் இருக்கும் பொழுது ஹெல்மெட் என்று அங்கே சொல்லப்படுகிறது, தலைச்சிராய் ஹெல்மெட், எங்களுடைய சிந்தையை பாதுகாக்க வேண்டும், எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் செய்து முடித்ததை வைத்தே எங்களுடைய சிந்தை எப்பொழுதும் தியானிக்கிறதா இருக்க வேண்டுமே அல்லாமல் நம்மை குறித்து நாம் என்ன செய்தோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் எப்படியெல்லாம் செய்ய முடியும் என்பது அல்ல. இயேசு கிறிஸ்து இவை எல்லாவற்றையும் பூரணமாய் செய்து பூரண ரட்சிப்பை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவருக்குள்ளாக வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. எபேசியர் அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு வசனம், எபிரேயர் 10:14, ஒரே பலியினால் எடுப்போம், வாசிப்போம். எபிரேயர் 10:10, இவைகளெல்லாம் மிகவும் முக்கியம். முடிந்த வரைக்கும் 10:10 முழுவதையும் தயவு செய்து வாசித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இன்னும் அதிக தெளிவு கிடைக்கும். எபிரேயர் 10:14, ஏனெனில், அல்லது நான் உங்களுக்கு பத்தாம் வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 10:10 வாசிக்கிறேன். கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம், கவனியுங்கள், ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே மறுபடியும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே தரம் பலியிட்டபடியினாலே அந்த திட்டத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கவனியுங்கள், பரிசுத்தமாக்கப்படுவோம் அல்ல, பட்டிருக்கிறோம். அவர் தன்னை பலியால் செலுத்தினபடியினாலே அந்த சித்தத்தின்படி, அந்த திட்டத்தின்படி, இது தேவ திட்டம், அந்த சித்தத்தின்படி, அந்த திட்டத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். அப்ப கவனியுங்கள், இந்த கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பலிகள் தேவனுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கவில்லை, அவர்கள் மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து கொடுத்த பலியும் அப்படிப்பட்ட பலி என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஏனென்றால் அப்பேற்பட்ட பலி அனுதினமும் செலுத்தப்பட வேண்டும். அன்றியும் எந்த ஆசாரியனும் கவனிங்கள், நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ, கவனிங்கள் வித்தியாசத்தை பாருங்க, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய கிரியை முடிந்தாயிற்று. அனுதினமும் கிரியை செய்கிற காரியம் அல்ல ஆசாரியர்களைப் போல. இவர் ஒரே பலியை செலுத்தி என்ன செய்து விட்டார், எல்லாரையும் விடுதலை ஆக்கி விட்டார். சத்துருவின் மேலே நமக்கு சகல அதிகாரங்களையும் வல்லமையையும் ஏற்கனவே கொடுத்து விட்டார். அதனால்தான் நாங்கள் அவர் மூலமாய் அவருடைய வல்லமை மூலமாய் அவருடைய வார்த்தை மூலமாய் அவருடைய சத்தியத்தின் மூலமாய் சத்துருவை அவருக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் அவர் பிதாவின் வலது பார்க்கத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அப்ப இத சத்துருவை பாதபடி ஆக்கி போடுகிற சகல வல்லமையும் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டாய். ஆனால் நாங்கள் கொடுக்கப்படவில்லை என்று நாங்கள் விசுவாசித்து அதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் என்ன செய்யறாராம், தேவனுடைய இனி அம்முடைய சத்துருக்களை தமதுக்கு பாதபடி ஆக்கு போடும் வரைக்கும் ஆத்து கொண்டிருக்கிறார். அப்ப நாம தான் இந்த வேலையை செய்யணும். இதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கவனிங்கள், வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் அர்சுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அப்ப முன்னாடி பலிகளை செலுத்தி பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், கிரியை செய்தார்கள். ஆனால் இவர் என்றென்றைக்கும் ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். நாம் பூரணமாக்கப்பட்டோம். இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஆனால் இந்த சிந்தை இல்லாமல் நாங்கள் இருக்கும் பொழுதுதான் சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்றாங்க. கவனிங்கள், நீங்கள் ஆளுகை செய்யாவிட்டால், மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில பேசுகிறேன், எந்த காரியத்தையும் நீங்கள் ஆளுகை செய்யாவிட்டால் நீங்கள் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் ஆளுகை செய்யவில்லை என்றால் நீங்கள் ஏற்கனவே ஆளுகை செய்ய பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்ப மிகவும் முக்கியம், நீங்கள் ஆளுகை செய்கிறீர்களா அல்லது ஆளுகை செய்யப்படுகிறீர்களா. நீங்கள் பிசாசை ஆளுகை செய்யாவிட்டால் பிசாசினால் ஆளுகை செய்யப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் சுகயினத்தை ஆளுகை செய்யாவிட்டால் சுகயினம் உங்களை ஆளுகை செய்கிறது என்று அர்த்தம். நீங்கள் தரித்திரத்தை ஆளுகை செய்யாவிட்டால் தரித்திரம் உங்களை ஆளுகை செய்கிறது என்று அர்த்தம். நீங்கள் தோல்வியை ஆளுகை செய்யாவிட்டால் தோல்வி உங்களை ஆளுகை செய்கிறது என்று அர்த்தம். அப்ப இவைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படிக்கு தேவன் எனக்கு சகல அதிகாரங்களையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். நான் முழுமையாய் அநேக பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் சத்துருவை ஜெயிக்க முடியாதபடிக்கு அல்லது எதிர்த்து பேச முடியாதபடிக்கு அல்லது சத்துருவை பிசாசை துரத்த முடியாதபடிக்கு அவர்களுடைய உள்ளத்திலே குற்ற மனச்சாட்சி, நாங்கள் பாவத்திலே இருக்கிறோம், நாங்கள் என்ன செய்யவில்லை, இன்னும் பரிசுத்தமாகவில்லை, இன்னும் நாங்கள் பூரணம் அடையவில்லை என்ற தவறான எண்ணம் தான் எங்களை மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்ய வைக்கிறது. ஆனால் ஒரே பலியினால் நாங்கள் பூரணமானோம், பூரணமாக்கப்பட்டோம். இதை எல்லாவற்றை பார்க்கிலும் கிறிஸ்து இயேசுவே உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அவருடைய பரிசுத்தம் உங்களோடு இருக்கிறது, அவருடைய பலன் உங்களோடு இருக்கிறது, ஆமென். அவருடைய வெற்றி உங்களோடு இருக்கிறது. அப்ப இதை நாங்கள் தியானிக்காமல் நாங்கள் எங்களை தியானிக்கிறோம், எங்களுடைய கிரியை தியானிக்கிறோம். அவருடைய கிரியை தியானிக்கும்படிதான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவுக்கு அவருடைய கிரியை நாங்கள் தியானிக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு தான் அவருடைய கிரியை நம்ம வந்து மேற்கொள்ள முடியும். ஆமென். ஆகவே அவருடைய கிரியைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது அவர் எனக்கு பரிசுத்தமா இருக்கிறார், அவர் எனக்கு பலனா இருக்கிறார், அவர் எனக்கு மீட்பாக இருக்கிறார், அவர் எனக்கு பாதுகாப்பா இருக்கிறார், அவர் என்னுடைய ஆசீர்வாதமா இருக்கிறார். இப்படியாக நான் அவரை தியானிக்கும், அவர் எனக்கு சுகமா இருக்கிறார் என்று தியானிக்கும் பொழுதுதான் பிசாசு என்ன செய்கிறார், ஓடி போகிறான். ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். எபேசியர் 2:4 வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கவனியுங்கள், கிருபையினால், நம்முடைய கிரிகையினால் அல்ல, கிருபையினால் நாங்கள் மீட்கப்பட்டோம். தேவ அன்பினால் நாங்கள் மீட்கப்பட்டோம். ஆனால் தேவனங்களை எப்படி பார்க்கிறார் என்ற வெளிப்பாடு இல்லாதபடியினால் நாங்கள் எங்களையே எப்படி பார்க்கிறோம், மிகவும் கேவலமாக, மிகவும் இழிவாக, மிகவும் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக நாங்கள் எண்ணுகிறோம். ஆனால் தேவன் எங்களை குறித்து எப்பேற்பட்ட மேன்மையான தீர்மானம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், எங்களை வெளியேற பெற்றவர்கள் என்று அவர் கண்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று எங்களை எப்படி பார்க்கிறாராம், வெளியேறப்பெற்ற முத்துக்களாய் அவர் கண்டு அவர் எப்படி பார்க்கிறார், முத்துக்களாய் பார்க்கிறார். ஆமென். ஆனா அநேக வேளைகளிலே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்கல்ல, நம்ம பாவிகளாய் பாருங்கள், நீங்கள் பாவிகள், நீங்கள் படும் பெரும் பாவிகள். ஆனால் தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார், வெளியேறப்பெற்ற முத்துக்களாய் பார்க்கிறார். ஆமென். அப்ப தேவன் நம்மை பார்க்கிறதுக்கும் நாமே நம்மை பார்க்கிறதுக்கும் சரியான வித்தியாசம் உண்டு. தேவன் கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று பார்க்கிறார். ஆனால் கிதியோன், நான் எளியவன் எனும் எளியவன், நான் சிறியவன் எனும் சிறியவன் என்று தன்னை பார்க்கிறார். அப்ப இதனால் தான் தேவன் செய்து முடித்தவைகளை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய எண்ணங்களே அவர் செய்து முடித்தவைகளை பெறாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிறது. அவர் எப்படி நம்மை பார்க்கிறாரோ அப்படி நாங்கள் பார்க்க ஆரம்பித்து விடுவோமானால் நிச்சயமாக எல்லா விதத்திலும் வெற்றி சிறந்தவர்களாய் நாங்கள் இருப்போம். அதைத்தான் தேவன் விரும்புகிறார், அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். இந்த எபேசியர்லே 10 நாங்கள் வாசிக்கும் பொழுது, ஆகையினால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். தீங்கு நாள், தீங்கான காரியங்கள், வேதனையான காரியங்கள், துன்பமான காரியங்கள், சுகயினங்கள், பில்லிசூனியங்கள், கட்டு, இவைகளை அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். நீங்கள் எதிர்க்கவும். சகலத்தையும் செய்து முடித்தவர்களா என்றால் சகலத்திலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, பலன் உள்ளவர்களாகும்படிக்கு, வல்லமை உள்ளவர்களாகும்படிக்கு, ஜெயிக்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தையும் தேவனுடைய சகல வல்லமையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப தேவன் ஏற்கனவே ப்ரொவைட் பண்ணி விட்டார், ஏற்கனவே கொடுத்து விட்டார், அதன்படி செயல்படுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் அதன்படி செயல்படுங்கள். கொடுக்கப்பட்டதை விசுவாசித்து எடுத்து பயன்படுத்துங்கள் என்று சொன்னால், நாங்கள் இன்னும் இது கிடைக்கவில்லை, இன்னும் இது நடக்கவில்லை என்று எண்ணி அதற்காக அழுது குளறி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் செய்து முடித்தார் என்ற சிந்தையின்படி நாங்கள் கிரிகை செய்ய வேண்டும். கவனியுங்கள், இங்கே பார்க்கிறோம், கிறிஸ்துவனுடைய கூட உயிர்ப்பித்தார். அப்ப நாங்கள் மரணத்தில் இல்லை, மரணம் நம்மை மேற்கொள்ள முடியாது. எங்களுடைய சரீரத்திலே சுகயீனம் என்னும் மரணம், வேதனை என்னும் மரணம், துன்பம் என்னும் மரணம், போராட்டம் என்னும் மரணம், அவமானம் என்னும் இவைகள் எல்லாம் வர முடியாது. ஏனென்றால் நாங்கள் இவைகளில் இருந்து மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் இதை நம்பவில்லை. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். ஆமென். அப்ப கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் என்றால், கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்படும் பொழுது நாமும் அவருக்குள்ளே புதிதாக உயிர்ப்பிக்கப்பட்டோம், புதியவர்களாக பிறப்பிக்கப்பட்டோம். ஆகவேதான் 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார், எல்லாம் புதிதாய். எல்லாம் கவனிங். ஆமென். அப்ப எல்லாம் புதிதாகி விட்டது என்ற எண்ணம் இன்னும் வரவில்லை, என்ற விசுவாசம் இன்னும் வரவில்லை. விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள், அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, கவனியுங்கள், அவரோடு கூட எழுப்பி விட்டார், புதுப்பித்து விட்டார், புதியவர்கள் ஆக்கிவிட்டார். அவரோடு கூட நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இதை நாம விசுவாசிக்கணும். நாங்கள் விசுவாசித்தால் தான் தேவனுடைய வல்லமை நம்மை மேற்கொண்டு அப்படியே இந்த வசனம் சொல்லுகிறது போல கிரியை நடப்பிக்கும். அது எப்படி பிரதர், அது எப்படி நாங்கள் நம்புறது, அது அவரோடு கூட ஒரு நாளைக்கு இருப்போம், ஆனா இப்ப அப்படி இல்லை பிரதர் என்று நாங்கள் நினைத்தால், வேதம் என்ன சொல்லும் என்றால், நம்மை பார்த்து உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்காக கிடவு. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். செய்தார் என்றா முடிந்து போய்விட்டது. இதைத்தான் தியானிக்க வேண்டும். நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஆமென். கிருபையினாலே, கவனியுங்கள், இது நம்முடைய கிரியை அல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனால் இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய. ஏன் நாங்க இன்னும் வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவில்லை என்றால், நாங்கள் கிரியை செய்து பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம். கிரியை செய்து ஆவிக்குரிய மனுஷனிடத்திலே தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து ஆவிக்குரிய மனுஷனை புதிதாக்கி விட்டார். ஆனால் நாங்கள் மாமிச கிரியை செய்து அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம். இங்கதான் ப்ராப்ளம். நாங்கள் மாமிச கிரியை செய்து ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக விசுவாசித்தால் ஆவிக்குரிய காரியங்கள் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். இதைத்தான் தேவன் சொல்லுகிறார், கவனியுங்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. கவனியுங்கள், விசுவாசத்தை கொண்டு, எங்களுடைய கிரியையினால் அல்ல. இப்ப ஒரு ஆளுக்காக ஜெபியுங்கள் பிரதர் என்று சொன்னா கூட நாம என்ன செய்வோம் என்றா, ஒரு நாள் தான் நான் உபவாசம் இருந்துட்டு வர்றேன், ஒரு 3 நாள் உபவாசம் இருந்துட்டு வந்து இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன் என்று நாங்கள் நினைப்போமானால் இது நம்முடைய கிரியை. ஆனால் இயேசு செய்து முடித்தபடியினால், அவர் என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால், நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறபடியினால், நான் அவருடைய வார்த்தையை பேசும் பொழுது, அவருடைய சத்தியத்தை பேசும் பொழுது, அவருடைய வல்லமை கடந்து போய் இந்த வெற்றியை, இந்த சுகத்தை, அதிசயங்களை, அற்புதங்களை என்ன செய்கிறது, செய்கிறது. ஆமென். கடந்த நாட்களிலே ஒரு சகோதரி இன்னொரு சகோதரனுக்காக ஜெபிக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அவருக்கு கையிலே அசிட் அசிட் ஊத்தப்பட்டு கை வந்து என்ன ஆயிட்டு எல்லாமே படுதா போயிருக்கு. ஆகவே அதற்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். நான் ஜெபித்தேன், அந்த கை மறுபடியும் பூரண சுகமாக வேண்டும், பூரணமாய் ரீஸ்டோர் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்த பொழுது லாஸ்ட் வீக்ல எனக்கு சாட்சி சொன்னார்கள், அந்த கை மறுபடியும் என்ன செய்கிறது ரீஸ்டோர் பண்ணப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாக சாட்சி சொன்னார்கள். ஆகவே பிரியமானவர்களே, இவை எல்லாவற்றையும் தேவன் செய்து முடித்தார். அப்படி கேட்கும் பொழுது, அப்படியா, சரி நான் ஒரு வீக் நான் ஜெபம் உபாசம் இருந்து விட்டு வருகிறேன் என்று சொன்னால், அப்படி அல்ல. இயேசுவினிடத்திலே வந்தவர்களுக்கு உடனடியாக அந்த சமயத்திலே அப்போஸ்தலர்களிடத்துக்கு இடத்தில் வந்தவர்களுக்கு உடனடியாக அதே நேரத்திலே அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள்ளே கிறிஸ்து இயேசு இருக்கிறார் என்று விசுவாசித்தார். பேதுருவை கவனியங்கள் என்ன சொல்லுகிறான், அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம், அவன் சொல்லுகிறான், பொன்னும் வள்ளியும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் எனக்குள் இருக்கிறதை உனக்கு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று கட்டளை எழுது கவனி. அப்ப எனக்குள்ளே தேவன் இருக்கிறார், எனக்குள்ளே தேவ வல்லமை இருக்கிறது என்று அவர்கள் விசுவாசித்தார். ஆனால் நாங்களோ இன்றைக்கு எங்கேயோ இருக்கிறது என்று விசுவாசித்து அழுது குளறி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ முறை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்திருக்கிறேன், நாங்கள் தேடுகிற எல்லா ஆசீர்வாதமும் எல்லா விடுதலையும் வானத்திலும் அல்ல, அல்லது சமுத்திரங்களுக்கு அந்த புறத்திலும் அல்ல, உபாகமம் 30 அல்லது ரோமர் 10 இதிலே வாசித்துப்பார், இவைகள் அங்கே அல்ல, உங்களுடைய இதயத்திலும் வாயிலும் இருக்கிறது. நீங்கள் இதயத்தில் விசுவாசித்து வாயிலே பேசினால் அவைகள் மேற்கொள்ளும். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆகவே முழுமையாய் நாங்கள் மீட்கப்பட்டோம், புதிதாக்கப்பட்டோம், தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டோம் என்ற சிந்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். பிசாசு இல்லை இல்லை நீ பாவி என்று சொல்ல அதை அனுமதிக்க கூடாது. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் எனக்காக முழு கிரியமும் செய்து ஒரே பரியினால் என்றென்றும் என்னை பூரணப்படுத்தி இருக்கிறார். இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களுடைய கிரியையினால் உண்டானதல்ல, நீங்கள் அழுது குளறி கண்ணீர் வடித்ததனால் உண்டானதல்ல, அதிகமா உபவாசம் இருந்து ஜபித்தனால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு நான் அதிகமாய் ஜபித்தபடியினால் பெற்றுக்கொண்டேன், அதிகமாய் உபவாசம் இருந்தபடியினால் இவைகள் எல்லாம் என் மூலமாய் நடக்கிறது என்று ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. ஆமென். அப்ப இதை அறிந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். எந்த காரியமும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, அல்லது நீங்கள் இதை செய்தால்தான் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுமானால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அநேக வேளைகளிலே அதை ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் என்ன செய்கிறோம், கிரிய நடப்பிக்கிறோம். அது எவ்வளவோ தவறு. அதனால் தான் நாங்கள் ஜபிக்கிற ஜபங்களுக்கு பதிலை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம். கவனியுங்கள், கொலோசியர் 13:14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி, பாவம் இருளின் அதிகாரம், இதில் இருந்து நம்மை விடுதலையாக்கிட்டார். தாபம் இருளின் அதிகாரம், தடைகள், தாமதங்கள், பற்றாக்குறைகள், இவைகள் எல்லாம் இருளின் அடையாளம், இருளின் அதிகாரம். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி அமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற, அப்ப இப்ப எங்கே இருக்கிறோம், உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டா இருக்கிறது. இதெப்படி நாம சாதாரணமா வாசிக்கிறோம், பிரியமா பாவ மன்னிப்பு கிடைச்சிட்டு என்று நாம சொல்றோம். ஆனால் பாவ மன்னிப்பு எனக்கு கிடைத்திருக்குமானால் நான் பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். பாவ மன்னிப்பு எனக்கு கிடைத்திருக்குமானால் மறுபடியும் பிதாவினுடைய சகல சொத்துக்கும், சகல அதிகாரங்களுக்கும், சகல வல்லமைக்கும், உரியவனாயிருக்கிறேன், பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டு இருப்பேனானால் நான் மறுபடியும் ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன், தேவ உறவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். ஆமென். இழந்து போனவைகள் எல்லாவற்றையும் நான் திரும்பவும் மீட்டு கொண்டேன். ஆமென். அப்படியான சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் என்ன செய்து விட்டோம், வந்து விட்டோம். ஆனால் அதை விசுவாசிக்கிறோமா, அல்லது இன்னும் அழுதுக்குள்ளாரி பாவிகள் ஆண்டவரே, நாங்கள் படுபாவிகள் ஆண்டவரே என்று நான் சொல்வேனானால் அவர் செய்து முடித்ததை நான் இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. அப்ப மறுபடியும் என்னை பாவியாக நான் எண்ணிக்கொள்வேனானால் நான் எப்படி மீட்கப்படுவேன், எதை வைத்து தேவனால் மீட்க என்னை மீட்க முடியும்? ஏனென்றால் அவர் என்னை அவருடைய இரத்தத்தினால் கழிவு பூரணமாக்கி விட்டார் என்பதை நான் இன்னும் விசுவாசிக்காவிட்டார் நான் எப்பொழுது நான் அதை பெற்றுக்கொள்வேன்? அவர் சொல்லுகிறார், அவர் செய்து முடித்து விட்டார் என்று சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். ஆனால் நாம சொல்லுகிறோம் இல்லை, முடியவில்லை என்று சொல்லுகிறோம். அப்ப எது உண்மை, எது சத்தியம், எது பொய்? அப்ப ஏன் நாங்கள் பொய்யை நம்புகிறோம்? ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கீதுபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப நமக்கு கிடைத்தது என்ன? நித்திய ஜீவன். மரித்து போகிற ஜீவன் அல்ல, இழந்து போகிற ஜீவன் அல்ல, எங்களுக்கு கொடுக்கப்பட்டது நித்திய ஜீவன். Romans 22 இப்படியாக சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள், இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது அப்படியே நம்புங்கள். வாசிக்கும் பொழுது, வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்படியே நம்புங்கள், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால், தேவனுடைய பிள்ளைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இது கிடைத்து விட்டது, இது எங்களுடைய பலன், என்னுடைய சொத்து, என்னுடைய ரைட்ஸ். முடிவோ நித்திய ஜீவன், அதனுடைய பிரதிபலன். இதை நான் விசுவாசிக்கும் பொழுது அதனுடைய பிரதிபலன் நித்திய ஜீவன், பாரிபூர்ண விடுதலை. ஆமென். இப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களா இருக்க வேண்டும். நான் முழுமையாக மீட்கப்பட்டேன், முழுமையாக தேவன் என்னை மீட்டுக் கொண்டார். இப்பொழுது நான் இருளின் ராஜ்யத்தில் அல்ல, குமாரனுடைய ராஜ்யத்திலே இருக்கிறேன். அவர் அவரோடு கூட என்னை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட என்னை உட்கார பண்ணுவார் அல்ல, பண்ணி இருக்கிறார். ஆமென். அதை விசுவாசிப்போம், அதிலே நிலைத்திருப்போம். ஆமென். அப்பொழுது நிச்சயமாய் சத்துருடைய கிரியைகள் நிர்மூலமாக்கப்படும், விலக்கி போகும், விடுதலையாக்கப்படும். ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். வெச்சனியம் என்னும் தலைச்சிறால் இது தேவனுடைய வல்லமை, இது தேவனுடைய சர்வாயுதம். ஆகவே நாங்கள் பரிபூர்ணமாய் மீட்கப்பட்டோம், தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டோம். இப்பொழுதோ நாங்கள் அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறோம் என்பது சத்தியம். ஆகவே இவைகளை தியானிக்க எங்களுக்கு அதிகமாக உதவி செய்யும். நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறோம், உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். இப்பொழுதோ இருளின் ராஜ்யத்தில் அல்ல, அதிலிருந்து முழுமையாக ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம். இப்பொழுது உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஆமென். ஆகவே உம்முடைய ராஜ்யம் எங்களை மேற்கொண்டதற்காக நன்றி. உம்முடைய சித்தம் அனுதினமும் செய்யப்படட்டும். மாத்திரமல்ல, நீர் அனுமதிக்காது எதுவும் எங்களுடைய சரீரத்திலே இருக்கக்கூடாது, ஆவியிலே சிந்தையிலே சரீரத்திலே இருக்கக்கூடாது. வெளியே ரெண்டு கட்டளை இடுகிறேன், கொண்டு வந்த இருளின் ராஜ்யத்தின் கிரிகள் நிர்மூலமாக உம்முடைய ராஜ்யம் மேற்கொள்ளட்டும், உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். இயேசுவின் இணையத்தை நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்டோம் என்றது விசுவாசத்தோடு கர்த்தர் விசுவாசத்திலே வெற்றிக்கப்பட்ட கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் தந்த எல்லா காரியங்களையும் விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசம் நம்முடைய காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் இந்த வார்த்தைகளை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தரை சித்தமானால் இதே வேளையிலே நாளை நாளே சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: ஆமேன். ஆமேன்.
1: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அஞ்சனி சொல்லி அப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும்
2: ஒப்புரவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக வேதாகம மாற்றுவதும் மோதிரம் மாற்றிக்கொள்வதும் இந்த வாட்ச் மாற்றிக்கொள்வதையும் பெந்தேகோஸ்தே சபையினுடைய வழக்கமாக பல இடங்களிலும் பயன்படுத்தி கொண்டிருக்க இன்றைய காலகட்டத்திலும் அது நடைமுறைக்கு இருக்கிறது. ஆனால் அன்றைய பெர்கமுனுடைய காலத்துல ஒரு குடும்பத்தில் நிச்சயதார்த்தமாகும் என்று சொன்னால் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு அடையாளமாக அங்கே அந்த வெண்மை என்ற கல் இருக்குது பாத்தீங்களா, அவங்களுடைய பெருமை. வெண்மை என்பது அவங்களுடைய பெருமை, அவங்களோட பெருமையை காட்டுறது, அவங்களோட உயர்ந்த அந்தஸ்தை காட்டுறது அந்த வெண்மை நிற கல். அந்த வெண்மை நிற கல் என்ன பண்ணுவாங்கன்னா என்கேஜ்மெண்ட்ல கொண்டு வந்து அந்த அதாவது அந்த நிச்சயதார்த்த உடன்படிக்கை அடையாளமாக அந்த கல்லை மாற்றி கொள்வார்கள். அந்த கல்லில் பெயர் எழுதுவார்கள். எப்படி மோதிரத்துல பெயர் எழுதுறமோ அது போல அந்த கல்லை அந்த வந்து திருமண நிச்சயதார்த்தத்துல மாற்றிக்கொள்வார்கள். அப்போ அந்த அந்த திருமண நிச்சயதார்த்தத்துல அந்த வெள்ளை நிற கல், வெண்மையான கல், அந்த பெருமைக்குரிய கல்லை மாற்றிக்கொள்வதுல அதுதான் வந்து அந்த நிச்சயதார்த்தத்தினுடைய ஹைலைட்டா இருக்கும். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அதை நீ கல்யாண நிச்சயதார்த்தத்தை போய் பாக்குறீங்கல்ல, அது உங்களுடைய வழக்கமா வச்சிருக்கிறீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்லு, அந்த கல்லுக்கு இணையா நான் ஒரு வெள்ளை கல்லை கொடுக்குறேன், அது உலகத்தை ஜெயித்துவா, அது வந்து உனக்கு திருமணத்துல இணையறதுக்கு அடையாளமா கொடுக்கப்படுகிற கல், நீ பரலோகத்திற்கு வருவதற்கு அடையாளமாக நான் உனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கல்லாய் நான் கொடுக்கிறேன். பரலோகத்துல ஒரு கல்யாணம் இருக்கு, புரியுதுங்களா, அது பெரிய சப்ஜெக்ட். ஆண்டவருடைய கல்யாணம் நடக்குது, நடக்க போகிறது. அதனாலதான் சபைக்கு மணவாட்டியின் பேர் வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, மணவாளன். மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபைன்னு இருக்குது. அந்த பெண்ணுக்கு இணையாய் சபையை கத்த சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீக்கு இணையாக சபையை சொல்லுகிறார். கவனிங்க, அப்ப இந்த சபையும் ஆண்டவரும் இணைக்கப்படு திருமணத்துல இணைக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குது. இந்த என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அடையாளமா இந்த உலகத்துல கொடுக்கிற கல்லு மாதிரி நான் பரலோகத்துல உனக்கு ஒரு கல் வச்சிருக்கிறேன். பரலோகத்துல ஒரு கல், ஆவிக்குரிய கல், இந்த என்கேஜ்மெண்ட் கல், நிச்சயதத்துக்கு அடையாளமே கொடுக்கப்படுகிற வெண்மை கண்ணுடைய உடன்படிக்கை. அது உடன்படிக்கை, நீ நிச்சயமா வந்துருவ, நீ நிச்சயமா நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அடையாளம் தான் அந்த வெண்மை கல். எட்டாவது காரியம், கர்த்தருடைய நாமத்துக்கு மேலாவதாக, வெள்ளை கல் எதுக்கு தெரியுமா கொடுக்கப்படும்? எட்டாவது காரியம், ராஜாக்கள், உயர்ந்த ராஜாக்கள், அரச பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விருந்து வைப்பாங்க. அந்த அரச பதவி விருந்துல சர்வசாதாரணமா யாரும் கலந்துக்க முடியாது. உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க அந்த அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த ராஜ விருந்துல பங்கெடுக்க முடியும். அந்த ராஜ விருந்துல அவங்க பங்கெடுக்க முடியும். ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுப்பாங்க. அதுல கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு எப்படி இன்விடேஷன் கொடுப்பாங்கன்னா, ஒரு விலை உயர்ந்த வெண்மை கல்லை. பெர்கமூன் காலத்துல அந்த வெள்ளை கல் தான் அவங்களுடைய பெருமை, அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய எல்லாமே. அந்த வெண்மை கல்லை என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ஒரு பெயர் எழுதி, இந்த நாளில் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் வீட்டிலே போய் அழைப்பை கொடுத்து விட்டு வரும் பொழுது அந்த வெண்மை நிற கல்லை வைத்து கொண்டு அவர்கள் அங்கே உள்ளே அரச குடும்பத்தில் நடக்கிற ராஜ உபசரிப்பு, நடக்கிற ராஜ விருந்துல உபசரிப்புல கலந்து கொள்றதுக்கு உள்ள போகணும்னா அந்த விலை உயர்ந்த வெண்மை கல் இல்லைன்னா உள்ள போக முடியாது. அது பெர்கமு சபையின் காலத்தில் இருந்த நடைமுறையில் இருந்த வழக்கம், நடைமுறையில் இருந்த. நான் இப்ப சொன்ன எட்டு காரியமும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நடைமுறையில் இருந்தது. சரித்திரத்தை படிச்சு பாருங்க,

கர்த்தர் சொல்றாரு, ஒரு வெட்டிங் செரமனி பரலோகத்துல இருக்கு. அந்த பரலோகத்துல மனவாட்டியாம் சபையை மனவாளனான் இயேசு இணைத்துக் கொள்ளுகிற ஆவியானவருடைய கல்யாணம் இருக்கிறது, ஆண்டவருடைய கல்யாணம் இருக்கிறது. அந்த கல்யாணத்துல பங்கெடுப்பதற்கு, அந்த கல்யாணத்துக்குள் வருவதற்கு, அந்த கல்யாண விருந்தில் சேர்ந்து கொள்வதற்கு சாதாரணமாக யாராலையும் உள்ள வர முடியாது. இந்த உலகத்தில் பட்டணத்தில் எப்படி ஒரு கல்யாணத்துக்கு ராஜ விருந்து போகிறதுக்கு ஒரு கல் இருந்தால், வெண்மை கல் இருந்தால் தான் உள்ள போக முடியும் ஒரு சட்டம் இருக்கிறதோ, அதுபோல நானும் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன். உடன்படிக்கை பண்ணின பார்த்தீங்கன்னா ஒரு கல், அந்த கல்லோடு சேர்ந்து இன்னும் உனக்கு அந்த பரலோகத்துக்குள் வருவதற்கு, பரலோக ராஜ்யத்துக்குள் வருவதற்கு ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல்லை பெற்றுக்கொள். அந்த கல்லை நீ பெற்றுக்கொண்டால் நீ பரலோகத்துக்கு வந்து விடலாம். அந்த கல்லை நீ பெற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் சிங்காசனத்தை பார்க்கலாம், குமாரனை பார்க்கலாம், பரிசுத்தாவியானவரை பார்க்கலாம், ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ பார்க்கலாம். அதுதான் சொல்லப்படுகிற கர்த்தர் நாமத்திற்கு மேலாவது அந்த கல்யாண விருந்து, ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன், ஸ்பெஷல் இன்விடேஷன், ஸ்பெஷல் இன்விடேஷன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், பெருகம்பு சபைக்கு உனக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் வச்சிருக்கிறேன். இந்த உலகத்தை ஜெயித்து வா, விக்கிரகத்தின் வல்லமைகளுக்கு ஜெயித்து வா, வேசித்தனத்துக்கு ஜெயித்து வா, கள்ள உபதேசத்துக்கு ஜெயித்து வா, வலு சர்ப்பத்தின் வல்லமைகளுக்கு ஜெயித்து வா. பெருகம்புவினுடைய அந்த அந்த அந்த அந்த தந்திரமான சத்தியம், சத்தியம் என்கிற பேரில் வந்த விக்கிரக கிரியைகளிலிருந்து விலகி வா. நீங்கள் விலகி வந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் ஒரு கல் உங்களுக்காக கொடுக்கப்படும். இந்த கல்லை பெற்றுக்கொண்டால் விடுதலையாவாய், போஷிக்கப்படுவாய். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நியாயத்தீர்ப்பில், நீ நியாயத்தீர்ப்பில் நீ நியாயந்தீர்க்கப்பட்டு நீ ஜெயிக்கப்படுவாய். நான்காவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ யுவர் த சாம்பியன் என்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி நீ சாம்பியன் ஆவாய். ஐந்தாவது சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆறாவதாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆறாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு உள்ளே வருவதற்கு நான் உனக்கு ஒரு பாஸ்போர்ட் விசாவை போல நான் உனக்கு உள்ளே வருவதற்கு ஒரு அனுமதி சீட்டை நான் கொடுக்கிறேன். பரலோகம் வருவதற்கு ஒரு என்ட்ரி பாஸ் நான் கொடுக்கிறேன். ஏழாவது, பரலோகத்துக்கு வருவதற்கு உன்னை உடன்படிக்கை பண்ணுகிறேன், உடன்படிக்கை பண்ணுகிறேன். எட்டாவதாக, உடன்படிக்கைப்பட்ட உன்னை அந்த திருமணத்தில் நான் இணைத்துக் கொள்ளுகிறேன். அங்கே சந்தோஷம் உண்டு, அங்கே மகிழ்ச்சி உண்டு. விலையேற பெற்ற விருந்திலே பங்கெடுப்பதற்குத்தான் இந்த பூமியிலே பாடுகள், நிந்தைகள், கஷ்டங்கள். அதனாலதான் சொல்றாங்க, நான் எல்லாத்தையும் பூமியிலே அனுபவிச்சுக்கிறேன், எனக்கு அங்க வேண்டான்னு சொல்றாங்க. சத்தியம் அப்படித்தான் இருக்குது, பரலோகமே பூமி தான், இங்கதான் நமக்கு அனுபவிக்க கொடுப்போம், இங்கேயே அனுபவிப்போம்னு சொல்றாங்க. அப்படி அல்ல, சத்தியம் அங்கவா, ஜெயித்து வா. உனக்கு உன்னை சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் நீ ஜெயித்து வா. இந்த எட்டு விதமான ஆசீர்வாதங்களையும், உலகம் கொடுக்கிற எட்டு விதமான ஆசீர்வாதத்தை விட நிரந்தரமான மகிமையான பரலோகத்துக்கு வருவதற்கான அடையாளத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று இந்த பெருகம்புவுக்கு சொல்லி கர்த்த தைரியப்படுத்துகிறார். இறுதியாக நான் சொல்லி முடிக்கிறேன், என்னவென்று கேட்டால், இந்த கல் எதற்கு அடையாளம் என்றால், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ எதற்கும் பயப்படா, எதற்கும் பயப்படாத, எதற்கும் பயப்படாத. நான் சொல்றேன், நான் உன்னோட இருக்கேன், எதற்கும் பயப்படாத. நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன், உன் குடும்பத்தை பாதுகாத்துக்கிறேன், உன் ஊழியத்தை பாதுகாத்துக்கிறேன், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதுகாக்கிற என் செக்யூர்ல, என் கட்டுப்பாட்டுக்கள் நான் உன்னை வச்சுக்கிறேங்கிற அடையாளம் தான் அந்த வெண்மை நிற கல். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம், ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னை கைவிடாத இருமாண்டவரே, என்ன நிந்தை வந்தாலும் என்னை கைவிடாத இருமாண்டவரே. இந்த உலகத்தில் நான் சாதிக்க பிறந்திருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் மேல் என்பதுதான் இந்த பெருகம்பு உலகத்தை காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் உலகம் உள்ள வந்துருச்சு. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, ஆவிக்குரிய காரியத்துல என்ன சொல்லிட்டே இருப்பாங்கப்பா, அது நமக்கு நடக்காதுப்பா, பரலோகமா நமக்கு வாய்ப்பு இல்ல, போகுமான்னு தெரியாதுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, அடுத்த வாரத்தை நம்ம பார்க்க போறோம், இது எப்படி சாத்தியம், அவர்களை இதை ஜெயிக்க முடியாதபடி எப்படி அதை நெருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். நம்முடைய கண்கள் திறக்கப்படும், அவனுடைய மாம்ச கிரியலகத்தை உடைத்தா, நாமும் மாம்சக்கிரிகளை உடைத்து உலக ஆசைகளுக்கு வெறுத்து உன்னதருடைய சித்தத்தை

0: நிறைவேற்றுவதற்கு கரம் கோர்த்து அவர்கள் நம்பிக்கைக்குரிய விசுவாசிகளாய் ஊழியனாய் நிற்க கிருப தருவாராக. ஜெபிக்கலாமா? மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்துக்காய் நன்றி. எங்களோடு பேசின நல்ல வேத தியானத்துக்காய் நன்றி. உலகம் கொடுக்கிற ஆண்டவரே, சோத்ரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நிரந்தரம் இல்லாத காரியங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், நிரந்தரம் இல்லாத உலகம் அழிந்து போகிற பொருட்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், அழிந்து கொண்டிருக்கிற கர்த்தாவி சோத்ரம் மேன்மைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் தன் பக்கம் திருப்பும்படியாக, பரலோகத்துக்கு நேராய் திருப்பும்படியாக, சத்தியத்துக்கு நேராய் திருப்பும்படியாக, பரிசுத்தத்துக்கு நேராய் திருப்பும்படியாக, ஆராதனைக்கு நேராய் திருப்பும்படியாக, அர்ப்பணிப்புக்கு நேராய் திருப்பும்படியாக, இந்த சத்தம் இதற்கு சங்கமம் வானொலி மூலமாக, அண்டர் வலைதளத்தின் மூலமாக ஆண்டவரே இந்த சத்தம் துணிக்கப்படுகிறது. எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த குடும்பங்கள் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்கள் மனம் திரும்புவார்களாக, அவர்கள் மனம் திரும்புவார்களாக. உலகத்தினுடைய கிரியைகளுக்கு ஒத்து போகாதபடி சர்வ வல்லவருடைய சித்தத்துக்கு தங்களை விட்டுக் கொடுக்கிற ஒரு கூட்டமாய் எழும்பட்டும் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை இனியும் கேட்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த சங்கமம் ஊழியம் வளரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்களோட குடும்பங்கள், நம்மளோட பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நிச்சயம் உண்டு, எங்களுக்கு ஒரு உடன்படிக்கையின் ஒரு கல் உண்டு. எங்களுக்கு ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை அந்த கல்யாணத்தில் நாங்கள் பங்கெடுத்து நானும் ஒரு பங்காளனாய் இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு கல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த நிச்சயத்தோடு கூட சந்தோஷமாய் நாங்கள் உடைய சமூகத்தில் நிற்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆலயம் செய்யும் துதிகன மகிமையாவற்றின் நீர் எடுத்துக்கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: அருமையான ஒரு வெளிப்பாடு, இதுவரை நான் கேட்காத வெளிப்பாடு. இந்த பெர்கமு சமையல எட்டு காரியங்களை சொன்னீர்கள், அது சரி. ஆனால் அந்த எட்டு காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள், அதுதான் அங்கே ஒரு பியூட்டி. நாங்கள் உலகத்தில் பெர்கமு எட்டு காரியங்கள் இருக்கு, அந்த எட்டு காரியங்களையும் இந்த ஆவிக்குரிய காரியங்களா மாற்றி சொன்னீங்களே, அதுதான் இங்க மிக மிக முக்கியமான இருக்க வேண்டிய காரணம். அருமையான ஒரு செய்தி. இந்த செய்தி 97 ரேடியோல போய் கொண்டிருக்கிற உலகம் முழுக்க கேட்டிருக்கிறார்கள். கண்டு இந்த பெர்கமு சபை என்றால் என்ன, அந்த வெள்ளக்கல் அந்த மறைவான மண்ணா என்றால் என்ன, வெண்மையான குறிக்கல் என்றால் என்ன என்பதை ஆழமான சத்தியத்தை எல்லோரும் கற்றுக்கொண்டோம் உண்டு. இந்த சத்தியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லலாம், அல்லது மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை அனுப்பலாம், அப்படியாக செய்யலாம். கத்தவங்களையும் எட்டு காரியங்களையும் அதற்கெதிராக ஆவுக்குரிய அர்த்தங்களை விளக்கத்தை கொடுத்த மிக மிக மிக ஆசிரியமா வந்து கத்தர் அந்த மகனை குடும்பங்களையும் ஆசிரியப்பாராங்க. ஆமேன். அடுத்த செவ்வாய்க்கிழமை தொடரும்.
2: நாங்கள் எங்களுடைய தேவனை முழு இதயத்தோடு தேட வேண்டும். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையில மறிக்க வைத்து எங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டீர். பிள்ளைகளாக நாங்கள் உம்மிடத்துல வருகிறோம். ஆவியானவரே, இன்று ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மதங்களில வாழுகிற மக்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவர்களும் இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை அறிந்து, இயேசு மூலமாக அந்த மெய்யான தேவனை அறிந்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. நீர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன். எந்த மத இன மக்களையும் நீர்தான் படைத்தவர் என்பதை அந்த மக்கள் மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உம்முடைய அன்பின் கட்டளையை எங்களுக்கு தருகிறீர். அவர்கள் மேல அன்பு கூறும்படியான கட்டளையை தருகிறீர். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் முழு இருதயத்தோடு உம்மை தேடி கண்டுகொள்ள அந்த மெய்யான ஒன்றானவை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் கண்டுகொள்ள நீர் உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றானமை தேவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமேன். யாத்திராகமம் 20:3 சொல்லுகிறது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பாருங்கள், தேவனுடைய 10 கட்டளைகளில பிரதானமான கட்டளை, நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த மெய்யான தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். வேறு தேவர்களை, உருவங்களை, இதுகளை உருவாக்க வேண்டாம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். மேலே வானத்தின் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ இவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், பல இன்றைக்கு இந்த மத வழிபாடுகள் உள்ள மக்கள், விக்கிரக ஆராதனை உள்ள மக்கள் மெதுவாக பெருமைப்பட்டு கொள்வார்கள். என்னுடைய மதம் ஆதி காலத்தில் இருந்த மதம். அது உண்மைதான், ஆபிரகாம் காலத்தில இந்த மத வழிபாடுகள் இருந்ததை வேதாகம எடுத்து காட்டுகிறது. இப்படியான மத வழிபாடுகளில இருந்துதான் ஆபிரகாமை, ஆபிராம் தாய் வைத்த பெயர் ஆபிராம், அந்த மகனை தேவன் பிரித்தெடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இந்த மத வழிபாடுகள் உள்ள பல குடும்பங்களில் இருந்து ஒருவரை இருவரை இப்படியாக தேவன் இன்றைக்கும் பிரித்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். மதங்கள் நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. தவறான வழிபாடுகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாருங்கள், மதங்கள் எல்லாம் வெளிப்புறமாகத்தான் கடவுளை தேடுகின்றன. அவர்களுடைய மூதாதையர்கள் உருவாக்கின தெய்வங்களை வெளிப்புறமாக சரீர பிரகாரமாக தொட்டு கும்பிடுவார்கள். இப்படியாக ஏதாவது ஒரு காரியத்தை மதங்களுக்கு செய்வார்கள். பாருங்கள், இந்த முகமதியர் கூட ஒரு 5-6 காரியங்கள் செய்துவிட வேண்டும். அந்த மக்காவுக்கு ஒரு முறையாவது அவர்கள் போய்விட வேண்டும். பாருங்கள், மெய்யான தேவன் அங்கு இல்லை. அந்த நாட்டில பைபிளை வைத்துக் கொள்ளக் கூடாது. பைபிள் வைத்திருப்பார்களாக இருந்தால் அவர்களை கொலை செய்து விடுவார்கள். அப்படியான ஒரு தவறான சட்டத்தை அந்த சவுதி அரேபியால கடைபிடிக்கிறார்கள். பாருங்கள், நாங்கள் ஒன்றான மெய்தேவனை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ நாடுகள் தவறு செய்கின்றது. பாருங்கள், அவர்கள் எல்லா மதங்களை தங்களுடைய நாடுகளுக்கு கிறிஸ்தவ நாடுகளுக்குள்ள ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஃப்ரீடம் என்ற ஒரு காரியத்துக்குடாக இந்த ஆதியிலே இந்த ஒவ்வொரு கிறிஸ்தவ நாடுகளும் தேவனுடைய வார்த்தையை சிறு வயதிலிருந்து கற்று பள்ளி பாடசாலைகளிலே அந்த தேவனை, இந்த மெய்யான தேவனை அறிவித்து வாழ்ந்தார்கள். ஆனால் பலர் இன்றைக்கு அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். இன்றைக்கு பலவிதமான மதங்களை கப்பல் மூலமாக அந்த உருவங்களை சிற்பங்களை கொண்டு வந்து இன்றைக்கு கிறிஸ்தவ நாடுகளில பாருங்கள் அங்கும் அந்த மதங்கள் பரவி இருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது யோசுவா 24:1 பார்க்கும் பொழுது, பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடிவர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். பாருங்கள், 12 கோத்திரங்களை யோசுவா அழைத்து யோசுவாவும் காலேபும் தேவனை உண்மையோடு முத்தமத்தோடும் ஃபாலோ பண்ணினார்கள். பாருங்கள், யோசுவாவுக்கு தேவன் சொல்லும் பொழுது இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இப்படியாக இறுதியத்தில் அவன் நியாய பிரமாண புஸ்தகத்தை வைத்திருந்தான். காலேப் யோசுவாவும் உண்மையோடு முத்தமத்தோடும் அந்த மெய்யான தேவனை அவர்கள் ஆராதித்த நிமித்தம் அவர்களும் அந்த பிள்ளைகளும் அந்த கானான் தேசத்துக்கு போனார்கள். இந்த காலத்துல வாழுகிற நீங்கள் ஒவ்வொருவரும், இந்த மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அந்த மெய்யான தேவனிடத்துல வர வேண்டும் என்று சொல்லி அவர் எங்களுக்கு அந்த கடமையை தந்திருக்கிறார். அந்த மெய்யான தேவனை அறிவிக்கப்படியாக இந்த சுவிசேஷம், புதிய பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இயேசு கிறிஸ்து கூட இணைகிறது. பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படியாக மத்தேயு முதலாம் அதிகாரத்துல பார்த்தீர்களாக இருந்தால் பழைய ஏற்பாடு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படியாக தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறாக புதிய ஏற்பாடு தொடங்குகிறது. ஆபிரகாமின் காலத்துல அந்த தகப்பன் இப்படியான மத வழிபாடுகள்ல இருந்த மகனை, மகனுடைய குடும்பத்தில இருந்துதான் ஆபிராமை தேவன் பிரித்தெடுக்கிறார். பாருங்கள், 24 யோசுவா 2 அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்தில் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேற தேவர்களை சேவித்தார்கள். பாருங்கள், இந்த தேவர் வணக்கங்கள் இன்றைக்கு இலங்கை, இந்தியா, பல நாடுகளில இப்படியான தேவர்கள் வணக்கங்கள் இருக்கிறது. உருவங்களை வணங்குவது, வெவ்வேறு விதமான முக்கோடி தேவர்களை அவர்களுக்கு உருவாக்கி அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே இருந்த மகன் தான் ஆபிராம். பாருங்கள், யோசுவா 24:3 வசனத்துல, நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்களை தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமங்கன் சந்ததிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு செய்யே மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். பாருங்கள், தேவனிடத்தில் தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். அந்த நதியோரத்துக்கு பக்கத்தில் உள்ள இந்த விக்கிரக ஆராதனை உள்ள குடும்பத்துல இருந்து அவனை அழைத்து வந்து அவனை கானான் தேசத்துக்கு, மில்க் அண்ட் ஹனி லேண்டுக்கு அழைத்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படியாக இயேசுக்குடாக இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் உறவை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இந்த உறவு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு சொந்தமாக எங்களுடைய அப்பாவாக தேவன் வருகிறார். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், அவருடைய ஆவி எங்களுடைய ஆவியோடு இணைகிறது. ஒரு கொடியானது செடியில இணைஞ்சிருந்து இணைந்து செடியில இருந்து அந்த பசலைகள் தண்ணீர்களை உறிஞ்சி உறிஞ்சி அந்த கனியை கொடுக்கிறது. அதே போலதான் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து எங்களுடைய ஆவி உள்ளான மனுஷனில நீங்கள் அந்த மெய்யான தேவனை தேட வேண்டும். உங்களுடைய ஆவியில, ஆத்துமாவில, இந்த ஆத்தும உணவுதான் வேதாகமம். இந்த ஆத்துமாவிலேயும் இருதயத்திலேயும் இந்த வார்த்தைகளை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆத்துமாவுடைய உணவு, பாருங்கள், சங்கீதம் 23 சொல்லப்படுகிறது, என் ஆத்துமாவை தேய்த்தி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இந்த ஆத்துமா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்ள உட்கொள்ள இந்த ஆத்துமா தேற்றப்படும். இந்த துக்கம், சந்தோஷம் இந்த ஆத்துமாவில இருந்துதான் வெளிப்படுகிறது. ஆத்துமா தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை ஆத்துமாவில பெலன் கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. பாருங்கள், இப்படியாக எங்களுடைய தேவனுடைய கற்பனை அன்புதான் அவருடைய கற்பனையாக இருக்கிறது. மத்தேயு 22:37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். பாருங்கள், மதங்களை நீங்கள் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கலாம், ஆனால் பக்தி உள்ளவனை நீங்கள் பக்தியாக இருந்தால் இயேசு மூலமாக அந்த மெய்யான தேவனை தேடும் பொழுது அவர் இலவசமாக கிருபையினால உங்களை ரட்சித்துக் கொள்ளுகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு நீங்கள் படம் கொடுக்க தேவையில்லை. அவரை விசுவாசித்தால் போதும். நீங்கள் விசுவாசித்து அவருடைய சிலுவை மரணத்தை சிலுவை எனக்காக அந்த சிலுவையில காயப்பட்டார், எனக்காக அந்த சிலுவையில மடித்தார், உயித்தார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தெய்வம் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை அறிக்கையிடும் பொழுது அவர் எனக்காக மடித்தார், என்னுடைய பாவங்களுக்காக அந்த இரத்தத்தை சிந்தினார் என்று அவருடைய வசனத்தை அறிந்து இதனுடைய வார்த்தைகள் மூலமாக அவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க உங்களுக்கு விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கும். நீங்கள் ஒரு கடுகளவு விசுவாசத்தை நீங்கள் சேர்த்து விட்டால் உங்களுக்கு எதிராக செயற்படுகிற உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற முடியும், கவலைகள் கண்ணீர்களை அகற்ற முடியும். அந்த கவலைகளை நோக்கி நீங்கள் கட்டளையிட்டு ஜபிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு சரீரத்தில ஒரு நோய் நோவு இருந்தால் அல்லது ஒரு வருத்தம் இருந்தால் அந்த நோவுக்கு அதுதான் மலை உங்களுடைய கஷ்டமாக துன்பமாக பணக்குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த தேவனிடத்துல நீங்கள் அந்த நோவுக்கு கட்டளையிட வேண்டும். விசுவாசத்தின் கடுகளவு விசுவாசத்தை சேர்த்து கொண்டு தேவனுடைய இந்த மெய்யான தேவனிடத்துல நான் வருகிறேன். நீங்கள் மதங்களில இருந்து கொண்டு தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அந்த மதத்தில இருந்து வெளி வர வேண்டும். வெளிவந்துதான் அவர் இயேசு உங்களுக்கு காட்சி தருவார். தன்னுடைய தான் உயிருள்ள தெய்வம் என்று உங்களுடைய விஷன் தருவார். நீங்கள் அவரை அறிய அறிய நீங்கள் இருதய பூர்வமாக உள்ளான மனுஷனிலே அவரை அறியும் பொழுது அவர் உங்களுக்கு அவர் தான் உயிரோடு இருக்கிறவராக காண்பிப்பார். நான் தான் மெய்யான தெய்வம். உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை தருவார். பாருங்கள், அன்புதான் அவருடைய கட்டளை. அதற்காகத்தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான கட்டளை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்புதான் இன்றைக்கு புதிய பாட்டில அன்பு கிருபையினால இரக்கத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. இலவசமாக நீங்கள் அந்த மெய்யான தேவனிடத்துல வந்துவிட முடியும். பாருங்கள், பல தவறான மதங்களை நம்பி நீங்கள் நரகத்துக்கு இழுபட்டு விடக்கூடாது. இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு இந்து மதமாக இருக்கலாம், முஸ்லிம் முகமதியர் மதமாக இருக்கலாம், எல்லா மனிதர்களை இந்த ஒன்றான மெய்த்தவர் தான் படைத்தவர். அவர் தன்னுடைய சுவாசம் தான் எங்களுக்கு. இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிற சுவாசம் அந்த மெய்யான தேவன் தந்த சுவாசம். இன்றைக்கு இந்த உலக நாடுகளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் மழையை தருகிற தேவன் எங்களுடைய தேவன் தான். எரேமியா 14:23 வீணான தேவர்களுக்கு மழை வருஷிக்க தன்மை உண்டோ? நான் அல்லவா அதை செய்கிறவன் என்று சொல்லுகிறார். எங்களுடைய மெய்யான தேவன் தான் மழையை இந்த உலகத்துக்கு கொடுக்கிற தேவன். ஆமோஸ் 4:13 சொல்லப்படுகிறது, காற்றை சிருஷ்டித்தவர் நான் அல்லவா? காற்றை சிருஷ்டித்தவர், மலைகள் பர்வதங்களை உருவாக்கினவர், இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை ஒரு நாள் புதிய வானம் புதிய பூமியாக மாற்றுகிறவரும் எங்களுடைய மெய்யான தேவன். நீங்கள் இந்த மூதாதையர்கள் உருவாக்கிற இந்த தவறான மதங்களில தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த பழைய பாட்டில ஒரு பாவம் செய்யும் பொழுது அவர்கள் அதற்கு ஒரு பலி செலுத்தி விட வேண்டும். பலி செலுத்தும் பொழுது அந்த பாவ நிவாரணமாக செலுத்தப்படுகிறது. திரும்ப பாவம் செய்யும் பொழுது இப்படியாக ஒரு தொடர்ச்சியாக அவர் பலி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். பாருங்கள், அன்பு, நாங்கள் அன்பு செய்யும் பொழுது, பிறரை அன்பு செய்யும் பொழுது நாங்கள் இது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக வருகிறது. அன்பு செய்யும் பொழுது நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். சகோதரராக சகோதரிகளாக நாங்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது நிமித்தேவனை நேசிப்பது தேவனுடைய கட்டளையாகிய அன்பின் கட்டளையை கடைபிடிக்கும் பொழுது பிறரை நேசிப்போம். எந்த மத இனமாக இருந்தாலும் அதுதான் இயேசுடைய அன்பின் கட்டளையாக இருக்கிறது. ரோமர் 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்க செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை புதிய ஏற்பாட்டில் உணர்ந்து அன்பில முடிக்கிறார். நிற்புறன் நேசிக்கும் பொழுது முகமதியை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்து மகனை நேசித்து கற்றுக்கொள்ள வேண்டும். புத்த மகனை நேசிக்க கொள்ள வேண்டும். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு, அந்த தீமையான எண்ணங்கள், அதை நீக்கிவிடும் பொழுது அவன் இயேசுவை அறிந்து கொள்வான். அவனுடைய கண்கள், பிசாசு அவனுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. அந்த குருட்டான கண்களை நாங்களுடைய ஜபத்தினால குருட்டு கண்கள் அகன்று போக, அவனுடைய வாழ்வு திறக்கப்பட, அந்த மெய்யான தேவனை அறிகிற அந்த அந்த ஞானத்துக்குள்ள வர வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் அதற்கு உதவி செய்கிறார். நீங்கள் யாராவது கிறிஸ்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் ஜெபிக்க வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவ மன்னிப்பின் ஜெபத்தை. முதலாவது ஏறெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் மதங்களில் இருக்கிறவர்கள் எப்படி இயேசுவிடத்தில் வருகிறது என்று அறியாதிருக்கிறார்கள் பார்கள். இன்றைக்கு இந்த கனடா தேசத்தில முகமதியர்கள் அப்படி அறியாத மக்களிடத்துல முகமதியர் கொண்டு வந்து தங்களுடைய புஸ்தகத்தை கொடுத்து விடுகிறார்கள். மத அறிவில்லாததுனால இது நடக்கிறது பாருங்கள். இந்த கிறிஸ்தவர்கள் ஜபிக்கும் பொழுது, அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் ஜபிக்கும் பொழுது முதலாவது அவர்கள் ஜபிப்பார்கள் பாவ மன்னிப்புக்கான ஜபம். இயேசு எனக்காக சிலுவையில மடித்து உயிர்த்தெழுந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கு உயிருள்ள தேவன். அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தே இறுதிய பூர்வமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். வேதாகமத்தை எடுத்து ஜோவான் முதலாம் அதிகாரத்தின்படி ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவாக, இயேசு வார்த்தையானவர், வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார் பாருங்கள். இந்த வார்த்தை ஒரு தீமையை கூட கற்றுத்தரவில்லை. இந்த மதங்களில பலவிதமான தீமைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தேவன் அபக்கூக்கு முதலாம் அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், தீமை அவருக்கு பிடிக்காது. அதனாலதான் அன்புதான் அவருடைய பிரதான கனியாக இருக்கிறது. எல்லாரையும் நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 7:21 வசனத்தில உங்களுடைய பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். வேதாகமத்தில எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7:21 வசனத்தில பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி பாருங்கள். பிதா அவருடைய சித்தமான பரிசுத்த ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். இயேசு இயேசு எனக்கு செய்ததை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை தான் அவர் செய்கிறவர். நன்மையான ஈவுகளும் பரிபூரணமான வரங்களும் அந்த பிதாவாகிய ஜோதிகளிடத்தில் வருகிறது. நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். இந்த ஊடகங்களுக்கு கூடாக இயேசுதான் ஒரே ஒரு இரட்சகர். மதங்கள் உங்களுக்கு ஒரு மதங்கள் ஒரு பிசாசின் கிரிகைகளுக்குள்ள இருக்கிறது பாருங்கள், ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறது. அங்கு பாருங்கள் இந்த மதங்கள் எல்லாவற்றிலையும் எபேசியர் 6:12 வசனத்துல துரைத்த ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. எங்களுடைய தேவன் தருகிற ஆவி பரிசுத்த ஆவி, அன்பின் ஆவி, மற்றவர்களை நேசிக்கிற ஆவி பாருங்கள், இப்படியாக தன்னுயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றினார் தேவன். நாங்கள் யோவான் 3:16 பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தார். இப்படியான ஒரு அன்பு கூர்ந்த தேவனை நீங்களும் அதை ருசித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் எப்பொழுது உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் அவருடைய வசனத்தின்படி வாழ்கிறோமா என்று எங்களை நாங்களே திருத்திக் கொள்ள வேண்டும். எங்களை வசனத்தின்படி நாங்கள் வாழும் பொழுது பாருங்கள் தேவன் அவரோடு கூட இருப்பார். யோசேப்பு பாவம் செய்யக்கூடாது. நாங்கள் அதிகாரம் 39:9 வசனத்தில் அவன் ஒரு உணர்வோடு வாழ்ந்தார். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? பாவம் செய்யாம இருக்கும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருப்பார். பாவம் செய்யும் பொழுது நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். பிசாசு உங்களுடைய வீட்டுல வந்து படுத்துக் கொள்ளுவான். வாசற்படியில் இப்படியாக குடிக்கிற எண்ணங்களை, இந்த குடிக்கிற தீமையான பாவ எண்ணங்களை கொண்டு வருகிறோன் பிசாசு. அவன் முதலாவது ஒரு தோட்ஸ் போடுவான். அந்த தோட்ஸ் மூலமாக நீங்கள் பாவம் செய்வீர்கள். இப்படியாக இறுதியாக அவன் மரணத்துக்கு எழுந்து செல்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி வாழும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருப்பார். யோசேப்பை உயர்த்தின தேவன் எங்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அவரை நாங்கள் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அவர்தான் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் அவனோ, கேட்கிறவன் மட்டுமல்ல இவைகளின்படி செய்கிறவன் அவனோ, அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிற நாங்கள் இயேசு என்ற கண்மலை என்ற கற்பாறையில எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் கட்ட வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி கட்ட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அவருக்கு தான் துதி கன மகிமையை செலுத்த வேண்டும். இன்றைக்கு நீங்கள் மதங்களில கூட வீட்டை கட்டி இருக்கிறீர்கள். இன்றைக்கு தவறான பாவத்தில பாவ சம்பளத்தை நீங்கள் பாவிக்கிறீர்கள், பொத்தலான பைகளில போடுகிறீர்கள். இப்படியானவர்கள் பாருங்கள், மணலின் மேல வீட்டை கட்டுகிறார்கள் என்று பேதாக சொல்லுகிறது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவனவனோ, அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பாருங்கள், இப்படியாக பெருவெள்ளம் காற்று வரும் பொழுது உங்களுடைய வீடு எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். எரேமியா 10:11 சொல்லப்படுகிறது. மதங்களில் உள்ள தேவர்களை எங்களுடைய தேவன் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர்கள் உருவாக்கின தேவர்களை தேவன் ஒரு நாள் தண்டிக்கிறவராக இருக்கிறார். இதை மதங்களில் உள்ளவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் எரேமியா 10:11 சொல்லியிருக்கிறார். 10:10 அவர்தான் மெய்யான தேவன், நித்திய ராஜா, ஒரு நித்திய வாழ்வை இமைக்கு பின்னும் அருமையில அவரோடு கூட வாழ்கிற வாழ்வை அவர்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலேயும் ஒரு 1000 வருட ஆட்சியில நாங்கள் வாழ முடியும். அதன் பின்பு பிசாசு 1000 வருடங்கள் கட்டப்படும். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாக இருக்கிறார். அவன் கட்டப்படும் 1000 வருஷம் இந்த உலகம். பிசாசின் இப்படியான கொலைகள், இப்படியான தீமையான காரியங்கள், இன்றைக்கு நடக்கிற யுத்தங்கள், இப்படியான தீமையான காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் வாழ முடியும் அந்த 1000 வருட ஆட்சியில். அதன் பின்பு நித்தியமாக பிசாசு நரகத்தில தள்ளப்படும் பொழுது பாருங்கள், இந்த 1000 வருட ஆட்சி வெளிப்படுத்தின விசேஷம் 20:2 சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய மலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் தமது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இந்த 1000 வருடங்கள் பிசாசு கட்டப்பட்டு இருக்கும் பொழுது இந்த தேசம் இயேசுடைய தேசமாக, ஒரு தீமை இல்லாத தேசமாக வாழ முடியும். பாருங்கள், இயேசுவுக்காக மதிக்கிறவர்கள் இந்த 1000 வருட ஆட்சியில வாழ்வார்கள். இயேசுடைய ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்கிறவர்கள் இந்த 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் இன்றைக்கு இயேசுவை அறிவிப்பதன் மூலமாக இன்றைக்கு அரேபியா தேசத்திலே நீங்கள் வேதாகமத்தை வைத்திருந்தால், அதை நீங்கள் அங்கு ஜபித்தால் பாருங்கள், அவர்கள் சிறச்சேதம் செய்து விடுவார்கள். இப்படியான ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே ஆயிரம் மரசாண்டார்கள். பாருங்கள், இந்த முத்திரைகள் அன்றி கிரேசுடைய முத்திரைகளை எடுக்காமல் இருக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் ஆயிரம் வருடம் ஆட்சியில வாழ முடியும். இந்த உலகத்தில் ஒரு 80 இருந்து 100 வருடம் வாழ்வுதான். ஆனால் தேவனோடு வாழ்கிற வாழ்வு ஒரு நித்திய நித்தியமான வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் மதங்கள் என்ற துறைத்தின் ஆவிகளுக்கூடாக, அதிகாரத்தின் ஆவிகளுக்கூடாக இழந்து போகாமல் அந்த மெய்யான தேவனை இந்த கடைசி காலத்தில் தொழில்நுட்பம் அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அந்த தொழில்நுட்பங்களுக்கூடாக உங்களுடைய ஆராய்ந்து இந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தான் பரலோகத்துக்கான ஒரே வழியாக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். முழு

அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உள்ளான மனுஷனிலே இருந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகி அந்த மெய்யான தேவனை தேடிக்கொள்ள வேண்டும். உம்.

தகப்பன் கைவிடுவதேயில்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதேயில்லை. ஆமாண்டவரே, இயேசு நீது இயேசு என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், அவரிடத்துல வரும் பொழுது அவர் தன்னுடைய ராஜ்யத்தில் ஈட்டுக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தான் எங்கள் ஒவ்வொருவரை படைத்த மெய்யான தேவன். அவரை எழுந்தருளும்படியாக நாங்கள் ஒரு வசன பாடலை பாடி அவரை ஜபிப்போம்.

0: நீயும் மாமாண்டவரே, இந்த தமிழ் மக்கள் வஞ்சிக்கப்படாதபடி இந்த மதங்களிலும் வாழுகிற ஒவ்வொரு மக்களும் விசேடமாக இந்த ஐந்து கண்டங்களிலும் வாழுகிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் இந்த மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக சாபத்துக்கூடாக வேதாகமத்தை அறியாதபடி அவர்கள் மறித்து நரகத்துக்கு போகாதபடி இந்த சுவிசேஷம் இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோவும் கூட ஐந்து கண்ட மக்களும் ஒரு விழிப்படைந்து உள்ளான மனிதனில அந்த ஆவியில பரிசுத்த ஆவியானவரை பெற்று இயேசுதான் இரட்சகர், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், நான் தான் இந்த சிலுவையில மரிக்க வேண்டியவன், நான் தான் பாவம் செய்தவன், நான் மரிக்க வேண்டிய இடத்துல என்னுடைய பாவங்களை சுமந்து கொண்டார். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கிறேன், ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும், மதங்களில வாழுகிற மக்களும், அறியாமையில வாழுகிற மக்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு இரக்கத்தை காட்டும்படியாக, சிறப்பாக தமிழ் மக்கள் அறியாமல் யுத்தத்துக்கூடாக பல நாடுகளில போயிருந்தாலும் நீர்தான் மெய்யான தெய்வம் தேவன் என்பதை இயேசுதான் அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை இந்த உலகத்தில வாழுகிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் அறிந்து இந்த தமிழ் தமிழோசையாக வேதாகமம் விளங்க ஒவ்வொரு கண்டங்களிலேயும் இந்த தமிழோசை சங்கமம் நித்திய வெளிச்சம் ஓடத்து கூடாக போய் சத்தியத்தை அறையுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உங்கள் அப்பாக்கள், உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்துல கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று இதை தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று இதை தட்டுங்கள், திறக்கப்படும். ஆண்டவரே, ஒவ்வொரு தமிழ் மக்கள் மேலும் இந்த நேரத்தில் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், நீ இருந்த அபிஷேகத்தை இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறேன். நன்றியுள்ள இருதயத்தோடு ஒவ்வொரு தமிழ் மக்களும் உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக, உம்மை அறிகிற அறிவை கொடுப்பீராக, அவர்கள் ஒவ்வொருவரையும் எழுந்து கொள்வீராக, ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக அறிந்து அன்று தாவீது பாவம் செய்த பொழுது உம்முடைய இரக்கத்தையும் கிருபையையும் கேட்டு உம்மிடத்தில் வந்தானே. அதே போல இந்த தமிழ் மக்களுக்காக ஜெபிக்கிறேன், உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, உம்முடைய கிருபையை காண்பிக்கும்படியாக, இந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கும்படியாக, நிலவரமான ஆவியை கொடுக்கும்படியாக, உற்சாகமான ஆவியை தமிழ் மக்களிடத்துல கொடுத்து இந்த சுவிசேஷம் தமிழ் மக்கள் மூலமாக அந்த அனைத்து கண்ட மக்களுக்கும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொள்ள தமிழ் மக்கள் யூதர்களை போல பயன்படுத்துவீராக, ஒவ்வொரு தமிழ் மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. யாக்கோபு ஜபித்தது போல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் என்றது விடமாட்டேன் என்று போராடி ஜபித்தது போல, உம்மோடு போராடி ஜபிக்கிறோம். இந்த தமிழ் மக்களை ஆசீர்வதியும், அவர்கள் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பங்கில இந்த கடைசி கால ஊழியத்துல அவர்கள் ஒவ்வொரு தமிழ் மக்கள் வந்தந்த நாடுகளில செயற்பட கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றானமை தேவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் கட்சிகரமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவி, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ரஜினி,
2: அருமையான ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள் பாஸ்டர் அன்டன் ராசனாயம். மற்ற மதங்களை பற்றியும் விக்கிரகங்களை பற்றியும் என்ன மாதிரி சாத்தான் அதை அவருடைய ஆத்மாவை வஞ்சித்துக் கொண்டு அவர்களை நரகத்து கொண்டு போற அளவுக்கு அவ்வளவுக்கு அதை உபயோகித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அதனால தான் கத்தர் அவருடைய சபையின் மூலமாகத்தான் இவர்கள் எல்லாரையும் அவருடைய சபைக்குள்ள கொண்டு வரலாம் என்றபடி அவங்களோட வார்த்தையும் நன்றாக இருந்தது. அந்த அருமையான வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு கூட அவர்கள் அந்த சபைக்குள்ள கேட்கிறவர்கள் வந்து சேருவதற்கு அவருடைய கிருபையாலே அவர்களை அழைப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ பாஸ்டர்.
0: God bless you, sister Alankar Mani. God bless you, Nekale. Amen.
2: Amen.
1: Very short prayer, please.
2: Amen, amen. Thank you, thank you, thank you, Lord. for such a wonderful evening, Lord, for the way you have been coming and ministering, Lord, to many, in many ways, Lord Jesus, right from the beginning of the worship time, Lord, that had gone on from the handmaidens of the Lord, from Sister Karuna, Sister Grace J. Ranjan, and even with the poetry, a beautiful poem that was shared, Lord Jesus, from Sister Mary Thangalingam, and following that, Lord, with praying for the workers and also for the nations of the land, and Lord, for the hearers, Lord, and all that has been said and done to honor and glorify you and magnify your name. We are with, Lord, you have drawn all men unto yourself, Lord, when we glorify and when we lift your name up. And we thank you for the second segment that went on, Lord, with the message, Lord, starting from myself, Lord Jesus, with the Holy Spirit, and also Sister Arundhati, the following message, and the wonderful way, Lord, for the entire hours, Lord, the Bible study that went on the Church of the Pergamos Church, Lord Jesus, what revelation, what unveiling of the scriptures, Lord, coming through, Lord, such revelation. Lord, we thank you for the nuggets that had been shared for the opening of such revelation of the message, Lord, right from the first two and third chapter, Lord, into the way of unveiling, Lord, just one church alone, Lord, in such a beautiful way, Lord. So many will be touched and saved and come into that knowledge of, Lord, what this means, Lord, for the church and even for the world, how it's been entertained, Lord, into the church so much, Lord, that God is comparing, and in the mixed church, Lord, that is coming into being, even this present moment, Lord. But God is, Lord, bringing them out and warning them and giving them, Lord, a time for repentance, Lord, that they would make a difference, Lord, in their lives and come into the proper way of knowing you. And Lord, has got into the word that has been going on also with Pastor Anton Rasana, I am Lord Jesus, with all the idolatry and all the other the religions that have not the gospel message, because only the Lord says through only Jesus Christ there is salvation. And thereby, Lord, we Lord, all those that come in, Lord Jesus, to come into the knowledge of salvation, I pray in Jesus' name. And we thank for all that, Lord, our participation of Brother Mahindran, Lord, to work alongside and do, Lord Jesus, the hosting today, Lord, being with him, leading him and guiding me step of the way right to the end. And also Brother Leslie and Sister Rita, so patiently, Lord, morning till evening, Lord, all these hours, Lord, that has been spent, Lord Jesus, for your honor and for your glory's sake. And be with them, strengthen them, revive them, quicken them, and undertake for every single detail, Lord, from Sangamam Gospel Radio that is going into 210 nations to bless them. I pray in Jesus' name. Amen and amen.

சுவாமி, இரக்கத்தை கொடுங்க சுவாமி. அப்பா அந்த தலைவர் ஒரு காமண்டி கல்லூரம் அதிகாரங்கள் எல்லாம் நீங்க நன்மைக்கு இதுவாக தேசங்களில் வைத்ததுவன் சுவாமி. இந்த அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு இதுவாகவே ஒவ்வொரு தேசங்களிலும் செயல்படட்டும் சுவாமி, செயல்படட்டும் சுவாமி. அநீதியுமே அக்கிரமங்களும் ஆண்டவரே தேசங்களை விட்டு நீங்க ஜனங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்த்தக்க நீதியுள்ள தலைவர்களை இந்த நாட்களில் ஆண்டவரை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். அதிகாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதால் அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நாட்களில் ஆண்டவரை அப்பா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரையும் கூட வழிகளில் செலுத்த கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. அங்க கிருபை காத்தனப்பா வேண்டிக் கொள்வோம். தகுதியற்ற மக்கள் அப்பா, தகுதியற்ற மக்கள் அப்பா, ஒரு தகுதியும் இல்லை ஆண்டவரே. ஆனால் உங்களோட கிருபை கிருபை கிருபை கிருபை இதனப்பா எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு வருகிற சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் கிருபை அப்பா. தகப்பனே நன்றி சொல்லுறோம் ஐயா. தேசத்தில் நிற்கிற ராணுவ வீரர்கள், ராணுவ வீரர்கள், ராணுவ வீரர்கள், இந்த நாட்கள் எங்கெல்லாம் யுத்தங்கள் நடக்கிறதோ அந்தந்த இடங்களில் யுத்தங்காலத்தில் நிற்கிறார்களோ, தேசத்தை காவல் காத்துக்கொள் நிற்கிறார்களோ, அந்த இடங்களில் எல்லாம் நிற்கிற ராணுவ வீரர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம். ஒவ்வொருவருக்காக அவனுடைய ஆத்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இவருடைய காலங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே இவர்களோடு கூட இருந்து சுவாமி நீங்க நடத்துகிற வழியிலவர்களை நடத்தி ஆண்டவரே தேசங்களை, ஆண்டவரே அந்த தேசங்களை காக்க கக்க ஆண்டவர் வெள்ளத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் கட்டில இருந்த சுவாமியா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவர்களோட தேவைகள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் உங்களுக்கு கிருபைதானப்பா, கிருபைதானப்பா. சகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்ல ஆண்டவரே. விசேஷங்களில் ஆண்டவரே, பஞ்சங்கள் ஆண்டவரே, வறட்சியில் ஆண்டவரே, வேலை இல்லாம தவிக்கிற மக்கள் ஆண்டவரே, குக்குறப்பா போராட்டங்கள் அப்பா, ஜனங்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள் சார். இவருடைய போராட்டங்கள் ஆண்டவனே உங்களை நோக்கி கூப்பிடுகிற போராட்டமாய் மாறட்டும். இவருடைய மனுஷிகம் ஒன்றும் இல்லை சுவாமி, இவருடைய சுயம் ஒன்றும் இல்லை சுவாமி. வறட்சி நீக்கிற கத்த நீங்க, பாவத்தை மன்னிக்கிற சாத்தர் நீங்க, சாபங்களை நீக்கிற கத்தர் நீங்கள் ஆண்டவரே. இவர்கள் எல்லாம் தங்களை வார்த்தை திருப்பி உங்களை நோக்கி பார்த்து ஆண்டவர் சுமத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவர்களுக்காக வேண்டி ஒரு நேரணம் இல்லாமல் தவிக்கிற மக்கள் ஐயா, எத்தனையோ மக்கள் அப்பா, எத்தனையோ தேசங்களில் ஆண்டவரே பசி நானும் பற்றி நீனாலும் ஆண்டவரே வாழ்கிற மக்கள் அப்பா. சாப்பனே நீங்க காண்கிற தேவன் சுவாமி, நீங்க காண்கிற தேவன் சுவாமி, நீங்க காண்கிற தேவன் சுவாமி. இவர்களுக்கு இறையக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இப்படியான நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஒரு நேர உணவாவது அவர்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதை அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. அவர்களுடைய பாவங்கள் குறைகள் குற்றங்கள் இப்படியாத காரியங்கள் எல்லாம் நீங்கி அவர்கள் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்த்து தங்களுடைய போஷிப்புக்குரிய வாழ்வை பெற்றுக் கொள்ளட்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் கீழ்ப்படிதலே ஆசீர்வாதம். உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும் சுவாமி ஐயா, உங்களை கற்பனைகளுக்கு கீழ்ப்படியட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்னப்பா, தேசத்தில் உள்ள சாபங்கள் எல்லாம் நீங்கி தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் தாப்பனே. இந்த நாட்கள் எனக்கு ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே ஊழியக்காரர்கள் இந்த நாட்களில் ஆண்ட உண்மையுள்ளவர்களாய் கர்த்தாவே ஊழியத்தை ஆண்டவரே உண்மையோடு உதாரத்துவத்தோடும் செய்கிறவர்களா சதியா இல்லாமல் ஆண்டவரே தகத்தோடும் செய்கிறவளாய் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் நிக்கட்டும். பலப்படுத்துங்க சுவாமி, பலப்படுத்துங்க. உங்களோட வருகையின் காலத்துக்கு முன்பாக ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே ஜனங்களை உங்கள் பக்கமாய் திருப்புற
ஆண்டவர் ஊழியக்காரர்களா எந்த நிலையில எங்கெல்லாம் நிற்கிறார்களோ நிக்கட்டும் சுவாமி. எந்த வித கஷ்டமோ நாசமோ பத்தியமோ வந்தாலும் சுவாமி அவர்கள் அதில் நின்று ஆண்டவரே பலனாக நின்று ஆண்டவர் உங்களை ஊழித்த செய்ய ஆண்டவரே அந்த பலத்தையும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தையும் கட்டளிடும்படியாக வந்து கொள்கிறோம் சுவாமி. எந்த விதமான மஞ்சனையான உபதேசங்களும் பிசாசின் போராட்டங்களும் ஆண்டவரே மனசருடைய காரியங்களை விடுத்தி விடாதபடி ஆண்டவரே நிக்கத்தக்க வெள்ளத்தை கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எங்கும் ஆண்டவரே எனக்கு ஒவ்வொரு ஊழியக்காரருடையும் காண்கிற சேவைகளுடைய குடும்பங்கள் உள்ள சேவைகள் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சுவத்தை கட்டளையிடுங்க சுவாமி, சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. நன்றி விழுந்து போன ஊழியர் ஆண்டவரே இந்த நாட்களில் அந்த விசுவாசிகள் ஆண்டவரே ஐயா பெற்ற ரட்சிப்பை சீனப்படுத்தி ஆண்டவரே எத்தனையோ விசுவாசிகள் ஆண்டவரே போய் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அப்பா இதன் மகத்துவத்தை ஆண்டவரே அவர்கள் திரும்ப மாறி பெற்றுக்கொள்வது விஷயங்க சுவாமி. அப்பா ரட்சிப்பு ஆண்டவரே இவ்வளோ இதை மதிக்க முடியாத சொத்து ஆண்டவரே வந்து போகாதபடி ஐயா விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உணர்வுள்ளவர்களாய் திரும்பட்டும் சுவாமி, திரும்பட்டும் திரும்ப அதை விட ஊழியக்காரர்கள் வந்து கொண்டு போன ஊழியர்கள் ஆண்டவரே தங்களுடைய விஷயத்துக்காக விசுவாசின் நஞ்சனையினால் விடுபட்டு வந்தவரே பிள்ளையான உபதேசங்களை சிக்கொண்டு போய் ஆண்டவரே உங்களை மறுதளித்து நிற்கிற ஆண்டவரே உடையக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். உங்களோட மகத்துவத்தை மகிமையும் ஆண்டவரே தெரிந்தும் திரும்பமாய் போய் ஆண்டவரே தங்களுடைய பழைய வாழ்க்கையில போய் ஆண்டவரை சிக்கி பாவத்தில் விழுந்திருக்கிற ஒரு உடையக்காரன் ஆண்டவரே நீங்க திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இவர்கள் திரும்ப வேணும், இவர்கள் திரும்ப வேணும் சுவாமி. பிசாசு சத்துருக்களும் ஆண்டவரே தூஷிக்காதபடி ஆண்டவரே இவர்கள் திரும்ப வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குடும்பங்களின் நிலைமை ஆண்டவரை மோசமாய் போகாதபடி ஆண்டவரே தகப்பன் இறக்கம் செய்யப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இப்படியாக ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்களில் நிற்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா காலங்களை பார்த்தால் கொடிய காலங்கள் அப்பா கடைசி நாட்களில் ஆண்டவரே நிற்கிறோம் சுவாமி. இந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பிரகாரம் தகப்பனே ஐயா அறிவிக்கப்படுகிற காலமாயிருக்கிறது சுவாமி. அப்பா ஒரு வருஷம் கெட்டு போகக்கூடாது, உங்களை சுத்தமாய் இருக்கிறது சுவாமி. அதன்படி அந்த இவ்வளோ நன்மைகளை தந்திருக்கிறீங்க சுவாமி. எவ்வளவு வேகமாய் ஆண்டவரே வார்த்தையை சொல்ல முடியுமோ அவ்வளவு வேகமா சொல்லக்கூடிய காலங்களை தந்திருக்கிறீங்க சுவாமி. உண்மையாகவும் சுற்றாகமாகவும் ஆண்டவரே செய்து முடிக்க உதவி செய்யுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவர்களுக்காக சகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவர் சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. சபைகளில் உடல்கள் வராதபடி, சபைகளில் ஆண்டவரே குழப்பங்கள் வராதபடி தகப்பனே. சபையிலே ஆண்டவரே உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கிற மக்களாக ஆண்டவரே சபைகளெல்லாம் பரிசுத்தப்படட்டும், பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே. உங்களை வருகையில் எடுத்துக் கொள்கிற சபை மனவாட்சி சபை இதுக்காகத்தான் அப்பா நீங்க வாரீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க சபைகளுக்கு கொடுத்த கிரியம் அதிகம் விலை அதிகம் ஆண்டவரே, சொல்ல முடியாத விலை ஆண்டவரே. ஜனங்கள் வந்து ஆண்டவரே சபைகளில் நின்று ஆண்டவரே அப்பா பாதுகாக்கப்பட வேணும் சுவாமி. சபைகள் எல்லாம் ஆண்டவரே அந்த நாட்களை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், அன்பின் மேல் அன்பு, உண்மையோடு மாமியோடு ஆராதிக்கிறவர்களாய் சபையை கட்டுகிறவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொரு சபையும் எங்கெல்லாம் இருக்கிறதோ சபையின் தலைவர் நீங்க ஆண்டவரே.
எங்கெல்லாம் இருக்கிறது சபைகள், இந்த சபைகளில் எல்லாம் தகப்பனே ஒரு ஆசீர்வாதம் கட்டளையும்படியாக வைக்கிறோம். நிற்கிற போதர்மார்கள் உதவிகளேக்காரர்கள் எல்லாரும் சபையை காத்துக்கொள்ளும் நல்ல மேற்பர்களாக தேவனே வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களை வழிநடத்தவர்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். பரிசுத்தம உண்மையும் அவர்கள் மத்தியில் இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இப்படியாக ஒரு சபைகளுக்காக வேண்டி கொள்ளுகிறோம், ஒரு சபைகளுக்காக வேண்டி கொள்ளுகிறோம். தகப்பனே சபைகளுக்காக வேண்டி கொள்ளுகிறோம். வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிற சபைகள் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தகப்பனே தகலிலும் ஆண்டவரே சுவிசேஷம் என்றும் அறிவிப்பெடுக்கிற காலமாயிருக்கிறபடியினால் ஆண்டவரே சீக்கிரத்தில் உங்களை வருகை இருக்கிறபடியினால் சொல்ல முடியுமோ அப்படிங்கிற வார்த்தை சொல்லட்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாய் உணர்வு பெறட்டும். பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவரே மதியவராய் இருந்தாலும் வயது வரமின்றி ஆண்டவங்களுடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறவர்களாய் உங்களுடைய வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்கெல்லாம் ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் உங்களுடைய காரியங்களை நடப்பிக்க முடியுமோ அந்த இடங்களெல்லாம் நடப்பிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை காட்டல விடுங்க சுவாமி. இன்னுமா இருந்த கலசேசங்கள் அடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் உண்டு சுவாமி. இந்த இடத்துல கேட்டாக்க ஊழியர்கள் மிஷனரிகள் எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க சுவாமி. ஆண்டவரே நிக்கிற மிஷனர்களுக்காக வேண்டி கொடு, ஊழியர்களுக்காக வேண்டி கொடு. இவ்வளவு போராட்டத்தில் மத்தியில் நிக்கிறாள் சுவாமி, கண்ணீரில் நிக்கிறாள் சுவாமி. அப்பா நான் தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா. இவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் நீங்க கட்டளையிடுங்க சுவாமி. பாசுவத்தை கட்டளையிடுங்க சுவாமி. அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. தேவைகளை சந்தியுங்க சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இருந்த பட்டணங்கள் வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. ஆண்டவரே வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் வெற்றியை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேணும் சுவாமி. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். அப்பா அந்த நாட்களில் இருந்த மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அன்பு தனிந்து போன காலம் ஆண்டு அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா. ஒருவர் நேசிக்கிற அன்பில்லையப்பா. அப்பா குரோதங்களும் சண்டைகளும் பொறாமைகளும் ஆண்டவரே குடும்பங்களிலும் ஆண்டவரே தனி மனிதனிலும் உண்டாகிற காலமாக இருக்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்த காலத்தில் வாழ்கிற மக்களுக்கு அன்பு வேணும் சுவாமியா, அன்பு வேணும் சுவாமி. உங்களுடைய அன்புதான் அப்பா வேணும். அப்பா குடும்பங்கள் ஆண்டவர் எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவர் இந்த நாட்களில் பிரிந்து பிரிந்து பிரிந்து குடும்பத்தின் மகத்துவத்தை உதாசீனப்படுத்தி அன்பில்லாமல் ஆண்டவர் ஒருவரை ஒருவரை விட்டு பிரிந்து ஆண்டவங்கெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கார் சுவாமி. கண்ணீரோடு வாழ்கிறார்கள் சுவாமி. அப்பா இவருடைய வாழ்க்கையிலே அன்பு வேணும் சுவாமி. இவருடைய குடும்பங்களில் அன்பு வேணும். நீங்க தானும் அன்பு உங்களை தேடுவார்களாக, உங்களை நோக்கி கூப்பிடுவார்களாக, தற்போது எங்களுடைய வாழ்களை கற்றுக்கொள்வார்களாக. இவர்களுடைய வாழ்களில் அன்பு வரட்டும் சுவாமி, அன்பு வரட்டும், அன்பு வரட்டும். அப்பா தினோம பிள்ளைகள் ஆண்டவர் உடம்படிக்கை மீறி ஆண்டவரே கழக திருமணம் செய்த பிள்ளைகள் உடம்படிக்கை மீறி ஆண்டவரை ஆசீனப்படுத்தி

ஆண்டவரே, குடும்பங்கள் ஆண்டவரே, உண்டு சுவாமி ஆண்டவரே, இவைகளுக்கெல்லாம் நீங்க தானப்போ நிரப்பு வேணும், நிரப்பு வேணும், நிரப்பு வேணும். பின்னாரியாக ஆவியானவரே, அன்பின் ஆவி இவர்கள் ஊட்டப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஊற்றுங்கப்பா அப்பா, ஊற்றுங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, அன்பின் ஆவினால் நிரப்புங்கப்பா. உங்களோட வருகைக்கு முன்பாக இவர்கள் நாம் ஆண்டவரே அன்பினால் நிரப்பப்பட்ட ஒருவர் ஒருவர் சந்தோஷமும் சமாதானமா உங்களோட சமூகத்தில நிக்கத்தக்கதாக நிரப்புங்கப்பா. அவர்களுக்காக நன்றி சொல்லுறோம் சகப்பனியே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். பாலிய பிள்ளைகளப்பா அப்பா, பாலிய பிள்ளைகளை வாழ்க்கை இப்ப நாம் நாசமாகி கொண்டு போற இந்த காலத்தில் ஆண்டவரே அவர்களை ஆண்டவர் எங்களை கருத்து தருகிறோம் சுவாமி, தருகிறோம் சுவாமி. பொல்லாத சத்துருவின் கையிலிருந்து மூக்கத்தக்க தைவன் நீங்க ஆண்டவரே விட்டுதலையாக்குங்க, கட்டுக்கள் அறுக்கப்படுது சுவாமி, சங்கிலிகள் தெருப்புண்டு போட்டும் சுவாமி. தகப்பனே இந்த வாழைய பிள்ளைகள் இந்த வயதிலே ஆண்டவரை சீரழிந்து சீர்கட்டு ஆண்டவரே வாழுகிற பிள்ளைகள் போதைகள் அப்பா, சிறைச்சவாளிகள் அப்பா, கண்ணீர் என்ற விபச்சாரங்கள் அசிங்கமான பாவத்தில விழுந்து ஆண்டவரை சிதைந்து போற காலமாயிருக்கிற சுவாமி. ஆண்டவரே இவர்களுடைய கரங்கள் இருக்கிற டெலிபோன்கள் ஆண்டவரே வீடுகளுக்கு டெலிவிஷாபாஷங்கள் எல்லாம் ஆண்டவர்களை சேர்த்து கொண்டே போற சுவாமி. தகப்பை வயிற்றில் இருந்து விடுதலையாக்குற தேவன் நீங்க, விடுதலையாக்குற நீங்க, வருகிற வேதிலே நடவுங்கள் என்று சத்தத்தை இந்த வாழை பிள்ளை கேட்டு அந்த வாழையில வர ஆண்டவரே அப்பா திருப்பி கொண்டு வருகிற தேவன் நீங்க ஆண்டவரே. நீங்க தான் அப்பா வாழி வாழிக வயதில் ஆண்டவர் வயதிலான் அவன் தன்னை சுத்தம் செய்வான் என்று சொல்லப்பட்டபடி உங்களோட வசனத்தை காத்து கொள்வதனால் தானே அப்பா சுத்தம் செய்ய முடியும். அப்படி காத்து கொள்ளுகிற வழிக்கு கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்க. இந்த வாரிய பிள்ளைகள் உங்களை கரைச்சி தருகிறோம், எங்களை பிள்ளைகளை போல எங்களை பேர பிள்ளைகளை போலவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சகப்பனே. இறக்க செய்வா எங்களுடைய வாலிப வயதில் ஆண்டவர்கள் அழிந்து சேரடைந்து கெட்டு போய் தங்களை வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதவழி தங்களுடைய ஆத்மாவையும் ஆண்டவரை பாதாளத்துக்கு நேராக கொண்டு போகாதபடி சுவாமி மீட்டுக் கொள்ளுங்கப்பா. அவர்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக்கோ தகப்பனே. பெற்றோரின் ஜெபம் முக்கியமானவரே, தகப்பனுடைய பிள்ளைகளின் பெற்றோர்கள் உணர்ந்து ஆண்டவர் கண்ணீரோடு ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த நாட்கள் இந்த நாட்கள் தங்களை தாழ்த்தி சிவனைய பிள்ளைகளை விடுதலையாக்குற தேவன் நீங்க ஒருவர் தான் என்று சொல்லி, நீங்க ஒருவர் தான், யாராலும் விடுதலாக்க முடியாது ஆண்டவரே. எங்களை வேதம் சொல்லுகிறது உன்னுடைய பிள்ளைகளை நான் மீட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களை பிள்ளைகளை நான் ரட்சிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்க ரட்சிக்கிற தேவன், மீட்டுக் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. உங்களோட பிள்ளைகள் என்று சொன்னபடியினால் ஆண்டவரே பெற்றோர் ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு கீழ்படிந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக வைக்கிறவா மாறட்டும். அவர்களுடைய கண்ணீருக்கு பதிலுண்டு, கண்ணீருக்கு பதிலுண்டு ஆண்டவரே. இந்த பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், எந்த பெற்றோராய் இருந்தாலும் ஆண்டவரே தங்களை தாத்தட்டும் இவனுள்ள தேவனே. தங்களுடைய பிள்ளைகளையும் விடுதலைக்காக உங்களோட மாய் மன்றாடட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சகப்பனே. இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. இந்த ஆண்டவர் இந்த கடாதேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சாப்பன், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தேசம் ஆண்டவரே பரிசுத்தப்பட வேணும் சுவாமி, தேசம் பரிசுத்தப்பட வேணும் சுவாமி. சாபங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு தேசம் பரிசுத்தத்துக்கு வர வேணும் சுவாமி. பரிசுத்தம் இல்லாம அந்த தேசம் ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்க முடியாது சுவாமி. தகப்பனே அந்த நாட்களில் ஆண்டவர் ஊழியர்கள் மிஷனரிகள் அந்த தேசத்தை கண்ணீர் விட்டார்கள், ஜெபம் பண்ணினார்கள், தேசத்தில் இருந்து வார்த்தைகள் எத்தனையோ தேசங்களுக்கு கொடுத்த தேசம் ஆண்டவர். தகப்பனே அவைகளெல்லாம் விசை பார்த்து ஆண்டவர் தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மை எங்களால் முடியும் ஆண்டவர். தேசம் கட்டு போய் அழிந்து விடாதபடி காத்துக்கொள்ள வைக்கிற ஆராதனைகள் தேசத்தை விட்டு நீங்க அறிவிருக்கிறவர்கள் சுவாமி. தேசம் தேசத்திலே ஆண்டவர் வைக்கிற ஆராதனை நீங்கி இவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவராய் எத்தனையோ நாட்டு மக்கள் தேசத்துல குடியிருக்கிறார்கள் அத்தனை மக்களும் ஆண்டவரை உங்களை ஆராதிக்கிறவளாய் உங்களை வழிகளில் நடக்கிறவளாய் இந்த தேசத்துல வாழ வேண்டும் என்று சுவாமி வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பை.
தலைவர்களை ஆண்டு தேசத்தாளுகிற தலைவர்கள் மத்தியில் ஆண்டவர்கள் தேவபாயம் தேவநேதி உண்டாகட்டும், கொடு

0: ஆளுகையை, கொடுத்த ஆளுகையை, தகப்பனே எப்படி ஆள வேண்டும் என்று ஞானம் ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க பரத்திலிருந்து கட்டளையிட முடியாது. அந்த ஞானம் வேதம் அப்பா, வேதம் இவர்களுடைய கரங்களில் இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கு. அதன்படி ஆண்டவரே தேசத்தை ஆளுகிறவளாய் ஒருவரை நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா, எங்கள் தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், கண்ணீரோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்க தேசம் ஆண்டவரே, எங்கள் முதலாவியர் வாழ்ந்த தேசம், தகப்பனே விக்கிரகங்களாலும் பாவங்களாலும் நிறைந்திருந்த தேசம் ஆண்டவரே, தகப்பனே சீர்கட்டு போய் அழிந்து போன தேசம் ஆண்டவரே, இறக்கம் செய்யுங்க, பயிருக்கும் செய்ய இறக்கமும் மன்னிப்பும் தான் அந்த தேசத்துக்கு வேணும் சுவாமி. தேசத்துக்கு வேணும் இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவரே, அறியாத காலங்களில் நீங்க அறியாத போல் இருந்தீங்கன்னு சொல்லி இருக்கிறது சுவாமி. ஆனா எப்போதோ அறியேன்னு சொல்லாத படிக்கும்படி வார்த்தைகள் உண்டு சுவாமி. ஜனங்கள் அறிந்து ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்படைந்து தங்களுடைய தேசத்தின் சிரமத்துக்காக வாழ்கிறவாய் வேண்டிக்கொள்வாய் மாறட்டும் சுவாமி. அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் எங்கள் பக்கமாய் திரும்பட்டும் சுவாமி. எங்களுடைய மக்களுடைய கண்ணீரின் ஜெவந்தானப்பா, எங்களுடைய தாய்மாரின் கண்ணீரின் ஜெவந்தானப்பா, தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் ஆண்டவரே. அந்த கண்ணீரின் ஜெவம் அந்த தேசத்தில் உண்டாகட்டும். குடியக்காரர்களாம் ஆண்டவர் வாசலில் நிற்கிறவளாய், அந்த தேசத்துக்காக ஆண்டவரை நிற்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. ஒவ்வொருவரும் என்னத்தை அவருடைய தேவைகள் உண்டு சுவாமி. எத்தனை ஊழியக்காரர்கள் தேவையோடு இருக்கிறார்கள் சுவாமி, தேவையோடு இருக்கிறார்கள் சுவாமி. அவருடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரே ஜனங்கள் நிறைவாக்க கிருபை செய்யுங்கப்பா. ஜனங்கள்லால் தானப்பா அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திக்கப்பட வேணும் சுவாமி. அப்படியான ஜனங்களை ஆண்டவரே அனுப்பி கொடுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக்கணும். ஜனாதிபதிக்காகவும் ஆண்டவரே அவரோடு இருந்து மந்திரிக்காகவும் மந்திரி சபைக்காக வேண்டிக்கும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீதி நியாயம் அவருடைய நாளையில் வரட்டும் சுவாமி. எல்லா மக்களும் மருமக்களாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேசத்துக்கு நன்மைக்காக வேண்டிக்கொள். இப்படியாக ஒவ்வொரு தேசங்களுக்காக வேண்டிக்கும். ஒவ்வொரு இருந்த தேசங்களும் வெளிச்சத்தை காண வேண்டும் சுவாமி. அந்த காலங்களும் கூட ஆதீனத்தில் இருக்கிற சுவாமி. அதனரின் காலத்தில் நேர்த்தியா செய்கிற தேவன் சுவாமி. அப்பா கூடிய சீக்கிரத்தில் அப்பா நீங்க அந்த காரியங்களை எல்லாம் நடத்தி கொண்டு வருகிறபடியா நன்றி ஆண்டவர். நீங்க செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது சுவாமி. தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசங்கள் எல்லாம் நன்மை கண்டடையவும், தேச மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் அப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சமாதானம் ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுறோம், ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே தேசம் நன்மையாக பெறுவதாக, ஆசீர்வாதம் பெறுவதாக ஆண்டவரே சங்கமம் ரேடியோக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே இந்த ரேடியோவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, திடப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. நடக்க வேண்டிய வழிகளை, ஊழியத்தை எப்படி கொண்டு போக வேணுமோ ஆண்டவர் அந்த வழிகளை எல்லாம் அவையானவரையும் மின்னன்று சீசுக்கு பார்த்து நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இவங்களோட சட்டையின் மறைவில் இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நிமட்டமாய் ஆண்டவரே நடத்துனவரே ஐயா முடிய பெரியந்த நடத்துற நீங்க தானப்பா, நீங்க தானப்பா, நீங்க தானப்பா, நீங்க தானப்பா. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லா கணமும் துதியும் உங்களுக்கு தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்தவங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. ஜெபிக்கப்பட்ட ஜெபங்கள் கத்தருடைய சமூகத்திலே ரீதியாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் தாமே அவற்றையெல்லாம் கேட்டு பதில் தந்தார். அந்த அந்த விசுவாசத்தோடும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். உங்களையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்கள் இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். அந்த ஜபங்களுக்காக நன்றி செலுத்துவோம். வாஞ்சியோடு இணைந்து ஜபித்து கத்தரண்டை ஒப்புவித்திருக்கிறோம். அவர் பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமேன், காட் பிளஸ் யூ. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் மங்களுடன் தேவ ஊழியர் சௌரி
2: Recording in progress.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் இணைந்திருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்தில் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் ஆரியராஜாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. கத்தரண்டை ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழிநடத்துவார். வேத வார்த்தைகளுக்கூடாகவும் வழிநடத்துவார். அந்த வகையிலே கத்தர் கொடுத்த தாளங்களை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வர கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். அவருடைய பாடல்கள், கத்தர் கொடுத்த பாடல்கள், அதைவற்றி அவர் சீடிக்களாக வெளியிட்டிருக்கிறார். இந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே வான்புறாவின் நேரத்தை உபயோகிப்போம். இந்த வேளையிலும் எல்லாவித அந்தகார சக்திகளை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி தடைகளை நீக்கி கத்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைசலோடம்மா.
3: இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசு தாவியானவரை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் அழைக்கும் போதெல்லாம் அவருடைய உண்மை நிமித்தம் அவர் வந்து என்னை பலப்படுத்துகிறார்.

பரிசுத்தாவியானவரே, வாங்கப்பா, எனக்கு ஒரு அளவில்லாத ஒரு அபிஷேகம் தாங்க ஆண்டவரே. என்ன பலப்படுத்தி ஆண்டவரே, நீங்க பேசுங்க. நீங்கள் அந்த பாடல்களுக்கு ஊடாக நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. கேட்கிறவர்களுக்கும் ஒரு எழுப்புதல், அந்த உள்ளங்களே ஒரு சந்தோஷம் தான் வேணும் ஆண்டவரே. அப்படியாக நீங்க செய்ய போறதுக்காக நன்றியோடு நான் சோதித்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என் நம்பிக்கை உண்மையில் இருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இயேசு சுவாமி, இந்த நேரத்தை நான் முற்றுமா உங்களோட தரு ஒரு விதமான தடையலும் வரக்கூடாது. இயேசுவை நீங்கள் தடையலை அகற்றி போடுற தெய்வம். இந்த இடத்திலே உங்களோட சமூகம் இருக்கிறதுக்காக நான் உண்மை நன்றியோடுமே சோத்திரித்து ஒரு விசமுட பாதாரம் இந்த முத்தம் செய்து எல்லா துதிகன மகிமையும் உங்களுக்கு தந்த இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். 9th October 2020 காலை ஜப வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்த பாடல் தான் இந்த நாள்ல உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன்.

நான் நம்புகின்ற தேவன், திரியக தேவன், பிதா குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவரே என் நம்பிக்கை, இவரே என் செயலன்.

ஆம், கர்த்தர் பெரியவர், அவரோட உண்மையும் பெரியதா இருக்கிறது. God is great. சங்கீதம் 96:4 சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே என்று. 1 Samuel 16:25 தாவீதை சொல்லுகிறான், அதையே தான் சொல்லுகிறான். இன்னும் 1 Samuel 19:11, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் உம்முடையது, மகிமையும் ஜியமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது, தேவர் எல்லாருக்கும் தலைவராய், எஸ் தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர், நீவே உமக்கு உப்பு இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னும் ஏரேமியா 10:6 சொல்லுகிறது, கர்த்தாவே உமக்கு உப்பானவர் இல்லை, நீர் பெரியவர், உமது நாமம் வல்லமையில் பெரியது. இன்னும் ஏசாயா 12:6 அங்கு சொல்லப்படுகிறது, சியோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஏனென்றால் எங்களுடைய தேவன் அவர் எப்பொழுதும் எங்களுடைய நடுவில் இருக்கிறார். இதைத்தான் செப்பனியா 3:17 சொல்லுகிறது, நான் அதை பாடுகிறேன்.

இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நடுவிலே இருக்கிற பெரியவராயிருந்து எங்களுக்கு உதவி செய்கிற தேவன். இன்னும் அவர் வந்து God deeds are great. அவரது செயல்களும் பெரியதா இருக்கிறது. அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். 136 சங்கீதம் 4 வசனம் சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் செய்த அற்புதங்கள், அங்கே செங்கலில் இரண்டா பிடித்து ஜனங்கள் நடந்து போனார்கள், ஜோர்தான் குவிந்து நடந்து போனார்கள் கால் நனையாமல், ஈவன் எரிகோ மதில்களும் துதியினால் விழுந்தது. இப்படி எத்தனையோ அதிசயங்களை செய்த என்னுடைய ஜீவியத்திலும் நீங்களுமே அனுபவித்திருங்க. எத்தனையோ அதிசயமான காரியங்கள், விளங்கிக் கொள்ள முடியாத சில காரியங்களையும் ஆண்டவர் செய்கிறார். ஏன்? அவர் பெரியவராக இருக்கிறபடியினாலே. ஏரேமியா 32:19 சொல்லுகிறது, யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமா இருக்கிறார் என்று சொல்லு. இங்கே லூக்கா 1:49 நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் பாடுகிறார். அங்க ஏஞ்சல் வந்து சொல்லுது, நீ கர்ப்பவதியாய் குழந்தைய பெறுவா என்று. அப்ப அவள் கேட்கிறாள், இது எப்படி நடக்கும்? அவர் சொல்றா, கடவுளாலேயா தேவனால் ஆகாத காரியம், கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப இதை கேட்ட உடனே அவள் என்ன செய்யறா? உடனே அவ சொல்லுற, உன்னுடைய இனத்தாள் ஆகிய மரியாளும் இப்பொழுது அவளுக்கு இது 6வது மாதம், மெலடி எண்ணப்பட்டவளுக்கும் அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. உடனே மரியாள் போறா அங்கே எலிசபெத் வீட்டே போய் அவளை வாழ்த்தும் பொழுது, எலிசபெத்தின் வயிற்றிலே இருந்த குழந்தை யோவான்ஸ்னான அவர் அந்த குழந்தை துள்ளிட்டு, அப்பொழுது அவளும் எலிசபெத்தும் இவரை வாழ்த்தும் பொழுது மரியாள் பாடுகிறார், வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. பாருங்க, இவ்வளவு வல்லமையான காரியம், ஒரு கன்னி பெண்ணுக்கு குழந்தை பிறப்பது என்றால் நம்ப முடியாத காரியம். அதான் அவ பாடுகிறார். ஆனா அவ தன்னை ஒன்னு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா, என்ன நடந்தாலும் பரவாயில்லை. அடுத்தது அவருடைய அன்பும் பெரிதா இருக்கிறது.

உம்மில் நான் என்று மகமகிழ்வேன், உம்மில் நாம் என்றும் அகமகிழ்வேன். பாருங்க, அன்பு ஆண்டவருடைய அன்பு பெரியது. அங்கே ஒன்று ஜோவான் மூன்று ஒன்று சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு இவ்வளவு பெரியது என்று பாருங்கள் என்று. இன்னும் எபேசியர் 2:4 சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்று. அவர் அவ்வளவு பெரிய அன்பு எங்களிலே, தேவன் எங்களிலே அன்பு கூர்ந்தார். தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்தீர் தந்தை.

எவ்வளவு பெரிய பேர் பாருங்க, தாயின் மேல அன்பு கூறுகிறார். தாய் சரியானவள் கற்பத்தின் பாலால் மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி இவ்வளவு அன்பான தேவன் சுமந்து வந்தாரே பிதா. பிள்ளையே தோல்லையே சுமக்கிறது போல எங்களை சுமந்து வந்தாரே கத்திற்கு ஸ்தோத்திரம். அங்கே இன்னும் உமது தேவனை போல ஒருவரும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. சாம் 71 சங்கீதம் 71:19 சொல்லுகிறது, தேவனே உம்முடைய நீதி உன்னதமானவைகள் பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே உமக்கு நிகரானவர் இல்லை. 1 Samuel 1:20 கர்த்தாவே நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின் படியேயும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை என்று 2 சொல்லப்படுகிறது. 1 Samuel 7:22 தாவீது, 2 தாவீது தான் இதை ஒன்றே சொல்லுகிறார், உமக்கு நிகரான நாங்கள் காதுகள் கேட்டது உமக்கு நிகரானவர் இல்லை என்று சொல்லுகிறார். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், நான் பாடுகிறேன், அவரே என்னில் ஜீவிக்கிறார் நேற்றும் இன்றும் என்றென்றுமே என்று. எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். 102 Samuel 27 நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. இயேசு தாமே அங்கே பத்மு தீவிலே யோவான் அங்கே எக்ஸைல இருக்கும் பொழுது அவன் கர்த்தருடைய நாளை ஆவிக்குரிய ஆவிக்குள் ஆன போது இயேசு அங்கே வருகிறார். வந்து அந்த இடத்திலே அவருக்கு சொல்லுகிறார் Revelation 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து தாமே சொல்லுகிறார். அவர் என்றென்றும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் வெளிப்படுத்தல் 22:13 நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன்னு சொல்லுறார். அவருக்கு ஆதி எல்லாம் அந்த அல்பபெட்டும் அப்படித்தான், ஆதி அந்தம் கடைசியா முடிகிறது. அவருக்கு முடிவே இல்லை, முடிவில்லாத தேவன். இன்னும் முதலாம் சரணன் நான் பாடுகிறேன்,

பாருங்க, சாத்தானை வந்தார் இயேசு. அங்கே ரோமர் 8:37 சொல்றது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவரா இருக்கிறோம். இந்த பகுதியிலே நான் அங்க பாடுகிறேன், அவர் வந்து நீ அவரை நம்பு, அவர் உனக்கு ஜெயம் கொடுப்பாருன்னு.

தீருவார். யோ ரோமர் 8:37 சொல்லுறது, இது எல்லாவற்றிலேயும் எங்களுக்கு அவர் ஜெயம் கொடுக்கிறது. இந்த சிலுவை மரணத்தை பற்றி நாங்கள் பார்க்கும்பொழுது கொலோசியர் 2:14-15 வசனங்கள் மிகவும் ஒரு நல்ல வசனங்கள். ஏனென்றால் எமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராத படிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். இங்கே வந்து மோசேயின் நியாய பிரமாணத்தின் படி பாவத்திற்கு தண்டனை மரணம். இந்த மதம் வந்து எழுதி வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த பாவத்துக்கு வர வேண்டிய இந்த தண்டனையை, அதிலே இருந்த அந்த கையெழுத்தை இயேசு நீக்கி சிலுவையில் அதை ஆணி அடித்தார். ஏன்? அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தால் சாத்தானை அங்கே வென்ற அவருடைய வல்லமை. ஆனாலே இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தினாலே சாத்தானை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அங்கே 1 Corinthians 1:18 சொல்றது, இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் இது கெட்டு போறவர்களுக்கு அது ஒரு பைத்தியமாயிருக்குது, ஆனா எங்களுக்கோ அது தேவ பெலன். பாருங்க, அந்த சிலுவையில இயேசு மரித்ததாலதான் எங்களுக்கு ஜெயம் கிடைத்தது. அங்க இரத்தம் சிந்தினார், சாத்தானை வென்றார். ஆகவே இந்த சிலுவை மரணம் எங்களோட கிறிஸ்தவ ஜீவியத்துக்கே ஒரு மையமாகவும் அந்த சுவிசேஷத்தின் மையமாகவும் இருக்கிறன்னு பாக்குறோம். ஏன்? அங்கே 1 Johannes 3:8 பிசாசுடைய கிரியலை அழிக்கும் படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு வந்து எங்களுக்காக பிறந்து அங்க சிலுவையிலே அவர் மரித்ததால பாவத்தையும் மரணத்தையும் அங்கு வென்றார். அவருடைய இது வந்து கிறிஸ்தவ செய்திக்கு ஒரு மையமாக இருக்கிறது. த கிராஸ் இஸ் அ சென்ட்ரல். அந்த எங்களோட சுவிசேஷத்துக்கு நாங்களை மற்றவர்களுக்கு சொல்லி இதைத்தான் சொல்லித்தான் அவர்களையும் ரட்சிப்புக்குள்ளே நாங்கள் வழிநடத்துகிறவர்களா இருக்கிறோம். விசுவாசிகளின் விசுவாசத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் மரணம் முக்கியமாயிருக்கிறது. இதை நம்புறதால் என்ன நன்மைகள் வரும் என்றோடு சில நன்மைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த மரணத்தின் கூடாக இயேசு கிறிஸ்து பிதாவோடும் மற்ற விசுவாசிகளோடும் நாங்கள் ஒப்புரவாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும், அதாவது அவரோட பிதாவோடும் இன்னும் எங்களோட சக விசுவாசிகளோடும் நாங்கள் ஒப்புரவாக்கப்படுகிறோம். ஒப்புதல் ஆக்குதலின் ஒரு ஊழியமாக இருக்கிற ரெகன்சிலியேஷன், அது வந்து அதை குறித்து எபேசியர் 2:13-17 வரைக்கும் இருக்கிறது. எபேசியர் 2:13-17 வரைக்கும் அது ஒரே காரியத்தை தான் நாங்க சொல்றது. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்கு அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இன்னும் அங்க சொல்றது, அவர் வந்து எங்களுக்கு சமாதான காரணரானார். 2 இருதரத்தாரையும் எங்களை எல்லாரையும் அவர் ஒப்புரவாக்கினார். ரெக்கன்சிலியேஷன் எங்களை ஒப்புரவாக்குதல் என்று சொல்லப்படுகிறது. Romans 5:9-10 இந்த இரத்தத்தால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். Galatians 2:20 எங்களுக்கு சமாதானம் ஒப்புரவாக்கப்படுகிறோம். 2 Corinthians 5:18-19 எல்லாம் ஒன்றைத்தான் சொல்றது. இவ எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பாட்டு உண்டு. 1997 April 17 ஆண்டவர் எனக்கு இரத்தத்தை குறித்து ஒரு பாட்டை தந்த, அதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு நான் பாடுகிறேன்.

உங்களுக்கும் பாவங்கள் கழுவப்பட்டு நீங்களும் அந்த ஒப்புரவாக்குதலை அடைகிறீர்கள், சமாதானம் கொடுக்கிறது, அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அவருடைய ரத்தத்தினாலே, இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே. ஆகவே இன்னும் அங்கே அத அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால எங்களை பாவ மன்னிப்பு இருக்கிறது. நாங்க சுத்தி அடிக்கப்படுகிறோம். 1 ஜோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறேன்னு சொல்லப்படுகிறது. இன்னும் எபிரேயர் 4:14 சொல்லுகிறது. எபிரேயர் 4:14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவன் உள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சிய செத்த கிரியலார சுத்திகரிப்பது இவ்வளவு நிச்சயம் இருக்கப்படுகிறப்போ இயேசு சிந்தின ரத்தத்தினாலே எங்களுக்கு கிளென்சி பாவ மன்னிப்பு கிடைத்தது. இன்னும் பாவத்தையும் நாங்கள் அங்கே பாடுறோம். 1 ஜோவான் 3:5-8, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. ஒரு பாவம் இல்லாத ஆண்டவர் எங்களுக்காக இந்த பிசாசின் கிரியலை அழிக்கத்தான் அவர் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்கள் எங்களுக்கு கழுவினது. இன்னும் எதையும் பாவ பாடல்கள் அதை குறித்து இருக்குது. 1-2 மட்டும் பாடுறேன்.

விடுவேன். இனி உங்களுக்கு தெரியும், அங்கே 1 பேதுரு 2:24 ஏசாயா 53:5 எல்லாம் எனக்கு வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. எங்களுக்கு தெரியும் அங்க இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மறுத்ததுனாலே அங்க தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். 39 தழுகளை ஏற்றுக்கொண்டதுனாலே நாங்கள் குணமாகிறோம். எங்களுடைய வியாதி எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் குணமாகிறோம். ஏனென்றால் இயேசு எங்களுக்காக அங்கு ஏசாயா 53 மிகவும் அழகாக சொல்லுகிறது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாகிறோம். ஆகவே அவர் எங்களுக்காக, அவரை நம்பும் பொழுது எங்களுக்கு தழும்புகள் நான் குணமாகிறோம்.

இன்னும் நின்னு வரும் நன்மை என்ன? அங்கு கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட இவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எங்களுக்கு சாபம் வராதபடிக்கு மரத்திலே தூக்கப்பட்டவன் சாபம், அவர் வந்து சபிக்கப்பட்டவன், அந்த சபிக்கப்பட்ட சாபம் எல்லாவற்றையும் இயேசு எங்களுக்காக எடுத்தார். ஆகவே நீ அவரை நம்பினார், உன்னுடைய சாபங்கள் எல்லாம் அவர் எடுக்கிறார். இன்னும் ஒருத்த நாங்கள் பார்க்கிறோம்.

அவர் என்ன என்னுடைய தன்னுடைய புள்ளியலாக புள்ளியாக மாற்றிவிட்டார். அங்கே சிலுவை மரத்திலே தொங்கி என்னுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்தார். அடுத்தது எங்களுக்கு ரட்சிப்பு. மனிதன் பாவத்தின் நிமித்தம் தேவனிடம் இருந்து பிரிக்கப்பட்டான். ஆனால் இப்ப மீண்டும் அவரோடு நாங்கள் ஐக்கியம் கொள்வதற்கு எபேசியர் 2:1 அழகா சொல்றது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவளாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி, கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தின் என்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவருமாயிருக்கிற பிதாவை சோதரிக்கிறோம். மனிதன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே அதுல அந்த மரணத்தில் விசுவாசத்தை வைக்கிறதுனாலே அவன் ரட்சிக்கப்படுகிறான். எங்களுடைய முயற்சியாலே அல்ல, இது முற்றும் காட்ஸ் கிரேஸ், கம்ப்ளீட்லி ஒன்லி பை காட்ஸ் கிரேஸ், நாட் பை ஹியூமன் எஃபர்ட்ஸ். யோவான் 3:16-17 எங்களுக்கு தெரியும், தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் தொட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி உங்களை இவ்வளவாக அன்பு உந்தார் என்று பாக்குறோம். இன்னும் ரோமர் 5:8

பாடிக்கொண்டே இருப்பேன் ஓம் அன்பை நான் பாடுவேன் பாடுவேன். அடுத்தது வந்து எங்களுக்கு நித்திய ஜீவன், உங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறே. நாங்கள் இந்த இந்த ஜீவனை விட்டு விட்டு அங்க போகும்போது அவரோட வி வில் லிவ் ஹிம் வித் ஹிம் ஃபார் எவர். அங்க மரியாள் மாத்தாளுடைய சகோதரன் மரித்த பொழுது மாத்தாள் அவர் ரெண்டு பேரும் சொல்லினான், நீர் இருந்திருந்தால் என்னோட சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்ப இயேசு சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆகவே எங்களுக்கு மரணம் இல்லை, நாங்கள் ஒரு முறை பாவத்துக்கு மரித்தோம், இனி நாங்கள் நித்திய ஜீவன் எங்களுக்கு. அங்கே யோவான் 5:24 சொல்லு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மரணத்தை வென்று, இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிர்த்ததினாலே, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ்.

0: ஆமேன். நம்பிக்கையும் தேவன் உன்னோட இருக்க நீ மறக்காத. அங்கே ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்பேல் பற்றாது. தண்ணீர்கள் என்று சொல்லும் போது வியாதி வறுமை கஷ்டம் எதுவா இருந்தாலும் அது தண்ணீர், அக்கினி போன்ற பிரச்சனை வந்து ஆறுகள் கடக்க முடியாதது. எல்லா விதத்திலும் எல்லா வேளையிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிற தண்ணீர்கள் வியாதி வறுமை இன்னும் அக்கி போன்ற பிரச்சனை கடக்க முடியாது என்னால் ஏறாது என்று சொல்றேன் வேளையிலும் அவர் இருக்கிறார். அந்த லைஃப் அப்ளிகேஷன் பைபிள் அதை மிகவும் அருமையா சொல்லுறது, When you go through deep waters and great troubles, I will be with you. When you go through rivers of difficulty, you will not drown. When you walk through the fire of oppression, you will not be burned up. The flames will not consume you. இப்படியான காரியங்கள் எங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவா செய்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அங்க தானியேலின் புத்தகத்திலே அந்த மூன்று வாலிபர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் அக்னிக்குல போட்டும் அவர்கள் அழியவில்லை, எரிக்க முடியாமல் போயிட்டு அந்த அக்னி. இந்த காலையிலே நான் ஆண்டவருக்கு எனக்கு 2-3 ரெவலேஷன் தாங்கும் ஆண்டவரே, எல்லாம் எல்லாருக்கும் தெரிந்தா தானே, 1-2 ஏதாவது புதிதா தாங்கும்ன்ற பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த அக்னி என்று சொல்லும் பொழுது எங்க அந்த மூன்று வாலிபர்களும் எப்படி தப்பினார்கள், அவர்களை சுற்றி ஒரு பிளாங்கெட் இருந்ததா, அந்த பிளாங்கெட்டிலே அந்த அக்னிபாடு பற்றி இருக்காது, அந்த பிளாங்கெட்டுக்குள்ளே அதாவது அந்த கிருபை தான் ஒரு பிளாங்கெட்டாக இந்த மூன்று வாலிபர்களையும் மூடி வச்சது. உனக்கும் எனக்கும் அக்னி போன்ற பிரச்சனை வரும் பொழுதும் அவருடைய கிருபை ஒரு பிளாங்கெட்டா வந்து அக்னி வந்து அப்படியே திரும்பி போய்விடும், எரிக்க முடியாது. கத்தருக்கு சோத்திரம், கத்தர் இதை எனக்கு இந்த காலையிலே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இன்னும் அடுத்தது தண்ணீர்கள் என்று சொல்லும் பொழுது தண்ணீரை போல பிரச்சனை வேற. நோவா அவண்ட பேழைய சொன்னார், அதுவும் ஒரு கிருபை, அந்த கிருபை தான் அந்த பேழை. அந்த பேழையக்குள்ள நாங்கள் இருக்கும் பொழுது எவ்வளவு தண்ணி மேல வந்தாலும் மேல போக போக பேழை மேலே போகும். சோ யூ வில் நெவர் கெட் ட்ரவுண்ட். அந்த கிருபை அக்கினியும் ஒரு கிருபையா எங்களை தாங்குறது, வெள்ளங்களும் ஒரு கிருபை போல எங்களை தாங்குறது. இன்னும் நாங்கள் அடுத்ததா நான் பாக்குறோம், இதெல்லாம் கத்திரங்களோடு கூட இருக்கிற
1: அக்கினியூடாக நடந்து வந்தோம், அக்கினி

இன்னும் எபிரேயர் 13:5 சொல்றது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இங்க ஜோஷுவா 1:5 அதே சொல்றாங்க. ஜோஷுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் அந்த பேஜ் எனக்கு நல்ல விருப்பம். ஏன் அவர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்லுற, நான் எங்க நீ எங்க போனாலும் நான் உன்னோட கூட வருவேன். ஜோஷுவாவுக்கு சொன்னவர் உனக்கும் எனக்கும் இன்றைக்கு அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றேன், நீ எங்க நடந்து போனாலும் நான் உன்னோட வருகிறேன். அப்ப எப்படி அக்குன்னு வர முடியும்? என்ன விதமான பிரச்சனையிலும் உங்களை தாக்க முடியாதே. எங்களை ப்ரொடெக்ட் பண்ற ஆண்டவர், உறங்காமல் தூங்காமல் எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் கைவிடவே மாட்டார். ஜோஷுவாவின் தேவன் எங்களுக்கும் தான், இன்றும் அவர் இருக்கிறார். ஆகவே அவர் எங்களை ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார். அடுத்த 3வது சரணத்திலே

பாருங்க, அழைத்தவர் உன்ன உள்ளவர். 1 தெசலோனிக்கேயர் 5:24 உங்களை அழைக்கிறவர் உன்ன உள்ளவர். அடுத்து 1 கொரிந்தியர் 1:9 நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருக்கிறதற்கு உங்களை அழைத்தது அவன் உன்ன உள்ளவர். அவற்றை அழைப்பு வந்து சாதாரணமான ஒரு அழைப்பு அல்ல. பவுலப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:1 சொல்ற, தன்னை அப்போஸ்தலனாய் இருக்கும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறாரா? இங்க பாருங்க, எங்களுக்கும் அழைப்பு எத்தனை. அங்க மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன், நீங்கள் எல்லாரும் என்னத்தில் பாருங்க, உங்களுக்கு நான் இழப்பாறுதல் தருகிறேன். அந்த அழைப்பு எங்களுக்கு, அதிலும் ஒரு பெரிய அழைப்பு, ஒரு பரம அழைப்பு தான் எங்களுக்கு. அவ காலிங் நாட் ஆர்டினரி காலிங், இது வந்து அங்க எங்கட காலிங் வந்து ஹெவன்லி காலிங், ஒரு பரம அழைப்பு. பவுலப்போஸ்தலன் சொன்னது போல அங்க சொல்லுறேன், நான் பேந்து அதை சொல்லுறேன் உங்களுக்கு. இங்கே வந்து எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கலாக்கு. ஆகவே இந்த சங்கமத்துல இருக்கிற எல்லாரும் மனுஷர்கள் தான். அங்கே நான் சொன்னேன், அந்த பேளம், அந்த மீன் வந்து, நான் முதல்ல அதை சொல்ல மறந்து போட்டேன், ஒரு மீனைத்தான் அங்கே ஆண்டவர் அங்க ஆயத்தம் பண்ணி வைக்கிற. நீ வெள்ளத்துக்குள்ளே இருந்தாலும் அந்த சுவிசேஷத்தை கேட்கணும் போல, முதல்ல அதை நம்பித்து விசுவாசிக்கிறவர்களை அந்த மீன் விழுங்கி கொண்டு வந்து யோனாவை வழியில விட்டது போல விடுது. இந்த சங்கமம் வானொலி ஒரு மீன், அது வந்து அந்த தண்ணிக்குள்ள இருந்து கஷ்டப்படுறவர்கள வழியில கொண்டு வர இந்த செய்தி, சங்கமத்துக்கூடாக போற செய்தியை கேட்கிறவர்கள் அந்த மீன், இந்த சங்கமத்துடைய அந்த செய்தி கூடாக அவர்கள் தங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்து வெளிவருகிறார்கள் என்பதை நான் முன்பு நான் சொல்லியிருக்கோன்னு நான் அதை சொல்ல மறந்துட்டேன் அந்த வேளையில். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 2:11 மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திராய் நடக்க வேணும். இது ஒரு ஹெவன்லி காலிங், நாங்கள் கவனமா இந்த எங்களோட அழைப்புக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாயும் பரிசுத்தமாயும் கவனமாயும் நாங்கள் நடக்க வேணும். 1 கொரிந்தியர் 7:20 அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே அவர் வந்து உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும்னு சொல்லப்படுகிறது. நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும், அந்த அழைப்புக்கு உண்மையும் உத்தமமாய் நாங்கள் நடக்க வேணும். இன்னும் விசுவாசிகளுக்கு எல்லா நிலவரங்களிலும் அவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துறார். 2 தெசலோனிக்கேயர் 3:3 கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் எங்களை இப்பொழுதும் எங்களை சிறப்படுத்தி எங்களை காத்து கொள்வார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் 26:19 அங்கே பவுல் அப்போஸ்தலனை கொண்டு வந்து அகரிப்ப ராஜாவுக்கு முன்னால விடுகிறார். அவன் சொல்றான், சரி நீ உன்னுடைய கேஸ சொல்லுன்னு சொல்லுறான். அங்கே அவன் சொல்லும் பொழுது என்ன சொல்லுறான், 26:19 ஆகையால் அகரிப்ப ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்படியாதவனாயிருக்கவில்லை. அவருக்கு அடுத்த அழைப்பை பவுலப்போஸ்தலன் அறிந்து கொண்டார். அது ஒரு பரம அழைப்பு. அவர் சொல்றார், அந்த அழைப்புக்கு நான் கீழ்படியாமல் இல்லை, நான் கீழ்படிந்தேன். எங்களுக்கும் ஆண்டவர் சொல்ற இதுதான், உனக்கு உன்னுடைய அழைப்பு வந்து ஒரு பரம அழைப்பு, அதுக்கு நீ கீழ்படிந்து நட. கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறார், அவர் எங்களை பாதுகாத்து எங்களை நடத்துவார். கர்த்தருக்கே மகிமை. இன்னும் 2 தீமோத்தேயு 2:13 நாம் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். பாருங்கோ எவ்வளவு அருமையான ஆண்டவர், நாங்களாம் தவறி போனாலும் அவர் உண்மை உள்ளவரை அழைத்தபடினாலே எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை தன்னுடைய மகிமைக்காக அவர் பாவிப்பார். எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறதில் அசவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோ. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவத உன்னோடு கூட வருவேன். இவ்வளவு உண்மை உள்ள தேவன் அழைத்துட்டார், ஆகவே அவர் கைவிட மாட்டார். அங்கே தாயின் கற்பத்திலேயே பவுலப்போஸ்தலனை அழைத்தான்னு சொல்றார். எங்களையும் அப்படித்தான் ஆண்டவர் அழைக்கிறார். இவ்வளவு அருமையான ஆண்டவர், அவருக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாயிருக்க வேணும். 1 தெசலோனியன் 2:13 மேலும்
நம்முடைய தம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமைக்கு உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். முதலும் சொன்னேன், நாங்கள் அவற்றை அழைப்புக்கு நாங்கள் பாத்திரராய் நாங்கள் இருக்க வேண்டும். இன்னும் அடுத்து நான் அதிலே பாடுகிறேன், அனாதி தேவன் உன் அடைக்கலமே, நீ அவரை நம்பினால் அவர் உன்னை ஒரு நூல் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் என்று பாடுகிறேன். நான் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். உபாகமம் 33:27 சொல்கிறது, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். எனக்கும் அங்கே சங்கீதம் 46

வரும்போது நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான தேவனாயும் இருக்கிறார். இன்னும் எனக்கும் ஒரு பாடலிலே

வீர் ஆமென். அநாதி தேவனே அடைக்கலாம், உடைய கரத்தால் என்னை நடத்துவீர் என்று நான் பாடுகிறேன். கத்தர் இவ்வளவு நல்லவர். அங்கே அவர் அந்த பாட்டிலே நான் கடைசியா நான் இந்த பாடத்தை உங்களுக்கு பாடி காட்டுகிறேன். ஆண்டவர் எங்களை என்ன விதமாக எங்களுக்கு அழைப்பை தந்து எங்களை நடத்துகிறார் என்று. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தீம் சாங், நீ அவரை நம்பினால் அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஜோஷுவாக்கு சொன்னவர் அதேதான் எங்களுக்கு சொல்லுறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம்.

ஆம் சுவாமி, நடத்தினாலும் சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறேன் ஜீவித்திருக்கிற கத்தர் இன்றும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பெரியவர் என்று நான் அடுக்க பண்ணி பாடிட்டேன், எத்தனையோ காரியங்கள் சொல்லிட்டேன், நீங்கள் இவ்வளவு பெரியவர் என்று. உண்மை நம்பலாம் ஆண்டவரே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் உங்களை நம்ப வேணும் ஆண்டவரே. என் நம்பிக்கை இந்தவன் பெரியவர், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஜோஷுவாவோடும் மோசையோடும் இருந்தவர் எங்களோடும் கூட இருக்கிறீர் ஐயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை, நீ போகும் இடமெல்லாம் நான் வருவேன். அவர்களுக்கு முன்னாப்பே தடைகளை அகற்றுவர். மீகா சொல்லுற தடைகள் அகற்றுவர், முன்னுக்கு போறார் என்று எவ்வளவு அருமையான தேவன். எங்களுக்கு சோத்திரம். இதனால் இந்த செய்தியை கொடுக்க எனக்கு இருபது அந்தீர் ஆண்டுவேன். எப்பொழுது இந்த செய்தி வரும்போது நடுங்குவேன். நான் கேப்பின் ஆண்டுகிறே, நான் இப்படி நடுக்க வேணும், நீர் என்ன பலப்படுத்துறது, நான் இப்படி பலத்தோட கொள்ள வேணுமே என்று சொல்லித்தான் இன்றைக்கும் ஜீவம் எடுத்தேன். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு சுவாமி. இந்த தருணத்துக்கு ஆசோத்திரம், இந்த வானொலிக்கு ஆசோத்திரம் ஆண்டவரே. எனக்கு ஆண்டவர் அந்த ஒரு ரெவலேஷனை தந்தர். ஒரு மீனை போல இருந்து தண்ணீர்ல இருந்து அவதிப்படுகிறவர்கள் செய்தியை கேட்ட உடனே, இந்த சங்கமத்து கூட கேட்ட செய்தியை கேட்டவர்கள் அப்படியே விழுங்கி வந்து வெளியில கொண்டு வரப்படுவார்கள். அவர்களுக்கு விடுதலை, ரட்சிப்பு. நன்றி ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர் என்று ஒரு அறிக்கை பண்றேன் ஆண்டவரே. இதை நடத்துற உங்களுடைய அடியானம் ரீட்டாம் போடவே அது உங்களுக்கு தெரியும். எவ்வளவோ தங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி பணத்தை கொடுத்து நேரத்தை கொடுத்து சரீர பலவீனத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருக்கிறீர் சோத்திரம். அதே போல இந்த சங்கமத்துல செய்தி கொடுக்கிறவர்களும் தான் ஆண்டவரே. இவ்வளவு ஸ்ட்ரகிள் மாட்டேன், எனக்கு தெரியும். நேரத்தை கண்டுபிடிக்க வேணும், தருணம் வேணும், பலன் வேணும், எல்லாவற்றிலும் நீ கூட இருந்து அழைத்தவர் உன்னை உள்ளவராயிருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. இதுக்கு மேல என்ன வேண்டும் ஆண்டவரே? இப்படி ஒரு தெய்வத்தை அறியங்களுக்கு இருபது அந்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. இன்னும் என்ன சொல்வேன் ஆண்டவரே? தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த சல்வேஷன். எங்களுக்கு தந்த ரட்சிப்பு, வெளியேறப்பட்ட ரட்சிப்பு எல்லாற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஆவியின் அபிஷேகம் தருகிறீரே ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஐ லவ் யூ ஜீசஸ். எல்லாத்திற்கான மகிமை உங்களுக்கு தான். இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபித்தேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.

0: Amén. Amén. Nandi Antevere. Thank you, Jesus.
1: Amén. ஆமீன். வான்பாவின் நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகளோடு பாடல்களோடு வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தந்த தாளந்துகளை சாட்சிகளோடும் வார்த்தைகளோடும் வழி நடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். தடைகளை நீக்கி கர்த்தருடைய நாளில் இணைய செய்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு திரும்பமாக நாங்கள் வருகின்ற வாரம் செவ்வாய்க்கிழமையிலே வளமையான நேரத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரிகரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த சமர் காலங்களிலே சரியான ஹீட் காலங்களிலும் உங்களுடனே கத்தர் கூட இருந்து பாதுகாப்பாக வழிநடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேலையில் விடைபெறுகிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமே.
0: பிரதர், உஷா இல்லாதபடியா நீங்க ரோனேஷுக்கு இந்த மெசேஜ் அனுப்பி விடுவீங்களா?
1: ஓகே அம்மா.
2: என்ன
1: தலைப்பு கொடுக்குறீங்கம்மா?
0: தலப்பு, நான் நம்பும் தேவன் பெரியவர்.
1: நான் நம்பும் தேவன் பெரியவர்.
0: அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு ஒரு சேர்த்து போடுங்க. நான் நம்பும் தேவன் பெரியவர், அவரே இயேசு கிறிஸ்து.
1: ஆமென். நன்றி அம்மா. God bless you. ஆமென். ஆமென்.
0: அப்ப ரோனேஷுக்கு அனுப்பி விடுங்க பிரதர் மெசேஜ்.
1: ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி ஹரியராஜா அம்மா தொடர்ந்து கனடாவிலிருந்து இணைந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலியை அலங்கரித்தார்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது சுவாசிக்கிறோம். மறு ஒலே பிளேஸில் இருந்த பொழுதும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட சிலிருந்த பொழுதும் கர்த்தர் தாமையூடாக வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி அவரிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இந்த வேளையிலும் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே இதை ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கோலாத்தங்கோயில் பகுதியிலிருந்து பெண்ணியில் திருச்சபை சார்பாக இந்த வேளையிலும் அவருக்கும் இரவு வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கு அவரை வரவேற்போம். பேசுலோ பாஸ்டர். ஆமீன். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கதிரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அம்மாவுக்கு நேற்றைய நாளிலே கட்டதனால இன்றைய நாளில் இணைந்தா அதனாலே சற்று தாமதமாகினது. நீங்கள் உங்களுடைய நேரத்தை எடுங்கள். உங்களை தொடர்ந்து பாஸ்டர் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து புறப்படுப்பார். உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ.
3: தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ பிரதர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தை குறித்து பேசுவதில் கர்த்தர் கொடுத்த இந்த தரிசனத்திற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் வார்த்தை சத்தியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவரே சொன்னார், நானே வழியும் சத்தியமாய் இருக்கிறேன். இயேசு ஆண்டவராகிய கிறிஸ்து அவரே வழி, அவரே சத்தியம். அவருடைய வழியில் நடக்கிறவர்கள் அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய சத்தியம் எவ்விதமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுவதை சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியமாக்குறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இந்த உலகத்தில் மனிதன் குறைவுள்ளவன். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா வாழ்க்கையிலும் அநேக குறைவுகளை சந்திக்கிறோம். சில நேரங்களில் பஞ்சம் வரும்போது ஆகாரத்தினுடைய குறைவு, ஆகாரத்தினுடைய குறைவு, கஷ்டங்கள் வரும்போது பணத்தினுடைய குறைவு, கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர், அவர் மாறாதவர்.

இல்லாதபடி வாழ்வார்கள் என்ற அர்த்தம். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் குறைவில்லாதபடி வாழ்வது. உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தில் குறைவில்லாது வாழ்வது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவில்லாமல் வாழ, குறைவற்ற இந்த பசுத்த வேதத்தை நேசிக்கிறவர்கள், பின்பற்றுகிறவர்கள், அதன் படி நடக்க தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்கள், அவளுடைய வாழ்க்கையில் தெய்வீக சமாதானத்தினால நிரப்பப்படுகிறோம். கிறிஸ்து என்னும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான காரியத்தை பாருங்கள். இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த வேதத்தை நேசிக்க, இந்த வேதத்தை பின்பற்ற, இந்த வேதத்திற்கு கீழ்ப்படிய, இந்த வேதத்திற்கு கனத்தை கொடுக்க, இந்த வேதத்தை வைத்து வாழ்வதற்கு அந்த வேத வசனத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் பொழுது எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் அந்த சத்தியத்திற்காக எடுக்கிற தீர்மானங்களா இருக்கும் பொழுது கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதங்களும் எல்லாம் தொடரும், எல்லாம் தொடரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் அவருடைய சத்தியத்தை நேசிக்கிற மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர், துணையாய் நிற்கிறவர், உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கக்கூடியவர். இது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பகுதி. அடுத்ததாக உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை குறைவில்லாமல் கொடுப்பது. தேவ வசனத்தை வாசிக்க வாசிக்க இந்த சத்தியத்துக்குள் தன் வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பு.

கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்து நிற்கிறவர்கள் அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்பார்கள். அவருடைய சத்தியத்தில் வாழ்கிறவர்கள் அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், நீதி உள்ள தேவன். அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது உலக ஆசீர்வாதங்களை குறைவில்லாதபடி கொடுக்கிறார். பலவீனங்களில் நம்மை தாங்குகிறவர், வல்லமையை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், அவருடைய சத்தியத்தை விரும்புகிறவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அது அவருடைய சித்தம். அது குறைவற்றதாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். என்னாலும் இந்த சத்தியம் நிறைவை நமக்கு கொண்டு வரும். சிறியதாயிருந்தாலும் அது ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தது இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுனாக்கா, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதமாய் இருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதமா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆகாரம் சத்தியம். இந்த சத்தியத்தை வைத்துத்தான் வாழ முடியும். இந்த ஆத்துமா வாழ வேண்டும் என்றால் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழிந்து போகாது. அதே போலத்தான் நம்முடைய ஆத்துமாவும் மரணத்தை சந்தித்த பிறகு, அது வெளியே இந்த பாடியிலிருந்து வெளியேறின பிறகு, அது உயிரோடு வாழ்கிறது, இலைப்பார செல்லுகிறது. அந்த இலைப்பாடுற இடத்தில் அது உயிரோடு இருக்கிற தேவனை நோக்கி

0: பார்க்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் இயேசு அருளின அந்த சுவிசேஷத்தினுடைய சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் மீட்கப்பட்ட ஆத்மா பாதாளத்தினுடைய நரகத்திற்கு போகாது, அது பரலோகத்திற்கு போகும். அப்போ ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற இந்த தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், இந்த தேவ வசனத்தை வைத்து வாழ வேண்டும், இந்த தேவ வசனத்துக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். அப்போ நாம் உயிரை பெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த சத்தியத்தை நாம் அணுக வேண்டும். கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை, கர்த்தருடைய சாட்சி சத்தியம். இந்த சத்தியம் இல்லாதபடி கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழ முடியாது, விசுவாச வாழ்க்கையில் வாழ முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி பரிசுத்தமாய் வாழ முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி கிறிஸ்துவுக்காக நீ வாழ முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி நீ பரலோகம் போக முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி உன்னுடைய ஆத்மாவுக்கு உயிர் மீட்சி கிடையாது. இந்த சத்தியம் எங்க இல்லையோ அங்க பலவீனம் தாக்கப்படும். இந்த சத்தியம் எங்க இல்லையோ அங்க பிசாசு வருவான். இந்த சத்தியம் எங்க இல்லையோ அங்கு பல சோதனைகள் வந்தாலும் உன்னால மேற்கொள்ள முடியாது. ஆகவே நம்முடைய குறையற்ற செல்வமாய் இருக்கிற இந்த வேத வசனத்தினுடைய சத்தியம் நமக்கு உயிர் மீட்சி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதரம். இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன். நமக்கு நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறவர், ஆத்மாவின் ஆண்டவர், ஆத்மாவுக்கு உயிர் மீட்சி கொடுக்கிறவர். இந்த சத்தியத்தை அறிகிற யாவரும் ஒரு பேதையாய் இருந்தாலும் அவன் ஞானியாய் மாறுகிறான். ஞானத்தில் வளர்வதற்கு இந்த சத்தியம் உதவி செய்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அப்போ என்னை ஒரு ஞானியாய் மாற்றுகிறது. உலகத்தினுடைய படிப்பு வேற, இந்த சிந்தனைகள் வேற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன். அந்த தெய்வத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய சத்தியத்தில் வளர வேண்டும் என்றால் ஞானம் தேவை, தெளிந்த புத்தி தேவை. பரிசுத்தாவி இருந்தால்தான் ஞானம். இந்த சத்தியத்தை நீ கேட்டு அதன்படி வாழ்ந்தால்தான் ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர் பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவி உன்னோடு கூட இருப்பார், உனக்கு துணையாய் நிற்பார். அது சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இது எல்லோருக்கும் தெரிந்த வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நம்முடைய கால்களுக்கு தீபம் அது, அவருடைய சத்தியம். நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. கால்களுக்கு தீபம் நடக்கும் போதெல்லாம் அது எரியும், அணையாத தீபமா எரிந்து கொண்டே இருக்கும். அந்த வசனம் உன் இதயத்தில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அணையாத தீபமா இருக்க வேண்டும். என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உம்மிடத்திலே பத்திரப்படுத்தி. அப்போ நீதிமொழிகள் 2:2 என்ன சொல்லுகிறது என்றால், நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உம்மிடத்தில் பத்திரப்படுத்தி. அப்போ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயம் இருக்க வேண்டும். வார்த்தையை தாராளமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது தான் உனக்கு ரட்சிப்பு, அப்போது தான் உனக்கு மீட்பு, உன் இதயம் கட்டளைகளை காக்க கடவுது. இந்த இதயம் வந்து கட்டளைகளை கட்டளைகளை இதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். இதயத்தில் அவருடைய கட்டளைகளை இதயத்தில் காத்துக் கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் நான் பெற்றுக்கொண்டது என்னவென்றால், இந்த சத்தியத்திற்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறேனோ, எவ்வளவு அதை கனப்படுத்துகிறேனோ, என் வாழ்க்கையை உயர்த்துகிற இந்த சத்தியம் இது. என் வாழ்க்கையை தள்ளாடாதபடி நிலைநிறுத்துகிற சத்தியம் இது. என் ஆத்மா அழிவுக்கு செல்லாதபடி என்னுடைய ஆத்மாவை மீட்கக்கூடிய சத்தியம் இது. அநேகருக்கு இந்த உலகத்தில் புரிவது கிடையாது. இந்த சத்தியத்தை எதிர்க்கிறான், ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு தன் வாழ்க்கையை இழக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, கேள்வி என்னவென்றால், இந்த சத்தியம் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை எந்த மனிதனையும், எந்த இதயத்தையும், எந்த ஆத்மாவையும் மாற்றக்கூடிய வல்லம் உள்ளது. இந்த வல்லமுள்ள சத்தியத்தை தன் இதயத்திலே பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். பத்திரப்படுத்திக் கொள்ளுதல் அது எப்போதும் இதயத்தில் இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எல்லோரும் செல்போன் வச்சுட்டு இருக்கிறோம், டேப்லெட் வச்சுட்டு இருக்கிறோம், கம்ப்யூட்டர் வச்சுட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் எல்லாத்திலும் நீங்க பைபிள் டவுன்லோட் பண்ணலாம். பைபிள் டவுன்லோட் பண்ணும்பொழுது எந்த நேரத்திலும் நீ கையில வைத்து கொண்டிருக்கிற அந்த கைபேசி, கையில வைத்து கொண்டிருக்கிற அந்த டேப்லெட், டேப், வீட்டுக்குள்ளே டேபிள் மேல வைத்துக் கொண்டிருக்கிற அந்த கம்ப்யூட்டர் எவ்வளவு பவர் உள்ளதா இருந்தாலும், எவ்வளவோ பைபிள்களை அதற்குள்ளே கொண்டு வந்து டவுன்லோட் பண்ணலாம், ஆனால் ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேசத்தில் கரண்ட் ஆப் இருக்கிறது. நிறைய நேரங்களில் கரண்ட் இருப்பது கிடையாது. வெளி நாட்டில் இருக்கிறவர்களுக்கு அது நன்றாக தெரியும். ஒன்று, அவங்களுக்கு வர சோதனை, நீ டேபையோ செல்போனையோ சார்ஜ் பண்ண மறந்து விட்டால் அது க்ளோஸ் டவுன் ஆயிடும். இங்கே கரண்ட் இல்லாதனால ஆன் பண்ண முடியாது, எலக்ட்ரிக் மூலமாகவும் பார்க்க முடியாது, சார்ஜ் பண்ணாவிட்டாலும் பார்க்க முடியாது. இந்த சூழ்நிலையில் தள்ளப்படுகிற காரியங்களை குறித்து முன்னே அறிந்த கர்த்தர் தேவ வசனத்தை உன் இதயத்தில் பத்திரப்படுத்து என்றால் என்ன, இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானம் பெருகி சென்றாலும், ஒரு தட்டு தட்டினாக்கா உனக்கு ஒரு 10 வசனம் ஒத்த வசனங்கள் ஓடி வருகிறது இந்த காலகட்டத்தில். அப்பேற்பட்டது கூட பவர் இல்லாவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் நன்றாக யோசித்தவர், தம்முடைய பிள்ளைகளுக்கு நேர்த்தியான காரியத்தை செய்திருக்கிற கர்த்தர் என்னவென்றால், நீ உயிர் இருக்கிற மட்டும் உன் இதயம் ஓடும். அப்போ அந்த இதயத்துல நீ பத்திரப்படுத்தும் போது எந்த நேரத்திலும் அந்த பசுத்தாவினுடைய உதவியோடு, அவர் கொடுத்திருக்கிற ஞானத்தோடு இந்த தேவ வசனங்களை ரீகலெக்ட் பண்ணலாம். ஆகவே இந்த உலகத்தில் முன்னேற்றத்திற்குரிய காரியங்களை பார்ப்பதை காட்டிலும் வேதத்தினுடைய ரகசியம், வேதம் எதை நமக்கு அனுகூலமாய் மாற்றி கொடுத்திருக்கிறது என்று பார்க்கும் போது, நம்முடைய இதயத்தை மெயினாக இந்த வசனம் போக்கஸ் பண்ணுகிறது. இதயத்தில் பத்திரப்படுத்து, இதயத்தில் பத்திரப்படுத்துகிற விசுவாசியாயிரு. இதயத்தில பத்திரப்படுத்துகிற விசுவாசியாயிரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதையோ அந்த உலகத்துல பத்திரப்படுத்துறோம், பணத்தை பத்திரப்படுத்து, பொருளை பத்திரப்படுத்து, செல்வங்களை பத்திரப்படுத்துறோம், உயிருக்கு உயிராய் நேசிக்கின்ற மிருகங்களை பத்திரப்படுத்துகிறோம். ஆனால் உன் ஆத்மாவிலே தேவ வசனத்தை பயபக்தியோடு தெளிந்த புத்தியோடு பத்திரப்படுத்துகிறாயா? கேள்விக்குறி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இதய கட்டளையை காக்க கடவுது. அங்க பத்திரப்படுத்து, இங்க காக்க கடவுது. எதை? என் மகனே என்று சொல்லும் போது ஒரு பாசத்திற்கு அன்புக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீ இருக்கிற, உன்னுடைய அப்பா கர்த்த நீ அவருடைய பிள்ளையாய் கிறிஸ்துவின் மூலமாக மாறி இருக்கிறாய். ஆகவே தந்தை ஒரு பிள்ளைக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் போதகத்தை நீ பத்திரப்படுத்த வேண்டும் என்றால், என் போதகத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், உன் இதய என் கட்டளைகளை காக்க கடவுது. இதயம் கட்டளைகளை காக்க கடவுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கட்டளையை காத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எதேதோ பிரயாசப்பட்டு காத்து கொள்ளுகிறோம், சரீரத்தை காத்து கொள்ளுகிறோம், ஞானத்தை, நம்முடைய இதயத்தை காத்து கொள்ளுகிறோம், நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக காத்து கொள்வதற்கு பிரயாசப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார் என்றால், அவருடைய வேதத்தை நம்முடைய இதயத்தில் காத்து கொள்ள வேண்டும், அவருடைய வசனத்தை, அவருடைய சத்தியத்தை இதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களின் தீர்க்காசியும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இந்த ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த சத்தியத்தோடு நீ வாழும் போது உனக்கு என்ன கிருபை தொடர்கிறது? வாழ்க்கையிலே நீடித்த நாட்களாய் வாழக்கூடிய ஒரு கிருபை தொடர்கிறது. நீடித்த நாட்களையும் தீர்க்காசியும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். தீர்க்காசியும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். அவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. அந்த வார்த்தையை நான் பத்திரப்படுத்தும் போது, அவருடைய சத்தியத்தை காத்து கொள்ளும் போது, அவருடைய சத்தியத்தை வைத்து வாழும் போது, அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது, என் வாழ்க்கையை நீடிக்கிற கர்த்தர் அவர். அப்போ சமாதானத்தோடு வாழ சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர், வாழ்நாளில் துக்கத்தோடும் சஞ்சலத்தோடும் துன்பத்தோடும் கண்ணீரோடு வாழாதபடி சமாதானத்தோடு வாழ்வதற்கு இந்த சத்தியம் எனக்கு உதவி செய்கிறது. இந்த சத்தியத்தில் இருக்க வேண்டும், சத்தியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த சத்தியம் எனக்குள்ளே இருக்கும் போது எனக்கும் தெய்வத்திற்கும் சமாதானம் இருக்கிறது, சமாதானத்தை உருவாக்குறது. அவருடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. இரண்டாவதாக சொல்லுகிறது 7:1. நீதிமொழிகள் 2:2 பத்திரப்படுத்துன்னு ஒரு முறை சொல்லிச்சு. 2வது முறை நீதிமொழிகள் 7:1 சொல்லுகிறது, என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து. காத்து கொள்ள வேண்டிய கடமை என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவருடைய வார்த்தையை காத்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையில் நான் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய வார்த்தையோடு நான் வாழ வேண்டும். இதுதான் கர்த்தர் என்னிடத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது. ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? அவருடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் பிசாசு வந்து டிஸ்டர்ப் பண்ணாதபடி, சோதனைகளை கொண்டு வந்து இந்த வார்த்தை விட்டு நம்மை பிரிக்காதபடி, இந்த சத்தியத்தில் இருந்து வெளியேற்றாதபடி, இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவளா இருக்க வேண்டும் என்று பசுத்த ஆவி நமக்கு உதவி செய்கிறார். பிசாசோ என்ன செய்கிறான் என்றால், அவர் சத்தியத்தையும் சந்தேகங்களையும் வெறுப்பையும் ஆண்டவர் மீது கோபம் அடைவதிலும் ஆண்டவர் மீது குற்றத்தை சுமத்துவதிலும் இவ்விதமான சிந்தனைகளை நம்முடைய சிந்தனையில் விதைக்கிற அந்த பிசாசு எதிர்த்து நின்று வாழ வேண்டும் என்றால் இந்த பட்டயமாகிய இந்த சத்தியத்தை வைத்து நீ வாழ வேண்டும். ஏதோ பிரசங்கத்தை கேட்டேன்னு இருக்கக்கூடாது, பிரசங்கத்தை வைத்து வாழ வேண்டும். எதற்காக போதிக்கப்படுகிறது? நீ வாழ்வதற்காக, மீட்கப்படுவதற்காக, பசுத்தம் அடைவதற்காக, உன் இதயத்தை காத்துக்கொள்வதற்காக, உன் ஆத்மாவை காத்துக்கொள்வதற்காக, உன்னுடைய ஆத்மாவுக்கு உயிர் மீட்சி பெறுவதற்காக இந்த சத்தியத்தை காத்துக்கொள். இந்த சத்தியம் உனக்கு உயிர் மீட்சி கொடுக்கும். வேதத்தில் 119:97 சொல்லுது, இந்த வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் அது எனக்கு தியானம். இந்த கருமையானவளே, இந்த உலகத்தில் நம்முடைய விருப்பத்தை தெரிவிக்கிறோம். படிப்பில விருப்பம், எந்தெந்த காரியத்தில் நாம் பிரியமடைகிறோம், உலகத்தோடு இசைந்து போவதற்கு உலக காரியங்களில் பிரியமாய் மாறுகிறோம். இத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை சந்தோஷமா இருக்க இந்த உலக ஆசா பாசங்களுக்கு பிரியமாய் நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தீர்மானத்தை எடுத்து தன் ஆத்மாவை அழித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். பிரியம் பிரியம் என்று சொன்னால் அது சில நேரங்களில் அழிவுக்கு நேராய் கொண்டு செல்லுகிறது. இந்த உலகத்தினுடைய காரியங்களில் பிரியமாய் நீ இருக்கும் போது ஒரு நாள் சமாதானத்தை இழப்ப, ஆசீர்வாதத்தை இழப்ப, தேவனுடைய வசனத்தை இழப்ப, தேவனுடைய சத்தியத்தை இழப்ப, பாவத்திற்கு அடிமையாய் மாறுவ, சமாதானத்தை இழப்ப, உனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அந்த ஐக்கியம் பிரிவினை உண்டாக்கும். ஆனா அந்த வேதம் என்ன சொல்லு, சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னாக்கா, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். அவன் சாட்சியா சொல்றான், உம்முடைய வேதத்தில் நான் பிரியமா இருக்கிறேன், உம்முடைய வேதம் எனக்கு அதுதான் என் வாழ்க்கையினுடைய ஆதாரம், அதுதான் என் ஆத்துமாவுக்கு ஆகாரம், அதுதான் என் ஆத்துமாவுக்கு உயிர் மீட்சி கொடுப்பது, அதுதான் என்னை பலப்படுத்துவது, அதுதான் என்னை தேற்றுவது. ஆகவே வேதத்தில் பிரியமாயிருந்து இரவாம் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமாயிருக்கணும், தியானம் பண்ண வேண்டும். பிரியம் வாசிப்பதற்கு பிரியமாயிருக்க வேண்டும், கேட்பதற்கு பிரியமாயிருக்க வேண்டும், அதை செயலிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு பிரியமாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. நாள் முழுதும் அது தியானம், நாள் முழுவதும் அது தியானம் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த கர்மியானவிலே தேவ வசனத்தினுடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது நாள் முழுவதும் தியானம். அப்ப அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை வாசிக்க வாசிக்க வாசிக்க பசுத்தாவின் மூலமாக தெளிந்த புத்தி வரும்போது, தெளிந்த ஞானம் வரும்போது, அந்த அதை அறியக்கூடிய அறிவை கர்த்தர் பசுத்தாவின் மூலமாக நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த தியானத்தில் இருக்கிற நாம், ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாய் வாசிக்கிற நாம், பிரியமாய் இருக்கிற நாம், அது என்னோடு என்ன பேசுகிறது என்பதை தியானத்தில் கொண்டு வர வேண்டும். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்திற்கு பொறுமையோடு அவரை நோக்கி பார்க்க வேண்டும். பொறுமையோடு அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அருமையானவிலே, நாள் முழுவதும் நீ நான் இல்லாவிட்டாலும் மூன்று முறை ஆகிலும் தியானத்தில் நிற்போம். எவ்வளவு அதிகமாக வேதத்தில் நேரத்தை செலவிடுகிறாயோ அவ்வளவு நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அந்த வசனம் உன்னை கைவிடாது. அந்த வசனம் உன்னை காப்பாற்றும். அந்த வசனம் உன்னை ஆதரிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன். சங்கீதம் 119:101 விதமாக சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். இந்த சங்கீதக்காரன் கர்த்தருக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறான். அவனுடைய தீர்மானத்தை கர்த்தருக்கு சொல்லுகிறான். எப்படி அவன் நடக்க போகிறான் என்பதை குறித்து சொல்லுகிறான். எப்படி நடக்க போகிறான் என்றால், பொல்லாத வழிகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், பொல்லாத கால்களுக்கு விலக்கி இருக்கிறேன், உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படி சகல பொல்லாத வழிகள். அப்போ உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும் போது இப்படி எடுத்துக்கொள்வோம். அப்போ அந்த வசனம் எனக்கு போதிக்கிறது, என்னை உணர்த்துகிறது, பொல்லாத வழிக்கு நீ தப்பித்துக்கொள், பொல்லாத வழிகளில் நீ நடக்காதே, அந்த கால்களுக்கு விலகி செல்ல வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன், அந்த ஜீவனுள்ள தேவனை பரிசுத்தத்திற்கு நாம் நெருங்கி வாழ வேண்டும். அசுத்தத்தை எதிர்த்து வாழ வேண்டும். பாவத்தை எதிர்த்து வாழ வேண்டும். பரிசுத்தத்திற்கு போராடி வாழ வேண்டும். பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில அவசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமோ என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. எங்கு செல்லுகிறாயோ அவருடைய வசனத்தில் நடக்கிற பிள்ளையாயிரு, அவருடைய வசனத்தோடு வாழ்கிற பிள்ளையாயிரு, அவருடைய வசனத்தில் நிலைத்து நிற்கிற பிள்ளையாயிரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல காலை சொல்லுகிறார்? கால் பகுதி முக்கியமானது. இருளாய் இருக்கிற நேரத்தில் ஒரு நாலடி பள்ளத்தில், அது பள்ளம் இருக்கிறது என்று தெரியாதபடி நான் அப்படியே நடந்து கொண்டிருக்கும் போது நான் அதிலே விழுந்து விட்டேன். அப்ப முட்டி அதிகமாக அடிபட்டது. ஏன் இருட்டில் நடக்கும் போது அந்த பள்ளம் தெரியல? அப்ப ஒன்று பாருங்கள், என் காலில் ஒரு தீபம் இருந்துச்சுனாக்கா, ஐயோ அது பள்ளம்னு என் கண்ணும் பார்க்கும். இதே போலத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த தேவ வசனமாகிய இந்த தீபமாய் எரிகிற நம்முடைய வாழ்க்கையின் நடைக்கு எந்த விபத்துகள் ஆபத்துகள் வராதபடி முதலாவது காத்துக்கொள்ளும், நித்திய வழியில் நடத்தும், கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு நம்மை அது நல்ல வழியில் நடத்துகிற தேவ வசனமாயிரும். அப்போ இந்த தீபம் அணையாதது, கரண்ட் கூட ஆஃப் ஆயிடுது, ஒளி வந்து அந்த எண்ணெய் இருக்கிற மட்டும்தான் எரிந்து கொண்டே இருக்கும். கேஸ் அந்த கேஸ் இருக்கிற மட்டும்தான் எரிந்து கொண்டே இருக்கும். விறகு வந்து அந்த விறகு சாம்பல் ஆகிற மட்டும்தான் எரியும். ஆனால் இவையெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஆனால் தேவ வசனம் நிரந்தரம், அது மாறாதது, அது அழியாதது, அது சகலத்திலும் உயர்ந்திருப்பது. தேவ வசனத்தை காக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அது கால்களுக்கு தீபம், அடுத்த இதை என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். கால் என் காலினுடைய நடைகளை பார்க்கும் போது முதலாவது எனக்கு தேவைப்படுவது என் கால்களுக்கு அந்த தீபம், அந்த ஒளி. அடுத்தது என் கண் பார்வை கொஞ்சம் தூரத்தை பார்க்கும் பொழுது அது என் பாதைக்கு வெளிச்சமாய் மாறுகிறது. அப்போ இந்த கால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற ஒரு காலா இருக்கும் பொழுது அணையாத தீபமாகிய அந்த வசனத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். இது தேவ வசனம் நம்முடைய கால்களுக்கு அணையாத தீபம், என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த பாதை என் கண் முன்னாக இருக்கிற பாதை, அந்த பாதைக்கு இருள் இல்லாதபடி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது தேவ வசனம், தேவனுடைய சத்தியம். அதை நம்ப வேண்டும். ஆண்டவர் சொன்னார், பிசாசை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையை தான் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பிசாசை மேற்கொள்வதற்கு பிசாசினுடைய கேரக்டரை அடிப்பதற்கு அவன் சொல், அவனுடைய சொல்லே வைத்து அவனை அடிப்பதில் வல்லவராய் இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உபாசம் முடிந்ததை வந்தான், கல்லை எடுத்து அப்பமாய் மாற்றிக்கொள்ளும் என்று சொன்னான். ஆண்டவர் அவனுக்கு பிரவத்திரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று தேவ வசனத்தை வைத்து சாத்தானை கர்த்தர் அடித்தார். தேவ வசனம் கர்த்தருடைய பட்டயம். பிசாசை எதிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சத்தியம் தேவை. சத்தியத்தில் வாழ வேண்டும். சத்தியம் உனக்குள்ளே இருக்கும் போது இருள் வராது. விசுவாச சோதனை கொண்டு வரும், அதை மேற்கொள்வதற்கு வல்லமை கொடுக்கிற கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய சத்தியம், அது நம்மை காப்பாற்றும். அதை நம் ஆசீர்வே ஆத்துமாவை உயிர் மீட்சி கொடுக்கும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நாம் பிழைக்க வேண்டும். நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆத்துமாவும் பிழைக்க வேண்டும் என்றால் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும். அவருடைய வேதத்தை காத்து கொள்ள வேண்டும். அவருடைய வேதத்தை பத்திரப்படுத்த வேண்டும். அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். அவருடைய வேதத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏதோ படித்தேன் என்று இல்லாதபடி தியானத்தில் கொண்டு வந்து நம்முடைய ஆத்துமாவை நிறுத்த வேண்டும். கர்த்தர் எதை பேசுகிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாக என்று, அவருடைய எச்சரிப்போ அவருடைய வாக்கு தத்தமோ அவர் நம்மை திருத்துவதோ வசனத்தின் மூலமாய் திருத்துவதோ, நம்முடைய பசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று உனக்கு பலன வல்லமையும் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவியின் பட்டயம் நமக்கு உறுதுணையாய் நிற்கிறது. வசனம் என்னும் பட்டயம் பிசாசு எதிர்ப்பதற்கு
1: பிசாசு எப்போதும் அவனுடைய கேரக்டர் என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நீ அதற்கு கீழ்ப்படிய கூடாது, அதை வைத்து வாழக்கூடாது என்பது தான் அவனுடைய சித்தம், அவனுடைய திட்டம். நம்முடைய ஆத்மாவை அழிக்க வேண்டும் என்று புறப்பட்டவன், நம்முடைய ஆத்மாவை மீட்க வேண்டும் என்று உயிரை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை சுவிசேஷம் என்னும் வல்லமை நம்முடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது, நமக்கு பசுத்தத்தை கொடுத்திருக்கிறது. ஆகவே அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்போம், அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அந்த வார்த்தையில் வல்லமையும் உண்டு. உன் ஆத்மாவையும் உன் சரீரத்தையும் பசுத்தமாக்கக்கூடிய வல்லமுள்ள வார்த்தைக்கு கனத்தை கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனா இயேசுவே, இந்த சத்தியம் என்னும் உம்முடைய நாவிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகள், அது தான் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பது, அது தான் எங்களை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பது, அது தான் பரலோக பாக்கியத்தை கொடுப்பது, அது தான் உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்துவது. அந்த வசனம் தான் எங்களுக்கு சமாதானம், அந்த வசனம் தான் எங்களுக்கு கிருபை, அந்த வசனம் தான் எங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம், அந்த வசனம் தான் எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கிறது, அந்த வார்த்தை தான் எங்களுடைய ஆத்மாவுக்கு உயிர் மீட்சி கொடுப்பது. ஆகவே அந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தை சத்தியம் என்ன, உம்முடைய சத்தியமுள்ள வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய இதயத்தை பக்குவப்படுத்துவீராக. கேட்கிற ஒவ்வொருடைய இதயமும் ஆயத்தமாய உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு உம்முடைய வசனத்திற்கு கனப்படுத்துகிற பிள்ளைகளாய், அதை வைத்து வாழ்கிற பிள்ளைகளாய் கூடும். இந்த ஊழியத்திலே, இந்த ரேடியோ ஊழியத்தில் யாரார் இந்த சத்தியத்தை கொண்டு வந்து விதைக்கிறார்களோ அவர்களுக்கு அபிஷேகத்தின் ஆவினாலும் பசுத்த ஆவினுடைய வல்லமையினாலும் நிரப்பும். அவளுடைய நாவில் உம்முடைய சத்தியத்தை போடும், அது விதைக்கப்படட்டும், 60, 90, 100 பலன் தண்டு. பாவி மனம் திரும்பி பசுத்தத்திற்குள் வரட்டும், அது உம்முடைய சத்தியத்தினால முடியும். சத்தியத்தை வைத்து நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபித்தார். ஆசீர்வதியம் உம் வசனமே சத்தியம், அந்த சத்தியத்தினால எங்களை பசுத்தமாய் வாழ்வதற்கு கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூடியிருப்பதாக. ஆமீன்.
2: வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று கர்த்தர் கூறுகிறார், கர்த்தரை வழி நடத்துகிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தை ஒப்புவிப்போம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே வாரத்தின் முதல் நாளிலே பசங்க விடத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் பரிசுத்தாவியானவர் தாமே வார்த்தைகளை உங்களுடைய சபையினருக்கு எடுத்துக் கொடுக்கத்தக்கதாக, அவற்றை அவர் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன்.
1: God bless you, brother. Thank you.
2: Amen. Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் பால் லூயிஸ் கரன் அவர்கள் பெரியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவேல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து தேவசெய்தி எடுத்து வந்தார். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூட அவங்களுடன் பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். பேசி இதை மறுவலப்பிலே கேட்கின்ற பொழுதும் யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற பொழுதும் கேட்க போகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூட அவங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. அவர்கள் சார்பிலும் தேவ ஊழியரை வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்திரி கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்திர
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திர தாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூடாக தேவ ஊழியர் சுவிசேஷத்தின் மாணவர்கள் வேத பாடத்து கூடாக வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தருடைய நாம மைமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறது. ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சுசேஷகரை பின்வான அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். கத்தர் வழி நடத்துவாராக.
3: ஆமேன்.
2: வேத பாட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருடைய கருத்திலே வார்த்தைகள் புறப்பட்டு செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கத்தர் உதவி செய்வாராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்து வரவேற்றுக் கொண்டு வேத பாட நிகழ்ச்சியை உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்து. ஆமீன். காட் பிளஸ்.
4: ஆமீன். நன்றி ஐயா. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் உருக்கமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கத்தாவே, இந்த வேலையிலும் தகப்பனே, உங்களை சமூகத்தில் வந்து உன் நாமத்தை மையப்படுத்த அடியனுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவரே, இந்த நாளும் இந்த வார்த்தைகளை இந்த இடத்திலே பேசுகிற வேளையிலே தேவ ஞானத்தினாலும் பரிசுத்தாவுடைய வல்லமினாலும் அடியனை ரப்பை நீங்க வழிநடத்தி கொள்ளும்படியாக செபிக்கிறேன். விசுவசித்த விதமாய் அடியனை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க வழிபடும்படியாக உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. உம்முடைய நாம் ஒன்றே இந்த வார்த்தைகளூடாக மகிமைப்படும்படியாக அநேகர் வந்து இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தையின்படி நடக்க அந்த கிருபை இந்த நாட்களை அவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாகவும் இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய நாட்களிலே நாங்கள் பார்த்தோம், அதாவது துதிக்கும் முறை என்ற தலைப்பிலே இந்த நாட்களை பார்த்தோம். நேற்றைய நாட்களை பாருங்கள், அருமையான கர்த்தருடைய எப்படியாக நாங்கள் ஆராதிக்க வேண்டும், அந்த ஆராதிக்கிற அந்த காரியத்தினுடைய முறை என்றதை குறித்து இந்த நாட்களே நாங்கள், அதாவது நேற்றைய நாட்களிலே இரண்டாவது தரமாக இந்த நாட்களை பார்த்தோம். முதலாவது தரம் இந்த நாட்களை துதித்தல் என்று சொல்ற தலைப்பிலே இந்த நாட்களை பார்த்தோம். நேற்று நாட்கள் இரண்டாவது, இன்றைக்கு மூன்றாவது பகுதியில் அந்த துதிக்கும் முறையினுடைய மிகுதி பகுதிகளை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே இன்றைய நாளிலும் பாருங்கள், ஒன்று நாளாகமும் 15 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். இந்த 15 அதிகாரத்திலே 28 வசனம் இந்த நாட்களில் இப்படியாக சொல்றது, அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடும் எக்கால பூரியைகள் கைத்தாளங்கள் துணியோடும் தம்புராக்களும் சுரமண்டங்களோடும் அங்கே வாசிக்கிற சத்தத்தோடும் இந்த நாட்களிலே அங்கே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்க பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லி சொன்னால் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவதாக அந்த உடன்படிக்கை பெட்டியை ஏன் தேவன் அந்த இடத்திலே உருவாக்கினார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வரும். கத்துடைய பிள்ளைகளை பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே பரலோகத்தினுடைய சாயலாக, சாயலே இந்த நாட்களில் பரலோகத்திலே இருக்கிற ஒரு பெட்டியாக இருக்கிறது. அதனுடைய சாயலாக ஒரு பெட்டியை ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கும்படியாக தான் கர்த்தர் மோசையோடு இந்த நாட்களிலே பேசினார் என்று சொல்லி பார்க்கும். அப்போ மோசைக்கு தேவன் எல்லா விதமான திட்டங்களையும், எல்லா விதமான பிளான், அதாவது மோசை ஒரு ஆர்கிடெக்டா இருந்தபடினால் அவருக்கு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அப்படியே போட்டு கொடுத்தார். இந்த அளவிலே இந்த காரியத்திலே செய்யணும் சொல்லி அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப அதனாலே அவர் என்ன செய்தார் சொன்னால், இந்த உடன்படிக்கை பெட்டியை செய்தது மட்டுமல்ல, அதற்கு பின்பாக ஆசரிப்பு கூடாரத்தையும் அங்கே இந்த நாட்களை கட்டி வைத்து அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அங்கே இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு பக்குவமாக அந்த நாட்களை என்ன செய்தார், அங்கே இந்த நாட்கள் ஒரு மறைமுகமாக இந்த நாட்களை வைக்கப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் அந்த உடன்படிக்கை பெட்டியை எவரும் எந்த நேரத்திலும் பார்க்க முடியாது. அதுல குறிப்பிட்ட நேரங்கள், குறிப்பிட்ட காலங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப அதனால என்ன நடக்கும் என்றால், அந்த உடன்படிக்கை இந்த நாட்களில் யார் தரிசிப்பார்கள் என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த ஆசாரியராக இருக்கிற அந்த ஆசாரியர் தான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு கிட்ட அந்த நாட்களே போக முடியும். ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை சுற்றி தேவனுடைய அந்த அபிஷேகம் இந்த நாட்களில், அதாவது சுகந்த வாசமாக இந்த நாட்களை வீசிக்கொண்டு இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், ஏனென்று சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், அந்த உடன்படிக்கை ஒரு விசேஷித்த காரியமாக அந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கணும். பாருங்கள், இந்த ஆசரிப்பு கூடாரம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியில் அந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு மனுஷனுடைய மனுஷனை இந்த நாட்களில் அங்கே நிர்ணயிக்கிறதை இன்றைக்கு பார்க்கிறோம். மனிதத்துவத்தை இந்த நாட்கள் நிர்ணயிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லப்படுகிற காரியத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது, அதே விதமாகத்தான் அந்த இருதயத்தை ஒருவரும் பார்க்க முடியாது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அவனவன் தன்னுடைய இருதயத்தை கடைசி வரையும் பார்க்க முடியாது. எப்படி பார்க்க யாராவது பார்த்திருக்கிறார்கள் சொல்லி நாங்கள் கேட்டால் முடியாது. அருமையான கத்துடைய, ஆனால் வேதம் சொல்லுகிறது, உள்ளங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறவர் கர்த்தர் என்று சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்படியானால் தேவன் இருதயத்தை இந்த நாட்களிலே சோதித்து அறிகிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார். அவருக்கு தான் அந்த காரியம் இந்த நாட்களில் இருக்குது. அப்ப அதனால பாருங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் அங்கே பழைய ஏற்பாட்டிலே மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இந்த நாட்களில் இருக்கிறது. அவர் அந்த இடத்திலே தன்னுடைய பிரசன்னத்தை நிறைத்த அந்த உடன்படிக்கை பெட்டியிலே இந்த நாட்களில் என்ன செய்கிறார், அந்த இடத்திற்கு இந்த நாட்களிலே பகிரங்கமா அந்த இடத்தை கொண்டு போகாதபடி அது மறைமுகமா திரைச்சியிலுக்கு பின்னாக இந்த நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அடுத்ததாக இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று பார்க்கிற வேளையிலே நம்முடைய சரீரத்தை இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, இந்த நாட்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்கிறது அப்படி ஒவ்வொரு இன்னொரு முறை அந்த காரியத்தை நான் குறித்து நான் பேசும்படியாக அந்த நாட்களை வாங்கிக்கிறேன். கத்தோட பிள்ளைகளை சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆசரிப்பு கூடாரம் ஒரு மனுஷனுடைய வெளிப்பிரகார சரீரத்தை குறிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோட பிள்ளைகளை. இந்த வெளிப்பிரகார சரீரத்திலே பார்க்கிற வழியிலே, வெளியிலே பார்க்கிற வழியிலே நமக்கு தோல் இருக்கிறது, அதாவது பார்ப்பதற்கு கண் இருக்கிறது, அதே மாதிரி கால்கள் இருக்கிறது, இப்படியான காரியங்கள் இருக்கிறது. ஆனா உள் பிரகாரம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே அங்கே உள்ளான உள்ளுக்குள்ளே இருக்கிற காரியம் என்னவென்றால் இருதயம் மறைக்கப்பட்டவர்களோட இருதயம் அங்கே அது ஈரல் கிட்னி இப்படியான போன்ற காரியங்கள், அது மட்டுமல்ல இன்னும் அநேக சிறிய சிறிய இந்த நாட்களில் சதயம் அப்படின்னு சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் மறைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிற மாதிரி மேலே கத்துடைய பிள்ளைகள். அப்ப அந்த உள்பிரகாரத்தில் இருக்கிற காரியத்தை எவரும் அடிக்கடி போய் இந்த நாட்களை அங்க பார்க்க முடியாது. வெளிப்பிரகாரத்தை தான் அவர்கள் இந்த நாட்கள் வெளிப்பிரகாரத்திலே வந்துதான் ஸ்ரீ ஜனங்கள் ஆராதிப்பார்களை ஒழிய, ஆனால் அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே போக முடியாது. அது எதற்காக எடுத்தாருன்னு சொன்னால் ஆண்டவர் ஒரு அப்படியே பாருங்கள் அந்த மனுஷனை எப்படியாக உருவாக்கினாரோ அதே விதமாகத்தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் அங்கே உருவாக்குறதை பார்க்கணும். ஏனென்றால் வேதத்திலே பாருங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஜனங்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு இந்த நாட்களில் எந்த விதமான வழிபாடோ எந்த விதமான காரியங்களும் இல்லை. அதனாலதான் பாருங்க இந்த ஆதிகாமத்திலே பார்க்கிற வழியிலே அங்கே என்ன நடக்கிறான்னு சொல்லி சொன்னால் அவர்கள் இந்த நாட்களில் தங்களுடைய இஷ்டத்தின்படி தங்களுடைய காரியத்தின்படி இந்த நாட்களில் அங்கு காரியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் பாருங்கள் ஆண்டவர் அவர்களுடைய அந்த முறைமை தவறான முறை என்பதை உணர்த்தி இந்த நாட்களிலே மோசை மூலமாய் மோசையை அழைத்து சீனாய் மலையிலே இந்த நாட்களை கொண்டு போய் இந்த நாட்கள் என்ன செய்கிறார் அங்கே இந்த நாட்களே அவரோடு இந்த நாட்களே அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அதை கூட இந்த நாட்களை வேதத்திலே அநேக ரகசியங்கள் இந்த நாட்களை அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள் அதில் எரியும் முச்சடி என்று சொல்லப்படுகிறது, அது கூட இந்த நாட்களில் ஆவிக்குரிய காரியத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்திலே குறிக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படி ஆனால் பாருங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் எப்படியாக துதிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள் இந்த நாளாகம புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள் 1 Kings 15:28 அப்படியே இஸ்ரவேல் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அங்கே கம்பீரத்தோடு எக்காலப்பூரியோடும் கைத்தாளங்களோடும் துணிகளோடும் தம்புரா சுரமணங்களும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். அப்ப அந்த உடன்படிக்கை பட்டி எங்க போகுது, ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டு போகுது அருமையான கத்தோட பிள்ளைகள். அப்ப அந்த உடன்படிக்கை பட்டி மாற்றப்பட்டு போகிற வேளையிலே அந்த உடன்படிக்கை பட்டி எப்படி என்று சொல்லி சொன்னால் அங்கே இந்த நாட்கள சாதாரணமாக கொண்டு போக முடியாது அருமையான கத்தோட பிள்ளைகளை. ஏன் பாருங்கள் இந்த நாட்கள் என்றுன்னா அது பரிசுத்தமான பொருளாக இருக்கிறபடினால் இந்த நாட்களை அந்த இடத்திலே பாருங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை இப்படியாக கொண்டு வருகிறான் சொல்லப்படுகிறது. அப்ப அங்க அந்த இடத்திலே பாருங்கள் என்ன எதை குறிக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்க கம்பீர சத்தத்தோடும் எக்கால பூரிகை கைத்தாளங்களோடும் துணிகளோடும் தம்புரவாடும் சுரமண்டலம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுறது. அப்படியானால் நம்முடைய இன்றைய நாட்களில் இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாங்கள் குருந்தியர்ல சொல்லப்பட்டது போல இந்த சரீரம் தேவன் வாசம் செய்கிற ஆலயமா இருக்கிறபடினால் நமக்குள்ள இருக்கிற நம்முடைய இருதயம் நாட்கள்ல என்ன செய்ய வேண்டும், எந்த வேளையிலும் தேவனை கம்பீரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த வேளையிலும் தேவனை இந்த நாட்களில் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க, ஏன்னா உள்ளான மனுஷன் வேதம் சொல்லுகிறது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். இருதயத்தின் நிறைவால் தான் இன்றைக்கு வாய் பேசும். இன்றைக்கு பாருங்க ஒரு மனிதன் இருதயத்திலே எனக்கும் இன்னும் ஒருவருக்கு கரல் இருக்குமா இருந்தால் அந்த கரல் இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முந்தி இருக்குமா இருந்தால் அவர் மறக்க மாட்டார் கத்திரப்பிள்ளைக்கு. அந்த கரல் ஒரு நாள் லேசில போகாது, என்னதான் பாவம் அறிக்கை செய்தாலும் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற சில காரியங்கள் போகாது, ஞாபகத்தில் வரும். அப்ப அந்த இடத்துல பாருங்கள் சில வேளை வீரர்களுக்கு தர்க்கம் வந்துடா உடனே சொல்லுவார் நீ 10 வருஷத்துக்கு முதல் செய்த காரியத்தை எனக்கு தெரியும் தான் உன்ன பற்றி என்று உடனே டக்குண்டா அந்த காரியத்தை எடுப்பார். அப்ப பாருங்க அது பழைய பாம்பு என்ன செய்ய முடியல எட்டி பார்க்கிற மாதிரி, அப்ப பழைய சுபாவம் இந்த நாட்கள் என்ன செய்யறது வெளியால வருகிற மாதிரி. அப்ப அதே மாதிரி இந்த இருதயத்துக்குள்ள சகல காரியங்களும் இந்த நாட்களை அடங்கி இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இரண்டு இருதயத்தின் நிறைவால் தான் வாய் பேசும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் பாருங்க இந்த உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை எதுக்கு குறிப்பிடப்படுதுன்னு சொல்லி சொன்னால் அங்கே தேவனுடைய காரியம் தேவனுடைய திட்டங்களை தேவனுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிற பெட்டியாக அந்த இடத்துல இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் அந்த ஆலய அமைப்பிலே பார்க்கிற வழியிலே அங்கே அப்படியாக கொண்டு வந்து இந்த நாட்களை வைத்திருக்கிறது. அப்ப அந்த இடத்திலே தான் சொல்லப்படுகிறது நாங்கள் ஆராதி விவாதிக்கிற வேளையிலேயே அங்கே எப்படியாக இருக்க வேண்டும், இவர்கள் எப்படியாக அந்த தம்பராவோடும் அங்கே பூர்வீகர்களோடும் கைத்தாளம் துணிகளோடும் நாட்களை சுரமண்டலத்தையும் சத்வாசித்து அங்கே அந்த உடன்படிக்கை பண்டிகை கொண்டு வந்தார்களோ, அதே விதமாக நாங்கள் தேவனை ஆராதிக்கிறதையா சும்மா ஆராதிக்க கூடாது, அவரை ஆராதிக்கிற வழியில ரசித்து ருசித்து ஆராதிக்க வேண்டும். வேதம் சொல்றது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் நல்லவர் என்பதை முதலாவதாக நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும், ரசித்து பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அப்படி அல்ல, ஏனோ தானோ என்று சொல்லி வந்து ஆராதிக்கிறோம், போகிறோம், காரியத்தை செய்கிறோம், இப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க பாருங்கள், இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே இங்கே இவர்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிற வேளையிலே அவர்கள் அங்கே துதிக்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கும். தேவனை அங்கே இசைக்கருவிகளால் இசைத்து தேவனை துதிக்கலாம், எக்காலத்து இசையாலும் முழங்கி இந்த நாட்களை தேவனை துதிக்கலாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்திலே 150வது அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை. சங்கீதம் 150 இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அங்கே 150வது சங்கீதத்தை எடுப்போம். 150வது சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 3வது வசனத்தை வாசிப்போம், வாசிக்கின்றேன் பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, எக்கால துணியோடும் அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புராவோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழியோடும் அவரை துதியுங்கள், ஓசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள், பேரோசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மறுமையான கத்துடைய பிள்ளைகளே, ஏன் எப்படியாக இந்த நாட்களை சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், நம்முடைய இருதயம் எப்பொழுதும் துதியினாலே இருக்க நிறைந்திருக்க வேண்டும், நன்றியினாலே இந்த நாட்களில் நிறைந்திருக்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இருதயத்தின் நிறையால் வாய் பேசும் என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்முடைய இருதயம் இன்றைக்கு நன்றி உணர்வுள்ள இருதயமாக தேவனுடைய அபிஷேகத்தினால் பரிசுத்தாவுடைய வல்லமையினால் இந்த நாட்கள் நிறைந்திருக்குமா இருந்தால் நமக்கு இந்த நாட்களில் துதிக்கும்படியாக மற்றவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏதாவது ஒரு சின்ன ஜெபத்தை எடுக்கிற வேளையில சின்ன ஒரு பாடல் ஒன்று வந்து கொண்டே இருக்கு. இன்றைக்கு நான் ஆண்டோட சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிற வேளையிலே அநேக பாடல்கள் இந்த நாட்கள் ஒன்று ரெண்டா எத்தனையோ பாடல்கள் இந்த நாட்களை தந்திருக்கிறார்கள். அது இதற்காக எக்ஸ்ட்ராவா சென்றா ஒரு டெலிபோனை எடுத்து வைத்து அந்த அதுக்கேற்ற மாதிரி ராகமாக அந்த நாட்களை அந்த பாடலை பாடி இந்த நாட்களை அப்படியே வைத்திருக்கிறேன். கத்தோடைய பிள்ளைகள், அப்ப எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் கத்தர் இந்த நாட்களே ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த நாட்களை என்ன செய்வார், அந்த வார்த்தையை அங்கே துதிய பாருங்கள். இதுதான் சங்கீதக்காரனை தாவீது செய்த காரியம். அவர் அந்தி சந்தி மத்தியான வேளையிலே அங்கே பாருங்கள் எப்படியாக துதித்தார்னு சொல்லி சொன்னால், அவர் காட்டிலே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வேளையிலே கின்னரத்தை வாசித்து ஆண்டவருக்கு அந்த சங்கீதத்தை எழுதினார் சொல்லி பார்க்கிறோம். இந்த சங்கீதம் நாட்களை இது எழுதி கொடுத்த காரியம் இல்ல, அந்தந்த வேளையிலே ஆவியானவராலே உந்தப்பட்டு எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதங்கள் ஒவ்வொரு காரியம். தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்கள், நெருக்கம் வருகிற வேளையிலே, சோகம் வருகிற வேளையிலே, சோர்ந்து போயிருக்கிற வேளையிலே, அங்கே இருதயத்திலே அந்த குமுறல்கள் வருகிற வேளையிலே அதுக்கு ஒரு சங்கீதம் வரும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், பாடுகள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இந்த 22வது சங்கீதத்தை எடுத்து வாய்ச்சி பாருங்கள், ஆண்டோட சிலுவை பாடை குறித்து நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள் அதனுடைய காரியம் என்ன, அந்த பாடுகள் நினைவுகளை அவர் நினைக்கிற வேளையிலே ஆண்டோடைய பாடுகள் நினைவுகளை இந்த நாட்களை இவர் என்ன செய்கிறார், தாவீதுக்கு அங்கே ஆவியானவர் உணர்த்துகிற வேளையிலே ஆண்டவர் இப்படியாக வந்து அடிக்கப்பட போகிறார், இப்படியான காரியங்கள் வரப்போறது என்பதை குறித்து சங்கீதமாக இந்த நாட்கள் எழுதுகிறார். ஏனென்று சொன்னா வேதம் சொல்லுகிறது தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு உகந்தவர். அப்ப தாவீது ஆண்டவருடைய இருதயம் மாதிரி தான் இந்த நாட்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்படி என்று சொல்லி சொன்னால் ஆண்டவரே டைரக்டாக அந்த நாட்களை தாவீதுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இந்த நாட்களை இருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதனால சங்கீதம் 23 சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சியடையேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்று சொன்னால் பாருங்கள் அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த வேளையிலே பாருங்கள் அவருக்கு ஒரு காரியம் இந்த நாட்களை வருகிறது என்னவென்று சொல்லி சொன்னால், அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே நான் எந்த இடத்திலும் எந்த வேளையிலும் நான் தாட்சி அடைய முடியாது என்று சொல்லி சொன்னால் அவர் என்னுடைய மேய்ப்பராக இந்த நாட்களை இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்கள் அந்த சங்கீதத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏவப்பட்டு பரிசுத்தாவினார்கள் ஏவப்பட்டு இந்த நாட்களை அங்கே எழுதுகிறதை பார்க்கும். சங்கீதம் 24 எடுத்து பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், அவர் சொல்லுகிறார் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் இந்த நாட்கள் எப்படியாக இருக்கிறதாம், கத்தருடைய அதாவது குடிகளும் கத்தருடைய என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லிவிட்டு, யார் கத்தருடைய பர்வதத்துக்கு ஏறுவான் கைகளிலே சுத்தம் உள்ளவன் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த இப்படியான பரிசுத்தத்திலே இருக்கிற தேவனை சந்திப்பதற்கு யார் தகுதி உள்ளவன் என்பதான் இன்றைக்கு அதிலே கேட்கப்படுகிற பெயராக இந்த நாட்களை இருக்கிறார். மேலே கத்துடைய பிள்ளைகளை சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். ஏன் அப்படியாக சொல்லப்படுதுன்னு சொன்னால், நம்முடைய அதாவது நாங்கள் தேவனை உயர்த்த வேண்டும், ஜனங்கள் தேவனை உயர்த்த வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறது மட்டுமல்ல, அங்கே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், அந்த மகிமையின் ராஜா அங்கே உட்பிரவேசிக்க நீங்கள் இடத்தை கொடுங்கள். யார் அந்த மகிமையின் ராஜா? ஹூ இஸ் த கிங் ஆஃப் குளோரி? அப்படியானால் அந்த யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரும் அவரே மகிமையின் ராஜா சொல்லி அங்கு அந்த இடத்திலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படியானால் தேவன், இப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் நம்முடைய அதாவது சரீரத்துக்குள்ளே, நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவர் உட்பிரவேசிக்க வேண்டும். அதான் சொல்லப்படுது, வாசலுடைய தலைகளை உயர்த்துங்கள். ஏனென்றால் இந்த மகிமையின் ராஜா அந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அதாவது உங்களுடைய அதாவது இருதயத்துக்குள்ளே இந்த நாட்களிலே அங்கே அவர் இந்த நாட்களே வந்து வாசம் செய்ய வேண்டும். அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா அந்த நாட்களே உட்பிரவேசிப்பார். அருமையான அன்பு பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த ஆராதிக்கிற முறைகளை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா இந்த நாட்களே அநேக விதமாக இந்த நாட்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டு வச்சிருக்கிறது. அதே வழியிலே மோசை எழுதியிருக்கிறார். அதே வழியிலே இன்னும் அநேகர் இந்த நாட்களை வந்து இந்த சங்கீதத்தில் இந்த நாட்களை கலந்து கலந்து காரியங்கள் இந்த நாட்களை செய்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். ஏனென்னு சொன்னால் அவர்கள் தேவனை எப்படியாக தங்களுடைய அனுபவத்திலே துதித்தார்கள் என்பதைத்தான் அந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப தேவனை துதிக்கிறதற்கும் நமக்கு ஒரு அனுபவம் வேணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனோ தானோ என்று சொல்லி துதிக்கிறதல்ல, ஒரு அதாவது ஒரு ராகத்தோடு ஒரு இசையோடு இந்த நாட்களை அவரை துதிக்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளே கர்த்தர் அங்கே இந்த நாட்களை வந்து வாசம். ஒரு பாடல் ஒன்று இருக்குது பாருங்கள், தேவஜனம் கூடும் வேளையில் கர்த்தர் அங்கே ஆசை வாழ்வார். அருமையான கர்த்தர் ஏன் அப்படி சொல்லப்படுகிறது, தேவ ஜனம் எங்க கூடி வருகிறார்களோ அங்கே கர்த்தருடைய அசைவாட்டம் அந்த இடத்திலே இருக்கும். அதைத்தான் சொல்லப்படுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் இருவர் ஒருமித்திருந்தால் அந்த இடத்திலே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் இருக்கிறவராய் இந்த நாட்களே இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் இந்த நாட்களே பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்தாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம் இருந்தால் ஒன்று நாளாக புஸ்தகத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அதாவது 13 அதிகாரத்திலே 8 வசனத்திலே வாசிப்போம். ஆயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கன்னா, இன்னொரு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 13 8 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், தாவீது சகல இஸ்ரவேலும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புராக்களையும் மேளங்களையும் கைத்தாள பூரிகைகளையும் சோபித்து மகிழ்ச்சியாக ஆடிப்பாடினார்கள். இப்ப தாவீதுடைய காரியத்தை பாருங்கள், சொல்லுகிறார் அங்கே தங்கள் முழு பலத்தோடும், எல்லா அதாவது தங்களுடைய முழு பலத்தோடும் பலத்தோடும் எல்லா விதமான காரியத்தோடும் இந்த நாட்களை பாருங்கள், தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புராக்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரியகளையும் சேவித்து அதாவது என்ன செய்தார்களாம், மகிழ்ச்சியாக ஆடி பாடினார்கள் சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், ஏன் அந்த உடன்படிக்கை பண்டிகை கொண்டு போகிற வேளையிலே தாவீதுக்கு ஒரு மகிழ்ச்சி, பரிசுத்தாவோட வல்லமையினால் நிரப்பப்பட்டவன இந்த நாட்களை என்ன செய்கிறார், தன்னையே மறந்து இந்த நாட்களை ஆடிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார். மேல கத்துருவே பாருங்கள், நாங்கள் ஆண்டவர் ஆராதிக்கல பக்கத்து நிக்கிற பார்க்க கூடாது. ஒரு சிலரை பார்த்தா நான் கூடி பார்க்கலாம் சில வழியில பாருங்கள், அந்நிய அருமையான கத்துட பிள்ளைகளே சில ஆராதனையில போய் இருக்கிற வழியிலே அவங்க இந்த நாட்களே என்ன செய்வாங்கன்னா ஆராதிக்க மாட்டாங்க, பக்கத்து நிக்கிறதான் பாப்பாரு, என்ன சட்டை போட்டுருக்கிறாங்க, என்ன விலையில ஷர்ட் போட்டுருக்கிறாங்க, என்ன ஷூ போட்டுருக்கிறாங்க, அது மட்டும் இல்லை அவங்களுக்கு எத்தனை புள்ளிகள், இதுல எல்லாம் தான் அந்த நேரத்தில் கேப்பினோம். மறுமையான கத்துடைய ஏன் அப்படியாகனு சொல்லி சொன்னால், ஆராதிக்கிறதுன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் வந்தவன் சொன்னான், பக்கத்திலே இருக்கிறவங்களோட மனைவியோ பிள்ளைகளையோ நீங்கள் பார்க்க கூடாது. அருமையான கர்த்தர்களே, நீங்கள் பார்க்க வேண்டும் கல்வாரியை நோக்கி பார்த்து, தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த நாட்கள்ல அந்த தேவனுடைய அதாவது பிரசன்னத்தை நம்முடைய சிந்தைகளில் இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். அப்ப தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய சிந்தைகளை கொண்டு வந்த நாட்கள்ல நம்மளை ஆராதித்து ஜெபித்து கொண்டே துதித்து கொண்டே இருப்போமா இருந்தால் அந்த ஆராதனையுடைய அந்த கர்த்தருடைய அந்த மகிமை இந்த நாட்கள்ல எங்களை மூடுவதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமை பிள்ளைகளை, இதுதான் இந்த ஆராதனையுடைய முக்கியமான காரியம், ஆராதனையுடைய முறைகள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே இசைக்கருவிகளை இந்த நாட்களிலே அங்கே புல்லாங்குழல் போன்ற காரியங்களை இந்த நாட்களிலே வாசித்து இந்த நாட்களிலே ஆண்டவரை இந்த நாட்களை ஆராதிக்கலாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அதே குறித்தான் இந்த நாட்களை பழைய ஏற்பாடு சொல்லப்படுகிறது பாருங்கள். அடுத்ததாக ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த அற்புதமான செயல்களை மற்றவர்களுக்கு அறிவிப்பதன் மூலமாய் அங்கே அவரை இந்த நாட்களே துதிக்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த மிரக்கல், எப்படியாக உங்களை ரட்சித்தார், என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க வேண்டும். இதை கூட சொல்லி சொல்லி சொல்லி துதிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புழுதியில் இருந்த எண்ணெய், குப்பையில் இருந்த எண்ணெய் தூக்கி எடுத்து இந்த நாட்களை ஆண்டவர் நிறுத்தினாரே. அப்படியானால் அந்த முகத்தம் உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை இந்த நாட்களை சொல்லி சொல்லி இந்த நாட்களை காரியத்தை செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள் எப்படி என்று சொன்னால், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட தாவீது தேவன் தனக்கு செய்ததை மற்றவர்களுக்கு கூற ஆவலோடு இந்த நாட்களை இருந்தான் என்று சங்கீதம் 51 அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கும். சங்கீதம் 51 அதிகாரத்திலே தாவீது செய்த சில பாவங்களை குறித்து அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே இந்த நாட்களை அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதை இந்த நாட்களை பாருங்கள், தேவன் தனக்கு செய்த அற்புதங்களை இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை துதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அது மட்டுமல்ல, இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தேவனுடைய மக்கள் கூடி வந்திருக்கும் சபையிலே தேவன் தங்களுக்கு செய்த நன்மைகளை கூறி அவரை துதிக்கலாம், மகிமைப்படுத்தும்படி இந்த நாட்களை செய்யலாம் என்பதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர்களின் நிறுவம் 2 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே

வேண்டும். அப்படி நாமும் எப்படிப்பட்ட நாமும் சர்வ வல்லமுள்ள நாமும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப துதிக்கிற முறை எப்படியாக இருக்குன்னு சொன்னால், அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அந்த நாமத்தை உயர்த்தி இந்த நாட்களை ஆராதித்து அந்த தேவனுடைய மகிமையை நாங்கள் இந்த நாட்களை அங்கே கொண்டு வர வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப தேவனுடைய பிரசன்னத்துக்களே நாங்கள் நிறைய வேண்டுமா இருந்தால் அவர் செய்த அவருடைய நாமத்தை மகத்து மகத்துவப்படுத்த வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதைத்தான் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், ஆபிரகாமா இருந்தாலும் சரி, ஈசாக்கா இருந்தாலும் சரி, யாக்கோபா இருந்தாலும் சரி, மோசையா இருந்தாலும் சரி, தேவனுக்கு ஒவ்வொரு புதிய நாமங்களை வைக்கிறார்கள். அந்த நாமத்தின்படியே அந்த நாட்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே அந்த ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு வருகிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படியாக ஆராதித்துக் கொண்டு வருகிற வழியிலே அவர்களை அங்கே தேவன் இந்த நாட்களில் நினைவு கூறுகிறோம், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவருமா இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, ஆபத்து காலங்களில் கூட அவர் அவர்களோடு கூட இருந்தவர்களை நடத்தி வார தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே வருகிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறது, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஒரே ஒரு நாமம் என்னவென்றால், வானலத்தோர் புதலத்தோர் முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்ற நாமம், இயேசு என்ற நாமம் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் அறிமுகப்படுத்துகிறது. அப்ப பழைய ஏற்பாட்டில் அந்த இயேசு என்று சொல்லப்பட்ட நாமம் மறைக்கப்பட்டிருந்தது. அதை பாருங்கள், அநேக இடத்திலே தூதர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தான் அந்த இடத்திலே வெளிப்பட்டு வந்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள் இந்த நாட்களிலே. ஆனால் பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே அவர் இயேசு என்ற அந்த பெயரோடு இந்த நாட்களிலே தைரியமாக இந்த பூமியில வந்து ஜனங்களுடைய அக்கிரமங்கள் ஜனங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு இந்த நாட்களில் உயிர் தெழுந்து மறுபடியும் பிதாவுடைய வலது பாரசத்தில் போயிருந்து அங்கே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். அப்ப பாருங்கள், அந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் எப்படியான என்ன முறையிலே இந்த நாட்களை ஆராதிக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த ஆராதிக்கிற வேளையிலே பாருங்கள், முதலாவது நமக்குள்ள ஒரு பாவம் மன்னிப்பு இந்த நாட்களில் இருக்க வேண்டும். ஆண்டோட சமூகத்திலே நான் உங்க பாவம் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்த இந்த நாட்களிலே நம்முடைய பாவங்களை விட்டு தேவன சமூகத்திலே ஆராதித்து பாருங்கள். அங்கே தேவனுடைய பிரசன்னம் இந்த நாட்களில் இறங்கி இந்த நாட்களிலே உங்களுடைய தேவைகளை இந்த நாட்களிலே சந்திக்கும். அதே வழியிலே பாருங்கள், பிரசன்னம் என்று சொல்லி சொல்லப்படுற காரியம் இறங்குகிற வழியிலே அங்கே நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வரும், நம்முடைய குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம் வரும். ஏனென்றால் கர்த்தருடைய பிரசன்னம் சாதாரண பிரசன்னம் இல்லையா. பாருங்கள், சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டிட்ட, ஆலயத்தை கட்டி இந்த நாட்களை பாருங்கள், அங்கே கீத வாத்தியங்கள் எல்லா காரியங்களையும் வைத்த நாட்களே அந்த பிரதிஷ்டி பண்ணுகிற புயலில் இந்த நாட்களை ஆராதிக்கிறார்கள். ஆராதிக்கிற வழியில வேதம் சொல்லுகிறது, ஆசாரியர்கள் நிற்க கூடாத மடி விழுந்தார்களாம் அருமையான கர்த்தருடைய. அந்த இடத்துல ஆசாரியர்கள் யாரு, ஆசாரியர்கள் சாதாரண ஆக்களில். அப்ப ஆசாரியர்கள் விழுகிறதா இருந்தால் சாதாரண ஆக்களுடைய நிலைமை எப்படியாக இருக்கும் அந்த இடத்துல நீங்க சற்று சிந்தித்து பாருங்கள். ஏன்னா அந்த ஆராதனுடைய பிரசன்னம் அந்த மகிமை அருமையான கத்துடுபவர்களே அருமையான. அப்ப பாருங்கள், அவருடைய பிரசன்னம் அங்கே மகத்துவமான பிரசன்னம் அருமையான கத்துடுபவர்களே. அப்ப அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவனை எப்படியாக நாங்கள் ஆராதிக்க வேண்டும். பெரும்பாடுள்ள ஸ்திரி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அங்கே சாதுவாய்த்தான் தொட்டாள். அங்கு அந்த அதாவது வஸ்திரத்தின் ஓரம் என்று சொல்லுகிற காரியம் அருமையான கத்துடுபவர்களே, அந்த வஸ்திரம் அல்ல, இஸ்ரவேல் அதாவது யூத ஜனங்கள் நாரியிலே ஒரு காப்பு நாடா ஒன்று கட்டி வைத்திருப்பார்கள். எல்லா யூதர்களும் அந்த அந்த காப்பு நாடாவில் பாருங்கள், அந்த நீங்க ஆரோனுடைய படையேற்பால் எடுத்து பார்க்கிற வழியில் தெரியும், ஒரு குஞ்சம் உண்டு இந்த நாட்களில் இருக்கும் அருமையான கர்த்தருடைய. அந்த குஞ்சத்திலே பார்க்கிற வழியிலே அங்கே சின்ன சின்ன முட்டுகள் மாதிரி இந்த நாட்களில் இருக்கும் அந்த இடத்துல பாருங்கள். அவள் அந்த அந்த அந்த அந்த அந்த அந்த அந்த அந்த ரோப்லே தான் இந்த நாட்களில் என்ன செய்தால் அப்படியே போய் மெல்லமாய் கை வைத்தாள். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவருக்கிலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது நசரேயர் ஆகள் நாட்கள் யூதர்கள் இந்த நாட்கள் செய்கிற காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறது. அப்படியானால் பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அந்த ஜீவனுள்ள தேவனை அவள் தொட்டாள். அவள் தொட்ட உடனே அவளுக்குள்ளே இந்த நாட்களே மகிமை அவளுடைய வல்லமை பாய்ந்து சென்றது. அவள் சுகமடைந்தாள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அது மட்டுமல்ல பாருங்கள், வேதத்திலே அநேக இடங்களிலே கர்த்தர் செய்த அற்புதத்தை நிமித்தம் அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். எப்படியாக துதித்தார்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த நாட்களிலே பாருங்கள், எப்படி சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த நாட்களிலே அவர்கள் துதிக்க வேண்டும் என்ற நோக்கம் இந்த நாட்களில் அவர்களுக்குள்ள இருந்தது. அதன் நிமித்தம் அவர்கள் கட்டாயமாக அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவனை என்ன விதத்தில் இந்த நாட்களிலே அங்கே துதிக்க வேண்டுமோ அதே விதமாக அந்த நாட்களை துதித்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எப்படி என்று சொன்னால் அவர் செய்த அற்புதங்கள் அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்த ஒவ்வொரு காரியங்களுக்கு ஒவ்வொரு நாட்களுக்காக நம்ம நமக்கு ஜீவனை தந்த நாட்களுக்காக அது மட்டுமல்ல நம்மை நடத்தி வர நம்முடைய நோய்களை குணமாக்கின ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி சொல்லி சொல்லி அங்கே கரங்களை தட்டி அங்கே தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களை நாங்கள் மகிமைப்படுத்தி துதிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய. நான் சில வேளையிலே பாக்குறேன்னா

முதலாவது நாங்க செய்ய வேண்டிய காரியம், நீ எப்பொழுதும் கையை உயர்த்தி நீ துதிக்கிறாயோ அந்த இடத்துல உனக்குள்ளே, அதாவது உங்க குடும்பத்துக்குள்ளே, உங்க பிள்ளைகளுக்குள்ளே, உனக்குள்ளே இருக்கிற கட்டுகள் எல்லாம் அந்த நாட்களே அவ்வளவு. கை உயர்த்தி என்றைக்கு நாங்கள் துதிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய கட்டுக்கள் அவளும் முகங்கள் உடையும், நாங்கள் ஒரு விடுதலையை காணக்கூடியதா இருக்கும் என்பதை கத்தோட பிள்ளைகள். அது என்னதான் சூழ்நிலையா இருந்தால், என்னதான் காரியமா இருந்தால், நமக்கு எதிராக வருகிற எந்த காரியமா இருந்தாலும் என்றைக்கு தேவோட சமூகத்துல போய் நாங்கள் கரங்களை உயர்த்துகிறோமோ, உயர்த்துகிற வேளையிலே தேவன் நம்முடைய கரங்களை தொடுவார். தொடுகிற வேளையிலே எல்லா விதமான குழற்பணிகள், எல்லா விதமான காரியங்களும் இந்த நாட்களை நீங்கி நாங்கள் சந்தோஷமா இந்த நாட்களே அவர் விடுதலோடு ஆராதிக்க தேவன் அந்த இடத்துல கிருபை செய்வார் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் எடுத்துக்கொள்வோம். ஏசாயாவின் 42 கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்கிறது, பெண்ணோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 42 அங்கே நாங்கள் பார்ப்போம் இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா 42 அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், சமுத்திரம் அதாவது சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணுகிறவர்களே அதிலுள்ள தீவுகளில் அதிலுள்ளவைகளே தீவுகளே அவரின் குடிகளே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள். வனாந்தரமும் அதன் ஊர்களும் அங்கே கேதாரின் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்களே கம்பீரித்து அங்கே பர்வதங்களில் கொடுமுடிகளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக. கர்த்தருடைய மகிமையை கர்த்தருக்கே மகிமையை செலுத்தி அவர் துதியை இந்த நாட்களே தீவுகளிலே அறிவிப்பீர்களாக சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் ஏசாய தீர்க்கதரிசி சொல்லுகிறார் இந்த நாட்களே, அதாவது எப்படியாக யார் யார் துதிக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களே

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ஒன்று சாமுவேல் 25 அதிகாரம். சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போனான். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாயிருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராக்கிருதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். நாபால் தன் ஆடுகளை மயிர்கத்தரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது, தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மெய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரனுக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள். அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாயிருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை. நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதாயிருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோட பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாயிருக்கிறார் என்றான். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துரத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சைக்குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதிலெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை. என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடிய மட்டும் நான் உயிரோட வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும், என் ஆண்டவராகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம், அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான், அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது, உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை, இப்போதும் என் ஆண்டவனே நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன், இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள், இப்போதும் உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக, உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார், என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே, நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக, உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும், உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற்போல எரியப்பட்டு போம், கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடறலும் இராது, கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு என் கையே பழிவாங்காத படிக்கும் நீ இன்றைய தினம் என்னை தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோட வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கிக் கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது இதோ ராஜா விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது, அவன் இருதயம் களித்திருந்தது, அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடிய மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோட பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகாயில் அண்டைக்கு வந்து, தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோட சொல்லுகிற போது அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றாள். பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமையும் தாவீது விவாகம் பண்ணினான். அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவிகளானார்கள். சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன் குமாரத்தியை காலிம் ஊரானாகிய லாயிசின் குமாரனான. எரேமியா 2 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கை பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாயிருந்து அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அபாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் தடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? செழிப்பான தேசத்தின் தனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவறுப்பாக்கினீர்கள். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மெய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். ஆதலால் இன்னும் நான் உங்களோட வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கித்தீமின் தீவுகள் மட்டும் கடந்து போய் கேதாருக்கு ஆள் அனுப்பி நன்றாய் விசாரித்து இப்படிப்பட்ட காரியம் உண்டோ என்றும் எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வானங்களே, இதன் நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? பால சிங்கங்கள் அவன் மேல் கெச்சித்து முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கிவிட்டன. அவன் பட்டணங்கள் குடியிராமல் சுட்டரிக்கப்பட்டன. நோப், தகபானேஸ் என்னும் பட்டணங்களின் புத்திரரும் என் உச்சந்தலையை நொறுக்கினார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். இப்போதும் சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு எகிப்துக்கு போகிறதினால் உனக்கு பிரயோஜனம் என்ன? ஐப்ராத் நதியின் தண்ணீரை குடிப்பதற்கு அசீரியாவுக்கு போகிறதினால் உனக்கு பிரயோஜனம் என்ன? உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பூர்வம் காலம் துவக்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். நான் உன்னை முற்றிலும் நக்கணி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகார கொடிகளாய் மாறிப்போனது என்ன? நீ உன்னை ஊர் மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார். நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. வராந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டுக் கழுதை நீ. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். உன் கால் வெறும் காலாக அது பிடிக்கும், உன் தொண்டை வறட்சியடையாது பிடிக்கும், அடக்கிக் கொள் என்றால் நீ அது கூடாத காரியம், நான் அப்படி செய்ய மாட்டேன், அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிறகே போவேன் என்கிறாய். திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும் கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும், அவர்கள் ராஜாக்களும், அவர்கள் பிரபுக்களும், அவர்கள் ஆசாரியர்களும், அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள், தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள். நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? உன் ஆபத்து காலத்தில் உன்னை ரட்சிக்க கூடுமானால் அவைகள் எழும்பட்டும். யூதாவே, உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி, என்னோட நீங்கள் வழக்காடுவானேன், நீங்கள் அனைவரும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா? சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளாமற் போனார்கள். அழிக்கிற சிங்கத்தை போல உங்கள் பட்டயம் உங்கள் தீர்க்கதரிசிகளை பட்சித்தது. சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்திரமும் கார் இருளான பூமியுமாக இருந்தேனோ? பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள்? ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாரோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். நேசத்தை தேடுபடிக்கு நீ உன் வழிகளை நயப்படுத்துகிறது என்ன? இவ்விதமாய் நீ பொல்லாத ஸ்திரீகளுக்கும் உன் வழிகளை கற்றுக் கொடுத்தாய். உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது. அதை தோண்டி தேடுகிறதினால் அல்ல, அது எல்லாவற்றின் மேலும் வெளியாயிருக்கிறதினால் அதை கண்டுபிடித்தேன். ஆகிலும் குற்றமில்லாதிருக்கிறேன் என்றும் அவருடைய கோபம் என்னை விட்டு திரும்பிற்று என்றும் சொல்லுகிறாய். இதோ நான் பாவம் செய்யவில்லை என்று நீ சொல்லுகிறது நிமித்தம் நான் உன்னோட வழக்காடுவேன். நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? நீ அசீரியாவினால் வெட்கி போனது போல எகிப்தினாலும் வெட்டி போவாய். நீ உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக் கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போவாய். ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார், அவைகளால் உனக்கு காரியம் வாய்க்காது.
1: 13 இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடல் ஓரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படகில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களிலே விழுந்தது, மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100 சிலது 60 சிலது 30 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன், வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100 60 30 பலன் தருவான் என்றார். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பல்லவ ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோட உவமைகளாக பேசினார். உவமைகளினாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. என் வாயை உவமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிச்சத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு அவரிடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனமடையான் என்றார். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர்
2: ரெக்கார்டிங் ஸ்டாப். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 67:1-2 வாசிக்கலாமா? தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா சாதிகளுக்குள்ள உம்முடைய ரட்சணியமும் விளங்கும்படியாய் விளங்கும்படியாய். ஆமே, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல வழி ரட்சணியம் ரெண்டு குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். என்னன்னா, வழி என்ன அப்படின்னா, அவர் தான் நமக்கு வழியில, இயேசுவே வழி. அவரே அன்று நமக்கு வழி கிடையாது, அந்த வழிதான். ஆனா பூமியிலே உம்முடைய வழியும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பூமியிலே நமக்கு வழி தெரியுமா? எந்த இடத்துலேருந்து எங்கே போகிறோம், எங்கே நிற்க போகிறோம், எங்கே உட்கார போகிறோம், இதெல்லாம் வழி தானே. போகிற வழி நமக்கு எங்கே போய் சேரணும், அந்த வழியெல்லாம் நமக்கு தெரியுமா அப்படின்னா, பூமியில் வழி தெரியாமல் இருக்குமா? நீங்கள் யோசிக்கலாம், என்னப்போ பூமியில் போயிட்டு வழி தெரியாமல் எங்களால் வாழ முடியுமா? நான் இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகணுன்னா நான் ஈஸியாக போகிறேனே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம் இல்லை. ஆனால் அது கிடையாது, நம் வாழுகிற வாழ்க்கைக்கான வழி இது. அந்த பூமியிலே ஒரு ஜீவியம் பண்ணணும் இல்லையா? அது என்ன ஜீவியம்னா, கர்த்தரோடு இணைந்த ஜீவியம். நான் மனுஷிகமாக ஒரு ஜீவியம் பண்றதுனால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. யாரோடு நான் இணைஞ்சு ஒரு ஜீவியம் பண்ணணும்? கர்த்தரோடு இணைஞ்சு ஒரு ஜீவியம் பண்ணணும் இல்ல. நித்திய வாழ்வுக்கான ஒரு ஜீவியம் பூமியிலே நான் பிராக்டிஸ் பண்ணணும் இல்ல. அந்த வழியை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த வழி உங்களுக்கு தெரியுமா? பூமியிலே ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உண்டாக்கி, ஏதேன் இல்ல, ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி அவர் ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னார். அது ஒரு அருமையான வழி. ஆனா அவர்கள் அந்த வழியை மிஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. அந்த வழியை மிஸ் பண்ணிட்டுதான் அவங்க ஏதேன்ல இருந்து துரத்தப்பட்டாங்க. அப்ப அவங்க வாழ அவங்களுக்கு என்ன தெரியலங்க, வழி தெரியல. வாழ்வதற்கான வழி அவங்களுக்கு தெரியவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கர்த்தரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை, அந்த வழி அவங்களுக்கு புரியாமதான் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கேட்கிற கேள்வி என்னன்னா, பூமியிலே உங்களுக்கு வழி தெரியுதா? அவரோடு சேர்ந்து வாழுகிற வாழ்க்கைக்கான வழி உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அதுதான் இங்க சங்கீதக்காரன் சொல்லும் போது, பூமியிலே உங்களுடைய வழியும் எல்லா சாதிகளுக்குள்ளும் உடைய ரட்சணியமும். ஆமே, அவரு ஒரு ஒரு எல்லா சாதிகளுக்குள்ளும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது ஒன்னே ஒண்ணுதான் இல்ல, யூதர்களுக்கு மட்டும்தான் அவர். ஆனா எல்லா சாதிகளுக்குள்ள ரட்சிப்பு போகும் அப்படின்னு தாவீது சங்கீதக்காரர் அன்னைக்கே கணிச்சிருக்கிறாரு பாருங்க. யூதர்களுக்கு தான் ரட்சிப்பு அப்படின்னு இன்னைக்கும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இல்லை, இது யாருக்கு போய் சேர்ந்ததுங்க? எல்லா சாதிகளுக்கும் இது போய் சேரும்படியா? ஆமே, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பு என்பது என்ன அப்படின்னா, பிழைப்பு. நான் எனக்கு ஒரு வழி தெரியும், இந்த பூமியிலே இயேசுவோடு சேர்ந்து வாழுகிற ஒரு வழி தெரியும்னா எனக்கு ரட்சிப்பும் கிடைச்சிரும், பிழைப்பதற்கான மீட்புக்கான வழி எனக்கு கிடைச்சிரும். அப்ப அவர் தான் இல்ல, தாவீது எல்லா இடங்களிலும் இயேசுவை மென்ஷன் பண்ணி தான் பேசுறார், இயேசுவை கோடிட்டு காட்டி தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப நாம அதை அறியாம இருக்க கூடாது. இந்த இடத்திலும் அவர் இயேசுவே மென்ஷன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஆமே, அல்லேலூயா. ரட்சிப்பு என்றால் யேசுவா என்ற அர்த்தம், யேசுவா என்றால் இயேசு என்ற அர்த்தம். ஆமே, அப்படின்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. தெய்வ பிள்ளைகளே, வழியும் ரட்சிப்பும் அவரா இருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், அதை காத்துக்கொள்ள பிரயாசப்படணும், அதுக்குள்ள நம்ம இருக்கவும் வாழவும் கற்றுக்கொள்ளணும். அதற்காக ஸ்தோத்திரிக்கலாம், ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல எங்க கூட பேசின நல்ல வார்த்தைக்கு நன்றி. ஆண்டவரே, பூமியில நாங்க வாழ்வதற்கான வழியும், ஆண்டவரே எல்லா ஜாதிகளுக்கு ரட்சிப்பும் உம்மாலே உண்டாகி இருக்கிறது. அதற்கான காரியம் என்ன என்பதை குறித்து எங்களுக்கு இந்த கற்றுக் கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அழகிசைங்க. இது கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.
3: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதி இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 58:11 வசனம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் வறட்சி நிலைகளை மாற்றி ஆத்துமாவை திருப்தியாக்கி ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளில் உங்களுக்கு நேரிடுகிற எதிரடையான காரியங்களில் ஆத்துமாவிலே வறண்டு போயும் பலன் இல்லாமல் சந்தோஷத்தை சமாதானத்தை நித்தமும் தேடி தேடி வாழ்க்கை என்கிற தோட்டத்தில் குளிர்ச்சியற்றதுமாய் வறட்சியுமாய் காணப்படுகின்ற உங்களை இன்றைக்கு கர்த்தர் திருப்தியாக்கி ஆசிர்வதிக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் இழந்தவைகளுக்கு ஈடு செய்கிற நாளாயும் தீமைகளை அனுபவித்த நாட்களுக்கு சரியாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற நாளாயும் இன்றைய நாளை ஆசிர்வதித்து இருக்கின்றார். முதலாவதாக நாம் பார்ப்போம் ஆபகுக் புஸ்தகம் 3:6 வசனத்தை வாசிக்கையில், அங்கே கர்த்தர் பூமியை அளந்தார் என்று உள்ளதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் எங்கெல்லாம் நீங்கள் முன்னேறி செல்வதற்கு வழிகளே இல்லாமல் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, இன்றைக்கு அடைக்கப்பட்டவைகளை திறந்து தடை கற்களை விலக்கி போட்டு ஆசிர்வதிக்கின்றார். கர்த்தர் ஆபிரகாமிடம், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் போதும் என்கிற வரையில் உங்களை ஆசிர்வதிக்க கர்த்தர் தீவிரித்து இருக்கின்றார். 2 ஆபகூக்கின் புஸ்தகம் 3:9 அவர் தம் வாக்கின்படியே பூமியை பிளக்கின்றார், ஆறுகளை உண்டாக்கி ஆசிர்வதிக்கிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் எடுக்கின்ற முயற்சிகளில் தடைகள், கையின் பிரயாசத்தில் பலன் இல்லாமலும் கடன் பிரச்சனைகளோடும் கண்ணீரோடும் காணப்படுகின்ற உங்களுக்காய் இன்றைக்கு கர்த்தர் தடையாய் இருக்கின்ற கண்மலையை பிளக்கின்றார். நீங்கள் கலங்கி நிற்கின்ற காரியங்களில் வெற்றியை தருகின்றார். உங்களின் அவாந்தர வழிகளாய் காணப்படுகின்ற சூழ்நிலைகளில் ஆறுகளை உண்டு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். கர்த்தர் எசேக்கியாவை 1000 முழம் அளந்து நீச்சல் ஆழத்தில் நடத்துகிறதை போல, இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் கடக்க முடியாமல் இருந்தாலும் உங்களை கரம் பற்றி நீச்சல் ஆழம் வரையில் கடக்க செய்து திருப்தியாக்கி ஆரோக்கியத்தையும் திரளான நன்மைகளையும் காணும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார். 3 ஆபகூக்கின் புஸ்தகம் 3:3 வாசிக்கையில், அங்கே கர்த்தருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது என்பதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களில் அநேகர் வியாதியினாலும் பாவசாபக் கட்டுக்களிலும் மீள முடியாமல் போராடி கொண்டும் விடுதலையை தேடி காத்திருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கின்றார். சத்ருவின் சதிகளை உடைத்தெறிகின்றார். நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை அதிசயமாய் கர்த்தர் நடத்தியதை ஆசிர்வதித்ததை பூமியெங்கும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஆசிர்வாதத்திற்குள் நடத்த இருக்கின்றார். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக காணப்பட்டாலும் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அதன் நடுவில் கர்த்தர் வழிகளை திறந்து கொடுத்து நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்து எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களில் அற்புதங்களை செய்து உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் வாழும்படி செய்து ஆசிர்வதிப்பார். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:19. பிரியமானவர்களே, சரீரத்தை குறித்து பலவிதமான கருத்துக்களை மக்கள் கூறுகின்றனர். ஆவி தேவனுக்கு சொந்தமானது, சரீரம் தமக்கு சொந்தமானது, அதை எப்படியும் தம்முடைய விருப்பம் போல பயன்படுத்தி கொள்ளலாம் என்று எண்ணுபவர்கள் சிலர் உண்டு. மேலும் இந்த சரீரத்தை வருத்துவதன் மூலம் பல நன்மைகளை பெறலாம் என்ற நம்பிக்கையில் சரீரத்தை காயப்படுத்தி வருத்தி இன்னும் பல காரியங்களை செய்து தாங்கள் நினைத்ததை அடைய முயற்சிக்கும் மக்களும் இருக்கின்றார்கள். ஒரு கிறிஸ்தவரை பொறுத்தமட்டில் சரீரமானது பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் ஆலயம் என்று பவுல் எழுதியிருப்பதை நாம் வாசிக்கிறோம். ஒருவன் இந்த சரீரத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்ற எச்சரிப்பையும் அவர் கொடுத்திருக்கின்றார். தேவன் மண்ணினால் மனிதனை உருவாக்கி அவனுக்குள் தனது ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவர் உருவாக்கிய இந்த சரீரம், ஆவி, ஆத்மா அனைத்தும் அவருக்கே சொந்தமானவை. பாவத்தில் விழுந்து போன எம்மை தமது ஜீவனை கொடுத்து மீட்டுக் கொண்டார் என்றால் நாம் அவருக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள். அவர் எமக்குள் வாசம் செய்யும் ஆலயங்களாக இருக்கிற கிருபையை பெற்ற நாம் எவ்வளவு பாக்கியவான்கள், இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கூறுகின்றார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை 3 நாளுக்குள் எழுப்புவேன் என்று. அப்பொழுது பரிசேயர்கள் நினைத்தார்கள் அவர் எருசலேம் ஆலயத்தை குறித்து பேசுகிறார் என்று. ஆனால் அவர் தமது சரீரமாகிய ஆலயத்தையே குறிப்பிட்டார். தேவாலயத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, அதை சுத்தமாக வைத்திருக்க எவ்வளவு முயற்சிக்கின்றோமோ, அது போலவே எமது சரீரமாகிய ஆலயத்தையும் துப்புரவாகவும் பரிசுத்தமாகவும் வைத்திருக்க பிரயாசப்பட வேண்டும். ஏனெனில் நாம் அவர் தங்கி வாழும் ஆலயங்களாய் இருக்கின்றோம். ஆகவே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
5: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

Parece ser tão insuportável.

ஆமென் ஆமென் ஆமென். சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனி மாலை 2 மணிக்கும் ஆரம்பமாகின்றது.

ஜபம் செய்வோம். அன்பான பரலோக தாவுப்பரே சுவாமி, இந்த ஆதிகாலை வேலை மதிய வேலை மாலை வேலையிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதன அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே அழைக்க தந்தவரே, புத்திர சிவத்தை தந்தவர் நீர் ஆண்டவரே, உமது நாமத்தை மகிமைப்படுத்த, உமது வார்த்தைகளை விதைக்க, ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிக்க நாங்கள் கயிற்ற செய்யும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஆசீர்வதித்து தகுந்த தேவனே, இந்த உவாச துதி நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி ஆவியானவரே உமது பிரசன்னத்தால் நிரப்பும். இதிலே கடந்து கொண்ட பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே. ஒரு பிரசன்னத்தை இந்த பிள்ளைகள் உணரட்டும் ஆண்டவரே. இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சி ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே உலகம் எங்கும் இந்த செய்தியை கேட்க நீ கிருபை செய்து கொண்டு வருகிற சுவாமி. 97 ரேடியோக்களை தொடர்படுத்தி இருக்கிற சுவாமி, அந்த கிருபைக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பிள்ளைகள் மீது ஒரு அபிஷேகத்தை ஊற்றும். அந்த பிள்ளைகள் வந்து துதித்து ஆராதித்து பாடும் பொழுது அந்த அபிஷேகம் சத்தம் அந்த பரலோக ராஜ்யத்தை கிட்ட நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா ஆசீர்வதியமானவரே, உமது நாமம் மகிமைப்படட்டும். உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு கண்ணீரோடு இரவு பகலாக நாங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் இந்த சங்கம வானொலி நிலையத்திலே கையிட்டு செய்யும் நிகழ்ச்சியில் அனைத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவனே, இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து நீ தந்தள்ள வேண்டுமாக எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இந்த நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். இந்த காலை

0: நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். நாம் ஆண்டவரே இன்றைய நாளிலே இந்த பிள்ளைகள் துதித்து ஆராதிக்கும் பொழுது அந்த துதியின் சத்தம் இந்த உலகம் எங்கும் தொனிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே முதலாவதாக சிஸ்டர் சாந்தி ஜெர்மனி அழைக்க போறோம், அதுக்கு பிறகு சிஸ்டர் மிதிலா அழைக்க போறோம். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் சாந்தி ஜெர்மனி முதல் தடவையாக ஜெர்மன் நாட்டிலிருந்து தொடர்பு கொண்டிருக்கிற சௌதி அழைக்க போறோம். அதன் பிறகு சிஸ்டர் மிதுலா, மிதுலா கடத்து மேகலா வாஸ். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சாந்தி.
1: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், சோபிரம்.
0: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்று சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்த நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருப்பீர்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் கொடுத்திருக்கின்றன. ஒரு முக்கிய அறிவித்தல், அந்நிய பாஷைகள் சங்கம வானொலி தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆமே. இப்பொழுது சிஸ்டர் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், துதித்து ஒரு 10 நிமிடங்கள் தருகிறேன், துதித்து ஆராதித்து உங்களுடைய நாமத்தை மாயப்படுத்துங்கள். ஆமே, ஆமே.
1: அம்மேன். பிதாவே ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம், பரிசுத்தாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்தில் ஆண்டவரே எங்கே எனது நாமத்தின் நிமித்தம் இருவர் மூவர் கூடுறீர்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே உமது நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆவியானவரே இந்த இடத்துல ஆவியானவரே நீங்கள் அசைவாடி கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உமது நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி பிதாவே, நன்றி, நன்றி, நன்றி.

0: இந்த வேளை உடையின் மாலை வேலை கத்தனாவே உங்கள்
1: நெஞ்சார அன்னைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறி விட்டே. நெஞ்சார அன்னைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறி விட்டே. நன்றி உமக்கு நன்றி.

ஆமென். பிதாவின் ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு சொன்ன வாக்குத்தத்தின்படி உமக்குத்தான் கனமும் மகிமையும் எல்லாமே உமக்குத்தான் இயேசப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.

ஒரு கோடி உயர்த்தி மகிழ்கிறே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே ஐயா உயர்த்தி மகிழ்கிறே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே அமே ஆலேலூயாமே ஆலேலூயா. வல்லவரே மகிமையாய் ஆதிசையம் சீரே ராமேனப்பா.

கருப்பில் வைத்தம்மை கருத்தால் மூடுகிறீர். ஐயா சண்மலையில் வெடிப்பில் வைத்தம்மை கரத்

0: ஆமென். ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஆலய செய்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இந்த துதியும் கனமும் மகிமையும் பரலோக தேவனுக்கு எப்பொழுதும் உண்டாவதாக. அல்லே லூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பொருட்படுத்தி நடத்துங்க. அல்லே லூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
1: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் சாந்தி, ஹனோவர் ஜெர்மனி. முதல் தடவையாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்துள்ள சகோதரிக்கு நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மிதுலா ஜெர்மனி அழைக்க போறோம். சிஸ்டர் மிதுலா ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மிதுலா.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் தி லார்ட் மிதுலா. ஜெர்மனி ஸ்டுட்கார்ட் தேசத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்த நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க பாட வந்திருக்கிறார். உங்களிடம் 10 நிமிடங்கள் தருகிறேன், தொடர்ந்து நடத்துங்கள். ஆமென்
2: ஆமேன் ஆமேன். மீண்டும் ஆய் தேவன் இடத்திலே துதிக்கும்படியா எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது. எனக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வாருங்கள், நாங்கள் யாவரும் தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனே, நீங்க இந்த இடத்திலே வாசம் செய்றீங்களப்பா. இந்த இடத்திலே நீங்கள் அசைவாடி கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய மகிமை ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய வழிநடத்தலுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தேவாவியானவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்களை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் என் தேவன் நீங்கள் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பேனே, இந்த வேளையும் நீங்கள் அப்படியா இந்த இடத்திலே நீங்க கிரியை செய்வதனால் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் நல்ல தெய்வம், நீங்கள் நம்பிக்கையின் தேவன் அப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைகள் அப்பா, ஒவ்வொரு நன்மை நன்மைகளாய் சமூகத்திலே நாங்கள் சொல்லி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு, நன்றி உள்ள இருதயத்தோடு பரிசுத்தரே, உங்களை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனமாய் தகப்பனே, உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நன்றி தகப்பனே. எங்கள் நல்ல தெய்வமே, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஒருவராய் பெரிய காரியம் செய்கிற தேவன் தகப்பனே. நீங்கள் நல்ல தெய்வம், உங்களுடைய அழகான கண்கள் எல்லவோ உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறது அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க சாரோனின் ரோஜகா, நீங்க பள்ளத்தாக்கின் லில்லி அப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உயர்ந்த தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யறங்கள் மகிமையின் தேவன், உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர் தகப்பனே. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அப்பா, அது அஸ்தமிக்கும் திசை வரை என் தேவனே, உடைய நாமத்தை தவிர வேறே நாமம் கொடுக்கப்படவில்லையே அப்பா. இந்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லி துதிக்கிறோம். நல்ல தெய்வமே, உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன். பரலோகத்தின் தேவனே.

துதிகள் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். அஞ்சி அஞ்சி வாழ்ந்தோம், பாவ அடிமைகளாயிருந்தோம்.

மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா. இரவிலும் பகலிலும் நீர் அக்கினிமேக ஸ்தம்பமையா, இரவிலும் பகலிலும் நீர் அக்கினிமேக ஸ்தம்பமையா, எங்களை நடத்துகிற ஞான கண்மலையும் நீரே, எங்களை நடத்துகிற

உம்மை அன்பாய் போற்றிடுவோம், ஆராதனை செய்வோம் உம்மை அன்பாய் போற்றிடுவோம், ஆராதனை செய்வோம் உம்மை அன்பாய் போற்றிடுவோம். நன்றி அப்பா, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனைக்கு பாத்திர நீங்கள் மாத்திரம் அல்லவோ தகப்பனே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் கண்மலை ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை காண்கின்ற தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பரலோகத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எந்த எங்கள் துதியிலே நீங்கள் பிரியமா இருக்கிறீங்கப்பா, எங்கள் துதியிலே நீங்கள் சிங்காசனம் அமைத்து வீற்றிருக்கிறீங்க தகப்பனே. உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் தகப்பனே யாவையும் செய்து முடித்த எங்கள் நல்ல தெய்வம் அல்லவோ தகப்பனே. எங்களுக்கு தாயும் தந்தையும் எல்லாமா இருக்கிறவர் நீங்கள் ஒருவர் மாத்திரம் தகப்பனே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் அப்பா. நீங்க சொன்ன பிரகாரம் எங்களை நடத்தி வருகிறீங்க தகப்பனே. எங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவாவியானவரே தகப்பனே, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் துதியிலே வாசம் செய்கிறவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் நல்ல தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி, நன்றி. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி பாடி போற்ற.

ஓய்வின்றி பாடி போற்ற துதிக்கு பாத்திரரே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே, ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜ

அடக்கிய மத்திய அற்புத தேவன் நீரே, அக்கினி மாதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே, காற்றையும் கடலையும் அடக்கிய மத்திய அற்புத தேவன் நீரே, அக்கினி மாதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே, ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே, ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே, தேவா உன் நாமத்தை பாடி புகழுவேன்.

முழங்கால்கள் முடங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவும் அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஜாதிகள் முழங்கால்கள் முடங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவும் அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற

0: ஆயிரம் ஆனந்தமானந்தமே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தமானந்தமே. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க செய்த நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலேயா இருக்கிறதுனால் நன்றி நன்றி நன்றி தகப்பனே. சகலத்தையும் எங்களுக்கு கொடுத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா, கோழிதன் குஞ்சுகளை அப்பா சட்டைங்கள் காப்பது போல் அல்லவோ தகப்பனே. இத்தனை நாட்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாய் பாதுகாத்து வந்தீங்களே தகப்பனே. எல்லா வேதனை எல்லா போராட்டம் எல்லா சோதனையிலும் தேவன் உங்களுடைய கரம் எல்லவோ உங்களை தாங்கி நடத்தினதே தகப்பனே. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கோட்டையே துருகமே கண்மலையே உங்களை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க செய்த நன்மைகளுக்காய் தகப்பனே எங்களுக்கு உதவி செய்கிற கரம் நீட்டுகிற தகப்பனே, அந்த கரத்தை நாங்கள் பிடித்திருக்கிறதுனால் ஸ்தோத்திரம். எங்களை விட்டு விடாதபடி தகப்பனே பாதுகாக்கிறது வேணப்பா. உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி தகப்பனே. நல்லவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளவு நேரமாய் என் தேவன் என் துதியில் நீங்கள் வாசம் செய்தீங்க. நன்றி நன்றி. தொடர்ந்தும் அப்பா துதிக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துதிகளிலும் நீங்கள் வாசம் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காரியத்திலும் எந்த ஆவியானவர் கூட இருந்து நடத்த போறதுக்காய் நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.
1: ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதன அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடுற சிஸ்டர் மிதுலா ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி. இந்த சகோதரி ஒரு ஜெப குழுவை நடத்துகிற ஒரு சகோதரி. இந்த சௌரிய தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மேகலா வாசல் அழைக்க போறேன். அதுக்கு பிறகு சிஸ்டர் சுபாகலங்கு அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ்.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளில் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்த நிகழ்ச்சியில துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். ஸ்ரீலங்கா கொழும்பு ஸ்ரீலங்காவிலிருந்து இப்பொழுது ஒரு ஒப்பு கொடுக்கிறேன். 10 நிமிடங்கள் உங்களுக்கு தருகிறேன். வழிநடத்துங்கள். ஆமேன்.
3: ஆமேன். ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கே நன்றியும் துதியும். இந்த வேளையில இந்த சங்கமம் வானொலி மூலமாக தேவனுடைய நாமத்தை உயர்த்த தந்த சந்தர்ப்பத்துக்காய் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரதருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாருங்கள், நாங்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதித்து துதிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ளே நாத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் தேவாதி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். வாருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமமே இந்த பூமியில உயர்ந்த நாமம் அப்பா. உம்மை இல்லாமல் ஆண்டவரே ஒருவரும் இல்லை தகப்பனே. இந்த பூமியில உம்முடைய நாமத்தை தவிர, இயேசு என்கிற நாமத்தை தவிர வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லையே. அற்புதமான நாமம், அதிசயமான நாமம், கூப்பிடுகிற குரலுக்கு செவிசாய்க்கிற நாமம், அது இயேசுவின் நாமம். அது இயேசுவின் நாமம். அவரை நாங்கள் உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். கர்த்தாவே நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், எக்காலத்திலும் சோத்தரிக்கப்படத்தக்கவர். நீர் ஒருவர் தகப்பனே. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையும் மாலை வேளையும் உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். ஆவியானவரே இயேசப்பா, நீ எங்கள் மத்தியில இருந்து எங்கள் தேவனாய் இருக்கிறவனாலே ஸ்தோத்திரம். நீ சொல்லி இருக்கிறேன், நான் உங்கள் நடுவில் உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனங்களும் மேய்ச்சலின் ஆடுகளும் என்று சொல்லி வனாந்தரத்துல வழிகளையும் அவாந்தர வழியில ஆறுகளையும் ஓட பண்ணி எங்களை ஆண்டவரே மகிழ்விக்கிற தேவன் நீரப்பா. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் ஒருமனப்படுவோம், ஜெபிப்போம், தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம்.

ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. உம்முடைய சிநேகம் பெரியது தகப்பனே, உம்முடைய அன்பு பெரியது தகப்பனே. நீ சொல்லி இருக்கிறீ, அன்பின் கைத்தினால் நான் உன்னை கட்டி இழுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை ஜனங்களுக்கு முன்பாக, ஆண்டவரை இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிற தேவன் அல்லவோ நீர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஜனங்களா எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர். இந்த ஜனங்களை ஆண்டவரே என்னுடைய துதியை சொல்லுகிற ஜனங்கள் என்று சொன்னீரே தகப்பனே. நீர் அற்புதமான தேவன், நீர் அதிசயமான தேவன், நீர் ஆலோசனை கத்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு அல்லவோ. ஹாலே லூயா ஹாலே லூயா. தாயின் கருவினிலே தோன்றிட்ட நாள் முதலாய் உம் சித்தமென் மேலே வைத்தீர்.

ஹலேலூயா. உம்முடைய சிநேகத்தினால் எங்களை அணைத்துக் கொண்டு எங்களை வழி நடத்துகிற ஜீவன் உள்ள தேவனப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வனாந்திரத்துல வழியை, மவாந்திர வழியில் ஆறுகளையும் ஓட பண்ணி எங்களை ஆண்டவரே நல்ல நிலத்துக்குள்ள, எங்களை ஆண்டவரே மேய்ச்சல் உள்ள நிலத்துக்குள்ள எங்களை நடத்துகிற ஜீவன் உள்ள தேவனப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறீரே. நான் பயப்படுவதில்லை, பயப்படுவதில்லை. நீர் என்னோடு கூட இருந்து, எங்களோடு இருந்து வழி நடத்துகிற தேவன் அல்லவோ. அதற்காக உமக்கு நன்றியும் கனமும் துதியும் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹாலேலூயா. நன்றி, நன்றி, நன்றி.

0: நன்றி ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையும் மாலை வேளையும் உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடி எங்கள் தேவனாய் இருக்கிறவரே, உங்களுக்கு நன்றியையும் துதியையும் கனத்தையும் செலுத்துகிறோம். ஆண்டவரே, பெரியவரே, சிறந்தவரே, உன்னதரே, உண்மை அல்லாமல் இந்த பூமியில் எங்களை ஆண்டவரை காண்கிறவர் யாரும் இல்லை. ஆண்டவரே, நீ சொன்னீரே, உங்களுடைய என்னுடைய கண்கள் உங்களை காண்கிறது, என்னுடைய இமைகள் உங்களை விசாரித்து அறிகிறது என்று சொல்லி நீர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் எங்களை ஆண்டவரை உம்முடைய பாதபடியில நாங்கள் வைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் தாம் இந்த வேலை முழுவதுமாய் பொறுப்படுப்பீராக. ஆண்டவரே, ஆராதனையில் ஆண்டவரே, நீர் தாமே அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறபடினாலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய அன்பின் கரம் கூட இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறபடி நான் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் இந்த வேலை முழுவதையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை தகப்பனே, ஹாலேலூயா.
1: இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசிதி நிகழ்ச்சியிலே துதித்து பாடியவர் சிஸ்டர் மேகலா வாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா. இந்த சகோதரி செவ்வாய்க்கிழமையிலே நித்திய வார்த்தைகளின் வெளிச்சம் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துகிற சகோதரி சகோதரியை கத்திர ஆசிரியப்பாராங்க. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சுப இளங்கோ அழைக்க போறோம். அதற்கு பிறகு இந்தியாவிலிருந்து பாஸ்டர் மகேந்திரனுடைய சாட்சியை கேட்க போறோம். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் சுப இளங்கோ அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுப இளங்கோ.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். சங்கம வானொலியின் துபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன்.
2: ஆமீன். நன்றி ஐயா கேப்டர், உங்களை எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கேட்டாவே. நுவாச ஆராதனை நீர் ஆசீர்வதித்து கிருபைக்காக கோடி கோடி சோஸ்ரம் சங்க வானொலிக்காக நன்றி தகப்பனே. நீர் பாராட்ட கிருபை கொஞ்சம் அல்ல கேட்டாவி மட்டுமாய் நீ நடத்துகிற எல்லா கிருபைகளுக்காக கோடி கோடி சோஸ்திரணைந்திருக்க ஊழியக்காரர் ஊழிய பிள்ளைகள் எல்லாரையும் ரத்தத்தால மூடி பாதுகாக்க முடியும் அச்சபிக்க அன்றியோடுமை சோசரிக்க அடிமை கொடுத்து நல்ல தரத்துக்காய் இந்த வாய்ந்தவரை சோசரித்து உயர்த்திறனப்பா. இயேசுவின் நாமத்தினால நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஆயிரம் பதினாயிரம் பேர்களை சிறந்தவரே, பெண்மையும் சிவப்புமானவரே, அல்ல தாக்கி நீரி புஷ்பமே, ஊற்றுண்ட பரிமள தைலமே, ரண வைத்தியரே, கிரியாத்தின் தைலமே, உமை நன்றியோடு நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் வந்த தூயவரே, எங்கள் துணையாளரே, எச்சமானரே, சகாயரே, சர்வ வல்லவரே, தாவை ஜெயித்தவரே, உமை சோசரிக்கிறோம் சோசரிக்கிறோம். மகிமையின் ராஜாவே, மன்னிக்கிற தெய்வமே, வீட்டு தந்தவரே, எங்கள் வைப்பரே, சோஸ்ரம் ஆண்டவர், நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரம்.

உறுதியால் இன்னாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன் நம்பிக்கை.

குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கை.

மகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அகமகளும்

கனவுகள் நிறைந்திருப்பதால் அந்த சாமிது ஒருவேளை ஒரு நாளில் ஏழு சிறுமை துதித்து மகிழ்ந்தது போல் அப்படிப்பட்ட துதியின வல்லமை, துதியின் அபிஷேகம், துதியாராதன் எழும் வெட்டுமே, அந்த துதி ஆசை மலை கொண்டு வரட்டும் என தேசங்கள் அசையட்டும், பட்டணங்கள் அசையட்டும், குடும்பங்கள் சபைகள் அசை உண்டாட்டும் என் தகப்பனே. அசைவாடுகள் தேவன் நீங்கள் அல்லவா, அனலாக்குற தேவன் நீங்கள் அல்லவா. அனலோடு உண்மை ஆராதிக்க, அவையோடு உண்மையோடுமை தொழுது கொள்ள, புத்தி உள்ள ஆராதனை செலுத்த, இதனால் இந்த வேலையை தந்தீரே உண்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அசைவாடும் அண்ணலாக்கும் எங்களே ஜுவாலையே, அசைவாடும் அண்ணலாக்கும் எங்களே ஜுவாலையே, தேவனே அவர் இறங்கிடும் நேரமே.

தேடுவேன். நான் ஜீவிக்க ஜீவிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜீவிக்க ஜீவிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம் நெருப்பார்.

ആശീർവാദം അനലാക്കും അങ്കലാക്കിനി ക്വാലയീ ഇന്ദ്ര ആശീർവാദം അനലാക്കും അക്കിനി ക്വാലയീ நீர் வற்றி போனாலும் வற்றாத சிவனதி நமக்கு உண்டு கேரி தாட்சு நீர் வற்றி போனாலும் வற்றாத சிவனதி நமக்கு உண்டு பின்னிட்டு பாராமல் முன்னடப்பி நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பி அழைத்தவர் கரம் நடத்தும் இந்த

அனலாக்கும் எங்களாக்கினி ஜாலையே, இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினி ஜாலையே, இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினி ஜாலையே. அப்பா இருவர் மூவருபடி நாமத்தினால் கூடுகிற நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அசைவாடு அனலாக்கி கொண்டிருக்கிறவர் அனலோடு மாவியார் அப்பாவுமே ஆராதிக்க இந்த நேரத்தை தந்தையிலே உமக்கு கோடி கோடி கோடி சாஸ்திரம் ஆண்டு அஞ்சியோடு துதிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் பரிசுத்த, நீர் மகா உன்னதராண்டு அப்பனேயாய் முடக்கிருவை பெரிது கத்தால் இந்த நாள் முதக்கிருவையாய் ஊற்றி கொண்டிருக்கிறேன். அப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல் இறக்கம் செய்யற நல்ல தகப்பனே, உமிக்குவான் எவ்வளவு உயரம் உமக்கு பயப்படுவது நம்முடைய கிருவை பெரிதாயிருக்கிறபடி நம்மை சுவாசித்திருக்கிறோம். நன்றி செலுத்தணும் அண்ணல.

எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தினக்கினி அணையாமல் எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணில

மணலை முறிக்காதவரே, மங்கேறியும் திரியை அணைக்காதவரே, நெறிந்த நாணலை முறிக்காதவரே, மங்கேறியும் திரியை அணைக்காதவரே, அண்ணலாய் அண்ணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே, ஆவியானவரே ஆவியானவரே, அனல் ஓட்டி எங்களை ஆட்கொள்ளுமே, ஆவியானவரே ஆவியானவரே, அனல் ஓட்டி

0: ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே, அண்ணலாய் அண்ணலாய் இருக்க வேண்டுமே அப்பா, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. ஆமப்பா, மோடு இன்னும் நெருங்க, இன்னும் உண்மை அறிகிற அறிவுல கட்டி சேர திருபசைங்க, வழி நடத்துங்க, மிதியான பகுதியில பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்தது நல்லது என்று சொல்லும்படியாக உங்களுடைய அபிஷேகம் அளவில்லாமல் விட்டப்பட்டிருக்க கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா துதி கன மகிழ் உமக்கொருவருக்கே தந்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம்.
1: இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்த்தவர் ஸ்ரீ சுபா இளங்கோ. இவர் சங்கம வானொலி நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை நடத்துகிற சோதனை சோதனை கத்தர் ஆசிரியப்பாராக. தொடர்ந்து பாச மகேந்திரன் அழைக்க போறோம். அதற்கு பிறகு கவி கவிந்தா, கவி கைந்தா பிறகு சிஸ்டர் மேரி, அதுக்கு பிறகு சுஜாதா ஆனந்தராஜா அழைக்க போறோம். இப்பொழுது முதல் தடவையாக இந்தியாவில இருந்து பாச மகேந்திரன் வந்திருக்கிறார். அவருடைய சாட்சியை கேட்க போறோம். முதலில் அவரை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாச மகேந்திரன்.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். முதல் தடவையாக சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ் நிகழ்ச்சியில சாட்சி கொடுக்க வந்திருக்கீர்கள். உங்களுடைய சாட்சி 10 நிமிடங்களுக்குள் மிக ஆறுதலாக அழகாக சொல்லுங்கள். காரணம், உங்களுடைய சாட்சி பதிவு செய்யப்படுகிறது. எனவே 10 நிமிடத்துக்குள் உங்கள் சாட்சியை மிக அழகாக எடுத்துரையுங்கள். இப்பொழுது உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன் பாஸ்டர், வழிநடத்துங்கள். ஆமே.
2: நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். உங்களோடு இணைந்திருப்பது கர்த்தர் கொடுத்த பாக்கியம். அன்றைய இறக்கத்தினால இந்த நேரத்தை தேவன் மத்தியில மகிமைப்படுவார் நான் விசுவாசிக்கிறேன். குறிப்பாக 2014 வருஷம், 2014 ஜனவரி மாதம் வரைக்கும் எனக்கும் இந்த இயேசுவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படி ஒரு சூழ்நிலையில், அதாவது அந்த 2014 வருஷம் ஜனவரி மாதம் நான் சபரிமலைக்கு 5 வருஷம் நான் மாலை போட்டிருந்தேன். என்னுடைய வாழ்க்கை வந்து ஆண்டவருக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னுடைய எங்கள் குடும்ப பின்னணியில் யாருக்குமே இந்த இயேசு கிறிஸ்துவ பற்றி தெரியாது. ஏன்னா நான் முதல் முதலாக கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட அந்த முதல் வித்து நான் தான். ஆண்டவர் நான் மைப்படட்டும். அப்படி என் வாழ்க்கை அப்படி ஆண்டவர் அறியாத மார்க்கத்தில் அந்நிய மார்க்கத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப எப்படி வேதம் சொல்லுகிறது, நாலு நாளாயிற்றே நாருமே என்று சொல்லி மார்த்தாள். லாசருடைய கல்லறையை இயேசு கல்லை எடுத்து போடுங்க சொன்ன போது எப்படி மார்த்தாள் நாலு நாளாயிற்று நாருமேன்னு சொன்னது மாதிரி என்னுடைய வாழ்க்கை இந்த மரித்த ஒரு அனுபவத்துல நாரி போன ஒரு அனுபவமாக, ஒரு பக்கம் குடி, ஒரு பக்கம் விக்கிரகம். இன்னும் சொல்ல போனா எங்க ஊர்ல ஒரு கிராமம் தான். அப்போ அங்க இயேசு பற்றி அறிவிக்க வருவாங்க, கேரள சர்வீஸ் வருவாங்க, இன்னும் கூட கருணாமூர்த்திங்கிற படம் போட்டு இந்த திரைப்பட ஊழியத்துக்கு வருவாங்க. அப்படி வரும்போதெல்லாம் நிறைய தடவை அவங்கள ரொம்ப காயப்படுத்தி அவங்களுக்கு விரோதமா ரொம்ப துன்பப்படுத்துவேன். அவங்களுடைய அந்த கொட்டில எல்லாம் முள்ள வச்சு அடிச்சு, அந்த ஸ்கிரீன் எல்லாம் கள்ள வச்சு எரிஞ்சு, இப்படி ஒரு பக்கம் விக்கிரகத்தின் பின்னாடி போனேன், ஒரு பக்கம் பாவம், ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துவுக்கும் எதிரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். 2013 வருஷத்தினுடைய ஆரம்பத்துல நானும் என்னுடைய நண்பரும் ஒருத்தரும் சேர்ந்து ஒரு ரட்சிக்கப்படாத நாட்களை குடிக்க போனேன். அப்படி நைட்டு ஒரு போயிட்டு மதுபானம் குடித்துட்டு திரும்பும் போது அவர்கள் முன்பாக போனாங்க. நான் கொஞ்சம் பின்னாடி வந்தேன். திடீரென்று என்னை காணவில்லைன்னு தேடி வந்தாங்க. ஒரு பெரிய ஒரு ஓடையில உள்ள ஒரு முள்ளுக்குள்ள விழுந்து கிடந்தேன். அப்போ என்னை அவர் தூக்கிட்டு, அந்த லட்சுமணன், என்னுடைய நண்பர் பேர் லட்சுமணன், அவர் தான் என்னை தூக்கிட்டு வீட்டுல வந்து என்னை வந்து வீட்டு வந்து சேர்த்தார். அப்படி சேர்க்கும் போது எங்க அப்பா அப்பதான் தூங்குறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க ஆயத்தமாயிட்டு இருக்கும் பொழுது இவர் என்னைய எங்க வீட்டுல இறக்கி விட்டுட்டு இப்படி போறார். அப்ப என்னால எந்திக்க முடியல, உடம்பெல்லாம் முள்ளு குத்தி அப்படியே ரத்தம், ஏன்னா ஒரு வேலி முள்ளுக்குள்ள விழுந்துட்டேன். அப்போ எங்க அப்பா அவங்க அவர் இந்த லட்சுமணன் போகிற வரைக்கும் அமைதியா இருந்தவர். அவன் போன பிறகு என்னை ஓங்கி ஓங்கி என்ன மிதிச்சாங்க, என் காலிலே தொடையிலே பயங்கரம் மிதிச்சான். மிதிச்சுட்டு எங்க வீட்டு கதவை தட்டினாங்க. தட்டிட்டு நான் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே மல்லானுக்கு அப்படியே கிடக்குறேன். அப்போது எங்க அம்மா வாசலில் திறந்துட்டு கதவு தூங்கிட்டு இருந்தாங்க, வெளியே வந்தாங்க. உடனே எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை ஒரு தூஷணமான ஒரு வார்த்தையில் திட்டி, இங்கே பாரு உன்னுடைய மகன் எப்படி இருக்கிறான் பாருன்னு சொல்லி எங்கள் அப்பா திட்டினாங்க. எங்கள் அப்பா சொன்னாங்க, நீ இவன் கையும் காலம் கட்டிக்கோ, நான் அம்மி குழைய போட்டு இவன் தலையில கல்ல போட்டு நான் கொன்னுறேன் அப்படின்னு சொல்லி பல்ல கடித்து கொண்டு ரொம்ப அவர் என்னைய ரொம்ப என்னை கொல்லணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல பேசினாங்க. அப்போ எங்க அப்பா எங்க அம்மா சொன்னாங்க, உங்களுக்குலாம் அறிவு இல்லையா, இதே பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரெண்டு கண்ணு தெரியாம ரெண்டு காலு வழங்காம இருந்தான், எனக்கு சிறு பிள்ளையா இருக்கும்போது எனக்கு கண்ணு கண்ணு தெரியாது, மஞ்சள் காமாலையால் மஞ்சள் பூத்து போச்சு, ரெண்டு காலுமே விளங்காம போயிடுச்சு. அப்போ எங்க அம்மா தான் ஒவ்வொரு முறையும் என்னை தூக்கிட்டு போவாங்க, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது எங்க போனாலும் எங்க அம்மா தூக்கிட்டு போவாங்க. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த இவனை கடல் உடனே வாங்கி இந்த பிள்ளைய காப்பாத்தி முழுத்த மனுஷனா வளர்த்துருக்குறோமே, இப்படி வளர்த்த பிள்ளைய போயிட்டு இப்படி கொல்லன்னு சொல்றீங்களேன்னு சொல்லும் போது எங்க அப்பா சொன்னாங்க, இவனை கொல்லன்னு அவசியம் இல்லை, நான் வேலைக்கு போயிட்டு வீடு திரும்ப போதெல்லாம் ஊருக்குள்ள தெருவுக்குள்ள இருக்க எல்லாருமே உன் மகன் குடிச்சிட்டு இப்படி சண்டை போட்டா அங்க கிடந்தான், இப்படி எல்லாம் பேசி பேசி என்னை வந்து நீ இப்படி எல்லாம் இந்த பிள்ளையை பெத்ததுக்கு நீ வந்து நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க, இப்படிலாம் ஒரு பிள்ளையை பக்கணுமான்னு சொல்லி காயப்படுத்துறாங்கன்னு சொல்லி எங்க அப்பா வந்து எங்க அம்மாட்ட சொல்றான். ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்

ஜெனிஃபர் அவங்க மூலியமா நான் எந்த என்னை யாரு அந்த குடியிலிருந்து அந்த அந்த ஓடையில கிடக்கும் தூக்கிட்டு வந்து போட்டார் லட்சுமணன். அந்த லட்சுமணன் 2013 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 15 சுதந்திரத்தன் தன்னைக்கு திருப்பூர் காங்கேயம் என்கிற ஒரு இடத்துல கார்ல போயிட்டு இருக்கும் போது ஸ்பாட்லயே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். அவருடைய மரணத்திற்காகத்தான் நான் இங்கிருந்து நான் சென்னையில இருந்து நான் வந்து திருப்பூருக்கு போறேன். அப்படி போய் அங்க இருக்கும் பொழுது என் நண்பன் இறந்து கிடக்கும் போது அந்த நாட்களை தான் அவருடைய அவர் திருமணம் முடிஞ்ச அந்த மனைவி அவங்க மனைவி பேர் தான் ஜெனிஃபர். அவங்க தான் எனக்கு முத முதல்ல இந்த இயேசுவை பற்றி சொன்னார்கள். அவங்க சொல்லும் போது நான் இயேசுவை எதிர்த்து என்னை ஏற்றுக்கொள்ள, ஆனா ஆண்டுடைய இறக்கத்தில் சொல்றேன். அதற்கு பிறகு ஆண்டுடைய கிருபையினால 2014 வருஷம் ஜனவரி மாசம் சபரிமலைக்கு 5 வருஷம் சபரிமலைக்கு மலைக்கு மேல போயிருக்கிறேன். அப்படி மேல போயிருக்கிற காலத்துல ஒரு பெரிய சம்பவம் நடந்தது, அதை சொல்வதற்கு சமயம் இல்லை. அதாவது எனக்கு சுவிசேஷம் சொன்ன தங்கச்சி அந்த ஜெனிஃபர் அவங்க வந்து பாம்பேல இருக்கிற காலத்துல அவங்க மேல மாடியில் இருக்கும்போது கொஞ்சம் வழுகி கீழே விழுந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற நரம்புல அடிச்சிருச்சு. அப்போ எனக்கு ஒரு தாயை போல எல்லாவிதத்திலையும் அன்பின் எனக்கு காண்பித்து எனக்கு அறிவுரை சொன்னவங்க தான் என்னுடைய சகோதரி. இப்ப அவங்களுக்கு ஒரு வேதனை வரும்போது நான் மேல இருக்கிற சபரிமலை ஐயப்பன்ட்ட நான் வேண்டேன், இந்த உலகத்திலே நீ தான் பெரிய கடவுள், உன்னதான் வந்து நீ ரொம்ப பெரிய கடவுள்னு சொல்லிட்டு நீ எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானு அப்படி வேண்டும் போது அங்க பின்னாடி இருந்து அங்கெல்லாம் எள்ளு போட்டா கீழே விழாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும், பயங்கர நெருக்கடியான அந்த அவ்வளோ அவ்வளோ ஜனங்கள் இருப்பாங்க. அப்போ அந்த கோயிலுடைய சன்னதிக்கு பின்னாடி குப்புற விழுந்து அழுகிறேன். அப்படி அழுதுட்டு இருக்கும் போது என் தங்கச்சிக்கு மறுபடியும் நான் போன் அடிக்கிறேன். போன் அடிச்சா அவங்க என்னுடைய உறவுக்காரங்க சொல்றாங்க அவளுக்கு ஏதோ பின்னாட்டு இருக்கிற நரம்பு கட் ஆயிடுச்சு, ஆள் அந்த ஆள் இறந்துட்டான்னு சொல்றான். இப்போ இந்த சம்பவத்தை கேட்ட உடனேயும் அன்னைக்கு என் மனசுல என்னை வந்து ஒரு தாயை போல எல்லா விதத்திலையும் அன்பு செலுத்தி இயேசப்பா பத்தி அடிக்கொடுக்க சொல்லுவாங்க. அவங்க உயிரோடு இருக்கும் போது நான் இயேசுவை ஒரு நாள் ஏற்றுக்கொண்டதில்லை, அவங்களை ரொம்ப காயப்படுத்திருக்கிறேன், இயேசுவை பத்தி ரொம்ப தூஷணமா பேசியிருக்கிறேன். இப்ப அவங்களுடைய இழப்பு என்னை வந்து ரொம்ப தாக்குச்சு. அப்போ அந்த நேரத்துல வேதம் சொல்லுது பாருங்க, சாமுவேலை விட்டு சவுல் திரும்பின போது கர்த்தர் வேற இருதயத்தை தந்தார்னு வார்த்தையின்படி அந்த சபரிமலையினுடைய அந்த மேல இருக்கும் பொழுதே கர்த்தர் எனக்குள்ள ஒரு வேற ஒரு இருதயம் எப்படி இருந்துச்சு அந்த இருதயம்னா, இதுவரைக்கும் நான் எதை அதிகமா மதிச்சேனோ எதை அதிகமா நான் தொழுதேனோ ஆராதித்தேனோ இப்ப அந்த விக்கிரகத்தை பார்த்தா அந்த அந்த அந்த கோயிலை பார்த்தா எனக்கு ஒரு நரகளை போல அதை ரொம்ப அது மேல ஒரு வெறுப்புணர்வு எனக்கு உண்டாச்சு. நான் தாழ்மையா சொல்லுவேன், 60 மாலை போட்டு அம்மா அப்பா காலில் விழுந்து அதுக்கப்புறம் தான் மாலையை கலட்டி அந்த கொண்டு போன நெய்யை அதுக்கப்புறம் அதை ரொம்ப வார வாரம் பயன்படுத்தணும். ஆனா அந்த நெய் அபிஷேகத்தை அபிஷேகம் பண்ண அந்த நெய்யை எடுத்து யோசிக்கவே இல்லை, மலையிலிருந்து தூர எரிஞ்சிட்டு நீ தெய்வமே இல்லை நீ கல் என்று சொல்லிட்டு கொண்டு நான் இறங்கி வந்தேன். இறங்கி வந்து ஊருக்கு வந்த பிறகு ஒரு 3 அதாவது இறங்கி வந்துட்டு மறுநாள் நான் எங்களுடைய அங்க போகும்போது எங்க ஊர்ல கிராமத்துல ஒரு காடு ஒண்ணு இருக்கு, அங்க உள்ள போய் நான் ஏன்னா நான் ஆம்பளை பையனா இருக்கிறதுனால வெளியில இருந்து அழுதா யாராவது நம்மள கொஞ்சம் ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு அழுதுட்டு இருந்தேன். அழுதுட்டு எல்லாருக்கும் திட்டினேன், எல்லாரையும் நான் கும்பிட்டேன், எல்லா சாமியும் திட்டினேன், இந்த உலகத்துல சாமியே இல்ல கல்லு மண் கும்பிட்டு அப்படின்ட்டு ரொம்ப திட்டினேன். அப்படி திட்டிட்டு இருக்கும்போது என் தங்கச்சி ஜெனிஃபர் உயிரோடு இருக்கிற காலத்துல அவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, என்னன்னா, அண்ணே உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் பயங்கரமான துக்கம் வேதனை வரும்போது ஒரே ஒரு முறை ஏசப்பான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டுருங்கண்ணே, கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு அதை சமாதம் தருவார்னே. நான் சொல்லியிருந்தேன் எனக்கு அப்படி ஒரு கண்ணீர் வராது, எனக்கு அப்படி ஒரு துன்பம் வராது, அப்படி ஒரு கூப்பிட எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி ஏத்து பேசியிருந்தேன். இப்போ அன்றைக்கு அவ உயிரோடு இருக்கிற காலத்துல எனக்கு அவ சொன்ன அந்த வார்த்தை இப்ப எனக்கு நான் அழுதுட்டு இருக்கிறேன் நடு காட்டுக்குள்ள, ஒரு பயங்கரமான காடு அதுக்கு நடு நோக்காது அழுதுட்டு இருக்கிறேன். அப்போ இந்த சத்தம் மட்டும் மறுபடியும் என் காதல் அதாவது என் உள்ளத்துல அந்த உணர்வுல அந்த சிந்தனையில தோண்டிக்கிட்டே இருக்கு. இப்போ நான் வந்துட்டு அந்த வார்த்தையை அந்த வார்த்தையை வந்தாலும் கூப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அதனுடைய எதிர்த்து அதாவது அந்த தரையில கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்படி நான் புலம்பி பயங்கரமா திட்டி அழுதுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இருந்து நான் எந்த இடத்துல அமர்ந்திருந்தேனோ அதுக்கு ஏத்தமானிக்கு திடீரென்று அதாவது நான் தேவனை மகிமைப்படுத்துறேன் திடீரென்று ஒரு பயங்கரமான ஒரு பனிக்காற்று, நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நான் சாயந்தரம் மாலையில 3 அந்த காட்டுக்குள்ள போயிருந்தேன். அந்த நாட்கள்ல ஜனவரி மாதங்கிறதுனால அறுவடையின் காலம், வெயில் வந்து பயங்கரமா இருக்கும், ரொம்ப பயங்கரமா சாய்ந்த நேரத்துல இறங்கு வெயில் வந்து ரொம்ப வேர் தூத்தும். அப்ப ஏற்கனவே அழுதுட்டு இருக்கிறேன், ஒரு பக்கம் காற்று இல்லாத இடம், பயங்கர வேர் தூத்திட்டு இருக்கு. இந்த நேரத்துல பூமியில இருந்து ஒரு பயங்கர பனிக்காற்று அப்படியே டப்புனு

0: விழும்பி வந்து என் நெஞ்சில மோதிச்சு. அந்த பனி காத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் அனுபவிக்கவில்லை. ஆனா அந்த இது வந்த உடனேயோ அந்த பனி காற்று என் இருதயத்துல மோதின, பைபிள் சொல்றது பூமியில இருந்து கர்த்தர் பனியை எழும பண்ணினார். இதெல்லாம் முதல்ல எனக்கு தெரியாது, ஆனா இந்த இந்த பனிக்காற்று வந்து என் இருதயத்துல மோதுது. அப்படி மோதும் போது எப்படி ஒரு கலங்கின குளத்துல ஒரு ஒரு திடீரென்று உடனே பில்டர் ஆகி தண்ணீர் அப்படியே சுத்தமாகுமோ, அதே போல புலம்பி புழப்பத்தோடு இருந்த குழப்பத்தோடு இருந்த என் இருதயத்துல அத புத்தி கட்டாத ஒரு சமாதானம். இது வரையிலும் அந்த சமாதானத்தை நான் நான் அதுக்கு பிறகு கத்திருக்கிறப்பையில ஆண்டவர் என்ன முன்னர ஊழியத்துக்கு அழைச்சி இப்ப முன்னர ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு 5 வருஷமா. ஆனா இது வரைக்கும் அன்றைக்கு அந்த தொட்டு அந்த அந்த சமாதானத்தை போல அந்த ரட்சணிய சந்தோஷமா அந்த மகிமையின் சமாதானம் என் இருதயத்தை நிரப்பிச்சு. எப்படி வேதம் சொல்லுது பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி கிறிஸ்துவின் முகத்தில் இருந்தது, அந்த சுவிசேஷத்தின் வெளிச்சம் எங்கள் இருதயத்தை தோன்றப்பண்ணினார்னு சொன்னது மாதிரி அந்த பனிக்காற்று வழியாக என் இருதயத்தில் ஒரு பெரிய பிரகாசத்தை, ஒரு பெரிய சமாதானத்தை நான் அனுபவிக்க தொடங்கினேன். அந்த அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு நான் கொஞ்ச நேரத்துல என்ன நான் நிதானிக்கிறேன் இப்ப அந்த சமாதானம் என்னை நிரப்பி இருக்குது. அந்த இருதயத்துல ஒரு பயங்கர நிம்மதி வந்திருக்கு, ஆனா என்னன்னு நிதானிக்கிறேன் கொஞ்ச நேரத்துல என்னை அறியாமலே என் வாய் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறேன். நடு காட்டுக்குள தாழ்மை என்னை நிரப்பி என் நாவு இயேசுவை கோடிக்கு கூப்பிட ஆரம்பித்தது. நான் தாழ்மையோடு சொல்லுவேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அந்த இடத்த விட்டு, ஏன்னா அந்த நாட்கள்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, ரட்சிப்புள்ள பூர்ணமா இல்லாதனால இதை நினைச்சு பயந்துட்டு வெளியே ஓடுறேன். ஓடி அதுக்கப்புறம் ஊர்ல இருந்து, அதுக்கப்புறம் என்னுடைய தங்கை ஜெனிஃபர் அவர்களை, அவங்க பாம்பேல இருக்கும் போது என்னுடைய சகோதரி ஒருத்தவங்கிட்ட அவங்க ஒரு பைபிள் கொடுத்து விட்டாங்களா, நான் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் 2014 ஜனவரி, அதாவது ஜனவரி மாசத்துல இந்த தொடுதல் கிடைக்கிறது. பிப்ரவரி மாசம் நான் சபைக்கு போனேன். ஆண்டுடைய இறக்கத்தில் சொல்றேன், சபைக்கு போக போக போகதான் தெரிந்தது இந்த இயேசு கண்டிப்பா எனக்கு தேவைன்னு. என் தங்கச்சி கொடுத்த பைபிளை ஒரே மாசத்துல அன்னைக்கு நான் ஒரு வேலை பார்த்தேன், நைட் 2 மணி 3 மணி வரைக்கும்லாம் இந்த பைபிளை திறந்து வாசிப்பேன். ஒரே மாதத்துல அந்த பைபிளை வாசி முடிச்சேன். அந்த பைபிள் ஆதியாம வெளிப்படுத்தலாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாரை பத்தி எதை பத்தியும் தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, அந்த வேதத்தை என் தங்கச்சி கொடுத்தாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த வேதத்தை தீவிரமா வாசிச்சு ஒரு மாதம் புள்ள அந்த வேதத்தை வாசித்தேன். ஆண்டோட இறக்கத்துல மறுபடியும் நான் சபைக்கு போக போக இந்த இயேசு எனக்கு மாத்திரமல்ல, என்னை போல குடிச்சிட்டு, என்னை போல பாவத்துல, என்னை போல விக்கிரகத்துல, என்னை போல அசுத்தத்துல வாழ்ற எல்லாருக்கும் இந்த இயேசு கண்டிப்பாக தேவைங்கிற உணர்வு என்னை அதிகமா அழுத்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டோடைய கிருபையினால மறுபடியும் தேவன் என்ன சபை போல ஆண்டு பேசி ஊழியத்துக்கு கத்திர அழைக்கும் பொழுது 2021 நான் முழு நேர ஊழியத்துக்கு கொரோனா முடிந்த பிறகு முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். இந்த 5 வருட காலமாக ஆண்டவருடைய இறக்கத்தினால முழு நேர ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். சுவிசேஷ ஊழியமாக எல்லா இடங்களுக்கும் சென்று பல மாவட்டங்கள் மாநிலங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு சென்று ஊழியத்தை நான் நிறைவேற்றி வர்றேன். நான் ஆண்டவரே நான் மகிமைப்படட்டும். நான் என் வாழ்க்கையில எப்படி லாசரு வாழ்க்கை நாறிக்கொண்டிருந்ததோ அதே போல நாற்றமான பேச்சுல பார்வையில செயல்ல எல்லாமே உலகத்தின் அசுத்தங்கள் என் வாழ்க்கையில இருந்தது. ஆனா தேவ கிருபையில 2014 கர்த்தருடைய தொடுதலை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த நாள் அந்த நேரத்திலிருந்து இதுவரைக்கும் மதுபானங்கிற குடிங்கிற நினைவு கூட என்கிட்ட இல்ல. அம்மா அப்பா மதிக்காது இருந்தவன் அம்மா அப்பாவை மதிக்கும்படி கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் என் கண்களை பரிசுத்தத்தை தந்தார், என் வாயில பேச்சுல பரிசுத்தத்தை தந்தார், இந்த உலகத்தை சரியான விதத்துல பார்க்க வைத்தார். நான் எப்போ பாருங்களேன், நான் வந்து அதிகாலை குளிச்சுட்டு ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி வானத்தை வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன். ஆனா இப்போ அந்த ரட்சிப்பின் தொடுதல் வந்த பிறகு வானத்தை அப்படி பார்த்தோம்னா சூரியனுக்கு மேல ஒருவர் இருக்கிறார், பரலோக ராஜா, அதையோடையும் தாண்டி ஒரு மகா பெரிய தேவன் இருக்கிறார் என்று என் கண்கள் தூரமாய் பார்க்க தொடங்கிட்டு. இதெல்லாம் இது வந்து எனக்கு வந்து ஒரு வித்தியாசமா, ஏதோ ஒரு நியூ வேர்ல்டு, ஒரு புது உலகத்துக்குள்ள வந்தது போல நான் வந்து கர்த்தருக்குள்ள வந்துட்டு உலகத்தை பாக்குறேன். உலகமே தப்பா நடந்துட்டு இருக்குது. கர்த்தருக்குள்ள வந்த பிறகுதான் உலகம் என்னங்கிறத புரிய தொடங்கினேன். நான் ஆண்டு நான் மைப்படுத்துறேன். எனக்கு 10 நிமிஷத்துல இந்த காரியங்களை சொல்லி முடிக்க முடியாது. சாரி,
1: தொடர்ந்து இந்த சங்கம வானொலியிலே செய்து கொடுக்க அவர் வருவார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த மகனை
2: ஆசிரியப்பார்கள்.
1: தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கவிந்தா வளைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் மேரி, அதற்கு பிறகு சுஜாதா ஆனந்த ராஜா ஜோகம்ராக்களை ஜபித்து நாங்கள் செய்தியை கடந்து செல்ல போறோம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் கவி கவிந்தா.
3: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் இந்த சங்கம வானொலி இணைப்பில என்னை புதிக்கது வெந்தந்த சலாக்கியத்துக்காக உங்களுக்கு கூடான கூடி சூத்திரம் பெறலோக தேவாதி தேவனே உம்முடைய நாமம் ஒன்றே பலத்த துருதமா இருந்து ஆண்டவரே நடத்த போறதுக்காய் சூத்திரம் கிருபை நிறைந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் மகிமை திறந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்த தேவனே உங்களுக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம்

அப்பா உந்த நாம முயர்த்து மிடத்துல கதாவே, நீங்கள் அங்கே வாசம் செய்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறீங்களே பெறலோக தேவனே, அப்பா உங்களை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாள் முழுதும் உங்களை நடத்தி வருகிற பரிசுத்தாவியானவரே, ராஜாதி ராஜாவே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். ஜீவன் உள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர் நல்லவர், ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். சேனைகளின் தேவனே உமக்கு சோத்திரம். ஆண்டவரே உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே, உம்மை போல் ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜாவா இருக்கிறங்கள் ராஜாவே, அப்பா உங்களுக்கு கூடான கோடி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஜீவன் உள்ள தேவனே சோத்திரம் ஆவியானவரே, அற்புத இயேசு ராஜனே உத்தம மனவாள.

நீர் செய்த அதிசயங்கள் அதிசயங்கள் கனவிலும் மறவே நீர் செய்த நன்மைகள் நன்மைகள் நனவிலும் மறவே நீர் செய்த அதிசயங்கள் அதிசயங்கள் என் ராஜா என் ரோஜா.

தேவனே அப்பா, நீங்கள் அற்புத இயேசுராஜனாய் அதிசயமான தேவனாய் இருக்கிறீங்களே அப்பா. நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த அதிசயங்களை ஆண்டவரே விவரிக்க முடியாதல்லவோ ஆண்டவரே, சொல்லி முடியாதாண்டவரே, ஆராய்ந்து முடியாதாண்டவரே, அளவிட முடியாதாண்டவரே, அற்புதமானவரே, ஆவியானவரே, உங்களை நன்றியோடு சூத்தரிக்கிறோம், நன்றியோடு சூத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அதிசயங்களை காண செய்கிறவரே அப்பா, நான் உங்களோடு இருந்து செய்யும் காரியம் பலத்த காரியம் என்று சொன்னீங்களே, ஓ ராஜாதி ராஜாவுக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே சமாதானம் உண்டு என்று சொன்னீங்களே. ராஜாதி ராஜனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிறவரே அப்பா, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே, உங்களுக்கு கோடி கோடி சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒருபோதும் ஆண்டவரே அப்பா சோர்ந்து போனதில்லை ஆண்டவரே. ஆவியானவரே, சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது சொன்னீங்களே ஆண்டவரே. நீரவளவு பெரிய தெய்வமாயிருக்கிறீங்களே ஆண்டவரே. அற்புதரே, உங்களுக்கு நன்றி. அதிசயமானவரே, உங்களுக்கு கோடி கோடி கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம், சூத்திரம், சூத்திரம். மகிமைக்கு பாத்திரர் எங்கள் மங்காத பிரகாசமே அப்பா. அமது முகம் நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள்.

நான் உயிருடன் வாழ்வதன் சுகமுடன் இருப்பதன் கிருபையே, நான் நிற்பதன் நிர்மூலமாகாதிருப்பதன் கிருபையே, நான் சுகமுடன் இருப்பதன் கிரனுடன் கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக

0: இருப்பதன் கிருபையே அல்லேலூயா. தேவாதி தேவனே அப்பா, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஓ உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதாண்டவரே. ஓ உங்களை நாங்கள் தொடர்ந்து மகிமைப்படுத்துகிறோம் ராஜாதி ராஜாவே. உங்களுக்கு கோடான கோடி சூத்திரம். ஆவியானவரே உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரலோக தேவனே உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த தேவனே இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே அப்பா, இந்த சங்கம முழிப்பிலே ஆண்டவரே அப்பா, உங்களை ஆண்டவரே கலந்தாண்டவரே உங்களை மகிமைப்படுத்த தந்த சலாக்கியத்துக்காக கோடான கோடி கோடி சோத்திரம் சோத்திரம். உங்களை மகிமைப்படுத்துகிற இந்த சாணத்திலும் நான் கிருபையாய் மகிமையாய் இறங்கி வருவேன் என்று சொன்னீங்களே அப்பா, இந்த ஊழியங்களை தொடர்ந்து தாங்கி வழி நடத்தி ஆசீர்வதி இங்க இயேசுவின் நாமத்து குழுப்பு கொடுக்கிறோம். ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர் கவி கவிந்தா யாழ்ப்பாணம். இந்த சகோதரி பெரிய ஒரு குடும்பம், இந்த ஒரே ஒரு சகோதரி மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டவர். அநேக பாடுகள் எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த சகோதரி 3-4 தரம் தற்கொலைக்கு போயிருந்த பொழுது ஆண்டவர் அந்த மகளை தொட்டு ஊழியத்துக்கு அழைத்தவர். இந்த சகோதரியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சாட்சியை ஒரு முறை நீங்கள் கேட்க நான் ஆயத்தப்படுத்துகிறேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மேரி அழைக்க போறோம். மேரிக்கு பிறகு சிஸ்டர் ஆனந்தராஜா ஜீவ விண்ணப்பம், அதுக்கு பிறகு சிஸ்டர் சாந்தி அழைப்பேன், அதுக்கு பிறகு தேவ செய்தியை நாங்கள் கொண்டு வர போறோம். இப்போ சிஸ்டர் மேரி அழைப்போம். பிரின்சிபல் சிஸ்டர் மேரி, பிரின்சிபல் சிஸ்டர் மேரி, ஆமே. நாங்கள் இப்போது ஜப விண்ணப்பத்துக்கு கடந்து செல்லுவோம். இன்றைய நாளிலே 2 ஜப விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. ஜப விண்ணப்பத்திற்காக சுஜாதா ஆனந்தராசா கிளிநொச்சி யாழ்ப்பாணம் ஜபிக்க போகிறார். பாஸ்டர் குமரன் பற்றிக்குள் அவர் வந்து 10:12 வெள்ளி சனி ஞாயிறு ஒரு கூட்டங்களை நடத்துகிறார். அதுக்காக பாடுபட்டு ஜபியுங்கள் என்று ஒரு ஒரு குறிப்பு வந்தது. ரெண்டாவதாக டாக்டர் நிரோஷினி, 42 ஒரு டாக்டர், சில நரம்பு காரணமாக கோமா ஸ்டேஜுக்கு போய்விட்டார். அவர் ஒரு டாக்டர், டாக்டர் நிரோஷினி. இனிமேல் டாக்டருக்காக ஜெபியுங்கள், நிரோஷனாக ஜெபியுங்கள். இந்த நரம்பெல்லாம் கோமா ஸ்தானத்திலிருந்து விடுபட்ட அந்த மகள் மீண்டும் அந்த தொடர்ந்து வேலையை செய்ய வேண்டும் என்று பாடுபட்டு ஜெபியுங்கள். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே யாராவது வேதனையோடு சஞ்சலத்தோடு எனக்காக யாரும் ஜெபிப்பார்களா என்று துடித்து கொண்டிருக்கும் இந்த தேவ பிள்ளைகளுக்காகவும் பாடப்பட்டு ஜெபிக்க வருகிறார் சிஸ்டர் சுஜாதா ஆனந்த ராஜா கிளிநொச்சி ஸ்ரீலங்கா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுஜாதா.
2: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த அதிகாலை வேளையிலும் மதிய வேளையிலும் மாலை வேளையிலும் சுவாமி சங்கம வானொலி ஊடாக எங்கள் அன்பான சகோதர சகோதரிகளோடு பிதாவே இதுவரை நேரமும் உங்களை மகிழ்வித்த துதிகள் யாவற்றையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு சாட்சிகளையும் நீர் கேட்டு சுவாமி இந்த வேளையிலும் எங்கள் ஜெப விண்ணப்பத்திற்காக இந்த இடத்தில் எனக்கு 2 விண்ணப்பங்களை கொடுத்திருக்கிறார்கள் சுவாமி. பிதாவே இதுவரை நேரமும் நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்த வேளையிலும் இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் வைக்க போகும் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவரே நீங்க நிறைவாக நிறைவாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்கின்றேன் தகப்பனே. முதலாவதாக ஜப விண்ணப்பமாக சுவாமி மாஸ்டர் பாஸ்டர் குமரன் அவர்களை, பாஸ்டர் குமரன் அவர்களை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே அவர் நேற்றைய தினத்திலிருந்து இன்று வரைக்கும் ஆண்டவரே இன்றைய நாளிலும் நடத்துகின்ற ஒவ்வொரு உபவாச கூட்டங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அறுவடை மிகுதி வேலையாட்களோ சொற்பமன்ற நேரத்திலும் சுவாமி இந்த சகோதரனை நீங்கள் இந்த உலகத்தில இருந்து பிரித்தெடுத்து தேவனே உங்களுடைய நோக்கங்களுக்காக உங்கள் விருப்பங்களுக்காக பயன்படுத்தி வருகிறீங்க தகப்பனே. ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அவர் நடாத்துகின்ற ஒவ்வொரு உம்முடைய செய்திகள், தேவ செய்திகள் யாவையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் செய்கின்ற ஒவ்வொரு பிரயாசங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதியுங்க. இவர் செய்கின்ற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்கள் ஆராதனைகளை ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரே சத்ருவானவன், இவர் தகப்பனே சத்ருவானவன் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறானோ ஆண்டவரே நாங்கள் அறியோம். ஆனால் தேவனே, நீங்க காண்கின்ற தேவன் சுவாமி, ஒவ்வொரு திட்டங்களையும் உம்முடைய அனுமதி இன்றி சுவாமி நாங்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவது இல்லை தகப்பனே. உம்மிடத்தில் இருந்துதான் சுவாமி சத்ருவானவன் பிசா எங்களுக்கு வன்முறைகளை கொண்டு வருகிறான், சோதனைகளை கொண்டு வருகின்றான் தகப்பனே. இந்த கூட்டம் அநேக அநேக ஆத்துமாக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே இவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளாகவும், ஆண்டவரே ஒவ்வொரு காயப்பட்ட உள்ளங்களுக்கு ஒரு ஆறுதல் உள்ள வார்த்தைகளாக நீங்க ஆசீர்வதிக்க வேணும் தகப்பனே. அவர் இருந்து சுவாமி அவர் நடாத்துகின்ற அந்த இடத்தை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. சத்ருவானவன் உட்புகாதபடி எந்த தீய சக்திகளோ, எந்த பிசாசின் கிரிகைகளோ, மந்திரவாத கட்டுக்கள், பெல்லி சூன்யங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறேன் தகப்பனே. நல்ல முறையிலே அந்த குடா கூட்டங்கள் நடாத்தப்பட்டு சுவாமி சந்தோஷமாக ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ஆசீர்வாதம் பெற்று வீடு செல்ல உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இந்த இடத்தில் நீர் கொடுத்து வழி நடத்த வேண்டும். உங்களுடைய கிருபையும் உம்முடைய அன்பும் ஆண்டவரே எப்பொழுதும் இவர்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருந்து புது புது கிருபையினால நிரம்பி வழிய செய்யுங்க தகப்பனே. எந்த பலவீனங்களோ நோய்களோ அவரின் சரீரத்தை தொட முடியாத சுவாமி, உம்முடைய சரீரம் உம்முடைய ஆலயமாக இருக்கிறது தேவனே. உம்முடைய கிருபையினால் அவரை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. மற்றைய விண்ணப்பமாக சுவாமி டாக்டர் நிரோஜினியை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இதுவரை வருடமும் நீர் கண்ணின் மணி போல் காத்து வந்த இந்த சகோதரி தகப்பனே இன்றைய நாளிலும் சுவாமி சுவீனப்பட்டு கோமா நிலையில் இருக்கும் வேளையிலும் பிதாவே உம்முடைய அணிபட்ட கரத்தை சிரசின் மீது வைக்கிறேன் தகப்பனே. அன்று தகப்பனே எசேக்கியேல் ராஜாவுக்கு நீர் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தீங்க, 7 நாட்களை கூட்டி கொடுத்தீங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளிலும் சுவாமி என் இந்த சகோதரியை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னென்ன வியாதிகளினால் அந்த சகோதரி கட்டப்பட்டிருக்கிறாளோ அந்த கட்டுக்கள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுவதாக. சிரசின் மீது உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே. நரம்புகள், தசைகள், நார்கள் ஊடாக பாய்ந்து செல்லட்டும் தகப்பனே. எந்த தீய சக்திகளோ, எந்த பிசாசின் கிரியைகளோ எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே இந்த சகோதரிக்கு என்னென்ன வியாதியினால் கட்டப்பட்டிருந்தாலும் அந்த கட்டுக்கள் யாவும் அறுக்கப்பட்டு அந்த சகோதரி ஆண்டவரே ஒரு சாட்சியுள்ள சகோதரியாக எங்களை காண செய்யுங்க தகப்பனே. அவரின் சுயினத்தினாலே உறவுகள் வேதனையோடு பாரத்தோடு இருந்தாலும் அவர்களின் கண்ணீரையும் நீர் காண்கின்ற தேவன் சுவாமி. தேவனே இரக்கமுள்ள தேவனே, மனமிறங்கும் ராஜா, அந்த சகோதரிக்கு ஒரு பரிபூரண சுகத்தை நீர் கொடுத்து வழி நடத்த வேண்டுமென்று வேண்டி நிற்கின்றேன் தகப்பனே. இந்த நேரத்திலும் சுவாமி மற்றைய நேரத்தில் ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே இந்த பூமிக்கு படைத்த அத்தனை ஜீவன்களும் அத்தனை மனிதர்கள் யாவரும் ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் தான் சுவாமி இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே இந்த பாவப்பட்ட உலகத்தில் பலவிதமான சோதனைகள், வேதனைகள், வியாதிகளினால் அவஸ்தப்பட்டு இருளில் இருக்கின்ற ஜனங்களுக்கு நீர் வெளிச்சமாகவும் ஒளியாகவும் இந்த உலகுக்கு வந்தீங்க தகப்பனே. பேரொளியாக வந்த தேவனே, எங்களை மீட்டெடுக்க வந்த தேவனே, உம்முடைய மெய்யான ஒளியை இந்த மானிடர்கள் மீது நீர் பிரகாசிக்க வேண்டுமென்று கெஞ்சி கேட்கிறேன். இருளில் வாழ்கின்ற ஒவ்வொரு ஜனங்களும் எங்களை இந்த இருளில் பாவ இருளில் இருந்து தூக்கி எடுக்க யார் வருவார் என்று ஏக்கத்தோடு தவிப்புகளோடு இருந்த வேளையிலும் நீர் ஒருவர் தான் சுவாமி, அதை காண்கின்ற தேவன். எந்தெந்த திசைகளில் இருந்தாலும் என்னென்ன வியாதிகளோ வேதனைகளோ பாரங்களோ எதுவாக இருந்தாலும் ஏசப்பா அனைத்தையும் உங்கள் முதுகின் மீது வைத்து விடுகிறேன் தகப்பனே. நீங்க சுமக்க வல்ல தேவனாக இருக்கிறீங்க. எங்களுடைய பாவங்களை சுமக்க ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீங்க. எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் எங்களுக்காக பரிந்து பேச நீங்க இருக்கிறீங்க தகப்பனே. எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்கள் மீது வைத்து விடுகிறோம் தகப்பனே. விடுதலையாக்குங்க ஆண்டவரே. சிறுவர் தொடக்கம் வாலிபர் தொடக்கம் முதியோர் வரையும் ஆண்டவரே நீர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியுங்க. ஆண்டவரே இந்த பூமி நிரந்தரம் அல்ல சுவாமி. ஆண்டவரே இந்த பூமியில இருந்து நீங்க எப்போது எங்களை வந்து சுவாமி உம்முடைய பிள்ளைகளாக எங்களை அழைத்து செல்லும் வரைக்கும் ஜீவனுள்ள தேவனே இந்த பிசாசின் கிரியைகள்ல இருந்து எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்க பத்திரப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய நாமம் உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் வரைந்துள்ளீங்க தகப்பனே. அந்த நாமத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும். இந்த பூமியில் நாங்கள் வாழும் போதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து எப்பொழுதும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவரே உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிப்பேன் என்ற வாக்குக்கு இணங்க எல்லாரும் ஆண்டவரே நீங்க ஜெயிக்கிற தேவன் என்று விசுவாசித்து உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுத்து ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ ஏசப்பா இந்த சங்கமம் வானொலியை நடாத்துகின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகள் எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் அவர்களையும் கடந்த வாரம் முற்றும் நீங்க கண்ணின் மணி போல் பாதுகாத்தது போல இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்க கூட இருந்தது போல இந்த வாரமும் ஆண்டவரே உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இதை கேட்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் உம்முடைய கரம் உம்முடைய பார்வை எப்பொழுதும் இவர்கள் மீது நோக்கமாக இருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. நன்றி. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே எங்கள் ஒவ்வொருதரையும் நீங்க அறிந்திருக்கிற தேவன் சுவாமி. நாங்கள் கேட்பதற்கு முன் நீங்க அறிங்கிற தேவன் எல்லாவற்றையும். ஆனாலும் எங்கள் நாவுகளூடாக நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்க செவிசாய்த்து அதற்கு பலன் கொடுப்பதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி சுவாமி. நன்றி அப்பா நன்றி. என் அன்பின் தகப்பனே இந்த மாலை வேளையிலும் காலை வேளையிலும் எங்கெங்கெல்லாம் இருந்து உங்களை நோக்கி பார்க்கின்றார்களோ அத்தனை பேருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீர் வாசம் செய்து ஏசப்பா ஒவ்வொருவருடைய இல்லத்தை நீர் உம்முடைய தூய இரத்தத்தினால ஆண்டவரே பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் இயேசப்பாவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ்.
1: ஆமேன். இதுவரை நேரமும் ஜப விண்ணப்பத்தை ஏற்றவர் சுஜாதா ஆனந்தராசா கிள்ளச்சி ஸ்ரீலங்கா. தொடர்ந்து அந்த மகளை தேவன் ஆசிரியப்பதாக தொடர்ந்து சிஸ்டர் சாந்தி அழைக்க போறோம். பிரைஸ்லர் சிஸ்டர் சாந்தி.
3: நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே
1: பிரைஸ்லர் சிஸ்டர் சாந்தி சாரி பிரைஸ்லர் சிஸ்டர் மேரி பிரைஸ்லர் சிஸ்டர் டாலி.
4: மேரியா
1: பேசுறீங்க
4: டாலி டாலி
5: டாலி வானதையா நிக்கிறேன் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: ஓகே டாலி, நீங்க முடிச்சு எடுங்க. வானதையா சொல்லுங்க, ஒரு 8 நிமிஷம் தான் தருகிறேன். ஆமீன்.
5: இப்ப நான் செய்வா இல்ல டாலி செய்வா?
1: இல்ல இப்ப செய்யுங்க துதிய.
5: ஆமீன். நன்றி ஐயா, நன்றியோடு உங்களை சோதரிக்கிறோம். நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் கத்தாவே. இந்த அருமையான நாளுக்காக உங்களை சோதரிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளிலும் தோப்பனே, நீங்கள் தானே கூட இருந்து நடத்தி வார அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி கத்தாவே, உங்களுடைய கருத்துக்களே ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. ஆமேன், ஹல்லேலூயா.

அலைந்து திரிகின்றாயா உலகத்தின் அன்புக்காய், நீ அலைந்து திரிகின்றாயா அந்த

நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உமக்கே மகிமையும் கனத்தையும் துதியையும் செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா, எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எத்தனை நன்மைகள் செய்தீரையா, ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஈடா.

0: நன்றி அப்பா. அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே இந்த இடத்தில் வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருடைய கரந்தானே தொடர்ந்தும் வருகிற நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து, வார்த்தையை ஆசீர்வதித்து, ஜெபங்களை ஆசீர்வதித்து, நாக்களை வழிநடத்தி கொள்ளும்படியாக பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இங்கே நாமத்தில் இந்த நாக்களை ஜெபித்து நிற்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஐயா. ஆமேன்.
1: இதுவரை நேரம் சுசேகர் வானரியா ஜெர்மனி துறந்து ஆராயத்தை தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சாந்தி நோர்வே அழைக்க போறோம். அதுக்கு பிறகு தேவ செய்தி முடிவு ஜபத்தை சிஸ்டர் டோலியர் எடுப்பார். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சாந்தி.
2: பிரைஸ் லார்ட் சார் பவுட்.
1: பிரைஸ் லார்ட்.
2: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
1: துதித்து ஆராதிங்க. உங்களுக்கு 2 நிமிடங்கள் தருகிறேன். துதித்து ஆராதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன்.
2: ஆமேன். தாப்பனே அப்பா, அப்பா தாப்பனே, உங்களை போற்றுகிறோம் ஐயா, வணங்குகிறோம் ஐயா. அப்பா கத்தாரி கத்தாவே, எங்களோட கூட இருக்கிறவரை போற்றுகிறோம் ஐயா, வணங்குறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு துதிக்கவும் பாடுதல் பாடவும் ஆண்டவரை தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நேரத்தை அப்பா இதுல இருக்கிற வானொலியில இருக்கிற அவ்வளவு சௌர சௌரியலையும் வர முடியாம இருந்த சௌரியலையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதியில எங்களை அப்பா எங்களை நிலைத்திருக்க வைக்கிறவராய் இருக்கிறீர் அப்பா. அப்பா துதிக்க கட்டுத்தந்தவரை உமக்கு நன்றி சொல்லி கொண்டு ஆண்டவரே கத்தாவே அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஏ சாமி ராஜா, ஏசு ராஜா. எப்படி நான் பாடுவேன் என்று சொல்லி நான் துதிப்பேன் உம்மை. எப்படி நான் பாடுவேன் என்று சொல்லி நான் துதிப்பேன் உம்மை. ரத்தம் செந்தி மீட்டவரே, இரக்கம் நிறந்தவரே. ரத்தம் செந்தி மீட்டவரே, இரக்கம் நிறந்தவரே. எப்படி நான் பாடுவேன் என்னன்னு சொல்லி நான் துதிப்பேன் உம்மை. ஆண்டவரே எப்படி நாங்க பாடுறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு சொல்லித்தரவரா இருக்கிறேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. அபிஷேகத்தை அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. அபிஷேகத்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்வேனா. உம்மன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கும் நீதானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கும் நீதானையா. எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் உம்மை. எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் உம்மை. வருகையிலும் அடுத்து கல்வி கூடவே வைத்து கல்வி. வருகையிலும் அடுத்து கல்வி கூடவே வைத்து கல்வி. உலையான சேட்டு நின்று தூக்கி எடுத்தவர். உலையான சேட்டு நின்று தூக்கி எடுத்தவர். எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் உம்மை. எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் உம்மை. ஆமாம் தகப்பனே அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்க ஐயா உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உங்களோட நேசம் எங்களுக்கு பெரிதா இருந்தது. தாழ்மையில எல்லாம் எங்களை நினைச்சிடும் உமக்கு நன்றி ராஜா. அப்பா லோமே துதிக்கிறதா ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே.

ராஜாதிராஜா உமக்கு நன்றி ராஜா நன்றி. ஐயா தேவா சரணம், ஐயா கர்த்தா சரணம், ஐயா தேவாதி தேவா சரணம், ராஜா கர்த்தாதி கர்த்தா சரணம், ஐயா ஐயா.

தளம்புகளால் குணம் அடைகின்றோம். மனிதர்கள் நம்மை இகழ்ந்தாலும் மனிதர்கள் நம்மை இகழ்ந்தாலும் மனமோ தளர்வதில்லை. கோதுமை மணி போல் மடிந்திடுவோம், சிலுவையை சுமந்திடுவோம். கோதுமை மணி போல் மடிந்திடுவோம், சிலுவையை சுமந்திடுவோம்.

ஆமா தாப்பனே துதி கணமும் உமக்கே செலுத்துகிறோம் ராஜா ஆதி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி தாப்பனே. அப்பா உமக்கு சோத்திரம் அப்பா, அப்பா அப்பா அப்பா உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. ஐயா யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை விடாதவராய் இருக்கிறீர் அப்பா. உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் சோத்திரம் துதி கணம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆ.

0: ஓம் கிருவை என்னை தொடரும் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவக்கு கூற இல்லையே. ஆமென். தப்பனே இயேசுவின் நாமத்துல ஆண்டவரை கத்தாவின் துதியை கனமடுத்துவதற்காக அப்பா துதியை
1: நன்றி
0: சொல்லுறோம் ராஜா. உமக்கு இயேசுவின் நாமத்தை ஜெபம் கேட்டு நிக்கிறோம் தாப்பனே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா.
2: இதுவரை நேரமும் துதித்து ஆராய்ந்த சிஸ்டர் சாந்தி நோர்வே. ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியிலே உவாச நேரத்தை துதித்தோம், ஆராதித்தோம், பாடலை பாடினோம். தொடர்ந்து தேவ செய்தியை கருத்து செல்ல போறோம். தேவ
3: செய்தி
2: நாங்கள் ஜெப தேவ செய்தியை கருத்து செல்ல போறோம். இன்றைய நாளே செய்தியை கொண்டுவரும் சிஸ்டர் ஜெனட், அவர்களை சங்கம வானொலியின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியின் சார்பிலும் அவரை வரவேற்போம். சிஸ்டர்
4: ஜெனட்,
2: உங்களை செய்தி அனைத்தரும் நான் கேட்டிருக்கிறேன். இன்று நீங்கள் இந்த சங்கம வானொலியின் சுவாச துதி ஆராதனை அபிஷேக சேவை நிகழ்ச்சியில தேவ செய்தி கொடுக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு 30 நிமிடம் தருகின்ற தொடர்ந்து நடத்துங்கள். கர்த்தர்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை. இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடும் பேசுவாராக. என் வாயினூடாக அவர் பேசும்படியாக நான் ஜபிக்கிறேன். அல்லேலூயா. இந்த வானொலியில் நான் முதல் 6 வருஷமாக நான் செய்தி கொடுத்து, இடையில ஒரு 2-3 வருஷமாக நான் இதை நிறுத்தி வைத்திருந்தேன். திரும்பவும் பிரதர் என்னை தொடர்பு கொண்டு திரும்பவும் இந்த செய்தியை கொடுக்கும்படியாக கேட்டபடியால் அதுக்கு நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இதில் வந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இந்த வானொலியினூடாக எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலைகளையும் தந்தேன் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அவருக்கு எல்லா மாட்சிமையும் புகழும் உண்டாவதாக. இந்த வார்த்தைகளின் ஊடாக எங்களோடு பேச போறதுக்காக, அடியனோடும் பேச போறதுக்காக, ஆண்டவரின் வாயினூடாக நீர் பேச போகிறதுக்காக என் நாவின் கட்டுகளை கட்டவழ்க்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இந்த வானொலிக்கு எதிராக இதுல பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எதிராகவும், அடியனுக்கு எதிராகவும், வார்த்தைகளுக்கு எதிராகவும் வருகிற சகல விதமான எதிர்ப்புகளையும் அவனுடைய அந்தகார சக்தியின் கிரிகைகளையும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். இதுக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதமுமே வாய்க்காமல் போவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் இங்கே இன்றைய நாளிலே எடுத்து கொண்டு வந்திருக்கிற செய்தி அபிஷேகமும் அதிகாரமும் என்ற தலையங்கத்தில் நான் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதிகாரம், அபிஷேகம், அபிஷேகத்தினால்தான் அதிகாரம் நமக்குள் வருகிறது, கடந்து வருகிறது. அந்த அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, அந்த அபிஷேகத்தால் எப்படி அந்த அதிகாரம் எங்களுக்குள் வருகிறதுன்றதை சில வசனங்களோடு நாங்கள் இங்கே தியானிப்போம். முதன் முதலாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:18 19 வரை சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நெருங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இங்க பாருங்க, இதுல நாங்க பார்ப்போம்னு சொன்னா அந்த லூக்கா 4:18-19 ஆண்டவர் கர்த்தர் எங்களோட சொல்றது என்னவென்றால், இந்த அபிஷேகம், அபிஷேகத்தை உணர்ந்தவர்களுக்கு தான், அந்த அபிஷேகத்தை பெற்று கொண்டவர்களுக்கு தான் அதனுடைய கனம் விளங்கும். அதனுடைய கனத்தை அவர்கள் தான் அனுபவித்திருக்கிறார்கள். அந்த அபிஷேகத்தை வந்து கத்திரங்களுக்கு மேல வீணாக ஊத்த மாட்டார் என்றால் அது ஒரு பாரத்தோடு தான் வரும். அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. அது வந்து அந்த அபிஷேகம் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. தரித்திரருக்கு எப்படி நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேணும்? அதிகாரத்தோடு அவர்களோடு நாங்கள் பேசும்போது அந்த எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் அவர்களோடு பேசும். அந்த அபிஷேகத்தினால் நாங்கள் நிரம்பி பிறருக்கு நாங்கள் அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த அபிஷேகம்தான் அவர்களை தொடும். பரிசுத்த ஆவியானவர் எங்களில் ஆண்டவர் முத்திரையாக அந்த பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அந்த முத்திரையாக அந்த தரப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் தான் அந்த அபிஷேகம் எங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. அந்த அபிஷேகம் என்பது மிகவும் ஒரு கனம் பொருந்தியதாக இருக்கிறது. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஒரு புரியாதவங்க, அறியாதவங்க, விளங்காதவர்களுக்கு நாங்கள் போய், நாங்கள் ஒரு ஆளுக்கு பேசும்போது அந்த ஆளுக்குரிய விதமாக நாங்கள் பேசுகிறேன்றால் எங்களுக்கு மேலே அபிஷேகம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அந்த நபர் எந்த நிலையில இருக்கிறார்களோ நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரமே அவரை பற்றி தெரியும். ஆனால் நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை நற்செய்தியை சொல்லும் போது அவர்கள் எப்படி எடுப்பார்கள்ன்ற நமக்கு தெரியாது. ஆனால் நம்மள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவர்களோடு பேசும். அவர்களோடு பேசும்போது அவர்கள் தொடப்படுவார்கள். அது மனுஷியத்தில் நாங்கள் செய்யக்கூடிய காரியம் அல்ல. ஆனபடியால் தான் இந்த லூக்கா 4 அதிகாரத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், அவர்களோடு அபிஷேகத்தால் நாங்கள் நிரப்பப்பட்டுத்தான் பேச வேண்டும். என்னை அபிஷேகம் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்கொண்டவர்களையும் குணமாக்கவும். இருதயம் நறுங்கொண்டவர்களை குணமாக்கவும். அவர்கள் இருதயம் நறுங்கொண்டதா இருந்தால் எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தையை விதைக்கும் போது அந்த விதை எப்படி அவர்களுக்குள்ள வேறுண்ட வேணுமென்றதை நாங்கள் அறியோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதை அறிந்திருக்கிறார். ஆனபடியால் நம்மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அவர்களோடு பேசும். பேசும்போதுதான் அங்கே அந்த விதை வேறுண்டுகிறது. அந்த நிலம் ரெடியாக எந்த நேரமும் கர்த்தர் அதை ஆயத்தப்படுத்தி நமக்கு தர முடியும். அந்த நிலம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற போதுதான் அந்த விதை கிருகை செய்யறது பாருங்க. ஆனபடியால் அபிஷேகம் நமக்கு தேவையாக இருக்கிறது. நாங்கள் வெறுமனே போய் மற்றவர்களோடு பேச முடியாது, வெறுமனே போய் இந்த விதையை அவர்களுக்குள்ள விதைக்க முடியாது. ஏனென்றால் நம்மேல் இருக்கிற அபிஷேகமும் நம்மேல் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரின் ஊடாகத்தான் ஒரு ஆத்மாவை நாங்கள் ஆதாயப்படுத்த முடியும். ஊழியக்காரர் மேல் தேவன் அபிஷேகத்தை ஊற்றியிருக்கிறார். ஊழியக்காரர் மேல் அவர்களை ஆயத்தப்படுத்தின போது, அவர்களை முன்னேற்பாடாகவே அவர் தெரிந்து கொண்ட போது அவர்கள் மேல் அந்த ஊற்றப்பட்ட அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தில் இருக்கிற கனம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரமே தெரியும். எல்லா கிறிஸ்தவர்களும் அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் சிலருடைய வார்த்தைகளையோ அவர்கள் வந்து நம்மோடு பேசும்போதோ அதை நாங்கள் உணர முடியும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களோடு பேசும்போது அதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறதை நாங்கள் காண முடியும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோட பேசுகிற, எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு திரட்டையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது அவர்களையும் நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வோம். அதுதான் அந்த அபிஷேகம். அடுத்ததாக சொல்லப்படுகிறது விடுதலை குணமாக்கவும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை. சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் தள்ளிவிடப்பட்டவர்களாகவும் விலக்கி விடப்பட்டவர்களாகவும் ஒரு பூமியின் கடையாந்தரத்துக்கு தள்ளப்பட்டவர்களாகவும் இனி வாழ்க்கை இல்லை என்று சொல்லி வேதனையில் வாழ்கிற அந்த மக்களுக்கு நாங்கள் விடுதலையை கொடுக்கல, கர்த்தர் தான் விடுதலையை கொடுப்பார். ஆனால் என்னையும் உங்களையும் எடுத்து பாவிக்கிறார் அந்த விடுதலை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக. அதுதான் இந்த அபிஷேகத்தின் கனம். அபிஷேகத்தை தேவன் எங்கள் மேல் ஊற்றும் போது அது வீணாக்கப்படக்கூடாது என்பதே அவருடைய நோக்கமாயிருக்கிறது. அந்த அபிஷேகத்தில் நாங்கள் ஓட வேண்டும் என்றதே தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. அந்த அபிஷேகத்தை எல்லார் மேலும் அவர் வீணாக ஊற்ற மாட்டார் என்று சொல்லுகிறதுக்கு காரணம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் வீணாக்கப்படக்கூடாதுன்றதே தேவனுடைய நோக்கம். அந்த அபிஷேகத்தை ஒவ்வொருத்தர் மேல் ஊற்றும் போதும் அந்த அபிஷேகம் அவர்களிடந்து கிரியை செய்யும் போது பிறரை ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர் ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவர் அதை கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த ஒரு சகோதரி இதில் சொன்னது போல வேலையாட்களோ குறைவாக இருக்கிறது, அதே போல அறுவடையோ அதிகமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. வேலையாட்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். என்னையும் உங்களையும் போல ஊழியக்காரரை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் தேடும் போது அந்த ஒவ்வொருதரையும் தெரிந்தெடுத்து அவர்கள் மேல் அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அந்த அபிஷேகம் பிறருக்கு விடுதலை கொண்டு வரும், கண் தெரிய அவர்கள் குருடருக்கு பார்வை கொடுக்கும், நொறுங்குண்ட இருதயங்களை விடுதலையாக்கும். பாவத்தை தேவன் மன்னிக்கிறதுக்கு அவர்களுக்கு சொல் இயேசுவால் தான் அந்த விடுதலை வருகிறது என்று சொல்லி அவர்களுக்கு நாங்கள் அதை இயேசுவை சொல்லி கொடுக்க, இந்த வசனத்தை நாங்கள் விதைக்க, அவர்களுக்குள்ள அதை கிருகை செய்ய, பிறரை நாங்கள் குணமாக்க, இப்படியான காரியங்களுக்கு அந்த அபிஷேகம் இல்லாமல் பரிசு தாவியானவரின் அபிஷேகம் இல்லாமல் நாங்கள் செய்ய முடியாது. ஆனபடியால் அவருடைய பாதத்தில் இருந்து நாங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு வசனத்தால் நான் வசனத்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். வசனத்தூடாக நான் பேச விரும்புகிறேன். லூக்கா 10:19 சொல்லுகிறது, இதோ சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அது அபிஷேகம், இது அதிகாரம். லூக்கா 4:18-19 சொல்லப்பட்டது அபிஷேகம். லூக்கா 10:19 சொல்லுகிறது அதிகாரத்தை பற்றி. இந்த அதிகாரம் எப்படி நமக்குள்ள வருகிறது? அபிஷேகத்தினோடாகத்தான். அபிஷேகம் நம்மேல் இருக்கும் போதுதான் அதிகாரத்தோடு பேசுகிறோம். அபிஷேகம் நம்மில் இருக்கிற போதுதான் பிறரை நாங்கள் விடுதலையாக்குகிறோம். அது முதல் வசனத்தில் நாங்கள் வாசித்தோம். ஆனால் அதிகாரம் என்பது தேவன் நமக்கு தருகிற அதிகாரம். அந்த அதிகாரம் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அதிகாரத்தை பார்த்து சத்துருவாரவன் பயப்படுகிறான். இதோ

புத்திரராகிய நாங்கள் அந்த அதிகாரத்தை எடுத்திருக்கிறோம் அவங்களோட கையில். அதை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார், அந்த உரிமையை தந்திருக்கிறார். பாருங்க, அந்த அதிகாரம், அந்த உரிமையால் தான் அந்த அதிகாரம் வருகிறது. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டபடியால் தான் எங்களுக்குள்ள அந்த அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த அபிஷேகத்தினூடாக அவருடைய அவருக்கு நாங்கள் சொந்த அவருடைய புத்திரராக மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த புத்திர சுவிகாரம் எங்கே இருந்து வந்ததென்றால் இயேசுவிடம் இருந்து மாத்திரமே வந்தது. அவருடைய மரணத்தால், அவருடைய சிலுவை மரணத்தால் தான் அந்த அபிஷேகம் எங்களுக்குள் வந்தது. அந்த அபிஷேகத்தால் தான் நாங்கள் இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டோம். ஒரு சாத்தானால் பிடிபட்ட ஒரு பொசஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, சாத்தானால் பிடிபட்டிருக்கிற ஒருதரிடத்தில் நீங்க போய் சாத்தானே வெளியேறன்னு சொல்லி பாருங்க. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் அந்த சாத்தான் அந்த ஆளை விட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால், அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள இல்லாமல் இருந்தால் அவன் கீழ்ப்பிடிய மாட்டான், அவன் ஓட மாட்டான். அந்த மனுஷரை விட்டு அந்த ஆளை விட்டு விலகி ஓட மாட்டான். ஏன் தெரியுமா? அவனுங்களுக்கு கீழ்ப்பிடிய மாட்டான். தேவன் நமக்கு தந்திருக்கிற அதிகாரம், அந்த அபிஷேகத்தால் வந்த அதிகாரத்தின் ஊடாகத்தான் அவன் எங்களுக்கு பயப்படுவான். அவன் நம்மை அடையாளம் காண அவனுக்கு முடியும். நாங்கள் ஆறுன்றதை அவன் நம்மை அவனுக்கு தெரியும். நாங்கள் ஆறு கத்திருக்குள்ள எப்படி இருக்கிறோம், கத்திருக்குள்ள நாங்கள் எவ்வளவு தூரம் ஆழமாக இருக்கிறோம், அவருடைய வசனம் எங்களுக்கு எவ்வளவு தெரிந்திருக்கிறது, எவ்வளவு தூரம் அபிஷேகம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எங்கள் மேல் இருக்கிறதுன்றதை அவன் அடையாளம் காண முடியும். ஏனென்றால் அவன் ஆவியாயிருக்கிறபடியா. இந்த ஆவிக்குரிய உலகமோ பெரிதாயிருக்கிறது. எங்களோட கண்கள் காணாத இந்த ஆவிக்குரிய உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அது நமக்கு தெரியாது. இந்த அபிஷேகம் எங்களுடைய ஊனக்கண்களை திறக்கும். இந்த அபிஷேகம் கர்த்தருடைய காரியங்களை பார்ப்பதற்கும், இந்த ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடக்கிறதுன்றதை அடையாளம் காணவும், தேவனுக்கும் சத்துருவுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசங்களை நாங்கள் காணவும், யாருக்குள்ள என்ன இருக்குன்றதை நாங்கள் அறிந்து கொள்ளவும் இந்த அபிஷேகம் நமக்கு தேவையா இருக்கிறது. அந்த அபிஷேகத்தின் ஊடாக கர்த்தருக்கு அதிகாரம் தருகிறார். அந்த அதிகாரத்தை கொண்டு சத்துருவோடு நாங்கள் சத்ருவை நாங்கள் கடிந்து கட்டும் போது அவன் கட்டப்படுகிறான், அவன் விலகி ஓடுகிறான். எங்களை பார்த்து சத்துரு பயப்படுகிறான், என்னையும் உங்களையும் பார்த்து சத்துரு பயப்படுகிறான். எங்களுக்கு மேலே அந்த ஊற்றப்பட்ட அந்த அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகத்தை அவன் அடையாளம் காண்கிறான். அவனுக்கு தெரியும் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு எதிராக நான் நீக்க முடியாது. ஏனென்றால் அந்த இடத்தை நான் தொலைத்து விட்டேன். ஆனால் அந்த இடத்தில் என்னையும் உங்களையும் கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். பாருங்க, அந்த சத்துருவுக்கு எதிராக நாங்கள் சகலத்தையும் செய்யக்கூடிய அந்த அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றி, அந்த அதிகாரத்தை ஊற்றி, அந்த அதிகாரத்தின் ஊடாக அவனோடு நாங்கள் பேச முடியும், கட்டளையிட முடியும். அது எங்களுக்குள் இருக்கிற, எங்களுக்குள்ள தேவன் தந்திருக்கிற அந்த அபிஷேகத்தின் ஊடாக வரும் இந்த அதிகாரம். இதோ சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் தருகிறேன் என்று சொன்ன அந்த தேவன் உண்மை உள்ளவர். அதை நாங்கள் மறக்க கூடாது. எங்க போகும்போதும் காலடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு தேவன் இந்த செய்தியை கொடுக்க வேணும்னு சொல்லி இன்றைக்கு இல்லை, எப்போ ஒரு நாள், எப்போ எத்தனையோ வருஷங்களுக்கு முதல் அவர் என்னை ஊழியக்காரியாக அபிஷேகம் பண்ணின போது, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டது 17 வயதில். அந்த யங் ஏஜில் எனக்கு அபிஷேகம்ன்றது என்னென்னு தெரியாது. ஆனால் அதை அனுபவித்தேன், அந்த அபிஷேகத்தை நான் அனுபவித்தேன். அந்த அபிஷேகத்தை என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல. பாருங்க, அந்த அபிஷேகத்தின் ஊடாக நான் என்னெல்லாம் செய்ய முடியுமென்னு எனக்கு தெரியல. ஆனால் வார்த்தையை படிக்கும் போது, வாசிக்கும் போதுதான் அந்த அதிகாரம் எனக்குள் செயல்பட்டது. அப்ப இந்த ஊழியத்தை செய்யும்படியாக அந்த அந்த பாரத்தை என்மேல் வைத்த போது தேவன் எனக்கு சொன்னது என்னது தெரியுமா?

0: என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய பிள்ளைகள் யார் என்று அறியாமல் இருக்கிறார்கள். தாங்கள் யார் என்று அறியவில்லை. அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய சொந்த புத்திரர் புத்திரிகள் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனபடியால் அதை நீ சொல்லுவியா? இதுதான் நேற்று தேவன் கேட்டது, கத்தர் கேட்டது. மகளே, நீ அவர்களுக்கு போய் இதை சொல்ல வேணும். ஆனபடியால் தான் நான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கத்தர் என்னை அபிஷேகம் பண்ணார் என்றதை அந்த நாட்களில் உணர்ந்து கொண்டேன். எத்தனையோ பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஊழியம் கத்தர் கொடுத்திருக்கலாம். அதை நாங்கள் கத்தரிடம் கத்தரிட்ட கேட்டுத்தான் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கட நினைவுக்கு ஊழியம் செய்ய முடியாது. எங்கட நினைவுக்கு எதையாவது செய்ய முடியாது. கர்த்தருடைய சித்தம் என்னவென்று நாங்கள் அறிந்து செய்யும் போது அது மிகவும் விலையேற்றப்பட்டதாக, அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்யும் போது அதற்கு இருக்கிற கனம், அதுக்கு சகல தேவைகளையும் கர்த்தர் பூர்த்தியாக்குவார். அதற்குரிய அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றி அந்த அதிகாரத்தையும் தந்து எங்களை அனுப்புவார். இயேசு இந்த வசனத்தினூடாக அப்போஸ்தலர்களை ஆயத்தப்படுத்துகிறார். பாருங்க, அபிஷேகத்தை ஊற்றி பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள வச்சு முத்திரையாக வைத்தார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இருக்கிற அபிஷேகமும் அப்படித்தான். அதே போல அந்த அதிகாரத்தையும் எங்களுக்குள்ள வச்சு அந்த அதிகாரத்தோடு போய் நீ எனக்கு எதிரியான சத்துருவை நீ முறியடி, அவனுக்கு எதிராக நீ செயல்படன்னு சொல்லி அந்த அதிகாரத்தை எங்களுக்குள்ள வச்சு அபிஷேகத்தால் நிரப்பி அதிகாரத்தை வைத்து எங்களை அனுப்பி இருக்கிறார். பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ஊழியம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறியும் போது அதற்குரிய அந்த தேவையான அந்த அபிஷேகத்தை என்னென்ன அதுக்கு தேவையா இருக்கிறதோ அதையெல்லாம் தேவன் எங்களுக்கு தருவார். He will equip us என்று சொல்லு இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. He will equip us. என்ன ஆயுதம் நமக்கு தேவை அந்த இடத்துல என்றதை அவர் அறிந்திருக்கிறார். எந்த விதமான ஆயுதம் எங்களுக்கு தேவையா இருக்கிறது அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு பரிசுத்தாவியானவர் அறிந்திருக்கிறார். இதில் எத்தனையோ பிள்ளைகள் வந்து பாடுனீங்க, எத்தனையோ பிள்ளைகள் வந்து துதிச்சிங்க. ஆனால் எனக்கு அந்த அப்படியான துதி எனக்கு செய்ய முடியாது. உண்மையாக சொல்லுவேன், நான் சுவிசேகி, நான் பாஸ்டரோ அல்லது பைபிள் காலேஜுக்கு போனவள் அல்ல. கர்த்தர் என்னை நிரப்பினார், அந்த அபிஷேகத்தை என் மேல் ஊற்றினார். நான் வசனத்தை படிக்கும் போது அந்த வசனங்களின் ஊடாக கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தல்களை அதிகமாக தந்தார். அவர் தந்த வெளிப்படுத்தல் தான் இன்றைக்கு நான் பிறருக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியதாகவும், அவர் தந்த அதிகாரத்தினூடாகத்தான் நான் அவர்களோடு பேசுகிறதையும், அந்த அதிகாரமும் அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறபடியால் இந்த வார்த்தைகள் கிரியை செய்கிறதையும் நான் உணர்கிறேன். நான் பிறருக்கு இந்த வசனத்தை சொல்லும் போது அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறதை நான் கண்டிருக்கிறேன். என்னதுக்கு அந்த கண்ணீர் வருதுன்னு எனக்கு தெரியாது, நான் அதை அறியவில்லை. மனுஷிகத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறபடியால் எனக்கு அது தெரியாது. மனுஷிகத்துல நான் அதை அறியவில்லை. ஆனா ஆவியில நான் உணர்ந்திருக்கிறேன். என்னில இருக்கிற அபிஷேகம் அவர்களை தொடுகிறது என்று சொல்லி நான் சொல்லுகிற வசனங்களினூடாக வசனம் கிரிகை செய்யும் என்று வேதம் சொல்கிறது. அந்த வசனங்களினூடாக அவர்களுக்குள்ள அந்த வசனங்கள் கிரிகை செய்கிறபடியா நான் வெறுமனே அபிஷேகம் இல்லாமல் அவர்களோடு பேசினேனே ஆனால் அந்த வார்த்தைகள் கிரியை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறபடியால் தான், அவருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறபடியால் தான் அந்த வார்த்தைகள் கிரியை செய்கிறது. அதே போலதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரம், அந்த அபிஷேகத்தினூடாகத்தான் அந்த அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு பாவத்தில் வாழ்கிற ஒரு மனிதனோ அல்லது கர்த்தரை விட்டு விலகின ஒரு மனிதனுக்கு அந்த அதிகாரம் இருக்க முடியாது. அந்த அதிகாரம் அவனுக்கு வராது. அவன் பலவீனனாகவும் குற்ற உணர்வுள்ளவனாகவும் இருக்கிறான். குற்ற உணர்வு இருக்கும்போது அவங்களுக்கு ஜெபிக்கவே முடியாது, உங்களுக்கு தெரியும். அதுக்கு போய் தேவனுடைய பாதத்துல நாங்கள் மன்னிப்பு கேட்டு அவரோட ஒப்புரவாகின பிறகுதான் அந்த அந்த கனெக்ஷன், அந்த உறவு நமக்குள்ள வருகுது. பாருங்க, அந்த உறவு இல்லாத பட்சத்துல நாங்கள் இந்த அதிகாரம் எங்களுக்குள்ள இருக்காது. அந்த அதிகாரம் வந்து அபிஷேகத்தினூடாகத்தான் வருகிறது. சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ளவும் எங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அதிகாரம், அந்த அதிகாரம்தான், அதிகாரத்தை பற்றித்தான் நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறேன். அதே போல அந்த அபிஷேகத்தினூடாக அவர் அதிகாரம், அதிகாரத்தோடு நாங்கள் பேசும்போது சாத்தானங்களுக்கு கீழ்ப்படுகிறான், சாத்தானங்களை பார்த்து பயப்படுகிறான். நாங்கள் போற இடமெல்லாம் அந்த அபிஷேகத்தினால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார் கர்த்தர். எங்களை அவர் எங்க போனாலும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அதை விசுவாசத்தால் தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஊழியக்காரருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு கட்டாயம் விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் இல்லாவிட்டால் நாங்கள் உண்மையாகவே இதையெல்லாம் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம், அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். இதெல்லாம் வருகிறது விசுவாசத்தால். நீ விசுவாசித்தால் தான் அவருடைய மகிமையை காண்பாய். அபிஷேகம், அதிகாரம் எல்லாமே விசுவாசித்து தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனபடியே அந்த பாதுகாப்பை கூட தேவன் இந்த அபிஷேகத்தால் எங்களுக்கு தந்திருக்கிற பாதுகாப்பு கூட அப்படித்தான். நாங்கள் போகும் இடமெல்லாம் அவருடைய அந்த அந்த அபிஷேகம், அந்த அவருடைய அவர் எங்களுக்கு மேல வச்சுக்கிற அந்த பாதுகாப்பை நாங்கள் உணர்வோம். பிரசன்னம், அதைத்தான் நான் சொல்றேன். அந்த பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். எங்க போனாலும், யாரோடு பேசினாலும், என்ன செய்தாலும் அந்த பிரசன்னம் எங்களோடு இருக்கு மட்டும். அதுதான் அந்த அபிஷேகத்தால் வந்த அந்த பிரசன்னம். அந்த பிரசன்னம் எங்களுக்குள்ள இருக்கும் போது அதுதான் அந்த அதிகாரத்தை நமக்கு தருகிறது. அந்த நீங்க சிலவளை பார்த்திருப்பீங்க, சில ஊழியக்காரர் அதிகாரத்தோடு பேசுவார்கள், அதிகாரத்தோடு சத்துருவை திறத்து விடுவார்கள், அதிகாரத்தோடு மலையை பார்த்து நீ பேசு, அது போய் பேந்து போய் கடல்ல விழுமண்டு வேதம் சொல்லுகிறது. அதே போல அந்த மலையை பார்த்து பேசும்போது அதுக்கு நமக்கு அதுக்கு அந்த அதிகாரம் வேணும். அதிகாரம் இல்லாவிட்டால் நாங்கள் இப்போ பேச போய் கடலை விழுன்னு சொன்னா அது விழாது. அந்த அதிகாரத்தோடு, அந்த அத்தாரிட்டியோடு, ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அந்த அத்தாரிட்டியோடு அதிகாரத்தோடு பேசும்போது தான் இந்த மலைகள் போய் மலை போய் பேர்ந்து கடல்ல விழும். எப்படி? அதை எங்களுக்கு கற்று அந்த சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். எப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர். அதே போல நான் சொன்னது போல அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு வீணாக ஊற்ற மாட்டார். அது வீணாக போறது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். எந்த நேரமும் அந்த அபிஷேகம் எங்களை உந்திக்கொண்டே இருக்கும். சிலர் சிலவேளை நீங்க அதை உணர்ந்திருப்பீங்க, நாங்க அபிஷேகத்தால் நிறைக்கப்பட்டவர்கள் சும்மா இருக்க முடியாது, அது உந்திக்கொண்டே இருக்கும் எங்களை. போச்சை போய் செய், அதான் அவையிலும் இயேசுவை பற்றி சொல்லு, ஏதாவது தேவனுக்காக ஊழியம் செய் என்று உந்திக்கொண்டே இருக்கும் அந்த அபிஷேகம். ஒரு உலகத்துக்கு நாங்கள் பைத்தியக்காரராக தென்படுவோம் சிலவேளை. அவர்கள சிலர் என்னை பற்றி என்னுடைய நண்பர்கள் கேட்டு ஏன் இப்படி ஆண்டவர் ஆண்டவர் ஓடி திரிகிறாய், ஏன் ஓடுறாய் என்று கேட்பார்கள். அவர்களுக்கு இது ஒரு பைத்தியக்காரத்தனமாக தெரிகிறது. உலகத்துக்கு அது பைத்தியக்காரத்தனம். ஆனால் எனக்கும் உங்களுக்குள்ளையும் அந்த ஊற்றப்பட்ட அபிஷேகமோ எந்த நேரமும் உங்களை உந்திக்கொண்டே இருக்கும். எந்த நேரமும் உங்களை போ செய் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். இயேசு எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறதால் அந்த அதிகாரத்தோடு நாங்கள் எல்லாவற்றையும் செய்கிறோம். அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கோம், அது எங்களுக்கு தெரியும். அது ஒரு தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலாக்கியம். ஆனபடியால் தான் இன்றைய நாளில் இந்த அபிஷேகத்தையும் எத்தனையோ ஊழியக்காரர், உண்மையாகவே நான் சொல்லுவேன், எத்தனையோ ஊழியக்காரர் கூட அபிஷேகம் இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பேசுவார்கள், எல்லா ஊழியத்தையும் செய்ய பார்ப்பார்கள், அபிஷேகம் இல்லாம. அந்த அபிஷேகம் இல்லாம உண்மையாகவே அந்த அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னது போல அந்த அதிகாரம் எங்களுக்குள்ள இருக்காது. ஒரு பாஸ்டரோட ஒரு பாஸ்டரோட பேரை நான் சொல்ல விரும்பவில்லை. ஒரு பாஸ்டருடைய சாட்சியத்தை நான் கேட்டிருக்கிறேன். அந்த பாஸ்டர் யாரோ ஒரு மாணவர்களோடு இவர் பேச போன போது, அவருக்கு அவர்களுக்கு செய்தி கொடுக்க போன போது, ஒரு பிரஜாதியார், பிரஜாதியார்னு சொல்லும் போது கிறிஸ்தவர் அல்லாத ஒரு ஒரு மகன் அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்கிறேன், ஏன் உங்களுக்கு மாத்திரம் ஒரு ரூம் கொடுத்துருக்கு, எங்களுக்கு டொமெட்ரி கொடுத்துருக்கு, ஏண்டா நீங்க நல்ல இடத்துல இருக்கிறீங்க, இருக்கிற இடம் உங்களுக்கு ஒரு ரூம், தனி ரூம் கொடுத்துருக்கு, எங்களுக்குன்னா நாங்கள் டொமெட்ரியில் இருக்கிறோம் நாங்கள் மாணவர்கள் எல்லாம்னு சொல்லி. அப்போ அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது மனதில். அப்போ இவர் போய் ஜபிக்கும் போது கர்த்தர் சொன்னாராம், போய் அந்த போயிட்ட நீ போய் சொல்லு, நான் உன் பெட்டில் படுக்கிறேன், நீ வந்து போய் என்னுடைய ரூமில் என்னுடைய பெட்டில் நீ படுத்துக்கன்னு சொல்லி. பின்ன இவர் ஜபத்தில் இருந்தவர் எழுந்து போய் அந்த அந்த மகன்கிட்ட போய் பேசும்போது அந்த மகன் சொன்னானாம், ஐயோ உனக்கு உங்களை சுத்தி ஒரு நெருப்பெரியுது, எனக்கு கிட்ட வர முடியாது, உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லி ரெண்டு கையையும் இப்படி பிடிச்சுக்கன்னு சொல்லி அவருக்கு எதிராக அப்படி அவருக்கு எதிராக அப்படி ரெண்டு கையையும் காட்டி கையை பிடிச்சுக்கன்னு சொல்லி அவன் விலகி நின்றானாம். அவன் சொன்னானாம், உங்களுக்கு உங்களை சுத்தி ஒரு நெருப்பெரியுது, அதை என்ன சுட்டு போட்டுருமென்று சொல்லி இப்படி பிடிச்சுக்கண்டு அவன் அவன் தள்ளி நின்றானாம். அவன் பார்க்க முடியல அந்த ஊழியக்காரன. அதுதான் அந்த அபிஷேகம், எங்களுக்காக தேவன் எங்கள் மேல் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகம் மற்றவர்களை சுட்டரிக்கும், சாத்தானை சுட்டரிக்கும், சாத்தானை செயலிழக்க வைக்கும். சாத்தானுக்கு அதிகாரம் இல்லா போகும், எனக்கு அவர் தந்திருக்கிற அந்த அதிகாரத்துல அவனுடைய வல்லமை சுட்டரிக்கப்படும், அவருடைய வல்லமை கிரிகை செய்யாது, வேலை செய்யாது, அது அற்பமான வல்லமையாக இருக்கிறது இன்றைய நாளில். ஏனெண்டா எனக்கும் உங்களுக்கும் மேல ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகமோ அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. எல்லாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகத்தால் வந்திருக்கிற அதிகாரம். நாங்கள் அதிகாரத்தோடு பேசுவோம், அதிகாரத்தோடு கட்டளையிடுவோம் சாத்தானை பார்த்து, அதிகாரத்தோடு நாங்கள் நோய்களை பார்த்து பேசலாம், நோய்கள் விட்டு அவர்களை விட்டு போகும். அதே போல எத்தனையோ நான் சொன்னது போல அந்த லூகா லூகா லூகாவின் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டது போல, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தரின் மேல் அந்த அபிஷேகத்தை ஊற்றினார். நான் இதற்கு முதல் ஒரு நான் சிஸ்டரா இருந்த ஒரு கத்தலிக் நன்னா இருந்தவன், உங்களுக்கு சிலருக்கு தெரியாது, இருந்தபோது நான் வெளியில வந்தபோது கர்த்தர் எனக்கு சொன்னது என்னவென்றால், என்னுடைய அழைத்தல் அது இல்லை, என்னுடைய கோலிங் அது இல்லை, என்னுடைய கோலிங் வந்து என்னுடைய அழைத்தல் வந்து சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பது என்று சொல்லி ஒரு ஊழியக்காரரால் எனக்கு சொல்லப்பட்டது. அவர் ஆங்கிலத்தில் go out to the whole world and proclaim the good news to the poor என்று சொல்லி அந்த வசனத்தால் என்னை அபிஷேகித்தார். அப்போதான் எனக்கு தெரியும், அவர் என்னை தலையில் கை வச்சு அவர் அந்த வசனத்தை பேசும்போது தான் எனக்கு தெரியும், அதுதான் என்னுடைய அழைத்தல்ன்னு சொல்லி அதை நான் காண்கிறேன், உண்மையாகவே உணர்கிறேன் என்ற வாழ்க்கையில். அப்படியாக அன்றைக்கு அவர் சொன்ன அந்த வசனம் எனக்குள் கிரிகை செய்துட்டு அது விழுந்து முளைவிட்டு இன்றைக்கு அது வேர்விட்டு ஒரு விருட்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் தான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அபிஷேகத்தை ஊற்றப்பட்ட எல்லாருக்கும் கர்த்தரை கேளுங்க, என்ன என்ன ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. அதே போல நான் டிப்ரெஷனால மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தேன் மூன்று வருஷமாக நான் மருந்துகள் பாவித்தேன், அதுக்கு குளுசைகள் எல்லாம் எல்லா விதமான மருந்துகளும் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைய நாளில் நான் ஒரு மருந்தும் எடுக்காம கர்த்தர் என்னை குணமாக்குனார். அந்த டிப்ரெஷன் பில்ல எடுத்தவங்க தொடர்ந்து அதை எடுப்பார்கள், ஆனால் அதை விட்டா அதுக்கு பெரிய அதால வருகிற விளைவுகளை தாங்க முடியாது, உடம்பு தாங்காது. ஆனால் நான் தூக்கி எறிந்து விட்டு இனி எனக்கு டிப்ரெஷன் இல்லைன்ற அதுலேருந்து வெளியில வந்தேன். அதே போல பிறருக்கு நான் அந்த டிப்ரெஷன் டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் கவுன்சிலிங்கும், அதே போல் அவர்களுக்கு தேவனை நான் எடுத்து சொல்லி அவர் மாத்திரமே உங்களை விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி அந்த நற்செய்தியை அவர்களுக்கு நான் சொல்லக்கூடியதாகவும், அவருடைய கட்டிலே இருந்து அவர்களை நான் விடுதலையாக்கக்கூடியதாகவும், கர்த்தர் என்னை அபிஷேகத்தால் நிரப்பி அந்த அதிகாரத்தை எனக்கும் கொடுத்திருக்கிறார் என்று நான் இதோடு முடிக்க விரும்புகிறேன். நான் அநேகமாக நேரம் எடுத்துட்டு நினைக்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், உங்கள் அனைவரையும் எடுத்து பாவிக்க வேண்டுமாய். அவர் உங்கள் மேல் இருக்கிற அந்த அபிஷேகம், அவர் ஊற்றியிருக்கிற அந்த அபிஷேகம் உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை தரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த அதிகாரத்தினூடாக நீங்கள் ஓட வேண்டுமாய், அந்த அபிஷேகத்தினூடாக நீங்கள் ஓட வேண்டுமாய், சத்துருவை பார்த்து பேச வேண்டுமாய், அவனை செயலிழக்கப்பட வேண்டும் படுத்த வேண்டுமாய். என்னையும் உங்களையும் அபிஷேகித்த அந்த அந்த கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். உங்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதித்து ஊழியக்காரியாக எனக்கு கர்த்தர் தந்த அந்த கட்டளையை கொண்டு, அவர் தந்திருக்கிற அந்த பாரத்தை கொண்டு, அந்த அபிஷேகத்தை கொண்டு உங்கள் அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்து உங்கள் அனைவரையும் உங்களை ஊழிய பாதையில் ஒரு விருட்சங்களாக, பிறருக்கு நிழல் கொடுப்பவர்களாக, பிறரை விடுதலைக்குள் அழைத்து கொண்டு செல்லுகிறவர்களாக, பிறரையும் அந்த ஊழிய பாதையில் நீங்கள் ஆயத்தப்படுத்துகிற ஒருவராக உங்களை மாற்ற வேண்டுமாய் நான் கர்த்தருடன் ஜெபிக்கிறேன். என் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. ஹலேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு மேல் நீங்க ஊற்றியிருக்கிற இந்த அபிஷேகத்துக்காக நன்றி. எங்களுக்கு தந்திருக்கிற இந்த பாரம், ஊழிய பாரத்துக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்துக்காக, புத்திர சுவீகாரத்துக்காக, அப்பா என்று நாங்கள் உங்களை கூப்பிட்டு நாங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்து எங்களை நிறைத்து அபிஷேகத்தை நிறைத்து பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு மேல் முத்திரையாக வைத்து எங்களை அனுப்பின அந்த தேவனுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாக கடவதாக. ஹலேலூயா, உம்மை துதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இதில் இருக்கிற ஒவ்வொருதரையும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருதரையும் கர்த்தர் தானே அபிஷேகத்தால் நிரப்ப வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருதர் மேலும் பரிசுத்தாவியை ஊற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் நீர் எக்யூப் பண்ண வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். எல்லாருக்கும் அந்த வரத்தை கொடுத்து நீர் அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய், ஊழிய பாதையில் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய், உம்மோடு கூட கரம் பிடித்து ஓட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் அது பாதங்களில் ஒப்பு கொடுத்து நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் ஜெனத். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தியிலே அபிஷேகமும் அதிகாரமும் என்ற தலைப்பிலே செய்து கொடுத்தீர்கள். இந்த அபிஷேகமும் அதிகாரம் உள்ளவர்கள் தான் இப்படியான செய்திகளை கொடுக்க முடியும். இந்த லூக்கா 4:18-19 தெளிவுபடுத்துறீர்கள். ஒருவரோடு பேசும்பொழுது அபிஷேகம் தேவை. அபிஷேகம் இருந்தால்தான் அவர்கள் ரட்சிக்கப்படும், அவர்கள் தேவன் அறைய உதவி செய்யும். அபிஷேகம் உள்ளவர்களை அவருடைய பேச்சின் மூலம் கண்டுகொள்ள முடியும்னு சொன்னீர்கள் உண்மை. அதாவது ஒருவருக்கு அபிஷேகம் இருந்தால் அவருடைய பேச்சின் மூலம், அவருடைய பாட்டின் மூலம், அவருடைய ஜெபத்தின் மூலம் கண்டுகொள்ள முடியும். அபிஷேகத்தின் வல்லமை அந்த அபிஷேக வல்லமையால் வரும் அதிகாரம். அதாவது அபிஷேகத்தின் வல்லமை அந்த அபிஷேக வல்லமையால் வரும் அதிகாரம். ரெண்டும் அதில் இடைப்படுகின்றது, இதை பிரிக்க முடியாது. லூக்கா 10:19 அதிகாரம், இந்த அதிகாரம் அபிஷேகத்தின் மூலம்தான் வருகிறது. அதிகாரத்தை பார்த்து பிசாசு பயப்படுகிறார், நாங்கள் யார், தேவனுடைய புத்திரர். அபிஷேகம் உள்ளவர்களுக்குத்தான் அதிகாரம் உண்டு. என்னின் மேல் அபிஷேக அதிகாரம் இருக்கா இல்லையான்னு பிசாசுக்கு தெரியும், ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது. உலகத்துக்கு நாங்கள் பைத்தியக்காரி பைத்தியக்காரர் உண்மை, இந்த சொன்னது உண்மை. ஆனால் தேவனுக்கு நாங்கள் அபிஷேக அதிகாரத்துடன் சங்கமா வானொலியில் வார்த்தையின் வெளிச்சம், நித்திய வெளிச்சம், துதி ஆராதனையை நடத்த கர்த்தர் கிருபை செய்கிறார். அது மட்டுமில்ல, உங்களுடைய சாட்சி, நீங்கள் நானாக இருந்திருக்கிறீர்கள், எனக்கு இன்றுதான் தெரியும், இதுவரை எனக்கு தெரியாது. அப்படி இருந்து தேவன் எங்களை தொற்றிருக்கிறார், சுவிசேகத்தை அருவி. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த வல்ல அதிக அபிஷேகம் அதிகாரம். சுவிசேகத்தை உலகம் முழுக்க கூறு. அந்த அபிஷேகம் அதிகாரம் தேவன் தேவனுடைய கருத்தை நான் பெற்றிருக்கிறீர்கள். மிக மிக ஆசிரமா இருந்தது. நான் இவ்வளவு காலம் நீங்கள் செய்து கொடுக்காம இருந்தீர்கள் நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் வேதனையா இருந்தது. இப்படியான அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டு சங்கம் ஆளுநர் வந்து செய்தி கொடுக்கவில்லையே என்பது அர்த்த வேதனை. காரணம், ஆழமான சத்தியம், ஆழமான பொக்கிஷங்களை நீங்க எடுத்தவங்களுக்கு அநேக காரியங்களை கற்று தந்துட்டீங்க. இனிமேல் அபிஷேக அதிகாரம் என்னன்னு நாங்கள் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உங்களுடைய செய்தி மூலம் கற்றுக்கொண்டோம். இனிமேல் இன்னிலிருந்து நீங்கள் சங்கம வானொலிக்கு தினமும் வந்து செய்து கொடுக்க வேண்டும். எப்படி? அபிஷேகத்துடன் அதிகாரத்துடன் கொடுக்கும் பொழுது ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படுவார். உங்களுடைய வேண்டுகோள், ஆண்டவர் சொன்னது அபிஷேக மரியாதைக்கு தாரேன் சுவிசேஷம் செய். ஆண்டவருடைய வீட்டிலே நீங்களால் இருக்க முடியாது. நாங்கள் அடிக்கடி தெளிவு பண்ணி தொந்தரவு படித்துக் கொண்டே இருப்போம். நீங்கள் வந்து செய்தியை கொடுக்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்வேன். அருமையான செய்தி சிஸ்டர் கத்தருங்களை
0: ஆசிர்வதிப்பார். பிடிச்சவர் பிடிச்சவர் தான், அவர் விட மாட்டாரே.
1: நாங்களும் விட மாட்டோம். படுக்க விடாது. அருமையான செய்தி. நாங்கள் தொடர்ந்து முடிவு ஜெயத்தை சிஸ்டர் தொழி அழைக்க போறோம். இன்றைய நாளிலே அநேக தேவ பிள்ளைகளும், அதாவது உலக நாடுகளில் இருந்து, ஜெர்மனியிலிருந்து வந்திருந்தார்கள். சுர்காட், ஸ்ரீலங்கா, கொழும்பு, நோர்வே, இந்தியா, இப்படி அநேக நாடுகளிலிருந்து தேவ பிள்ளைகள் கலந்து கொண்டு இன்றைய நாளிலே இந்த சங்கம வானொலியில் உபவாச தொகுதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி ஆசிரியர். காரணம் என்னவென்றால், சங்கம வானொலியை நாங்கள் உண்மையாக உத்தவமாய் கர்த்தருக்கு பயந்து நடுங்கி அபிஷேகத்தை பெற்று அதிகாரத்தை பெற்று ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் இந்த நிலையத்தை சங்கம வழியை ஆசீர்வதிக்கிறார். இன்று 97 ரேடியோக்கள் மூலம் தொடர்படுத்தி இருக்கிறார். யூடியூப், பேஸ்புக் மூலம் தொடர்படுத்திருக்கிறார். இப்படியாக இந்த உலகம் அங்கு இந்த வார்த்தையில விதைக்க, மூல முடுக்கல் இருளான இடங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க தேவன் இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். காரணம், தேவனுடைய பிள்ளைகளுடைய அபிஷேகம் அதிகாரம் தான். இந்த அபிஷேகம் அதிகாரம் பிசாசு நடந்தது. எத்தனையோ ஊழியக்காரர் ஓடி வருகிறார், ஐயா எனக்கு ஒரு நேரத்தை தாங்கள், தாங்கள் சாட்சி கொடுக்க போறேன் தாங்கள். காரணம் என்ன? நாங்கள் உண்மையாக உத்தவமாய் இந்த அதிகாரத்தோடு அபிஷேகத்தோடு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் எங்களை அவரிடம் ஆசிரியப்பார். ஆமே. நானும் சிஸ்டர் டாலி, சிஸ்டர் டாலி கல்கரி, மைக் ஆன் பண்ணுங்க.
2: சில நேரத்துல பிசாசும் அதுக்குள்ள எங்களைய தடைகளை கொண்டிருப்பாப்பா. கர்த்தர் எல்லாவற்றிலும் பெரியவர், எல்லா தடைகளை நீக்கிறவர். அபிஷேகம் பண்ணினவர்களை அவர் ரட்சிக்கிறார். நான் இப்படியா நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் கொடுத்த, சிஸ்டர் ஜெனட் கொடுத்த வார்த்தைகள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அதுக்காக நன்றி செலுத்துறேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை நாங்கள் இப்பொழுது அறிந்து கொள்ளத்தக்கதாக இன்னும் அதிகமாக கத்தரங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு இந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்து இன்னும் வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய பரிசுத்தமான ஆவியால் மட்டுமே சகலதையும் செய்ய வல்லவராக இருக்கிற கத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கோடி கோடி நன்றி அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களே நீங்க பேர் சொல்லி அழைத்து அப்பா உங்களோட சிறசு சிறகுகளின் கீழே மறைத்து வைத்து இன்றைக்கு அந்த இந்த அபிஷேகத்தின் தைலத்தை அவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. முதலாவது பிரதர் லெஸ்லிக்காண்டி வருகிறேன். இந்த தரிசனம் அவர்களுக்குள்ள நீங்க அவருடைய அந்த விஷனை கொடுத்து அவரை நீங்க அழைத்து வந்து இந்த மகா பிரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களுக்குள்ள மகிழ்ந்து இந்த ஊழியத்தை நடத்துவது லேசான காரியம் இல்லை. இருந்தாலும் நீங்க அபிஷேகத்தை பண்ணிறவர்களை நீங்க ரட்சிக்கிறீர்கள். ஆனப்படி இவர்களை நீங்க பிரதருக்கு இந்த இந்த விஷனை கொடுத்து இந்த இவ்வளவு ஊழியக்காரங்களை உங்களோட சமூகத்துல இந்த அபிஷேகத்தை கொடுத்து வழிநடத்துகிற கிருபைகளுக்கு எல்லாம் நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி. ஒவ்வொரு வார்த்தையிலுமாக எங்களை நீங்க ஆசீர்வதிங்க, பாட்டில் மூலமாக ஆசீர்வதிங்க. பிரதர் லெஸ் அந்த பிரதர் மகேந்திரனுக்காண்டி வருகிறேன், மகேந்திரன் ஐயாக்காவண்டி வருகிறேன். அவரப்பா இரவு பகலும் பார்க்காமைக்கு உங்களோட பாதத்தடி அந்த அபிஷேத தைலம் மட்டுமே அவரை காத்து அதிகாரத்தோடு ஒவ்வொரு நிமிடமும் நீங்க அவர்களை அவர்களை பாவித்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். பலவீனத்துல பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. நீங்க நேற்று மின்று மாறாதவர். இன்றும் எங்கள் மத்தியில் உங்களோட அபிஷேக தைலத்தை ஊற்றி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர் அப்பா. இந்த ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்ன விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான் என்று கூறியபடி அப்பா நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நாங்கள் எங்களுக்கு அறிந்ததும் அறியாத இரகசியங்களை பெரிய காரியங்களை எங்களுக்கு கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து வந்திருக்கிற ஊழியக்காரர் யாவரையும் இன்னும் அபிஷேகத்தால ஊற்றி ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். அவங்க எங்களுக்கு கொடுக்கிற அந்த அதிகாரத்தின் தைலத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த அபிஷேகம் எங்களுக்கு கொஞ்சம் இருந்தாலும் குறைந்து போகாத வண்ணமாக இன்னும் அதிகமாக ஆண்டவரே உங்களுக்குள்ள மறைந்திருந்து உங்களோட நாமத்தை இந்த கடைசி காலத்துல என்ன விதமான தொந்தரவுகள், கஷ்டங்கள், தடைகள் வந்தாலும் அப்பா நீங்க யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. இரத்தமே ஜெயம் என்று கெடுத்து இந்த ஊழியக்காரரை அழைத்து பேர் சொல்லி அந்த ஜீவ புஸ்தத்துல எழுதி வச்சிருக்கிற அந்த அந்த உயர்ந்த அடைக்கலமான நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. பிசாசுகள் அப்பா எங்கள் ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படும் இருந்தாலும் எங்களோட பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது தான் பெரித அபிஷமான அந்த அற்புதமான அந்த விடுதலைக்கு நன்றி செலுத்தி உங்களோட நாமத்தை உயர்த்த வந்த ஒவ்வொருடைய கரங்களை தாழ்த்தி உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, நீங்க கொடுத்த அந்த பரிசுத்தமான ஆவியை காத்துக்கொண்டு இன்னும் அதிக உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு இவர்கள் எல்லாரையும் கரத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு ஆசீர்வாதமான நாளாக எங்கள் யாவரையும் ஒவ்வொரு சங்கீதத்தின் மூலம் ஜபத்தின் மூலம் அப்பா காத்து வந்த கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்த ஆண்டவரே நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி. அந்த சிஸ்டர் அப்பா கோமால இருக்கிற சிஸ்டருக்கான வருகிறேன் அப்பா. நீங்க உங்களால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுடைய அபிஷேகம் அவளை எழுப்பும், அவர்களை எழுப்பும் ஆண்டவரே. அவர்களை அப்பா தூக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறார்கள், மெடிக்கேட் பண்ணி இருக்கிறபடி அப்பா அவள் கோமால இருக்கிறாள். என்று ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் 3 மாசமா இருந்த அபிஷேக தைலம் அவளை எழுப்பிச்சு இப்பொழுது ஊழியர் செய்யறதுல பாதையில நடந்து கொண்டிருக்காது. அதே மாதிரி இந்த சிஸ்டர் அப்பா நீங்க அவர்களை நீங்க எழுப்புவீங்க ஆண்டவரே. நீங்க எழுப்பி வல்லமே இந்த அபிஷேகத்தை அவர்களுக்கு காட்டி இன்னும் அதிகமாக உங்களுக்கு ஊழியர் செய்யற மகளாக தெரிந்து கொண்ட கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவளையும் இப்பொழுது நினைவு கூறுகிறேன் அப்பா. உங்களோட அபிஷேக தைலத்தினால உங்க ரத்தத்தினால மீட்டு உங்களோட உங்களோட பலவீனத்துல பலனை கொடுத்து அவர்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த நாமத்தை உயர்த்த வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் உங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஜெபிக்கிறேன். இந்த அபிஷேக உபவாச அபிஷேக நாட்களுக்கு ஆமே புதிதாக கொண்டு வந்த பாஸ்டருக்கான நன்றி செலுத்துறேன். பாஸ்டர் மகேந்திரன் ஆண்டவரே எங்களுக்குள்ள கொண்டு வந்து உங்களோட அபிஷேகத்தை இன்னும் அவருடைய சாட்சியின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். பா உங்களுக்குள் மகிழ்ந்து களி கூறுவதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட அபிஷேகத்துல நிலைத்திருந்து இன்னும் அதிகாரத்தோடு உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமே என்று தாழ்த்தி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சுதோனி முடிவு ஜபத்துக்காக. இந்த பிரதர் லெஸ் பிரதருக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. அந்த தரிசனம் சனி ஞாயிற்றுக்கிழமையில உவாச ஜபத்துதி ஆராதனை ஏறிருந்து இதற்கு முந்தைய நாங்கள் செய்யவே இல்லை. சனி ஞாயிற்றுக்கிழமையில நன்றாக தூங்குவோம், நல்லாக நித்து கொள்வோம். ஆனால் இந்த தரிசனத்துக்கூடாக சனி ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் துதி ஆராதனை எடுக்கும் பொழுது அபிஷேகம் அதிகாரம் உள்ள தேவக்குள்ளே அவர் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிக மிக ஆச்சரியம் வாழ்ந்த பரிசுத்தாவியானவர் தான் வழி நடத்துகிறார். இதுல அநேக பிள்ளைகள் தற்கொலைக்கு போன பிள்ளைகள் இதுல கலந்து கொண்ட துதித்து ஆராதித்த பிள்ளைகள் தற்கொலைக்கு போன பிள்ளைகள் மூன்று முறை தற்கொலைக்கு போன பிள்ளைகள் தான் ஆண்டவர் தொட்டு அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்து இன்று வந்து துதித்து ஆராதிக்கிறார்கள். சாட்சியை சொல்ல போனால் நீங்க நடுக்குவீர்கள். ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு சகோதரி தான் ரட்சிக்கப்பட்டால் பாடுகள் கஷ்டங்கள் எதிர்ப்புகள் அடித்தார்கள் துன்புறுத்தினார்கள் அந்த சகோதரி ஆண்டவரை விடவில்லை. தூக்கி கிணத்துக்கு எறிஞ்சார்கள் சா என்று சொன்னார்கள் அந்த சகோதரி விடவில்லை. அவளுக்கு ஆண்டவரால் அபிஷேகம் அதிகாரம் கிடைத்தபடினால்தான் யாழ்ப்பாணத்தில் இருந்து கவி கவிதா அவருடைய சாட்சியை கேட்டால் நடுங்குகிறார். அந்த புள்ள மகள் விடவே இல்லை. இன்று கூட சங்கம வானொலியிலே வந்து தான் சங்க வானொலிக்கு ஒரு தூணாக இருக்க விரும்புகிறேன் ஐயா என்று சொல்லி இதவு பகலாக அந்த மகள் ஜெபிக்கிறார். காரணம் என்ன, இந்த ஆண்டவர் தெரியும் ஆராரை தொட வேண்டும் என்று. இந்த அபிஷேகம் அதிகாரம் தொட்ட பிள்ளைகளை இவரும் அசைக்க முடியாது, பிசாசு அசைக்க முடியாது, குடும்பங்கள் அசைக்க முடியாது, உற்றார்கள் அசைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சகோதரியான அந்த சகோதரி நானும் கூட தற்கொலைக்கு போனவன் தான். எனவே இன்றைய நாளே ஆசுவமா இருந்தது உங்களோட சாட்சி. எனக்கு ஜெனஜன சாட்சி சொன்னா அதான் நானா இருந்தேன், நானா இருந்தேன் எனக்கு இன்றைக்கு இப்போ தான் தெரியும். அப்படியாக தேவன் எடுத்து பார்த்துக்க தொடர்ந்து நாளைய தினத்திலேயே இந்த உவாச ஜபத்திலே தாயை சேர்ந்து கலந்து கொண்டுங்கள். ஆறாறு முதல் வந்து கலந்து கொண்டுகிறார்களோ அவர்களுக்கு தான் முதலிடம் துதிக்க ஆராதிக்க முதலிடம் கொடுப்பேன். கர்த்தர் இதில் கலந்து கொண்ட தெய்வ பிள்ளைகள் துதித்து ஆராதித்த தெய்வ பிள்ளைகள் வார்த்தையை கொடுத்த தாசர் அதில் தேவன் ஆபரிதமாக ஆசீர்வதிப்பதாக. நாங்கள் நேரம் ஒரு மத்தியாலும் கூட போய்விட்டது, குறித்த நேரம் ஒன்றரை மத்தியாலம், இப்பொழுது ரெண்டு மத்தியாலம் போய் அப்படியாக ஆவியாளர் வளர்த்தினார். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மைக் ஓன் பண்ணும்போது நாங்கள் ஆத்மாவை சொல்ல போறோம். எல்லோரும் வானறியா மைக் ஓன் பண்ணுங்க, சிஸ்டர் ஜானட் மைக் ஓன் பண்ணுங்க, ஜூம் ஷூஸ் எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க, நாங்கள் ஆத்மாவை சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டுவோம். ஆமே எல்லோரும்
3: ஆமேன் ஆமேன். அருமையான வார்த்தைகளுக்குள்ளாக வழி நடத்தினீர்கள், அருமையான தொகுத்து வழங்கினீர்கள். அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்த ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார். என்னவென்றால் சகோதரி சொன்னது போல கர்த்தர் எங்களை எல்லோரையும் தேடி வந்து அழைத்தார். நாங்கள் தேடி போகவில்லை, அவர் எங்களை தேடி வந்து ரட்சித்து அழைத்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நாங்கள் மறைத்து அடக்கி வைத்திருக்க முடியாது. நிச்சயமாக அதை நாங்கள் வெளியில் கொண்டு வர வேண்டும். என்ன அந்த அபிஷேகம் அவர் தந்த அதிகாரத்தோடு, சிஸ்டர் சிஸ்டர் அந்த அபிஷேகத்தோடு அந்த அபிஷேகத்தை அடக்கி வைக்க முடியாது. அதை எடுத்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். கர்த்தரண்டை அவர்களை நாங்கள் பெற்ற அதே ரட்சிப்பு சந்தோஷம் சமாதானம் அவருடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆமேன். அப்படியாக கர்த்தர் எல்லோரையும் வழிநடத்துகிறார். உங்கள் எல்லோருக்கும் நன்றி. நீங்கள் அவர் சொன்னது போல பலர் தற்கொலைக்கு போக முடிய போக வேண்டியவர்கள், பலர் கொலை செய்ய வேண்டியவர்கள் அப்படிப்பட்டதாக கர்த்தர் ரட்சித்து. ஏனென்றால் நீங்கள் தற்கொலைக்கு போக போது கர்த்தர் விடமாட்டார், அதே வேளையில் நீங்கள் கொலை செய்ய போகின்ற பொழுதும் கர்த்தர் விடமாட்டார். தடுத்து நிறுத்தி அவர் ஆட்கொண்ட தெய்வம், ஆட்கொண்டு வழிநடத்துகிறார். அந்த அபிஷேகத்தையும் அந்த அதிகாரங்களை நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுக்க கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வாஞ்சியோடு இணைந்து தேவ செய்தியை கொடுத்த சகோதரி ஜெனட் அவர்கள் சில காலங்களுக்கு முன்னதாக எங்களுடன் செய்தார். இப்பொழுது திரும்பமாக கர்த்தர் கடந்த வாரத்தில் எனக்கு ஞாபகப்படுத்தினார் சகோதரி சகோதரியை அழைப்போம் என்று. அந்த வகையிலே அழைத்த பொழுது கர்த்தர் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறார். அந்த வகையிலே கர்த்தர் வழிநடத்துகிறார், ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம்.
0: பேர் பேராக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்க என்னை கூப்பிடுறதுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முதலாகவே கர்த்தர் உங்களை தொடர்பு கொள்ளும்படியாக எனக்கு அந்த ஒரு இதை போட்டவர் என்ற உள்ளத்துல
3: நிச்சயமாக
0: சாட்சியமாக சொல்லுவேன். ஓ, உங்களை கூப்பிட வேணும், உங்களை கூப்பிட்டு நான் திரும்பவும் அதை செய்ய வேணும்னு சொல்லி கர்த்தர் என்னை எனக்கு உள்ள பேசினார்.
3: ஆமீன். கர்த்தர் ஆத்மாமா எப்பொழுதும் விரிவடையுது. பரிசுத்த ஆவியானவர் எல்லோரோடும் பேசுவார். என்னோடு பேசுகிற அதே ஆண்டவர் உங்களோடும் பேசித்தான் என்னை ஆயத்தப்படுத்தி உங்களை அழைக்க செய்திருக்கிறார்.
0: நான் என் சகோதரியோட பகிர்ந்து கொண்டேன். நான் சொன்னேன், நான் என்னமோ அக்கா பிரதர் லெஸ்லியை நான் கோல் பண்ணி திரும்பவும் அதை ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்லி நான் அவரோட பகிர்ந்து கொண்டேன். அவட்டே நீங்க கேளுங்க சொல்லுவா. அதுக்குள்ள நீங்க கூப்பிடுறீங்க, எனக்கு அது அதிசயமா தான் இருந்தது. இது கர்த்தருடைய சித்தம்னு சொல்லி நான் அறிந்து கொண்டேன். அவருக்கு
3: அழைப்பு கொடுத்திருக்கிறேன்.
2: கர்த்தருக்கு சோத்ரம்.
3: அவருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறேன். எங்களுக்கு காலையில இருக்கிறது, மாலையில இருக்கிறது, சனி ஞாயிறுல இருக்கிறது. அந்த நேரத்திலே அவர்கள் வந்து இணைய முடியும். அதுக்காக அழைப்பு கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சீடமாக அதிகாலை வேளையிலே இணைந்த சௌரம் மாய்ந்தன்னையா தொகுத்து வழங்கினார். அதே போல அதிகாலை வேளையிலே சௌரி டாலி இணைந்திருக்கிறார்கள். அதிகாலை வேளையில் சௌரி ஜனட் கூட அல்பர்ட்டாலும் இணைந்திருக்கிறீர்கள். மாலை வேளையில் இரவு வேளையில் இணைந்திருக்கிறவங்களை எல்லோரையும் கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த காரியத்தில் நாங்கள் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியாவிலிருந்து அடுத்தாலும் நின்னலாக இருக்கும். ஆமேன். கதருக்கு நன்றி. ஆமே அவர்களுக்கும் இந்திய நேரத்தில் இருக்கும். கதருக்கு நன்றி செலுத்துகிறோம். திரும்பமாக சந்திப்போம். நாளைய காலை வேளையிலே கதருக்கு சித்தமானால் திரும்பமாக உங்கள் எல்லோரையும் சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அந்த அபிஷேகத்தோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.
0: ஆமேன்.
3: அருமையான இதுவரை நேரமும் அபிஷேக ஆராதனையுடனும் துதிகளுடனும் ஜெபங்களுடனும் உபவாச ஜெபங்களுடனும் தேவ செய்தியுடன் இணைந்திருந்தோம். உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். நாளை காலை வேளையிலே 8 மணிக்கு கனடா டொரண்டோ நேரம் 8 மணிக்கு ஆரம்பமாகும் ஞாயிற்றுக்கிழமைக்கான ஆராதனைகள். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். உங்களுக்கு இந்த காரியங்களை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். வாட்ஸ்அப்பிலே போடுகிறோம், ஃபேஸ்புக்கிலே போடுகிறோம், எக்ஸ் தளத்திலே போடுகிறோம். உங்களுக்கும் அனுப்பி தருகிறோம், மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டும். நன்றிகளையும் வாழ்த்துக்கள்.
4: ஆமீன்.
3: ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அபிஷேக ஆராதனையில் இணைந்திருந்தோம். கர்த்தர் தாமே வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமீன். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற அந்த செய்தியுடன் கடந்து செல்ல இருக்கிறோம். இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதனைத் தொடர்ந்து நாங்கள் மறுவலில் பேணியிருக்கிறோம். முதலிலே தேவனுடன் ஒரு நிமிடம். ஆமேன். கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. எடுத்து வருகிற சகோதரி சசிகலா ரிபேக்கா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் தேவனுடன் ஒரு நிமிடம். ஆமேன். கடந்து செல்வோமா? ஆமேன்.
4: Recording in progress.
5: Good morning. என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை ஜூலை 10 2026. இன்றைக்குரிய தலைப்பு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு தயாராக இருங்கள். ஆரம்ப வசனமாக 1 Thessalonians 4:16-17 பார்ப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே இருப்போம். ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிற அனைவருக்காக அவர் மீண்டும் வருவதாக இயேசு வாக்கு கொடுத்தார். ஒரு நாள் நாம் அவரை ஆகாயத்தில் சந்திப்போம் என்று வேதாகமம் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 கூறுகிறது. அது திடீரென்று நடைபெறும். ஏனோக்கு தேவனோடே நடந்தார், தேவன் அவரை எடுத்து கொண்டார் என்று ஆதியாகமம் 5:24 பார்க்கிறோம். அதுபோலவே எலியா அக்கினி ரதத்திலும் அக்கினி குதிரைகளினாலும் சுழல் காற்றில் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று 2 ராஜாக்கள் 2:11 பார்க்கிறோம். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தயாராக இருப்பது என்றால் கர்த்தரை நேசிப்பது, அவருடைய வார்த்தையை தினமும் வாசித்து கற்றுக்கொள்வது, ஜெபிப்பது, யாரும் பார்க்காத நேரங்களிலும் சரியானதை நீதியானதை செய்வது என்பதாகும். மேலும் மற்றவர்களும் தயாராக இருக்கும்படி அவர்களிடம் இயேசுவை பற்றி சொல்வதும் அதில் அடங்கும். ஆகையால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாக வாழுங்கள். உங்கள் இருதயத்தை எப்போதும் ஆயத்தமாக வைத்திருங்கள். ஏனெனில் எடுத்துக்கொள்ளப்படுதல் எந்த நேரத்திலும் நிகழலாம். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 யோவான் 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாயிருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள பரலோக பிதாவே, என் ஆவியில் நான் எப்போதும் ஆயத்தமாகவும் விழிப்புடனும் இருக்கிறேன். என் வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் உம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறேன். என் மூலமாக அநேகர் இயேசுவை பற்றி அறிந்து இரட்சிப்பை பெற கிருபையை இன்று பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளிலும் இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசியதற்காக நன்றி அப்பா. அப்பா, நீங்கள் இந்த வசனத்தை பேசியது நாங்கள் ஆயத்தமாக எந்த வேளையிலும் உங்களை நோக்கி பார்த்து அப்பா அந்த கிருபை பாராட்டுங்க அப்பா. அவர்கள் சென்று கொண்டிருக்கும் ஒவ்வொரு பாதைகளிலும் அவர்களுக்கும் இயேசு ராஜாவே, உங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் உருமாற்றுங்க, சிச்சித்து சரிபாருங்க. அதற்கு நாங்கள் இன்றைய நாளில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ ஆன் மண்டே. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Friday, 10th of July 2026, and the topic for today is Be Ready for the Rapture. The opening scripture is taken from 1 Thessalonians 4:16-17. For the Lord himself will descend from heaven with a shout, with the voice of an archangel, and with the trumpet of God. And the dead in Christ will rise first. Then we who are alive and remain shall be caught up together with them in the clouds to meet the Lord in the air. Jesus promised that he is coming back for everyone who believes in him. The Bible tells us that one day we will meet him in the air. In 1 Thessalonians 4:16-17, it will happen suddenly, just like when Enoch was taken, which is mentioned in Genesis 5:24, and when Elijah was taken up to heaven, which is mentioned in 2 Kings 2:11. That's why God wants you to be ready every day. Being ready means loving the Lord, studying his word, praying, and doing what is right even when no one is watching. It also means telling others about Jesus so they can be ready too. Hallelujah. So live each day to please him and keep your heart ready, because the rapture could happen any time. Let's look at another verse from 1 John 2:28. And now, little children, abide in him, that when he shall appear, we may have confidence and not be ashamed before him at his coming. Glory to God. Let's pray. Please repeat after me. I am ready and alert in my spirit, and I display the nature of God in all things. Through me, many will know about Jesus and be saved. In Jesus' name we prayed. Hallelujah. Thank you, Lord Jesus. Thank you for the word that you have given us today, Lord. Help us to abide in you, to do the things that you have told us to do, and be ready for the rapture at any time. Bless everyone who is listening, Lord. Let them and prepare them to be a vessel to be transformed in rapture. In Jesus' name we prayed. Amen. God bless you all. See you on Monday.
4: Recording stopped.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0
1: பார்க்கிறோம். கத்தருக்கு புதுப்பாட்டை பாடும்படியாக அவரது நாட்களை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். ஏன் புதுப்பாட்டை என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு புதிய பாடல்களை பாடுகிற வேளையிலே கத்தருக்கு இன்னும் ஒரு மகிம்பு சந்தோஷமா இருக்கும். பாருங்கள், அந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது துருத்தியை குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது ரெண்டு திருத்தியை குறித்து சொல்லப்படும், பழைய திருத்தி புது திருத்தி. ஏன் அதை உபமையா சொல்லுகிறான்னு சொல்லி சொன்னால், இந்த புது ரசத்தை கொண்டு போய் பழைய திருத்திகள் வைத்தால் இந்த நாட்களை விட்டால் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அங்கே திருத்தி பழுதா போயிடும். அதே மாதிரி பழைய ரசத்தை கொண்டு புது திருத்திக்கு நாள் உருவமா இருந்தால் திருத்தி பிரிஞ்சு போகிற காரியமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தை. அப்படியானால் அது திராட்சை ரசம் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த தேவனுடைய அந்த அதாவது அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய காரியத்தையும் இந்த நாட்களை வெளிப்படுத்துறது. அப்படியானால் அந்த திராட்சை ரசத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே நாங்கள் அனுதினமும் அவரை புதிய பாடல்களை பாடி இந்த நாட்களே இதனுடைய நாமத்தை இந்த நாட்களே மகிமைப்படுத்த வேண்டும். புது திருத்தியிலே இந்த நாட்களே புது திராட்சை விடுவது போல இந்த நாட்களே புதிய பாடல்களை பாடி இந்த நாட்களே நாங்கள் கத்தரை இந்த நாட்களை மகிமைப்படுத்தும் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 5 அதிகாரத்திலே 16 வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மத்தேயு 5:16 நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5 16 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியலை கண்டு பரலோகத்திலே இருக்கிற உங்கள் தேவன் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களே ஜனங்கள் பார்க்கிறார்கள். அப்ப நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தி நாங்கள் தேவனை துதித்து அவருடைய நாமத்தை இந்த நாட்களை மகிமைப்படுத்துகிற வேளையிலே அதன் மூலமாய் நமக்குள்ளே அந்த வெளிச்சம் வீசுகிற வேளையிலே மற்ற ஜனங்கள் இந்த நாட்களே வந்து அவர்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனக்கு அருமையான அன்பு சோதனை சோதரி பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா என்றால் துதிப்பதற்குரிய காரணம் என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப துதிப்பதற்குரிய காரணம் என்னவென்றால் மக்கள் ஏன் ஆண்டவரை துதிக்கிறார்கள். முதலாவதாக நாங்கள் பார்க்கணும் ஏன் ஆண்டவரை துதிக்கிறார்கள் சொல்லி சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது தெளிவாக இந்த நாட்களை தெரிவிக்கிற காரணம் என்னவென்றால், ஒரு காரணம் பாருங்கள் இந்த நாட்களே சொல்லப்படுகிறது என்னவென்றால், நமது ஆண்டவருடைய அழகு மகிமை கம்பீரம் ஆகியவைகள் இந்த நாட்களில் வானத்தையும் பூமியையும் படைத்து அங்கே உன்னத கடவுள் என்பதை அங்கே நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப துதிப்பதற்குரிய காரியம் என்னவென்றால் அவர் இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய மகிமை அவருடைய கம்பீரம் அவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து அந்த உன்னத கடவுளாக இந்த நாட்களை இருப்பதனால் அவருக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்பதற்காக அந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், கத்தரை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, கத்தரை நாங்கள் இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று. சங்கீதம் 96 அதிகாரத்துக்குள் இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது, நாங்கள் எடுத்து வாசிப்போம். 96 அதிகாரத்திலே 4 வசனத்திலே இருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவர் மிகவும் சோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே, சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர், மகிமையின் கணம் அவர் சமூகத்திலே இருக்கிறது, வல்லமையும் மகத்துவம் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த நாட்களிலே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியான அந்த மகத்துவம் உள்ள தேவனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் இடத்திலே இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப இங்கே பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், அவர் இந்த பூமியிலே செய்த காரியங்கள் அதாவது அவருடைய அந்த அதாவது ஆண்டவர் தமது அவருடைய அழகு அவருடைய மகிமை அவருடைய கம்பீரம் ஆகியவற்றையும் வானத்தையும் பூமியும் படைத்த அந்த கர்த்தரை நாங்கள் இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுது. அவர் தமது இந்த நாட்களை பாருங்கள் பரிசுத்தத்தில் உன்னதமானவர் என்பதையும் அவரை போற்றி இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சங்கீதம் 99:3 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவன் எப்படிப்பட்டவர், பரிசுத்தத்திலே உன்னதமானவர் உண்மையுள்ளவர் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் அறிந்து இந்த நாட்களை அவரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய வாத்தியத நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்திரிகளே, அப்ப ஆண்டவருடைய அந்த வல்லமனுடைய காரியங்களை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே, இவ்வாறு அவரை நாங்கள் துதிக்கிற வேளையிலே பாருங்கள், அவருடைய மாறாத இரக்கமும் கிருபையும் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களிலே அந்த நன்றிகளை நினைத்து இந்த நாட்களே அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சங்கீதம் 57 இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள். அப்ப நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே ஆண்டவர் நம்மை இந்த நாட்களிலே விடுவித்ததற்காகவும் அவரே இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் பாருங்கள். அநேக காரணங்கள் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தா பாருங்கள், நம்முடைய இந்த நாட்களிலே சத்ருக்களிடம் இருந்து நம்மை காப்பாற்றி இந்த நாட்களிலே அங்கே நோய்களில் இருந்து சுகம் பெற்றதுக்காக சங்கீதம் அதனை சொல்லி இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப சத்ருக்கள் பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சங்கீதம் 9:1 பார்க்கிற வழியில், கர்த்தாவே என் முழு இதயத்தோடு உண்மை துதிப்பேன், அதிசயங்களை மகிழ்ந்து கழிகூறுவேன், உன்னதமானவருடைய உமது சமூகத்தை இந்த நாட்களை கீர்த்தனம் பண்ணுவேன். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சத்துருக்களில் இருந்து பொல்லாப்புகளில் இருந்த நாட்களை விலக்கி இந்த நாட்களே பாதுகாத்தார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கிறார் கர்த்தர்களே. அப்ப தேவன் தம்மை இந்த நாட்களே, அதாவது நம்மை தம் தெய்வமாக இந்த நாட்களே அங்கே பராமரிப்பினாலே அங்கே அனுதினமும் தமது சரீர பிரகாரத்தினாலும் ஆவிக்குரிய பிரகாரத்தினாலும் நன்மையை தந்து இந்த நாட்களே என்ன செய்கிறார், ஆபத்து நாட்களே மோசமின்றி பாதுகாத்து பராமரித்து வருகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்படியான சூழ்நிலை இருக்கிற வேளையிலே அவரை இந்த நாட்களே நாங்கள் நன்றியுடன் இந்த நாட்களை போற்றி இந்த நாட்களை துதிக்க வேண்டும். முக்கியமான காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள் அருமையான கத்துரை பிள்ளைகளே, அந்த தேவனுடைய அந்த தெய்வீக பராமரிப்பை குறித்து நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய பராமரிப்பு எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நாட்களை நாங்கள் பார்ப்போம். இருந்தால் பிள்ளைகளே, சங்கீதம் 68 எடுத்தது நாட்களை வாசிக்கிற வேளையிலே கத்துடைய வேதம் சொல்லுவது 68 சங்கீதத்திலே பாருங்க, நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 68 அதிகாரத்திலே 19 வசனம் இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது, நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 68:19 சொல்லப்படுகிற காரியம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அங்கே என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேலே அங்கே பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்று சொல்லி இந்த நாட்களை இந்த சங்கீதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்கு என்னாலும் இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் உண்டாகும்படியாக இந்த நாட்களிலே பக்தன் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே தேவனுடைய நாங்கள் எதை பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், அவருடைய தெய்வீக அதாவது தெய்வீக பராமரிப்புன்னு சொல்லி இந்த நாட்களே, அப்ப தேவன் நம்மை இந்த நாட்களிலே பராமரிக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப தேவன் எப்படியாக இந்த நாட்களை நம்மை பராமரிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நம்முடைய தேவனுடைய பராமரிப்பு ஒரு வித்தியாசமான முறையில் இந்த நாட்களில் இருக்கிற அருமையான கத்துடையவர்களே, நம்முடைய நோய்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய நெருக்கங்கள், இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இந்த நாட்களை நாங்கள் இருக்கிற வேளையிலே, அப்படியான வேளையிலே இந்த நாட்களிலே அவர் நமக்கு இந்த நாட்களிலே சுகம் தந்து இந்த நாட்களை நம்மை பராமரிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவ அதை குறித்தான் இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே அவருடைய பராமரிப்புன்னு சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இந்த நாட்கள் பராமரிப்பினுடைய அம்சங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப தேவனை துதிக்கிற வேளையிலேயே தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், இந்த இரண்டாவது பகுதியில் சொல்லப்படுகிறது, அவர் நம்மை இந்த நாட்களிலே பராமரிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். எப்படி என்றால், முதலாவது பாருங்கள், தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் தமது வல்லமையினால் அங்கே அதாவது தம்மாலே இந்த நாட்களே படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் உலகத்தை பாதுகாக்கிறார். அது மட்டுமல்ல, தாவீது இந்த நாட்களே அறிக்கையிலே இந்த நாட்களே தெளிவாக தெரிகிறது, உமது நீதி மகத்துவமா மகத்தான

நிறை அங்கு நிறை நிலை நிற்கிறது என்று சொல்லி நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வறுமையான கத்தோலிப்பர்கள் அப்ப கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் முந்தினவராய் இருக்கிறார். அவருக்குள்ளே எல்லா காரியங்களும் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறதாம், நிலை நிற்கிறதாம் என்று சொல்லி இருந்தாங்க. அப்ப கிறிஸ்துவினுடைய வல்லமை பூமியில் உள்ள இந்த நாட்கள்லே மிக சிறிய இந்த நாட்கள்லே, அதாவது துணுக்கள் கூட இந்த நாட்கள்லே ஒன்றாக அங்கே கூடி இந்த நாட்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்போ அவருடைய வல்லமை எப்படியா இருக்கிறதாம், சிறு துணுக்கைகளை ஒன்றாக கூடி இந்த நாட்களே இணைக்கப்பட்ட விதமாக இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்திரப்பிள்ளை. இரண்டாவதாக இந்த பகுதியிலே பாருங்கள், இந்த பராமரிப்பினுடைய பகுதியிலே தேவையானவைகளை கொடுக்கிறார் தேவன். அருமையான கத்திரப்பிள்ளை, நம்முடைய தேவைகள் எவ்வளவு இருக்கிறது, அநேக தேவைகள் இருக்கிறது. நீ பாருங்க, ஒவ்வொரு ஜெப குருவி கொண்டு வராங்க. என்ன ஜெப குருவி கொண்டு வராங்க, பிரதர் எனக்கு கஷ்டமா இருக்கிறது, என்னுடைய எனக்கு வேலைக்காக ஒரு வேலைக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்களே ஜெபிப்போம், என்னுடைய குழந்தைகளுக்கு சோம் இல்லாமல் இருக்கிறது, அல்லது ஏதாவது தேவைகளா இருக்கிறது, இதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்களே நாங்கள் ஜெபிப்போம். அருமையான கத்தோலை பிள்ளைகள், அதைத்தான் நீங்க சொல்லப்படுகிறது. அருமையான கத்தோலை பிள்ளைகளே, தேவைகளுக்கு அங்கே தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஏனென்றால் அவர் உயிருள்ள தேவன். இன்னைக்கு அவனவன் போய் கல்லுட்டை கல்லுட்டையும் மண்ணிட்டையும் போய் இந்த நாட்களை கேட்கிறான், அதை செய்யணும், கல்லு பேசாது, அப்படியேதான் இருக்கு மருமையான கத்தோலை பிள்ளைகளே. ஆனா நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நீங்கள் நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே, அதாவது அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த ஜெபிக்கிறதுல ஒரு விதம் இருக்கிறது. அருமையான கத்தோலை பிள்ளைகளே, அந்த ஜெபிக்கிறதுல கூட எப்படியாக இருக்குன்னு சொன்னால், அந்த ஜெபம் எப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், நடக்குமா நடக்காதான்னு சொல்லி இந்த நாட்களை ஜெபித்தோம் என்றால் அது அப்படியே இந்த நாட்களே இருக்கு. அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நாங்கள் எதைத்தான் ஆண்டவுடைய சமூகத்திலே கேட்டாலும் அங்கே அவர் நமக்கு தருவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த நாட்களே அந்த ஜெபங்களை நாங்கள் ஈடுபடுத்து கொடுத்து கொண்டிருப்போமா இருந்தால், கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அற்புதங்களை செய்கிறது மட்டுமல்ல, நம்முடைய அதாவது காரியங்கள் எல்லாவற்றையும் தெற்கத்தி வெள்ளத்தை திசை திருப்பது போல் இந்த நாட்களிலே திசை திருப்பி இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை கட்டிடுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இந்த பகுதியிலே பார்க்கிறோம், அதாவது அந்த துதித்தலுடைய முறையினுடைய பகுதியிலே வருகிற காரியம் என்னவென்றால், தேவைகளை சந்திக்கிற தேவன் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய படைப்பும் அனைத்தும் பாதுகாப்பும் இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறது சொன்னால், ஜீவவாசிகளின் இந்த நாட்களே தேவைகளை இந்த நாட்களே அவைகளுக்கு அங்கே கிடைக்க செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், உலகம் படைக்கும் போது பருவ காலங்கள் ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உணவை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, ஜலப்பிரளயம் பூமியை அழித்த போதும் தேவன் இந்த நாட்களை உலகின் தேவைகளை இந்த நாட்களை சந்திக்கும் வகையிலேயே தமது வாக்கு தத்துவத்தை இந்த நாட்களை புதுப்பித்தார். பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதலும் உஷ்ணமும் அங்கே கோடை காலமும் மாரிக்காலமும் பகல் காலமும் அங்கே இரவும் ஒளிந்து போவதில்லை என்று ஆதிகாலம் 8:22 இந்த நாட்களில் நாங்கள் வாசிக்கின்றோம். பாருங்கள், தம்முடைய ஜீவராசிகள் அனைத்தும் தேவன் தம் அன்பிலே இந்த நாட்களில் அற்புதமாக போஷிக்கிற விதம் அங்கே பல சங்கீத புஸ்தகத்தில் இந்த நாட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோலிப்பர்களே, அப்ப தேவன் தாமே படைத்து அங்கே பராமரிக்கும் தம்முடைய வல்லமையை குறித்து யோவுடம் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப யோவு அங்கே சொல்லப்படுகிறார் எப்படின்னு சொல்லி சொன்னான், யோவுடைய புத்தகத்தில் 38 பார்க்கிற வகையிலே, இயேசு தேவனுடைய பராமரிப்புக்கும் தன்மைக்கும் அங்கே உறுதியாக இந்த நாட்களே அங்கே சுட்டி காட்டும் வண்ணம் ஆகாயத்து பட்சிகளுக்கும் காட்டு புஷ்பங்களுக்கும் தேவன் பிழைப்பூட்டுகிறார் என்று சொல்லி மத்தேயு 6 ஒரு உவமையை அந்த இடத்திலே நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப ஆகாயத்து பறவைகளை எப்படியாக போஷிக்கிறார், அது மட்டுமல்ல இந்த நாட்களை பாருங்கள் அங்கே அவர்களுக்கு எப்படியாக இந்த நாட்களை தேவன் அங்கே ஆகாரத்தை கொடுக்கிறார் பராமரிக்கிறார் என்பதை குறித்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்திரப்பிள்ளைகளை, அப்ப ஆவிக்குரிய தேவைகள் இந்த நாட்களை சந்திக்கப்பட வேண்டுமா இருந்தால் பாருங்கள், யோவான் 3:16-17 சொல்லப்படுகிறது, தேவன் தன்னுடைய சொந்த மக்களுக்கு ஒரு தனிப்பட்ட அன்பை இந்த நாட்களை பராமரிக்கிறார். அந்த அன்புதான் தேவன் தன்னுடைய ஒரே புறான குமாரனை இந்த பூமியிலே தந்தி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அவருடைய எப்படியாக காரியம் தேவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தன்னுடைய ஒரே புறான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த நாட்களே அவருடைய சாவ கட்டுகள் எங்களுடைய சாவ கட்டுகள் பாவ கட்டுகள் இந்த நாட்கள் முகங்கள் எல்லாவற்றையும் உடைத்து நமக்கு ஒரு விடுதலையை தந்து இந்த நாட்களே என்னை ஆராதியுங்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லப்படுது. இதைத்தான் இங்க யாத்ராமத்திலே பார்க்கிறோம், இந்த ஜனத்தை நீங்கள் விடுவியுங்கள், அவர்களை என்னை ஆராதிக்க வேண்டும், அதன் ஆண்டோடைய குறைக்கோளாக இருக்கிறது. அருமையான கத்துடைய, வேற ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது நாங்கள் தேவனை ஆராதிப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன குறைகள் இருக்கிறதோ என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ எல்லாம் இந்த நாட்கள் நீங்கி போறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அடுத்தாக பாருங்கள், இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்லுவது அவர்கள் ஒவ்வொருவரும் அவர் இந்த நாட்களே மதித்து நடக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். சங்கீதம் 9:1 பார்க்கிறோம். அப்ப அங்கே

0: நடத்தப்படுவதை பாருங்கள். பிலிப்பு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கும் பவுல் அங்கே சந்தேகத்துக்கு இடமில்லாத தெளிவான வார்த்தைகளை இந்த நாட்களை எப்படி கூறுகிறார்? ஏனென்றால், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால் இந்த நாட்களை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களே பிலிப்பியர் 4:19 சொல்லப்படுது. அப்ப என் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள், அவருடைய பாருங்கள், தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள். அப்ப பாருங்க, யாருக்குள்ளே போகிறது அந்த காரியம்? கிறிஸ்து இயேசுவுக்குள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்படியாக போகிற வழியிலே தாருங்க இந்த நாட்களை பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, மகிமையினால் இந்த நாட்களே அவர் அந்த இடத்திலே நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் தன்னுடைய மகிமையினால் பற்பல காரியங்களை இந்த நாட்கள் செய்கிறார். தேவன் தன்னுடைய மகிமையினால் பல காரியங்களை அங்கே செய்து முடிக்கிறார், சந்திக்கிறார் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதற்கு. அப்ப அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே தமது மக்கள் அனைவரும் வாழ்ந்து சுகமாயிருக்க அவர்களுக்கு அவர் இந்த நாட்களில் எல்லா நன்மைகளையும் இந்த நாட்களில் என்ன செய்கிறார் சொன்னால் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே குறிப்பாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 3:3 இரண்டாவது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை வாசிப்போம் இந்த நாட்களில். யோவான் 3:3 இரண்டாவது வசனம் பாருங்கள், இங்கே சொல்லப்படுவது பாருங்கள். 2 சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், பிரியமானவரே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் சொல்லி நாக்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். அருமையான கத்திரப்பிள்ளை, இப்ப இதே குறித்து நாக்களை யோவான் இந்த இடத்துல எழுதுகிறார். ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் அப்படித்தான், தன்னாலே உருவாக்கப்பட்ட மனுஷனுடைய ஆத்மா வாழ்வது போல் அவர்கள் இந்த நாட்களில் எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் சுகமாக வாழ்ந்து இந்த நாட்களில் அங்கே இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தமா இருக்கணும். அதனாலேதான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரே ஒளிய இந்த நாட்களிலே அல்ல, இந்த நாட்களே அவர் இந்த பூமியை உருவாக்கி விட்டு எங்களுக்கு கேடாவது பட்டு போங்கன்னு சொல்லி ஆண்டவர் விட்டுருக்கலாம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், எனக்கு அப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் இந்த பூமிக்கு வராமல் இருந்தால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராமல் இருந்தால், ஒவ்வொரு மறிக்கிறவனும் இந்த நாட்கள் எங்க போயிருப்பான்னு சொன்னால் பிசாசுகிட்ட தான் போயிருப்பான், ஒன்றுமே செய்ய முடியாது, விடுதலை இல்லையே ஐயா. என்ன வேதம் சொல்லுகிற அந்த நாட்களை பாருங்கள், யோவான் 8:1 குமாரன் விடுதலை ஆக்கினா தான் மெய்யாக விடுதலாகிறார், சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். அப்படியானால் இந்த நாட்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராமல் இருந்தார்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து மறிக்காமல் இருந்தார்னு சொன்னால், இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் இந்த நாட்களே நமக்கு கிடைத்திருக்கார். மத்தேயு மார்க்கு லூக்கா சுவிசேஷம் இந்த நாட்களை சுவிசேஷ புத்தகங்கள், அதுதான் ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாறு, ஆண்டவருடைய செயல்பாடுகள், என்ன காரியம் செய்ய வேண்டும், முழு சகல காரியம் இந்த நாட்கள் சொல்லப்படுது. பாருங்கள், யோவானுக்குள்ள சுவிசேஷம் 4:4 சொல்லப்படுது, சமாரியா ஸ்திரீ போய் ஆண்டவரிடத்திலே கேட்கிறாள், ஆண்டவரே எங்களுடைய முற்பிதாக்கள் அங்கும் இங்குமாக ஆராதித்தார்கள், மலையிலே ஆராதித்தார்கள் என்று சொன்ன வழியில் ஆண்டவர் அதற்கு மறுமொழி சொல்லுகிற அந்த நாட்களிலே, அப்படி அல்ல, எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் இந்த நாட்களே வந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே அவளுக்கு எப்படியாக தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தெளிவான ஒரு சத்தியத்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடன், அப்ப எப்படி அன்று பார்க்கிற வழியிலே நீங்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், இன்ன விதமாக அந்த நாட்களை தொழுங்கள். ஆனா அந்த முற்காலத்து உள்ள பரிசுத்தவான்கள் மலைகளுக்குள்ளே போய் இந்த நாட்களே அவர்கள் அந்த இடத்திலே நின்று தொழுது போட்டு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து இந்த நாட்களிலே அவரை நோக்கி கூப்பிடுகிற வழியிலே அவர் இந்த நாட்கள் உங்களுக்கு அந்த கிருபை அளிப்பார் என்பதை தயாரன்னு சொன்னால், அந்த நாட்களிலே பாருங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரவும் இல்லை, அவர் அந்த நாட்களில் மறைக்கப்பட்டிருந்தாலும் அவர் வெளிப்படவில்லை, வெளிப்படாதபடி இந்த நாட்களில் இருந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய ரத்தம் இந்த நாட்களில் சிந்தப்படவில்லை, அந்த நாட்களிலே மிருகங்களுடைய பறவைகளுடைய ரத்தத்தை தான் பலியிட்டுக் கொண்டே இந்த நாட்களில் இருந்தார்கள். அதனாலே தான் பாருங்கள் அவர் குமாராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் இந்த பூமியிலே வந்து மறித்து அவர் உயிர்த்தெழுந்த இந்த நாட்களில் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பாக பாருங்கள், அந்த அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது மட்டுமல்ல, அங்கே இந்த நாட்களில் எங்கும் நாங்கள் தொழக்கூடிய விதமாகவும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நாங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு கிருபாசன தண்டையிலே நாங்கள் கிட்ட போய் சேருவதற்கும் பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த அனுமதியை பெற்று தந்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். முந்தைய நாட்களை பாருங்கள், நீங்கள் எடுத்து பேதத்தில் வாசிச்சு பாருங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டி கிட்ட போராக்கள் அந்த நாட்கள் என்ன செய்வார்கள், மறிச்சிடுவார்கள். அது ஆசாரியராக இருந்தாலும் சரி, அவர்கள் அங்க குற்றத்தோடு அந்த இடத்துல போய் இந்த நாட்கள் உள்ளுக்கு போவாரா இருந்தால், அந்த இடத்துல பாருங்கள் உள்ளுக்கு போகிற வழியிலே அந்த திரைச்சீலைக்கு பின்னாக அங்க என்ன இருக்கிறான், நூல்ல கட்டித்தானே அவர் நாரியில கட்டித்தானே விடுவார். அந்த அவர் குறிப்பிட்ட நேரத்திலே எந்த விதமான அசமாட்டம் இல்லைன்னு சொன்னால் அந்த நூலை பிடிச்சி இழுக்கிற வழியிலே அவர் மரத்தில இருந்தாலும் அவர்கள் வெளியே கொண்டு வருவார்கள். அருமையான கத்துடர்கள், இப்ப அப்படி அல்ல, இப்போ அங்க நூலும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை. ஏன்னு சொல்லித்தினால் திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. ஆண்டவருடைய கல்வாரி சிலுவை மரணத்தினால் திரைச்சீலை கிழிக்கப்பட்டதற்கு பின்பாக நாட்களே அங்கே என்ன நடக்க நேரடியாக நாங்கள் முகமுகமாய் அங்கே அந்த ஆண்டோடைய அந்த உடன்படிக்கைப்பட்ட தேவனுடைய பிரசன்னத்தை இந்த நாட்களை உணர்ந்து கொள்ளும்படியாகவும் பிரசன்னத்தை இந்த நாட்களே அங்கு நாங்கள் கண்டுகொள்ளும்படியாகவும் இந்த நாட்களை தேவன் கிருபை செய்திருக்க. பாருங்கள், மோசே சீனாய் மலையில் இருந்து இறங்கி வருகிற வழியில் முக்காடு போட்டு கொண்டு வந்தார். ஏன் முக்காடு போட்டு கொண்டார்? தேவனுடைய பிரசன்னம். எரியும் முச்சடியிலே ஆண்டவர் பேசினார் மோசியோடு. பேசி இந்த நாட்களில் வருகிற வழியிலே அங்கு அவர் என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த அவருடைய முகத்தை பார்க்கிற வழியிலே முகம் எல்லாம் அப்படியே ஒளிச்சி இருக்கிறது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்க்க முடியாதபடி இந்த நாட்களில் என்ன செய்தார்கள்? அவர்கள் அப்படியே அவருடைய அப்படியே கண் குசத்துக்கு துவங்கின காரியமா இருக்கு. உடனே அவர் முக்காடு போட்டு கொடுத்தா அந்த நாட்கள் கீழே வந்து ஜனங்களோடு பேசுகிறார். ஆனா அரிமான கத்தோட இன்றைக்கு அந்த முக்காடு நீக்கப்பட்டது. ஆண்டவுடைய சிலுவை மரணத்தின் நிமித்தம் நாங்கள் நேரடியாகவே இந்த நாட்களில் ஆண்டவடத்திலே போகலாம், கிருபாசன தண்டையிலே போகலாம் என்று எபிரேயர் ஆக்கம் இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இங்கே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த அவருடைய பராமரிப்புகளே இந்த நாட்களை வருகிற வேளையிலேயே நாங்கள் தேவனுடைய காரியத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்ட போல அப்போஸ்தலாய் யோவான் சொல்லுகிறார், அனைவரும் இந்த நாட்களே வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாகவும் நம்மை இந்த நாட்களிலே அங்கே அதாவது நன்மையாக நடக்க வேண்டும் என்பதையும் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே குறிப்பிட்டிருக்கிறார் சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த தேவனுடைய அந்த படைப்பிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கர்த்தரை பார்த்து சொல்லுகிறது, அனைத்தும் பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவர்கள் அனைத்தும் இந்த நாட்களிலே சந்தித்து வந்தாலும் அவர் இந்த உலகிலே ஆளுகை செய்கிறார். தேவன் உன்னதமான ராஜரீகம் உடையவராய் இருப்பதனால் அங்கே வரலாற்று நிகழ்ச்சிகள் யாவும் அவருடைய அனுமதிக்கும் இந்த நாட்களிலே சித்தத்தின்படி இந்த நாட்களில் நடந்திருக்கின்றன. சில வேளைகளிலே அவருடைய மீட்பின் திட்டத்தின்படி அவர்கள் அங்கே நேரடியாக இந்த நாட்களிலே அங்கே குறுக்கிடுவதும் உண்டு என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய சித்தம் எப்படியாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே பிதாவுடைய சித்தம் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை வெளிப்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். நான் இந்த பூமியில வந்ததன் நோக்கம் பிதாவுடைய, அதைத்தான் சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. பூமியில யார் செய்ய வேண்டும்? பூமியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் இந்த பிதாவுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். பரமேன கத்துள்ள அப்ப அப்போஸ்தலர் அந்த நாட்களை என்ன செய்தார்கள்? ஆண்டவுடைய சித்தத்தை செய்தார்கள், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், ஏழைகளை விசாரித்தார்கள், திக்கற்ற பிள்ளைகளை விசாரித்தார்கள், அதாவது அதே வேளையில் இந்த நாட்களை அற்புதங்களை நடப்பித்தார்கள். இப்படியான அநேக காரியங்களை இந்த நாட்களை செய்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால் தேவனுடைய சித்தம் எது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். சத்தியம் இந்த நாட்களை அறிவிக்கப்பட வேண்டும். முதலாவதாக அந்த சத்தியத்தை ஜனங்கள் இந்த நாட்களிலே பாச தெரியாதாக்கள் மத்தியிலே பாருங்கள், பாசைக்காரர்கள் மத்தியில் இந்த நாட்களை போய் கர்த்தருடைய சத்தியத்தை இந்த நாட்களை அறிவித்து அவர்களுக்கு தேவனை இந்த நாட்களை வெளிப்படுத்த வேண்டும். அதே வழியிலே பாருங்கள், அந்த இடத்திலே போய் ஒரு சின்ன ஒரு பாடல்களை பாடி துதித்து இந்த நாட்களை நாங்கள் காரியத்தை செய்கிற வழியிலே அவர்களுக்கும் ஒரு ஆர்வமாக இந்த நாட்களை இருக்கும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை இந்த துதித்தலை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. எப்படியாக இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களிலே அங்கே அதனுடைய பகுதியில தான் இன்றைக்கு இந்த காரியங்களை இந்த நாட்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தம்முடைய உன்னதமான வல்லமையையும் இவ்வுலகிலே அவருடைய ஆளுகையையும் ஓரளவு இந்த நாட்களை கட்டுப்படுத்தினார்கள். வேதம் அங்கே சாத்தான் இவ்வுலகை இவ்வுலகத்தில் இந்த நாட்களே தேவனானவன் என்று இந்த நாட்களே கூறியிருக்கிறது. 2 Corinthians 4:4 பார்க்கிற வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படி என்றால் உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை நாங்களே வாசிப்போம். 2 Corinthians 4:4 பார்க்கிற வேளையிலே ரெண்டு காரியங்களை இந்த நாட்களை பார்க்கும். 2 Corinthians 4:4 பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அதாவது தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளை அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்திடும் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை மனதை இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறானாம் குருடாக்கினான் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கத்திருப்பவர்களே, அப்ப அவன் அப்படியாக அந்த குருடாக்கி வைத்திருக்கிறது நிமித்தம் தான் இங்க என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் ஜனங்கள் சத்தியத்தை அறிய முடியாதபடி அவர்கள் இந்த நாட்களிலே தவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். யோவானுக்கள் சுவிசேஷம் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையன்றி வேறொன்றையும் தாமாக இந்த நாட்களை செய்ய மாட்டார், அவர் இவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரன் அந்தபடியே செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப இங்க வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே இந்த நாட்களே அங்கே அவன் பிசாசானவன் ஜனங்களுடைய கண்களை இந்த நாட்களே குருட்டாட்டமாக்கி இந்த நாட்களே அவன் மறைத்து வைத்துக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே பார்க்கிற வழியிலே எப்படி என்று சொல்லி சொன்னால், உலகமானது தேவனுடைய அந்த ஆளும் வல்லமைக்கு அங்கே அடிப்பணியவில்லை. ஏனென்று சொன்னால் உலகம் தேவனை இந்த நாட்களை எதிர்த்து புரட்சி செய்கிறது. உலக மக்கள் இந்த நாட்களே சாத்தானுக்கு அங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். தேவனை இந்த நாட்களே அங்கே பொறுத்தவரையிலும் அவருடைய இந்த அந்த சுய கட்டுப்பாடு தற்காலிகமாக தேவன் நியமித்த காலத்திலேயே அவர் இந்த நாட்களே சாத்தானையும் அவனுடைய சர்வ சேனையையும் இந்த நாட்களே அழித்து விடுவார் என்று சொல்லி வெளிப்படுத்தலே இந்த நாட்களே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவன் என்ன செய்ய போறார் இந்த நாட்களே, இந்த கடைசி முடிவில் இந்த நாட்களே அங்கே நாங்கள் வாசிப்போம். இந்த நாட்களே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பி கொள்ளுங்கள் வெளிப்படுத்தலின் புத்தகத்துக்கு. வெளிப்படுத்தலின் புத்தகத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் வாசிப்போம் வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்திலே அங்கே 20 வசனத்தை இந்த நாட்களை நான் வாசித்து முடிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அப்பொழுது மிருகமும் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களினாலும் அதன் முத்திரைகள் தரித்திருந்தவர்களையும் அதன் சுரூபத்தையும் வணங்கினவர்களையும் மோசம் போக்குற கள்ளத்தீர்க்கரசுகளையும் கூட பிடிக்கப்பட்டார்கள். இருவரும் அங்கே கந்தகம் அறிகிற அக்னி கடலிலேயே உயிரோடு தள்ளப்பட்டார்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். அப்ப இதுதான் அங்கே முடிவினுடைய காரியமாக இருக்கிறது. அருமையான கத்தொடர்புகள், ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றொரு வாஞ்சியோடு இந்த நாட்களை காரியத்தை செய்கிற வேளையிலேயே அவன் என்ன செய்வான் சொன்னால், அந்த துதிக்கு ஒரு முட்டுக்கட்டை போடும்படியாக ஒரு தடையை இந்த நாட்களை கொண்டு வருவான். ஆனாலும் இந்த நாட்களே நாங்கள் துதிக்க வேண்டும். மிக 2:13 சொல்லுவது, தடைகளை உடைக்கிறவர் தடைகளை நீக்கிறவர் நமக்கு முன்னால் கடந்து செல்கிறான் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் சொல்லி ஆண்டுடைய கரத்திலே சொல்லி நாங்கள் துதிப்போமா இருந்தால், என்ன முறையிலே துதிக்க வேண்டும், எப்படியாக துதிக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நாங்கள் 2 பகுதியில் இந்த நாட்களை பார்த்து மறுமையாக கத்திரோட பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே நாங்கள் அப்படியாக துதிக்கிற வேளையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாத்தானுடைய காரியங்களுக்கு இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். நம்முடைய இருதயம் எப்பொழுதும் துதியின் அபிஷேகத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அருமையான கத்துடைய நம்முடைய இருதயம் அல்ல, இருதயம் மட்டுமல்ல, அருமையான கத்து நம்முடைய உதடுகள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவருடைய அவர் செய்த காரியங்களை துதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் இன்றைய பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு காத்த நிப்பாட்டினா சுவாசிப்பீங்களா? முடியாது. அப்ப அதுக்கே நன்மை செய்ய வேண்டியிருக்காரு. அருமையான அந்த நாட்கள் சுவாசம் தரார் ஆண்டவர். அப்ப இதுக்காவது நன்மை சொல்லக்கூடாதா? அருமையான கத்து, அதனாலதான் இங்க வேதம் சொல்லுது, கத்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீவம் பண்ணுவோமா? இலக்கத்தில் உள்ள ஐஸ்வர்மொழி அருமை பிதாவே, இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே எப்படியாக துதிக்க வேண்டும் என்ற முறையில் இந்த நாட்களை பேசும்படியாக நீங்க அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதனமையா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த வழியிலே ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நிலநிலத்திலே விழுந்த விதைகள் போல் இந்த நாட்களில் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 1, 10, 30, 100 இந்த நாட்களில் பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்களை முற்றுமுழுதாக ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து பிறகு நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பேசுறையா?
1: ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தைகளுக்குடாக வழிநடத்தி உங்களை கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். வேதாக மக்கள் இப்பதில் நிகழ்ச்சியிலும் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை போகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்திருத்தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக.
2: ஆமேன்.
1: வாழ்த்துக்களையும் கூறிவிடுவோம்.
3: பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வெண்புரா 2வது வால்யூம் ஒளித்தட்டை வெளியிடுகிற அருமையான உங்க மகள் எஸ்தர் கருணா அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு இப்படி ஒரு கிருபை கொடுத்து அருமையான பாடல்களை எழுதி அமைத்து வெளியிடுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் அவர்களையும் அவர்களுடைய ஊழியங்களையும் எல்லா செயல்பாடுகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வெண்புறா இரண்டாவது பாகம் ஒளித்தட்டுக்காக நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை நான் துதிக்கிறேன். அருமையான உங்க மகள் எஸ்தர் கருணாவிற்கு நீர் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பாடல்களை பாடின, இசையமைத்த, ஒத்துழைத்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நாமத்துல நான் அவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தமிழ் மக்கள் உலகமெங்கும் கேட்டு இன்னும் கெட்டி சேர உம்முடைய நாமத்தை உயர்த்த, உடைந்த உள்ளங்கள் தேற்றப்பட, தள்ளப்பட்டவர்கள் அரவணைக்கப்பட, பாடப்பட்ட இந்த பாடல்கள் அநேக குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கைகளும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொண்டு வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்களை தொடர்ந்து நீர் நிறைவாக உயர்த்தி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வெண்புறா இரண்டாவது வால்யூம் ஒளித்தட்டை வெளியிடுகிற அருமையான உங்க மகள் எஸ்தர் கருணா அவர்களுக்காக

சகோதரனுக்காக கடந்த ஒரு இரு வாரமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய அந்த ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைத்தது இன்றைய நாளிலே.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ஒன்று சாமுவேல் 21 அதிகாரம். தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோட தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றான். ஆசாரியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை, வாலிபர் ஸ்திரீகளோட மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். தாவீது ஆசாரியனுக்கு பிரதியுத்தரமாக, நான் புறப்படுகிறதற்கு முன் நேற்றும் முந்தா நாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாயிருந்தார்கள், வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாயிருக்கிறது, இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே என்றான். அப்பொழுது கர்த்தருடைய சன்னதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக தப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். சவுலுடைய வேலைக்காரரில் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சன்னதியில் தடைப்பட்டிருந்தான். அவன் சவுலுடைய மெய்ப்பருக்கு தலைவனாயிருந்தான். தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். அதற்கு ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோட கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறிக்கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணிக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாயிருக்கிறார்களோ? இவன் 1 சாமுவேல் 22 அதிகாரம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனுடைய கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு போய்விட்டான். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான். தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான். சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பிலே உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் தன்னை சூழ்ந்து நிற்க தன் ஈட்டியை தன் கையிலே பிடித்துக் கொண்டிருக்கும் போது சவுல் தன்னண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து, பென்னியமின் புத்திரரே கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லாரையும் 1000 அதிபதிகளும் 100 அதிபதிகளுமாக வைப்பானோ? நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டது என்ன? ஈசாயின் மகனுடனே என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும் போது என் செவிக்கு அதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை. எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவனாகிலும் இல்லையா? இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரன் என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டானே என்றான். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோட நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக, ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கிடத்தில் வர கண்டேன். இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான். அப்பொழுது ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக் எனும் ஆசாரியனையும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும் அழைப்பித்தான். அவர்கள் எல்லாரும் ராஜாவின் இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது சவுல் அகிதூபின் குமாரனே கேள் என்று சொல்ல, அவன் இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதைப் போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மையுள்ளவன் யார்? இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாயிருப்பதாக ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளில் எல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லை என்றான். ராஜாவோ அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். பின்பு ராஜா தன் அண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள். அவர்கள் கையும் தாவீதோடே இருக்கிறது. அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டான். அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகிய தோவேக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான். நீ என்
1: ஏசாயா 65 அதிகாரம். என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன். அந்த ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பலியிட்டு
0: செங்கற்களின் மேல் தூபம் காட்டி பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி பன்றி இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களில் அருவறுப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து, நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்கினியுமாயிருப்பார்கள். இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது. நான் மௌனமாயிராமல் சரிக்கு சரி கட்டுவேன். உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரி கட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டுத் தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். ஆனாலும் கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பர்வதத்தை மறந்து காத் என்னும் தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி மேனி என்னும் தெய்வத்துக்கு பான பலியை நிறைய வார்க்கிறவர்களே, உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணிக் கொடுப்பேன். நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிவீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை, நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமல்லாததை தெரிந்து கொண்டீர்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறே நாமத்தை தரிப்பார். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து தளிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை தளிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் தளிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். சிங்கம் மாட்டைப் போல வைக்கோலை தின்னும். புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை.
2: மத்தேயு 10 அதிகாரம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் கரியோத்து என்பவைகளே. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதிய நாடுகளுக்கு போகாமலும் சமாரிய பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேறையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவர் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. இவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கலும் சோதோம் குமரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் உங்கள் ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதுங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பேல் சபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: it up yet. Goodbye.
1: உறங்காம தூங்காம இருக்கிற தேவனே, உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம ஒரு இலையில இணைந்திருந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களை விண்ணப்பங்கள் வேண்டுதல் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக நன்றி ஐயா. நாங்க பொருட்ட ஒரு பொருட்டெண்டெண்ணி ஓடி வரவில்லையே ஐயா, பெருந்தூசியும் உங்களோட அன்புதான் ஐயா எங்களை மட்டும் வழி நடத்துறது. உங்களோட அன்புதான் ஐயா, உங்களோட ரக்கமும் அன்பும் கிருபையும் தான் எங்களை வழி நடத்துறது. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த உலகத்தில் எங்களை வாழ வைக்கிற நாளெல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமுள்ளவர்களாக எங்களை ஆவி ஆத்ம சரீரம் எங்களை சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் எங்களுக்குள் வாசம் பண்ற பெருசு தாவியானவரே இடகட்டி கொள்ளுங்கள் ராஜா. எங்களுக்கு இந்த ஜீவனை தந்து வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றி ராஜா, நாங்கள் இருக்க நாளில் உங்களை மாமப்படுத்தி உங்களை உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு எந்தெந்த விதத்தில் பங்கிட்டு கொடுக்க முடியுமோ, எந்தெந்த செய்கையாலையோ பேச்சாலையோ ஒரு வார்த்தையாலையோ பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக எங்களை உங்களால் தான் ஐயா பாவிக்க முடியும். நாங்கள் ஒரு பாட்டு வரவில்லை, பெருந்தூசியும் ஐயா கூட அன்பில்லாவிட்டால் நாங்கள் பூக்களை பூவை போல உதிர்ந்து போல் ஆண்டு விரை நாங்கள் காய்ந்து போகிறோம் ஐயா. எங்களோட அன்பும் கிருவியும் தான் எங்களை இறக்கம் தான் எங்களை தாங்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ராஜா, நன்றி. எங்களை நிக்கத்தக்க பிள்ளைன தந்ததுக்காக நன்றி ராஜா. எங்களுக்கு தார எல்லா ஆசீர்வாதத்துக்காக சுவாசிக்கத்தக்க பிள்ளைன தாரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இருக்கத்தார இருப்பிடங்கள், குடிக்கத்தார தண்ணி, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நாங்கள் சுதந்திரமா ஆராதிக்க தந்த அந்த சுதந்திரத்துக்காக இதை போட்டடித்து விடாதபடி உங்களோட பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருத்தரும் சாட்சியா இருக்கத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, உலகத்தை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்திலே நடக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் ஆண்டவரே விசேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு நடக்க நெருக்கங்கள் ஒடுக்கங்களை ஆண்டவரே கேட்கும் பொழுது நாங்கள் வேதனை அடைகிறோம். அங்களால் என்ன ஐயா செய்ய முடியும்? உங்களை தான் நாங்கள் கேட்கும். உங்களுக்கு தான் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாக சுதந்திரத்தை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே ஒவ்வொரு தேசத்துக்காக உங்களுடன் வருகிறோம். அன்பிந்தவினை விசேஷமாக அந்த இங்கிலாந்து தேசத்துக்காக உங்களுடன் வருகிறோம். ஒரு கிறிஸ்தவ தேசம் என்று பெயர் பெற்ற தேசம் முஸ்லீம்களுக்கான ஆரம்பிப்பதற்கு பெரும்பாலான முஸ்லீம் மக்கள் தான் ஆண்டவரே அந்த தேசத்தை ஆளுக செய்தாக ஆற்படுத்தி ஆடம்பரம் போட்டு ஆண்டு கொண்டு வரத்தக்கதாக நடக்கிறது ஐயா. அதை கேட்கும்போது நாங்கள் வேதனை அடைகிறோம், வேதனை அடைகிறோம். ஆண்டு ஒரு கிறிஸ்தவ தேசம் ஐயா, கிறிஸ்தவ தேசம். உங்களை நேசித்த பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து அந்த ராஜ குடும்பமே ஐயா உங்களை நேசித்த பிள்ளைகள் இப்பொழுது அவர்களும் மனமாறிக்கொண்டு போகிறார்களோ உங்களுக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரியும் இதுக்கு பங்கமாக என்ன சாத்தாண்ட வேலை போட்ட சாத்தான சாத்தான வஞ்சிக்கிறான் என்றது உங்களுக்கு தெரியும். அந்த வஞ்சகங்களுக்கு உங்களோட பிள்ளைகள் அகப்பட்டு போக அதோட எழுந்து நின்று உங்களுக்கென்று கால் ஒன்று நின்று உங்களது விசுவாசித்து உங்களை நடத்தக்கதாக இருவர் செய்ய உங்களால் முடியும் ஐயா. அந்த முஸ்லிம் மக்களின் தொடங்காலும் ஆண்டவரே அபிராமின் சந்ததி தான் ஐயா, இஸ்மவேலின் சந்ததி தான். அவர்களை தொடுங்குற இயேசுவே உங்களை ஒரு சீஷன் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். இல்லை, நீங்கள் ஒரு கத்தாதி கத்த ராஜாதி ராஜன் திரும்ப ராஜாவாக வர போறீங்கள், இப்போ வலது வருஷத்திலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்திகளை கேட்டு நாங்கள் மனம் உடைந்து இந்த சங்கம மொழியலில் எந்த வேண்டுகிறோம். எத்தனையோ ஊழியக்காரர் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்கு எல்லாம் இதை கேட்கும் பொழுது அவ்வளோ வேதனை அடைகிறார்கள் அப்பா. உங்களுக்கு தான் தெரியும் இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் நிஷ்டத்தின் மத்தியிலும் உங்களோட அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். எங்களோட மூதாதைய வேறே உங்களை அறியத்தக்கதாக நீங்கள் செய்த உங்களோட அமெரிக்காவில் இருந்து உங்களோட மிஷனரி மாதிரி அனுப்பி அவர்கள் எங்களோட சந்ததிகள் அறியத்தக்கதாக நீங்கள் செய்த பெரிய அற்புதத்துக்காக நன்றி ராஜா. அந்த இலங்கை தேசத்தில் உங்களோட வார்த்தை அவர்கள் வந்து பகிர்ந்தது மட்டுமில்லை, எத்தனை நன்மைகளை செய்தார்கள். ஐயா, இத்தனை வைத்தியசாலைகளை கட்டி, எத்தனை பாடசாலைகளை கட்டி, ஆண்டவரே வாழும் வழிய வகுத்து தந்த அந்த மிஷனரிமேற்ற வாழ்க்கைக்காக, அந்த சந்ததிக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, தங்களை தாங்களே வெறுத்து தங்களை ஜீவனை உங்களை ராஜ்யம் வளர வேணும் என்று கொடுத்த அந்த ஆத்மாக்கள் இந்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு பாடசாலைகளும், ஒவ்வொரு ஆலயங்களும் இன்றைக்கும் ஆண்டவரே அழியாமல், கல்லால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நீங்க வாசம் பண்றதே இல்லை என்றாலும் இன்றைக்கும் அழியாமல் அந்த தேசத்தில் இருக்கத்தக்கதாக செய்த தேவனே, இப்பொழுதும் அதில் போய் ரெண்டோ மூன்று பேரோ போய் ஆராதிக்கத்தக்கதாக நீங்களுக்கு செய்த தேவனே, உங்களுக்கு நன்றி. இத்தனை கோடி மக்களை தொட்டிங்க ஐயா, அதுக்காக நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இன்னும் அந்த தேசத்தின் நிலத்திருந்து ஊழியம் செய்யும் உங்களுடைய காப்ப பிள்ளைகளையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. என் பிந்துவன், அந்த தேசத்தில் நடக்கும் அநியாய எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும், பாவகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு வரையே தந்திரம் எல்லாவற்றையும் உங்களால் நிர்மூலமாக்க முடியும். என்பது ஒரு செய்தியில் அனுராவை கொலை செய்வதற்கு வகதேடினாங்கள் என்று கேள்விப்பட்டோம். எங்களுக்கு தெரிய எங்களை கண்களால் காணவில்லை ஐயா. இப்படிப்பட்ட அநியாயம் செய்யும் கைகளை உங்களால் குறுக்க முடியும். இந்த போத வசதிகளை விற்பவங்கள்ட கைகளை குறுக உங்களால் முடியும் ராஜா. மனம் திரும்ப பண்ண உங்களால் முடியும். உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்கள் ஐயா, உயிருள்ள தேவனாய் இருக்கிறீங்கள். உங்களால் முடியும். அந்த தேசத்துக்கு ஒரு முடிவை கொடுக்க உங்களால் முடியும். விசேஷமாக அங்கு நிலத்திலிருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்க பரமகரத்தினால் தாங்கி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ அவர்கள், அவர்களோட குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ. அனுராவையும் பொருட்படுங்க ராஜா. அவன் உங்களை அறியாமல், உங்களை நேசிக்காமல் இருந்தாலும் இவ்வளவு நன்மையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்க அவனுக்கு கொடுத்தீங்க. ஏதோ விதத்தில் அவன் என்னோட உங்களால் முடியும். மருத்துவமாக தொட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. இந்த பூதவத்த இன்னும் அந்த தேசத்துக்கு போய் அந்த தேசத்தை பாழாக்காதபடி உங்களால் கொள்ள முடியும். காக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். விசேஷமாக அன்பின்றவன், எத்தனையோ பிள்ளைகள், வாழ்வ பிள்ளைகள் அந்த தங்கட படிப்பனுபவத்துக்காக உலகத்தில் இருந்து எத்தனையோ வாழ்வ பிள்ளைகள் ஒன்று கூடி அந்த தேசத்துக்கு போயிருக்கிறார்கள். அந்த வாழ்வ பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க ராஜா. நல்ல காரியங்களை செய்வதற்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை பிள்ளைகள் உங்களை அறிந்தவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களும் கூட ரத்தத்தால் மூடி காத்து திரும்ப அவருடைய குடும்பங்கள் மத்தியில் உங்களால் சேர்த்துக் கொள்ள முடியும். சாட்சியாக வைத்து காத்துக்கொள்வீங்கள். அதுக்காக நன்றி. என்னும் உங்களோட ஊழியத்தை செய்வதற்காக, உங்களுடைய அன்பை என்னும் பகிர்ந்து கொள்வதற்காக எத்தனையோ விதமாக அங்கு போயிருக்கிறார்கள். அவர்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆசீர்வதி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டு சாம்போன்று அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க ராஜா. பிலிப்பின் ஊழியத்தை ஆசீர்வதிங்கோ. வின்சென்ட் சயனந்த மப்பிள்ளைகளின் ஊழியத்தை ஆசீர்வதி ராஜா. டேவிட் லோகநாதன் நடத்தப்படும் பாடசாலைகளை ஒன்றையும் ஆசீர்வதிங்கோ, காத்துக்கொள்ளுங்கோ. இவர்களுக்கு கொடுத்த இந்த வாஞ்சை கூடாக ஆண்டவரே, அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை உங்களை உண்டு பண்ண முடியும். நல்ல முடியதுக்கு பங்கமாக பிசாசு எந்த தந்திரம் எடுக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக உங்களண்டில் வருவோம். என்றும் ஆண்டவரே எங்களை ஒருத்து, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை ஒருத்து ஒருத்து செய்யும் ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு தெரியும். அதை நூறத்தனையா

ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஸ்ஸஸ் ராஜேந்திர அந்த ஊழியத்துக்காக நன்றி, அந்த மகன் ஊழியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். என்னும் பாச ஜோஷா அந்த மகன் ஜோ அந்த ஊழியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, சாந்தன் ரபிகா ஊழியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். சாம்ராஜ சூரியன் நடத்தும் பாடசாலைகள் ஆண்டவரே ஆலயங்கள் ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, மனதுருக்கம் ஸ்தாபனத்துக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ராஜா. இது நடத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருதரே ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. அவளை தேவர்களை சந்தித்து எந்த விதத்திலும் சோர்வடைந்து போகாதபடி அவர்களை காத்து வழி நடத்த உங்களால் முடியும். கரை நீட்டி ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. அவளை சந்ததிகள் குடும்பங்கள் ஒவ்வொருதரையும் ஆசீர்வதிங்கோ. எந்த விதத்திலும் பொல்லாங்கன் தொடாதபடி உடலத்தான் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்து வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை நேரம் இந்த சங்கமாமூலி எளிய தடதாமதம் வந்து காலம் தொடங்கி நடத்தி கொண்டு வந்த தேவனே உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு வளர்ப்பை தந்து உங்களோட பாதத்தில் எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்து இந்த அடிய பெரிய சலாக்கியத்துக்காக நன்றி. நன்றி ராஜா, ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த வார்த்தைகள் இத்தனை பேருக்கு கேட்க முடியாமல் இருப்போருக்கு உதவியா இருக்கத்தக்கதாக நீங்க மனதேவி உங்களோட வார்த்தையை வாசிக்கத்தக்கதாக கிரிய செய்த தேவனே உங்களுக்கு நன்றி. என்ன தொடர்ந்து இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்க வழியை தொடர்ந்து ஆத்தமாக்கள் கேட்கத்தக்கதாக மனவிக்கத்தக்கதாக கீழ்படியத்தக்கதாக உணர்த்தி கொண்டு வளர்ந்துட்டு வாரதுவே உங்களோட வார்த்தை ஆண்டவரே நல்ல இல்லத்தில் விழுந்த விதையாக முளைத்து வரத்தக்கதாக செய்து கொண்டு வாரதுவே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். நன்றி தேவனே. அத்தனை வருஷ காலமாக உங்கள் அன்பரு சித்த பிள்ளைகளுக்கு மனதில் பாரத்தை கொடுத்து நான் அறிந்த தேவனை, நான் நேசிக்கிற உயிருள்ள தேவனை, இந்த சகோதரங்கள், இனசன பந்துக்கள், அன்பானவர்கள், தமிழ் மக்கள் ஆரண்டாலும் அறிய வேணும் என்று

0: கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். வேலையை குறித்து போதித்து வருகிறோம். நாம் ஏன் வேலை செய்ய வேணுங்கிறது முதல்ல போதித்தேன். ரெண்டாவது பகுதியாக வேலை ஏன் கடினமாக இருக்கிறதுங்கிறத இப்போ போதித்து வருகிறோம். அதுக்கு ரெண்டு மூணு காரணங்களை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்று, வேலை ஏன் கடினமாக இருக்கிறது. வேலை பாவத்தின் நிமித்தமாக வேதனை உள்ளதாக மாறிவிட்டது. வேலையை தான் கடவுள் உண்டாக்குனாரு, வைத்தார், கொடுத்தாரு. வேதனையை கொடுக்கல. வேதனையை கொடுக்கணுன்றது கடவுளுடைய நோக்கம் இல்லை. ஆனால் இப்போ வேலை உள்ள வேதனை நுழைஞ்சிருச்சு. ஏன்? பாவத்தின் நிமித்தமாக வேலை வேதனை உள்ளதாகிவிட்டது. அதனால தான் கடினமாக இருக்குதுன்றதை போதிச்சேன். ரெண்டாவது, மரணம். பாவம் வந்து மரணத்தை கொண்டு வந்துருச்சு. பாருங்க, இதெல்லாம் மூணாம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் 14 கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா பாவத்தின் நிமித்தமாக உண்டான அந்த சாபக்கேடு என்னன்னு சொல்லுது. அதில் ஒன்று, மரணம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு மரணத்தை அங்கே அறிவிக்கப்படுகிறது. மனுஷன் எப்படி சரீரப்பிரகாரம் மரிப்பான்னு. அப்போ அது உலகத்தையே மாற்றிருச்சு, மனுஷனுடைய கண்ணோட்டத்தையே மாற்றிருச்சு. மரணம்ன்றது இப்போ ஒரு ஃபேக்டர் ஆகிடுச்சு. வாழ்க்கையில் அதை கணக்கில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக சாக போகிறோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை ஆகிடுச்சு. அதனால் அநேகருக்கு இது சலிப்பை உண்டாக்குகிறது. வேலைக்கு போகிறதுலையும் சரி, அதை நல்லா செய்கிறதுலையும் சரி, அதை வச்சு சம்பாதிக்கிறது, அதை வச்சு என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, திடீர்னு சாவும், இது யார் இங்கே யார் இதெல்லாம் அனுபவிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சலிப்பு உண்டாயிடுது. அதனாலேயே வேலை கடினம் உள்ளதாகிடுது. அது ரெண்டாவது காரணம். மூன்றாவது, பயங்கர்கள். இதைத்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பயங்கர்கள் வேலையை கடினமாக்குகிறார்கள். பயங்கர்கள்னா யார்? வேதவசனம் சொல்லுகிறது, இந்த பாவம், மனுஷன் பாவம் செய்த உடனே அந்த சர்ப்பத்தை பார்த்து தேவன் சொன்னாராம். ஏன்னா சர்ப்பத்தை தானே பிசாசு உபயோகப்படுத்தி ஏவாள்கிட்ட வந்து பேசினான். அதனால் சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன்பத்துக்கும் ஸ்திரீயின்பத்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயின்னு சொல்கிறார். உன்பத்துக்கும் ஸ்திரீயின்பத்துக்கும், அப்போ ரெண்டு விதமான வித்தாக மனு வர்க்கம் இன்றைக்கு செயல்படுகிறது. ஒன்று பிசாசனுடைய வித்து, பிசாசனுடைய சந்ததி, அந்த குணம் உள்ளவர்கள். இன்னொன்று தேவபக்தி உள்ள ஒரு சந்ததி. ஆதாம் ஏவாள் காலத்திலே அது உருவாயிடுச்சு. பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிறக்கும்போது ஒருத்தன் காயின்னு ஒருத்தன் ஆபேல், ஒருவன் வந்து அந்த பிசாசனுடைய குணத்தை உடைய அந்த சந்ததியை சேர்ந்தவனாக இருக்கிறான். இன்னொன்று தேவபக்தி உள்ள சந்ததியாக அவன் இருக்கிறான். இப்படி ரெண்டு பிரிவாக பிறந்துருச்சு. அவன் ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை கொலை செய்கிறான். பகை அங்கே ரெண்டு பேருக்கும் நடுவில் உண்டாயிடுச்சு. அது அப்படியே தொடர்கிறது. அது காலாகாலமாக தொடர்ந்து கொண்டு வருகிற ஒரு சரித்திரம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஏன் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் என்றால் பிசாசானவன் அநேகரை பயன்படுத்தி, அவனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்க, அதை பயன்படுத்தி பல தொல்லைகளை கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துகிறான். இன்னைக்கு ஜனங்களை உபயோகப்படுத்துகிறான் பிசாசு. அன்னைக்கு சர்ப்பத்தை உபயோகப்படுத்தப்படினதா போச்சு. ஏன்னா அங்கே ஆட்கள் யாரும் இல்லை, பாப்புலேஷன் இல்லை. இப்போ நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அவனுக்கு ஏஜென்ட்டாக பயன்படுத்துறதுக்கு. சர்ப்பம்லாம் தேவையில்லை, இப்போ வேற எதுவுமே தேவையில்லை. ஆளுங்களே நிறைய பேர் அவைலபிளா இருக்கிறாங்க. ஆகவே இதனால நமக்கு வேலை கடினமாகிறது. ஏன்னா தேவனுடைய நோக்கங்களை குலைப்பதற்கு, கெடுப்பதற்கு என்று அந்த பிசாசின் வர்க்கமானது வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால நாம எதை செய்ய முற்பட்டாலும், கர்த்தருக்காக கர்த்தருடைய நோக்கத்தின்படி எதையாவது செய்ய முற்பட்டா அதுக்கு 1000 தடைகள், 1000 பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அதெல்லாம் மேற்கொண்டுதான் நான் செய்ய வேண்டியதா இருக்கிறது. நீங்க ஊழியமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தா கூட சரி, நீங்க கர்த்தருக்காக வாழும்போது 1008 பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதான் இருக்கிறது. அப்ப நான் பிசாசுக்காகவே வாழ்ந்துடுறேங்க, பிரச்சனை இல்லாம இருக்குன்னு நினைக்காதீங்க. அது அதை விட பெரிய பிரச்சனை. அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை, அது சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. அது பிசாசு கொண்டு போய் சாகடிக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்க. மனுஷனை ஒண்ணு இல்லாமக்கி செதைக்கிற வரைக்கும், கொலைக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்க. ஆகவே அதை சூஸ் பண்ண முடியாது. இதுதான் வழி, கர்த்தருக்காக வாழ்றதுதான் வழி. அவன் 1000 பிரச்சனையை எழுப்பினாலும் அதன் மத்தியில கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறார். அப்ப பயங்கர்கள் இருக்கிறாங்க, அதனாலதான் வேலை கடினமா இருக்குது. இருந்தாலும் அதுக்கு மத்தியில கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். உலகத்துல சாபம் வேலை செய்யுது, பாவத்து நிமித்தமா வந்த சாபம் அது வேலை செஞ்சிட்டு இருக்குது, அது கீழே இழுக்குது. ஆனா ஆசீர்வாதம் என்று இன்னொன்ற கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இது சாபத்தை காட்டிலும் பெரிய சக்தி. இது இன்னும் அதிகமா வேலை செய்யுது. இந்த சாபத்திலே மத்தியில வாழுகிற நம்மை, இந்த சாப உலகத்துல வாழுகிற நம்மை தூக்கி நிறுத்துகிறது, நம்மை உயர்த்துகிறது, ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருகிறது. அதான் பார்த்துட்டு வரோம். இதுக்கு 4 உதாரணங்களை சொல்வேன்னு சொன்னேன். ஒன்னு யோசேப்பு பார்த்தோம் ஏற்கனவே, எப்படி அவனுடைய வாழ்க்கையில எத்தனை பாய்ஞர்கள், எத்தனை எதிர்ப்புகள், விற்கிறாங்க, குளியில தள்ளுறாங்க, வித்து போடுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புறாங்க, முன்னேறவே முடியாம 1008 தடைகள். அதன் மத்தியிலையும் தேசத்துக்கே பெரிய தலைவனாக அவன் உருவாகி விட்டான். ரெண்டாவது தானியலை பார்த்தோம், அவனுக்காகவே சட்டம் இயற்றாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து இந்த சட்டத்தை ஃபாலோ பண்றதுக்கு தயார். ஆனா இவனுக்குன்னே ஒரு சட்டம், ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு. வேற யார்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது, ராஜாட்ட மட்டும் தான் விண்ணப்பிக்கலாம், வேற யார்ட்டையும் விண்ணப்பிக்க கூடாது. இவனை எப்படியா சிங்க கபியில போட்டு இவனை சிங்கங்கள் சாப்பிடணும் தான் அவங்க குறிக்கோள். ஆனா சிங்கங்கள் வாயை காத்தர் கட்டி போட்டார், பெரிய அற்புதத்தை இவனுக்கு செய்கிறார். அந்த தேசத்துல நம்பர் 3 பொசிஷனுக்கு வர்றான், அவன் பெரிய ஆளாகிறான், பெரிய அதிகாரியாக உருவாகிறான். அந்நியன் இன்னொரு தேசத்துல அடிமையா போனவன், அவங்க தேசத்திலே பெரிய சிறந்து விளங்குறான். யோசேப்பை போலவே அவனும் அந்நிய தேசத்துல போய் அந்நியர்கள் மத்தியில் அடிமையா போய் அந்நியர்கள் மத்தியில தேசத்தை ஆளுகிறவனாக உயர்ந்தான். அதனால பயங்கள் இருக்கிறதுனால நம்ம மேல வர முடியாதுன்ற அர்த்தமே கிடையாது. நாமும் யோசேப்பை போலவும் தானியல போலவும் தான் அந்த உலகத்துல இருக்கிறோம். மூன்றாவது நெகேமியாவை பார்த்தோம், ஒரு செவுத்தை கட்ட போனவனுக்கு 1008 தடைகள். அவன் மேல பல புகாரை கிளப்பி அவன் ராஜாவாக பாக்குறான், ராஜா ஆட்டி ரிப்போர்ட் பண்றாங்க, மூட்டி விடுறாங்க, என்னென்ன கலாட்டா பண்ணுமோ பண்ணாங்க. இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு நல்ல வேலையை செய்து முடிக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனை காத்து கொள்ளுகிறார், அவனுக்கு உயர்வை கட்டளையிடுகிறார், தயவை கட்டளையிடுகிறார், எல்லாம் பார்த்தோம். இப்ப ரூத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதனால ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் செல்வோம். ரூத்தினுடைய கதை ரொம்ப அருமையான கதை. இது ஒரு பெண்ணுடைய கதையா இருக்கிறதுனால 2 வாரம் செலவழிக்கிறேன். இதுல நிறைய இஷ்யூஸ் வருது. ஒரு பெண் மட்டும் இல்ல, ஒரு விதவை பெண், கணவனை இழந்தவள், ஆண் துணை இல்லாத ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதுல எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது, அதுல எவ்வளவு பிரச்சனைகள் சச்சரவுகள் இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். இவ்வளத்தையும் இவ சுமந்து கொண்டு இதன் மத்தியில வாழ்ந்து கொண்டு ஒரு கடினமான உலகத்திலே ஆண் துணை இல்லைன்னா வாழ்றதே கஷ்டங்கிற அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான உலகத்திலே வாழ்ந்து அந்நிய ஸ்திரீயாக இஸ்ரேல் மக்களிடத்துல வாழ்றா. மோவாபிய ஸ்திரீ இஸ்ரேவேல ஒருத்தனை கல்யாணம் பண்றா, கல்யாணம் பண்ணி அவன் செத்து போயிடுறான். மோவாப்ல வந்து அவங்க தங்கி இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு, 10 வருஷமா அவனோட வாழ்ந்து கடைசியில் அவன் செத்து போயிடுறான். செத்து போன பிறகு மாமியாரோட திரும்புறா இவ மாமனாரும் இறந்து போயிடுறாரு, மாமியாரும் தனித்து விடப்படுகிறாள், இவளும் தனித்து விடப்படுகிறாள். திரும்பி வர்றாங்க ரெண்டு பேரும், ஆண் துணையே கிடையாது, ரெண்டு பெண்கள், அதில் ஒருத்தி அந்நிய பெண். திரும்ப பெத்லகேமுக்கு வர்றாங்க, ஏன்னா அங்கதான் அந்த நவோமி என்கிற அந்த மாமியாருடைய ஊர், அது மாமனாருடைய ஊர். அங்க வர்றாங்க, வந்து அங்க பிழைத்து கொள்ளலான்னு வர்றாங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு எப்படி வேலை கிடைக்குது, கர்த்தர் எப்படி தயவு பண்றாரு, கர்த்தர் எப்படி வாசலை திறக்கிறாரு, கர்த்தர் இன்னொரு மனுஷனுடைய உள்ளத்துல ஏவி இவளுக்கு உதவி செய்யும்படியாக இவளுக்கு பின்னால கர்த்தர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களுக்கு பின்னால இருந்து வேலை செய்து இருக்கிறாரு? நீங்க கஷ்டப்படும் போது ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் பாருங்க. கஷ்டப்படும் போது ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, கர்த்தர் எங்கே, அங்கதான் இருக்கிறாரு. நீங்க பார்க்கல, சிலர் கேட்கிறாங்க எங்க கர்த்தர், அங்கதான் இருக்கிறாரு. நான் சொல்றேன் அங்கேதான் இருக்கிறாரு. உங்களுக்காக பேக்ரவுண்ட்ல அவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு, எந்த பேக் ஆபீஸும் செய்ய முடியாத வேலையை அவரு பிரமாதமா செய்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி எவ்வளவு கிராண்டா கொண்டு வந்து முடிக்கிறாருன்னு பாருங்க. இந்த கதை, ரூத்தின் கதை நீங்க வாஸ்து பாக்கணும் பாருங்க. சின்ன கதை தான், ஆனா அவ்வளவு அற்புதமா சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அருமையா இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில வேலை செய்து ஆதரவற்ற இந்த பெண்ணை அவளுக்கு ஆதரவு கொடுத்து வாசல்ல திறந்து காரியங்களை சித்தி பெற செய்து வாய்க்க பண்ணி அவ்வாழ்க்கையே மாற்றி ஒரு புது வாழ்க்கையை அவளுக்கு தந்து அவளை உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வர வரைக்கும் கர்த்தர் விடுறதே இல்லை. இன்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். இந்த பாவ உலகம், சாப உலகம், அதனால நான் இப்படிதான் கிடக்கணும், கஷ்டம்தான் பட்டாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்ல, கஷ்டத்திலிருந்து மீட்கிறவர் கர்த்தர். பாவமும் சாபமும் கஷ்டத்தை உண்டாக்குது, கர்த்தர் ஒண்ணு கஷ்டத்தை உண்டாக்குறது இல்ல. பாவமும் சாபமும் தான் கஷ்டத்தை உண்டாக்குறது. அது உலகத்துல நிறைய இருக்குது, இந்த பாவ சாப உலகத்துல. ஆனா கர்த்தர் மீட்பரா இருக்கிறார். நம்ம மீட்கும்படியாகவே அவர் வேலை செய்யறார், நம்ம தூக்கும்படியாகவே அவர் வேலை செய்யறார். புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர் அவர். அப்ப போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி திரும்பி வர்றா வந்து கர்த்தர் எப்படி தெய்வாதீனமா காரியங்களை அவளுக்கு வாய்க்குது என்கிறத நான் காண்பித்தேன். தெய்வாதீனமா காரியங்களை அவளுக்கு வாய்த்தது என்பது முக்கியமா போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் 2 காரியங்களை முக்கியமா உங்களுக்கு சுட்டி காண்பிக்க போறேன். இந்த கதையில இருந்து 2 காரியங்கள் முக்கியமா. ஒன்னு, இந்த இது 3 பேருடைய கதை. ஆக்சுவலா வெறும் ரூத்தினுடைய கதை இல்ல, ரூத்தின் தான் பேரு, புத்தகம் பேரு. இதுல 3 பேருக்கு பெரிய கேரக்டர்ஸ், போவாஸ் ஒருத்தன், ரூத்து, அப்புறம் நஹோமி. இந்த 3 பேருடைய கதை இந்த மூணு பேருடைய கதையும் கவனிக்கணும் பாருங்க. இதுல எல்லாம் நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கு. வேலையை பற்றி நிறைய கற்றுக்கொள்ளலாம் இங்க. ஆகவே இன்றைக்கு நிறைய போவாஸை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது போவாஸ் எப்படி ஒரு சிறந்த முதலாளியாக இருந்தான். அவனை பார்த்து தான் கத்துக்கணும் முதலாளினா எப்படி இருக்கணும்னு. கடவுளுக்கு பயந்த கர்த்தருடைய மனுஷனா இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஒரு நல்ல முதலாளியா இருப்பாங்கிறத அவனுடைய கேரக்டர், அவனுடைய அந்த கதாபாத்திரம் இங்கே அருமையாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அதை முதல்ல பார்க்க போறோம், எப்படி போவாஸ் ஒரு சிறந்த முதலாளிங்கிறது. அதன் பிறகு எப்படி ஏழை எளிய மக்களுக்கு தேவனுடைய பிரமாணங்கள் ஏழை எளிய மக்களுக்குன்னு டெய்லர் மேக் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் பிரமாணங்களை கொடுக்கும் போதே திக்கற்றவர்கள், விதவைகள், ஆர்ஃபன்ஸ், திக்கற்றவர்கள், பிறகு அந்நியர்கள், ஃபாரினர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அந்த தேசத்தில் ஆதரவு உண்டாகும்படியாக சில சட்டங்களையே வச்சிருக்கிறார் கர்த்தர். சட்டங்களையே வச்சு ஆதரவற்ற இவர்களுக்கு பிழைப்பு உண்டாக சில வழிகளை அந்த சட்டத்திலேயே வழிமுறைகளை வைத்திருக்கிறார் கர்த்தர். அதையும் பார்க்க போறோம். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா வேலையை பற்றி நிறைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ ரெண்டு காரியம், ஒன்று போவாஸ் எப்படி ஒரு சிறந்த முதலாளின்னு பார்க்க போறோம், ரெண்டாவது ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படியாகவே தேவனுடைய பிரமாணங்கள் அதற்குனே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அதை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வேலையிலும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் என்பதை பார்க்க போகிறோம் இன்றைக்கு. முதலாவது போவாஸை பற்றி பார்ப்போம். போவாஸ் அவனை ஏன் ஒரு சிறந்த முதலாளி என்று சொல்லுகிறோம்னு சொன்னால் பல காரணங்கள். அது முதலாவது காரணம் அவனுடைய லீடர்ஷிப் ஸ்டைல் என்ன, அவன் எப்படி தலைமைத்துவம் வைக்கிறான்னா மற்றவர்களுக்கு சிறந்த விதத்தில் மரியாதையை கொடுக்கிறவனா இருக்கிறான். அதாவது அந்த காலத்தில் நிலத்துக்கு ஓனர்னா ஒரு பெரிய முதலாளினா அவன்கிட்ட நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவன் பெரிய செல்வந்தனாக இருப்பான் என்றால் அவனை யாரும் சாதாரணமாக யாரையும் மதிக்க மாட்டான். எல்லாரையும் ரொம்ப சாதாரணமாக நினச்சி ரொம்ப துச்சமாக நினச்சி அப்படி நடத்துவான். அப்படி தான் அந்த உலகம் இருந்தது. அவருடைய வேலையாட்களை ஒரு அடிமை போல தான் கிட்டத்தட்ட நடத்துவார்களாம். ஆனால் இவன் தன்னுடைய வேலையாட்களோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு மரியாதை தரக்கூடிய விதத்தில் அவன் நடத்துகிறான். அந்த மரியாதையை பல விதத்தில் பார்க்கலாம். ஒன்று, ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம். ரெண்டாம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். ஏன்னா இவனுடைய குணாதிசயங்கள் அங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களுடனே இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். போன வாரம் வாஸ்து காமிச்சது, ஆனால் இன்னைக்கு சுட்டி காண்பிக்கிறேன். எப்படி அவர்களை கிரீட் பண்றான் பாருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அறுக்கிறவர்கள் அறுத்து கொண்டிருக்கிறார்கள். அறுவடை காலம், தன்னுடைய வேலையாட்டில் பார்த்து அவன் கிரீட் பண்ணுகிறான். ஏதோ அலட்சியமா அவர்களை பற்றி கிரீட் பண்ணாமலே போகலாம், அவர்களுக்கு ஒன்றும் சொல்லாமலே போகலாம், இல்லை வெறும் ஆர்டர் கொடுக்குறவனாக இருக்கலாம். ஆனால் அவர்களை வாழ்த்துகிறான், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக வாழ்த்துகிறான், அவர்களும் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறார்கள். ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். மியூச்சுவல்னா இவர்கள் அவனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவன் இவர்களுக்கு மரியாதை கொடுக்குறான். அத்தனை பேருடைய மரியாதையை சம்பாதித்து வைத்திருக்கிறான் மரியாதை கொடுப்பதன் மூலமாக. முதலாளிகளுக்கு ஒரு பெரிய பாடம் இது. ரெண்டாவது, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அந்த அவனுடைய வேலையாட்களுக்கு தண்ணீர் முதற்கொண்டு சப்ளை பண்ணுகிறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் அவன் பண்ணி வைத்திருக்கிறான். ஒன்பதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து, ரூத்துக்கிட்ட சொல்கிறான், நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு வேலையாட்களுக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அன்றைக்கு போய் வேலைக்காரர் முண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம். தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். இந்த அந்நிய ஸ்திரீ ஆகிய இவள் தயங்குகிறாள். ஏன்னா அந்நிய ஸ்திரீக்கு அங்கே மரியாதை கிடையாது. அது மோவாபிய ஸ்திரீனா ரொம்ப இலக்காரம், ரொம்ப ஒரு சீப்பாக நினைப்பாங்க, ரொம்ப ஒரு சாதாரணமாக நினைச்சு கேவலமாக நினைக்கிற ஒரு ஊர் இஸ்ரேல் ஜனங்கள். மோவாபியரை ரொம்ப கேவலமாக எண்ணினார்கள். அந்த இனமே மோசமானது, அந்த ஜனங்களே மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர்களை கனதீனம் பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் அவன் சொல்றான், உனக்கு தண்ணி வேணும்னா வேலைக்காரர் தண்ணி கொண்டு வருவாங்க, அந்த தண்ணிலேயே நீயும் குடிக்கலாம். அவன் தயங்குறா, குடிக்கலாமா குடிக்கக்கூடாதான்னு சொல்றான். குடிக்கலாம், அந்த தண்ணியை நீயும் குடிக்கலாம் என்று அவளுக்கு சொல்லுகிறான். மூணாவது, அவனுடைய மரியாதையை பாருங்க, எப்படி மரியாதையோடு நடத்துறான்னு. அவன் தன்னுடைய வேலையாட்களோடு கூட சேர்ந்து கொண்டு வார்கோதுமையை தூற்றுகிற வேலையில் ஈடுபடுகிறான். வார்கோதுமை தூற்றுகிற வேலையில் ஈடுபட்டு அந்த வேலையாட்கள் படுத்து தூங்குகிற அந்த களத்திலேயே இவனும் படுத்து தூங்குகிறான். இதையும் வாசிக்கிறோம் நம்ம வேதத்தில். அந்த களத்திலேயே இவனும் படுத்து தூங்குறான். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இவன் இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அவர்களோட உட்கார்ந்து சாப்பிடுறான். 14 சொல்லுது, அவர்களோட உட்கார்ந்து சாப்பிடுறான். அப்ப இவன் வந்து பெரிய செல்வந்தன். 2 அதிகாரம் 1 சொல்லுது, அதாவது போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அவனை எப்படி வர்ணிக்குதுன்னு பாருங்க. சாதாரண ஆஸ்திக்காரன்ல மிகுந்த ஆஸ்திக்காரனாக இருந்த போவாஸ் என்கிற ஒருவன் இருந்தான் அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மிகுந்த ஆஸ்திக்காரன் பெரிய சொத்தெல்லாம் இருக்குது, ஆனா தன்னுடைய ஊழியக்காரரை அவ்வளவு இதாக கவனிக்கிறான், அவளுக்கு அவ்வளவு மரியாதை செலுத்துகிறான், அவளை வாழ்த்துகிறான், அவர்கள் அவனை வாழ்த்துகிறார்கள், தண்ணி குடிக்க கூட ஏற்பாடு பண்ணியிருக்கிறான், அவர்களோடு உட்கார்ந்து அவர்களோட சாப்பிடுகிறான், எல்லாம் பண்ணுகிறான். எப்படி நடந்துகிறான் பாருங்க. ஒவ்வொரு மனுஷனை பற்றியும் ஒரு உயர்ந்த எண்ணம் அவனுக்கு இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷரை தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆண் பெண் இருவருமே தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மரியாதையும் கனமும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இந்த வேத வசனத்தின் போதனை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, சி கல்ச்சர் வந்து பைபிளோட ரொம்ப முக்கியமாயிடுச்சு. நிறைய பேருக்கு சிலர் சொல்றாங்க ஆணுக்கு தான் கனம், பெண்ணுக்கு வந்து கனம் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு. பைபிளை வாசித்து பாருங்க, 1 பேதுரு 3:7 சொல்லப்பட்டிருக்குது, மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் அப்படியே எழுதியிருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதின பேதுரு, இந்த ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி, பெண்கள் இயக்கங்கள் உரிமைக்கு போராடுற இந்த இயக்கங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எழுதிட்டாரு அவரு. அவர் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறார் பாருங்க. மேலாம் சொல்றாங்க பைபிள் பழமையானதுன்னு. அவர் எழுதிட்டாரு, மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள், கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கன்றார். சிலர் நினைக்கிறாங்க மனைவிக்கெல்லாம் மரியாதையே தேவையில்லைன்னு, பெண்களுக்கெல்லாம் மரியாதையே தேவையில்லை, ஆண்களுக்கு தான் மரியாதை தேவைன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஆணையும் பெண்ணையும் கர்த்தர் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குனதுனால மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் அடிப்படையாக வைத்து பாருங்க, ஒரு நல்ல பிலீவர் மாதிரி செயல்படுறான். அவன் கடவுள் எப்படி மனுஷனை உண்டாக்கி இருக்காருன்னு தெரியுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்த வேணும்னு அப்படி அந்த விதத்தில் செலுத்துகிறான். கொஞ்சம் பாருங்க, அதை 5 வசனத்தில் பாருங்க. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடைய இவள் என்று கேட்டான். புதுசா வந்திருக்கா இவ, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நவமிட்டு சொல்லிட்டு போறான், நான் போறேன், கர்த்தர் யார் கண்ணிலையாவது தயவு கிடைக்க பண்ணுவார், எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நம்பி தான் போறா. போனா இவன் கண்ணில் படுறாவ, பட்ட உடனே இவன் சூப்பர்வைசரை கூப்பிட்டு கேட்கறான், யாருப்பா அந்த பெண்ணு புதுசா இருக்க அப்படின்னு கேட்கிறான். 6 வசனம், அறுக்கிறவர் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதித்திரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. சொல்றான் யாருன்னு, அங்கிருந்து வந்த மோவாபிய பெண்ணுங்கிறத தெரிந்து கொள்றான். அப்புறம் சொல்றான், அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள், இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றான். அவன் வந்து என்கிட்ட பர்மிஷன் கேட்டா, எதுக்கு பர்மிஷன் கேட்டா, அரிக்கட்டுகள் அறுக்கும் போது அரிக்கட்டுகள் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளும்படியாக கேட்கிறார். இப்படி ஒரு ப்ரொபிஷன் கொடுத்துருக்காரு, அதை பற்றி பேச போறேன். அதான் 2வது பாயிண்ட் நான் சொல்ல போறது. அதாவது ஏழை எளியவர்கள் பிழைத்துக் கொள்வதற்காக வாய்ப்புகளை தேவனுடைய பிரமாணம் கொடுக்கிறது, அவர்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளுகிறது. விதவைகளை, திக்கற்றவர்களை, அந்நியர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவங்க எப்படி பிழைப்பாங்க, அவங்களுக்கு எந்த உரிமை, நாட்டில் நிலம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எப்படி பிழைப்பாங்க அவங்க, அவங்களுக்கு ஒரு வழி பண்ணுது. அப்ப நிலத்தை அறுக்கிறவர்கள் அறுவடை நேரத்தில் ஒட்ட அறுத்து எல்லாத்தையும் வலிச்சிடக்கூடாதுன்றாரு, ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் விடுன்றாரு. வசனம் வாசித்து காமிக்கிறேன் பாரு, ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் விட்டு வைக்கின்றாரு, மரத்திலிருந்து எல்லா காயும் பறிக்கும் போது சுத்தமா வலிச்சிடாதுன்றாரு, கொஞ்சம் கடகட்டும் பண்றாரு. ஏன், யாராவது தாய் தாப்பு இல்லாத பிள்ளை பசியில வரும், பறிச்சு சாப்பிட்டோம், பறிச்சு எடுத்துட்டு போட்டோம், இந்த அறுவடையில நீ எடுத்துக்கோ, ஆனா கொஞ்சம் ஓரத்துல விட்டு வை, ஏன்னா அவங்களும் வந்து அவங்க தனியாக அறுவடை நடத்திக்கலாம், தே கேன் கிளீன், அவங்களும் வந்து இங்க பொறுக்கி கொள்ளலாம் எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று சொல்லி அந்த பொறுக்கிற ஸ்லாக்கியத்துக்காக வந்து கேட்கிறான். நான் கொஞ்சம் பொறுக்கிக்கிட்டுமா பின்னாடியே வந்து, ஏன்னா அந்நிய ஸ்திரீ வெறும் பொறுக்கிக்கொள்ளதான் முடியும், அங்கே வேற எந்த உரிமையும் கிடையாது, அவளுக்கு நிலம் கிடையாது, அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது, ஆகவே நான் வந்து பின்னாடியே இருந்து பொறுக்கிறேன்றா. பர்மிஷன் கேட்டான்னு சொல்றான். எட்டாம் வசனம், அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து சூப்பர்வைசர் சொல்றான், எனக்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டா இவ அப்படின்னு சொல்றான். போவாஸ் சொல்றான் ரூத்தை பார்த்து, இப்ப கவனிங்க இந்த இவனுடைய ரெஸ்பான்ஸை பாருங்க. பாருங்க, இன்றைக்கு பெண்கள் இந்த உலகத்தில் வாழ்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. ஏன்னா சிலர் மோசமான ஆட்களாக இருக்கிறதுனால, ஆண்களில் ஒரு குரூப் இருக்குது கொஞ்சம் மோசமாக நடந்துக்கிறதுனால, பெண்களுக்கு பொதுவாகவே ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது, ஆனால் சிலர் இருக்கிறாங்க. ஒரு பத்து பேர்னா அல்ல, ரெண்டு மூணு பேர் இப்படி இருக்கிறான். பாருங்க, பெண்களுக்கு என்ன தீமை செய்யலாம், அவர்களை எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், அவர்களை எப்படி கெடுக்கலாம், அவர்களை எப்படி பயமுறுத்தலாம், அப்படி எல்லாம் யோசித்து பெண்கள்னாலே ஒரு ஒரு பலவீன பாண்டம் நினைச்சு அவர்களை எப்படியெல்லாம் ஏமாத்தி அவர்களை அட்வான்டேஜ் எடுத்து அவர்களை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு அதுக்கு ஒரு குரூப் தனியாக இயங்கி கொண்டிருக்கு இந்த உலகத்தில். அதனால பெண்கள் வெளியே போறதுக்கே பயப்படுறாங்க, ஒரு வேலைக்கு போறதுக்கு பயப்படுறாங்க, ராத்திரியில் போவேணான்றாங்க. இப்படி ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. அன்றைக்கு இருந்த சமுதாயம் ரொம்ப மோசமா இருந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா போவாஸ் சொல்ற இந்த பெண்ணுக்கு, பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு அவன் சொல்ற கட்டளையெல்லாம் பார்த்தா அந்த சமுதாயம் அப்படி இதை விட இன்னும் ரொம்ப இதாக இருக்கும் போல இருக்கு. போவாஸ் சொல்றான் ரூத்தை பார்த்து, பாருங்க எட்டாம் வசனம், அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கேள், மகளே கேள், மகளேன்னு அட்ரஸ் பண்றான், மை டாட்டர் லிசன் அப்படின்றான். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, இவ யாரோ ஒரு அந்நிய ஸ்திரீ, மோவாபிய பெண் இங்க வந்திருக்கா. மோவாபியர்னாலே ரொம்ப மோசமா நினைப்பாங்க இஸ்ரவேலர். சொல்றான் மகளே கேளுன்றான். இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான், நல்லா தெரியும் மோவாபிய பெண்ணு, மகளே கேளுன்றான். என்ன இங்க ஒரு காரியம் பாருங்க, இந்த ஆண் ஒரு பெண்ணை எப்படி நடத்துறான் பாருங்க. எல்லா ஆண்களுமே எல்லா பெண்களையும் தன்னுடைய சொந்த மகளாக அல்லது சொந்த தாயாராக சொந்த சகோதரியாக நினைச்சா எந்த பிரச்சனையுமே இருக்காது. எப்போ வேணா இவங்க வெளியே போகலாம், வரலாம், வேலைக்கு போகலாம், எங்கே வேணா வேலை செய்யலாம், எந்த பயமும் இருக்கவே இருக்காது. உண்மையை சொல்ல போனால் அப்படி தான் எல்லாருமே நினைக்கணும். எல்லா ஆண்களுமே எல்லா பெண்களையுமே ஒன்று தங்களுடைய தாயாரை போல நினைக்கணும், இல்லை தங்களுடைய சகோதரியை போல நினைக்கணும், இல்லை தங்களுடைய சொந்த மகளை போல நினைக்கணும். அதை விட ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அதுதான் ஐடியல், அதுதான் பெஸ்ட்டு. இவன் பாருங்க, இந்த பெண் யாரோ இதுவரைக்கும் அவனுக்கு பார்த்ததில்லை, யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியலன்னா என்ன, அவளும் என்னுடைய மகளை மாதிரி தான் நினைக்கிறான். சொல்லலாம் மகளே கேள், ஒரு மகளுக்காக எப்படி பாதுகாப்பாக ஒரு தகப்பன் பார்த்துக்குவானோ, அவளுக்கு எந்த தீங்கு நேரிடாதபடிக்கு அவன் கவனிச்சுக்குவானோ, அதுபோல ஒரு தகப்பனுங்கிற ஸ்தானத்திலிருந்து பேசுகிறான். ஒவ்வொரு ஆணும் இதை உணரணும் பாருங்க. இதுதான் பிப்ளிக்கல் வே ஆஃப் திங்கிங், இதுதான் வேத வசனத்தின்படி எண்ணுகிற ஒரு விதம். நம்முடைய எண்ணங்கள் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். சொல்கிறான் மகளே கேள், எல்லா ஆணுமே பெண் யாரா இருந்தான்னா, எந்த வீட்டு பெண்ணா இருந்தான்னா, யாருடைய பெண்ணா இருந்தான்னா, யாருடைய மனைவியா இருந்தான்னா, நம்முடைய சகோதரியாக, நம்முடைய மகளாக, நம்முடைய தாயாராக நினைக்கும் போது இந்த உலகத்துல பிரச்சனையே வர்றதுக்கு காரணம் இல்லை. இதை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இது ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்டாகணும். பார்க்கும்போதே அப்படிதான் பார்க்கணும், நினைக்கும் போதே அப்படிதான் நினைக்கணும், அவங்களோட பேசும்போதே அப்படிதான் பேசணும், நடந்து கொள்ளும் போதே அப்படிதான் நடந்து கொள்ளணும். அப்படி நடந்து கொண்டா எந்த பிரச்சனைக்கும் இடம் இல்லாம, எந்த பெண்ணும் பயப்படவே மாட்டாள், எதுக்கும் பயப்படவே மாட்டாள். இன்னும் கேட்டா எதுவும் ஒரு ஆபத்துனா யாராவது ஒரு ஆணை சொல்லுவாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா. ஏன்னா அவன் வந்து சகோதரியா நினைப்பான், தாயா நினைப்பான், மகளா நினைப்பான்ற அந்த ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒரு ஆணை பார்த்தாலே பயந்து ஓடுற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையாயிடுது. பாருங்க, ஒரு ஆணை பார்த்தாலே பயமா இருக்கு. எத்தனை பெண்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க தெரியுமா, அவர் மனநோய் மாதிரி ஆயிடுது. ஒரு ஆணை பார்த்தாலே பயம். ஏன்னா ஆணிடத்தில் பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்கிறதுனால ஆண்களை, பொதுவாக ஆண்களை பார்த்தாலும் நல்ல ஆளாக இருந்தால் கூட இவங்களுக்கு பயம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இன்செக்யூரிட்டி உண்டாகி விடுகிறது அவர்களுக்கு. பாருங்க, எந்த பிரச்சனைக்கு அங்கே இடம் இல்லை. ஒரு ஆண் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களை எப்படி நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை எப்படி நடத்துறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி வச்சுக்குவான்றது வழங்கும். சிலர் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க நம்பி தாங்க பண்ண வேண்டியதாக இருக்குது, நமக்கு என்ன தெரியாமல் எப்படிப்பட்ட ஆள்னு. கொஞ்சம் பார்க்கலாம், அம்மாவை கை ஓங்குறானா, புருஷனா எடுத்துக்கவே முடியாதானே, அம்மாவை மதிக்கிறது இல்லையா. அவன் புருஷனா இருக்க தகுதியே இல்லாத ஒரு மனுஷன். அவன் வந்து மனைவியை அதை விட மோசமான நடத்துவான். சகோதரிய தன்னுடைய சொந்த சகோதரிய அவன் மரியாதை இல்லாமல் நடத்துறானா, துச்சமா நினைக்கிறானா, பெண்ணா இருக்கிறதுனால அவளை ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறானா. அவன் வந்து ஒரு புருஷனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். தன்னுடைய சொந்த மகளை நல்லா வச்சு பாதுகாத்து அவளுடைய பாதுகாப்புக்காக எல்லாத்தையும் செய்து அவளை குறித்து கரிசனையா இருந்து அவளுக்கு எல்லாத்தையும் செய்ய மனதில்லாதவனா இருக்கிறானா, அதை பற்றி ஒரு அலட்சியமா இருக்கிறானா, அப்ப மனைவி பேர்லயும் அவன் அலட்சியமா தான் இருப்பான். ஹலோ, இருக்கிறீங்களா? இந்த காலத்திலாம் நிறைய பேர் தாங்களே மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிடுறாங்க இல்லையா, அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லாமல் பண்ணிடுறாங்க. இவங்களே நான் அவனை விரும்பினேன் இவனை விரும்பினேன் அப்படி என்னதான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ செலக்ட் பண்ணவாது தெரியணுமே நல்லா. எப்படிமா செலக்ட் பண்ணனா, வந்தாருங்க ஒரு கட்டை அடிச்சாரு பாருங்க மோட்டர் சைக்கிளில், அந்த கட்டை பார்த்து எனக்கு அவரை தான் பிடிச்சது. துண்டு துண்டா கட் பண்ண போறான் பார்த்து. அந்த பேண்ட் பாருங்க, அது அப்படி இருந்ததுங்க. அந்த பேண்ட் அவன் மாட்டிருக்கிறத பார்த்தே நான் விழுந்துட்டேன். ஐயோ கடவுளே, பெண்கள் வந்து சில நேரத்தில் அவங்க பிரச்சனைக்கு அவங்களே காரணம், யோசிக்கிறதே கிடையாது. யாரை கல்யாணம் பண்றோம், இவன் தகுதி உள்ளவனா, இவன் கூட போய் நான் வாழ முடியுமா, ஒரு பெண்ணை வச்சு பாதுகாக்கக்கூடிய நல்லா வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை மட்டும் இருக்கா, ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்ம எப்படி பண்றதுன்னு தெரியலன்னா, பைபிள் இருந்து அதை கத்துக்கணும் பாருங்க. அது தெரியலன்னா வாழ்க்கையில பெரிய தவறுகளுக்கு ஆயிடுவோம். ஆளை பார்த்து எதுலையும் இம்ப்ரெஸ் ஆகாதீங்க. அவன் முடி இப்படி வெட்டியிருந்தாங்க, இப்படி இப்படி கோதி விட்டுருந்தான், எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. நாளைக்கு முடியெல்லாம் கொட்டிடும், அப்புறம் என்ன பண்ண போறீங்க? கொட்டின பிறகு எந்த முடியை பார்த்து எதை பார்க்கணும்னு பாருங்க, குணத்தை பார்க்கணும். எப்படிப்பட்ட குணம் உள்ளவன், தாயை கனம் பண்ணுகிறானா, தாயை நல்லா கவனிச்சுக்கிறானா, தாயிட்ட கை ஓங்குறானா. தாயை நல்லா கவனிக்கிறவன் வந்து மனைவியும் நல்லா கவனிப்பான், சகோதரியும் மகளையும் நல்லா பார்க்குறானா, வேண்டியதெல்லாம் செய்கிறானா, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறானா, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு அரணை போல இருக்கிறானா, அவன் ஒரு கோட்டை சுவர் மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட நின்று அவங்கள பாதுகாத்துக்கிறானா. அப்போ அவன் வந்து ஒரு தகுதியான மாப்பிள்ளை. இந்த போவாஸ் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பர் பேச்சுலர், தகுதி உள்ள பேச்சுலர் பாருங்க, என்ன அருமையான ஆள். அவன் சொல்றான், மகளே கவனின்றான், மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேற வயலில் போகாமலும் பாருங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லெசன் ஃப்ரீயா கொடுக்குறோம். அதெல்லாம் அதுக்குதான் கோயிலுக்கு வரணும்ன்றது. வந்தா தானே இதை கேட்க முடியும். சில நினைக்கிறாங்க, அப்பா நல்ல காலம் வந்தேன் இதை கேட்டேன். அவன் என்ன பேண்ட் போட்டிருக்கான், என்ன சட்டை போட்டிருக்கான், அவன் கலர் கலராக வாங்கிட்டு வந்து போடுவான். ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, கலரை தான் காட்ட முடியும், மோட்டர் சைக்கிளை தான் காட்ட முடியும், இல்லை காரை தான் காட்ட முடியும், ஸ்டைலில் தான் காட்ட முடியும், குணத்தை காட்ட முடியுதான்னு பாருங்க. குணம் வந்து பெண்ணை எப்படி நடத்துகிறான் அது ரொம்ப முக்கியம், பெண்ணை பற்றி என்ன நினைக்கிறான் அது ரொம்ப முக்கியம் இல்லையா. சொல்றான், மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேற வாயிலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. எப்படி சொல்றான் பாருங்க, அவளை பற்றி எவ்வளவு கரிசனை. யார் வீட்டு பொண்ணும் அந்நிய ஸ்திரீ, இவன் கவலைப்பட வேண்டியதே இல்லை. எவனும் என்னமோ பண்ணிட்டு போறான், இவ்வளவு இவனுக்கு என்ன வந்தது, நம்ம வேலையில வந்தா நம்ம வயல்ல வந்தா நம்மளால முடிஞ்ச சரி வேணா பொறுக்கிக்கொன்னு விட்டு போக வேண்டியதானே கிடையாது. அவன் சொல்றான், வேற வயலுக்கு போகாமலும் இவ்வளவு, ஏன்னா வேற வயல்ல டேஞ்சர் இருக்கு, அவனுக்கு தெரியும் எல்லா வயல்லையும் என்ன நடக்குதுன்னு. எல்லா வயல்லையும் இப்படிப்பட்ட அக்கப்போர் நிறைஞ்ச ஆம்பளைங்க சிலர் இருப்பாங்கன்னு தெரியும். அங்கே 100 பேர் வேலை செஞ்சானா ஒரு 10 பேர் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பானுங்கன்னு தெரியும். வேற வயலுக்கு போகாமலும் இவ்விடத்தை விட்டு வேலை போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. ஒரு பெண்ணை பற்றி எப்படி யோசிக்கிறான் பாருங்க, பார்த்தது கூட கிடையாது. அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இவளுக்கு ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாது, இவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது. புருஷன் இழந்த பெண்ணா இருக்கிறாளே, தனியா இருக்கிறாளே, கேட்க ஆள் இல்லையே, இப்படி இருக்கிறாளே, இவளுக்கு ஒரு பாதுகாப்பு நம்ம தர வேணுன்ற உணர்வு இருக்கு பாருங்க, அவன் தான் சிறந்த மனுஷன். அவர்கள் அவர் அறுப்பதற்கும் வயலை நீ பார்த்து, அறுப்பதற்கும் வயலை நீ பார்த்து, அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். இவள்கிட்ட சொன்னது மட்டும் இல்ல, வேற எங்கேயும் போயிடாத, இந்த வயல்லே ஏறி என் வேலைக்கார பெண்களோட ஏறி, உனக்கு பாதுகாப்பா இருக்கும், இங்க நான் கேரண்டி பண்ண முடியும் உனக்கு, உன்னுடைய சேஃப்டிக்கு. வெளியே போனா அந்த வயல்ல என்ன நடக்கும் சொல்ல முடியாது, பத்திரமாயிரன்னு சொல்லி தர்றான். சொல்லி தந்துட்டு அவள்கிட்ட சொல்றான், இவங்க பின்னாலேயே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் கட்டளை பிறப்பிச்சிட்டான், யாரும் தொடக்கூடாது, இவளை யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 14 வசனத்திலலாம் பார்த்தீங்கன்னா கூடவே உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறான். 14 வசனத்தில் இப்படி பல்வேறு காரியங்களை செய்கிறான். இதெல்லாம் என்னத்தை காட்டுறது, அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆணாக இருக்கிறான். தன்னுடைய வேலையாட்கள் குறிப்பாக ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மரியாதையை கொடுக்கிறான், அவளுடைய பாதுகாப்புக்காக எவ்வளவு கரிசனை உள்ளவனா இருக்கிறான். இன்னைக்கு வேலை ஸ்தலங்கள்ல பாலியல் தொல்லைங்கிறது பெரிய ஒரு இஷ்யூவா இருக்குது இன்னைக்கு. வெளிநாடுகள்லாம் ஏற்கனவே அது கொஞ்சம் வருஷமா அப்படி இஷ்யூவா இருந்திருக்கு, இப்பதான் இங்கே அப்படி தலை தூக்கி இருக்குது. இதுக்காக சில கொள்கை வரைமுறைகளை ஏற்படுத்துகிறார்கள், இப்படி இப்படி நடந்துக்கணும், இதான் ரூலு அப்படின்லாம் கொண்டாடுறாங்க. சில கம்பெனிகள்லாம் ரூலே வச்சிருக்காங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ரூலே வச்சிருக்காங்க. இந்த ரூல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருஷங்கள், நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக ரூத்தின் புஸ்தகத்தில் ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. இப்போ இருக்கிற கம்பெனிக்காரங்களாம் இதை பார்த்தே எழுதிடலாம் பாலிசி, ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்கிற பாலிசி. பாலியல் தொல்லைக்கு எதிராக வரைமுறைகளை வகுக்கும் போது இதை பின்பற்றலாம், அந்த அளவுக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு தெரியுது இந்த விவசாய வேலை செய்யறவங்க எல்லாம் சிலர்லாம் கொஞ்சம் மோசமான ஆட்களா இருப்பாங்க. ஒரு 100 பேர் இருந்தா அதுல 10 பேர் மோசமானவங்க இருக்கதான் செய்வான், இருப்பாங்கன்னு தெரியுது. தெரிஞ்சு அவன் கட்டளையில் கொடுக்கறான் பாருங்க, 22 வசனத்தை பாருங்க. அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரர்களோட போகிறது நல்லது என்றாள். மாமியாருக்கும் தெரியுது டேஞ்சர் இருக்குதுன்னு, அந்த ஊரே அப்படிப்பட்ட ஊர் போல இருக்கு, டேஞ்சரை தெரியுது, இவனுடைய வேலைக்காரர்களோடய நீ இருன்றா. இவனுடைய ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி, அதாவது பாலியல் தொல்லைக்கு எதிராக வகுக்கப்படும் வரைமுறைகள் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு கொஞ்சம் பார்ப்போம். ரொம்ப கிளியரா சொல்றான் பாருங்க. 1:9 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி தொடாதே. தொடாதேன்னு என்ன அர்த்தம், தவறான விதத்தில் தொடுவது மட்டும் இல்ல, அப்படி மட்டும் அபியூஸ் பண்றது இல்ல. தொடாதேன்னா வெறும் தொடாதேன்னு அர்த்தம் இல்லை. தொடாதேன்னு சொன்னா அடிக்காதே, துன்புறுத்தாதே, தொந்தரவு செய்யாதே, இப்படின்னு பல அர்த்தங்கள். டோன்ட் ஸ்ட்ரைக், டோன்ட் ஹராஸ், டோன்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப், டோன்ட் மிஸ்ட்ரீட், தவறாக நடத்தாதே, தொந்தரவு பண்ணாதே, தொல்லை கொடுக்காத, இப்படி எல்லாம் பல வார்த்தைகள் அங்க பயன்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தொடாது என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப பாலிசி எப்படி இருக்கு பாருங்க, வேற வேலைக்காரர்கள் யாரும் இவளை தொடக்கூடாது என்ற ஒரு கட்டளை அங்க பிறப்பிக்கப்படுகிறது. ரெண்டாவது, அவளுக்கு மற்றவர்களோடு சமமாக, சரிசமமாக, உள்ளூர்காரங்களோடு சரிசமமாக தண்ணீர் குடிக்க உரிமை, குடிக்க உரிமை கொடுக்கப்படுகிறது. தண்ணீர் குடிக்க கூட அந்த அந்நியர்களுக்கு வந்து கொஞ்சம் தூரமாக தான் நின்று அவங்க தனியாக தான் ஏதாவது பண்ணிக்கணும் பாருங்க அரேஞ்ச்மெண்ட்டு. இவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு உரிமையை தர்றான், நீ இவங்களோடைய சேர்ந்து தண்ணியை குடிச்சுக்கோன்றான். 2:14 வசனத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கே அவளை கூப்பிடுறான், இவன் அங்கேயே சாப்பிட்றான் பாருங்க. பின்னும் போவாஸ், 14:14 சாப்பிட்டு சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கை தோய்த்து கொள்ளுன்றான். இந்த ரொட்டியை கொண்டாந்து இதுல டிப் பண்ணி நீ சாப்பிடு அப்படின்னு அவளை கூப்பிடுறான். இந்த கூப்பிடுறத பார்த்து என்ன சொல்றாங்க, நீ இங்கே வந்துருக்க இல்லையா அதை சொல்றாங்க. அவ ஒருவேளை தூரமா நின்று இருப்பா, ஏன்னா அந்நிய ஸ்திரீ, நமக்கு வர்றதுக்கு உரிமை கிடையாது, நமக்கு வர்றதுக்கு அதிகாரம் கிடையாது, இது உள்ளூர் ஜனங்க, இவங்க வேற ஜாதி வேற இனம், இதுல போய் நம்ம கலக்க முடியாது, நம்மளை கேவலமா நினைப்பாங்கன்னு சொல்லி அவ தள்ளியே நிற்கிறாளாம். தள்ளியே நிற்கிறவளை நீ இங்கே வாழ்றான், இங்க வா, ஏன் அவ்வளவு தூரத்தில் நிக்கிற, வேற ஆள் மாதிரி பயந்துட்டு நிக்காத, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன் இனம் பிரச்சனை இல்லை, உன் ஜாதி பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கிட்டவா இங்க வந்து நீ தோச்சிக்கோ, எங்க சாப்பாட்டுலயே நீயும் உன்னுடைய ரொட்டி எடுத்துட்டு வந்து தோய்த்து நீ சாப்பிட்டு கொள்ள அவளை அழைக்கிறான் பாருங்க. அது மட்டும் இல்ல, இவனுடைய பாலிசியை பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, அது ஒரு நெகட்டிவ் பாலிசி இல்லை, ரொம்ப பாசிட்டிவ் பாலிசி. நெகட்டிவ்னா இதை செய்யாத அதை செய்யாதுன்னு, எதை செய்யக்கூடாதுன்ற சட்டம் மட்டும் இல்லை, அது எப்படியெல்லாம் பாசிட்டிவா நடந்து கொள்ளணும்ன்றதை பற்றியும் அங்க சட்டம் போடப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 15-16 வசனத்தை பாருங்க. 2 அதிகாரத்தில் அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ்தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளில் சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். 9 வசனத்தில் சொல்லிட்டா யாரும் தொடாதீங்கன்னு, அவள் தொந்தரவு செய்யாதீங்கன்னு அர்த்தம். ஜென்ரலா வெறும் தொடர்றது மட்டும் இல்லை, எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது, அவளை இம்சை பண்ணக்கூடாது அப்படின்ட்டான். இங்க இன்னும் 2 வார்த்தைகளை பயன்படுத்துறான். 15 வசனத்துல ஈனம் பண்ண வேணான்றான், ரொம்ப கேவலமா நடத்த வேணாம், கேவலப்படுத்த வேண்டான்றான். 16 வசனத்துல அதட்ட வேண்டாம்னு சொல்றான், ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றான் பாருங்க, அதட்ட வேணாம் ஈனம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு, வெறும் இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொன்னாதான் நெகட்டிவ். பாசிட்டிவா என்ன சொல்றான், கதிர் பொறுக்கிக் கொள்ள அவள் எழுந்த போது போவாஸ்தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள். என்ன சொல்றான், நீ அறுக்கிறிய, அவ பொறுக்கிறதுக்கு பின்னாடியே வர்றா, எதை பொறுக்கிறதுக்கு, அறுக்கிறதுல ஏதாவது விழுந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம், அவ்வளவுதான் உரிமை அவளுக்கு, பின்னாடியே வர்றா, அவள் எடுத்துக்கிட்டோம், ஆனா இன்னொன்னு பண்ண, அவ புழுறத மட்டும் எடுத்துக்காம நீ வெட்டுறதுலேயே கொஞ்சத்துக்கு கீழே போட, அவ எடுத்துட்டு வரட்டும் அப்படின்றான். பாசிட்டிவ்ன்ற எவ்வளவு இறக்கம் இருக்குது பாருங்க. சொல்றான், வெட்டுறதுல கொஞ்சத்து நீயே கீழே போடுவேன்னு, ஏன்னா அவ கொஞ்சம் அதிகம் எடுத்து கொள்ளட்டும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல மனம்னு, வெறும் கீழே கிடக்கிறத பொறுக்கிட்டோம், சிலவனுங்க இருக்கானுங்க கீழே உழுவுறதையும் பொறுக்கி எடுத்துக்குவானுங்க, இல்ல இப்ப பொறுக்குன்னா அதை பிடுங்கிட்டு வருவானுங்க. இவன் எப்பேற்பட்ட மனம் உள்ளவனா இருக்கிறான் பாருங்க, அவன் சாப்பிட்டும்பா, இன்னும் கொஞ்சம் நீ வேணா அறுக்கிறதுலயே கொஞ்சம் போடு, நீ வேணும்னு அவ அதை எடுத்துக்கொள்ளட்டும் என்கிறான். இவனுடைய பாலிசி சரியான விளைவுகளை அங்கே ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட ஒரு பாலிசி சரியான விளைவுகளை அங்க ஏற்படுத்துகிறது. நீங்க பார்க்கலாம், நவமி இவனை புகழுகிறாள். 2 அதிகாரம் 21-23 வசனம். ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு போறா திருப்பி ரூத்து, அங்க என்ன சொல்ற பாருங்க நவமி. பின்பு மோவாபிய ஸ்திரியால் ரூத் அவர் என்ன நோக்கி, வீட்டில் போய் சொல்ற என்ன ஆச்சுன்னா, அவர் என்ன நோக்கி, என் அறுப்பெல்லாம் அறுத்து தீர் மட்டும், நீ என் வேலைக்காரிகளோட கூடவே இரு என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகி ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயல் மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரர்களோட போகிறது நல்லது என்றாள். அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீர் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படி போவாசுடைய வேலைக்காரர்களோட கூடியிருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள் என்று வாசிக்கிறோம். அப்ப எவ்வளவு நல்ல ரிசல்ட் பாருங்க, வேலைக்காரர்கள்லாம் ஒத்துழைச்சிருக்கிறாங்க, இவளும் அங்கேயே அவர்களோடைய இருக்கிறா. இந்த மாமி அவரை அந்த ஆளை புகழ்றாள் பாருங்க, போவாச புகழ்கிறாள். 2 அதிகாரம் 20 வசனம் பாருங்க. அப்பொழுது நகோமி, ஒரு நாள் வேலை செஞ்சு வந்த உடனே சொல்ற, நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தாவே, அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அவ சொல்றா அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக, அவன் ஆசீர்வதிக்கிறான். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கிய ஒருவன் முறையானும் நம்ம ஆதரிக்கிற சுதந்திரவாளியில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். அதாவது இந்த இவன் செய்த நன்மையை கேள்விப்பட்டு அவள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறாள், அவனை ஆசீர்வதிக்கிறாள். அந்த அளவுக்கு இந்த இவனுடைய கொள்கை தேவனுடைய நாமத்துக்கு அங்கே மகிமையை அங்கே உண்டு பண்ணுகிறது. அவன் எந்த விதமான ஒரு சமுதாயத்தில் இருந்தான்றதை பாருங்க, எந்த விதமான ஒரு சமுதாயத்தில் இருந்து எப்படி வாழுகிறான் என்பதை கவனிக்கணும். 4 அதிகாரத்துக்கு போங்க, 11-12 பாருங்க. கடைசியில் இவ்வளோ கல்யாணம் பண்ணுறான், கல்யாணம் பண்ண பிறகு அந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும், 11:4-11, மூப்புறானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சி தான், அதாவது திருமணம் ஆயிடுச்சு, அந்த திருமணத்துக்கு நாங்கள் சாட்சி தான். உன் வீட்டிலே வருகிற மனைவி கத்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த ரெண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானா இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்தில் கத்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது என்றார்கள். இப்போ பாருங்க, இப்பெல்லாம் மத நல்லிணக்கம், ஜாதி நல்லிணக்கம் என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா, இதுக்காக நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, பாடுபடுறாங்க, இதெல்லாம் உண்டாக்கணும்னு. இவன் பாருங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லி, மோவாபிய பெண்கள்னா அன்னைக்கு வந்து வெறுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இஸ்ரவேல் ஜனங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. இவன் மனைவியை ஏற்றுக்கொள்றான், அவளை, அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை மனைவியை ஏற்றுக்கொண்ட உடனே அங்கே ஒரு பெரிய ஒரு சோஷியல் ஹார்மோனியே உண்டாகுது, சமுதாய நல்லிணக்கமே அங்கே உண்டாகிறது. அப்போ ஒரு வேலை ஸ்தலத்தில் அங்கே இருக்கிற முதலாளி அவனுடைய அதிகாரத்தையும் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் ஆஸ்தியும் பயன்படுத்தி எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை அந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும் என்று பாருங்கள். இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். எத்தனையோ பேர் கம்பெனிக்கு தலைவராக இருக்கிறீங்க, சொந்தக்காரராக இருக்கிறீங்க, பெரிய பதவிகளில் இருக்கிறீங்க, அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆளுகிறவர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மண்டலத்தில் நான் சொல்லுகிறேன், அதில் போவாசை போல் ஆள வேண்டும், இந்த மனுஷனை போல் இருக்க வேண்டும். இருந்தால் அங்கே வேலை செய்கிறவர்களுடைய அந்த கலாச்சாரத்திலே பெரிய மாறுபாடு ஏற்படும், பெரிய மாற்றம் ஏற்படும். இங்கே இந்த பெத்லகேம் என்னும் இந்த ஊரில்
1: நித்திய வெளிச்சத்தின் நீரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வருகிறேன். கர்த்தர் தந்த நாள், இந்த நாளும் கர்த்தரின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் இந்த நாளிலும். இந்த நாளை தந்து காலை முதல் விடுதலை வெளிச்சத்தை நேரத்துக்குள்ளாக வழி நிறுத்தின தகப்பன், இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தை நேரத்தை ஆசீர்வதித்து தரும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். கத்தாவே, இந்த மாலை நேரடித்திய வெளிச்சத்தின் ஒளிபரப்பை, நேரடி ஒளிபரப்பை நீ ஆசிரியத்துற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரடி ஒளிபரப்பு 7 தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெற கதாவே உடத்திற்கு கருத்துக்குள்ளாய் தருகிறோம். நடந்து தரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நீங்க மகிமைப்படணும் அப்பா. எசப்பா, உடைய நாமம் உயரணும், உங்களுடைய நல்லமை பெருகணும். இருக்கிற வண்ணமாய் நாங்கள் உங்களுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ள கிரிய செய்ய, நீரங்களுக்குள்ள சங்கமிக்க, நாங்கள் உமக்குள்ள சங்கமிக்க, இந்த வானொலி உங்களை ஆசிரியத்திருக்கிறவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் அவர்களை முன்குறித்தீரோ, அவர்களை அழைத்து வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க நிறுத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். யாவையும் எடுத்திருக்கிறதுக்குள்ள தருகிறோம். எல்லாவற்றையும் ஒழுங்கும் சுமையுமா செய்து முடிக்கத்தக்கதாக நீங்க கிருபை பாராட்டுங்க. தகப்பனே, காலநிலைகள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், ஆனால் நீரோ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அப்பாவுடைய ஆண்டுகள் முடிவதில்லை, அந்த ஆண்டுகளுக்குள்ள நாங்கள் கடந்து செல்ல உடைய மாறாத கிருபைக்குள்ள நிலைத்திருக்கும்படியாக அப்பா, நிலைத்திருக்கிற அபிஷேகத்தால் நிலைவரப்படும்படியாக ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால் தங்க வானொலிக்காக ஜெபிக்கிறேன். கத்தாகவே உடைத்திருக்கிறதுக்குள்ள தருகிறேன். தகப்பனே, மட்டும் இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்த கிருபைகளுக்காக நன்றி. கத்தாகவே இந்த வானொலி கூடாக அநேக ஆத்துமாக்களை கொள்ளைப்புறாய் பங்கிட்டுக் கொள்ளவும், உடைய ராஜ்யத்தின் நீதியும் ஜனங்கள் தேடவும் நீர் இந்த இட தேசத்திலே அப்பா முன்குறித்தீரே. அப்பா, அதுக்காக சாபித்தீரே, அதுக்காக நன்றி. நாளும் கொடுத்த தரிசனங்கள், வெளிப்பாடுகள், ஆத்துவம், பாரங்கள் நன்றி செலுத்துறோம். கத்தா, இந்த ஊழியத்தை செய்கிற உடைய ஸ்தாபகரால் ஸ்ரீபிரதற்காக அப்பாவுடைய மனை பிள்ளைகளுக்காக இப்போ கொடுத்து செபிக்கிறேன். தகப்பனே, அவர்களோடு இணைந்து ஊழியர்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் பேர் பேரா, குடும்பம் குடும்பங்களை ஆசீர்வதி ஒவ்வொருத்தரையும் வேலையடைத்து பாதுகாத்துருங்க. இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஒப்புகளிச்சு வைக்கிறேனப்பா. இந்த நாள் இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் ஒளிவர ஒளிபரப்பை ஆசிரியருக்கா நன்றி செலுத்தி இந்த ஊழியத்தை செய்கிற மைந்தரையாக்கா நன்றி செலுத்துறோம். ஐயா உங்களுடைய பிள்ளைய ஆசீர்வதிங்க, இருக்கிற இடத்துல மூடுங்க, உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டுங்க. தால் தேவிய பாதுகாப்பை கட்டுவது செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அவருடைய இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தேவிய பாதுகாப்பின் கரம் அவரோடு கூட இருக்கும்படியாக ஒப்புகளை செபிக்கிறேன் இயேசுவின் நாமம். இதே போல இந்த நாளிலும் எல்லா நிகழ்ச்சிகளும் உடைய கரத்தை தந்திருக்கிறோம் கத்தால். நீரே ஆளுத செய்து எங்களை ஆசீர்வதித்து மகளை பண்ணுவீராக. அடியாள தொகுத்து வழங்கத்தக்க பலனையும் சத்துவத்தையும் தாரும். குடும்பத்தை ஆசீர்வதியும் வேலை அடைத்து பாதுகாத்தலும் எல்லைகளை விசாலமாக்கும் உடைய பாதையில கூட இருந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கணப்பா. உம்முடைய கரந்தானே நடத்தட்டும் ஐயா. இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் உருவாக்க போற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போவதாக உம்முடைய சிலுவைக்குள்ள எங்கள் மறையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். செபத்தை கேளும் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கம் வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலேன் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய நாம ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையானது ஜோபின் புஸ்தகம் 8:7 இப்படி சொல்கிறது, உங்களுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் அந்த முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். நிச்சயமாக இந்த துவக்கம் அற்பமாயிருந்திருந்தது. ஆரம்ப காலத்துல இந்த வானொலியை ஸ்தாபிக்கும் பொழுது அற்பமா இருந்ததாக. இன்றைக்கு இந்த வளர்ந்த வளர்ச்சியை பார்த்து சொன்ன அன்றைக்கு 11வது ஆண்டில் காலடி வைத்திருக்கிறது. அப்படியாக தகப்பன் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படியாக அதனுடைய வளர்ச்சியின் நிலைப்படிகள் மேலானது. ஒவ்வொரு நாளும் ஊழியத்தை கர்த்தர் செய்யும்படியாக அவர் அவ்வளவுக்கு ஊழியத்தை நடத்தும்படியான கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்து தேவைகளை சந்தித்து அவர் ஆசிரியத்து வந்து வேலை நிறுத்துகிறார். இதே போலதான் எங்களுடைய துவக்கங்கள் அற்பமாயிருந்தால், அது நம்முடைய பார்வைக்கு அற்பமாயிருந்தால், அவர் அந்த அற்பமான ஆரம்பத்தை அக்செப்டே பண்ணாதவர். அப்படியாக அதை சம்பூர்ணமாக்கி எங்களை ஆசிரியர் இதனால் இந்த நிகழ்ச்சியை சம்பூர்ணமலையால் சம்பூர்ணமாக்கி தருவார். அவளிடத்துல ஒப்பு கொடுத்தோம் நன்றி மகிமைப்படுவதாக. இதனால் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை நாங்கள் கண்ணோக்கி பார்ப்போம். நாளும் எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதையும் அவற்றுடன் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்நாளும் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் துதி பாடல் சுபங்களுக்கு கூட கடன் சென்று 7:30 இருந்து நாங்கள் வார்த்தையும் வெளிச்சத்துக்கு கூட கடன் சொல்ல போறோம். 7:30 இருந்து 8:15 வரைக்கும் மகேந்திரன் அவர்கள் வார்த்தையும் வெளிச்சத்துல முதலாவது தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 2வதாக தேவ செய்தி உங்கள் சகோதரி சுபாலங்கு அவர்கள் 8:15 to 9:00 வரைக்கும் வார்த்தையின் வெளிச்சத்தில தேவ செய்தி எடுத்து வருகிறேன். 3வதாக வார்த்தையின் வெளிச்சத்தில தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம் அவர்கள். இறுதியாக நாங்கள் 9:30 நன்றி செபத்தை ஏறெடுத்து மறு ஒழிப்போடு நாங்கள் இணைவோம். இணையுங்கள், அழையுங்கள், சங்கம் வானொலிக்க சங்கமிக்க உங்களை அன்புடன் வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். கர்த்தர் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர்காரன் இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி துதித்து நாங்கள் ஜெபங்களுக்குடாய் கடன் செல்வோம், ஜெபிப்போம், துதிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் பாரண்ட கிருபை கொஞ்சம் தகப்பேந்த அற்புதமான ஆரம்பத்தை நீர் ஆசிரியத்து கிருபைக்காக அசம்பூர்ணப்படுத்துறதுக்காக சம்பூர்ணமான மல்லிகை பெய்யறதுக்காக நன்றி செலுத்துறேன்ப்பா. கோடி கோடி சோஸ்ரம் ஐயா. உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் என்ற தூயாதி தூயவரே. அப்பா நீதிமானின் கூப்பிடுதலை கேட்கிறவரே. அப்பா நீதிமானின் ஒருபோது நீ தள்ளாட விடுவதிலேயே கேட்டாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தை எங்களை தாழ்த்துறோம் அப்பா. நீ ஆளுக செய்ய குயவன் நீங்க களிமண் நாங்கப்பா. எங்களை மண்ணான எங்களை நினைவு கொந்தீரே. எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர்கள் உங்களுடைய பாத்திரமாக, கனமுள்ள பாத்திரமா, நியமகப்படும் பாத்திரமாக, நீதியின் வெளிச்சத்தின் பாத்திரங்களாக தாவே உடைய சாயல விளங்கத்தக்க கிரியை செய்கிறீரே, கிருபையை அழைக்கிறீரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றியோடு சோசரிக்கிறோம், சோசரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத உள்ளியில வாசம் பண்ணுறவர் அப்பா. ஒருவராய் சாவாமை உள்ளவரே, அப்பா இதோ மறித்த சதாகாலம் உயிரோடு இருக்குன்னு சொன்னது அவன். ஏராளம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறை பெயர்ந்தாலும் என் கிருபியோ உன்னை விட்டு விலகாமல் என் சமத்து உடன்படிக்க நிலை பெயராமல் இருக்குன்னு சொன்ன கத்தனை உண்மை நன்றியோடு வகு கடங்காத பெருமூச்சோடு உங்களுக்காக பிதாவில் பலது பரிசுத்தில இருந்து பறிந்து பேசிக் கொண்டிருக்க பரிகாரியே உமக்கு சோசரண வைத்தியரே ஹீரியாத்தின் பிசின் தைலமே அப்பா பள்ளத்தாக்கி வீலி புஷ்பமே காட்டுக்குள்ள உச்சிரி மரம் போன்றவரே அப்பா உமை நன்றியோடு நன்றியோடு சோசரிக்கிறோம் சோசரிக்கிறோம் உமை துதிக்கிறோம் கதா உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவர் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டு நீர் பெரியவர் நீர் பெரியவர் நீர் பரிசுத்தர் கதா உமை நன்றியோடு சோசரிக்கிறோம் கதாவே சோஸ்ரம் சோஸ்ரம் காத்திரு கொஞ்சம் காத்திரு பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு காரியம் வாய்க்கும் காத்திரு கொஞ்சம் காத்திரு பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு அவர் மேல் நம்பிக்கையாயிரு காரியம் வாய்க்கும்.

ஒருவருண்டு நித்தம் செய்ய இயேசு உண்டு. காத்திரு கொஞ்சம் காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு அவர் தருகிறார். பூமியை சுதந்திரமாய் உனக்கு அவர் தருகிறார். நம்மை செய்ய ஒருவருண்டு நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவருண்டு நித்தம் செய்ய இயேசு உண்டு. காத்திரு கொஞ்சம் காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு கொஞ்சம் காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவருண்டு

믿음 쓰여 예수님. 아마도 கத்திரல் காத்திருப்பு ஒரு புதுபல் அடைந்து கள்ளுகிதங்கள் போல சட்டி அடித்து நாங்கள் உயர எல்லும் போமாண்டோம். நாங்கள் ஓடினாலும் விளைப்படையும் நடந்தாலும் நாங்கள் சோர்வடைய மாட்டோம். நீங்க தானே சோர்ந்து போனுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாமனுக்கு சத்துவத்தை பெருகச்சீர நல்ல தகப்பன் அல்லவா. எங்கள் தலைகளை நிமிட செய்கிறவர் அல்லவா. எங்கள் கேடகம் எங்கள் மகிமையே நாங்கள் நாங்க போய் இருக்கிற துருகமே நன்றியோடு ஆராதிக்கும் நன்றியோடு சோசரிக்க அப்பனே உன்னதமானுடைய மறைவில் அல்லவா வச்சிருக்கு. சர்வ வல்லோட நிழல்லவா தங்கி இருக்கிறோம் கத்தா. அப்பா நீ எங்கள் கேட உங்கள் தரிசனமா இருக்கிறீரே. உமக்கு நன்றி. ஜீவமாக்கத்தை அல்லவா எங்களுக்கு தெரியப்படுது. உட சமூகத்துல நித்திய பேரின்பம் உட வர

0: பாட எங்களோட சகோதரி கிரேஸ் அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து துதிப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
0: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எடுத்து வாருங்கள் துதிப்பாடலை.
1: நன்றி தகப்பனே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம். பிதாவே, சர்வ வல்லமுள்ள சர்வ கத்தர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறோம். சர்வ வியாபி சர்வ லோகாதிபதி சர்வ கத்தர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை உயர்த்துறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களை பலத்த துருவம், பலத்த கோட்டை, நீதிமானதுக்கு லோடி சுகமாயிருப்பான் சொல்லி ஆண்டவரே, உம்முடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கத்த நித்திய பிதா, சமாதான பிரபுவே உம்மை உயர்த்துறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஆவியானவர் தாமே இந்த இடத்துல, பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். உயர்ந்தவர் உன்னதர் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவளாய்ந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுறது. ஆண்டவரே, கத்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பது உங்களுக்கு பலனா இருக்கிறபடினால் எப்பொழுதும் சந்தோஷம் நிறைவோடு இருக்க ஆண்டவருக்குள்ள கத்தருக்குள் மன மகிழ்ச்சி. ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே இந்த ஆண்டவரே வானொலி கூடாக ஆண்டவரே நித்திய வெளிச்சம் அந்த பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அந்த வெளிச்சம் என்ற பேரோட அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற அந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அநேகமா பரவிட்டது மேற்கொண்டது விருத்தி அடையத்தக்கதாக எல்லா இடங்களிலும் கேட்டு அநேகர் இந்த இடத்துல வந்து சேரத்தக்கதாக ஆண்டவரே சத்தியத்தை சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி நிறைவாய் இந்த அற்புத ஊழியங்கள் செய்யப்பட கிருப சேரவடியாவிரைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன்.

உங்கண்டாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிறந்த

உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயாம். நன்றி ஆண்டவர். உம்முடைய நாமம் உயரணும், உம்முடைய நாமம் எல்லா நாமங்களும் சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை மட்டும் சந்தான பரம்பரை உயர்ந்திருக்கிற உம்முடைய நாமம். நன்றி நன்றி. தாயின் கருவில் உருவான நாள் முதல் தெரிந்து கொண்டவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் பெயர் சொல்லி அழைத்தவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் தெரிந்து கொண்டவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல்

பிரமிக்க தக்கதாய் உண்டாக்கினே உம் சாயலின் அழகை எனக்கு தந்தேர். பிரமிக்க தக்கதாய் உண்டாக்கினேர் உம் சாயலின் அழகை எனக்கு தந்தேர். நாசியின் சுவாசத்தை எனக்கு தந்தேம் என்னை சுகத்தோடு வாழ செய்தீர். நாசியில் சுவாசத்தை எனக்கு தந்தேம் என்னை சுகத்தோடு

ஆய்ந்தே அறிந்திருந்தவர், நான் நடந்தாலும் படுத்தாலும் அறிகின்றவர், நீர் என்னை ஆராய்ந்து அறிகின்றவர், நான் நடந்தாலும் படுத்தாலும் அறிகின்ற

என் நம்பிக்கையே உமக்கு சோஸ்திரம், என் புகலிடமே உமக்கு சோஸ்திரம், என் நம்பிக்கையே உமக்கு சோஸ்திரம், என் புகலிடமே உமக்கு

அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, நூற்றுக்கு நூறு உண்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க.

அதிசயம் நடத்திடுங்க, ஆராய்ந்து முடியாத அதிசயம் செய்திடுங்க, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க, இன்றைக்கே தந்திடுங்க, இப்ப

0: சோஸ்திரம் உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்தீரப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் பிதாவே. எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்யற தேவன் ஒவ்வொருவருக்கூடாக இருந்த நாட்கள் ஆண்டவரே அற்புதங்களை காணும்படி அதிசயங்களை நடத்துற தேவன் ஆண்டவரே, உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட கிறிஸ்து எங்கள் இதயங்களிலே வாசமாயிருக்கும். அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றுள்ளாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை, தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யறபடியா நாங்கள் நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள்ளே கிரிய செய்கிறார். அதற்காக நன்றி செலுத்தி எல்லா துதியான மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால என் துதியை எடுக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான துதி பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி துதித்தீர்கள். அப்படியா உயர்த்தி துதித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் எத்தனை நிறைய ஆசீர்வதிப்பேராக தேவ சமாதத்தை கூறுகிறோம். தொடர்ந்து விளைஞ்சிருங்கள். அந்த நிச்சயமாக அழைப்பு அழைப்புகளை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதங்களோடு கூட இருப்பதாக. நன்றி சிஸ்டர்.
0: தேங்க்யூ சிஸ்டர், நன்றி.
1: ஆமீன் ஆமீன். நாங்கள் வார்த்தை தியானத்துக்காக இந்த நாளிலும் நீதிமொழி புஸ்தகம் 9 அதிகாரத்தை எடுத்துக்கொண்டேன். இந்த நாள் நீதிமொழி புஸ்தகம் 9 அதிகாரம் வார்த்தை தியானத்துக்காக எடுத்து வாசித்து தியானத்துக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 9 அதிகாரம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொளுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்துப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தில் உயர்ந்த மேடுகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினை நோக்கி எவன் பேதியோ அவன் இவ்விடத்தில் வர கணவன், நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் பார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள், சேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. அரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சியம் அடைகிறான், துன்மாக்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகு, உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது. மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூடவுமாயிருக்கிறாள். அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிப்போக்கரை பார்த்து எவன் பேதியோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும், மதியினரை நோக்கி திருட்டு தண்ணீர் சித்திக்கும் அந்தரங்கத்தை புசிக்கும் அப்பம் இன்பமா இருக்கும் என்றும் சொல்லி கூப்பிடுகிறாள். ஆயினும் மறித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவள் அறியாள். ஆமேன். இந்த இடத்துல ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து அந்த கொளுத்த ஜந்து அடிச்சு திராட்சரசத்தை வார்த்து வச்சு போஜன பந்தியை ஆயுதப்படுத்தி ஞானம் கூப்பிடுகிறது, புத்தியினை நோக்கி கூப்பிடுகிறது, வேதமையை விட்டு விலகச் சொல்லுகிறது, பரியாசக்காரனை கண்டித்து அவன் என்ன செய்ய வேண்டும், அந்த பரியாசத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், வாழ்க்கையை விரும்பவில்லை. அப்ப இந்த ஞானம் கூப்பிடுது ஒரு பக்கம், ஆனா இந்த மதியற்ற ஸ்திரியோ இன்னொரு பக்கம் அழைக்கிறாள். எப்படி அழைக்கிறாள்? அவள் தன் வீட்டு வாசப்படியில இருந்து ஒரு ஆசனத்தை போட்டு அதன் நீரே போகும் வழி போக்கரை பார்த்து, அங்கே வலது பக்கம் இடது பக்கம் போற வழி போக்கரை அல்ல, நீரே போகும் வழி போக்கரை பார்த்து எவன் பீதியோ, பீதி என்ற ஞானம் இல்லாதவன், அவன் வரட்டும் அல்ல, அவன் தன்னிடத்துல வரட்டுமா ஏனென்று சொன்னார். அவன் இன்னத்துக்காக அந்த மதியற்ற ஸ்திரீ அழைக்கிறான்னு சொன்னார். பாவத்திற்காக, பாவம் செய்யறதுக்காக அழைக்கிறாள். அந்த பாவத்தை விழுகிறவன் அந்த ரங்கத்தில் புசிக்கும் அப்பம் அவளுக்கு இன்பமாயிருக்கும். பாவத்தில் இருந்து ஒருதருக்கும் தெரியாது என்று சொல்லி 4 அறைக்குள்ளே அந்த பாவத்தின் காரியங்களை செய்யும் பொழுதும் அவள் கொடுக்கிற அந்த மதியற்ற ஸ்திரீ செய்கிற அந்த பாவ வாழ்க்கைக்குள்ளே அனுபவிக்கும் பொழுதும் அவர்கள் எங்கே அவன் விருந்தாளியில் இருப்பார் என்று சொன்னால் அவர்கள் நரக பாதத்திலே கிடப்பார்களாம். அதை அவள் அறியாள், ஆனால் அனுபவிக்கிறவர்கள் அறிவார்கள். நாங்கள் இப்படித்தான் இந்த மதியத்தின் வாய் வாய்ச்சலை கேட்டு வழிதவரை போனோம். ஆனா ஞானமானது கத்தருக்கு பயப்புதலை ஞானத்தினாலும் அந்த கத்த கொடுக்கிற அந்த ஞானம் அவருக்கு பயந்து உண்மை வழியில நேர் வழியில நடக்கிறவன். அந்த ஞானத்துல நாங்கள் நடந்து வந்தால் அந்த தெளிப்பான வாழ்வைக்குள்ள பரலோ வாழ்க்கைக்குள்ள வெற்றி செல்வார். அப்படியாக இந்த மதியத்த ஸ்திரியினுடைய மதியினத்துக்குள்ள நான் விழுந்து விடாதபடி ஞானத்தின் வழியில கத்தருக்கு பயந்து அவருடைய ஆயுசு நாட்களை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்வோம். கத்தனாவன்றே மகிமைப்படுவதாக. அடுத்ததாக எங்களுக்கு வானொலி ஆசீர்வத்து நீர்களுக்கான ஜெபத்தில் எடுக்கும் துதிக்கும் எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள்.
2: பிரைஸ் சிஸ்டர்
1: எடுத்து வாருங்கள் துதி பாடலை. நீர்களுக்கான வானொலி ஆசீர்வத்தை செபியுங்க.
2: ஆமே நாமே நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. வந்திருக்க ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துவதற்கு அழைத்து வந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆண்டவரே உங்களுடைய திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் வந்திருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவரே உங்களுடைய புதிதான அபிஷ்டனால நிரப்பி உங்களுடைய அன்பில் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவரே அதிகமாக உங்களில் நிலைத்திருப்பதற்கு உங்களுடைய அன்பை கொடுத்து கிருபை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று கூறிய வாக்கு தத்தின்படி ஆண்டவரே நீங்க அழைத்த ஊழியர்களை ஆண்டவரே உங்களுடைய ரகசியங்களை காண்பித்து அற்புதங்களை காண்பி அப்பா அவர்களை ஒரு சித்தத்தின்படி நடத்துங்க. ஆண்டவரே தேவனே, நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிற கத்தருக்கு நன்றி செலுத்தி அப்பா யாவரையும் உங்கள் திருக்கரத்தில் மறைத்து வைத்து அப்பா நீங்க வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பொதுவாக ஆண்டவரே லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்யற மறைவில் செய்யற ஒவ்வொரு ஊழியங்களையும் பொறுப்படுங்க அப்பா. அவர்களுக்கு ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து புதிதான கிருபையினால இந்த மாலை நேரம் முடிசூற்றும்படியாக ஜபிக்கிறேன். மகேந்திரன் ஐயாக்கான் வருகிறன் ஆண்டவரே, அவர்கள் எந்த நேரம் அப்பா என்று பார்க்காமக்கு வந்து உங்களோட வார்த்தையப்பா கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களை இரத்த கொட்டைகளை மறுத்து வைங்க அப்பா. நேற்று மென்றும் மறைவா நின்று மாறாத உங்களோட வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு அப்பா எப்பொழுதும் துணித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். சேனையிலையும் கத்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அதுக்கான நன்றி செலுத்துறப்பா. நீங்க உயர்ந்த அடைக்கலமாக இருந்து எல்லா தீமையில் இருந்து யாவரையும் காத்து வந்து அவர்களை புதிதான கிருபினால முடிசொட்டி வழிநடத்தி கொண்டு வர கிருபலுக்காக நன்றி செலுத்துறேன். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கத்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கூறிய வாக்குத்தத்தின்படி அவர்கள் எங்கள் மத்தியில் இயேசுநாதரே நீங்க எங்கள் மத்தியில் வந்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒரு புதிதான அற்புதத்தை நடத்தி கொண்டு இருக்கிறதுக்கும் நடத்த போர்வதற்கும் செய்து கொண்டிருக்க உங்களுடைய வல்லமை என்ற அந்த கருத்துக்கு நன்றி செலுத்தி எல்லா கன மகிமை உங்களுக்கு செலுத்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலும் உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துவதற்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிம படவனும் என்று கூறி நன்றி செலுத்துற நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. உங்களுடைய அற்புதங்களுக்கு நன்றி, எங்களை வழிநடத்துற கிருபைகளுக்கு நன்றி. இயேசுவின் நேரம் இயேசுவின் மூலம் துதி ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே.

கண்கள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய்

0: ஆமேன் அப்பா, நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அப்பா, எல்லா குறைகளையும் நிறைவாக்குற தகப்பன், எல்லா எங்களுடைய பாவங்களை ஆண்டவர்கள் ரத்தத்தினாலே மீட்டு கழுவி எங்களை சுத்தமாக்கி எங்களை உங்களுக்கு என்று உகந்த வாசனையாக தெரிந்தெடுத்த பாத்திரங்களாக உங்களுக்கு என்று நீங்க தெரிந்தெடுத்த அந்த அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களுக்கு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு என்று இன்னும் அதிகமாக உகந்த பாத்திரங்களாக வணையும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின் பெண் நடத்துங்க. உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்தை கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி எல்லா கன மகிமை உங்களுக்கே உங்களுக்கே கூறி ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் உங்களுக்கென்றே செலுத்தி ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: அமேன், அமேன், அமேன். நன்றி சுஸ்டர், நன்றி, நன்றி. கத்ததாமே அருமையாக ஊழியர்களுக்கான ஜபத்தை இவரெடுத்து துதித்தீர்கள். அருமையான பாடலை பாடித்தோடு நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்து ஜபித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஊழியர்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. சமாதத்தை கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி சுஸ்டர்.
0: நன்றி சிஸ்டர்.
1: ஆமேன். நாங்கள் இதுவரை நேரமும் துதி பாட சுபங்களுக்கூட கடன் சென்றோம். அடுத்ததாக தங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு கடன் சொல்ல போறோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தில் முதலாவது செய்தி எடுத்து வருகிறார்கள். எங்கள் மூத்த ஊழியர் மகேந்திரன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து தங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். அழைப்போமா, இணைப்போம். பிரைஸ் லார்ட் ஐயா.
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. வாழ்த்து கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண அவளா இருக்கிறோம் ஐயா. எடுத்து வாருங்க.
2: ஆமென். ஜபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை காலை இரவு வேளையிலே சங்கமா வானொலி நிலத்திலே நடக்கின்ற இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே உம்மை நோக்கி பார்த்து ஒரு செய்தி கொடுக்க கிருபை செய்தவர் நீர் ஆண்டவரே. தேவனே, நான் கொடுக்கும் செய்தியை நீர் எனக்கு ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த செய்தி மறு ஒளிபரப்பிலே போகும் பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, என்னை பொருட்படுத்த நீர் வழிநடத்து. உமது பிரசன்னம் எனக்கு தேவை ஆண்டவரே. உமது பிரசன்னம் இல்லாமல் என்னால் செய்த கொடுக்க முடியாது. அக்னியால் சுட்டதியும் திருவயிற்ற வார்த்தையை பேசாதபடி தேவனுடைய வார்த்தையின்படி பேச நீ எனக்கு கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு உங்கள் சகோதரன். என்னுடைய தலைப்பு உங்கள் சகோதரன். இந்த செய்தியை கேட்டு முடிந்தவுடன் லெஸ்லி பிரதர் வேறு தலைப்பை போடுவார். அது என்னதான் தலைப்பை மாத்தினாலும் செய்தியை மாத்திறார். சோஸ்ரம், சோஸ்ரம். இதுக்கு வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் 9 வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற கோத்திரத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யுவனாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மது என்னும் தீவில் இருந்தேன். இதில் எனக்கு ஒரு கேள்வி, ஏன் பத்மதீவுக்கு போனேன், வேறு தீவில்லையோ? ஒரு கேள்வி. ஆனால் இந்த பத்ம தீவை பற்றி சொல்ல போனால் ஒரு மனத்தியாலும் வேணும். ஆமேன், ஆமேன். இங்கே உங்கள் சகோதரன் என்று அவர் குறிப்பிடுவது நம் உள்ளத்தை அசைக்கிறது. மூத்த சகோதரனாக இயேசு கிறிஸ்துவும் கூட அவரே நமக்கு உடன் சகோதரர். நாம் கர்த்தருடைய குடும்பத்தில் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால் அவர் நமக்கு சகோதரனாக இருக்கிறார். எனக்கு இதுல சந்தேகம். அவரே எனக்கு நமக்கு சகோதரன் சகோதரியா இருக்கிறான் எழுதவில்லை. ஏன் சகோதரனா இருக்கிறான்னு குறிப்பிட்டிருக்கு. யோசித்து பார்த்தேன். அப்போது ஒன்று ஜாபம் வந்தது. என்ன சொன்னா, இந்த ஃபயர் பிரிகேட், அந்த தீயனுக்கு படை இருக்கல்ல, இந்த தீயணைக்கும் வழங்க ஒருவர் பார்த்தார். அங்கெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அவருக்கு ஒரு கேள்வி வந்துட்டு, என்ன இந்த தீயணைக்கும் பழைய எல்லா மான்கள் ஒரு பெண்களும் இல்லை எல்லா மான்கள். பின்ன அவருக்கு மேனேஜர்கிட்ட போனார், மேனேஜர் போய் ஐயா உங்களோட ஒரு கேள்வினார். மேனேஜர் சொல்லும், அது ஏன் கேட்கிறேன்டார். பின் இவர் சொன்னார், ஐயா உங்களுடைய தீய பழைய எல்லாரும் மான்கள், நீங்கள் ஏன் பெண்களை தேர்ந்தெடுக்கவில்லை எல்லோரும் கேள்வி கேட்டார். அதுக்கு அந்த மேனேஜர் என்ன சொன்னார் தெரியுமே, பெண்கள் பற்றமைக்கத்தான் தெரியுமே எனக்கு தெரியாது விளங்கினா. சரி சார், அவர் கிறிஸ்து நிமித்தம் பாடுபட்டவர், உபத்திரவங்களை அனுபவித்தவர், நாடு கடத்தப்பட்டவர், கைதாக்கப்பட்டவர், சிறைச்சாலையை அடைக்கப்பட்டவர், இதற்கெல்லாம் காரணம் என்ன கேள்வி என்று கேட்கணும். ரசிக்கப்படாத ஜனங்கள் இப்படியான கேள்விகள் கேட்கணும். அவர் என்ன குற்றம் செய்தார், அவரிடத்தில் என்ன கொடுமையிலே கண்டார், ஒன்றுமில்லை. அவர் செய்ததெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நேசித்து பிரசங்கம் பண்ணினார், அவரை பின்பற்றினார். யார் யார் கர்த்தரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் சகோதரனாக இருக்கிறார். யார் யார் கர்த்தருக்காக பாடுகளை சகிக்கிறார்களோ அவர்களும் அவர் சகோதரன். அவன் ஒரு பெரிய அப்போஸ்தலன் தான், ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் சகோதரன். வயது முதிர்ந்தவர், மிகுந்த அனுபவம் உள்ளவன், தேவனோடு நடந்த உன்னத சாக்கியம் உள்ளவன் தான், ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் சகோதரன். பாருங்கள், உங்களுடைய சகோதரன் என்று அவர் சொல்லுகிற வார்த்தை யோவானுடைய தாழ்மையை அருமையாய் படம் எடுத்து காட்டுகிறது. தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று குறிப்பிடவில்லை, பெரிய தீக்கசிகர் என்று சொல்லவில்லை, பெரிய பாஸ்டர் என்று கூட சொல்லவில்லை, தாழ்மையோடு சகோதரன் என்று அழைத்தார். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பட்டங்களும் பதவிகளும் ஒருவர் பிரிக்கிறது. சில பேருக்கு பட்டங்கள் ரெவரன், பாஸ்டர், டாக்டர், அப்போஸ்தலன், பேராயர் என்று அழைக்கணும். சில பேருக்கு ரெவரன் தமிழ் தெரியாது, இந்த தமிழை சொல்லுங்க பார்ப்போம். ரெவரன் ஆக்களை ஏமாத்துறவன், சுரன்றவர், அதான் ரெவரன். லெசி கேளுங்க, உனக்கு தருவார். பாருங்கள், இந்த அப்போஸ்தலனாய யோவான் தன்னை ஒரு பெரிய அப்போஸ்தலன் என்று மாறுதட்டி கொள்ளாமல் உங்கள் சகோதரன் என்று எத்தனை தாழ்மையோடு எழுதுகிறார். பாருங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தாழ்மையாக இருக்கும் பொழுது கத்தர் ஜெபித்தார். நான் வந்து ஆண்டவரிடம் ஒரு முள்ளண்டு வாங்கிட்டேன், என்னை உயர்த்தாதபடி, நான் என்று சொல்லாதபடி ஜோமன் முள்ளை வாங்கிட்டேன். நான் ஒரு மான் புடுவுண்டு ஒரு முள்ளை ஆண்டோட வாங்கிட்டேன். அடிமை, நான் உனக்கு அடிமை. தாழ்மையோடு இருக்க, தாழ்மையோடு ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் அவர் விதமாக ஆசிர்வதிப்பார். வாழ்வில் கண்டது உண்டு. கர்த்தர் உங்களுக்கு மூத்த சகோதரர், நீங்கள் எல்லோரும் அவருடைய உடன் சகோதரர்கள். இதை நீங்கள் எப்பொழுதும் மறந்து போய்விடக்கூடாது. உங்களுக்கு எத்தனை வரங்கள் இருந்தாலும், கிருபைகள் இருந்தாலும், தாளந்துகள் இருந்தாலும், மற்ற கிறிஸ்தவர்களோடு கூட நீங்கள் உடன் சோழராக இருக்கிறீர்கள். வேதம் என்ன சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அங்கே கர்த்தர் இன்றைக்கும் ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கற்றுகிறார். ஒருமித்து வாசம் பண்ணுகிற சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற போது நடக்குதா, நடக்குதா? இல்லை. சோதக்கில் எரிச்சல், உறாம, பதவி ஆசை. ஒருமித்து வாசம் போடுதான் சபையிலே ஆசீர்வாதம். ஒருமித்து வாசம் போதுதான் நாங்கள் என்ன செய்தாலும் ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். இப்போ இந்த கர்த்தர் இன்றைக்கும் ஆசீர்வாதம் இன்றைக்கு ஜீவன் என்று சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும். நமக்கு ஒரு மனது அன்பினைக்கிய மிக மிக அவசியம். இந்த சங்கம வானொலியில் நடக்கிற நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி வார்த்தையின் வளர்ச்சி, சனி ஞாயிறு உபவாச ஜபங்களே ஒரு ஐக்கியம் மனப்பான்மை இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சங்கம வானொலி அத்தனை ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? காரணம் என்ன? இந்த சங்கம வானொலியில் எல்லா தெய்வ பிள்ளையும் ஒன்றிணைந்து செயல்படுகிறோம், ஒருமனப்பட்டு செயல்படுகிறோம், ஒன்றாக ஜபிக்கிறோம். கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்த்து இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு தெரியாது இந்த சங்கம வானொலி எப்படி ஆசீர்வதிப்பாரு, அனைவருக்கும் தெரியாது. இந்த நிகழ்ச்சி நிரலை ஒழுங்குபடுத்துறவங்களுக்கு தான் தெரியும், நிகழ்ச்சி நிலை ஒழுங்குபடுத்துறதுதான் தெரியும் இப்படியான பிரச்சனை, இப்படியான ஆசீர்வாதம் இருக்கட்டும். கர்த்தர் நம்மை தோழர்களை அழைக்கவில்லை, கணவான்களை சீமாட்டிகளை என்று கூப்பிடவில்லை, நாம் கிறிஸ்துவர்கள் சகோதரர்கள். உலகத்து சகோதரர்கள் கதை வேற, நான் சொல்ற சகோதரர்கள் ஆண்டவரை சுந்தரத்தராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த வாழ்க்கை வாழ்க்கிற சகோதரை பற்றி தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எங்கே பிறந்து எங்கே வளர்ந்திருந்தாலும் சிறுவேண்டையில் வந்து நிற்கும் போது நாம் ஒரே குடும்பத்தார் என்பதை உணர்கிறோம். ஒரே இரத்தம் நம்மை கழுவி அரவணைத்திருக்கிறது. ஒரே பிதாவானவர் நமக்கொண்டு ஒரு ஆவியாக நாம் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். நாம் கர்த்தருடைய வீட்டார், தேவனுடைய மாளிகை, அவருடைய மேய்ச்சல் நாடுகள், திராட்சை செடியாய் அவரின் கொடிகள். இயேசு நம் மூத்த சகோதரன், எந்த உடன் பிறந்த சகோதரனும் இனிமையான மனதுக்கம் உள்ள பாசமுள்ள சகோதரன். பல இந்த பழைய ஏற்பாட்டில் சகோதரன் என்ற பதம் குறைவு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு தம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறபடியினால் சபைகளை பாழாக்க சவனையும் கூட சகோதரனே என்று மற்ற அப்போஸ்தலர்களை அழைத்தார்கள். நிருபங்களில் எல்லாம் சகோதரர்களே என்ற வார்த்தை நூற்றுக்கான முறை திரும்ப திரும்ப வருகிறது. இயேசு நம்மை சகோதரர் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவன் சித்தத்தின்படி செய்கிறவனே சகோதர சகோதரிகள், உலக பிரமாணவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களே இனி நமக்கு சகோதரர்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களே சகோதரர்கள். பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கும் சர்வசங்கமான சபை, அதுவே சகோதரன் ஐக்கியம். பாருங்கள் அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சகோதரன் ஐக்கியமாக சபை கூடுவதை ஒரு நாள் விட்டு விடாதிருங்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். சகோதர ஐக்கியம் மகிழ்ச்சி கொண்டு வந்தது. என்ன? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தது. யாராவது நீங்கள் சங்கம வானொலியின் கேள்வி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் போது சந்தோஷமா இருந்தேன் யாரும் சொல்ல முடியுமோ? கேட்டவர்களுக்கு பதில் சொல்லுங்க. சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. நீங்க வந்து கலந்து கொள்றீல்ல, எந்த நேரத்தில் நடக்குது தெரியாது. ஆமென். சகோதர ஐக்கியம் எத்தனை மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. நான் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்ட ஊழியத்தை செய்யும் போது ஐக்கியம், இந்த உலகம் பார்த்தே நடுங்குன்ற ஐக்கியம் உலகத்தை காண்க. 97 ரேடியோக்கள் இணைக்கிறார்கள், 1-2 இல்ல. காரணம் எங்களுடைய ஐக்கியம். அநேக ஊழியர்கள் ஐயா எனக்கு நேர்த்து தாங்கோ தாங்கோண்டு தாங்களே தேடி வருகிறார்கள், நாங்கள் தேடி போக வேண்டிய. காரணம் எங்களுடைய ஐக்கியம், இந்த சகோதர ஐக்கியம் கத்தருக்கு விளங்கிட்டது. நான் ஒருமனப்பட்டு இந்த பிள்ளைய பேசி ஆசீர்வதிக்கிறார் ஐயா எங்களை. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் அவருக்கு முன்னேற்றம் ஏற்படும். படிப்படியா மேலான அனுபவங்களுக்கு செல்கிற வாய்ப்பு அமையும். பாருங்க, நித்திய விடத்தும் வார்த்தை விஷயத்திலே நாங்கள் கடந்து கொண்டு நேரத்தை கொடுத்து தளர்ந்து கொடுக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்கக்கூடிய முன்னேற்றம் அதை உலகம் காணுது. இந்த ஆண்டவர் காணுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரி, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு மலை ஏறுவது போன்றது. ஒரு நிலையிலிருந்து உயர்வான மேலவில் நிலைக்கு படிப்படியாக உயர்ந்து செல்வதாகும். அதன் பின் ஐக்கியம் மிகவும் அவசியம். இங்கே பாருங்கள், யோனாய நான் என்று தைரியமாய் சாட்சி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அவர் நிருபத்தை எழுதியது யுவான் ரோம அரசாங்கத்துக்கு தெரிந்தால் இன்னும் பாடுகள் பத்திரங்களும் அதிகமாக இருக்கும் என்று கவலைப்படவில்லை. இயேசுவுக்காக ஏற்கனவே இவ்வளவு பாடுகளையும் நிந்தைகளையும் அனுபவித்து விட்டார். இனிமேலும் சகித்துக்கொள்ள நாம் ஆயத்தம் என்று சொல்லி யோவானாகிய நான் என்று தைரியமாக சாட்சி கொண்டிருக்கிறார். அப்படித்தான் பழைய ஏற்பாட்டிலே தானியலும் கூட தானியலாகிய நான் என்று தைரியமாக சாட்சி கொடுத்தார். தானியல் 7:28, 9:2, 10:2 தானியலாகிய நான் என்று தைரியமாக சாட்சி கொடுக்கிறார். அந்த நாட்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்கு தானியலுக்கு எவ்வளவு தைரியம் இருந்ததோ அதை போலவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் யோவானுக்கும் இராயன் முன்பாக நிற்க அவ்வளவு தைரியம் இருந்தது. இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதும் போது தன்னுடைய பெயரை பயன்படுத்த விரும்பாத யோவான் தன்னுடைய பெயருக்கு பதிலாக இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசன் என்று குறிப்பிட்டிருந்தார். நல்லா கவனிக்க வேண்டும், தன்னுடைய பெயருக்கு பதிலாக இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசன் என்று குறிப்பிட்டிருந்தார். இங்கே வெளிப்பிரதேச விஷயத்தில் வரும்போது தாழ்மையோடும் அதே நேரத்தில் தைரியத்தோடும் ஜோவான் நான் என்று குறிப்பிடுறார். பாருங்கள், எனக்கு ஞாபகம் வருது என்னன்னு சொன்னா, இந்த வெளிப்படுத்த விஷயத்தை பற்றி சைமன் ஸ்டான்லி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு மத்தியாலும் கொடுத்துருக்கிறார், ஒற்றுமொழி தியாகம். அவர் வந்து வெளிப்படுத்த விஷயத்தை தெளிவாக பெர்கமு சோயை பற்றி, வெள்ளைக்கல் என்றால் என்ன, மறைவான மன்னா என்றால் என்ன பற்றி தெளிவாக கொடுத்து மிக ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த அவருடைய செய்தியை கர்த்தரை வார்த்தை ருசித்தவர் மட்டும்தான் கேட்டு ருசிப்பார், மற்றவர் விட்டு போய்வார் கரவாக விளங்கால். இந்த வெளிப்படுத்த விசேஷம் நான் வந்து 1983 ரசிக்கப்பட்டு அன்றிருந்து இந்த வெளிப்படுத்த விஷயத்தை வாசித்திருக்கிறேன். சில ஊழியர்களுடைய புத்தகங்களை சேர்ந்து வாசித்திருக்கிறேன். ஆனால் இதுவரை எனக்கு 10:2 போயின் சொல்ல அம்பட்டிருக்கு. ஆனால் இந்த பாஸ்டர் சைமன் செய்தியை கேட்டும்பொழுது கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்கிறது. இந்த வெளிப்படுத்த விசேஷத்தின் ஆன்மா சத்தியத்தை நான் கற்றுக்கொள்ள கத்திருக்கிறது செய்தார். ஆமேன். இந்த வெளிப்படுத்த விஷயத்தில் கற்றுக்கூடிய 3 முக்கியமான பாடங்கள் உண்டு. உபத்திரவத்தின் பாடம், பொறுமையின் பாடம், தேவனுடைய ராஜ்யத்தின் பாடம். கர்த்தருக்காக உபத்திரவங்களையும் பாடுகளையும் பொறுமையோடு சகிக்கிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுரந்து கொள்வார்கள். ரோமர் 2:18 சொல்லுது, இக்காலத்து பாடல் இனி நம்மில் வெளிப்படும் தேவ மகிமைக்கு ஒப்பானோ அல்லவோ. பாருங்க, அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் உபத்திரவம் என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறார். ஏறக்குறைய 5 இடங்களில் உபத்திரம் என்ற வார்த்தை வருகிறது. அதிலே 4 பகுதி கர்த்தருக்காக அனுபவிக்கிற உபத்திரத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த ஆண்டவரை சொந்த ரட்சித்துக் கொண்ட உள்ளிருக்கும் உபத்திரம் வரும், கஷ்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், துயரங்கள் வரும், வியாதிகள் வரும். அப்பொழுது நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் நாட்களில் கிறிஸ்தவர் என்றாலே அவர்களுக்கு உபத்திரவம் தான் காட்டுக்கொண்டது. யூதர்கள் அவர்களை துன்புறுத்தினார்கள், ரோமர்கள் அவர்களை வேட்டியாடினார்கள். நிந்தையும் அவமானத்தையும் சகித்து மலைகளும் குன்றல் ஒழித்து வாழ்ந்தார்கள். கர்த்தருக்காக படுகிற உபத்திரவம் நிச்சயமாய் ஒரு நாள் ஆசீர்வாதமாக மாறும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, கர்த்தருக்காக படுகிற உபத்திரவம் நிச்சயமாக ஒரு நாள் அது ஆசீர்வாதமாக மாறும். வேதம் என்ன சொல்லுது? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் ஏ சொல்லி இருக்கிறார். இதுல இன்னொரு உபத்திரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது வந்து அந்த கிறிஸ்துனுடைய நாட்கள் வரப்போற உபத்திரம். 7 ஆண்டுகள் உபத்திர காலங்களா இருக்கும், அதில் கடைசி மூன்று காலங்கள் மகா உபத்திரவம் நாட்களாக விளங்கும். அப்போஸ்தலனாக யோவான் இந்த பகுதியில் அந்த கிறிஸ்து நாட்களில் மகா உபத்திரவம் குறித்து பேசவில்லை, ஆனால் கிறிஸ்துவுக்காக அனுபவிக்கிற உபத்திரவம் குறித்து பேசுகிறார். தன்னை உபத்திரவங்களுக்கு பங்காளி என்று சேர்த்துக் கொள்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலனாக யோவான் நாட்களில் உண்மை கிறிஸ்தவர்களுக்கு பயங்கரமான உபத்திரவம் இருந்தன, சபைகளுக்குள் உபத்திரவம் இருந்தன, தெய்வ பக்தியாக நடக்கிற அனைவருக்கும் உபத்திரவம் வழியாக கடந்து சென்றார்கள். கர்த்தர் நம்மோடு கூட உபத்திரவத்தை பங்காளியாக இருக்கிறார். வேதம் சொல்வது அவருடைய எல்லா நெருக்கங்களும் அவர் நெருக்கப்பட்டார். அதுபோல சீஷ்ணாய யோவான் உபத்திரவத்திலே உடன் பங்காளியாக இருந்தார். அடுகிறவர்களோட அலுங்கள் ஒருவருடைய பாரத்தில் ஒருவர் சுமந்து கர்த்தருடைய பிரமாணங்களை நிறைவேற்றங்கள் வேதம் தரும் ஆலோசனை. பாருங்க, சிவர்ணா சபைக்கு உபத்திரவம் இருந்தது கர்த்தர் கண்ட. ஆகவே அவர் உற்சாகப்படுத்தி ஆற்றித்தேக சொன்னார், நீ படப்போகிற பாடலை குறித்து இவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான உங்கள் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுகிற ஆகிலும் நீ மரண பரிந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரகத்தை உனக்கு தருவேன். இந்த ஜீவகிரகம் எல்லாரும் இருக்கு ஐயா, ஆண்டவரை சொந்த கொண்ட பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஜீவகிரகம் இருக்கு. மட்டுமல்ல, வெளிப்படுத்த விஷயத்துல மிகுந்த உபத்திரம் வழியா வந்த ஒரு கூட்ட ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தெய்வ புரசில் இருக்கிறதை கர்த்தர் காண்பித்தார். யார் இவர்கள்? இவர்கள் மிகுந்த உபத்திரிலிருந்து உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இவர் தங்கள் அங்கில ஆட்டுக்குட்டியாவுடைய இரத்தத்தை தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீட்டு இவர்களே வாசமாயிருப்பார். வெளிப்படுத்தல் பயனார் யோவான் 16:33 என்ன சொல்லுது? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உபத்திரம் இருக்கு ஐயா. கடல் இருக்கும் வரை அழகில் இருக்கத்தான் செய்யும், என்ன சாத்தான் இருக்கிற வரையிலும் உபத்திரவம் பாடலாம் வரத்தான் செய்யும். வீட்டுக்கு வீடு வாசல் படி விசுவாசிகளுக்கும் உபத்திரவம் உண்டு, ஊழியக்காரர்கள் உபத்திரவம் உண்டு, சங்கம வானொலிக்கும் உபத்திரவம் உண்டு. அதே நேரம் கத்தர் உலகத்தை ஜெயித்துவார்கள். ஆகவே உங்களுக்கு ஜெபம் கொடுப்பார். என்னதான் உபத்திரவம் வந்தாலும், என்னதான் பாடல்கள் வந்தாலும் நாரியா கத்தருடைய பிள்ளை, வெளிச்சத்தன் பிள்ளை. சகல உபத்திரங்களை பார்க்கும் ஆண்டவர் பெரியவர். ஆமேன். உங்களுக்கு உபத்திரவம் கொடுக்கும் எல்லா பொருளாதார மனசை பார்க்கும் ஆண்டவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறதும் உங்கள் இருக்கிறவர் பெரியவர். அலேலியா. அவர் உலகத்தை ஜெயித்தார், உபத்திரவங்களை ஜெயித்தார். பாருங்கள், இந்த நெபுவாத்நேசர் உபத்திரவன் அக்கினி சூரிய 7 மடங்கு என்ன 7 மடங்கு அக்கினி சூடாக்கினாலும் அதன் மத்தியில் இறங்கி தம்முடைய பிள்ளையோடு விடாதுன்னு என்ன ஐயா யோசிச்சு பார்க்கணும். அந்த பெற்றியோர் அக்னியில தேவனுடைய பிள்ளை உலாவுறார்களாம், இது வானத்தில் உலாவுற மாதிரி உலாவுறார்களாம். சிந்தித்து பார்த்து இது எப்படியாக முடியும்? கத்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசுக்கு உபத்திரம் வந்தது என்ன? இந்த வேதத்தை பார்த்தா பரிசேயர் சதுசேயர் வேத பாகரர் அவர்கள் குற்றம் கண்டுபிடித்து உபத்திரப்படுத்தினார்கள். போஜன பிரியன் பாவிகளுக்கு நண்பன் பேர்பூசணம் தன் என்றெல்லாம் கேணியும் பிரயாசம் செய்தார்கள். கேட்டுக்கொண்ட சகோதரனே, உபத்திரங்களும் கஷ்டங்களும் பாடங்களும் உங்களை நோக்கி வரும்போது நீங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. அவர் உன்னத பிணத்தால் உங்களை இறைச்சி கிடைக்கட்டுவார். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தான ஜெயமோ உங்களுடையது. யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, ஜெயமோ எங்களுடையது. உபத்திரம் இல்லாத சொகுசான வாழ்க்கை கர்த்தர்களுக்கு வாக்கு பண்ணவில்லை. மகனே, நீ ஆண்டவர் சுதந்திர ஐச்சுக்கோ, நீ பஞ்ச விபத்தி இல்லை, இது ரோசாக்கு மூலியா வாழ்ன்னு சொல்லலை, வேதம் சொல்லலை. நீ கிறிஸ்தவனாய் விட்டால் ரோஜாப்பு போல இருப்பான்னு சொல்லவில்லை. உபத்திரம் வரும், சாத்தான் விடா. எபேசியர் 6:10 என்ன சொல்லுது? வான மண்டலத்துல இந்த பொல்லாத ஆவிகள் செய்தோட உங்களுக்கு யுத்தம் உண்டு. ஆகவே சகோதரர் கத்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பிறப்படுங்கள். போராட்ட நேரத்தில் சோர்ந்து போகாமல் தேவ பலத்தில் சார்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெயமுருக்க தேவர்கள் சோர்வு வரும். எனக்கு குறைவேசு நேரம் சோர்வு வரும். காரணம், சில ஊழியர்களே இந்த சங்க வானொலி எங்களுக்கு பின்னே அவர்களுக்கு காலை 4 மணி அவரை நான் தட்டி எழுப்புவேன். முதலாவது தட்டுவேன், பாஸ்டர் அரை மத்தியாளம் இருக்கு, பிறகு பாஸ்டர் 15 நிமிடம் இருக்கு, பாஸ்டர்னா 10 நிமிடம் இருக்கு. அவரை தட்டி தட்டி எழுப்பித்தான் அவரை இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகிறேன். காரணம், அவர் ஊழியர்கள் தான், அதிகார வேலைன்னா இவ்வளவு எனக்கு ஒரு சோர்வு வரும். ஆனால் நாங்கள் அவளை தட்டி எழுப்ப வேண்டும், எங்களுக்கு வார்த்தை வேண்டுமானால் சங்கம வானொலி அவர் வார்த்தை கொடுக்க வேண்டும், நாங்கள் அவளை தட்டி எழுப்ப வேண்டும், நாங்கள் தான் விழித்திருந்து பார்க்க வேண்டும், எவ்வளவு சோர்வு வரும். ஆனால் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது திரைப்படுத்துவார். இந்த நிகழ்ச்சிகளை போடும் பொழுதுதான் அவளுக்கு தெரியும். யஜமன் இந்த திங்கள் செவ்வாய் வியாழக்கிழமை நிகழ்ச்சிகள் போடுவேன், எவ்வளவு கடனும் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது. கத்தரி தெரியும், நான் செய்யற வேலை கத்தரி தெரிஞ்சா போதும், மகளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேற செய்ய உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையிலவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவார்கள். இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக அவருக்கு தப்பித்து போக்கே உண்டு. தேவனுங்களும் விட மாட்டாய்யா, உண்மையாய் யுத்தமாய் ஊழியம் செய்து சரி. மிக முக்கியம், நாங்கள் வேத வாசுகிறோம், துதிக்கிறோம், தோதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இந்த எங்களுக்குள்ள ஆவியான பிரசங்கம் செய்கிறோம், ஆவியான, ஆனால் அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும், இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து எனக்கு ஜபிக்கும் பொழுதுதான் அற்புதம் நடக்கும். துதித்து சோசரித்து ஆண்டவரே இயேசு வேணும், இந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தான் முதலாளம் கொடுக்கார். ஒளிப்பத்தில் 2:10, நீ படப்போற பாடலை கொடுத்து இவ்வளவு பயப்படாதே, 10 நாள் ஒருத்தர பாடுவீர், 1000 மரணம் உண்மையாக அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். இவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஐயா, எல்லாருக்கும் ஒரு ஜீவகிரீடம் இருக்கு. யோசிப்பேன், இந்த பரலோகத்தில் இந்த சங்கமாவில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளையும் யோசிப்பேன், எல்லாரும் ஜீவகிரீடம் தெரியும் என்ன, சரி நான் போட்டு கொடுத்து தெரியணும். கள்ளன் வந்து கலந்து போனே அங்கே கள்ளன் இல்லை தானே, அங்கே நாங்களும் அங்கேயும் வச்சுட்டு போகலாம், புறம் வந்து எடுக்கலாம். பாருங்க, உபத்திரத்திலிருந்து குறுக்கு வழியை தப்பித்துக் கொள்ள நீ சூழலை கேட்டபடி நீங்கள் மாயமானம் பண்ணுகிறானால், சில பேர் இந்த மாயமானம் பண்ணுவார்கள் நான் கண்டிருக்கேன். அந்தரத்தை காண்து ஒருபோது உங்களை ஜபத்தை தக்க மாட்டார். உபத்திரங்களால் ஆசீர்வாதம் என்ன, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால பிராமணங்களை கற்றுக்கொண்டேன், சங்கீதம் விட்டு விட்டு வருது. இந்த இது வாசனை யோசிச்சேன் என்னென்றா, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால பிரமாணங்களை கற்றுக்கொள்றேன். நான் உபத்திரப்பட்டதுனால் எனக்கு கேடு வந்தது, கஷ்டம் வந்தது என்று தாவீது சொல்லவில்லை. உபத்திரவத்தையும் உபத்திரவத்துக்கு அப்பால் இருக்கிற மேன்மேல் கண்கள் கண்டது, இந்த உபத்திரவத்தின் மூலமாய் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்றார். ஒருமுறை ராஜாக்கள் யுத்தம் செய்யுங்க வந்தபோது தாவீது யுத்தத்துக்கு போகாமல் சுகபோகமாக தன்னுடைய அரண்மனைகளை அவை கொண்டிருந்தார். அப்படின்னு சொன்னால் இந்த அரண்மனையில் இருக்கிற பல்கனியும் இந்த பெண்களின் மடியும் ஒரு பொருள் அசாமம் அரண்மனையை உலாவிக் கொண்டிருந்தார். அவருடைய கண்கள் பாவ இச்சையினால் நிரம்பினது, அதன் விளைவாக பத்சேபாடம் பாவம் விழுந்து விட்டார். நான் தாவீது பல ஓத்திரங்கள் வழியாக செல்ல வேண்டியிருந்தது. நாட்டாம் தீகரசி விடுவானா, நாங்கள் என்னதான் பிழை செய்தாலும் வச்சா எங்களுக்கு மன உறுத்து சொல்லும், டேய் நீ பிழை செய்து விட்டேன் தப்பேடா. நாத்தான் வேல் வந்து சொன்னோன்னு கதறி எழுந்தார், 51 சங்கீதத்தை எடுத்தார். சரிங்க, ஜோக பக்தர் கண்டு கூட சொன்னார், அவர் காயப்படுத்த காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவர் கை ஆயிட்டு நம்மை அவரே நம்மை குணமாக்குவார். பிள்ளைகள் பாவ வழியிலே செல்லும் போதும் தேவடைய பிள்ளைகளை சொல்லுகிறேன், இந்த பிள்ளைகள் பாவ வழியில் செல்லும் போது கண்டிக்க தவறாதிருங்கள். பிரம்பை கையிடாத இந்த மகனை பாய்க்கிறான், அதாவது தண்டனின் பிரம்பு அவனை ஒட்டி கொண்டிருக்கிற மையத்தை நீக்கிறது. அப்பொழுது பிள்ளை கீழ்ப்படுத்துள்ளதாய், பெற்றோருக்கு பயப்படுற பிள்ளையா, தேவனுக்கு பெற்றோர் ஆசிரம பிள்ளையா, பிரம்பு. இந்த காலத்துல பிரம்பெடுத்து அடிச்சால் வெண் குவிக்குழு வந்து வாசல் நிற்கும், தம்பி ஏறு ஜீப்பிலேன், அவ்வளவுதான். இந்த பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கிறார் பிள்ளைகளுக்கு, இங்க வா பிள்ளைகளுக்கு டீச்சர் மாதிரி சொல்லி கொடுக்கிறார்கள். உனக்கு யாரும் அடிச்சா, இந்த அப்பா அம்மா அடிச்சா 911 அடி, விசாரணை கொடுக்கணும். தொடையிலா பிள்ளைகள் தொடையிலா தொட்டா அவளா வெண் கூ. ஆமென். எபிரேயர் 12:7 வாசிக்கிறேன், நீங்க சிச்சை செய்கிறாயிருந்தால் தேவன் உங்களை புத்திராக நீ நடத்துகிறார். தகப்பன் சிச்சை புத்திரண்டோ எல்லோருக்கும் கிடைக்கும், சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திராயிராமல் வேசி பொருள இருப்பீர்கள் சொல்லுகிறார். உங்களுடைய ஒவ்வொரு உபத்திர நேரங்களிலும் கத்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நல்ல ஆவிக்குரிய பாடங்கள் உண்டு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பார்கள், என்ன நல்ல மாடுக்கு ஒரு சூழ்நிலை விலங்குகள் லெசி தான் இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப பாவம் செய்து பல முறை சூடு வாங்காமல் கத்திற்கு பிறவங்களை கை கொண்டு நடத்திருங்கள். இசையா 48:10 ரம்யான வசனம் நேர்ந்திருக்கா, இதோ உன்னை புடமுட்டேன் ஆனாலும் வெள்ளிய போடல உபத்ரவத்தின் கோயில உன்னை தெரிந்து கொண்டு. பாருங்க, இந்த உபத்ரவங்களும் பாடுகளும் ஏன் உங்களுக்கு வருகிறது? நல்லொரு கேள்வி. நான் ஆண்டோட்ட புள்ளி இல்லை என்ன, எங்களுக்கே உபத்திரவங்களும் பாடம் வருகிற, அதாவது உங்களை சுத்தி அளிப்பதற்காக, புடமிட்டு சுத்த பொண்ணா விளங்க செய்வதற்காக, வெளியேற்ற பெற்ற மாடுவதற்காக கர்த்தவர்களை உபத்திரவங்களுக்கு போய் கொண்டு செல்கிறார். பாருங்கள், இந்த பொண்ணானது அக்கினி சூளைக்குள் செல்லும் போது அழுக்கள் கரும்புகள் எல்லாம் நீங்கிறது, அதோடைய கடிமத்தனம் மாறி மென்மையானது, கடைசியில் அழகா பிரகாசிக்க ஆரம்பிக்குது. அதுவரை அந்த பொண்ணை புடமிட்டிருக்கிறார்கள், அந்த பொற்கொள்ளுடைய முகம் அதில் பளிச்சென்று தெரிகிறது, புடமிட்டு கொண்டே இருப்பார். அதுபோலவே தேவ சாயல் உங்கள் காணப்படும் வரைக்கும் உபத்திரத்தின் கோயிலும் கர்த்தர் புடமிட்டு நடத்துவார். இரட்சிக்கப்பட்டவன் பூர்ண நோக்கு செல்ல வேண்டும். பூர்ணப்படுத்தல் என்பது இது ஒரு நாள் நடந்த காரியம் இல்லை, வாழ்க்கையிலே பல சோதனைகள் பாடுகள் பிரச்சனைகள் வழியாக நடந்து செல்ல வேணும். பாருங்கள், இரட்சிக்கப்பட்டவர்கள் கேள்வி உண்டு, இந்த இறைச்சிப்பு அங்கே இருந்து வருகிறது. கேள்வியை வழியாக கேளுங்கோ, இந்த இறைச்சிப்பு அங்கே இருந்து வருகிறது, கற்றுடன் தான் வருகிறது, இங்கே இருந்து வருகிறது. கற்றுடன் எந்த பாகத்திலிருந்து இறைச்சி போடுறது அதெல்லாம் சொல்ல முடியுமோ? என்ன கேள்வி கேட்கிறேன்டா, கத்தர் ரசிப்பு முடியும், கத்தர் ரசிப்பு கத்தருடைய வேதம் சொல்லுவோம். சரி, எந்த கேள்வி என்னென்றால், இப்ப ஒரு 6 ஒரு மலை உச்சியிலிருந்து 6 வருகிறது, அது மாதிரி இந்த ரசிப்பு எப்படி தேவனம் இருந்து வருகிறது அதை சொல்ல முடியுமோ? கடுமையா யோசிக்காங்க, கேள்வி நேசிக்க வாங்க சொல்றோம். கத்துடைய நோக்கம் எல்லாம் மண்ணுக்குள்ள நம்மை விண்ணுக்குறளாக மாற்ற வேண்டுதான் இல்லையே இல்லையா? பாருங்க, நாங்கள் மண்ணில் தான் எடுக்கப்பட்டோம், நாங்கள் களிமண் என்ன, பிரெஸ்லோட் களிமண்னு சொன்னா கோவிக்க கூடாது. சரியோ, பிரெஸ்லோட் களிமண், நான் களிமண் தானே முடிச்சு சொன்னேன்னா. ஒரு நாள் பரலோகத்தில் இருக்கிற எடுத்து பாருங்க, அப்பொழுது மூப்பரத்து வந்தேன், பரலோகத்துக்கு போய்க்கு சந்தோஷம் வந்தேன். அதாவது பாருங்கள், அந்த ரோமர் 5:3-4 அது உத்தரவையும் பொறுமையும் பொறுமையின் பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உத்தரங்களை மேன்மை பாராட்டுகிறோம். ஐயோ கலவர, இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் நம்மோடு உத்தரவுக்கு சகல தெய்வ புடல்களோடு தன்னை இணைத்துக்கொண்டு நான் உங்களுடைய உத்தரவத்துக்கு பங்காளி என்று சொன்னேன், மட்டுமல்ல கிறிஸ்துவின் பொறுமைக்கு பங்காளிதான் என்று கூப்பிடுற. ஆமேன், ஆமேன். அதாவது பாருங்கள், இந்த நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழிநடப்பி திரிந்து, நாம் எல்லோரும் ஐசாயா 53:6 நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழிதப்பி திரிந்து அவனோ தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்மளுடைய எல்லோ அக்கிரமத்தை விளப்பது. நாம் எல்லோரும் ஆடுகளை போல, அப்ப நாங்கள் ஆடுகளை போல மெஞ்ச மெஞ்ச கத்திக்கொண்டு போகணும். இந்த வசனம் சொல்லுது ஐயா, நாம் எல்லோரும் ஆடுகளை போல. வாடு என்ன செய்து சோத்திருக்க துதிக்கவே இல்லை, மேயே மேயே அப்படி கத்தி திரியோன்னு திரிந்து பாருங்க. சிலுவையின் பாதையில் அவர் பொறுமையிலிருந்து போயிருப்பார். ஆனால் இன்றைக்கு நமக்கு இரட்சிப்பு கிடைத்திருக்காது. கேட்ட கேள்வி, இரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது, யாரிடமிருந்து வருகிறது, ஆண்டவரிடம் எப்படி வருகிறது? இந்த கேள்விக்கு பதில் நீங்க சொல்ல வேண்டும். இங்கே கிருபையின் பாதையில் பொறுமையிலிருந்து மேய்ப்பதால் இன்றைக்கு நமக்கு இரட்சிப்பு கிடைக்கிறது. இரட்சிப்பின் அதிபதியாய் பூர்ணப்பட்டிருக்க முடியாது. உபத்திரவர்களுக்கு பொறுமை அறிந்து பார்க்கிறார். கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரி, ஒரு அருமையான ஒரு அவசரங்கள் இருக்கின்றது. நேரம் அஞ்சு நிமிஷம் இருக்கு. உன்னோட சொல்லு பாருங்க. ஒரு கேள்வி ஒன்று, ஓய்வினால் இயேசு குணமாக்கினார். சூமின கையை உடனே சுகம் கொடுத்த 38 வருஷம் பேசா குளத்தில் படுத்திருந்த திமிர் பாத சிவப்பார். இங்கே எனக்கு ஒரு கேள்வி, பிரதேசா குளம், அதாவது யோவான் 5:1-9 5, ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தை இறங்கி தண்ணீரை கலக்குவான். யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுத்தமாகும். இந்த கேள்வி ஏன்னா, அதாவது அந்த மண்டபத்திலே அநேக வியாசிகள் இருக்கின்ற இருந்த போது ஒருவர் மட்டும்தான் குணப்படுகிறார். ஏன் ஒருவர் மட்டும் குணப்படுவார்? அதில் ஒருவர் மட்டும் அதில் தண்ணி கலக்கும் போது நீங்கள் எல்லோருமே அறிவை போங்கடா, எல்லாரும் சோமாவீங்கன்னா எல்லாரும் சோப்பட்டு 5 மண்டபம் காலியாக போயிடும். இப்போ எனக்கு

0: விழுந்து நடந்த குளத்துல இருக்கு தண்ணீரை கலக்கும். யார் உண்டு? ஒரு ஆளுக்குத்தான் அங்கே சுகம்பர வாய்ப்பு உண்டு. இந்த பேஸ்தா குளத்திலே எத்தனையோ பேர் இருக்கிறார், ஒருவனுக்குத்தான் வாய்ப்பு உண்டு. எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்தது, என்னன்னு சொன்னா, இந்த பேஸ்தா குளத்துல ஒரே ஒருவன் தான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான், ஜபிக்கிறான், துதிக்கிறான், தான் சுகமடைய வேண்டும் என்றால் அந்த பெருஸ்தா குலத்தில் இருந்த ஒருவன் தான் ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறான், பிரசங்களை கேட்டிருக்கிறான், நான் சுகமாக வேண்டும் வாஞ்சியோடு இருந்திருக்கிறான். அது ஆண்டவர் கண்டார், ஒரே ஒருவர். பாருங்கள், அஞ்சு இந்த யோவான் 5:38 38 மேடம் வியாதியாக குறைந்த ஒரு மனுஷன் அங்கே, ஒரு மனுஷன். அப்ப இந்த பேஸ்தா குலத்தில் எத்தனை பேர் இருந்தாங்களோ எனக்கு தெரியாது, டாப்ப குறிப்பிடவில்லை. ஒரு மனுஷன், இவன் ஆண்டவர் என்று அழைக்கிறான். இவனுக்கு எப்படி தெரியும் ஆண்டவர், எப்படி அவன் ஆண்டவரே என்று அழைக்கிறான்? நல்ல ஒரு கேள்வி. ஆண்டவரே எப்படி தெரியும்? கேள்விப்பட்டிருக்கிறான், பிரசங்கத்தை கேட்டிருக்கிறான், அற்புதத்தை கண்டிருக்கிறான், 24 மணிநேரம் அந்த தேவன் நோக்கி விண்ணப்பம் செய்திருக்கிறான், நான் சுகமாக வேண்டும், சுகமாக வேண்டும் விண்ணப்பம். கேஸ் கண்டு வந்து இந்த பேஸ்தா குலத்தில் ஒரே ஒரு மாற்றம் குணப்படுத்தலை. இந்த வேதங்களை வாசிக்கும் பொழுது ஆராய வேண்டும், நான் நல்ல ஆராய வந்து ஏன் குளத்துக்கு வந்த, தேவதும் கிடைக்கணும்னு இல்லை, யார் முறைக்கிறாங்களோ இல்லை, தண்ணி கலக்கப்படுவதும் இல்லை. அப்படியானால் ஏன் இந்த வசம் எழுதப்பட்டிருக்கு? இப்போ சிந்திக்க சிந்திக்க உங்களுக்கு வெளிப்பாடு வரும். கடுமையாக சிந்திக்காங்க, இப்போ தண்ணி விட்டுரும், சரி ஜோ பண்ணுவோம். அப்படின்னா அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளில் உங்கள் சகோதரன் என்ற தலைப்பிலே யோவான் சானகனுக்கு நீர் சொல்ல முறைமைகளையும் வல்லமையில எடுத்துக்கொள்வேன் சுவாமி. இந்த செய்தியை நீர் ஆசீர்வதித்துக்கிறது, மறு ஒழுப்புற இந்த செய்திகள் போகும்பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, எல்லோரும் சகோதரராக ஒற்றுமையாக ஒருமுறைப்பட்டு ஐக்கியப்பட்டு சபைகளிலேயும், அதாவது வீட்டு கூட்டங்களிலேயும், தேவ பிள்ளைகள் எல்லோரும் ஒருமுறைப்பட்டு ஐக்கியப்பட்டு ஒரே பார்வைகள் ஊழியம் செய்யப்படும் சுவாமி. நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கு சுவாமி அந்த கிருபைக்கான. ஐயா அந்த சங்கம வானொலியும் இந்த பிள்ளைகள் கலந்து கொண்ட பிள்ளைகள், வார்த்தையை கொடுக்கிற பிள்ளைகள், நிகழ்ச்சி நடத்துகிற பிள்ளைகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த சங்கம வானொலியை செயல்படுறதை கர்த்தர் சொத்தி நீர் எப்படி எங்களை ஆசீர்வதித்து இந்த சங்கம நிலையத்தையும் ஆசீர்வதிக்கிறீர்களோ அப்படியே இந்த சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட, சபைகளில் ஒருமணம் காண, ஐக்கியம் காண நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் அதை இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென்.
1: உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் உங்கள் சகோதரன் மகேந்திரன். ஆமே, அருமையான தலைப்பு ஐயா. உங்கள் சகோதரன் ஆமே, அருமையான தலைப்பிலே எங்களோடு பேசினீர்கள், வார்த்தையின் வெளிச்சத்தை எடுத்து வந்தீர்கள். நிச்சயமாக அருமையான வார்த்தை, அருமையான வெளிப்பாடுகள் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர்கள். நாங்கள் சிந்திக்க வேண்டும் வார்த்தையை, வெறுமனை வாசிக்க கூட அது தியானிக்க வேண்டும், அது ஏன் அப்படி எழுதப்பட்டது, ஏன் இப்படியாக பேசுகிறார் என்று சொல்லி அந்த தியானத்துக்குள்ளாய் வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தினீர்கள். அது மாத்திரமல்ல, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ண இத்தனை நன்மை, இத்தனை இன்பமான நிச்சயமாக எங்களுக்குள்ளே அந்த ஒருமனப்பாடு ஐக்கியப்பட, அங்கே ஓரிடத்துல சகோதரர் கூடியிருந்தார்கள் பெந்தைக்கோஸ்தினால, ஓரிடத்திலே காத்திருந்தார்கள். அப்போ சில நடவடிக்கை 8:14 ஏன் காத்திருந்தாக புதுமையை அடைந்தார்கள். அப்ப ஒருமனப்பாட்டுக்குள்ள ஒரு ஐக்கியத்துக்குள்ள ஒரு அசை உண்டு என்பதை அந்த வெளிப்பாடு வெளிப்படுவது. அருமையான வெளிப்பாடுகள், அருமையான வார்த்தையின் வெளிச்சம் அருமையாக எங்களை கற்றுக் கொடுத்தீர்கள் உங்கள் சகோதரன். ஆமே, நிச்சயமாக எங்கள் சகோதரர்கள் இணைந்து இந்த சங்க வானொலிக்கல சங்கமிக்கிறார்கள். ஒளிய பாதையில் சரி, ஒளிய பாதையில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பல்வேறுபட்ட தேசங்களிலிருந்து, பல்வேறுபட்ட நேர மாற்றங்களிலிருந்தும் சகோதரர்கள் இணைந்து தங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக விளங்குகிறார்கள். அப்படியாக அருமையான வார்த்தை தட்டி கொடுக்கப்பட்டது, விசுவாசத்தை தட்டி எழுப்பப்பட்டது. அருமையான வார்த்தையை கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் கைவிட்டு எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக தேவசமாத கூறுகிறோம். நன்றி ஐயா.
0: நன்றி. உங்கள் சகோதரன் சகோதரி எப்படி சொல்லுங்க? உங்கள் சகோதரன் சொல்லாம உங்கள் சகோதரன் சகோதரிகள் என்று சொல்லுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்,
1: ஆமென், ஆமென்.

ランチ、ランチ。あるやのまって言われて、おめえ、もっとしたことないです、クリス。うちはガブリエンルクもっとしたことない、アメリカ。サウルカはサウルナイルカ、タイワイルネルクタイアイルカ、タンディパサツカ、ウングルク、タンディアイルカ、ナンバルンダパサツカ、ナンバナイルカ、ネイデンダパサツカ、ナロスネイデンアイルカ、ミープンダパサツカ、ナロミープンアイルカ、ミープンダパサツカ、ナロミープンアイルカ、ヤリカラ、ウィンダパサペタクリルカ、アンダパサツカ、アバリアサマ、パサマイルカ、パサティンウェアイルカ、இன்னைக்கு இதுவும் அவருடைய கைகள் ரட்சிக்க கூடாத வரைக்கும் குறுகி போகவில்லை. ரட்சிக்கிறது அவருடைய கரங்கள் என்று ஏசாயா புஸ்தகம் 59வது அதிகாரம் முதலாம் வசனம் நமக்கு ஆழமான சத்தியத்தை கொடுக்கிறது. அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு நிச்சயமாக அவருடைய கைகள் தான். ஏனென்று சொன்னால் அவருடைய கரத்தின் கிரியை வெளிப்படுகிறது, அங்கே ரட்சிப்பு உண்டாகும். ஆகார் அழுதால் அழுதவுன்னு அவர் கரத்தை நீட்டி, ஏன் அழுகிற, அழாதே, அந்த கரம் அங்கே ஆகாரை தொடுது. அல்லாது என்று சொல்றது வார்த்தை அங்கே ரட்சிக்கிறது, பாதை காட்டப்படுகிறது. அந்த பாசான் தேசத்திலேயே அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. ரட்சிப்பு அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது, அவருடைய கைகள் குறுகி போகவில்லை. இந்த இடத்துல நாங்கள் கூப்பிடும் போது அவருடைய சுவிகள் மந்தமாக உள்ள சாய தீக்கதரிசி தீக்கரசனம் உழைக்கிறார். நிச்சயமாக அவருடைய கரங்கள் தான் நமக்கு நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த கரம் ரட்சிக்கதை கொண்டு வருது. யாரெல்லாம் அவருடைய வேதனையில கண்ணீர் பாதையில துக்கத்துல துயரத்துல கூப்பிடும் வழியில அவருடைய கரம் அணைக்கிறது, ஆறுதப்படுத்துறது. அந்த கரத்தின், அதைத்தான் தாவீது சொல்றார், நம்ம கரத்தின் கிரியை நிகழவிடாதிருப்பீர், நம்மட கரத்தின் கிரியை உறுதிப்படுத்துவீராக. அப்படி அவருடைய கரம் எங்களுக்காக நீட்டப்பட்டு கொண்டே இருக்கு. அந்த வலது கரம் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்றார். அந்த உங்களுக்கு அயுத்தம் செய்யறேன்னு சொல்லி யாத்திரா 14:14 சொல்லுதான். அந்த யுத்தம் செய்தது அவருடைய கரம். அந்த வலது கரத்தை நீட்டி எங்களை அணைக்கிறதும் ஆதரிக்கிறதும் நம்முடைய தகப்பன். இனிமே அந்த வார்த்தையின் வெளிச்சம் வழிபாடுகளோடு வெளிச்சத்தை கொடுத்தார், எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. அடியாள சகோதரிக்கு ஆசீர்வாதமா இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் நகத்தில் விசுவாசிக்கிறேன். மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துங்கள், அவர்களும் சத்தியத்தில் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். ஆவியானவர் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துவார், நிச்சயமாக பேசுவார் என்று அவர் பேசும் தெய்வம். அந்த பேசுகிற தெய்வம் பேசட்டும், எங்கள் வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் வறுமை திரும்பாத வார்த்தைகள், விளைய செய்து பலனை கொடுக்கிற வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அவர்களும் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். ஆமென். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இந்த நாளிலும் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தில் செய்தி எடுத்து வருது உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள். இந்த நாளும் கத்திருப்பாரண கிருபைக்காக நாங்கள் ஜபித்து துதித்து தோடைய வார்த்தைக்குள்ள கடன் சொல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த சங்க வானொலியை உங்களுக்காக ஆசீர்வாதமா தளமாக கொடுத்தீரே, அதை களமாக்கி கொள்ள இந்த நேரத்துக்கு அடியாளுக்கு திரும்பி பாராட்டினீர்கள், உமக்கு நன்றி. ஆண்டு நல்ல கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்குறேன் கத்தாவி. அடியாளை மறைத்து நீர் வழிபடுவீராக. இதனால் இந்த வானொலிக்குறாக நீர் ஆசித்துற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த ஊழியத்தை நீர் மகிமைப்படுறது கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். ஊழியரும் ஊழியர் சாபரும் அல்ல சிறுவர்களுக்காக, உடமனை பிள்ளைகளுக்காக, பிற பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக, உடன் ஊழியர்களுக்காக எல்லாம் நன்றி செலுத்துறோம். கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்காக, மாத்து மாறங்களுக்காக, சுவிசேஷ மாறங்களுக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவர் இன்னும் உமக்காக ஏதாவது செய்யணும் என்று நினைக்கிற எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. எல்லாவற்றையும் நீர் துருத்தியில் அல்லவா வைத்திருக்கிறீர். பதில் கொடுத்த பரிகாரியாயிருந்து நடத்தி கொண்டிருந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. மறைமுக இருந்து இந்த மறு ஒளி செய்ய ஒளிப்பதிவு செய்தார்களப்பா. இந்த ஊழியத்தை நீர் கனப்படுத்துவீராக. நாம் ஒன்று மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் அப்புகளை செபிக்கிறப்பா. நிறைய வெளிச்சத்தை நீ ஆசிரியர் கிருபிகளுக்கு நன்றி ஆண்டவர். என் தகப்பனே வெளிச்சத்தில் கத்தரை உனக்கு நித்திய வெளிச்சமாயிற்று. துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொன்னவர். இதனால் இந்த நித்திய வெளிச்சம் நேருக்கு வெளிச்சம் கொடுத்த அப்பா நல்ல மெய்யான பார்வை உண்டாக்க, மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ள குருட்டின் பார்வைகள் வெளியேறட்டும். திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தை. வெளிச்சம் உண்டாட்டும் சொல்பற அப்பா. கடின இருதய சிந்தைகள் மாறட்டும் இயேசுவின் அப்பா. உண்மை நோக்கி பார்க்கிறது நீர் தங்கும் ஆலயமா மாறட்டும் இந்த வெளிச்சத்தின் நேரம்.
விடுதலை நேரமாய் மாறட்டுமாய், உள்ளத்துல இல்லத்துல வெளிச்சம் உண்டாட்டுமாட்டோம். அப்பா இருளுக்கு இடமே இல்லையேசப்பா, இதனாலே நீராளுக செய்யப்பா. வெளிச்சம் வந்து விட்டால் இருளுக்கு எந்த அதிகாரம் இல்லையே கத்தாது, நீராளுக செய்திய வெளிச்சத்துல வெளிச்சமாய் எழுந்தர கிருபைக்காக நன்றி. இந்த வெளிச்சத்தில் ஒழித்த செய்கிற எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி செலுத்துவோம் கத்தாவே. உங்களுடைய கிருபையின் கரந்தானே குடும்பம் குடும்பம் ஊழியர்களை ஆசீர்வதிக்கட்டும். நிஜமாக அன்பு நேர்களுக்காக ஜெபிக்கிறேன், இட திருக்கருத்துக்களை தருகிறேன். அப்பா மறுவழிப்பை கேட்கப்பட அன்பு நேர்களை இட திருக்கருத்துக்களை தருகிறேன். எந்தெந்த சூழ்நிலை இருந்து ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் நீர் சங்கமிக்கத்தக்கதா, உமக்குள்ள அவர்கள் சங்கமிக்கத்தக்கதா, வெளிச்சத்தை கண்டுகொள்ளத்தக்க அமையான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளத்தக்க கண்கள் திறக்கட்டும், செவிகள் திறக்கட்டும். அப்பா வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். உலகத்தில் வந்த எந்த மனுஷன் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி நித்திய வெளிச்சத்துல வெளிச்சமா இருக்கிறதை அறிந்து கொள்ள பார்த்து வெளிச்சம் அவளை தொடட்டும். சாட்சியின் பாத்திரங்களா நிறுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் புகழ் செவிக்கிறோம். தகப்பனே உங்களோட கரத்தில் முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், அடியாளை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நேரத்தை தந்த கிருபைக்காய் நன்றி, அடியாளை மறைத்து நீர் பேச போற கிருபைக்காய் நன்றி. என் வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதாக நீர் எவ்வளவேனும் பெருக நாசர்கள் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நேர்களையும் இணைந்திருக்கிற எல்லா ஊழியர்களையும் நேர்களையும் கத்திரி நாமத்தினாலே மீண்டுமாக தங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தை வெளிச்சத்தின் நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கத்திர நாமத்தை மையப்படுவதாக ஒரு பாடலை பாடி நாமத்தை உயர்த்தி வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடன் செல்வோம். நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மனசஞ்சல

மட்டும் இல்லாது இருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதே இருந்தால் மன சஞ்சல

0: இஸ்ரேல் கிருபை போதுமே. ஆமென். கர்த்தர் ஒன்றை மையப்படுவதாக இந்த நாளும் என்னோடு பேசுகிற வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீங்கள் சொன்னால் இந்த வார்த்தைகள் அவையோடு உண்மையோடும் எழுதப்பட்டது. அவையானவர் எழுதலினால அவையானவர் சொல்ல சொல்ல எழுதப்பட்ட வார்த்தைகள், அது வெறுமே திரும்பாத வார்த்தைகள், வெளியே செய்து பலனை கொடுக்கிற வார்த்தைகள். ஆனாலும் இப்படியாக இந்த வார்த்தை சொல்கிறது. யோபின் புஸ்தகம் 22:28 வசனத்தின் அடிப்படையில் அங்கே அந்த வார்த்தையை வாசிக்கின்றேன். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிறைவேறப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்ப இந்த வார்த்தைக்கு நான் கொடுத்த தலைங்கம்னு சொன்னால் அலங்கரிக்கிற தேவன், அலங்கரிக்கிற தேவன். அந்த அலங்கரிக்கிற தேவன் எப்படியாக அலங்கரிக்கிறன்னு சொன்னால், நாங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் இது என் வாழ்க்கையில நடக்க வேண்டும், இது என் தேவன் எனக்கு செய்து தர வேண்டும், இந்த காரியத்துக்கு என் தேவன் தான் உதவி செய்ய வேண்டும், அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் பாதத்துல தான் இருந்து நான் பெற்றுக்கொள்வேன், அவர் கரத்துல இருந்து தான் நான் இதை அடைவேன், எனக்கு அவராலதான் கிடைக்கும், அவர் கையத்திறக்கத்தான் நான் வாங்கி கொள்வேன் என்று சொல்லி நாங்கள் அவர் பாதத்துல இருக்கும் பொழுது அவர்தான் எல்லாமே என்று சொல்லி முதலாவது தன்னுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி மத்தேயு 6:33 நமக்கு ஆழமாக சொல்லுகிறது. அப்ப சொல்லும் பொழுது அந்த வார்த்தை கிணங்க, அப்ப நாங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அந்த காரியம் எத்தையதா காரியமா இருக்க வேண்டும், அது தேவனுக்கு பிரியமுள்ள காரியமா இருக்கும், தேவனுக்கு சித்தமானது கேட்கணும், தேவன் விரும்புகிற காரியமாயிருக்கணும், தேவன் விரும்பாத அற்றுவிருக்கிற காரியங்களை நாங்கள் நிர்ணயித்து மாம்ச பலவீனத்தில் நாங்கள் விழுந்து விட்டு இப்போவும் அதே பால் குடிக்கிற உபதேசத்தில் நாங்கள் இருந்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அங்கே என்ன செய்ய வளர்ச்சியாக இருக்க முடியாது, அது ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொல்லவும் முடியாது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமானது செய்யறதுக்கு தேவன் சித்தம் எது ஒத்துவனத்தை எங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்தார், அந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் சுதந்திரித்து சொந்தம் கொண்டாடி எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்க, அதை அனுபவமாக்கி கொள்ள, மற்றவர்களுக்கு அது சாட்சியாய் மாற நாங்கள் ஒரு நிரூபங்கள் என்று அவர்கள் அந்த வார்த்தை கூட எங்களை பார்க்கும் போது படித்து கொள்ள, புரிந்து கொள்ள, நடந்து கொள்ள நாங்கள் ஒரு முன்மாதிரியை அடிச்சுவடை வைத்திருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லாமலே அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள எங்களை காணும் போது பிரதிபலிக்கும் இருந்தால் அந்த நிர்ணயித்த காரியம் நடந்து முடிச்ச காரியம் செய்து முடிச்சவர் கத்த அந்த பாதைகள் அவரே பிரகாசிக்க செய்தார். அந்த வார்த்தையை கொடுத்து எங்களை அலங்கரிச்சு அவருடைய வெளிச்சமே அங்கே பிரகாசிச்சது. அதுதான் உண்மை பிரியமானவர்களே. அப்ப இந்த இடத்துல நாங்க பார்ப்போம் என்று சொன்னால் உம்முடைய பாதைகளில் அப்ப நாங்க நிர்ணயித்த காரியம் என்ன செய்யுமாம், நிலைவரப்படும், அது மாறாது. ஏனென்று சொன்ன வாக்கினால் சொன்னத அவர் கரங்களினால் செய்கிற தேவர், அவர் நேற்று முன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவரா இருக்கிறவர். அப்ப அவர் என்ன செய்தார்னா அவருக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் கேட்டு விட்டா, என்னுடைய நாமத்தினால நாங்கள் கேட்டு விட்டா, நான் அவருடைய நாமத்தினால் அதை எங்களுக்கு அப்பா தருவாரே நாங்கள் நிர்ணயித்து விட்டா, அது என்ன செய்வோம், நமக்கு நிலைவரப்படும், அது நிலைவரப்படும். அடுத்தது அந்த பாதைகள் எல்லாம் என்ன செய்வோம், அவருடைய வெளிச்சம் அந்த பாதைகள்ல, நம்முடைய பாதைகள்ல வெளிச்சம் பிரகாசிக்க, அது வெளிச்சமா பிரகாசிக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் அலங்கரிச்சு விட்டார் தேவன், அலங்கரித்து விட்டார், அலங்கரித்து விட்டார். அப்படிப்பட்ட அலங்காரம் பரிசுத்தம் அமை சாந்தமும் அந்த அலங்கார அமைதியும் அந்த பரிசுத்த அலங்காரத்தினாலே அலங்கரித்து விட்டார். அதனால அந்த பரிசுத்த அலங்காரம் எப்படி வெளிப்படுது என்று சொன்னால் வெளிச்சமாக, வெளிச்சமாக பிரகாசிக்குது. அப்ப இந்த நித்திய வெளிச்சத்துல வெளிச்சம் பிரகாசிக்குது என்று சொன்னால் வார்த்தையின் வெளிச்சம், அந்த வார்த்தையின் வெளிச்சத்துல வார்த்தையானவர் அவர், அதிலே வார்த்தை அந்த வார்த்தை தேவனது, அந்த வார்த்தை தேவராயந்தது ஜோவான் உண்டு என்று சொல்கிறது. அந்த வார்த்தையானவர் தான் அவசமான எங்களுக்குள்ளே வாசம் பண்ண, அப்ப அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே கிரியாய் வெளிப்படும் போது அது கிருபை கொடுத்தவர் கர்த்தர். அப்ப எங்களுக்கு அந்த பாதை என்ன செய்வோம், வெளிச்சமாய். அதான் சங்கீதக்காரர் சொல்வார் 119:105 சொல்லுவது அங்கே என்னவா, என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கு, அவருடைய வசனம் உங்கள் கால்கள் தீவு பாதைக்கும் வெளிச்சம் பாதைக்கும் வெளிச்சம் கொடுக்கிறது, பாதையில் சுவைப்படுத்தி பிரகாசிக்க செய்யறது. அவருடைய வார்த்தை வார்த்தையானவர் தான் அங்கே கிரியசில வார்த்தையானவர் யார்? இயேசு, இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த இடத்துல நாங்க பாப்போமா, எப்படிப்பட்ட அலங்காரத்தை பெற்றுக் கொண்டார்கள் சொன்னால், உங்கள் பரிசுத்த வேதாமத்தில இருக்கிற அத்தனை பாத்திரங்கள் அவருடைய பரிசுத்தால, அவருடைய வார்த்தையினால, அதற்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தினால அதை நிலைந்து படுத்தி அவர்களை அலங்கரிச்சு ஒரு அலங்காரமான கிரீடமாக வெளிப்படுத்தார். அதைத்தான் ஏசாயா புஸ்தகம் சொல்லப்படுது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், உன் தேவனுடைய கரத்தில் ராஜமாயிருப்பாய் என்று சொல்ல அந்த வார்த்தை சொல்லுது. இப்ப நீ அது ஏசாய புஸ்தகம் 62 அங்கே 3 இப்படி சொல்கிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும். அப்ப அலங்கரித்தது யாரு? கர்த்தர். இயேசு எப்படி அலங்கரிச்சார்? வார்த்தையை தந்து, வாக்கு தத்துவத்தை கொடுத்து, உறவை வலுப்படுத்தி, தன் சாயலை எங்களுக்குள்ள வெளிப்படுத்தி, அந்த சாயல் மகிமையின் பிரசன்னமாகி, அந்த பிரசன்னத்தில் அவர் என்ன செய்யறார்? உறவாடி அவர் எங்களை என்ன செய்யறார்? மகிமையின் தேவன் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வெளிப்பட்டதுனால வந்த வெளிச்சம் தான் அலங்காரமா இருக்கு. அப்ப எங்கள் பாதைகள் எப்படி இருக்குது? வெளிச்சமா இருக்குது, பிரகாசிக்க செல்றது. எங்கள் பாதைகளை அவர் சுமைப்படுத்தி. அப்ப இங்க பாப்போம்னு சொன்னா, அப்ப வார்த்தை சொல்லுறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைய செவ்வையாக, நான் உனக்கு முன்னே. அப்ப இந்த உலகத்தின் பாதைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? கூணலாகத்தான் இருக்கிறது, பள்ளம் இருக்கிறது, மேடு இருக்கிறது, கல் இருக்கிறது, முள் இருக்கிறது, வார்த்தையும் சொல் இருக்கிறது, எங்களை காயப்படுத்துற காரியங்கள் எதையோ இருக்கிறது. ஆனா அவர் சொல்லுங்க, அப்ப சொல்ற, நான் உனக்கு முன்னே போய் கூணலானவை செவ்வையா. அப்ப செவ்வையாக்கின பாதையிலான் இன்னும் இருக்கும் வெளிச்சம் பிரகாசிக்கும். பிரகாசிக்க சிறந்த வெளிச்சம் எப்படி எதை பிரகாசிக்கும்? நம்முடைய பாதைகளை. அப்ப அவங்களுடைய பாதைகள் எப்படிப்பட்ட பாதைகள்? அவர் நிர்ணயித்த வழிகள், அவர் நிர்ணயித்த வழி, அவர் எங்களுக்கு சொல்லித்தந்த வழிகள், அவர் தன் விழிகளை வைத்து எங்களுக்கு சொல்லித்தர வழிகள் தான் எங்கள் பாதைகளாயிருக்கு. அப்ப அந்த பாதைகள்ல இருள் இல்ல, வெளிச்சம் இருக்கிறது. ஒருவேளை நாங்க சில பாதைகளை கடந்து செல்கிறோம், அந்த பாதைகள் எப்படி இருக்கிறது? இருளான பாதைகளா இருக்கிறது. எப்படி அதை சந்திக்கிறோம்? அதை சந்தித்த விட உணர்கிறோம், அப்பா இவ்வளவு இந்த பாதைகளை அனுமதி, யோபுக்கு அனுமதித்தாராண்டவர், தத்தர் சாத்தானுக்கு அந்த பாதையை அனுமதிக்கிறார், திறந்தே கொடுக்கிறார். ஏன்னா யோபுக்கு சுற்றிலும் வேலி அடைத்தார், அவனை சுற்றி, அவன் வீட்டை சுற்றி, அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் வேலி அடைச்சு வச்ச தாப்பன் அங்கே கத்தர் என்ன செய்ய? சாத்தான் கேட்க, நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ? அப்ப வேலி அடைச்சு பாதுகாப்பு அலங்கரிச்சு வச்சிருக்கிறார் தகப்பன் யாரை? ஜோபுவை, ஜோபுக்கு உண்டான எல்லாவற்றையும். இதை சாத்தான் கண்டு அவன் சொல்றான், நீ ஒருக்க என்ன செய்யும்? அப்ப ஒருக்க நீ இதை செய்யாம விடும், அடைக்காம விடும். அவன் என்ன செய்யறான்னு பாப்போம். அப்போதான் அப்பா என்ன செய்யறாரு? அவன் கையில ஒரு பூசை ஒப்பு கொடுக்கிற, ஒப்பு கொடுக்கிற. சாத்தான் சோதிக்கும்படியாக என்ன செய்யறார்? ஒப்பு கொடுக்கிற. ஏன்? தன்னுடைய சாயல் அவன் இப்ப இருக்கிற விட இரட்டனையான பலனை கொடுத்து அவனை அலங்கரிக்க வேண்டும். அலங்கரிக்கணும். அப்பா சித்தம் கொண்டார், அப்பா சித்தம் கொண்ட, அப்பா அவர் பாதையை அறிஞ்ச, அவன் நினைவுகளை அறிஞ்ச, அதனால என்ன செய்தார்? அனுமதித்து கொடுத்தார். அப்ப யோபு எப்படி அலங்கரிச்சார்? உபத்திரவத்தின் கோய்க்குள்ள அங்கே அவனை அலங்கரிக்கிறான். உபத்திரவம் கோய்க்குள்ளே அங்கே தள்ளப்படுறான் யோபு. எல்லாவற்றையும் விளக்குறான், அது உங்களுக்கு எல்லாமே நன்றாய் தெரியும். அவன் என்ன செய்ய? சொத்தை இழக்கிறான், சுகத்தை இழக்கிறான், எல்லாவற்றையும் இழந்தாலும் சில மனைவி கூட என்ன செய்யறாள்? நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும், நீர் எவ்வளவுக்கு உத்தமனா இருப்பீர், இன்னும் உம்முடைய உத்தமத்துல உறுதியாய் இருப்பீரோ என்று சொல்லி யோபுவின் புஸ்தகம் 2:9 மனைவி கூட சொல்ல அவர் சொல்லுறா, நீ பைத்தியக்காரி போல பேசுகிறேன். ஏனென்று சொன்னா, தேவன் கையில் நாங்க நன்மையை பெற்றிருக்கோம், தீமையை பேச வேண்டாம், தீமையை பெற வேண்டாமோ? அவரிடத்திலிருந்து நாங்கள் நன்மையை பெற்று நாங்கள் தீமையை போறோம் என்று சொன்னார். கத்தர் கொடுத்தால், கத்தர் எடுத்தால், கத்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
1: அப்ப யோவ பாருங்க, யோவ குறிச்சு ஏற்கனவே முடிவு சொல்லப்பட்ட அவன் பாவம் செய்யாமல தேவனை பற்றி குறை சொல்ல, அப்ப இவ்வளவு இழந்தும் அவனுடைய பாதை எப்படி இருக்கு? அலங்காரமான அவனுடைய பாதை அலங்காரம் அலங்காரமா இருக்கு. அலங்கோலப்பட்டது எது? அவனுடைய இந்த உலக வாழ்க்கை. அவனுக்கு கொடுத்த வாழ்க்கை அலங்கோலமானாலும் அவள் எப்படி ஏன் அலங்கோலமாக்கினா, அந்த வீட்டை ரெட்டந்தனியான அலங்காரத்துல அவளை அலங்கரிக்க தேவன் திட்டம் போட்டதுனால, தேவன் சித்தம் கொண்டதுனால, தான் தேவன் அனுமதித்ததுனாலதான் இந்த ஒவ்வொருத்தரும் கோயில அவனை அலங்கரிக்க தேவன் சித்தம் கொண்டான். அப்படியாக அவன் என்ன செய்கிறான், ஒவ்வொருத்தரும் கோயில அவன் அலங்கரிக்கப்படுகிறான். இன்னும் இவ்வளவு துன்பம் வந்தால் அவன் என்ன செய்யறான், தன்னுடைய தோல் முதலான அழுகினாலும் அதை என்ன செய்யறான், கொடிய பருக்களால் அவன் பாதிக்கப்பட்டாலும் அவன் சொல்ல என்ன செய்யறான், பாவம் செய்யவே குறை சொல்ல. நாங்கள் என்றா எத்தனையோ குறை சொல்லியிருப்போம், எத்தனையோ விதமான டாக்டர் சந்திச்சிருப்போம், எத்தனையோ விதமான என்ன செய்யறோம் மருந்து மாத்திரைகளை ஆயுள் வேதத்தை நாடியிருப்போம், அந்த வேதத்தை நாடியிருப்போம், இந்த மொழியை நாடியிருப்போம். ஆனா யோகு இல்லை, கத்தர் கொடுத்தால் கத்தர் எடுத்தால் கத்தருக்கே ஸ்தோத்திரம். அலங்காரம் கொண்டவன் அல்ல, அலங்காரமான மற்றவர் அலங்கரிக்குமான வார்த்தையை தான் அங்கே வெளிப்படும். மற்றொரு விசுவாச தட்டெழுத்து விசுவாச அலங்காரத்தை கொடுக்கும் வார்த்தைகளை அங்கே வெளிப்படுத்துகிறான் ஜோபு. பாருங்க, ஜோபு வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் பாருங்க, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் சொன்ன சோதித்தபின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்ப பொன்னா விளங்குறேன் சொன்னா எப்படிப்பட்ட அலங்காரம் பாருங்க. பொண்ணுக்குள்ளே இங்கே இப்ப இப்ப பார்த்தேன்னு சொன்னா தலப்படம் இருக்கு. அப்ப என்ன செய்யறான், அதை தட்டான், அதை உருக்குறாரு, அதுக்கேற்றவை நக்கினிக்குள்ள போட்டு அதை உருக்கி அந்த களிம்பெல்லாம் நீக்கி அதுக்கு பிறகு ஒரு பொன், ஒரு காப்பாகவோ, ஒரு மோதிரமாகவோ, ஒரு வளையலாகவோ, தங்க சங்கிலியாகவோ என்ன செய்யறான், சொலிக்க வச்சு அங்கே ஜனங்கள் வாங்கும்படியாக செய்து அங்கே அது அலங்காரமான பொருளாய் அங்கே என்ன செய்து கடையை அலங்கரித்து கொண்டிருக்கிறது. ஒரு ஒரு உலக பொருளுக்கே இவ்வளவு மதிப்பான, அழிந்து போற இந்த பொண்ணுக்கே இவ்வளவு அலங்காரமா இருக்குமாண்டா, இவ்வளவு அப்ப அலங்கரிக்கத்துக்கு அந்த என்ன செய்யறது ப்ரோசஸ் இருக்குமா இருந்தா, நிச்சயமாக நம்முடைய விசுவாசம், நம்முடைய அவர் மேல் கொண்டிருந்த அந்த அன்பு, அந்த நம்பிக்கை, அந்த பாதை, அந்த அவர் கொடுத்த வெளிச்சத்தின் வார்த்தைகளை எவ்வளவாய் அலங்கரிக்கப்படுகிறது, எவ்வளவாய் எங்களை அலங்கரிக்கப்படும். அழியாத இந்த வாழ்க்கைய, அழியாத இந்த அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக இன்னையும் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அந்த உண்மை உள்ள வாழ்க்கைக்கு நாங்கள் உண்மை உள்ள பாத்திரமாய் இன்னும் உண்மையாயோட எவ்வளவாய் எங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்ப பாருங்க, இங்கே ஜோபு அலங்கரிச்சார். தேவன் எப்படி அலங்கரித்தார், சிநேகிதர் அனுப்புகிறார், சிநேகிதர் போய் என்ன ஆறுதல் சொன்ன, சிநேகிதர் ஆறுதல் சொல்லுவோம் என்று சொல்லித்தான் போனார்கள். ஆனால் சூழ்நிலையை பார்த்து என்ன செய்தார்கள், அவர்களையே பரிதவித்து போய் அவனை வேதனைப்படுத்தினார், குற்றங்குறை சொன்னார்கள். ஆனால் ஜோபுவோ பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்ப அலங்கரிக்கிற மனுஷனுடைய வாயிலிருந்து அவர் அலங்கரிக்க வேண்டும். அவிசுவாசன வார்த்தை அவனுக்குள்ள போடாதபடிக்கு தேவன் வாயை காத்துக்கொள்ள. அப்ப எங்களோட வாயினால என்ன செய்யணும், எங்கள் அழகான வாழ்க்கையை நாங்கள் என்ன செய்யணும், அலங்கோலமாக்கி விடுவோம். வேண்டாத வார்த்தைகளை பேசி என்ன செய்யணும், முறுமுறுத்து புண்படுத்தி என்ன செய்யறோம், எங்கள் நாங்களே எங்களை பின்வாங்க பின்மாற்ற நிலைக்குள்ளே சென்று விடுறோம். ஆனா ஜோபு தேவனை பற்றி குறை சொல்லல, பாவம் செய்யல, தேவனுக்கு சோஸ்திரம் சொல்லிக்கொண்டு அவன் உறுதியாயிருந்தான். தேவனை சகலம் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து ஒரு நாள் தடைப்படாது என்று சொல்லி ஜோபு 42:2 சொன்னபடி, அப்படியாக தேவன் சகலம் செய்ய வல்லவரிடத்துல அவன் அந்த வல்லமையை பெற்று அலங்காரமாக்கினான் தேவன். ஜோபு 42:10 அவன் முன்னிலையை காட்டிலும் அவனுடைய பின்னிலமைய ரெட்டந்தனியாக்கத்தை ஆசீர்வதித்து இதெல்லாம் சுத்தம் இழந்தான், அந்த சுத்த ரெட்டந்தனியா கொடுத்தான், சுகத்தை இழந்தான், அந்த சுக பலன் ஆரோக்கியம் தீக்க ஆயுசே கொடுத்து, அதாவது ஜோபு எப்படியாக வாழ்ந்தான் சொன்னால், நிச்சயமாக அவன் 4 தலைமுறையும் கண்டுகொண்டான். 4 தலைமுறை அப்ப தீக்காயுசு என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும், நாங்கள் நீதிபதி 9 அதிகாரத்துல வாசித்தோம். அப்போ அவராலே ஆயுஷ் நாட்கள் பெருகிச்சு ஜோபுக்கு. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாசிக்கின்றேன், அங்கே 42 அதிகாரத்திலே அங்கே 16 வசனம். இதற்கு பின்பு ஜோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். ஜோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அல்லேலூயா. பூர்ண வயது என்பது 1000 வருஷம் வாழ்ந்தது அல்ல, அதல்ல பிள்ளை பிரியமானவர்களே. பூரண வயது என்றது அவனெல்லாம் ஆசீர்வாதங்களால், தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தால் பண்ணறப்பட்ட ஒரு மனுஷன், தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்த ஒரு மனுஷன், தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்த வாழ்க்கை ஜீவியத்தினுடைய பூரணம்தான் அந்த பூரண வருஷங்கள். அங்க நினைக்கிறோம் இந்த உலக பிரகாணக்கு ஆசீர்வாதம் இருந்து விட்டால் அது பூரணம். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகள் கொப்பாட்ட பிள்ளைகளை கண்டு விட்டால் அது பூரணம். உலகத்தவன் தான் சொல்லுவான், ஆவிக்குரியவன் அதை சொல்ல முடியாது, அப்படி பார்க்கவும் கூடாது. அப்ப பூரணமான வயது பூரணமான ஆசீர்வாதம் என்பது இவருடைய சித்தம் செய்து அவர் சத்தம் கேட்டு அவருடைய அவருக்கு பயந்து அவருக்கு ஏற்ற பிள்ளையாய் அங்கே ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து முடிக்கிறதே அந்த அவர் நியமித்த ஓட்டத்தில் ஓடி முடிக்கிறது தான் அந்த பூரணமான வருஷம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் நானும் நீங்கள் பெற்றுக்கொள்ள அலங்கரிக்கிறது அவர் ஜோபுவை அலங்கரிச்சான் அலங்காரமாக்கினான், அலங்கரித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இதையெல்லாம் இழந்தோனும் அதையெல்லாம் ரெட்டந்தனியாக பெற்று ஆசீர்வாதம் பாத்திரமாக விளங்க. அதே போலதான் உங்களுக்கு தெரிந்த நல்ல ஒரு பாத்திரம் யோசேப்பு. யோசேப்பு எவ்வளவோ தாய் தன்னுடைய உலக தகப்பினால் இவ்வளவாய் விசேஷித்தவன் என்று அவர் அந்த விசேஷத்தை அங்கியை கொடுத்து அலங்கரித்தாள் பல வர்ண அங்கியை கொடுத்து அந்த தகப்பன் தன் பாசத்தை எல்லாம் தான் விரும்பின அங்கிலே இதாக இருக்கும் மூடாக அங்கே பெற்ற மகன் தான் விரும்பின பெண்ணின் மகன் தனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்று சொல்லி அவனை விசேஷித்த மகனாக தகப்பன் விசேஷித்த அன்பு கொடுத்து அவனை பாதுகாத்தாலும் அங்கே பரம தகப்பன் அவரை அலங்கரிக்க அலங்கரிக்க விரும்பினார், அலங்கரிக்க சித்தம் கொண்டார், அலங்கார கிரீடமாய் மாற்றினார். இப்படி என்று சொன்னால் நிச்சயமாக அவர் என்ன செய்கிறார், சொந்த சகோதரங்களால் ஒடுக்கப்பட்டார் ஒதுக்கம். அங்கே தகப்பன் என்ன செய்த சகோதரங்களை பார்த்து விட்டு வா என்று சொல்லி அவர்கள் அங்கே உணவை கொடுத்து அங்கே அனுப்பும் பொழுது அந்த சகோதரர்கள் சொப்பனக்காரன் வருகிறான், ஏன் அவர் ஒரு சொப்பனத்தை கண்டுவிட்டார், என்ன சூரியனும் சந்திரன் 11 நட்சத்திரங்களும் தன்னை வணங்குவது போல என்று சொல்லி அங்கே தேவன் தன் திட்டத்தை வெளிப்படுத்தினார், அவனை அலங்கரிக்க விரும்பினார், அலங்காரமான கிரீடம் வந்தான் என்று சொல்லி அந்த மறைமான திட்டத்தை தேவ திட்டத்தின் அலங்காரத்தின் வெளிச்சத்தை அங்கே தேவன் அலங்கரித்து வைத்த உயர்வை வெளிப்படுத்தினார். ஆனால் இவர்களுக்கும் அது புரியவில்லை. தானும் தாயும் யாக்கோபனைத்து விட்டான், தானும் தாயும் தன்னோ அவனோடு கூட பிற சகோதரர்களும் அவனை வணங்கும்படியாக என்று சொன்னால் தங்களை தாழ்ந்து போகும்படியாக இவனை ஒரு நிலையில் உயர்த்தும்படியாக இருந்தாலும் ஆனால் தேவன் பெரிய திட்டத்தை யோசேப்புக்கு வைத்து விட்டான், அதை சொற்பனத்துக்குள் வெளிப்படுத்தி விட்டான். அந்த சொற்பனை நிறைவேறும் வரைக்கும் அவன் என்ன செய்யறான், அலங்காரமாக்கி கொள்ளப்பட்டது, அலங்காரமாக்கி கொண்டிருந்தது. அதாவது குயவன் கையில் ஒரு களிமண் எப்படியாக பிசையப்பட்டு கொண்டிருந்ததோ அப்படியாக அவன் ஏற்ற பதம் வரும்போது அது மண்ண மண்டமாகவோ பானையாகவோ சட்டியாகவோ வனைந்து அது விற்பனைக்கு கொண்டு வந்து நிறுத்தும் வரைக்கும் அது எப்படியாக வணியப்பட்டிருக்கிறதோ அதுல சின்ன கல்லுகளோ முள்ளுகளோ தூசுகளோ இது இருந்தாலும் அது அங்கே என்ன செய்யும், சரியான உருவம் ஏற்படுத்த விடாது, சரிவான உருப்பெற விடாது. அவர் எல்லாவற்றையும் நீக்கிறது போலதான் யோசிப்பிடும் வாழ்க்கையிலும் சொந்த சௌரங்களால வெறுக்கப்பட்டு அவனே செய்ய விற்கப்படுகிறான், குழியில போடப்படுகிறான், குழியில போட்டாலும் போத்திவாருக்கு அங்கே விற்கப்படுகிறார்கள். அந்த வீட்டில போய் பாவம் செய்ய தூண்டி அவனுடைய மனைவி ஏவினாலும் அந்த பாவத்தை உதறி தள்ளி விட்டவன் அவன் விலகி ஓடி அங்கே என்ன செய்யறான், அநீதிமான் மேல குற்றம் சுமத்தினாலும் அங்கே தேவன் என்ன செய்யற சிறைச்சாலையில யோசேப்போடு இருந்தார். ஏன், அவனை அலங்காரமாக்கிறதுக்காக.
0: அலங்கரிக்கிறதுக்காக, அப்ப அவருடைய பாதைகள் வெளிச்சமாகி தேவன் பிரகாசிக்கிறதுக்காகவே இந்த வெளிச்சம் அங்கே சிறைச்சாலையில பிரகாசித்தது. எப்படி அங்கே பாவம் செய்ய தூண்டின அந்த மனைவி, அந்த ராஜாவுடைய மனைவியை எதிர்த்து நின்றான். அவன் அந்த பாவம் செய்ய அங்கே இடம் கொடுக்கவில்லை. அவனுடைய வழிகள் பிரகாசித்த இது பாவம், இந்த பாவமான இந்த வாழ்க்கைக்குள்ள விழுந்து விட கூடாது என்று விலகி ஓடும்படியாக அவருடைய வழிகள் பிரகாசித்தது. இந்த வெளிச்சம் பிரகாசித்தது, நீதியின் வெளிச்சம் அங்கே உதித்தது. அவன் சிறையிருப்பு இருந்தால் எத்தர் நீதியை வெளிச்சமால் அங்கே உதித்தார். எத்தர் கூட இருந்தார், யோசேப்பும் கத்தரோடு இருந்தார். அதனால என்ன செய்யப்படுது, பார்வன் கண்ட சொப்பனத்துக்கு சரியான அர்த்தத்தை கொடுத்து அவன் என்ன செய்யறான், இவனை போல இந்த வாவியுடைய ஞான முடியும் ஒருவனும் இல்லை என்று சொல்லி எத்தர் யோசேப்பை ஞானத்தால அலங்கரிச்சார். ஞானத்தால அலங்கரிச்சார். அவருடைய பாதை வெளிச்சமாய் பிரகாசித்தது. தேவன் கொடுத்த ஞானம் எத்திர பயப்படும் பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று வாசித்தோம் 9 நீதிமொழிகள் 9 அதே போல இங்கே ஞானம் விளங்கிச்சது. ஞானத்தால் அலங்கரிச்சார், நற்குணசாலியாய் அலங்கரிச்சார், விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். சொற்பனங்களுக்கு அர்த்தத்தை கொடுக்கும் ஒரு வல்லமை ஞானத்தை கொடுத்து வெளிப்பாடுகளை கொடுத்து கர்த்தர் அலங்கரிச்சார். அலங்கரிச்சவருடைய பாதை விசேஷித்த பாதையா இருந்தது. அவர் நிர்ணயித்து நடக்கும், அங்கே நிர்ணயித்தது நடந்தது. அங்கே என்ன செய்தார், அவன் மனதில் நினைச்சா நான் உயர்வேன், நான் எழும்புவேன், நான் என்ன கர்த்தர் நிமித்துவார் என்ற வாக்கு கொடுத்த வாக்கு மாறாது. அப்போ சொற்பனத்தை வெளிப்படுத்தினவர், இந்த வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லவர், அந்த வல்லவரிடத்துல வல்லமையான காரியங்கள் உண்டு. அதனால வழுதவை போக அண்டம் கொடுக்கவே இல்லை. அவன் வழிகள் எல்லாம் வெளிச்சம் பிரகாசித்தது. அங்கே நீதியும் வெளிச்சம் உதித்ததால அவன் என்ன செய்கிறான், உயர்வை பெற்றான் யோசேப்பு. அதனால அவன் அந்த தேசத்துக்கு, அந்த பார்வோனாகிய தேசத்துக்கு அதிபதியாக மாறி, அதிபதிய எந்த பலவர்ண அங்கியவர்கள் கிடைத்தார்களோ ராஜவுடைய நீக்கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், உங்களுடைய கருத்து ராஜ முடியுமாயிருப்ப அந்த அலங்காரமான கிரீடத்தை தேவன் கொடுத்து அவனை அலங்கரித்து உயர்த்தினார். பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட உயர்வுக்குள்ள யோசிப்பு பார்த்தீங்க, யோசிப்பு நினைத்தானா நான் இப்படிப்பட்ட சிறையில் நிர்ணயித்து தேவன் திட்டமிட்டார், தேவன் சித்தம் கொண்டார். அப்ப நாங்க நிர்ணயிக்கிறதை, நாங்க நிர்ணயிக்க அவர் அறிவார். அவர் நிர்ணயித்தது எங்கள் வாழ்க்கைகளை கொண்டு வந்து அவர் வாக்கு சித்தமாய் கொடுத்து சொற்பனம் கூடாகும், அர்த்தனங்களுக்கு கூடாகும், தீக்க சித்தம் கூடாகும், வாக்கு தத்த வார்த்தைகளுக்கு கூட வெளிப்பாடுகளுக்கு தேவன் வெளிப்பட்டு செய்ய நினைச்சது. அந்த செய்ய நினைச்சது தடைபடாமல் அது நமக்கு ஒரு அலங்காரத்தை, ஒரு அலங்காரத்தை கொடுத்து எங்களை அலங்காரமாக்கி முன்னிலையில கொண்டு போய் நிறுத்துறதும் ஒரு சாட்சியின் வாழ்க்கையாக அங்கே வெளிப்படுது. பெரியமாட்டேன் அதைத்தான் ஜோசிப்புக்கு கத்தர் செய்தார். அங்கே அலங்காரமாக்கி உயர்த்தி வைத்தார். அங்கே சகோதரர்கள் வந்து அடிபணிந்தார்கள். அந்த 11 வந்து பணிந்தார்கள். காப்பனும் வந்தார், யாக்கோவும் போய் சென்றார். யாக்கோவ தன் மரணத்தில் மரணிக்க போற மரணத்துல தான் மூச்சு விடுப்பு காண முடியான்னு சொன்ன இல்லை, ஜீவனோட ஜீவனுள்ள நாட்கள்லே அவர் தகப்பன் மகனை சந்திக்கக்கூடிய செய்தார். ஈரன் சொன்னா வெளிச்சம் பிரகாசிச்சது. எந்த வெளிச்சம், அலங்கரிச்ச வெளிச்சம், அது பதவி உயர்வின் வெளிச்சமா இருந்தது. இவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் வெளிச்சமா இருந்தது. கிரிய செய்தது என்ற தேவன் தானே அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல நியத்தியாய் செய்திருக்கிறார். பிரசங்கி 3:11 சொல்லப்படுகிறது. அப்ப நியத்தியாய் செய்தாங்க, நியத்தியாய் செய்தார். அது தவறே இல்லை, தவற விட அவர் மனுஷன் அல்ல, அவர் போய் சொல்ல மனுஷன் அல்ல. அப்ப அவர் செய்து முடிச்சத அங்கே சகோதரங்கள் காண்கிறார்கள். இப்படிப்பட்ட உயர்வில இருக்கிறார், இப்படிப்பட்ட பதவியில இருக்கிறார், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் கொடுத்த வாக்குத்தத்தை தேவன் நிறைவேற்றினார். யோசேப்பு சாட்சியானார், அலங்காரமாக உயர்த்தி வைத்தார். அவன் இப்படிப்பட்ட உயர்வின் அலங்காரம் பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமாக இருந்ததுமா. எங்களை இந்த நாட்கள்ல நாங்கள் இந்த காண்ற சூழ்நிலைகள், காண்கின்ற கேட்கின்ற வார்த்தைகள், பார்க்கிற சூழ்நிலைகள், பார்க்கிறது பாதைகள், நடக்கிற பாதைகள், ஒருவேளை எங்களுக்கு அது என்ன செய்யும், தேவன் அலங்கரிக்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கும், வித்தியாசமான பாதை நடத்தினப்பா, தெரியாத பாதை, தெரியாத பாதை, தெரியாத மனுஷ மத்தியில இதனை நடத்துகிறீர்கள் என்று சொல்லி நமக்கு வித்தியாசமா இருக்கலாம் உங்கள் பார்வையில. ஆனா தேவன் என்ன செய்ய அதை அனுமதித்து அதை கூட எங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பம் கொள்ளுவார், அவர் சித்தம் கொள்ளுவார். அவர் சித்தம் இல்லாம ஒரு தலைமை கூட எனக்கும் உங்களுக்கும் இல்லாது. அதைத்தானே அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளை அங்கே என்ன செய்யறார், அந்த அந்த அதாவது இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையை அட்டுப்போச்சு, அட்டுப்போச்சு. யாருக்கு? எல்லாருக்கும் ஏற்றுப்போய். அவ்வளவு இருள், 4 நாட்கள் சூரியனை சந்திரனை பார்க்காத இருள், அவ்வளவு கொந்தளிக்கிற கடலின் அலையின் இறைச்சல், அப்படியாக படகுகள் எல்லாம் பின்னணியை உடைந்து விட்டது, அப்படிப்பட்ட நம்பிக்கை இழந்து விட்டது, கரையேற தெரியவில்லை. கேப்டன் நம்பினார் அந்த அதிபதி, ஆனால் பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை அவர் நம்பவே இல்லை. ஆனால் நம்பாட்டாலும் தேவன் அவனுக்கு முன் குறித்தார், நீ ராஜனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நான் உன்னை அலங்கரிச்சு உன்னை யாரு முன்னமா நிறுத்துவேன், ராஜாக்கு முன்ன நீ ராஜனுக்கு முன்பு அணி பயப்படாது. அப்படி வாக்கு கொடுத்த அந்த முந்தைய இரவு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தின் அலங்காரத்தின் வெளிப்பாடே அங்கே பவுலடிகளும் அங்கே என்ன சிற சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, அது எந்த சூழ்நிலை மறந்தாலும் யாருக்கு வந்தாலும் ஒருதருக்கு உயிர் சேதம் பிராண சேதம் வராது, அப்ப சேதமே அன்றி பிராண சேதம் வராது, ஒரு தலைமை கூட உதிராது என்று சொல்லி தைரியம் கொடுத்து தான் வச்சிருந்த அந்த அப்பத்தை எல்லாம் என்ன செய்ய பகிர்ந்து கொடுத்து அவர்களை தைரியப்படுத்தி அவர்களை சமாதானத்துக்குள்ள நடத்தினார் அவள் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகள். அப்ப அலங்காரத்தை பெற்றுக்கொண்டு அலங்கரிச்சு அங்கே பவுல் அடிகளை கொண்டு போய் ராஜனுக்கு முன்பாக நிறுத்துகிறார், ரோம ராஜனுக்கு முன்பாக நிறுத்துகிறார். நான் எதுக்காக எப்படிப்பட்ட பின்னணியில் இருந்தேன், எப்படி வாழ்ந்தேன், எப்படியா தேவனை நான் சந்தித்தேன், இன்றைக்கு அவருக்காக எவ்வளவுத்துக்கு நான் என்ன செய்ய கிறிஸ்தவில துன்புறுத்தி ஒடுக்கி அடிச்சு சிறையில போட்டு அங்க என்ன செய்தேன், உயிரை உயிர்களை பறித்தேனோ அவ்வளவுக்கு அதிகமாய், எவ்வளவுத்துக்கு நான் ஒடுக்க கிறிஸ்தவளை ஒடுக்கி அவ்வளவுத்துக்கு அதிகமாய் நான் கிறிஸ்தவை பற்றி பிரசங்கம் பண்ண புறஜாதி இருக்கிறான் தேவனை பற்றி சொல்லுகிற பாத்திரமாக என்னை வணைந்தார், அவருடைய வெளிச்சத்தின் ஒளி என்னை அலங்கரிச்சது, அந்த ஒளியின் வெளிச்சம் அலங்கரிச்சது, அந்த வெளிச்சத்தின் உண்மையை பெற்றுக்கொண்ட அலங்காரத்தை பெற்றுக்கொண்ட அந்த அலங்கார வெளிச்சத்தின் வார்த்தையின் பிரகாசிச்ச அந்த தன்மையை அங்கே பவுலடிகள் அப்போஸ்தலர் பவுலடிகள் ராஜனுக்கு முன்பாக அங்கே கூடியிருந்த ஜனங்களுக்கு முன்பாக அவர் எபிரேயருக்கு எபிரேயராயிருந்தார், பரிசேயனுக்கு பரிசேயனாயிருந்தார், ரோமருக்கு ரோமராயிருந்தார், எல்லாவற்றையும் அங்க அவர் கற்றுத்தெரிந்த ஒரு பெரியவராயிருந்தார் பவுலடிகள் அப்போஸ்தலர். அப்ப வாழுங்க அந்த அலங்காரம் எப்படியாக அலங்கரிச்சு ராஜனுக்கு முன்பாக நீக்க வைக்கிறேன் பார்த்தீங்களா. அப்ப இப்படி அவர் சவுலாக இருந்தார், கிறிஸ்தவர்கள் துன்புறுத்துற சவுலா இருந்தார், ஆனா அப்போஸ்தலர் பவுலாய் மாற்றினது தேவனுடைய வெளிச்சம் அலங்கரிச்சு அலங்கரிச்சு அலங்காரமாக்கித்தான் அவர் கொண்டு போய் நிறுத்துகிறார். வார்த்தையில தன்னுடைய நாமத்து உயர்த்தும் மகிமையின் பாத்திரமாக விளங்க செய்தது அந்த அலங்காரம். இந்த வார்த்தையை இன்னும் அதிகமாக உணர்த்தும்படியா ஒரு சிறிய கதை உங்களுக்கு சொல்லி அந்த வார்த்தையை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது ஒரு புத்தக கண்காட்சி வைத்திருந்தார்களாம், ஒரு குறிப்பிட்ட படசாலையிலே அங்கே ஒரு புத்தக கண்காட்சி வைத்திருந்தார்கள். புத்தக கண்காட்சியில வைத்திருக்கும் போது அநேக பிள்ளைகள் ஒரு வித்தியாசமான பலதரப்பட்ட கதைகள் அடங்கிய பலப்பட்ட அதாவது சொல்ல போனா இந்த அதாவது கண்டுபிடிப்பாளர்களுடைய புத்தகங்கள், ஆராய்ச்சி புத்தகங்கள், அப்படி ஒவ்வொரு விதமான வகையான நூல புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போய் அந்த புத்தக கண்காட்சியில வைத்திருந்தார்களாம். அங்கே ஒரு மாணவன் புத்தக கண்காட்சியிலே ஒரு புத்தகத்தை தூக்கினான், அதுதான் வேதாம். அந்த வேதாம புத்தகத்தை கொண்டு போய் அவன் அந்த புத்தக கண்காட்சியிலே அந்த புத்தகங்கள் வைக்கிற இடத்திலேயே இவனும் வைத்தானாம், இந்த மாணவனும் வைத்தானாம். வைத்து விட்டு அவன் என்ன நடக்குது என்று சற்று தொலைவிலே நின்று பார்த்து கொண்டே இருக்கார். யார் இந்த புத்தகத்தை தொடுவார்கள், யார் இந்த புத்தகத்தை விரிப்பார்கள், யார் இந்த புத்தகத்தில் ஒரு எழுத்தியாவது படிப்பார் என்று
1: அவரோடும் அந்த காட்சிக்கு கண்காட்சிக்கு வந்த அவர்களை வரவேற்று வரவேற்று அவன் உள்வாங்கிக் கொண்டு அந்த வாசலை பார்த்து கொண்டிருந்தானாம். அப்ப இவனுடைய அந்த வேதாமத்துக்கு எதிராக இவன் வைத்த இவனுக்கு எதிராகவும் இந்த புத்தகத்தை வைக்க கூடாதுன்னு சொல்லி நினைச்ச இன்னொரு மாணவன் என்ன செய்து விட்டான்னு சொன்னால், எல்லா புத்தகத்தையும் அடுக்கி விட்டு இந்த வேதாக புஸ்தகத்தை தூக்கி மேலே வைத்தான். மேலே வைத்து போட்டு சொன்னான், என்ன என்ன சொல்ல போற இது கண்டு. அவன் சொன்னான், எல்லா புத்தகங்களையும் விட மேலான நாம முடியாது, வல்லமை உள்ளவர் மேலானவர் அவர் ஒருவர் தான், இயேசுதான். அந்த இயேசுவின் நாமம் அவர்தான் மேலான், அவர்தான் வல்லமை உள்ளது, அவர்தான் சர்வம் வல்லவர், எல்லா புத்தகங்களும் அவருக்கு கீழே தான் இருக்கின்றது என்று சொல்லி அந்த விளக்கத்தை கொடுத்தான் அந்த மாணவன். அந்த எதிரான மாணவன் மீண்டுமாக அந்த புத்தகத்தை வேதாமத்தை எடுத்து என்ன செய்யறானாம், இடையிலே வைத்து விட்டானாம். அந்த வரிசையில் இருக்கிற அந்த புத்தகங்களுக்கு இடையிலே வைத்து விட்டானாம். அந்த இடையிலே வைக்கும் போது அந்த புத்தகத்தின் அந்த இடையில வைத்த போது அந்த மாணவன் சொன்னான், இப்ப என்ன சொல்ல போறேன்னு சொன்ன அந்த மாணவன் சொன்னானாம். என்ன சொன்னான் தெரியுமா, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இரண்டாக சரித்திரத்தையே பிரித்தது இந்த வேதாமன் தான் என்று சொன்னானாம். அப்ப அந்த கண்காட்சியில் வந்தவர்கள் அறந்தட்டினார்கள். அந்த வயதிராயிருந்த மாணவன் மீண்டும் விடவில்லையா, என்ன செய்தானாம் சொன்னான், அந்த புத்தகத்தை எடுத்து கீழால வைத்து விட்டானாம், கீழே வைத்து விட்டானாம். இப்ப என்ன சொல்ல போறான்னு சொன்னான், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பி எங்களை தாங்கி நிற்கிறதே அவருடைய கரம் அல்லவா இந்த கரம், இந்த வேதாமம் புத்தகம், எல்லாவற்றையும் எல்லாத்தையும் அவர் தான் தாங்குறார் இல்லையா, இந்த எல்லா புத்தகம் அவரை தாங்க முடியாது என்று சொல்லி விளக்கம் கொடுத்தார். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை ஆசீர்வாதத்தை என்ன செய்தார்களா, இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்க வேண்டும், இன்னும் வேதாம புஸ்தகம் இருக்கான்னு சொல்லி அங்கே அநேகர் அந்த வேதாமத்தை வாங்கினார்களாம். அப்பொழுது மாணவன் சொன்னானா, நான் அல்ல எனக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார், அவர் நாமும் படட்டும் என்று சொல்லிட்டு அவன் தன்னை தாழ்த்தி அவர் பெருகனை நான் சிறுகனும் சொல்லி அவன் விடை பெற்றானா. பார்த்தீங்களா, ஏன்னு சொன்னால் அலங்கரிச்ச மனுஷன் அந்த இடத்துல கத்தர் அலங்காரமான பொருளாய் அவனை நிறுத்தினார், வார்த்தையை கத்தர் கொடுத்தார், வார்த்தையான மகிமைப்பட்டார். பிரியமானவர்களே, வார்த்தையானவர் தானே தேவன், எப்படியாக வார்த்தையை கொடுத்தாருப்ப, எதிரான சூழ்ச்சிகளை முறியடிக்கும், எதிராக எழும்புற மனுஷர்கள் திட்டங்களை நிர்மூலமாக்கவும் தேவன் மகிமைப்படவும் எங்களை அலங்கரிச்சு அபிஷேக பாத்திரமாக என்னை உங்களை எங்க நிறுத்துகிறோம் அங்கே அவர் மகிமைப்படும் பாத்திரமாக விளங்குவார். அவர் பெருகன் நாசர்கன் சதனாவற்றே மகிமைப்படுவதாக கேட்ட வார்த்தைக்கு நாம அர்ப்பணித்து செவிப்போம். அலங்கரிக்கிறது அவர், நம்ம இன்னும் அலங்கரிக்கட்டும், அவர் நாமம் மகிமைப்படட்டும் நமக்குள்ள. செவிப்போமா, செவிப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். கத்தாவே நீ அலங்கரிக்கிற தேவன், இந்த நாளிலும் கத்தாவே நாங்கள் ஒரு காரியத்தை வைச்சா அது எங்களுக்கு நிலைப்படுத்தி அதை ஆசீர்வதித்து எங்கள் பாதைகளை வெளிச்சமாக்கி பிரகாசிக்க செய்கிற தேவன் நீங்க அப்பா. இந்த நாளின் ஜோபுவின் வாழ்க்கையில யோசிப்பின் வாழ்க்கையில நீங்க கிரிய செய்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில நீங்க கிரிய செய்து வந்திருக்கிறீங்க அப்பா. அந்த கிரியைக்காக அந்த அலங்காரத்துக்காக கோடி கோடி சோஸ்திரம் இதை கேட்டுக்கணும். ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையும் நீங்க அலங்கரிச்சு கொண்டிருக்கிறீங்க, அலங்காரமாக்கி கொண்டிருக்கீங்க. அதற்காக நான் நன்றி செலுத்துறேன் கேட்டாவே. நாள் இந்த வார்த்தை இன்னும் எங்களை அலங்கரிக்கட்டும் அப்பா, இன்னும் எங்களை அலங்காரமாக்கட்டும். உடைய நாம உங்களுக்கு கூட மகிமைப்படட்டும். நிரவளவேன பெருகணும் அப்பா, நான் சிறுகணும் ஆண்டவன். உட கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக நன்றி செலுத்தி அடியாளையும் கேட்டுக்கணும். ஒவ்வொருத்தரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். உட வெள்ள கருத்துக்குள்ள மீதியான வேலையும் ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதித்து தார், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எபங்கிறேன் ஜெபத்தை கேளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நான் ஒன்றையும் மையப்படுவதாக. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தால் மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. சரியாற்ற ஒன்று நேரம் 9 மணி, நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்திலே எங்களோடு பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். பாஸ்டர் வேண்டன் ராசநாயகம் அவர்கள் இன்னும் வரத்தான் வரவில்லை. சோஸ்ரம் கத்திற்கு சோஸ்ரம், நிச்சயமாக அவர் வருவார் என்று நாங்கள் கத்திற்குள் விசுவாசிக்கிறேன். நாளிலும் கத்தர் வரும் வரைக்கும் அவருடைய ஒரு பாடலோடு இணைவோம். கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. அமேன். அவருடைய பாஸ்டர் இணைப்புகள் கொண்டு வாருங்கள் பிரதர். ஒரு பாடலை ஒரு இணைவோம். கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. அமேன். சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. நூறு பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. நூறு பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போ

நால எங்கிதா நீங்க இசை என்ன மறக்கல, கள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கல்லறியும் ஊட்டத்தின் முன்னே ஆதரவாய் நின்றவர் நீரே, சொல்லறியும் கூட்டத்தின் முன்னே ஆதரவாய்.

0: எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கம் உள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. இயேசு என்ன வெறுக்கல, பள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம்.
1: டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து
0: வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். வெளிச்சத்தைக்கான ஆவலாய் இருக்கின்றோம், எடுத்து வாருங்கள் பாஸ்டர்.
2: நாங்கள் இன்றைக்கு மெய்யான தேவனை அறிந்து கொள்வதப்படி என்று நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் ஒன்றான மெய்தேவனி, உங்களுடைய ஒன்றான மெய்தேவன் ஆகிய உண்மையின் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு, நீர் எங்களை படைத்த தேவன், சகலத்தையும் சிரித்த தேவன், நீர் எங்களுக்காக யாவற்றையும் உடைய ஒரே புராண குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி இயேசுவை சிலுவையில மறிக்க பத்து எங்களை மகனாக மகளாக ஏற்றுக் கொண்டீரே. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்கள்ல உணர்வுள்ள இருதயங்களை கொடுக்கும்படியாக, கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக, உண்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 2:7 வசனத்துல, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் நீ ஜீவாத்துமாவானான். எங்களை படைத்த தேவன், மண்ணிலே இருந்து எங்களை படைத்தவர், சரீர இப்படியாக அதாம் அவ்வாழ் பாவத்தின் பின்பாக இந்த சரீரம் எங்களுக்கு வந்தது, இந்த பாவ சரீரம் பாவத்தின் பின்பாக வந்தது. பாருங்கள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி துணையையும் படைத்தார். நாங்கள் ஆதியாகமம் 2:18 வசனத்துல, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று, தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இப்படியாக ஏற்ற துணையை, ஏவாளை, நெத்திரியை, அயர்ந்த நெத்திரியை உருவாக்கி, ஆதியாகமம் 2:21 வசனத்துல, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நெத்திரியை வரப்படினார், அவன் நெத்திரி அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். இப்படியாக தேவனாகிய கர்த்தர் தாம் உண்டா தாம் மனுஷனில் எடுத்த விலாக எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷரிடத்தில் கொண்டு வந்தார். இப்படியாக மனிதன் உருவாக்கப்பட்டதை எங்களுடைய ஒன்றானமைத்தவன் தான். 5 நாட்களும் மனிதனுக்கு தேவையான அத்தனை உணவு உடை எல்லாவற்றையும் உருவாக்கி மனிதன் வேலை செய்வதற்கு உணவிற்கு எல்லா காரியங்களை உண்டு பண்ணி, 6வது நாள் மனிதனை உருவாக்கி மனைவியை உருவாக்கி 7வது நாள் ஓய்ந்திருந்தார். பாருங்க, நாங்களும் அதே போல தேவனுடைய ஆசீர்வாதங்களை 6 நாள் வேலை செய்து 1 நாள் தேவனுக்காக நாங்கள் கொடுக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி தேவன் 1 நாள் ஓய்வு நாள் ஆக்கினாரோ அதே போல நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று, அவருக்கு 1 நாள் கொடுத்து அவரை உயர்த்த வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் தங்களுடைய வழிகளில தீமையை தெரிந்து கொள்கிறார்கள். பாருங்கள், அவங்களுடைய முதல் ஆதாம் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புஷிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தான். இப்படியாக இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. என்று கண்களில அந்த இச்சை வந்தது. பாருங்கள், அந்த இச்சையினூடாக இந்த மனித கண்கள் வந்தது. இவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்து இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இப்படியாக பாவத்தின் விளைவாக அவர்கள் அந்த எதிர் தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்டார்கள். தேவனுக்கு கீழ்படியாதது நிமித்தம் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் 24வது வசனத்துல, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன் களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டியத்தையும் வைத்தார். இப்படியாக ஆதாம் ஏவாள் கூடாக இந்த பாவம் உலகத்தில உலகத்துக்கு வந்தது. ஒரே மனுஷனால ரோமர் 6:12 வசனத்துல பார்க்கும் பொழுது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்படியாக பாவம் இந்த உலகத்தில பிரவேசித்தது. கண்களின் இச்சை வந்தது, மாம்சத்தின் இச்சை வந்தது, ஜீவனத்தின் பெருமை வந்தது. இதனால மனிதர்கள் பாவ ஒரு பாவம் செய்தால் கூட பாவ மனிதர்களாக இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும், நீங்கள் இந்த மதங்களில் இருந்தாலும் இந்த பாவத்துல வாழ்ந்தாலும் ஒரு பாவம் செய்தால் கூட பாவிதான். பல பாவங்கள் செய்தாலும் தேவனுடைய பார்வையில எல்லோருமே பாவிகளாக இருக்கிறார்கள். இதற்காகத்தான் தேவன் பரிசுத்த ஆவியை அனுப்பி மரியாளுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்த மனிதனை இந்த உலகத்துல பிரவேசிக்கப்படுகிறார். பாருங்க, நாங்கள் மத்தேயு 21:21 வசனத்துல இந்த பாவம் உள்ள இந்த மதங்களை தெரிந்து கொண்டவர்கள், பாவத்தை தெரிந்து கொண்டவர்கள் எல்லாருக்காகவும் ஒரு இரட்சகர் பிறக்க வேண்டும் இந்த உலகத்துல. அந்த இரட்சகர் பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும். பாருங்கள், இப்படியாக மரியாளை தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவினாலே கற்பம் தெரிந்து பரிசுத்த மனிதனாக அந்த மனிதனில் ஒரு இயேசுவாகி அந்த மனிதனிடத்தில் 100 விதம் அவர் மனிதனாக வாழ்ந்தார். அவரிடத்தில் ஒரு பாவமும் அவர் செய்யவில்லை. சாபம் ஒன்றுமே இல்லாத ஒரு பரிசுத்த மனிதனாக வாழ்ந்தார். மத்தேயும் 21:21 வசனத்தில், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாருங்கள், ரட்சிக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பரிசுத்தமாக இந்த உலகத்துல பிறந்து பரிசுத்தமாக வாழ்ந்து மனுக்குலத்தின் பாவங்களை எல்லாவற்றையும் அந்த சிலுவையில சுமந்து தீர்த்தார். அந்த வாலிப வயதுல 33.5 வயதுல ஆதாம் ஏவாளுக்கு பின்பாக பிறந்த இயேசுடைய வருகை வரைக்கும் பிறந்த ஒவ்வொருவருக்காகவும், இனி பிறக்க இருக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் இயேசு அந்த பாவம் இல்லாத இயேசு பாவமானார், சாபம் இல்லாத இயேசு சாபமானார். கொலோசியர் 2:9 வசனம்

ஆவியானவரை பெற்று எப்படி பரிசுத்த ஆவியினால கன்னிமரியாள் குழந்தையை பெற்றெடுத்தாலோ அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி எங்களை புது சிருஷ்டியாக இயேசுவை போன்ற சிருஷ்டியாக நாங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறோம். யோவான் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. பாருங்கள், வார்த்தையான தேவன் மாம்சமாக உருவெடுக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே போரான அவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாக இருந்தது. இப்படியாக இயேசு இந்த உலகத்துல பிறந்தார். இயேசு பிறப்பார் என்பது பழைய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும், அவர் அதிசயமானவர், அற்புதம் செய்கிறவர், நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன். இப்படியாக நாங்கள் ஏசாயா 9:6 இயேசுவை பற்றி பார்க்கிறோம். ஏசாயா 9:6, இயேசு பிறப்பார் என்பதை கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பாவம் உள்ள மனுஷனுக்காக, பாவம் செய்த ஆதாமவாளுடைய சந்ததிகளுக்காக பாவம் இல்லாத ஒரு பாலகன் பிறந்தார், குமாரனாக வளர்ந்து கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயம் செய்கிறவர், ஆலோசனை தருகிற தேவன், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்படியாக எங்களுக்கு சமாதானத்தை தந்துவிட்டு போயிருக்கிறார். நாங்கள் யோன் 14:27 இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற காரம் நான் கொடுக்கிறதல்ல, உங்கள் இறுதியை கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. பாருங்க, பல இடங்களில் தேவனங்களை திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்னுடைய ஆவியானது ஆவியான பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு 3rd person of the Trinity இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். இப்படியான தேவன் பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். சாபமில்லாத இயேசு ஒரு வஞ்சனை செய்யவில்லை. பாருங்கள், 1 பேதுரு 2:22 இயேசு பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. இப்படியாக அந்த இயேசு பாவம் இல்லாத இயேசு, வஞ்சனை இல்லாத இயேசு, சாபம் இல்லாத இயேசு மனுக்குலத்திற்காக பாவமானார், சாபமானார். எபிரேயர் 10:4 அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா அவர் இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படியாக காளை வெள்ளாட்டு கடாக்களை ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அதை பலியிட வேண்டும். இது ஒரு தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. எபிரேயர் 10:5 ஆகியார் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இயேசுதான் இந்த சரீரமாக ஆட்டுக்குட்டியாக லேம்ப் ஆஃப் த லோட்டாக அந்த சிலுவையில மடிப்பதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படியாக இயேசுவை யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், யோவான் ஸ்நானகன் இந்த யோர்தான் நதியிலே மனந்திரும்புங்கள் என்று, மனந்திரும்புங்கள், பார்த்து அவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி, விரியன் பாப்பு குட்டிகளே பாவத்தில வாழாமல் மனந்திரும்புங்கள் என்று சொல்லி அவர் ஒரு கடுமையான குரலில் எச்சரித்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். பாருங்கள், இப்படியாக அடுத்த நாளில யோவான் 2:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர

கண்டு இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாருங்கள், யோவான் ஞான ஸ்நானம் கொடுக்கும் பொழுது புறா வந்து இறங்கினதையும் அவர்தான் அந்த தேவ ஆட்டுக்குட்டியாக பாவத்தை மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவர்களுக்கு எடுத்து சொன்னதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்தான் பழைய பாட்டு காலத்தில் ஆட்டு கடா உள்ளாடு இப்படியாக பலிகளை செலுத்தினார்கள். அந்த பலி தொடர்ச்சியான பலிகளாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாழுகிற எங்களுக்கும் இனி பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுடைய வருகை வரைக்கும் அவர்தான் அந்த ஆட்டு சுமந்து தீர்த்து பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அந்த ஜோவார் ஞான ஸ்நான இடத்துல அந்த முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்றார். பரம்படியாக அவருடைய உயிரை ஒரு தினம் எடுத்துக் கொள்ள முடியாது. பாருங்கள், ஜோவான் 10:18 சொல்லுகிறது, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக் கொண்டேன். பாருங்கள், மரிக்கிறதுக்கும் உள்ள அதிகாரம், உயிர்த்தெழுதலுக்கும் உள்ள அதிகாரம் இயேசுவிடத்தில் தான் இருக்கிறது. பாருங்கள், அவர் மரிப்பதற்கு முன்னாகவே லாசரசுவை உயிர்த்தெழச் செய்தார், இந்த சிறு பெண்ணை உயிர்த்தெழ செய்தார், அந்த மகளை பாருங்கள் சிறு பெண்ணை உயிர்த்தெழச் செய்தார். அதே போல் ஒரு வாலிபனை, ஒரு விதவை தாயின் நாயுனர் விதவையின் மகனை உயிர்த்தெழச் செய்தார். இப்படியான உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 பேதுரு 18:18 உங்கள் முன்னோர்களினால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள், இந்த உலகத்தில நாங்கள் எதை வேண்டுமானாலும் இந்த பணத்தினால பொருளினால வெள்ளியினால மீட்டுக் கொள்ளலாம். ஆனால் மனுக்குலத்தை இன்றைக்கு மனிதர்கள் இப்படித்தான் வாங்கிக் கொள்ளுவார்கள், சம்பளம் கொடுப்பார்கள், இப்படியாக பொருட்களினாலதான் வாங்கிக் கொள்ளுவார்கள். இந்த உலகத்துல இருக்கிற பொருட்களை, உணவுகளை, உடைகளை, கட்டிடங்களை எல்லாவற்றையும் இப்படியான பொருட்களினால வெள்ளியினால பொன்னினால அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினால பொன்னினாலும் பணத்தினாலும் மீட்கப்படாமல் எங்களை குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள், இயேசுவின் இரத்தம் உண்டு செல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. எபிரேயர் 10:10 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி நாங்கள் ரோமர் 5:9 பார்க்கும் பொழுது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. பாருங்கள், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். பாருங்கள், இப்படி எனக்கு இயேசு வேண்டாம் ஒன்று எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு நன்மைகளை பெற்று இயேசு விடத்துல நன்மையான ஈவுகளை தான் பெற்றுக் கொள்ள முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்ள முடியும். நீங்கள் இயேசு வேண்டாம் என்றால் பிசாசு உங்களை வந்து பிடித்திடுவான். பாருங்கள், பிசாசுக்கு
பிசாசுகளை தண்டிக்கிற ஒரு நாள் வரும். அது கோபாக்கின நாளாக இப்படியாக பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற மனிதர்களும் தண்டிக்கப்படுவார்கள். அதற்காகத்தான் இயேசு எல்லாரையும் அழைக்கிறார். அவர் ஒவ்வொருவரையும் மன்னிப்பதற்காகத்தான் நல்லவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். பாருங்கள், இயேசு இப்படியாக மரிக்கும் பொழுது அவரிடத்துல தேவனிடத்துல உயிரை ஒப்பு கொடுத்தார். நாங்களும் மரிக்கிற தருணம் வரும் பொழுது எங்களுடைய ஆவி ஆத்மாவை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னித்து அந்த மெய்யான தேவனிடத்துல எங்களுடைய ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், லூக்கா 22:42 வசனத்துல, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவது என்று ஜெபம் பண்ணினார். உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்வில நடக்க வேண்டும். இப்ப இதான் கிறிஸ்தவ வாழ்வு. எங்களுடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல, எங்களுடைய வழிகள் தேவனுடைய வழிகள் அல்ல. இதற்காகத்தான் நாங்கள் ஒரு ஒப்பு கொடுக்கின்ற வாழ்வு, என்னுடைய வாழ்வு எதிர்காலம் எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வாழ்வின்படி எனக்கு அமைய வேண்டும். உம்முடைய சித்தம் செய்வதே என்னுடைய வாழ்க்கையின் காரியமாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் இப்படியாக அவர் சாகும் தருவாயில் தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினதை லூக்கா 22:43 வசனத்திலே, அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. பாருங்கள், கடைசி நேரத்துல அவர் ஜெபம் பண்ணி இரத்தமும் வேர்வையும் கலந்து ஊற்றுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்காக மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும். தாகம் தாகம் என்று சொல்லி ஒவ்வொரு ஆத்மாவின் தாகத்துக்காக அவர் ஜெபம் பண்ணினார். ரோமர் 5:8 வசனத்துல பார்க்கும் பொழுது, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த தமது அன்பை விளங்கப்படினார். பாருங்கள், இன்றைக்கு நண்பர்கள் தங்களை போன்ற நண்பர்களை சேர்த்துக் கொள்வார்கள், அவர்களில் குறைந்த நண்பர்களை விட்டு விடுவார்கள். பாருங்கள், இயேசு பாவம் இல்லாத இயேசு, பரலோகத்திலிருந்து வந்த இயேசு பாவிகளாகிய அனைத்து மக்களுக்காகவும் தன் உயிரை கொடுத்தார். பாருங்கள், நண்பராக ஒரு நண்பர் தான் இந்த உலகத்துல ஒரு இன்னொரு நண்பனுக்கு உதவி செய்யும் பொழுது மறித்து விடுகிறான். பாருங்கள், இந்த உலகத்துல பல சந்தர்ப்பங்களில கடலில் மூழ்கும் பொழுது ஏதாவது ஒரு ஆபத்து சூழலை போது நண்பனுக்காக உயிரை கொடுப்பார். ஆனால் இயேசு எங்களுக்காக பாவிகளாகி எங்களுக்காக எங்களுக்கு தகுதி இல்லாத எங்களை அவர் மறித்து எங்களை தகுதிப்படுத்தினார். பாருங்கள், யோவான் 3:16 வசனத்திலேயும், தேவன் தம்முடைய ஒரேபரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உயிரை கொடுத்து அன்பு கூர்ந்த தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நாங்கள் வாழ்வதற்காக, நாங்கள் பரலோகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுயிரை கொடுத்து எங்களுடைய உயிரை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். இப்படியான ஒரு இரக்கம் உள்ள தேவன், அன்புள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், அவரை நீங்கள் விட்டு விடக்கூடாது. இங்க தகுதி இல்லாத எங்களுக்கு பாருங்கள் தாவீது சொல்லும் பொழுது, நான் எம்மாத்திரம் நீர் ஆற்று மேய்ப்பனாக நான் இருந்தேன், என்னை உயர்த்தினீர் பரிசராக மாற்றினீர். இப்படியான தேவன் தான் எங்களையும் தகுதி இல்லாத எங்கள் ஒவ்வொருவரையும் அவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது அவர் எங்களை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

0: வந்து தியானிக்க தியானிக்க இதயத்திலேயும் ஆத்மாவிலேயும் அவருடைய வார்த்தையை நாங்கள் சேர்த்து வைத்து வைத்திருக்க எங்களுடைய ஆத்மா தினமும் தேற்றப்படுகிறது. அந்த ஆத்மா துக்கமுள்ள ஆத்மா சந்தோஷமாக மாறும். திகைக்கிற ஆத்மா திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த அவருடைய வார்த்தையானவர் ஆத்மாவிலே மிதியத்திலே இருந்து எங்களுக்கு பேசுவார். திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நானும் தெய்வன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் உங்களை தாழ்த்தி ஏதாவது குற்ற குறைகள் இருந்தால் இந்த நேரத்தில் மன்னிக்கும்படியாக கேளுங்கள். அவர் மன்னிப்பார், பரிசுத்தாவினால் உங்களை நிரப்புவார். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அற்புதப்பனே, உம்முடைய இதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்ன தாவீது கூட ஒரு தடவை அவன் விழுந்து போன பொழுது அவன் உம்முடத்துல விழுந்தானே, கிருபையையும் இரக்கத்தையும் கேட்டு ஜபித்தானே. நிரந்தத்து தாவீதை மன்னித்து எனது இதயத்துக்கு ஏற்றவன் ஏற்றவனாக அவனுடைய பாவத்தை மன்னித்து மீண்டுமாக சேர்த்து கொண்டிரு. அதே போல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டுகிற ஒவ்வொரு மக்களுக்காக, மறுவலுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும், இவர்கள் ஏதாவது பாவங்கள் சாபங்கள் செய்து விழுந்திருந்தால் இந்த நேரத்தில் உம்முடைய ரத்தத்தினால ஒவ்வொருவரையும் உம்முடைய வசனத்தின்படி ஒன்று ஜோவான் ஒன்று ஏழின்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும்படியாக, அந்த பாவ உணர்வுகள் இனிமேல் வராதபடி உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற இதயமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய இதயங்களும் உமக்கு பிரியமான இதயமாகவே அகமத்தை அன்னதினமும் தியானித்து ஆத்மாவை தேற்றி பாவமற்று வாழுகிற இதயங்களாக ஒவ்வொரு இதயங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றிலிருந்து இவர்களை இயேசு இரட்சகர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒவ்வொருவருடைய பெயர்களை நம்முடைய ஜீவ புத்தகத்தில் எழுதி அவர்களை வழி நடத்துவீராக. உம்முடைய பசும்புல் மேய்ச்சலில் உம்முடைய மாட்டையின் வார்த்தை சோலின் உணவாக ஆத்மா உணவாக வேதாகமத்தை அவர்களோடு தினமும் உட்கொண்டு பரலோ ராஜ்யத்தை நீதியையும் தேடி மிகுதி எல்லாவற்றையும் நீர் கொடுக்கிற தேவன். ஒருவரையும் மன்னியும் அறியாத காலங்களில் அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து அன்றைக்கு அந்த வச்சார பெண்ணை இனிமேல் பாவம் செய்யாது என்று அனுப்பினீர். அதே போல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இனிமேல் பாவம் செய்யாதபடி நீர் அவர்களை வழி நடத்தும்படியாக. யோசேப்பு பேசும் பொழுது நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று வாழ்ந்தானே, அதே போல இந்த மக்களும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி இருக்க உடைய மாத்தைகளினால இரட்டைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். சகேயு நீர் அவரோடு இடைப்பட்ட பொழுது அவன் தன்னுடைய ஆஸ்தியில் அரவாசிய ஏழைகளுக்கு கொடுத்தானே, இப்படியாக கடனாக வேண்டின பணத்தில் இரட்டத்தினையாக திருப்பி செலுத்தினான். அதே போல அவருடைய இருதயங்களை நீர் உம்முடைய பரிசுத்தாவியானவர் போய் அவர்களுடைய இருதயத்தை மாற்றும்படியாக, சதியான இருதயமாக பரிசுத்தாவியால் நிரப்பு இதயங்களை மாற்றிவிடாக. உம்மோடு சிலுவையில் அறையப்பட்ட ரெண்டு திருடர்கள், ஒரு திருடன் கடைசி நேரத்துல மன்னிப்பை பெற்றுக் கொண்டான். இவர் ஒரு குற்றம் கூட செய்யாமல் நாங்கள் குற்றம் செய்தோம், நாங்கள் செய்த தண்டனைக்கு நாங்கள் இதை அனுபவிக்கிறோம், இவரோ ஒரு பாவம் கூட செய்யாமல் இந்த மனுக்குலத்துக்காக மறித்தாரே என்று அவன் மனம் திரும்பி நீர் பரதேசுக்கு போகும் பொழுது என்னை நினைத்து கொள்ளும், இப்படியாக அவரை மன்னித்து பரதேசம் சேர்த்து கொண்டிருந்த. அதே போல இதுக்கு உம்முடைய மன்னிப்பை இரக்கத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் மன்னித்து உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி பாவம் செய்யாத ஒரு உணர்வை கொடுத்து உம்முடைய வழியில ஒரு நாளும் அவர்கள் வேதாக உணவை உட்கொண்டு அவருடைய ஆத்மாவிலேயும் இதயத்திலேயும் சேர்த்து வைத்து ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து அவர்களை வழிநடத்திவிட. உம்முடைய வருவரைக்கும் பரிசுத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்ந்த அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. உம்முடைய ஆவினால் நிரப்புவீராக. உச்சத்திலே உள்ள கால் வரைக்கும் அபிஷேகம் இறங்குவதாக இந்த நேமம் ஜீசஸ் வருத்தப்பட்டு பாரசுவாங்கிறவர்களே, எல்லாரும் இயேசுவிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றவரே, உம்முடைய இழைப்பாறுதல் இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்து சேர கிருபை செய்யும் துதி கன மகிமை ஒன்றான மெத்துவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவி, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல, அருமையான சத்தியம் அடங்கிய தேவ செய்தி எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். அருமையான தேவன், தன்மை தெய்வம், சமாதான பிரம் இலக்கம் செய்த உலகத்தில் மன்னிப்போன் விடுதலை உண்டு என்பதை நமக்கு வெளிப்படுத்தி அழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். அப்படியா கற்றுக் கொடுத்த உங்களையும் ஊழியத்தங்களையும் கைவிட்டு எல்லா காரியங்களையும் அவை ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். God
0: bless you. சுபாலங்கோ. God bless you. நேர்களே, ஆமேன்,
1: ஆமேன். God bless you too, பாஸ்டர். ஆமீன். அருமையான வார்த்தை வெளிச்சம். நிச்சயமாக இந்த வெளிச்சத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது, உங்களுக்கும் இது ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாக இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும். வெளிப்பாடுகளை ஆவியான கற்றுக் கொடுப்பார், விடுதலையை பெற்றுக் கொள்வார்கள். அருமையாக பாரப்பட்டு செபித்தார்கள். அந்த ஜெபம் நிச்சயமாக எங்கெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்கிறார்கள். அந்த ஜெபம் ஒரு அசைவு கொடுக்கும். அந்த விசுவாசத்தோடு மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், தெரியப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிற சுவிசேஷ பாரம் உங்களை நீருக்கியே வட்டும். ஆமேன். சரியாற்றோன்ற நேரம் 9:36. நாங்கள் வார்த்தையும் வெளிச்சத்தோடு இதுவரை நேரமும் இணைந்திருந்தோம். செய்திகளை கேட்டோம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தார். இருந்த இடத்திலே இருந்து நாங்கள் மூன்று விதமான ஊழியக்காரோடு மூன்று விதமான வார்த்தையின் வெளிச்சம், அந்த வார்த்தை தேவனாயிருக்கிறது. அவரை கற்றுக்கொள்ளவும், அவரோடு உறவாடி கொள்ளவும், உறவுடன் நினைத்திருக்கவும், அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கவும் எங்களுக்கு செய்தார், கிருபி அளித்தார். இந்த தேவாய் தேவனுக்கு நன்றி செலுத்துறோம். எல்லாவற்றையும் ஒழுங்கும் சமயமா செய்து முடித்தார். உண்மையிலேயே இந்த காலநிலை, இன்றைய நிலை நிச்சயமாக தண்டஸ்ட்ரோம் என்று சொன்னார்கள், விண்டி காஸ்டி விண்டி என்று சொன்னார்கள். ஆனாலும் கர்த்தர் கால்நிலைகளை மாற்றி அமைக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிச்சு எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினார். நான் நினைத்து என்னுடைய மாம்சோ கண்ணோட்டத்திலே பார்த்து ஒளி தோற்றங்கள் இரண்டு இருக்கிறது, காற்று அடித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் என் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாம் செம்மையாம் செய்து முடிக்க கர்த்தர் கிரியை செய்தார். சில இடங்களிலே பவர்கள் இல்லை, இணையதளங்கள் வேலை செய்யவில்லை என்று சில காரியங்கள் சொன்னாலும் என் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியா செம்மையாய் செய்து முடிக்க கர்த்தர் கிரியை செய்தார், கிருபி அளித்தார். அந்த தேவாய் தேவனுக்கு நான் சோசம் செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன். நன்றி ஜெபத்தை எடுப்போம். தொடக்கம் முடிவு வரைக்கும் நடத்தி வந்த தேவன் அவர்களை முன்குறித்தாரோ, அவர்களை அழைத்து வந்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நிறுத்தினார். அவர் நாமம் மகிமைப்பட்டது. அந்த நாளுக்கும் அந்த கிருபிக்காகவும் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிப்போம். என்னோடு இணையுங்கள். நன்றி ஜெபம் முதலெடுப்போம். சோசனம் ஆண்டவரே, நன்றியோடுமை சோசரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவையானவரே, நீ ஆளுகை செய்து எங்களை மட்டுமாய் நடத்தி வந்தீர். தொடக்க முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்க, நம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளத்தக்கதாக வேதத்தின் அதிர்ஷ்டங்களை மகத்துவங்களை சொல்லித்தர எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை திறந்தீரே, கற்றுக் கொடுத்தீர், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அந்த கிருபைக்காக நன்றி, நன்றி. இணைய தளத்தின் வானொலி கூடாக, இந்த சங்க வானொலி கூடாக, நீங்க வந்தித்திய வெளிச்சத்துக்குடா வெளிப்பங்களோ வெளிச்சத்தை வெளிச்சமாக்கி அலங்காரமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அதுக்காக நன்றி ஆண்ட, நன்றி ஆண்ட. வெளிச்சம் உதித்தது கத்தால், எங்கள் மேல கத்தருடைய வெளிச்சம் உதித்தது அப்பா. அதுக்காக சோஸ்திரமாட்டவர், நாளும் அந்த வெளிச்சத்துல வெளிச்சம் கண்டோம் அப்பா. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றி அந்த திருபைக்கால் சோஸ்திரம் சங்க வானொலியை தந்தீரே, தொடர்ந்த வாசனங்களுக்கு வைத்தீரே. அருமையான களத்தை தளமாக கொண்டு அப்பமுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிரிய செய்தீரே அப்பா. அந்த திருபையின் வழிக்கா நன்றி செலுத்துறோம். சங்க வானொலிக்காய் நன்றி செலுத்துறோம். இந்த ஊழியரும் உயர்ஸ்தாபருமா லஸ்டிபதற்காய் நன்றி செலுத்துறோம் அப்பா. அவனுடைய பிள்ளைக்கு கொடுத்த தரிசனங்கள், வெளிப்பாடுகள், ஆத்ம பாரங்களுக்காய் நன்றி. அவருடைய மேனை பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோம். அவருடைய உறவுகள், பேர பிள்ளைகள், உறவுகளுடன் ஊழியர்கள் எல்லாருக்காக நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, சங்கமானுடைய நீர் ஸ்தாபித்து இமட்டுமாய் வழி நடத்தி வர கிருபைகளுக்காக நன்றி கர்த்தா. கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டு நீர் பெரியவர், அந்த பெரிய காரியங்கள் நீ செய்து கொண்டிருக்கு. ஆராய முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை வானொலி கூட நீங்க செய்து வர கிருபிகளுக்கு நன்றி ஆண்டு. நன்றியோடு சுவாசிக்கிறோம். குடும்பத்துக்கு கொடுத்த தரிசனத்து வழிபாடுகளுக்கு நன்றி ஆண்டு. பாதுகாத்து மறுஒழிப்பை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியோடும் மறைமுக இருந்து ஒழிப்பது செய்த எல்லா ஒழிப்பு ஐயா நிகழ்ச்சிகளையும் ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக, இந்த மறைமான ஊழியத்தை கனப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்து. தேவிய பாதுகாப்பு கட்டவுத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அப்பா மக்கள் நன்றி நன்றி நன்றி. இந்த நாளும் இந்த நித்திய வெளிச்சத்தின் ஆசிரியத்தின் கிருபைக்காய் நன்றி. இந்த நாளும் ஆரம்பிச்சபம் பாடலு கூட அடியாளை நடத்தி நீங்கள் உங்களுக்கு கோடி கோடி சோசரம் அன்று அடியாளின் குடும்பத்தை உங்களை ஆசீர்வதிங்க. அதே போல கத்தாவே நாளும் துதி பாடல் பாடி உணவத்தை உயர்த்தி கிரேசுக்காக நன்றி செலுத்துவோம். சௌரி இணைத்திலே நன்றி. அப்பா உயர்த்தி துதித்த சௌரியின் குடும்பத்தை உங்களை ஆசீர்வதி எல்லைகளை சாலப்படுத்த கிருபை தாங்கி நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தை குறித்து ஜெபிக்கிறப்பா. அதே போல கத்தாவே ஊழியர்கால் ஜெபித்து வானொலி ஆசீர்வதி ஜெபித்த துதித்தார்களே சிசு டோலி, அதுக்காக நன்றி. ஆறு முதலில் மட்டுமே இணைந்திருக்கிறார்களே, அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். கத்தாத்தவரை கொடுத்தாத்தோ பாரத்துக்கு ஆசீர்வாத நேரங்களுக்காக அனுகூலப்படுத்தல தருணத்துக்கு இந்த வாழ்ந்தவனுக்கு சோசம் சோரி என் குடும்பத்தை ஆசீர்வதி எல்லைகளும் சாலப்பு கூடவே இருங்கான். இயேசுவின் நாமத்தில் அந்த சேர்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நாளைய தினத்தை தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தை கொடுங்க ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் அப்ப நன்றி செலுத்துங்க. நாளை கதாவே வார்த்தை வெளிச்சத்தின் பகுதி ஆசிரியர் தந்திரியே நன்றி ஆண்டவர். அப்பா நீர் வார்த்தையாயிருக்கிறவர், இன்றும் எங்களோடு உறவாடி நீர மகளை செய்தீர விலங்கலை செய்தீர விடுதலையை பெற்றுக் கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம், கற்றுக்கொண்டோம் சத்தியத்தின் ஆழத்தை. அப்பா அதுக்காக நன்றி ஆண்டோம், நன்றி ஆண்டோம், நன்றி ஆண்டோம். ஆழங்கள்ல போச்சு ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர் ஆண்டோர். அந்த ஆழத்திற்கு வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த அந்த வெளிச்சத்துக்கு அப்பாவிக்கா நன்றி. அப்பா நாலு முதலாவது சிறியை கொடுத்த மகேந்திரன் ஐயாக்கா நன்றி செலுத்துறோம். இந்த மூத்த ஒளியர் ஆசிரியரையும் கனப்படுத்தும், வழி நடத்தும், கிடத்தரத்தால மூடும், கையளி பிரயாசங்கள் ஆசிரித்து கொடும், உறவுகளை பாதுகாத்தலும், இன்னும் மக்களும் இப்பிரகாசிக்கு கிருப செய்வீரா. இந்த முதல் வயது கனி அந்த புஸ்தியின் பசுமையுமா இருக்க வைக்கிறார். இயேசுவின் நாமத்தை கொடுத்த வார்த்தைக்கு நன்றி. உங்கள் சகோதரன் சொல்லி அந்த சகோதரத்துவத்தின் உண்மை தன்மையை, அப்ப அந்த சகோதரத்துவத்தின் உண்மையான அன்பை நேசிக்கிற விதத்தை அப்படியா நேசிக்க ஒன்று தியானிக்க வேண்டும் என்பது விளங்கப்படுத்தினாரே கத்தா. வெளிப்பாட்டு வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டு சத்தியத்தை ஆழத்தை கற்றுக் கொடுத்தார். அப்படியா கற்றுக் கொடுத்த உடையதா நீ கனப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தின் நன்றி செலுத்தி ஒப்புகளை செவிக்கிறார். இரண்டாவது வார்த்தையும் வெளிச்சத்தை அடியாளம் கொடுத்தல தரத்துக்காய் நன்றி செலுத்து. அப்பா நீர் நாங்கள் நிர்ணயிக்கும் எங்களுக்கு நடக்க பண்ற சித்தத்தின் வழியில் நடக்க பண்ணுது, எங்கள் பாதைகளை பிரகாசித்து வெளிச்சமாக்குது, அதுக்காக நன்றி. யோபு வாழ்க்கை யோசிப்பு வாழ்க்கையை எப்படி பிரகாசிக்கச்சு, அதே போல என் வாழ்க்கையும் பிரகாசிக்க செய்யுது, அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படியா சாட்சி அனுத்த கிருபைகளுக்காய் நன்றி, அந்த சாட்சியின் வெளிப்பாடுகளுக்காய் நன்றி. இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் வெளிச்சமாக்கும், பிரகாசிக்கச்சு, எழுந்து பிரகாசம் அலங்காரமாக்கும், அலங்காரமாக்கும், அலங்கார கிரீடமா மாற்று. அப்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஆஸ்வதிக்கும். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கிரிய செய்யும்படியாச்சு இயேசுவினால் அடியால் கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்தினேன். அப்பா யா தொகுத்து வழங்கத்தக்க பலனையும் சத்துவத்தையும் கொடுத்தேன், அதுக்காக நன்றி. மற்ற நேரம் நடத்தி வருகிறேன் நன்றி இயேசப்பா. கோடி சோஸ்திரம் நீர் உழவே பெருக நான் சிறுகணும் குடும்பத்தை ஊழியங்களை ஆசிரியத்தின் செபிக்கிற நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தினால அகப்பனே நாளிலும் மூன்றாவது வார்த்தையும் வழிச்சத்துறை ஆசிரியன் தாசனாயத்துக்காக நன்றி செலுத்துறோம். ஒன்றானமை தேவன் அவர் நீ சமாதான பிறவு மன்னிக்கிற தேவன் இறக்கம் செய்த தகப்பன் மடத்திரா விடுதலை ரசிப்பு உண்டு என்பதை சத்தியத்தின் ஆழத்துக்குட அழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்து அது மாத்திரமல்ல செபித்தார்கள் ஆண்டு ஜெபங்கள் ஆண்டவரே உரிமை திரும்போது நிர்பாரத்திற்கு திருவிழுக்காய் நன்றி ஆண்டு. கற்றுக் கொடுத்த ஊழியக்காரன் ஊழியங்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை சாலப்படுத்து, நல்ல சுகங்களை ஆரோக்கியத்தை பாதுகாப்பு கொடுத்து வழி நடத்துங்க. ஒளிபரப்பாகும் போது எல்லா தடைகளும் உழைத்து காரியத்தை வாய்க்கு எங்கெல்லாம் இந்த ஒளிபரப்பு கேட்கிறோம் அங்கெல்லாம் விடுதல் வெளிச்சம் சுகபால் சமாதானம் சந்தோஷம் அப்பா வெளிச்சம் எழும்பி பிரகாசிக்க அப்பா வழி நடத்தமக்கள் கொள்ளைப்புற பங்கிட்டுக் கொள்ள அயாத்ம பாரத நதி பாயட்டு மச்சங்கள் தோன்று ஒப்பு கொடுக்கும் நின்று செலுத்துறோம் அறுவழிப்பை ஆசிர்வதிக்கிறோம் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஒப்புகழிச்சிருக்கிறப்பா நாளை ஒளிபரப்பு யாவும் இடத்திருக்கிறத்துல தருகிறோம் எல்லா நேரடி ஒளிபரப்பையும் ஆசீர்வதிங்க காலை முதல் மாலை வரைக்கும் அப்பா நடக்கிற எல்லா நேரடி ஒளிபரப்பு ஆசிரித்தான் மகிமைப்படுவதாக ஆளுகை செய்யுங்கப்பா தகப்பனே மாலை நேரத்திய வெளிச்சத்தையும் ஆசிரித்தாங்கப்பா உட வல்லமை தரம் நடத்தட்டு மாட்டவனே ஆளுகை செய்ய அவர்களை முன்குறித்து அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி அழைத்து ஒரு போதும் எங்களை வெக்கப்படுத்த மாட்டேன் இந்த கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி நல்ல வேலைக்காய் சோசனம் மட்டும் நடத்தின எபினேசருக்கு நன்றி செலுத்துறோம் நாளைய தினத்தை வாசலுக்கு கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் தொடர்ந்து வழி நடத்துங்க ஆசிரியர் சமாதத்தோடு படுத்து கொண்டு செய்து தவறில் ஒருவரை சுகமாய் தங்க பண்ணுவீர் என்று சொன்ன வார்த்தைக்கிறாங்க விசேஷமாக இந்த காலை காட்சபிக்கிறோம் ஆண்டவரே எங்கெல்லாம் கத்தாவை பவர் கட்டாய இணைய தளங்கள் இணையவும் ஐயா வேலை செய்யாமல் ஜனங்கள் இரடுக்களை இருக்கிறார்களோ அப்பா நீர் அறிவீர் இந்த கனடா தேசத்தை விசேஷமாய் பொருட்படும் இந்த தேசத்தின் எல்லைகளை சமாதானம் உள்ளேகளாக்கும் உச்சனை கோல்மையா திருப்தியாக்கும் கடந்த நாட்கள் நியூஸ் ஆண்டவரே செய்தியில பார்த்தோமே ஐயா எத்தியோ இந்தியர்கள் கத்தாவே ஐயா ஒரு கண்ணுகளால சுட்டு ஆண்டவரே தாக்கி ஐயா அவ்வளவு வேதனைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இன தோஷங்கள் நேரத்துக்கு ஜனம் விரோதமா எள்ளும் பாதப்படிக்கு அப்படிப்பட்ட உள்ளங்களை நீ சந்திக்க வேண்டுமா செவிக்கிறோம் அவர் செய்த அறியாம பாவங்களை நாங்கள் மன்னிக்கிறோம் நீங்க மன்னிங்க அவர்கள் மேலும் திரும்ப கிரிய செய்யுங்க கிருபி அழியுங்க விடுதலையாக்குங்க கத்தாவே இந்த பல்கலாச்சார தேசத்தை பல்தரப்பட்ட மக்கள் வாழ்ற இந்த சூழ்நிலை நீ அறிவியல் நிச்சயமாக பொறுப்படுங்க ராஜா பொறுப்படுங்க ராஜா ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே மாண்டவர் விடுதலை வெளிச்சம் சமாதானம் ரட்சிப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் ஆண்டவர் அப்பா பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் என்று சொன்னீங்களேப்பா நாட்கள் இந்த பாவம் பெருகாத படிக்கு உடைய கிருபையின் கரம் தாங்கி நடத்தவனுமா தேசத்தின் எல்லையெங்கும் சமாதானம் உள்ளாக்குங்க அப்பா அந்த பிழிப்பால சமாரிய பட்டணம் கள்ளி கூர்ந்தது போல எங்கள் பட்டணம் எங்கள் தேசம் உடைய நாமத்தால் கள்ளி கூறன் இயேசுவின் நாமத்தன் அன்று ஆபிரகாமே நான்கு திசை நடக்க பண்ணேன் விதிக்கிற தேசம் உனக்கு சொந்தமாக சொன்னீங்களப்பா இதனால் உங்கள் நாம் அங்கெல்லாம் மகிமைப்படும் இந்த எல்லா பட்டணங்கள்ல உயர்த்து அங்கெல்லாம் உடைய ஆட்சியும் எள்ளும் பட்டும் பக்தை உண்டாட்டும் இந்த தேசத்தில் எழுப்புதல் காணணுமா விசேஷமா போக்குவரத்து பாதுகாத்துருங்க நடக்கத்தை பாதுகாத்துருங்க ஐயா வந்திருக்க வீராங்கனைகளை பொருட்படுங்க விளையாட்டு வீரோடு கூட இருங்க அவர்களுக்குள்ள ஐக்கிய பாடு ஒருமன பாடுக சமாதானம் உண்டாட்டும் அப்பா அவர்களை பெற்றுக்கொள்ள கிரிய செய்யுங்க அவர்கள் ஐயா அந்த விளையாட்டு நேரங்கள் முடிந்து சமாதத்தோடு தங்கள் தேசத்துக்கு போய் வர போக நீங்க கிரிய செய்யுங்க கிருபையாளிங்க எல்லா
0: காரியங்களையும் செய்வார் எண்ணிலும் பெரிதான காரியங்களை செய்வார் என்று சொன்னீரே அன்றைக்கு பவுல் பிரசங்கித்த பொழுது உலகத்தை கலக்குகிறவர்கள் இந்த தேசத்திலேயும் வந்துவிட்டார்கள் என்பது போல ஒவ்வொரு திருச்சபைகளிலும் அந்தந்த இடங்களில உலகத்தை கலக்கிறவர்களாக உண்மையோடும் ஆவியோடும் தேவனுடைய வார்த்தையை மக்கள் கேட்க பிரசங்கிக்கிறவர்களாக கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரோடும் இடைப்படும் ஊழியக்காரர்களை வேலையாட்களோ குறைவு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் புதிய ஊழியக்காரர்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் உண்மையோடு முத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் இந்த ஊழியத்தை கடைசி கால ஓட்டத்தை ஓடி முடிக்க

0: ரேடியோ தியவழிஞ்சன் சங்கம் ரேடியோ ஊடாக கேட்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ரட்சிக்கப்பட மதம் ஒரு வழி அல்ல. இன்னைக்கு பின்வரும் மறுவாழ்வு இருக்கிறது. இயேசுவோடு வாழுகிற வாழ்வு, நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, ஆயிரம் வருடம் வாழுகிற இந்த உலகத்திலே ஆயிரம் வருடம் வாழுகிற வாழ்வு, இந்த வாழ்வுகளை விசேடமாக தமிழ் மக்கள் இழந்து போகாதபடி ஒவ்வொரு தமிழ் மக்களும் இயேசுவை இரட்சகராக கொண்டு ஒரு விடியலை தேடி இயேசுதான் தமிழ் மக்களுடைய விடியல் என்பதை ஐந்து கண்ட மக்களும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீர். வேறு வேறு வழிகள் தவறான பாதைகளுக்கு நரகத்துக்கு எழுத்து செல்கிறது என்பதை மக்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக, அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்த இந்த ரேடியோவுக்குடாக கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ஒளியக்காரர்கள் ஒவ்வொருவரும் தற்கூட சாலிகளாக மாற்ற எங்களுடைய இதயங்களை உங்களுடைய ஆவியை நீரப்படி வாழ்ந்து காட்டினோ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு உம்முடைய உம்முடைய உத்தாசையோடு நாங்கள் இந்த ஊழியத்தை ஓடி முடிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இந்த காலத்துல எங்களோடு இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை பலப்படுத்தும், திடப்படுத்தும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. துதி கன மகிமை உண்டானமைத்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தோதிரத்தோடு கூடிய ஜபத்தோடு ஏறெடுக்கிறோம். ஜபம் கேளும் பதில் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: அமேன் அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஷா. கத்தர் உங்களோடும் உங்கள் ஊழிய பாதையிலே கத்தர் வெளிச்சத்தையும் வல்லமையையும் தந்து நடத்துவாராக. அமேன்,
0: அமேன். God bless you sister, God bless you everybody.
1: அமேன், அமேன். நாங்க டாலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டாலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். டாலி சிஸ்டர், நாங்க சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சாந்தி
2: சிஸ்டர்,
1: நீங்கள் இலங்கை தேசத்திலே இந்திய நாக்கர்களே பரவி கொண்டிருக்கிற இந்த டெங்கு காய்ச்சலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த இடத்திலே அந்த நிலைமை மாற்றப்பட அந்த மக்கள் மனம் திரும்ப தேவனுடைய கோபம் அங்கு இறங்கி விடாதபடி கத்தர் காத்து கொள்ள வேண்டும். அந்த கிருமிகள் எல்லாம் அகற்றப்பட கத்தர் உதவி செய்ய வேண்டும். அதன் நுழம்புகளின் ஆதிக்கங்கள் அதிகாரங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க உங்கள் இலங்கை தேசத்துக்காக அங்கு டெங்கு காய்ச்சல்னா பாதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: அப்பா சுவாமி, ஆண்டவரே கத்தாவே, உண்மை இந்த நேரத்துல எங்களுக்கு இந்த நேரங்களை தந்ததுக்கும் ஆண்டவரே அப்பா துதி எடுத்ததுக்கும் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கவும் இந்த நேரங்களை தந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. உமை போற்றுகிறோம் ராஜா, அதி ராஜா. உண்மை வணங்குகிறோம் ராஜா. அப்பா தாகப்பனை உண்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஆராதனை செய்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வேளையிலே ஐயா. கோடான கோடான நன்றி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஆண்டவரே உங்களோட பாதத்துல வைக்கிறோம் தகப்பனை. ஏறெடுத்து ஆண்டவரே ராஜா சுவாமி, எங்களுக்கு உடனுக்குடன் பதில் தாரவராய் இருக்கிறீர் என்றே நீங்க பதில் தந்ததுக்காக நன்றி சொல்லிக்கொண்டு ராஜா. அப்பா இந்த ஜெபத்து ஆண்டவரே கத்தாவே, இந்த இலங்கை பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த இலங்கையில் பரவி இருக்கிற டொங்கு காய்ச்சல ஆண்டவரே கத்தாவே அப்பா நீர் பார்த்து அந்த நோயை நீரே அகற்றி விடுகிறதுக்காக ஆண்டவரே, அந்த நோயை கடல்ல தூக்கி போடுகிறதுக்காக, அந்த தொட்டாதபடி மற்றவர்களுக்கு தொட்டாதபடி ஆண்டவரே எப்படி இருந்து வந்ததோ அந்த இடத்துல இருந்து ஆண்டவரே நீர் அகற்றி விடுகிறவராய் இருக்கிறீரப்பா. அப்பா அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. அப்பா நீர் அந்த நோயை தூக்கி எறிகிறவராய் இருக்கிறீர் ராஜா. அப்பா அப்பா தகப்படி உமை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அப்பா எங்களை நோக்கி பாக்குறதுக்காக அந்த இலங்கை ஜனங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் ஆண்டவரே தகப்பனே வயது போனவர்கள் அப்பா கஷ்டப்படுகிறத பாக்குறீங்க, அங்கு வசதி இல்லாம இருக்கிறத நீங்க பாக்குறீங்கப்பா, எந்த விதமான வசதியும் இல்லாமல் அந்த நோயில இருந்து தப்பிக்க வைக்கிறவரா இருக்கிறீரப்பா. உண்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லையே அந்த இடத்துல ஆண்டவரே. அந்த இலங்கை தேசத்துல இருக்கிற சிறு பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், ஆண்டவர் வாலிப பிள்ளைகள், தாய்மார்கள் ஆண்டவரே, அவர்கள் இருந்து இந்த தொற்று நோய் வராதபடி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தொட்டு பொட்டி பாதுகாக்கிறதுக்காக சோத்திரம் பாப்பா, சுற்றி வளையம் போடுறதுக்காக சோத்திரம் பாப்பா. அப்பா அந்த தொற்று நோயில இருந்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜாதி ராஜா. அப்பா தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு எந்த தொற்றும் வராதபடி ஆண்டவரே, வளையல் வேண்ட காசு இல்லாம இருக்கிறவர்களுக்கு நீர் வளைய வாங்கி கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா. பாதுகாப்பு மருந்துகள் ஆண்டவரே, மருந்துகள் ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. உலகம் முழுவதும் அவங்களுக்கு உதவி செய்ய ஆட்களை அனுப்புறதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா அந்த நோய் இனிமேல் அந்த இடத்துல வராது தாப்பண்ண இயேசுவின் நாமத்துல கட்டளை இடுகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா நீங்க இந்த நோய்க்கு எல்லாம் கட்டளை வராதபடி கட்டளை இடுகிறதுக்காக நன்றி ராஜா. அப்புறமே அகற்றி விடுகிறவராக இருக்கிறீரப்பா. அப்பா அப்பா தகப்பனே அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி நன்றி. எத்தனையோ நோய்களை நீர் ஆண்டவரே, புண்ணியாளிகளை நோய்களை நீர் ஆண்டவரே பாதுகாத்தவராக இருக்கிற, அந்த நோயில இருந்து விடுவித்தவராக இருக்கிற, உங்களோட வஸ்திரத்தை தொட்டவுடனே அப்பா அந்த நோய் நீங்கிச்சுன்னு சொல்லி ஆண்டவரே கத்தாவே அப்பா உமக்கு நன்றி சொல்லுறேன் ஆண்டவரே. கத்தா நீர் அந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்காக சோதரம் உண்மை நோக்கி கூப்பிடுறேன் ராஜா. அப்பா எந்த நோயும் பாதையும் அந்த தேசத்துக்கு வராதபடி அப்பா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல வாதை அந்த தேசத்துக்கு அணுகாது ஆண்டவரே. எந்த தீமையும் அங்கு வராது ராஜா. உம ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா, உம ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. எந்த தீங்கும் அங்க வராது ராஜா, எந்த நோயும் தீண்டாது என்று சொன்னவரே அப்பா. அப்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எந்த நோயும் தீண்டாதபடி பாதுகாக்கிறவரே உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா உம்ம நம்பி வந்துக்கிறோம் அப்பா. அப்பா நீங்க கைவிடாத தேவனப்பா, இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறவராய் இருக்கிறீரப்பா. உம்மிடத்துல வைக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே வீணாக உம்மிடத்துல இருந்து திரும்பி வராதென்று சொல்லி எங்களுக்கு வாக்கு தந்தவராய் இருக்கிறீரப்பா. அப்பா நாங்க அந்த வாக்கு தத்துவத்தை நம்புகிறோம் ஆண்டவரே அப்பா, விசுவாசிக்கிறோம் ராஜா. உம்முடைய ஜெப அப்பா உம்ம ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா, விசுவாசிக்கிறோம் கட்டுகளை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மிட்ட இருந்து உதவி கிடைக்கிறதாய் நாங்க பாக்குறோம் ராஜா. அப்பா நாங்க உம்ம முழுவதுமாய் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் ராஜா. உம்ம இறுக்கி பிடித்து கொண்டோம் ராஜா. அந்த நோயில இருந்து அந்த ஜனங்களை அன்றே விடுதலை செய்யுங்க ராஜா. அந்த நோயில இருந்து இன்றே ஜனங்களை நீங்க விடுதலை செய்யறதுக்காக சோத்திரம் சொல்றேன் ஆண்டவரே அப்பா. இன்றே நீங்க விடுதலை செய்யுங்க ஐயா அப்பா. உம்ம கெஞ்சி கேட்கிறோம், இறங்குங்கப்பா இறங்குங்க. அந்த தேசங்களுக்காக இறங்குறவரே சுவாமி, சுவாமி நீங்க இறங்குங்க ராஜா. அதி ராஜா அப்பா அப்பா கோடான கோடி நன்றி சொல்லுறோம் ஐயா, கோடான கோடி சோத்திரம் ஐயா. அந்த நோயில இருந்து ஜனங்களை ஆண்டவரே நீர் விடுதலை செய்யறதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. இன்றே அந்த நோய்களை திருத்தி விடுகிறவராய் இருக்கிறீரப்பா. அந்த ஜனங்களை பாதுகாப்புகளையும் ஆண்டவரே தேவையான வசதிகளை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா அப்பா. தகப்பனை மருந்து வகையிலும் வேலை வகையிலும் அப்பா ஒவ்வொன்னு சுத்தமாய் இருக்க ஆண்டவரே கட்டுக் கொடுக்கிற ஜீவ ஆவியானவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் சுத்தமாய் இருக்கிறதுக்காக ஆண்டவரே அந்த இடங்களை சுத்தப்படுத்தி ஆண்டவர் தாங்கள் இருக்கிற இடத்தை சுத்தம் சுத்தம் செய்து வச்சு கொண்டு இருக்கிறதுக்காக அந்த ஞானத்தை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நன்றி சொல்றேன் முழு தேசவும் ஆண்டவரே, இலங்கை தேசம் முழுவதும் ஆண்டவரே, முழுவதும் அப்பா உம்முடைய ரத்தத்தால பரிசுத்தப்படுத்துறதுக்காக ஆண்டவரே, அந்த நோயிலிருந்து விடுதலை செய்யறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. விடுதலை செய்யுங்க ராஜா, விடுதலை செய்யுங்க ராஜா அப்பா. நீர் எங்களோட இருக்கிறவரா இருக்கு, உங்களோட பாதம் நாங்க சரணடைந்தோம் ஐயா. நாங்க உங்க அடிமை ராஜா, உம்முடைய பாதம் சரணடைந்தோம் ராஜா. நாங்க உங்க அடிமையா ராஜா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்களும் வருத்தங்களும் நோய்களும் வந்தாலும் ஆண்டவரே அகன்று போக மாட்டோம் ஆண்டவரே. உம்மை விட்டு நாங்க அகன்று போக மாட்டோம் ராஜா. நீர் எங்களோட கூட இருக்கிற தெய்வம் அப்பா. இந்த சோதனையை சகிக்கிற தேசத்துக்கு பலத்தை கொடுக்கிறவரா இருக்கிறீரப்பா. இந்த வியாதியில இருந்து விடுதலையாக அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் பெரிய பலமா இருந்து பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோமாப்பா, நன்றி சொல்லுற அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தண்ணி நல்ல சாப்பாடு மாண்டவரே, நல்ல மருந்து மாண்டவரே, கொடுக்கிற அந்த கொடுக்க வைக்கிறதுக்காக சோத்தரிக்கிறோம் ராஜா. எல்லா நாடும் அந்த நாடுகளுக்கு உதவி செய்ய ஆண்டவர், இலங்கை தேசத்துக்கு உதவி செய்ய வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி. நீர் நல்லவராய் இருக்கிறதுக்காக நன்றி. நீர் சர்வ வல்லவராய் இருக்கிறீரப்பா, அப்ப சகலத்தையும் அறிஞ்சிருக்கிறவராய் இருக்கிற தேவர் அப்பா, இதை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் என்ற மாதிரி ஆண்டவரே. ஆனாலும் அதுல இருந்து நீர் விடுதலை செய்தவராய் இருக்கிற ஜனங்கள் யாரும் மறந்து போகாதபடி அப்பா, அந்த குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உங்களை கையில வைக்கிறோம் ராஜா. அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், வாலிப பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகளையும், அந்த நோயில அவதிப்பட்ட பிள்ளைகளையும், அந்த ஆஸ்பத்திரி அவலத்தையும் ஆண்டவரே அப்பா இன்றே நீங்க சுத்தம் செய்யறதுக்காக அதுல அப்பா இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரை நோயாளிகள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குறதுக்காக சோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் பார்த்தாலே நாங்க சுகமாயிருவோம் ஆண்டவரே அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்பா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே நாங்க சுகமாயிருவோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ராஜா, நாங்க சுகமாய் பலனாயிருவோம் ஆண்டவரே அப்பா. எங்களை கண்கொண்டு பாருங்க ஐயா, ஏறெடுத்து பாருங்க எங்களை ராஜா. நீங்க ஏறெடுத்து பாக்குறதுக்காக நன்றி ராஜா, நன்றி அப்பா. இந்த சங்கம வானொலியில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு அம்மாவையும் அப்பாவுக்களையும் ஆண்டவர் சகோதரிகளையும் நான் உங்க பாதத்துல வைக்கிறோம் அப்பா. அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீரப்பா. அவர்களை அப்பா நீங்க பாதுகாய் நோய்கொடியில இருந்து நீங்க பாதுகாக்கிறவரா இருக்கிறீங்க. அவர்களுடைய பிள்ளைகள், ஜெனசிஸ்டருடைய பிள்ளைகள் அவா எங்களுக்கு இந்த வானொலியில எங்களுக்கு தருகிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க பாதுகாக்கிறதுக்கு அவோட துணை நின்று ஆண்டவரே, இன்னுமா இன்னுமா அவ சுக பலத்தோடு எங்களுக்கு இந்த ஜெபத்தை தாரத்துக்காக நன்றி சொல்லுறோம். அவ பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவட குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா, அவங்களோட பேர பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஐயாவை ஆண்டவரே, ஐயா அண்டனையாவை உங்களோட கரத்துல வைக்கிறோம் அப்பா. சுக பலத்தோடு எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா ஒவ்வொருவரையும் லெசி ஒவ்வொருத்தரையும் நான் உங்க கரத்துல தாருமப்பா அப்பா. இந்த சங்கமத்துல என்று வராதவர்களை உங்களோட கரத்துல தாருமப்பா. வினோவை தாருமாப்பா, அவன் மகனோட கல்யாணத்தை உங்களோட பாதத்துல தாருமாண்டவரே. நீரே சாட்சியாயிருந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கும்படியாக ஆண்டவரே. எப்போதும் அந்த குடும்பம் நல்ல சந்தோஷமா சமாதானமா உங்களுக்குள்ள கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்லுறேனப்பா. ஒவ்வொருவரையும் நாங்க தந்திருக்கிறோம் ராஜா அப்பா. பாதுகாத்து வழி நடத்துங்க அப்பா. இந்த ஜெபத்தை எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு ஆவியானவரே நீங்க இருக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. ஏசப்பா நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.
1: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இருக்குது நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். காரியங்களின் படி விவாதங்களை ஏற்படுத்துற மக்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். ஊழிய பாதையிலே ஊழியர்களுக்குள்ளே இருக்கிற அந்த விவாதங்கள், உதருக்குதர் விவாதங்கள், இந்த விவாதங்களை விட்டு விட்டு இது கடைசி நாட்கள், இந்த நாட்கள்லே நாங்கள் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவைகளே செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கமாய் கொண்டு அவர்கள் இருதயங்கள் சிந்தைகள் தேவனால் ஆளப்பட்டு அப்படியாய் செயல்பட இந்த நாட்கள்லே அவர்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலேயும் வழி நடத்துங்க.
3: ஸ்தோத்ர ஆண்டவர், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் இமட்டமாய் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீ வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. அப்பா அந்த சங்கமம் ஊடகத்தோடு கூட இணைந்து ஆண்டவரே பல பல அரபு மக்களுக்காகவும் பல தேச மக்களுக்காகவும் ஆண்டவரே எங்களுடைய சொந்த தேசங்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாய் உலகத்திலுடைய ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே அப்பா போராட்டங்கள் ஆண்டவரே நிந்தைகள் அவமானங்கள் போர்கள் சண்டைகள் இப்பொழுது இப்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டுக்காகவும் ஜெபிக்க எங்களை நீர் ஏற்படுத்தி இந்த சங்கமம் ஊடகத்தின் மூலமாய் வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஒரு குடும்பமாய் ஆண்டவரை இணைந்து ஒரே முடிய தகப்பனுடைய பிழையாய் சேர்ந்து ஆண்டவரே உமை நோக்கி பார்க்கிறோம். கர்த்த தந்த ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆண்டவர் ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் அவர்கள் இழந்து போகாதபடிக்கு கர்த்த தந்திருக்கிற பணியை ஆண்டவரே திறம்பட ஆண்டவரை செய்யத்தக்கதான ஞானத்தை தந்து என் தேவனாகி கர்த்தரை வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர்களோடு கொண்டிருந்து நீர் ஆண்டவரை நடக்கிற நடப்பீட்டு ஆண்டவரை வருகிறதான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே அவர்கள் உண்மையோடு ஆண்டவரே நேர்மையோடு கொடுக்கத்தாவு பயத்தோடு பக்தியோடு செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். யாரோடு கூட தேவன் இருக்கிறாரோ யாரை அழைத்தாரோ அவர்களை ஆண்டவர் தேவன் உருவாக்குகிற தேவனாயிருக்கிறார். அந்த பிள்ளைகள் எல்லாம் உத்தமத்தோடு உண்மையோடு தேவனுக்கு ஊழிய செய்யும்படியான ஆண்டவரே தேவனுக்கு தரக்கூடியதான கனத்துக்காக தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் நேசிக்கிறார் என்பதை அறிந்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற கண்மலையா இருக்கிறார் என்பதை உணர்ந்து இவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே புறஜாதி மக்கள் மத்தியிலும் அநேக இடங்களிலும் சென்று உம்முடைய ஊழியத்தை செய்கிறதான வேளையிலே இவர்களுக்கு நீர் துணையாயிரும்பா. இவர்களுக்குள்ள இருக்கிறதுதான் ஆண்டவரே அந்த வேறுபாடுகள் ஒருவர் மேல் ஒருவர் அந்த வைத்திருக்கிறதுதான் அந்த குரோதமான எண்ணங்களை எல்லாம் எடுத்து போட்டு இவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் எல்லாம் சமமான ஊழியக்காரர்கள் என்று எண்ணுகின்ற எண்ணத்தை தந்த ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். பொறாமை நாலு ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியம் ஆண்டவரே மிகவும் திறம்பட அந்த இடத்துல செய்கிறபடியால் அவர்கள் மேல் ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு கசப்பான எண்ணங்கள் வருவது உண்டு. சிலர் ஆண்டவரே தவறான ஆண்டவரே போதனைகளையால் மக்களை ஆண்டவரை திசை திருப்புகிற ஊழியக்காரர்கள் மேல் ஆண்டவரே இப்படியான ஒரு கோபம் வருவது அது நியாயமாக இருக்கலாம். ஆண்டவரே என் தேவனாகி கர்த்த எப்படி இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே நீர் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பராமரித்து வழி நடத்தி அவர்களை திடப்படுத்தி தினமும் வழி நடத்துகிற தேவனாகி கர்த்தர் நீர் அப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நே ஆண்டவரே உமக்கு பயந்த நடுங்குகிற ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு தரும்படி ஆயிச்சுபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தைகளுடைய வல்லமைகள் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் கிரிய செய்யத்தக்கதான ஊழியத்தை இவர்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். தேவன் தந்திருக்கிற வார்த்தை என்பது அது வெறுமையான வார்த்தை அல்ல என்பதை இந்த உலகத்தை அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு தரும்படி ஆயிச்சுபிக்கிறோம். தேவன் தந்திருக்கிற வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே அது ஜீவனோடு இருக்கிறபடி அது மறித்தாலும் பலரை உயிர்ப்பிக்கிற ஒரு வசனமா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே இந்த ஊழியக்காரன் மத்தியில் இருக்கிறதான கலைகள் எல்லாம் எடுத்து கொடுங்கப்பா. இவர்கள் ஒற்றுமையோடு கூட ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். இப்படியா ஆண்டவரே அநேக ஊழியங்கள் நாட்களிலே ஆண்டவரே அது பின்னோக்கி சென்றுட்டு கொண்டிருக்கிறபடியா உமக்கு தருகிறதான அந்த ஸ்தானத்தை ஆண்டவரே உமக்கு தருகிறதான இடத்தை அவர்கள் தராததின் நிமித்தமாக அநேக ஊழியங்கள் பின்மாறி சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே என்னை அழைத்த தேவனுக்கு நான் உண்மையாகவும் உத்தமமாகவும் நான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லத்தக்கதாக இவர்கள் ஆண்டவரே இவள் வாழ்க்கையிலே இவர்கள் நினைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாய் பவுலை அழைத்த தேவன் அவர் சொல்லுகிற வார்த்தையின் முடிய நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொன்ன அந்த தைரியமான ஒரு வார்த்தையை இந்த ஊழியக்காரர்கள் சொல்ல அவர்களை நீ தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தர். தாமே அவர்களுக்கு இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே, அந்த ஆண்டவரே ஒரு வேற்றுமையான இருதயத்தை எடுத்து போட்டு அந்த இடத்துல தேவன் தந்திருக்கிறதான அன்பான இருதயத்தை தந்து அனைவரையும் நேசிக்கிற ஒரு குணத்தை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தராகிய தேவன். இப்படியாக ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆண்டவரே இவர்கள் ஒற்றுமையாயிருந்து ஊழியம் செய்வார்கள். ஆனால் ஆண்டவரே இந்த உலகம் கொள்ளாதையா, இந்த உலகம் கொள்ளாதையா, கிறிஸ்தவர்கள் எங்குமே ஆண்டவரே நிறைந்திருக்கிற ஒரு கூட்டமா இருக்கும் அப்பா, அவர்களுக்கு எதுக்கு நிற்க இந்த உலகத்திலே சாணி இல்லாமல் போய்விடும். ஆனால் ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறதான இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த ஊழியங்கள் எல்லாம் வளரக்கூடாத படிக்கும் புறஜாதிகள் சில இடத்திலே கேலி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளுகிறார்கள். அப்படியாய் அந்த சூழ்நிலை எல்லாம் மாறட்ட ஆண்டவரே, அடுத்தவர்கள் பார்த்து இவர்களை பரியாசம் பண்ணக்கூடாதபடி ஆண்டவரே இவர்கள் ஊழியத்தை செய்யவும் கனமான ஊழியத்தை செய்யவும் திறமையான ஊழியத்தை செய்யவும் தேவன் தந்திருக்கிற அந்த ஊழியத்தை அவர்கள் விரிவாக்கவும் கர்த்தர் தாமே அவர்களை வழிநடத்தும்படி ஆயிச்சு நிற்கிறோம். அப்படியா ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒற்றுமையோடு உடைய ஊழியத்தை செய்து நீர் ஆண்டவரே அவர்களை அழைத்தவர் என்பதை அறிந்து ஆண்டவரே இவர்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மாற்றம் இந்த ஊழியத்தை ஆண்டவரே செய்யாதபடிக்கு உலகத்திலே நமக்காக சிலுவையிலே தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே அப்பா நமக்காக தந்த நம்முடைய பாவங்களுக்காக தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் ஆண்டவரே அநேக ஜனங்களிலே ஆண்டவரே அநேக இடங்களிலே அதை சொல்லத்தக்கதான ஞானத்தை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை செய்யத்தக்கதாக ஆண்டவரை வழி நடத்தும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் கர்த்தாவே. அந்த ஞானத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டு அதன்படியாய் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சொல்லிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் முக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே சிபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, கர்த்தர் அவருக்கு துணையாயிருங்க, அதே அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. காத்திருந்து ஆண்டவரை ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீ தேவன் ஆண்டவரே நீங்க துணையாயிருங்கப்பா. எல்லோரையும் நேசிக்கிற தேவன் எல்லோரு கூட இருங்க, இவர் தேவைகளை சந்திங்க, இவர் செய்யிட்டு செய்யற வேலை எல்லாம் ஆசீர் வகித்து வழி நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அப்படியா இந்த வேலையில் கொடுக்க தாவே அப்பா இந்த அருமையான ஜப ஊழியத்தை தந்து ஆண்டவரே நடத்துகிறதான சங்கம் ஊடகத்தை நடத்துகிறதான லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களை ஆண்டவர் உயர்த்தி வைக்கும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அருமையான ஜப வேளை ஆண்டவரே தொகுத்து வழிகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க அபரிதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படியே என் தென் செய்ய போவதற்காய் மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேனங்கள். ஜபங்களை கேட்டதுக்காய் கேட்டதற்கு ஸ்தோத்தரிக்கிறோம். கேட்டதாமே உங்களோடு கூட இருந்து கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். அங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு அன்றைக்கு பவுலிடத்திலே அங்கு யூதர்கள் பொறாமை கொண்டு கலகம் பண்ணினது போல என்னாக்கல்லும் அப்படியாய் பொறாமை கொண்டு கலகம் பண்ற அந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் மாறுதல் வரக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும்.

0: பரிசுத்தமான இந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாட்களிலே ஆண்டவரே அப்பா, யூதர்கள் எப்படி பொறாமை கொண்டு பவுலையும் அவர்கள் அப்போஸ்தலர்களையும் அவர்களை பொறாமைனாலே அவர்களை பொறாமை கொண்டு அவர்களை கலங்க வைத்ததற்காக, அதே போல இல்லாதபடிக்கு எந்த கலகமும் இனி எந்த ஊழியர்கள் மத்தியில் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அவர்கள் நேசித்து ஆண்டவரே அவர்கள் அறிய தேவனை அறிகின்ற அறிவிலே வழி நடத்த உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் மத்தியிலே ஒரு மாற்றங்கள் காணப்படட்டும், மாறுதல் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோப்பா. நீர் அழைத்தவர், உண்மை உள்ளவரா இருக்கிறீர். அதனாலே இந்த ஊழியர்கள் மத்தியிலே எந்த போராமையும் இல்லாத படிக்க ஆண்டவரே, இந்த யூதர்களை போல இல்லாத படிக்கப்பா. எல்லா ஊழியக்காரர்களையும் எல்லாரும் நேசித்து அவர்களிடம் அன்பு கூர்ந்து வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அமே சூராஜா, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுது தேவரே நீர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற யாவ அவர்களோடு வருவார்கள் என்று சொல்லி இருக்கிற காரியத்தை வார்த்தையின்படி கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த போராமையின் எண்ணங்கள் அப்பா, கலகத்தின் எண்ணங்களை எல்லாம் கொண்டு வருகிற சைத்தான்கள் ஆண்டவரே அப்பா, தெய்வ ஊழியர்கள் மத்தியிலே இருக்காதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் நீர் அவர் உமது அன்பு அப்பா, உமது சமாதானம், என்னுடைய சமாதானம் உங்களுடனே இருக்கும், விட்டு போகிறேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி தேவன் தாமே நீர் உமது சமாதானத்தினாலே இந்த மக்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு ஊழிய செய்கிற மக்கள் ஆண்டவரே அப்பா, உமை விசுவாசிக்கிற மக்கள் யாவரையுமாய் தேவன் தாமே நீர் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. வேண்டாத தீய எண்ணங்களினாலே அப்பா, இறுதி கொண்டிருக்கிறதான பொறாமையின் எண்ணங்களினாலே அவர்கள் மற்றவர்கள் செய்கிற அந்த கலகங்கள் இவைகள் எல்லாம் விலக்கி போட்டு தேவ ஆவியானவர் தாமே ஒரு பெரிய சமாதான சந்தோஷம் ஐக்கியத்தை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் மத்தியிலே அப்பா பெரிய காரியங்களை தேவரீர் நீ செய்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறீர். உமாலே எல்லாமே கூடும் என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்திலே செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறீர் நீர். இந்த வேலையிலப்பா மக்கள் மத்தியில் இருக்கிறதான எல்லா போராமைகளின் ஆவிகள் விலகி போகட்டும், கலகத்தின் ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா. கலகத்தின் ஆவி உள்ளவர்கள் செய்வினையை செய்கிற ஆவிக்கு சமம் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்கள் கலகங்கள் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே இவர்கள் எல்லோர் மத்தியிலே ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து மக்கள் எல்லோரும் சமாதானத்தோடு வாழ்ந்து நல்ல மாறுதலை கண்டு அப்பா உமது அன்பை ஒருவருக்கு ஒருத்தர் செலுத்தி வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயாவுடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பேர பிள்ளைகளையும் குடும்பத்தார் யாவரையுமாய் சொந்த பந்தங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்து பணிபுரிகிற எல்லா தெய்வ ஊழியர்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. அதே போல இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் ஆசீர்வதிங்க. ஜபித்த யாவருக்காய் நன்றி. இனி ஜபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருத்தருக்கே அடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையிற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்தாவே. ஆமேன்.
1: கேட்டதவனுக்கு சோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
0: ஆமேன். ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பார.
1: ஆமேன். நாங்கள்
2: நாட்கள்
1: ஈழனம் செய்யப்படுகிற ஊழியக்காரருக்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்தணும்.
2: ஆமே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. என்ன தடைகள் வந்தாலும் ஆண்டவரே நீர் உயிருள்ள தேவன் அப்பா. இப்பொழுதும் எங்களுக்குள்ள ஜீவிக்கிற தேவன், உலகத்தில் உள்ளவர்களும் பக்கம் எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர், நல்லவர், போதுமானவர் அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி அப்பா. நேற்று மன்று மாறாதவரே இந்த ஊழியக்காரர் மத்தியில்

0: ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற மக்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு ஆண்டவரே யாவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நேற்று மின்று மாறாதவரே எலும்புகளுக்குள்ள உயிர் கொடுத்த தகப்பனே அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே இவங்களுக்குள்ள ஒரு ஒரு உற்சாகமான ஆவியை கொடுத்து ஓ தினமும் காலை நேரம் உங்கள் முகத்தை பார்ப்பதற்கு ஆண்டவரே செய்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உங்களுக்கு ஏற்றவர்களாக மாற்றுங்க. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நாங்க பரிசுத்தமாக இருப்பதுதான் உங்களோட சுத்தமா இருக்கிறபடியினால் ஆண்டவரே எங்களை பரிசுத்தத்துக்குள்ள அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் நல்லவர் அப்பா. அப்பா நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. காலை நேரம் இந்த ரெண்டு நாளும் என்னை மியூட்டுக்கு தடை வந்து கொண்டே இருக்குது. ஆனாலும் இயேசுவின் நாமத்தின் மூலம் யாவற்றையும் அத்தட்டுகிறேன் அப்பா. அப்பா நீங்க கைவிடா தகப்பனே, கைவிடா நாதனே, மக்கு நன்றி நன்றி. கரம் பிடித்து வழி நடத்துற ஒவ்வொரு தரையும் ஆண்டவர் வரப்போற ஊழியக்காரர் தேவலை சந்தித்து ஆண்டவர் பிரதர் லெஸ்லி அவங்க நடத்துற இந்த ஊழியங்களை ஆண்டவரை யாவற்றையும் ஆண்டவர் அவங்களுக்கு பெலனையும் தைரியத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிதான அபிஷ தைலத்தினால ஊற்றி அவர்களை உரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரையும் கூட சித்தத்தின் படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. ஆமே. நன்றி நன்றி. ஆமே. God bless you.
1: தேவங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திர நன்றி. டோலி சிஸ்டர் ஒடுக்கத்தின் மத்தியிலும் வந்து ஜெபித்த உங்களை கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: ஆமேன். நன்றி நன்றி.
1: ஆமேன்.
0: கத்தர் விட மாட்டார்.
1: ஆமேன். ஆமேன்.
0: நன்றி. God bless you.
1: நன்றி.
2: ஹலோ
1: சிசிலி அம்மாவை தெரிவித்தம்மா. நீங்க எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் இலங்கை தேசத்திலே தேவனுடைய ரட்சிப்பு பெரிதாய் விளங்க அந்த மக்கள் மனம் திரும்ப நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆண்டவரே தேவரீர், தலைமுறை தலைமுறையாக உங்களுக்கு கிடைக்கலமா இருக்கிறார் அப்பா. தகப்பனே, இலக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அன்பான தகப்பனே. இலங்கை தேசம் உம்மது தேசம் அப்பா. அப்பா தகப்பனே, நீர் படைத்த தேசம் அப்பா. அன்பான தகப்பனே, இன்றைக்கு நல்ல ஒரு செய்தியை அப்பா நாங்கள் காண்போம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அப்பா இருக்கிறார்களே அப்பா தகப்பனே, அவர்கள் மேலும் அது கரங்கள் இருப்பதாக அப்பா தகப்பனே. இந்த மறியல் கோட்டைக்குள்ளே அப்பா 100 பேருக்கு மேல சுட்டு சா கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. 200 பேருக்கு மேல அப்பா காயப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று எனக்கு நல்லாக தெரியவில்லை. அதிலே அப்பா போட்டு காட்டும் போது அந்த தாய் தகப்பன் குளறிய பார்க்க முடியவில்லை. நீதேனப்பா இப்படியான கொடூரங்களை நாங்கள் காண வைக்கிறீர் தகப்பன். ஆவியானவரே, இந்த கொடுமைகளில் இருந்து மக்கள் ஆறுதல் அடைய திரளும் தகப்பன். எப்ப இந்த அப்பா மறியலால் வருவார்கள் என்று யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் வேளையிலே இப்படியான கொலைகள் அப்பா. அப்பா தகப்பனே, 100 பேர் அநியாயமறந்து போனார்களே அப்பா. அப்பா 200 பேருக்கும் மேற்பட்டு காயப்பட்டிருக்கிறார்களே தகப்பனே. ஆவியானவரே, இந்த கொடுமைகளிலிருந்து பாதுகாரும் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, அந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் தலையிலே போடுகிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, ராஜாக்கள் மந்திரிமார்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த நாட்டை ஆசீர்வதியும் அப்பா. இலங்கை தேசத்திலே இவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிற தகப்பனே, நீ காண்கிற தெய்வமாயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா அம்மை கூவி அழைக்கிறோம். அவர்கள் மேல் இருக்கும் பையன் தகப்பனே. ஆவியானவரே, உமது கரங்களை நீட்டும் தகப்பனே. அப்பா அந்த தகப்பன் தாய்க்கு ஒரு ஆறுதல கொடும் தகப்பனே. அப்பா அந்த காயப்பட்டவர்கள் அப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் சுகமடைய வேணும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த காயப்பட்டவர்கள் விரும்புவது கரம் இருப்பதாக. ஆவியானவரே, உமது கரம் அவர்களோடு இருப்பதாக. அப்பா தகப்பனே, என்ன பிரச்சனை என்று தெரியவில்லையே தகப்பனே. அப்பா சுட்டு போட்டார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே,
2: வாகனங்கள் ஓடும் போதும் இறக்கிறார்கள் தகப்பனே. இப்படியான கொடூரங்களில் நடந்து கொண்டிருக்கிறதே தகப்பனே. ஆவியானவரே உமது கரங்கள் அவர் ஓடியிருப்பதாக பரிசுத்தாவி அவர்கள் மேலே அனுப்பும் தகப்பனே. உமது ரத்தங்களை அவர்கள் மேல் தெளியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அந்த தாய்மார்களுக்கு நீரே ஒரு ஆறுதல கொடும் தகப்பனே. அப்பா இலங்க தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, இலங்க தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த மக்களை நீர் பாதுகாக்கிற தெய்வம் அப்பா. அப்பா பிதாவே, உமது கரங்களில் அவர்களுக்கு உமது கரங்களிலே ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, நாங்கள் கேட்கிற வரங்கள் எல்லாம் உமக்கு நல்ல ஒரு ஆதரவாயிருக்க செய்தும் தகப்பனே. நாங்கள் கண்ணீரோடு கேட்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்களை ஆசீர்வதியும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, என்ன நடந்தது என்று தெரியவில்லையே சுவே. அப்பா என்ன கொடுமையில் நடக்கின்றது தகப்பனே. பதைக்க துடிக்க சாகிறார்களே தகப்பனே. அன்பான தகப்பனே, அப்பா தகப்பனே, இலங்க தேசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, வினோத் சிஸ்டரை ஆசீர்வதியும் அவன் குடும்பத்தை அப்பா, அவன் மகளின் கல்யாண நாட்களை நீரே பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே. அவோடு கூட இருந்து நீ வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா வேங்கி தவிக்கும் வேளையிலும் நீர் கூட இருந்து அவவோடு பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அவக்கு எந்த ஒரு தீங்குகளோ எந்த ஒரு குறுகுற்றமும் இல்லாம அப்பா நீர் வழி நடத்துற வல்லவரா இருக்கிறீர் தகப்பனே. அவியானவரே அவளோடு கூட இருந்து அவளோடு கூட இருந்து அவளை வழி நடத்துறதுக்கா அப்பா அவையும் மகளையும் மதுகரங்களில் ஒப்படைக்கிறீன் தகப்பனே. அன்பான தகப்பனே, கனாஸ் லேசி அண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா அந்த சிங்கம்ம வானொலி எங்களுக்கு தந்ததுக்காக அவருக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவரை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, கனாசிக்க குடும்பத்தை ஆசீர்வதி அப்பா தகப்பனே. அவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களின் கேள்விகளை சந்திக்கும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அவரை பெற்றுக் கொடுக்கறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா எங்களையும் முதுகரங்களில் வைக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமென். ஆமென். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமென்.
2: ஆமென்.
1: ஆமேன். ஆமேன். இன்னும் யாரும் இல்லாததுனால் நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். மூன்று ஜப விண்ணப்பம் இதிலே வந்திருக்கிறது. லெனின் என்ற ஒரு சகோதரனுக்காக ஜெபிக்கும்படி, செபிலோன் என்ற பிள்ளைக்காக ஜெபிக்கும்படி, வளர்மதிக்காக ஜெபிக்கும்படி மூன்று விண்ணப்பத்தை நாங்கள் இங்கே வந்திருக்குது எனக்கு. அதனால அந்த குடும்பத்துக்காக நாங்கள் பாஸ்டர் அவர்கள் நீக்கிறீர்கள். நீங்கள் பாஸ்டர் இந்த மூன்று குடும்பத்தையும் கத்த பொறுப்பேற்று அவர்களை ரட்சித்து அவர்களை நடத்தும்படி கத்ததாமே பொறுப்பேற்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். அவையானவரே, இந்த மூன்று குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரங்களில் இருந்து அவர்களை குடும்பங்களை வழிநடத்தும்படியாக என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அவையானவரே இந்த நேரத்துல நீர் அவர்களோடு பேசும்படியாக, அவர்களுடைய குறைவுகளை நீர் நிறைவாக்கும்படியாக பரலோகத்தில இருந்து நீர் ஒத்தாசை அனுப்பி தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கூடையிலும் நீர்தான் ஒன்றான மெய்த்தேவன் என்று அவர்கள் அறிந்து கொண்டு இரட்சகராக இயேசுவை இறுக்கமாக பற்றி கொண்டு இயேசு நடந்த வழியில தவறுகளை, ஏதாவது தவறுகள் செய்திருந்தால், குற்றங்கள் செய்திருந்தால், இந்த நேரத்தில் அவர்களை மன்னித்து அவர்களை மீண்டும் எழுந்து நடக்க கிருபை செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன்.
1: நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து இந்த குடும்பங்களுக்காக ஜெபித்தீர்கள். கர்த்தர் தாமே அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன கஷ்டமோ, என்னென்ன துன்பமோ, என்னென்ன வியாதியில இருக்கிறார்களோ நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் ஒருவர் அவர்களுக்கு ஏற்ற காரியத்தை ஏற்ற நேரத்திலே செய்து முடிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்வார். ஆகவே நான் ஜெபத்தோடு கூட எல்லாவற்றையும் நான் முடித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்னுமாய் புரோக்ராமோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் ஆண்டவரே எப்பொழுதும் உயர்ந்திருக்க செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே இந்த மூன்று குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். லெலினுக்காய் ஜெபிக்கிறோம், செபலானுக்காய் ஜெபிக்கிறோம், வளர்மதிக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இவர்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே என்னென்ன காரியமோ எங்களுக்கு தெரியலே ஆண்டவரே, உம்முடைய காரியமாய் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சுகபல ஆரோக்கியத்தோடு வாழ வைப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய வார்த்தையிலே வாழ்விருக்குது என்பதை இவர்கள் கண்டுகொள்ள, அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள கர்த்தாவே அவர்களுக்கு மனோவாஞ்சிய கடலடிவீராக கர்த்தாவே. உம்முடைய கடத்திலே ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே தனித்திருந்து ஆண்டவரே விடாய்த்தவர்களாய் இருக்கிறவர்களுக்கு, ஆறுதல் இன்றி இருக்கிறவர்களுக்கு அப்பா நீங்கள் நல்ல ஆறுதலை கொடுத்து நல்ல மனுஷர்களை அவர்கள் மத்தியிலே அனுப்பி அவர்களை குணமாக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். நீ காயம் கட்டுற தேவன் காண்டவரே கர்த்தாவே. அவர்கள் கட்டுக்களை அவுக்கிற தேவன், முகங்களை நெகுக்கிற தேவன், சகல முகத்தடிகளை உடைக்க வல்லவரே ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளும் கர்த்தாவே எத்தனை பேர் வேதனையிலே, கவலையிலே, கண்ணீரிலே, கஷ்டத்திலே, துன்பத்திலே, தனிமையிலே இருந்து வாடிக்கொண்டு இருக்கிறார்களே கர்த்தாவே. அவர்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை நீர் செய்வீராக, நன்மையான காரியங்களை நீர் செய்வீராக. எல்லாவற்றையும் அறிந்தவரப்பா, உம்முடைய கரத்திலே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்கள் ஜெபங்களை நடத்தி தந்தீரப்பா. இந்த மூன்று பேருக்காக நாங்கள் ஜெபிக்க தந்தீராண்டவரே. அந்த குடும்பம் ஆசீர்வதித்து நாங்க ஜெபித்தோம் ஆண்டவரே. அப்பா நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். என் தகப்பனே நீங்க வழி நடத்தும்படி சங்கம் வானொலிக்காய் நேஷ்டியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரித்து துதித்து கொடுத்த தரிசனத்தை ஆண்டவரே அப்பா வல்கி பெருக பண்ண கத்தாவே உம்மால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் கத்தாவே. என்ற தகப்பனே வந்து ஜெபித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேர் வேறா குடும்பம் குடும்பமா சந்ததி சந்ததியா சந்தித்து ஆசீர்வதியும் கத்தாவே. ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன், மூன்றாம் நாலாம் தலைமுறையை விசாரிக்கிற தேவன், நீரங்களை விசாரிக்கிறவரானபடியால் எங்கள் கவலைகள் எல்லாம் உம்மண்டையிலே வைத்து விடுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வராமல் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய இடங்கள்ல அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கலாசீலனுக்கு இருக்கிற வியாதிகள் குணப்படுவதாக கத்தாவே ஆண்டவரே. இன்னுமாய் தகப்பனே வினோவுக்கு இருக்கிற காரியங்கள் வேலைகள் கத்தாவே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஞானமாய் அறிவாய் புத்தியாய் செய்யக்கூடிய ஒரு கிருபையும் ஆண்டவரே, மனுஷ உதவிகளையும் கத்தாவே, பண தேவைகளையும் தேவனே பிள்ளைக்கு சந்தித்து கத்தாவே. இந்த திருமண காரியத்திலே உம்முடைய கரம் கூட இருந்து அப்பா திருமணத்தை செய்து கொடுக்க போறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தோடு மகத்துவத்தோடு அந்த வாழ்க்கையில இணைகிற இந்த இரண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இனிமாய் கத்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இனி வருகிற புரோக்ராமோடு ஒவ்வொன்றும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஏமிய நாங்கள் கனனால் காணவில்லை கத்தாவே. ஏமிய வந்து ஜெபிக்க கூடியதாய் கத்தாவே. பிள்ளைக்கு நல்ல மனநிலைமைய கடலிடும். என்னென்ன வியாதியோ வேதனையோ கவலையோ கண்ணீரோ கத்தாவே நீங்க அறிவிங்க கத்தாவே. அதை எல்லாம் சாதகமாக்கி ஆண்டவரே சூழ்நிலைகளை சீராக்கி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் வழி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.

0: இருக்கிறோம். கத்தர்தாமே எங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சௌரி கேரட் அவர்களையும் அதே வேளையிலே அதிகால வேளையிலே காலை வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். வழியிலே ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தில் எங்களை எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையிலே இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே இணைந்து ஜபிக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் தாமே எல்லாவற்றையும் இணைய போகிற ஒருவரையும் அனுகூலமாக வழி நடத்தி ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped.
0: நாங்கள் இந்த வேளையிலும் ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம்.

வேத ஆராய்ச்சி நேயர்களாகிய உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று 1 பேதுரு 4:5-12 வரை சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன் பாடலை கேட்போமா?

கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஒன்று பேதுருவை நாம் கற்று வருகிறோம். இன்று ஒன்று பேதுரு 4:5 முதல் சிந்திக்க போகிறோம். வாசிக்கிறேன். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். முழு உலகமும் உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்துவால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று பேதுரு சொல்கிறார். அவர் விசுவாசிகளையுமா நியாயம் தீர்ப்பார்? ஆம், அவர்களையும் நியாயம் தீர்ப்பார். ஆனால் அவர்கள் பெற்ற ரட்சிப்பிற்காக அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டார். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆனவுடனேயே இது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. ஆனால் விசுவாசிகளாய் இருந்து பாவம் செய்தவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். ஏனென்றால் தேவன் உலகத்தை பாவத்திற்காகவே நியாயம் தீர்க்க போகிறார். அதே போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை உலகத்தில் வைத்தே நியாயம் தீர்க்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். அவிசுவாசிகள் எச்சரிக்கையாக இருப்பதற்கு இதை செய்கிறார். மேலும் தான் ஒரு நாளிலே நியாய தீர்ப்பிற்காக வருவதாக தேவன் எச்சரிக்கை செய்கிறார். நீங்கள் நியாய தீர்ப்பிற்கு தப்பிக்கொள்ள உங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர்களா? சற்றே சிந்தித்து பாருங்கள். 1 பேதுரு 4:6 பாருங்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கனைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இதற்காக என்று சொல்லப்படுகிற வார்த்தை முந்தின வசனத்தில் உள்ள நியாய தீர்ப்பை குறிக்கிறது. வரப்போகும் நியாய தீர்ப்புக்காகவே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. எல்லா மனிதர்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர்கள் அந்த சுவிசேஷத்தை கேட்க செவி சாய்க்கவில்லை என்றால், அல்லது சுவிசேஷத்திற்கு சரியான பதிலை அவர்கள் கொடுக்கவில்லை என்றால், அவர்கள் ஏற்கனவே அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடக்கிறார்கள் என்று தேவன் தெளிவுபட கூறியிருக்கிறார். அவர்களும் மாம்சத்தில் உள்ள மனிதர்களைப் போல நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்றும் சொல்கிறார். அதே வேளையிலே அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அவர்கள் ஆவியிலே தேவ சித்தப்படி வாழ முடியும். யோவான் 5:24 இயேசு என்ன சொல்கிறார்? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கனை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவன் மரித்த நிலையிலே வாழ்கிறான். இதே காரியத்தை சற்று விளக்கமாக லாசருவின் மரணத்தின் பொழுது இயேசு சொல்கிறதை யோவான் 11:25-26 பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். யோவான் 11:25-26, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் எந்தெண்டைக்கும் மரியாமலும் இருப்பான் என்கிறார். வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால் நீங்களும் நானும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதும்பொழுது இதை குறித்து தான் சொல்லுகிறார். எபேசியர் 2:1 பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆம், நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவர்களாயிருந்தோம். பவுல் தொடர்ந்து 2:3 என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் இந்த 4:6 சொல்லுகிறதும் இதே காரியம்தான். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவ்வாறு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது இரண்டு விதமான காரியங்கள் நடைபெறுகின்றன. சிலர் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் தேவனுக்காக வாழ்வார்கள், நித்தியத்திலும் பங்கு கொள்வார்கள். சிலர் சுவிசேஷத்தை புறக்கணிப்பார்கள். இது இரண்டாவது வகை. யார் யாரெல்லாம் சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் பாவத்திலே மரித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நித்தியமாக தேவனுக்கு மரித்தவர்களாக இருப்பார்கள். அதாவது அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. உங்களுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறதா, உறவு இருக்கிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:7 பாருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இங்கே
எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்ற தினத்திலிருந்து இது உண்மையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரத்திலே நிகழக்கூடியது என்று பவுல் சொல்லுகிறதை நாம் தீத்து 2:13 பார்க்கிறோம். அந்த வசனத்தை கவனியுங்கள். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்கிறார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று பேதுரு சொல்கிறார். தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் பொழுது இந்த உலகத்தை ஸ்தம்பிக்க செய்ய போகிறார். தேவன் தம்முடையவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்வார். இதற்கு தேவன் விசுவாசிகளின் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அவர் சரி செய்ய வேண்டியதாயிருக்கிறது. தேவன் இவர்களை எடுத்துக்கொண்ட பின்பு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பு போவார்கள். அவர்கள் ரட்சிப்பு நிமித்தம் அங்கே செல்லாமல் பரிசு நிமித்தம், பெறப்போகிற பலனை நிமித்தம் செல்வார்கள். அவர்கள் தேவனுக்காக உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தமாக நியாயாசனத்தின் முன் செல்வார்கள். நாம் நியாயாசனத்தின் முன் வருவோம் என்ற ஒரு காரணத்திற்காகவும் நாம் தேவனுக்காக வாழ வேண்டும். ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று பேதுரு சொல்கிறார். நீங்கள் புத்திசாலியான தேவனுடைய பிள்ளைகளாய் இருங்கள் என்று அவர் சொல்கிறார். ஒரு புத்திசாலியான விசுவாசியானவன் வேதத்தை மிகவும் நன்கு அறிந்த ஒருவனாயிருப்பான். பொதுவாக நாம் வேதத்தை வாசிக்க வாசிக்க நாம் எவ்வளவு தூரம் வேத வசனத்தை குறித்த அறிவற்றவர்களாய் இருக்கிறோம் என்ற உணர்வுதான் ஏற்படுகிறது, இல்லையா? அருமையானவர்களே, புத்திசாலியான விசுவாசி தெளிந்த புத்தி உள்ளவன் தேவனுடைய வார்த்தை குறித்து எவ்வளவுக்கு அதிகமாக அறிய முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறான். இந்த பொல்லாத உலகத்திலே நாம் புத்திசாலிகளாக இருக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து மத்தேயு 10:16 கூறுகின்ற வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று சொல்கிறார். ஆம், அருமையானவர்களே, நீங்கள் இந்த சர்ப்பங்களைப் போல ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு உங்களுக்கு இல்லை என்றால் மற்றொரு சர்ப்பம் உங்களை கடித்துவிடும். எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்படி? ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். அதாவது ஜபத்திலே ஒரு எதிர்பார்ப்பு வேண்டும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமது ஜபத்திலே காணப்பட வேண்டும். நாம் இவ்வாறு எதிர்பார்ப்போடு இல்லாததால், அவரை நோக்கி பார்க்காமல் இருக்கின்றதால் தான் நம்முடைய ஜப கூடுகை உயிரற்றதாய் இருக்கிறது. அவர் ஜீவன் உள்ள கிறிஸ்து. நாம் அவரோடு பேச வேண்டும். ஏனென்றால் நாம் பின்னொரு நாளிலே அவரோடு கூட பேச போகிறோம். நியாய தீர்ப்பு நாளிலே அவர் நம்மோடு பேச போகிறார். நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்போடு ஜபத்திலே கிறிஸ்துவோடு பேசுகிறீர்கள்? சற்றே எண்ணி பாருங்கள். நமது ஜப வேளைகள் அர்த்தமற்றதா இருக்கிறதா? அல்லது ஆண்டவரிடத்திலே எதிர்பார்த்து, அவருடைய வருகையை எதிர்பார்த்து, அவர் கொடுக்க போகிற பதிலை எதிர்பார்த்து ஜாக்கிரதையோடு ஜபிக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். 1 பேதுரு 4:8 எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். இங்கே அப்போஸ்தலனாய் பேதுரு விசுவாசிகளான நமக்குள் இருக்க வேண்டிய உறவை குறித்து பேசுகிறார். நீதிமொழிகள் 10:12 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். சபைக்குள்ளே இருக்கின்ற பகை விரோதங்களை உண்டாக்கும். அது பல பிரிவுகளை, சிறு சிறு குழுக்களை ஒரே சபைக்குள்ளே உண்டாக்கும், இல்லையா? இந்த குழுக்களிடையே போட்டிகள், பொறாமைகள் அவைதான் காணப்படும். ஆனால் அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று வாசிக்கிறோம். ஒருவர் செய்கிற செய்கை அல்லது அவருடைய தோற்றம் மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. ஒரு சபை ஊழியரின் தலைமுடி அலங்காரம் சிலருக்கு பிடிப்பதில்லை. அவருடைய பேச்சு, அவருடைய சத்தம் சிலருக்கு பிடிக்கிறதில்லை. இப்படி பல சின்ன சின்ன பிரச்சனைகள். ஒரு சபை போதகரின் சிகை அலங்காரம் ஒரு சபையின் பாடகர் குழுவிற்கு பிடிக்கவில்லையாம். அவர் தலையை சீவும் போது சிறிது முடி நெற்றியின் மீது வந்து விழுந்து கொண்டிருக்குமாம். அது அந்த சபையின் பாடகர் குழுவிற்கு பிடிக்கவில்லை. ஆகவே அவர் இனி அவ்வாறு தலையை சீவி கொண்டு வந்தால் நாங்கள் சபையை விட்டே வெளியேறி விடுவோம் என்று பாடகர் குழுவினர் அறிக்கை விட்டார்களாம். ஆகவே போதகர் அடிக்கடியாக சலூனுக்கு சென்று நெற்றியிலே விழும் முடிகளை வெட்ட வேண்டியதாகிவிட்டது. இது கதையல்ல, நடந்த சம்பவம். பார்த்தீர்களா? அன்பு அவர்களுக்குள் இல்லாததால்
இந்த சிறிய பிரச்சனை எல்லாம் பெரிதாகிவிட்டது. அவர்கள் இருதயத்திலே அன்பு இருந்தால் இது ஒரு பிரச்சனையாக அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை, இல்லையா? உங்களுடைய அன்பு சகல பாவத்தையும் மூடுகிறதா என்பதை எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:9 முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். இங்கே உபசரிப்பை குறித்து பேதுரு சொல்கிறார். தமிழ் மக்கள் பொதுவாகவே உபசரிப்பிலே பெயர் பெற்றவர்களாயிருக்கிறார்கள். இந்த காரியம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே சிறப்பாய் காணப்பட வேண்டிய ஒரு காரியமாயிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் மற்றவர்களை, குறிப்பாக சக விசுவாசிகளை, ஊழியர்களை அவ்வாறு உபசரிக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12:13 கூறியிருக்கிறதையும் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும். வாசிக்கிறேன், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஆம் அருமையானவர்களே, நாம் மற்றவர்களை உபசரிப்பதிலே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இதுவும் ஆவிக்குரிய காரியம்தான். இதை நாம் உலக பிரகாரமானது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் அந்நியரை உபசரிப்பதின் மூலம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். நாம் கொடுப்பதின் மூலமே அன்பை வெளிப்படுத்த முடியும். நாம் அன்பு கூறாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது என்று பொதுவாக சொல்லப்படுவது போல மற்றவர்களை உபசரித்து அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இதை நாம் முறுமுறுப்பில்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் உபசரிப்பின் ஆசீர்வாதத்தை தடை செய்யக்கூடியதே இந்த முறுமுறுப்பு தான். ஆகவே முறுமுறுப்பு இல்லாத ஒரு உபசரிப்பை இன்றிலிருந்து சக விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு, ஏன் அந்நியர்களுக்கும் வழங்க நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? 1 பேதுரு 4:10 பார்ப்போம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். வரம் என்பது குறிப்பிட்ட ஆவிக்குரிய வரத்தை குறிக்கிறது. அநேக ஆவிக்குரிய வரங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 12:12 பவுல் இதை குறித்து விளக்கமாக சொல்லியிருக்கிறார். ஒரே சரீரமும் அதிலே அங்கே அநேக உறுப்புகளும் இருக்கிறது என்றும், அதே போல சபை என்பது ஒரு சரீரமாகவும் அதிலே அநேக உறுப்பினர்கள் இருக்கிறதாகவும் வரங்கள் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். உங்களை பற்றியோ நீங்கள் என்ன வரம் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்றோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் நிச்சயமாகவே இருக்கும். ஒரு வரமும் ஒரு தாழ்ந்தும் இல்லாத தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லலாம். அதை நீங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி அடைய உதவுவதற்கு பயன்படுத்த வேண்டும். சரி, வசனம் 11 என்ன சொல்கிறது? ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன், எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஒருவன் தேவனுடைய வார்த்தையை பேசாவிட்டால் அவன் பிரசங்க மேடையிலே ஏற வேண்டிய அவசியமில்லை, அவனுக்கு அங்கே இடமே இல்லை. நாம் தேவனுடைய வசனத்தை உண்மையாகவே உபதேசிக்காமல் வேத உபதேசம் செய்கிறோம் என்று கூற வேண்டிய அவசியமில்லை. ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். வேறு விதமாக கூறுவோம் என்றால் ஒவ்வொருவரும் வேதத்தை ஒவ்வொரு முறையிலே பிரசங்கிப்பார்கள். முறை வேறாயிருந்தாலும் சத்தியம் ஒன்றுதான். ஆனால் நீங்கள், எனக்கு இந்த மனிதர் பிரசங்கத்தையே பிடிக்காது, அவர் எல்லாம் பிரசங்கமா செய்கிறார், எனக்கு அது பிடிக்கவில்லை என்று சொல்வது சரியில்லை. ஏனென்றால் உங்களுக்கு பிடித்தமானவருடைய பிரசங்கம் வேறு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவர்களுக்கு உங்களுக்கு பிடித்தமில்லாதவருடைய பிரசங்கம் பிடிக்கலாம். ஆகவே நாம் தேவன் தந்தருளும் பலத்தின்படி எதையும் செய்ய கடவோம். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது நாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதன் மூலம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த அளவிற்கு நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார். இதனைத் தொடர்ந்து பேதுரு ஒரு வித்தியாசமான உபதேசத்தை குறித்து சொல்ல இருக்கிறார். பேதுரு சிதறப்பட்ட யூதர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அவர்கள் அப்பொழுது நீரோ மன்னனால் உண்டான உபத்திரவமாகிய புயலின் கீழாக சென்று கொண்டிருந்தார்கள். நீரோ கிறிஸ்தவ விசுவாசிகளை துன்புறுத்துவதை ரோமாபுரியில் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டிருந்தான்.
அது இப்பொழுது அந்த ரோம சாம்ராஜ்யம் முழுமைக்கும் பரவ ஆரம்பித்தது. அவர்கள் அந்த உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து செல்லும் நிலை ஏற்படும் என்று பேதுரு தம்முடைய யூத விசுவாசிகளுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அநேகர் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஒருவேளை நீங்களும் நானும் இரத்த சாட்சிகளாக மரிக்காமல் இருக்கலாம். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, நமக்கும் இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு. அதன் வழியாகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியும். 1 பேதுரு 4:12 வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். அன்பான சகோதரனே, சகோதரியே, உபத்திரவம் நம்மேல் குறுக்கிடும் பொழுது அதை நாம் புதுமை என்று நினைக்கிறோம் இல்லையா? நம்மை போன்ற பாடுகளை வேறு எவருமே இந்த உலகத்திலே படவில்லை என்றுதான் சிந்திக்கிறோம். நமக்கு மாத்திரமே இப்படிப்பட்ட உபத்திரவம் இந்த உலகத்திலே வந்திருக்கிறது என்றும் எண்ணுகிறோம். நாம் ஊழியத்தின் நிமித்தம் சில குடும்பங்களை சந்திக்கும் பொழுது இவ்வாறுதான் சொல்கிறார்கள், ஐயா எங்களுக்கு ஏன் ஐயா இந்த வேதனை? எங்களை போல உபத்திரவப்படுகிறவர்கள் இந்த உலகத்திலே வேறு யாருமே இருக்க மாட்டார்கள். அநியாயம் செய்கிறவர்கள் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆம் அருமையானவர்களே, நீங்களும் கூட அநேக வேளைகளிலே இவ்வாறே சிந்தித்திருக்கலாம், அல்லது உங்கள் உதடுகளை திறந்து இவ்வாறு கூறியிருக்கலாம், என்னுடைய உபத்திரவம் வித்தியாசமானது, என்னுடைய பாடுகள் புதுமையானது என்று கூறியிருக்கிறீர்களா? இதற்கு முன்பு வேறு யாரும் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து செல்லவே இல்லை என்று உங்களுக்கு தோன்றலாம். நீங்கள் எந்த உபத்திரவத்தின் எந்த பாடுகளின் வழியாக போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது புதுமையானது அல்ல என்று என்னால் உறுதிபட சொல்ல முடியும். நீங்கள் போய்கொண்டிருக்கும் இந்த பாதையின் வழியாக மற்றவர்களும் போயிருக்கிறார்கள். வேறு எவரும் பாடுபட்டதற்கு மேலாக நீங்கள் பாடுபடவில்லை. தேவன் அப்போஸ்தலனாய பவுலை அப்போஸ்தலனாக தெரிந்தெடுத்த பொழுது இவ்வாறுதான் கூறினார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9:16 அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் இவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆம், பவுல் உபத்திரவத்தின் கடைசி எல்கைக்கே சென்று விட்டார். நீங்கள் அந்த ஒரு எல்கைக்கு செல்லவில்லை. உங்களுடைய பாடுகளை புதுமையானதாக கருதுகிறீர்கள். ஆம், நாம் அநேக வேளைகளிலே இப்படிப்பட்ட தவறான கண்ணோட்டம் உள்ளவர்களாய் ஆகிவிடுகிறோம். ஒரு தேவ ஊழியரை பார்த்து மருத்துவர் மருத்துவ ஆய்விற்கு பின்பு உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று சொன்னார். அதை அவரால் நம்ப முடியவில்லை. புற்றுநோய் என்பது வேறு யாருக்காவது வரக்கூடியதாகும் என்று அவர் நினைத்தார். அவருக்கே அது வந்ததை அவரால் நம்ப முடியவில்லை. அது அவருக்கு புதுமையாக தோன்றியது என்று எழுதுகிறார். இந்த வசனத்திலே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து என்று சொல்லியிருக்கிறார். சோதிக்கும்படி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதித்துக் கொண்டிருக்கிற என்று மொழிபெயர்க்கப்பட்டால் அதுதான் சரியான அர்த்தமுடையதாயிருக்கும். இதை ஏதோ புதுமை என்று திகையாமல் என்று தொடர்ந்து சொல்கிறார். பேதுரு குறிப்பிட்டு எழுதுகின்ற இந்த விசுவாசிகள் ஏற்கனவே பாடுகளினாலே சோதிக்கப்பட்டிருந்தார்கள். பாடு உபத்திரவமானது திடீர் என்று ஏற்படுகின்ற புதுமையான அனுபவம் அல்ல. இது சாதாரணமான கிறிஸ்தவ அனுபவமே. பேதுரு சொல்கிறார், நீங்கள் இந்த அனுபவத்தை வித்தியாசமானதாக புதுமையானதாக கருத வேண்டாம். ஏனென்றால் இது விசுவாசிகளின் சாதாரண அனுபவங்களில் ஒன்றுதான் என்று சொல்கிறார். இங்கே பற்றி எரிகிற அக்னி என்றும் குறிப்பிடப்படுவது உலையில் வைத்து உருக்குவதை சொல்கிறது. தாவீது இதை குறித்து கூறுகிறதை சங்கீதத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவன் தன்னை சோதிப்பது வெள்ளியை உலையிலே வைத்து உருக்கி சுத்திகரிப்பதை போன்று இருக்கிறது என்று சொல்கிறார். நாம் இந்த ஒரு கருத்தை வேதம் முழுவதிலேயும் பார்க்க முடியும். மேலும் பேதுரு இந்த ஒரு கருத்தை அடிக்கடி சொல்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். பேதுரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த பாடுகளை பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சிலுவையிலே இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டிய நிலைமையிலே இருந்தார். பொன்னை கவனித்து பாருங்கள். அது சுரங்கத்தினின்று இருளிலிருந்து ஈரமான இடத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. பின்னர் உலையிலே இடப்பட்டு பொன் மணிகள் வெளியே வருகின்றன. பின்னர் அது நசுக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக இருக்கும் அளவிற்கு தாழ்த்தப்படுகிறது. அப்பொழுது அதற்காக இறக்கப்படுவார் யாரும் இல்லை, நம்புவதற்கு யாரும் இல்லை. உருக்கப்பட்ட பொன்னானது அடிக்கப்படுகிறது. இது ஒரு சிறந்த பொருளாக உருவாகும் என்ற நம்பிக்கை அதை பார்க்கிற எவருக்கும் உண்டாக போவதில்லை. இந்த பற்றி எரிகிற அக்னிக்குள்ளாக இந்த பொன்
என்ன தவறு செய்தது? சுத்திகரிக்கப்பட்ட பொன்னானது உருளையின் வழியாக முத்தரிக்கும் இடத்திற்கு செல்கிறது. அங்கே சுதந்திரத்திற்கு அடையாளமாக முத்திரை வைக்கப்படுகிறது. அதிலே எந்த குறைவும் இன்றி வெளியே அழகான உருவத்தை பதித்துக் கொண்டு தங்க நாணயமாக வெளிவருகிறது. கவனித்தீர்களா? உலையிலே வைத்து சுத்திகரிக்கப்பட்ட பின்னர்தான் அது அவ்வளவு பயனுள்ளதாய் மாறுகிறது. அதற்கு முன்பு தங்கமானது பல சோதனைகளை கடந்து வருகிறது. அருமையானவர்களே, நீங்களும் இந்த நாட்களிலே பாடுகளின் வழியாக, வேதனைகள் வழியாக, துன்பங்கள் வழியாக, துயரங்கள் வழியாக வந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படும். பின்னர் அதிலுள்ள அசடுகள் நீங்கும். உங்கள் அவிசுவாசங்கள் எடுக்கப்படும். உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நீங்கள் சுத்தமானவர்களாக. கர்த்தருக்காக பரிசுத்தமானவர்களாக வழி நடத்தப்படுகிறீர்கள். தேவன் நம்முடைய உபத்திரவத்திலே ஒரு நோக்கமுடையவராயிருக்கிறார். தேவன் காரணமில்லாமல் நம்மை சோதனைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறதில்லை. அதிலே ஒரு மேலான நோக்கம் உண்டு. அந்த நம்பிக்கை எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக வந்து கொண்டிருந்தார்?

0: அங்கும் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு இணைந்திருக்கிறோம். ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 7ஆம் தேதி ஆடி மாதம் 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் சௌரன் பாலன் அவர் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சௌரன் பாலன் சிவா அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். ஐயா வழி நடத்துங்க ஐயா.
1: நன்றி பிரதர். கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு அப்படியே அன்பான சகோதரர் சங்கமமான எடுத்து நடத்துகின்ற அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரர் குடும்பங்கள் சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உடலா ரீதியில் சங்கமம் பாலனியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்துல ஏ விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கொண்டு அன்பான தகப்பனே, தியான மார்க்கமாக ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ஈசப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்க வேண்டும் ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே ராஜா திராமன் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காவும் இந்த நாளிலும் தூதர்களுடைய பிரசன்னம் அனைத்து உறவுகளையும் பயிர் பயிராக பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி கோடி நன்றி தகப்பனே. சோத்திரன் ராஜா மற்றும் தகப்பனே, அநேக ஆண்டுகளாக ஐயா திருமணத்தில் இணைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் அனுதினமும் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனுடைய கற்பத்தின் கனிகளை எசப்பா நீங்கள் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. தகப்பனே தொடுங்க ராஜா, ஒரு மீஸ் தொட்டு அப்பா குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ராஜா, நீக்கி போடுங்க ராஜா. குடும்பத்தை விருத்தி பண்ணுங்க, விருத்தி பண்ணுங்க. அதுக்காக நான் சொல்லுத்தன் ராஜா. சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நான்.

ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். ஒருபோதும்

சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேலே பயப்ப

மறந்தும் போவதில்லை. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்தும் போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஷ்டவே

சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேலே பயப்படா.

0: யாமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஷ்டவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஆமீன் பிரதர்.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன், ஆமீன். அருமையான பாடல்கள் கூட வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் சாமியை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை

0: ஆமென்.
1: அதேபோல பிரதர், உங்களை உங்களை சேர்ந்த ஊழியர்களை எல்லா குடும்பங்களையும் மற்ற எல்லா உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்கும் நாமத்தில் எடுத்துக்கொண்டு God bless you all brother.
0: ஆமீன் ஆமீன். அருமையான இதுவரை நிறமங்களுடன் சௌரன் சிவா அவர்கள் லண்டன் UK இருந்து இணைந்து

0: நாங்கள் உங்கள்ட படிக்கிறோம், வழி நடத்துங்களா. God bless you. Amen.
1: Amen, amen, amen, amen. எல்லாம் கூட கிருபை ஐயா, கூட பலனங்களை தாங்கிறபடினால் கிருபை ஐயா, கிருபை கிருபை காலதோறும் உங்களோட கிருபை எங்களுக்கு புதிதா இருக்கிறபடினால் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்ல நன்றி சொல்லை மட்டுமாய் காத்து மட்டுமாய் வழி நடத்தின மட்டுமாய் உதவி செய்த எபிநேசரே நன்றி சொல்லும். நன்றி சொல்லுகிறோம். போதுமானவர், போதுமானவருக்கு அதிகமானவையாயிருக்கிறீங்க சுவாமி. உங்களை கிருபை சொல்ல முடியாது அந்தவர், உங்களை இரக்கங்கள் முடியாது அந்தவர், சொல்லி முடியாது இரக்கங்கள் ஆண்டவர். கிருபையாப்பா, கிருபையாப்பா, கிருபையாப்பா, எங்களுக்கு கிருபை தான் வேணும் அப்பா. தகுதி ஏற்ற மக்களுக்கு ஆண்டவரே உங்களுக்கு கிருபை தான் அப்பா வேணும், வேணும். எங்களை பலப்படுத்தி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை கிருபையினால் எங்களை சூழ்ந்து ஆண்டவரே இருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்கிறோம். அவியானவரே, இந்த வேளையிலும் தகப்பனே, எங்களை ஜெபங்களோட நடத்துறவன் நீங்க ஆண்டவரே. இருக்க வேண்டிய காரியங்களை ஒவ்வொன்றையும் நடத்துறவன் நீங்க சுவாமி. எங்கட சுயம் வேணாம் ஆண்டவரே, எங்கட மாமிசம் வேணாம் சுவாமி. உங்கட சித்தமே நிறைவேறுவதா, உங்கள சித்தமே வழி நடத்துவதாக அப்பா நன்றி. எங்களை இப்ப கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி, எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உங்க பாதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிறோம் சுவாமி. எவங்களை கேட்கிறவரே, மன்னிக்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே நன்றி சொல்லுறோம். நன்றி, நன்றி. உங்களோட அன்பு அளவு கடந்த அன்பு, அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காணக்கூடாதோழி, சேரக்கூடாதோழி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க சிகுகாரத்தை எங்களுக்கு தந்தவரே நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்ல அப்பா பிதாவே என்று இந்த காலையில் கூப்பிடுகிறோம் சுவாமி, கூப்பிடுகிறோம் சுவாமி. உங்களோட சமூகத்திலிருந்து கூப்பிடுகிறோம் சுவாமி. கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை அப்பா, நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, ஆயிரம் கோடி நாவுகள் போதாதப்பா, போதாதப்பா, போதாதப்பா, கூட நன்மைகளை சொல்ல முடிய போதாதப்பா. கிருபை அப்பா, கிருபை, கிருபை, கிருபை. நாட்கள் உள்ள சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் ஆண்டவரே, கொடிய காலங்கள் வரும் என்று சொன்ன தெய்வமே, இந்த கொடிய காலங்களில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக உங்களுக்கு மன்னிப்புகளும் இரக்கங்களும் கிருபைகளும் உண்டென்று உங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டி. இந்த காலங்களில் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவரே நீங்க காண்கிறீங்க, ஆண்கிறீங்க. மனந்திரும் பட்டும் சுவாமி, மனந்திரும் பட்டும் சுவாமி. அக்கிரமா, அக்கிரமமான காரியங்கள், பாவமான காரியங்கள், கொடுமையான காரியங்கள் ஆண்டவரே, அநியாயங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், நீதிக்கு பயப்படுகிறவர்களாய், உண்மைக்கு பயப்படுகிறவர்களாய், தகப்பனே இந்த காலங்களில் இருக்கிற எல்லா கொடுமைகளையும் ஆண்டவரே ஜனங்கள் நீங்கி மன சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று ஜெயிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, பயங்கரமான காரியங்களை எல்லாம் ஆண்டவரை நீக்கி போட்டு ஆண்டவரை சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே இந்த ஜனங்கள் மத்தியில் வரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். கிருபைதானப்பா, கிருபைதானப்பா, பூமி கடையாந்திரம் எல்லாம் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவர்கள்தான் கெட்டு போவது உங்களை சித்தமல்லாதவரே. அப்படியான சேவன் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே உங்களை சித்தமாயிருக்கிற சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அப்பா கிருபை, கிருபை, தகுதியற்றவங்களுக்கு கிருபை, இந்த மக்களுக்கு கிருபை அப்பா. இந்த கிருபையின் காலத்தில், இந்த அனுக்கிற காலத்தில் ஆண்டவரே ஜனங்கள் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பட்ட சுவாமி. வந்திருந்து நன்மையான காரியங்களை காணட்டும் செய்யட்டும் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் யுத்தத்தினாலே ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள்ல பட்டு கண்ணீரோடு அழைகிற மக்கள் உண்டு சுவாமி. இவர்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படவன், சாபங்கள் எல்லாம் நீக்கப்படவன் ஆண்டவரே. எங்களுடைய முகத்தை தேடி சுமத்தினர்கள் பெறவனு சுவாமி. கத்தாவே எங்களுடைய இருதயங்களில் எல்லாம் நீங்க நிரப்பும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த மக்களுக்கு வேண்டிய ஆறுதலும் தயவும் நீங்க தான் அப்பாங்கள். இந்த பகுதியில் இருந்தாலும் தகப்பனே இவர்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே இவர்களை காரியங்களும் வந்து மன்னித்து சுமத்தை ஆண்டவரை கற்றலையும்படியாய் வண்டிக் கொள்வோம் சுவாமி. நாட்களில் ஆண்டவரே சத்தியம் ஆண்டவரே இவங்களை இறுதி எங்களை நிரப்பட்டு சுவாமி. இறப்பட்டு கீழ்படுகிறவளாய் அதன்படி நடக்கிறவளாய் தகப்பனே தங்களை ஒப்பு கொடுத்து சமாதானத்தை சந்தோஷத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வண்டிக் கொள்வோம், பயர்களுக்காக வண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வண்டி வியாதி அப்பா வியாதி கொடுமை ஆண்டவரே வியாதி வேலைப்படுகிறையானங்கள் ஆண்டவரே குக்குரல் ஆண்டவரே கண்ணீர் ஆண்டவரே வியாதியின் கொடுமையினால் ஆண்டவரை தவிக்கிற மக்கள் பெருகிக்கொண்டே போறாள் சுவாமி. பாவமும் சாபங்களும் இவர்களை விட்டு நீங்க ஆண்டவர் இவர்கள் சுகம் பெற்று ஆசீர்வாதம் பெற்று தகப்பனே பாலுடைய வேண்டும் என்று உங்களுக்கு ஜபிக்கிறோம் சுவாமி. இவருடைய வாழ்க்கையில நீங்க தான் சுகம் அளிக்கிற கர்த்தர், நீங்க தான் பரிகாரி, நீங்க தான் தேவன் என்று சொல்லி ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மன்மாதிரியாக உங்களை வைத்து தங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறவளாய் மாறி சுகத்தை பெற வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி. அவளுக்கு தேசிங்கப்பா தேசம் கொடுத்து வந்த ஆண்டவரை வியாதியத்தர் தானும் பெருமையாய் போனது அப்படியான தேவன் சுவாமி. ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குற தேவன் சுவாமி. தகப்பனி அப்படியான காலம் இந்த காலத்தில் உண்டு சுவாமி. உங்களிடமாய் ஆண்டவரை நோக்கி வருகிற ஒருவர் தானும் ஆண்டவரை கத்தாவே சுகம் பெறாமல் போனதில்லையா ஆண்டவர். அப்படியான தேவன் சுவாமி உங்கள் சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி, சுகத்தை பெற்றிருக்கிறார் சுவாமி. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். வியாதிகள் எல்லாம் நீங்கி போட்டு நாங்கள் சுகமும் சந்தோஷமும் சமாதானமாய் ஆட வேண்டும் என்று விற்கிறோம் சுவாமி. தேவைகளோடு சந்திக்கிற வியாதியஸ்தர்களுக்கு உதவிகளை அனுப்பி கொடுங்க சுவாமி. உதவியாற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் தாங்குகிற மக்களை அனுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வண்டிக் கொள்ளுறோம். முதியோர்கள் அப்பா வியாதி படுக்கையில் ஆண்டவரே கைவிடப்பட்டவர்களாய் அனாதைகளாய் ஆண்டவரே இருக்கிற முதியோர்கள் உண்டு சுவாமி. தகப்பனே வைத்திய சாலைகள் நிரம்பி வழிகிற முதியோர்கள் உண்டு சுவாமி. என் தகப்பனே பரிகாரியை கத்தர் ஆறுதல் படுத்துற நீங்க, யார் கைவிட்டாலும் கைவிடாத கத்தர் நீங்க என்று சொல்லி ஆண்டவரே அவர்களை காத்து கொண்டு வாரீங்க சுவாமி. அதுக்காக செய்கிற நன்மைகள் ஆண்டவரை சொல்லி முடியாத ஈவுகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவர். தகப்பனே இவர்களுக்கு அந்த ஈவுகளையும் நன்மைகளை நீங்க கொடுக்கிறபடி நான் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்வோம். வியாதிகளை நோக்கி பார்க்கிறபடி நான் நன்றி சொல்கிறோம். ஆதரவை நீங்க செய்திருக்கிறபடி நான் நன்றி சொல்கிறோம். அப்பா அங்கள நன்றி சொல்லத்தான் முடியும் ஆண்டவரே. தகப்பனே இறங்குற தேவன் நீங்க, உதவி செய்கிற தேவன் நீங்க அப்பா, நீங்க அப்பா. உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை சுவாமி. அப்படியான தேவன் ஆண்டவர், அப்படியான தேவன் இரக்கத்தின் தேவன், கருணையின் தேவன் ஆண்டவரே, தயவின் தேவன் அப்பா. உங்களை போல ஒரு தேவன் இல்லை அப்பா. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறவர்களுடைய ஆத்மா ஆண்டவரே மரண தருவாய் இருப்பார்களான தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே அவர்கள் உங்களமா ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்களை ராஜ்யத்தை சேர்த்து கொள்ளப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் கிருபையப்பா. அப்பா தேசங்களை ஆண்டு கொண்டிருக்கோம் தலைவர்களுக்காக வேண்டிக்கும் நீதியும் உண்மையும் ஆண்டவரே இவர்களுடைய ஆளுகள் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி. தேசங்களில் உள்ள மக்கள் எத்தனையோ மக்கள் நீதிகள் புரட்டப்பட்ட அநீதியான அக்கிரமத்தினாலும் தவித்து கண்ணீரோடு அலையிற மக்கள் அப்பா. தகப்பனே, நீதி செய்கிற தலைவர்கள் தேசத்தை ஆளுநர்களாய் மாறட்டும். ஆண்டவர், நீதியும் நியாயம் அந்த மக்களுக்கு கிடைக்கிற தலைவர்களாக வழி நடத்துங்க சுவாமி. தேவ பயமுகர்களுடைய இருதயத்தை நிரப்பட்டு, நீதி நிரப்பட்டும், இவருடைய கரங்கள் வேதம் இருக்கட்டு சுவாமி. ஆண்டவர், அப்படியாக ஆளுகிறவனாய் இவர்களை நடத்துங்க சுவாமி. தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், அதிகாரத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே, நீதி நியாயம் வேண்டிய அதிகாரத்தில் இருக்குது சுவாமி. ஆளுகை எல்லா அதிகாரம் எல்லாம் நீங்க நன்மைக்கு ஏதுவாக வைத்தவர் சுவாமி. எல்லாம் நன்மையாகவே ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் தகப்பனே. தேசங்களில் நிற்கிற ராணுவ வீரர்களுக்காக எந்தெந்த யுத்தகலத்தில் நிற்கிறார்களோ சுவாமி, தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இவருடைய ஆத்மா அவங்களுடைய கரங்களில் இருக்கிற சுவாமி, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுடைய குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, தேவனே, இவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் நாட்களில் ஆண்டவரே பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவனே, அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் நீங்க நீதியாக விளங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. வார்த்தைகளுக்கு செய் கொடுக்கிற மக்களாய் வாழட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தாப்பனே, வேண்டிக் கொள்ளுகிறோம் தாப்பனே. ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் அப்பா. இந்த நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்களும் கூட ஊழியத்தை ஆண்டவரே தியாகத்தோடும் உண்மையோடும் செய்கிறவர்களாய் எங்கெங்கெல்லாம் நிலையில நிற்கிறார்களோ ஆண்டவரே, ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களாய் ஏற்றப்படுத்துகிறவளாய் இந்த கடைசி நாட்களில் இந்த கிருபையும் காலத்தில் காலத்தை ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் எங்கெல்லாம் நிற்கிறார்கள் உரியம் செய்யத்தக்கதான வாஞ்சியையும் பலத்தையும் கற்றடைங்க சுவாமி. வேண்டிய சுகத்தை கொடுங்க சுவாமி, சமாதானத்தை கொடுங்க சுவாமி. தகப்பனே, இவர்களுக்காக வண்டி ஊழியத்தை விட்டு விழுந்து போன ஊழியர்களாண்டவரே தகப்பனே, பெருகி கொண்டிருக்கிறார் சுவாமி. சாத்தானுக்கு சவி கொடுத்து, பிரயாண உபதேசங்களை சவி கொடுத்து, தங்களுடைய சுய காரியங்களுக்காக ஊழியங்களை விட்டு ஆண்டவரே விழுந்து போய் ஆண்டவரே எங்கெல்லாம் நிற்கிறார்கள் சுவாமி, சந்திங்க சுவாமி. இவருடைய இருதயங்களில் ஆண்டவரே உங்களுடைய அன்பு ஊற்றப்படட்டும் சுவாமி. உங்களுடைய மகத்துவமான ஊழியம் ஆண்டவரே இவருடைய இருதயங்களை ஊற்றப்படட்டும் சுவாமி. இவர்களும் பெற்றும் சுவாமி இன்னமாய் சத்துருவானவன் ஆண்டவரே தூஷிக்காதபடி ஆண்டவரே இவர்களுடைய நாமத்தை உயர்த்துகிறவளாய் பானந்திரும் பட்டும் ஆண்டவரை ஊழியத்தை செய்யட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். மன்னிப்புல இரகங்களும் உண்டு சுவாமிகளின் பாதபடியில் வந்து கத்தாவே இவர்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று இவர்கள் பிள்ளைய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. நன்றி, நன்றி சொல்லு தகப்பனே. ஆண்டவரே இந்த நாட்கள் எனக்கு இருக்கிற சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆண்டவரே சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும் சுவாமி, பரிசுத்தப்படட்டும் சுவாமி. எங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தை ஒன்றே ஆண்டவரே சபைகளில் சொல்லப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே தங்களுடைய இஷ்டத்தின்படி ஆண்டவரே தங்களுடைய வழிகளின்படி ஆண்டவரே சபையை ஆண்டவரே நடத்தாதபடி ஆண்டவரை போதவர் மாறுகளும் ஊழியக்காரர்களும் ஆண்டவரே தேவ வசனத்தை கவனமாக ஆண்டவரே பயபக்தியோடு உண்மையோடு ஆண்டவரே ஜனங்களுக்கு சபைகளுக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும். பரிசுத்தப்படுத்தும் சபைகளை ஒவ்வொன்றையும் ஆண்டவரே மனவாற்றி சபைகளாக ஆண்டவரே எங்களுடைய வருகையில் எடுத்து கொடுப்பது சபைகளாக ஒவ்வொரு சபைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சபைகளில் இருக்கிற குழப்பங்கள் ஆண்டவரே பிரிவினைகள் ஆண்டவரே பாவங்கள் வசதிகள் எல்லாம் சபையை விட்டு நீங்கி ஆண்டவரே மக்கள் எல்லாம் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே ஆவியோடும் மேயோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களாக இருக்கிறவர்களாய் ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையாக மாற்றுகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நடத்துங்க. ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே நீங்க கொடுத்த கிருபைகளை அதிகமாண்டவரே, நீங்க எவ்வளவோ கிரியம் கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் இருக்கிறதோ உங்களுடைய சபைகள் சகாப்பனே, இந்த நாட்களில் நாளைக்கு நாள் பரிசுத்தப்பட உலகத்தோடு ஓடாத வழியாண்டவர் ஐயா, உங்களுடைய சமூகத்துல உங்களுடைய வழிகளில் ஆண்டவர் ஓடத்தக்க வேலத்தை ஆண்டவர் சபைக்கு கொடுங்கப்போ. சத்ருவானவன் எங்கொள்ளாதபடி ஆண்டவர் ஆண்டவரே சபை காக்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம். சபைகளுக்காக போதமாருக்காக வேண்டிக் கொள்ளும், ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். வெலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆத்துகளை கொடுங்கப்பா, பந்தய காக்கிற நிலமேப்பர்களாக நடத்துங்கப்பா. அவர்களுக்காக வேண்டி இவருடைய குடும்பங்கள் நாட்கள் மற்றவர்களுக்கு ஆண்ட முன்மாதிரியாக சாட்சி உள்ளவர்களா, ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அப்பா அந்த நாட்களில் நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, குடும்பங்களை எல்லாம் நடத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் பனி நன்றி ஆண்டவர். தேசங்கள் எல்லாம் வறட்சி ஆண்டவரே, வேலை இல்லையப்பா. ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவர், போராட்டம் ஆண்டவர், பற்றாக்குறை ஆண்டவர், இதுக்கெல்லாம் காரணமாயிருக்கிற பாவங்கள் சாபங்கள் எல்லாம் ஆண்டவரே, ஜனங்களை விட்டு நீங்கி தேசம் வாழ்வடைய வேண்டும் என்று வைக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் உங்களை நோக்கி கூப்பிடட்டும், உங்களை நோக்கி கூக்குரல் இடட்டும், தங்களுடைய மாமிசத்தின்படி அல்ல ஆண்டவரே. தகப்பனே வறட்சி நீங்கிற கத்த நீங்க, ஆண்டவரே செழிப்பை தருகிற கத்த நீங்க என்று சொல்லி ஆண்டவரே தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு தங்களுடைய முகத்தை உங்களிடமாய் திருப்பி ஆண்டவரே தேசத்துக்காக ஆண்டவரை வேண்டுகிற மக்களாய், தங்களுடைய வாழ்வுக்காக வேண்டுகிற மக்களாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இருக்கிற ஒரு நேர உணவு இல்லாமல் ஆண்டவரே பசியின் கொடுமையாண்டும், ஆண்டவரே இருக்கிற மக்களுடைய சாபங்கள் முறிக்கப்படட்டும், பாவங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. இவர்களுடைய பசியை போக்கத்தக்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா ஜீவனுள்ளோர் எல்லோருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன், அப்படியான தேவன் சுவாமி. பசியினால ஜனங்களை வருந்த விடாத தேவன், வனாந்தரத்துல கூட வந்தவரே ஆண்டவரே, உங்களிடமாயிருந்த மக்களை ஆண்டவரே போஷித்தனுப்பின தேவன், இவர்களும் ஆண்டவரே உங்களிடமாய் வந்து நீங்க போஷிக்கிற தேவனாய் அவர்களுக்காவது ஆறுதல் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதென்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் சொல்வார்களாக, ஒவ்வொருவரும் சொல்வார்களாக. கிருபைதான் அப்பா, கிருபைதான் அப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நாட்களில் ஆண்டவரே ஐயா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாலையாளருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய ஆண்டவரே ஒருவர் தான் உங்களோட வருகையிலே கட்டு போய்விடாதபடி ஆண்டவரே அடிக்கத்தக்கதாய் அவ்வளவாய் நீங்க அன்புள்ளதவனாயிருக்கிறீங்க சுவாமி, அவ்வளவு அன்புள்ளதவனாயிருக்கணும். அன்பு கால அகல உயரம் இல்லை சுவாமி. நாங்கள் மாத்திரம் ஆண்டவன், ஜனங்களும் மாத்திரம் ஆண்டவன். அப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும், இவர்களுக்கு வேண்டிய மன்னிப்பு இறக்கங்களும் நீங்க தான் சுவாமி. மன்னிக்கிறதில் நீங்கள் தலை சிறந்த தேவன் சுவாமி. தயவில தயவு பெருத்தவர் நீங்க சுவாமி. அதப்பனே மன்னிங்க சுவாமி ஆண்டவரே. இந்த நாட்களில் உங்களை சுவிசேஷம் ஆரம்பிக்கப்படுகிறபடினா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆனால் அதற்குரிய காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. டெக்னாலஜி வளர்ந்து ஆண்டவரே இவ்வளவு வேகமாய் ஆண்டவரே எங்களை வார்த்தைகள் சொல்ல முடியும் அவ்வளவான காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. எல்லாங்களாதானாலும் மனிதனால் ஒன்றும் இல்லவே. இப்ப நீங்க கொடுத்த அறிவு ஆண்டவரே, நீங்க கொடுத்த அறிவு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஐயா. இவர்கள் ஆண்டவரே பெரிய ஊழியம் வந்து மேல ஆண்டவரே மீடியாக்கள் என்று டெலிவிஷன் வந்து எத்தனையோ விதமான ஊழியங்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டி கொள்ளுறோம். தங்களுக்கு என்றெல்லாம் உங்களுக்காக, உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக, உங்களுடைய மாமத்தின் மகிமைக்காக செயல்படத்தக்கல ஒவ்வொரு ஊழியங்களையும் சீர்களாய் நடத்துங்க. இவர்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்க பார்த்துக் கொள்வீங்க சுவாமி. குடும்பங்களை எல்லாம் நடத்துவீங்க சுவாமி. ஒவ்வொரு வார்த்தைகள் வசனங்கள் ஒவ்வொன்றும் பிரயாசப்படுகிற காரியங்கள் ஆண்டவரே விநாயகர் தாய் போகாதபடி தகப்பனவர்களுக்கு இருக்கிறங்களை எல்லாம் தொட்டு குணமாக்கும்படி மனம் திரும்புதல் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டிக் கொள்ளும் இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களை ஊழியத்துக்கு இன்னும் ஆண்டவரே ஜனங்கள் தேவை சுவாமி. உட வார்த்தையை சொல்லுகிற மக்கள் வேணும் சுவாமி. தகப்பனே இந்த நாட்கள் மக்கள் ஆண்டவரே எந்த இடத்திலும் தகப்ப வேலைகளோ பலசாலைகளிலோ காங்கிர மக்களிலோ உங்களுடைய அன்பை செயல் சொல்லக்கூடிய ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை காட்டலிடுங்க சுவாமி. பயத்தை எடுத்து போடுங்க சுவாமி. எப்பொழுதும் உங்களோட நாமத்தை ஆண்டவை வெற்றிகளாய் உங்களோட நாமத்தை சொல்லுகிறவளாய் இவர்கள் வழி நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டிக் கொள்ளுறவங்க எல்லாம் தேவையான இடங்களுக்கு போகக்கூடிய மிஷனரிகள் ஊழியர்கள் தேவை சுவாமி. தேவை வேகமாய் ஆண்டவரை வார்த்தை சொல்லப்படுகிற இடங்களுக்கு தேவையோ சுவாமி. இந்த நாட்களில் வேணும் சுவாமி. உங்களோட வருகையோ மிக சமீபம் ஆண்டவரை. காலங்களும் சூழ்நிலைகளும் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிக்கொண்டே இருக்கிற சுவாமி. ஆண்டவரே நீங்க தான பாதவி செய்யவன். இந்த இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஊழியர்களை எழுப்பி கொடுங்களில் நிற்கிற ஊழியர்கள் மிஷனர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கண்ணீரோடு நிற்கிறார் சுவாமி. அடிக்கப்படுகிறார் சுவாமி. வியாதியோடு இருக்கிறார் சுவாமி. தாங்குங்க, ஆறுதல் படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க. கஷ்டமான பிரதேசங்களான தேவைகளோடு நிற்கிறார் சுவாமி. தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. உதாரத்தம் உள்ள மக்களை எழுப்பி ஆண்டவரே இந்த நாட்களில் ஒன்றும் பூமிக்குரியது ஒன்றும் உதவாது சுவாமி. அப்படியான உணர்வை ஆண்டவரை ஜனங்களுக்கு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை காட்டுகிறவர்களாய் மாறச்ச சுவாமி. தேவையோடு நிற்கிற ஊழியர்களுக்கு ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தினால் உதவி செய்து அந்த ஊழியங்கள் வளரும்படி செய்யுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி அந்த இடத்து மக்களும் ஆண்டவரே அப்பனே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட வேணும் சாமி. ஒவ்வொரு இரண்ட சேசங்களும் ஆண்டவரே இவர்களிலிருந்து வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. வெளிச்சத்தை காண வேணும். அதனுடைய காலங்கள் எங்களுடைய ஆதீனத்தில் உண்டு சுவாமி. ஆதீனத்தில் உண்டு சுவாமி. நீதியின் தேவன், நியாயத்தின் தேவன் சுவாமி. நீதியின்படி ஆண்டு அதீன் காலத்தில் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்ய வருகிற தேவன் சுவாமி. அப்பா நீங்க மாறுவதில்லை அப்பா, நீங்க மாறாதவர் அப்பா. அன்றும் ஒன்றும் இருக்கிறவராய் இருக்கிற தேவன் சுவாமி. சகபனே இரண்ட சேஷங்கள் இருக்கும் மக்களுக்காக வந்திக்கணும். இரண்ட சேஷத்தில் இருக்கிற மக்களுக்காக வந்திக்கணும். இரண்ட சேஷங்கள் இருக்கிற மக்களுக்காக வந்திக்கணும். ஜனங்களுக்கு எல்லாம் அந்த வெளிச்சம் உண்டாவதா? வெளிச்சம் உண்டாவது நீங்க தானப்பா அந்த வெளிச்சம். உங்களுடைய வசனம் தானப்பா வெளிச்சம். தகப்பனே உதவி செய்யப்பா, உதவி செய்யப்பா. ஜனாக்கள் இருக்கிற மக்களுக்காக வந்திக்கணும். அன்பு காலத்து நிக்கிற மக்கள் அப்பா அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா. குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து பெற்றோர்கள் எல்லாம் அங்கும் இங்குமாய் கண்ணீரோடு தெரிகிற அன்பற்ற காலத்தில் இருக்கிறார்கள் சுவாமி, இருக்கிறார்கள் சுவாமி. பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே ஒரு விஷயம், ஒரு விஷயம் உங்களோட அன்பினா நிரப்புங்கப்பா, உங்களோட அன்பினா நிரப்பு. உங்களோட அன்புதானப்பா இவர்களை சரிப்படுத்த முடியும். சாண்டவரே சகலத்தையும் தாங்க செய்ய முடியும். நிரப்புங்கப்பா ஒரு விஷயம் கூட அறிவிக்கும் அன்பா. அன்பினாவிய ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. சுத்தாவியானவரே பின்னாரியாதவர்கள் மேலும் கூட அன்பினாவிய ஊற்றுங்கப்பா. அன்பு வரட்டும் சுவாமி. அன்பு ஒருவர் ஒருவர் நேசிக்கிற அன்பு வரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் காலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. அப்பா ആരെയും പിള്ളകള് കർത്താവേ നാട്ടിലാണ്ടവര് അപ്പൊ അവരുടെ പാവങ്ങള് അക്രമങ്ങൾ വ്യായങ്ങൾ സുദ്ധങ്ങൾ എല്ലാം ആണ്ടവരെ പെരുകൊണ്ടേ സ്വാമി ശത്രുവാനവൻ കയ്യിൽ വിളിന്ത് ആണ്ടവരെ ആരെയ പിള്ളകളെ നാ വിന്തുകൊണ്ട് പോരാളു സ്വാമി മേറ്റക്കൊള്ളുന്നപ്പാ പേറ്റക്കൊള്ളുന്നപ്പാ പിള്ളാരാകുമാണ്ടവരെ ഇവരുടെ പെറ്റോറുകൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളണം പിള്ളകൾക്കാക വേണ്ടിക്കൊള്ളുന്ന പെറ്റോറുകളായ ഒവ്വൊരുവരെയും മാറ്റം കസ്വാം അവരുടെ കണ്ണീർ ഇവരുടെ പിള്ളകൾക്കാക കണ്ണീർ കൂടെ നോക്കി പാക്കട്ടെ സ്വാം തകപ്പനെ ഇവരുടെക്കാ വേണ്ടിക്കൊള്ളണം കിരുവ സിംഗ കിരുവ കടാദേശത്തുക്കാ വേണ്ടിക്കൊള്ളണം ദേശത്തിന് എന്നേക്കാ വേണ്ടിക്കൊള്ളും ദേശവും കൂടി ദേശം പാവങ്ങൾ സ്വാദങ്ങളെല്ലാം രക്തത്തിനാൽ കഴുകപ്പെടും ഓരോ വിഷയ കഴുകുങ്കപ്പ ഓരോ വിഷയ കഴുകുങ്കപ്പ എല്ലാ ശിശുകളും മഞ്ഞിട്ട് എല്ലാ പാവങ്ങളെയും മഞ്ഞിട്ട് എല്ലാ മൃഗങ്ങളെയും മഞ്ഞിട്ട് ഒരു വിഷയം തകപ്പനെ ഇറക്കത്തിയും കണ്ടു അപ്പൊ അവളെ കൃപയും കണ്ടെന്ന ദേശത്തേക്ക് ഇറക്കം ചെയ്യുമ്പോഴായി വേണ്ടിക്കൊള്ളും ആണ്ടവരെ ദേശത്തിന് തലവുകളെയും നടത്തുങ്ക സ്വാം ദേശത്തിലിരിക്കുന്ന എങ്ങളുടെ ഉറവുകളെയും നടത്തുങ്ക സ്വാം എങ്കെല്ലാം ഇവിടെ ഉറവുകൾ ഇരിക്കുന്ന ആളുകളും എല്ലാ മക്കളും രക്ഷിക്കപ്പെടട്ടും മണം തുരുമ്പട്ടും സ്വാം ഇളവുകൾക്കാ വേണ്ടിക്കും ആണ്ടവരെ ഇലങ്കൈ ദേശത്തുക്കാ വേണ്ടിക്കളും ഇലങ്കൈ ദേശത്തുക്കാ വേണ്ടിക്കളും ഇലങ്കൈ ദേശത്തുക്കാ വേണ്ടിക്കളും തകപ്പനെ തകപ്പനെ ദേശം ആശീർവദിക്കപ്പെടുകയാണ് സ്വാം ആശീർവദിക്കും ഇന്നും ഇന്നും ആണ്ടവരെ ദേശം ആണ്ടവരെ കെട്ടിപ്പോയി കൂടാതെ പിടി തകപ്പനെ ജനങ്ങൾ മണം തിരുമ്പി തങ്ങളുടെ വഴികളെല്ലാം വിട്ട് വിഗ്രഹാരാധനകളെല്ലാം നീങ്ങി പാവങ്ങൾ അസ്വസ്ഥങ്ങൾ അനീതികളെല്ലാം ദേശത്തെ വിട്ട് ജനങ്ങളാണ്ടവരെ വിടുതലെ പല വേണ്ട മനുഷ്യ വിക്കിറോ ആ പായക്കം ചെയ്യുങ്കപ്പ തയവ് ചെയ്യുങ്കപ്പ ദേശത്തിന് അന്നേ താങ്കപ്പ ജനാധിപതിയും അവരോട് ഇരിക്കുന്ന മന്ത്രിമാരുടെയും പാതത്ത് കൊള്ളുങ്കപ്പാ ഇരണ്ട ദേശമായ ആണ്ടവരെ ഇന്ത്യ ദേശം ഇന്ത്യ ദേശം ഇന്ത്യ ദേശം കുരുട്ടാട്ടം നീങ്ങട്ടെ ആണ്ടവരെ കുരുട്ടാട്ടം നീങ്ങട്ടെ ആണ്ടവരെ ഇരുളിനാധിക്യമെല്ലാം നീങ്ങി മനന്തിരുമ്പ കോടി മക്കൾ ഇരിക്കുന്ന സ്വാമി കോടി മക്കളുടെ കണ്ണുകളും തിരക്കപ്പെടുത്തും സ്വാമി ഇന്ത്യ ദേശത്തുക്കാ വേണ്ടിക്കൊള്ളു എപ്പടിയാവോ ദേശങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളൂ ഇസ്രായേൽ ദേശത്തിന് നന്മയ്ക്കാ സമാധാനത്തുക്കാ വേണ്ടിക്കൊള്ളു സമാധാനത്തുക്കാ വേണ്ടിക്കൊള്ളു സ്വാമി ആ സമാധാനത്തെ കറ്റളയിടുങ്ക സ്വാമി ആ ചെയ്തുവരിങ്ക സ്വാമി നന്ദി ചൊല്ലൂറോ നന്ദി ചൊല്ലൂറോ എപ്പടിയാ ആണ്ടവരെ പറഞ്ഞ തന്ത്രങ്ങൾ സമൂഹത്തിൽ വയ്ക്കുറോ സ്വാമി നമ്മുടെ സമൂഹത്തിൽ താൻ തകപ്പനെ വയ്ക്കുറോ സ്വാമി തകപ്പനെ ആശീർവദിങ്ക കിരുവയും കങ്ങൾ ആണ്ടവരെ നോക്കിപ്പാക്കുവതാ നോക്കിപ്പാക്കട്ടും ആണ്ടവർ അന്നിപ്പോഴും ഇരക്കങ്ങളും തയറുകളും കൊടുത്തു സ്വാമി ഇവർക്കാവുന്നു തങ്ങനെ റേഡിയോക്കാ വേണ്ടിക്കോ നടത്തുന്ന പിള്ളേർക്കാ വേണ്ടിക്കോ കണഞ്ചിരിക്ക കുളികളെടുക്കാ വേണ്ടിക്കോ ചെറികൾ ഏതു നടത്ത വേണ്ടിയ വഴികളും പരസ്യാന വരെയും എന്നുണ്ട് നടത്തി അപ്പാ ഇന്നമായാണ്ടവരെ അവരുടെ കാര്യങ്ങൾ വേണ്ടയും അയ്യാ നീങ്ക വഴിപ്പെടുത്തി സ്വാമി അയ്യാ നമ്മുടെ ചിത്രത്തിൻപടി നടത്തത് വിഷയങ്ക സ്വാമി അവരുടെ പിള്ളേകൾ കുടുംബങ്ങളും വിരുന്നാണ് തകപ്പനെയും കൂടെ പാതുകാപ്പിൻ കരം നമ്മുടെ ആശീർവാദത്തിൻ കരം അവരുടെ മൂടുവതാറും നിങ്ങളുടെ പിള്ളേകൾ കുടുംബങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളും പിള്ളേ കുടുംബങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളും ഈ മാറ്റമായത്തെ കേട്ട് അപ്പാ നമ്മുടെ സമാധാനത്തിനാലങ്ങളെ നിരപ്പി ഈ മാറ്റമായി വഴി നടത്തുന്നവരെ സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രം എല്ലാ മഹിമയും നിങ്ങൾ കാണാം എല്ലാ കനമും നിങ്ങൾ കാണാം എല്ലാ പുകളും നിങ്ങൾക്കപ്പ അപ്പാ നന്ദി ചൊല്ലൂറും നന്ദി ചൊല്ലൂറും നന്ദി ചൊല്ലൂറും ചൊരിക്കണം അയ്യാ ചൊരിക്കണം അപ്പാ പിതാവേ രാജവങ്ങളെയും ആണ്ടവരെയും കൂടെ സമൂഹത്തിൽ കൊണ്ടുവന്നിരിക്കുന്നു സ്വാമി കേൾക്കുന്നവരെ നന്ദി ചൊല്ലൂറോ ആശീർവദിക്കുന്നവരെ നന്ദി ചൊല്ലൂറോ എല്ലാ കണമും തുതിയും മഹിയും കൊടുക്കട്ട യേശു ക്രിസ്തു നാമത്തിൽ വേണ്ടിക്കറു നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ ആമേൻ
0: ആമേൻ ആമേൻ നന്ദി അമ്മ ഇന്നൊരു നേരിടെ ജോലി പറ്റേ ജോലി നാളെ കാലവേളയിൽ சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சந்தை சந்ததியாக ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாரான்னு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ.
1: ஆமேன். கத்தர் உங்களையும் வழிநடத்தி ஆசீர்வாதத்தை காத்துக் கொள்வாராக. ஆமேன், ஆமேன்.

0: சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற தலைப்பின் கீழே தேவ செய்தி எடுத்து வருகிறார் சகோதரி சசிகலா ரபேக்கா அவர்கள். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்
1: கொள்வோம்.
0: ஆமேன்,
2: ஆமேன். குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின் படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவன் உங்கள் சேவையை மதிக்கிறார். ஆரம்ப வசனமாக கொலோசேயர் 3:23 பார்ப்போம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக செய்யும் ஒவ்வொரு காரியமும் அவருக்கு மிகவும் முக்கியமானது. சபையில் உதவுவது, ஜெபிப்பது, பாடுவது, காணிக்கை கொடுப்பது அல்லது மற்றவர்களிடம் அன்பாக நடப்பது எதுவாக இருந்தாலும் தேவன் அதை எல்லாம் பார்க்கிறார். அதனால் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். வேதாகமம் 1 கொரிந்தியர் 3:9 சொல்கிறது, நாங்கள் தேவனுடைய உடன் வேலைக்காரர்கள் என்று. அதாவது நீங்கள் தேவனோடு சேர்ந்து வேலை செய்கிறீர்கள். சில நேரங்களில் நீங்கள் செய்வது மிகவும் சிறிய காரியம் என்று நினைக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது மிகவும் மதிப்பு மிக்கது. உங்கள் வார்த்தைகள், செயல்கள் மற்றும் நீங்கள் எடுக்கும் நல்ல முடிவுகள் மூலம் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். அதனால் தான் தேவன் மகிழ்ச்சியுடனும் சிறப்புடனும் நல்ல இருதயத்துடனும் அவருக்கு சேவை செய்யும்படி விரும்புகிறார். தேவன் உங்கள் வாழ்க்கைக்காக அழகான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் ஒரு பகுதி தான் அவருக்கு சேவை செய்வது. எனவே சந்தோஷத்துடனும் விருப்பமுள்ள இருதயத்துடனும் உங்கள் சிறந்ததை செய்யுங்கள். உங்கள் சேவை தேவனுக்கு மிகவும் அருமையானது. அவர் உங்களில் மகிழ்ச்சி அடைகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் நிறுத்தவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான கர்த்தாவே, உமக்கு சேவை செய்யும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. என்னிடம் ஒப்படைக்கப்படும் ஒவ்வொரு பொறுப்பையும் நான் உண்மையுடன் செய்கிறேன். என் சேவை உமக்கு ஸ்தோத்திரத்தையும் மகிமையையும் கொண்டு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. உங்கள் வசனத்தின் மூலம் இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட பேசியதற்காக கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதேங்க. இன்னுமாய் உங்கள் காரியங்களில் ஈடுபட தங்கள் அழைப்பின் நிச்சயத்தை அறிந்து கொண்டு உங்கள் பரிபூர்ண சித்தப்படி ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்காக ஏறெடுக்க அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ராஜா, உங்கள் கிருபை போதும் என்று. அந்த கிருபையால் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் முடிசூட்டுங்க. இன்றைய நாளுக்குரிய கிருபையால் தாங்குங்க. இயேசு கிறிஸ்துவின் ஏற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம். ஆமென். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Tuesday, 7th of July 2026, and the topic for today is God values your service. The opening scripture is taken from Colossians 3:23. And whatsoever ye do, do it heartily as to the Lord and not unto men, knowing that of the Lord ye shall receive the reward of the inheritance, for ye serve the Lord Christ. Hallelujah. Everything you do for God is important to Him. When you help in church, pray, sing, give or show kindness, God sees it and He is pleased. The Bible says in 1 Corinthians 3 verse 9, "For we are God's fellow workers." That means you're working with Him. You may sometimes think what you do is so small, but to God it matters very much. Your words, actions and choices can show His love to others every day. That's why God wants you to serve Him with joy, excellence and a good heart. God has a beautiful plan for your life, and serving Him is part of that plan. So do your best with joy and a willing heart. Your service is precious to Him and He delights in you. Hallelujah. Let's look at another scripture from 1 Corinthians 15 verse 58. "Therefore, my beloved brothers, be steadfast, immovable, always abounding in the work of the Lord, knowing that in the Lord your labor is not in vain." Glory to God. Please repeat after me. Let's pray. Thank you, Lord, for the opportunity to serve you. I am faithful in all that I am asked to do, and my service brings praise and glory to you. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.

போராட்டம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு தேவை. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை. ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு தேவை. அதிகாலை அர்ப்பணிப்பு, இது ஆளியிலே கிடைத்த அழகு முத்தல்லவா நமக்கு. கண்ணீரால் என் ஜெபத்துக்கு கதை சொல்கிறேன். தூரலும் இல்லை, மழையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். தூரலும் இல்லை, மழையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். வலிய கரமொன்று என் கண்ணீரை துடைக்கிறதே, என் ஆனந்தமே என் இன்பமே நன்றியப்பா. கோபம் மோகம் காமம் பாவம் சாபம் இவையெல்லாம் அதிகாலை ஜெபத்தீயின் சுருக்கம். நாம் வார்த்தையினும் ஆயுதத்தை கையில் எடுப்போம். வானங்கள் வசப்படும் நம் கைகளுக்குள், எல்லா திசைகளும் நமக்குள் அடங்கும். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தரின் குரலை கேட்கும் காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். அதிகாலை ஜெபத்தில் நாமும் கேட்கலாம் அவர் குரலை. அப்போது உள்ளத்தில் ஆனந்தம் உள்ளுக்குள் உரடுக்கும். வசந்தம் வீசி வரும், வானம் வசமாகும் எம்மிடம். அதிகாலையில் ஆவியானவரின் மேல் தொடுதலை உணர முடியும். அப்போது தெய்வீக சமாதானத்தால்

0: நாள் ஆட்கொள்ளப்படுகிறோம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். இதயம் வலிக்கும் நோவுகளை கொண்ட இடவுகளால் நமது தோள்களும் தளர்ந்து கால்களும் தள்ளாடி மூச்சு திணறும் அவல நிலை கூட தோன்றலாம். ஆனாலும் விடியல் ஒன்று காத்திருக்கிறதே. பாடுகள் நிறைந்த இரவுகள் மாறி பாட்டுக்கள் நிறைந்த பகல்கள் வரும் என் அன்பு உறவுகளே. ஜெபத்தின் மூலம் அதிகாலை ஜெபத்தின் மூலம் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள், ஆவியின் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள். வெறும் மரங்கொத்தி பறவையாய் வாழலாமா என் சொந்தங்களே? நம்மை நேர்படுத்த உதவும் அற்புத மார்க்கம் என் மனம் இங்கே சொட்டு சொட்டாய் வழியிடுங்கே அதிகாலை ஜெபத்தில். என் மனம் இங்கே சொட்டு சொட்டாய் வழியிடுங்கே அதிகாலை ஜெபத்தில். அழுகை நிருள்கள் அப்போது இடம் தெரியாமல் மறைந்துவிடும். நமக்காக ஜாவையும் செய்து முடிக்க போற தேவனை நம்பி விடியலுக்கு உயிர் கொடுப்போம். திசைகள் எங்கும் சுசேஷ ஒளி பரவட்டும். என் நண்பரே, இருட்டோடு போராடி அதிகாலையே நான் எழுந்து உம் முகம் தேடுகையில் மலைச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்மை சொக்கி போகும் ஐயா. என் அப்பனே, இருட்டோடு போராடி அதிகாலை நான் எழுந்து உம்முகம் தேடுகையில் மலைச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்முன் சொக்கி போகுமையா. நாம் ஜெபத்தில் கேட்பதை மட்டுமல்ல, கேட்காததையும் பெற்றுக் கொள்ள முடியும் அவர் சித்தத்தில். என் கண்களில் நீர் மல்கிய போது என் கண்ணீரை துடைக்கும் என் தகப்பனே, எப்படி கைமாறு செய்வேன் அப்பனே? மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜெபத்தில் என் மனதோடு மனசாரவும் கிருபை வேண்டுமையா எனக்கு. மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜெபத்தில் என் மனதோடு மனதாரவும் கிருபை வேண்டுமையா எனக்கு. வெண் பனி கொட்டு மிரவின் நடு நிசையிலே என் கால்கள் மண்டி போட மன்னவா நான் மனதார ஜெபிக்கையிலே அழாதே என் அரவணைக்கும் என் அப்பனே, அகிலத்தை ஆள்பவனே, நன்றியப்பா என் சொந்தமே. அழாதே என் அரவணைக்கும் அப்பனே, அகிலத்தை ஆள்பவனே, நன்றியப்பா என் சொந்தமே. காற்றின் பேர் செய்யும் மலை பாடும் பாடலும் கோடி கீர்த்தனமும் கவிகோர்த்த வார்த்தைகளும் அதிகாலை ஜெபம் போல் இன்பம் தருமோ? எனக்குள்ளேயும் ஒரு பிடிவாதம் நான் விட்டு கொடுப்பதாயில்லை உம் வார்த்தையின் மீது கொண்ட நம்பிக்கையை. அடையில் தான் தேனிருக்கும், ஆலையில் தான் முத்திருக்கும், அதிகாலையில் தான் ஆண்டவாகும் தரிசனம் இருக்கும். அதிகாலையில் தான் ஆண்டவாகும் தரிசனம் இருக்கும். கட்டாவே உமக்காகவே காத்திருக்கிறேன் தரிசனம் வேண்டி. ஒவ்வொரு நிமிடமும் உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலை விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே. ஒவ்வொரு நிமிடமும் உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலமே விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே. எளிமையில் வாழ்ந்திடும் அதிகாலை ஜெபத்தின் வலிமையும் ஓரழகு. உம் அன்பை மொழிந்திடும் மொழியழகே தனி அழகு தானே ஐயா. உம் அன்பை மொழிந்திடும் மொழியழகே தனி அழகு தானே ஐயா. அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே? அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே? என் அப்பனே, ஜப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவிப்படித்து உந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா. ஜப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவிப்படித்து உந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவினுடைய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றி அப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு இந்த மாதிரி காலை எழும்பி நாங்கள் ஜபிக்கும் ஜபத்தின் வார நன்மைகளை பற்றி நன்றாக ஒரு கவிதையை ஏற்றி வந்து பகிர்ந்து கொண்டீர்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். கத்திரங்களையும் அந்த உங்களுக்கு கொடுத்த வரத்தின் மூலமாக இன்னும் நிறைய தாளந்துகளையும் இயற்றுவதற்கு கத்திரங்களுக்கு ஆசீர்வதித்து இன்னும் கொண்டு வந்து உங்களை உபயோகிப்பாராக. நித்திய வெளிச்சத்துல மட்டுமில்ல எல்லா இடத்திலையும்.
2: நன்றி சிஸ்டர் ரஞ்சினி, நன்றி உங்களுக்கு, நன்றி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். ஆமென், ஆமென். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலி அவர்களை அழைக்கப் போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜபிப்பார். I would like to invite Sister Dolly at this moment to be able to come and pray for the workers. Sister Dolly, வாருங்கள், வந்து ஜபியுங்க. பார்ட் டைம் பாருங்க. டைம் இன்றைக்கு டைம் கொஞ்சம் குறைந்து இருக்கிறபடியால் நீங்கள் ஜபித்து விட்டு போகலாம். நானும் அது முதலாவது வார்த்தையும் கொண்டு வரவும் வேணும் என்று அத்துடன் நான் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காகவும் ஜெபிக்க வேணும் என்றபடியால் நீங்கள் ஜெபித்து விட்டு நான் அதை தொடர்ந்து நானும் ஜெபிக்கிறேன். சிஸ்டர் டாலி, சிஸ்டர் டாலி,
3: யா பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா உங்களோட துதிகளின் மூலமாக எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரே அந்த நித்திய ஜீவிய ஜீவன் எங்களுக்கு கொடுத்து வழி நடத்துகிற கிருபைகளுக்கானே நன்றி செலுத்துறேன் அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் புதிதாக வரப்போ வந்திருக்கிறவர்களும் வரப்போறவர்களுக்கும் ஆண்டவரே உங்களோட வல்லமையும் கிருபையும் உங்களோட சத்தியத்தையும் வெளிப்படுத்தி அதிகமாக உங்களோட உன்னதத்தின் அருளை எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நேற்று இன்று மாறாதவரே, இன்றும் ஆண்டவரே, கர்த்தரே என் பலனும் என் கீதமும் அவர் எனக்கு இரட்சகருமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொருவருக்கும் உங்களோட அநாத அன்பு அநாத அன்பை கொடுத்து ஆண்டவரே உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து அழைத்து வந்த ஊழியக்காரர்களை இப்பொழுது நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே வெளிச்சமாக ஒளியாக எங்களுக்குள்ள வந்து கிருகை செய்யற கிருபைகளுக்கு அவனி நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட கிருபை, உங்களோட கிருபை எப்பொழுது நல்ல துதிக்கும் பொழுது அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபையின் மூலமாக ஆண்டவரே நீங்க அழைத்து வந்த ஊழியக்காரர்களுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க ஆதியும் அந்தமும் அல்பாவும் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிற கர்த்தரே, இப்பொழுதும் எங்களுக்கு ஆதியும் அந்தமா இருந்து ஒவ்வொருத்தர ஊழியக்காரங்கள தேவைகளை சந்தித்து அவர்களை உங்களுக்கு உகந்த வாசனையாக அவர்களை நீங்க அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க நன்றியுள்ள தகப்பனே, இப்பொழுது ஆண்டவரே புதிதான காரியங்களை ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரே பெரிதான அற்புதமான காரியங்கள் செய்த ஆண்டவரே, நாங்கள் அறிந்தும் அறியாததும் இருக்க அப்பா மறைவில் இருக்க இரகசியங்களை அப்பா வெளிப்படுத்த யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமப்படுவனும். புதிதான காரியங்களை நீங்க நடத்தி வர்ற கிருபைகளுக்கானே நன்றி. காலை தொடக்க இப்பொழுது வரையும் நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஆண்டவரே நான் நன்றி செலுத்துறேன். உங்களுக்கென்று வேறு புரிந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உலகத்தை வெறுத்து உங்களை சிலுவையை முன்னெடுத்து சென்று உங்களை மட்டுமே மகிமப்படுத்துவதற்கு யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று கூறி உங்களோட பரிமள தைலத்தை ஒவ்வொரு உள்ளங்களையும் புதிதாக கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஒரு வர்த்தனம் வந்து இதை பாடுற கத்திரக்கு இன்றைய காலம்பரம் புதிதான அபிஷேகத்தின் மூலமாக கத்திரங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கத்திரங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துற ஒவ்வொருதையும் இரத்த கோட்டத்துல மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தையே மட்டுமே உயர்த்துவதற்கு நித்திய வெளிச்சத்துல ஒவ்வொருதரையும் அழைத்து வந்து இந்த பெரிதான வானொலி ஊடாக இந்த ஊழியம் செய்வதற்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இன்னும் அவங்களை இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க மகேந்திரன் ஐயாவை மாண்டவரே. அவங்க கூடி நடத்துற இந்த ஊழியம் பெரிதானது. உங்களோட பார்வைக்கு இது பெரிதில்லை ஆண்டவரே. உமால முடியாத காரியங்கள் ஒன்று ஒன்றும் இல்லை. இப்பொழுதும் எங்கள் மத்தியில் அபிஷேகத்தை உபவாச அபிஷேகம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த ஊழியங்கள் அப்பா அற்புதமாகவும் அதிசயமாகவும் அப்பா நீங்க ஆசீர்வதித்து வர்ற கிருபைக்கு நன்றி செலுத்தி இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஆசீர்வதி கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்தி யாரையும் உட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. துதியப்பா ஒரு ஒரு பந்தி மட்டும் பாடுற கத்தரித இவ்வளவு அழகா எங்கள் யாவரையும் அவர் ரத்தத்தினால கழுவினார். அந்த அந்த ரத்தத்துல எவ்வளவு வல்லமை உள்ளது என்று மட்டுமே அதை சொல்லிட்டு நான் வைக்கிறேன். ஆமீன் அப்பா. புதிய வாழ்க்கையை கொடுத்த தகப்பனே மக்கள் நன்றி. புதிய வாழ்வில ஆண்டுவிலே நீங்க உங்களுடைய ஞானத்தையும் அன்பையும் தேவ பயத்தையும் கொடுத்து இந்த பாடலை புதிதாக இன்றும் இந்த நேரத்திலும் புதிதாக ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க புதிதாக்கி அழைத்து வந்த கிருபையும் கொடுத்து புதிதான காரியங்களை தெரியப்படுத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட சித்தம் மட்டுமே நடைபெற வேண்டும் என்று கூறி சிறிய ஒரு பாடல் பாடுறேன். ஆமே.

அக்கி நீங்கள் பெரும் காற்றும் நீ ரே.

பரலோக பிதாவே, உங்களுக்கு கொடுத்த குமாரனாய இயேசு கிறிஸ்துவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர் சிந்திய ரத்தத்தினாலே எங்களை கொடுத்த ரட்சிப்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர் மூலமாய் கொடுத்த அன்புக்காய், பாதுகாப்புக்காய், ரட்சிப்புக்காய், விடுதலைக்காய், ஆண்டவரே சுகபெலம் ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, இதயத்தை ஒருமுகப்படுத்துங்க அப்பா. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. இன்னையும் ஆண்டவரே சிலுவைக்கு பின்பாக மறைத்து என்னுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாமும் சித்தப்படி உம்முடைய திட்டப்படியும் பேசத்தக்கதாக ஆண்டவரே என் வாயிலே வார்த்தைகளை வைப்பீராக. சிலுவைக்கு பின்னாக மறைத்து நீரே உயர்ந்திரும் ஆண்டவரே, நீரே பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நாங்கள் அதிகமாக பார்க்கும் போது நான் எங்களுடைய ஜெப குழுவுக்கு அதிகமாக வந்த செய்திகள் என்னென்றால், அநேகர் புதுவிதமான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போயும் அவர்களுக்கு சுகம் இல்லாததுனாலே படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு மிகவும் அதிகமாக பிளீடிங் செல்கிறது. இவ்விதமாய் அநேக செய்திகள் எங்களுக்கு ஜெபிக்கும்படியாக வந்ததுண்டு. இதை பார்க்கும் போது உண்மையாகவே ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருப்பதை நான் பார்த்தேன். ஆகவே கர்த்தருடைய பாதத்திலே இதை நான் ஒப்புவித்து ஜெபித்தேன். ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுவிதமான வியாதிகள், சில வியாதிகளுக்கு மருத்துவர்களே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதே, ஆனால் பரம வைத்தியராகிய நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அல்லவோ? ஆகவே நீர் இவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அனுதினமும் அவர்களுக்காக மன்றாடி ஜெபிப்பது வழக்கம். இந்த வேளையிலே கர்த்தர் அந்த நாட்களிலே என்னை இந்த வார்த்தைக்கூடாக தேற்றி பலப்படுத்தினார். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். இந்த நீதியின் சூரியனை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போவோம். இவர் யார்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற புதிதாக கேட்கிற அன்பு உள்ளங்களே, இந்த நீதியின் சூரியன் யார்? இவருக்கு நாங்கள் இறைவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்கும் பொழுது இந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிப்பார். அவருடைய சட்டையின் கீழே நமக்கு ஆரோக்கியம் இருக்குமா? ஆகவேதான் இந்த நீதியின் சூரியன் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் நம் எல்லோருக்கும் தெரிந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்த போது இருளில் இருக்கிற ஜனங்கள் என்னவாம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவானிலே 1:9 இவ்விதமாய் கூறுகிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று கூறுகிறார். இந்த ஒளியை நாம் கேட்கிறவளாக மட்டுமல்ல, இந்த ஒளியை நாம் அனுபவிக்க வேண்டும், அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுதுதான் அவருடைய புத்திரராக மாற முடியும். அவருடைய வார்த்தை கூறுகிறது யோவானிலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த நீதியின் சூரியனை நாம் அறிவது மட்டுமல்ல, நாம் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நீதியின் சூரியனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். எப்படி நாம் பூமியில் காண்கின்ற சூரியனை நாங்கள் பார்க்கிறோம், அது ஒவ்வொரு நாளும் உதிக்கும் போது இருள் தானாக அகன்று போகிறது. இரவை பார்க்கிறோம், இரவிலே எல்லோரும் தூக்கத்துக்கு சென்று விடுவோம், பட்சிகள் கூட உறங்கிவிடும், மிருகங்கள் கூட படுத்துவிடும். அந்த வேளையிலே இந்த சூரியன் காலையில் அதிகாலையில் உதிக்கிற வேளையிலே என்னவாம் அந்த இருள் தானாக அகன்று போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலத்தான் அவர் இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியனை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் கடன் என்கிற இருள், பொருளாதார பிரச்சனை என்கிற இருள், பயம் என்கிற இருள்,
வியாதி என்கிற இருள், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்கிற இருள், இன்னும் குழப்பங்கள் பிரிவினைகள் என்ற இருள் எல்லாம் தானாகவே விலகி போகும். எப்படி என்றால், உலகம் சூரியனை வெளிச்சத்தை பெற்று இந்த உயிரினங்கள் என்னவாம் காலையிலே புத்துணர்ச்சியை பெற்று பட்சிகளின் சப்தம், கடமைக்கு செல்பவர்களின் சப்தம், வாகனங்களின் சத்தம் எல்லாம் கேட்கிற வேளையிலே எப்படி ஒரு உலகம் விழித்தெழும்பி ஒரு உயிரோட்டம் உள்ளதாக காணப்படுகிறதோ, அப்படித்தான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கும் போது அவரை விசுவாசித்து ஏற்றுக் கொள்ளும் பொழுது அன்பானவர்களே, அவருடைய வாழ்வு ஒரு புத்துணர்ச்சியை பெறும், ஒரு உயிர் பெறும், அதாவது லைஃப் உண்டாகும். அவர் நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய வார்த்தை என்னவா, ஜீவனை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அவருடைய வார்த்தை சொல்றது ஆவியும் ஜீவன், அதை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய புத்திரராய் மாறுவது மட்டுமல்ல, விடுதலையையும் வெளிச்சத்தையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த ஆர்வத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் நாங்கள் அனுபவிக்க முடியும். இயேசு வருத்தங்கள் வேதனைகள் அனுபவிக்க மக்களை பார்த்து அந்த இயேசுவாகிய நீதியின் சூரியன் என்ன கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இப்படி கூறிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த உங்களுடைய வருத்தம் பாரமா, வியாதியா, வேதனையா, கவலையா, துன்பமா, தனிமையா, மரணமா, எதுவானாலும் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு ஆறுதல் உண்டு. இன்றைக்கு உலகம் ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறதை பார்க்கிறோம். எங்கும் போர் சத்தங்கள் கேட்கிறது, எங்கும் வியாதியின் சத்தங்கள் கேட்கிறது, எங்கும் பஞ்சத்தின் சத்தங்கள், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் நிறைந்த இந்த கொடுமையான இந்த உலகம், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த உலகத்திலே இருந்து நாம் தப்பி சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் கூறுகிறார் அவருடைய ஒரே பேரான யோவான் 3:16 அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் என்று சொல்லும் போது உங்களில் எண்ணில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு என்னவா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தோடு முடிந்து விடுவதில்லை இந்த உறவு. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் மரணத்தின் பின் இந்த உலக வாழ்க்கையின் பின்னும் நாங்கள் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழும்படியாக அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிக்கிற நாம் கெட்டு போவதில்லை, நம்முடைய ஆவி ஆத்மா கெட்டு போவதில்லை, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். நாம் தேவனுடைய ஒழுங்கின்படி இந்த காண்கிற இந்த சூரியன் எப்படி ஒவ்வொரு நாளும் ஓய்வில்லாமல் உதித்து ஒளியை கெடுக்கிறதோ, அவ்விதமாகவேதான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்பவர்களின் வாழ்வில் இருள் தானாகவே அகன்று போய் விடிவு உண்டாகும். புது நம்பிக்கை புது வாழ்வு மலர்கிறது. நியாயாதிபதி 5:31 இப்படி கூறுகிறது, அவரில் அன்பு கூறுகிறவர்களே வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று அங்கே இஸ்ரவேலர்கள் வெற்றி பெற்ற போது நியாயாதிபதிகளிலே பாடுவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் இந்த சோதனைகளை வெற்றி பெற வேண்டுமே ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை ஒளி கொடுக்கிற நீதியின் சூரியனை விசுவாசிக்கும் போது நாமும் இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பெற்று பிரகாசிப்போம். நீதிமொழிகள் 4:18 விதமாய் கூறுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது அவருடைய ஒளி என்று நாங்கள் பார்க்கும் போது அவருடைய கிருபையை குறிக்கிறது. அது அவருடைய கிருபையை பெற்று நாங்கள் நீதிமான்களாக மாறும் போது அதிகம் அதிகமாக உங்களுடைய பாதைகள், உங்களுடைய வழிகள், உங்களுடைய கிரியைகள் பிரகாசிக்கும். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் மறைந்து அவருடைய ஒளிக்கு முன்பாகவே எதுவும் நீக்க முடியாது. இருள் எப்படி சூரியன் சாதாரண நம்ம கண்களால் பார்க்கிற இந்த சூரியன் மூலமா
இருள் அவ்விதமாய் தானாய் அகன்று போகிறது. அவ்விதமாக நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும் பொழுது அவருடைய கிரியையினாலே நாங்கள் நிறையும் பொழுது எங்களுடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கிறதாம், நடுப்பகல் வரைக்கும் பாதைகள் உங்கள் வழிகள் கிரியல் எல்லாம் பிரகாசிக்கப்படும். அது மட்டுமல்ல, நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே வரும் பொழுது ஏசாயா 60:19 கூறியபடி, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். அன்புள்ளவர்களே, எவ்வளவு பாக்கியம் பாருங்கள், எங்களுக்கு நீ இந்த சூரியன் வெளிச்சம் இல்ல, பகலுடைய அந்த வெளிச்சம் இல்ல, சந்திரன் இரவில வெளிச்சம் இல்லவா, எங்களுக்கு யாராம் வெளிச்சம், கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், அவருடைய தேவன் நமக்கு மகிமையுமாயிருப்பார். என்ன சலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று பாருங்கள். ஆபக்கூக்கிலே அவர் கூறுகிறார், 3:4 அவருடைய பிரகாசம் சூரியன் போல் இருந்தது, அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின, அவருடைய பராக்கிரமம் அங்கே மறைந்திருந்தது, அவருடைய கையிலே பராக்கிரமம் மறைந்திருந்தது. இஸ்ரவேலரை வழி நடத்தும் போது அவருடைய சரித்திரத்தை நாங்கள் பார்க்கும் போது அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் தான் அவ்விதமான காரியங்களை செய்தது என்று பார்க்கலாம். 10 வாதைகள், அந்த 10 வாதைகளும் இஸ்ரவேலரை தாக்காதபடி எதிரிகளை மடங்கடித்தது. எதிரிகள் வெட்டுண்டும் விழுந்தார்கள், எதிரிகள் அங்கே சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். பாருங்கள், அவர்களுக்கு எதிராய் வந்தவர்கள் மறைந்து போனார்கள். அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் பாருங்கள், அவருடைய மகிமையான கிரியைகளை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், 2வதாக அதன் செட்டைகளின் மறைவிலே என்ன இருக்குமா, ஆரோக்கியம் இருக்கு. யாத்ராவும் 19:4 நாங்கள் பார்க்கிறோம், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என்றார். அந்த எகிப்திலே பாவத்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் விக்கிரக வணக்கங்களிலே ஈடுபட்டிருந்த பொழுது, அவர்கள் மற்ற எதிரிகளால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த போது அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் கழுகளைப் போல சட்டைகளின் மேல் உங்களை சுமந்து நான் என்னண்டையிலே சேர்த்து கொண்டேன். இவ்வளவு பெரியான ரட்சிப்பு பாருங்கள். அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அங்கே தேவன் பதில் கொடுக்கிறார். என்னவா, மோசையை அனுப்பி அந்த அடிமைத்தனத்திலிருந்து 10 வாதைகளினாலே அங்கே அவர் மேற்கொண்டு அந்த பிசாசின் பிடியில், சத்துருவின் பிடியில், பாவத்தின் பிடியில், விக்கிரக ஆராதனையின் பிடியில் இருந்து அவர்களை விடுதலை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதான் அவர் சொல்லுகிறார், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய சிட்டையின் மேல் சுமந்து வந்ததை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என்றார். அது மட்டுமல்ல, நாங்கள் உபாமம் 32:11 பார்க்கும் போது அவருடைய செட்டை என்னவாம், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி என் தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அவர் நம்மை சுமந்து வருகிற தகப்பனாக இருக்கிறார். பாருங்க, சுமந்து கொண்டது போல அவர் சுமக்கிறார். எவ்வளவு பெரிதான அற்புதம் பாருங்கள். கழுகு என்ன செய்யுமா, கூட்டை கட்டி அங்கே குஞ்சுகளை வச்சிருக்கும் போது உணவு கொடுக்கும், அது வளர்ந்து வரும்போது அவைகளை பறக்க பழக்கும்படியாக அது என்ன செய்யுமா, அது அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து மேலே கொண்டு சென்று பின் செட்டைகளின் மேல் அது சுமந்து கொண்டு போவதை பார்க்கிறோம். அவங்கள் பறக்கிற வேளையிலே பறக்க பழகும் போது அது மறுபடியும் போய் தன் சட்டைகளிலே சேர்த்து சுமந்து கொண்டு போய் இவ்விதமாய் அவைகளை பழக்க பழக்குமாம். இப்படித்தான் ஆண்டவரும் நம்மை தம்முடைய காரியங்களை வளரும்படியாக ஒரு தகப்பனை போல அவர் நம்மை சுமந்து வருகிறதை நாங்கள் காண முடியும். அன்பானவர்களே, ரூத்துடைய சரித்திரத்தை நாங்கள் பார்ப்போமானால், 2:12 சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அங்கே போவாஸ் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமாய்த்தான் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய க
கர்த்தரை நாம் அறிவதினால், கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதினால், நீதியின் சூரியனுடைய சட்டைகளின் கீழ் நாம் வரும்போது அவர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர் நமக்கு நிறைவான பலனை அதன் மூலமாக கிடைக்கும்படி செய்வார். இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு காரியங்கள் செய்கிறோம், மற்றவர்கள் நன்றியற்று போனார்கள், எனக்கு பலன் அதனால் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அவர் தேவனின் நாமத்தை அறிந்து, அந்த ரூத் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனை அறிந்து அவள் வந்தபடியினால், அந்த யூத குலத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியான ஒரு பாக்கியத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அவள் பெற்றுக் கொள்கிறார்.

0: பொருளாக நினைத்து அங்கு களி கூறுகிறதை பார்க்கிறோம். எவ்விதமாய் அவர் தேவனுக்கு பக்தி வைராக்கியமாய் அவருடைய நீதியின் சூரியனாகிய அவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு அவர் பயந்து நடந்தாரோ, அப்பொழுது எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தீமையா எதிர்த்து வந்த எதிராளி ராஜாக்களிடத்தில் இருந்து பகஞ்சரிடத்தில் இருந்து அவரை பாதுகாத்தார். அவர் சொல்லுகிறார், எனக்கு இறங்கும் தேவனே, உமது செட்டையின் நிழலிலே வந்து அடைவேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். பாருங்கள், தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அவருடைய சட்டை எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாமல் வியாதியின் என்ற கொடுமையினாலே நீங்கள் வருந்துகிறீர்களா? அவருடைய சட்டையின் நிழலிலே வாருங்கள். இங்கே அவர் சொல்லுகிறார், உமது கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது சட்டையின் மறைவிலே வந்தடைவேன் என்று அங்கே இவர் சொல்லுகிறார். 91 சங்கீதத்திலே நாங்கள் வாசித்தோமானால் அவர் சொல்லுகிறார், அவர் சட்டை நிழலிலே அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், நீ அடைக்கலம் புகுவாய். அன்பானவர்களே, இன்றைக்கு நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் பயந்து நடக்கும் பொழுது அவர் என்ன கூறுகிறார் தெரியுமா? அவருடைய சட்டை நிழலிலே வந்த நமக்கு அவர் அடைக்கலம் தர விரும்புகிறார், அவர் ஆதரவாயிருக்க விரும்புகிறார். ஒரு தாயை போல் தேற்றுகிற தேவன் தகப்பனை போல் சுமக்கிறார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதி என் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்கிறார். உங்கள் சட்டையின் கீழ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமானவருடைய மறைவுக்குள் நீங்கள் வந்திருப்பீர்களானால், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் அவருடைய சட்டையின் ஆரோக்கியம் இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம். அன்பானவர்களே, இந்த வேளையிலே நாங்கள் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். கேட்ட வார்த்தை வீணாய் போகாதபடி அது நல்ல நிலத்திலே விழுந்து பயன் கொடுக்கிற, விதை கொடுக்கிற, பலன் கொடுக்கிற கனிகளாக, பலன் கொடுக்கிற மரங்களாக, விருட்சங்களாக அது ஆரோக்கியமாக வளரத்தக்கதாக இந்த நாட்களிலே கேட்ட வார்த்தையை கர்த்தருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து அவருடைய சட்டையின் நிழலிலே உங்களை மூடி பாதுகாப்பாராக. அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கட்டும், அவருடைய சட்டையின் கீழே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கட்டும் என்று கூறி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய கரத்துல கேட்ட வார்த்தைக்காய் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக அறியாமல் இருந்தால், நீதியின் சூரியனாகி உம்மை பற்றி அறிந்தோம் ஆண்டவரே, சூரியன் உதிக்கும் பொழுது எவ்விதமாய் இந்த உலகத்திலே இருள் மறைந்து போகிறதோ, அவனமாய் நீதியின் சூரியனாகிய நீர் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்துக்களும் வந்து ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே எங்களை ஒப்புவிக்கிறோம் அப்பா. எங்களை சுற்றி இருக்கிற இருள், எங்கள் குடும்பத்தின் இருள் ஆண்டவரே, வியாதி என்ற இருள், பயம் என்ற இருள் நீங்கி போவதாக. எதிர்காலத்தை குறித்து, எங்கள் பிள்ளைகளை குறித்திருக்கிற பயங்கள், அவருடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், வியாதிகள், வேதனை, போராட்டங்கள் எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் என்று கட்டளை இடுகிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சட்டையின் கீழ் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, கீழ்ப்படுகிறவர்களாகவும் கை கொள்ளுகிறவர்களாகவும் மாற்றுங்க. அப்பொழுது நாங்கள் பாக்கியவான்களாய் இருப்போம் சுவாமி. உடைய கரத்துல முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை, நித்திய வார்த்தையின் வெளிச்சத்தை ஆண்டவரே ஊழியமாய் செய்கிற ஒவ்வொருவரையும், இந்த சங்கமம் ஊழியர் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சுகமும் ஆரோக்கியம் இருப்பதாக சட்டை நிழலிலே வந்திருக்கிற அவர்களை தீக்கு ஆயுசோடு ஆண்டவரை பாதுகாத்து அவர்களுக்கு சுகமும் பலனும் எப்பொழுதும் இருக்கும்படியா உம்முடைய நாமத்திலே ஜபிக்கிறேன் அப்பா. நீ தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்தி வல்லமையுடைய உயிர்த்தெழுந்த எங்களுக்காய் மீண்டும் பெறப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி சிஸ்டர் அருந்ததி, அருமையான ஒரு வார்த்தையை வேதாகம

0: தொகுத்து மிக அழகாக எடுத்து வைத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
1: ஆமென். God bless you. Thank you, brother. Thank you. God bless you.
0: இதுவரை நேரம் செய்து கொடுத்தார் சிஸ்டர் காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் பாஸ்டர் அழைக்க போறோம். தயவு செய்து பேரை பேப்பரில் அடுத்துக் கொள்ளுங்கள். செய்தி பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அழைக்க போறோம். தயவு செய்து ஒவ்வொருவரும் ஒரு நோட்புக்கை எடுங்கள், பேர் எடுங்கள், குறிச்சு கொள்ளுங்கள். வேத பாடம் நடந்து ஒரு மனத்தியாரம் நடக்க போது வேத பாடம், இந்த வேத பாடத்துல ஒவ்வொருவரையும் குறிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்க வழங்கப்படுத்துறாங்க. தயவு செய்து அப்படி செய்ய நாங்கள் இப்போது பாஸ்டர் சாமின் அழைப்பு. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சாமின்.
2: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இந்த நாளிலே கடந்த காலத்துல உடைய செய்தியை அநேகர் கேட்டிருக்கிறார்கள், குறிப்படுத்துகிறார்கள். இன்றைக்கும் அநேகருக்கு அதாவது 97 ரேடியோ தொடர்படுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாச உங்களை ஒரு மனத்தியாக தருகிறேன். உங்களை ஒப்புக்கிறேன் பாச, நீங்க வழி நடத்துக்கலாம்.
2: ஆண்டவரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி பணிபுரிகிற ஒவ்வொருவருக்கும், சங்கமம் வானொலி மூலமாய் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் உங்கள் மத்தியிலே வேத பாடம் எடுப்பதற்கு கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடைசி காலமாய் இருக்கிறபடியினால், கடைசி காலம் என்று சொல்லுவதை விட கடைசி காலத்தினுடைய அந்த மணி துளிகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால், எப்படி ஆகிலும் ஒரு கூட்டத்தை தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்திட, தகுதிப்படுத்திட இந்த வேத பாடம் பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே உயர்த்தப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகமானது அநேக இரகசியங்களை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்றை கவனியுங்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர், அதாவது இரகசியங்களை, மறைபொருள்களை, தேவனுடைய இருதயத்தின் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாய். யாரை பற்றி வெளிப்படுத்துகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு அது விளங்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் யோவான் மூலமாய். இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தி காட்டுகிறது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அதனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கை கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இந்த பல விசேஷங்களை உள்ளடக்கின புத்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். கடந்த வாரத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலிருந்து யோவான் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 2 அதிகாரத்திலும் 3 அதிகாரத்திலும் ஆண்டவர் யோவானுடைய வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் இருந்த ஏழு சபைகள். அந்த ஏழு சபைகளை குறித்தும் இரண்டு அதிகாரத்திலும் கர்த்தர் தெளிவாக அநேக வார்த்தைகள், அநேக காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதிலே இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பெர்கமு என்கிற ஒரு சபையை குறித்து நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டு மூன்று புத்தகங்களில் ஏழு சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை பேசுகிறார். அடுத்தது சிமிர்னா சபையை குறித்து பேசுகிறார். மூன்றாவது பெர்கமு சபையை குறித்து பேசுகிறார். நான்காவது சர்தை சபையை குறித்து பேசுகிறார். ஐந்தாவது தியத்திரா சபையை குறித்து பேசுகிறார். ஆறாவது பிலதெல்பியா சபையை குறித்து பேசுகிறார். ஏழாவது லவோதிக்கேயா சபையை குறித்து பேசுகிறார். இது இன்றைய கால துருக்கி பட்டணத்துல இந்த ஏழு சபைகளும் இருந்ததற்கான அடையாளங்கள் இன்றும் இருக்கிறது துருக்கி தேசத்தில். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரதர் மகேந்திரன் அவர்களோடு நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், நான் நேரடியாக நான் துருக்கி போய் அந்த ஏழு சபைகள் இருக்கக்கூடிய இடங்களை நான் பார்த்து வந்தேன் என்று என்னிடத்தில் சொன்னார். நான் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் அவர் பார்த்திருக்கிறார். இந்த வேத பாடம் அவருக்கு மிகவும் பிரயோஜனமாயிருந்தது, எனக்கும் மிகவும் பிரயோஜனமாயிருந்தபடியினாலே எப்படியாயிலும் இதை அநேகருக்கு கடத்த வேண்டும், அநேகருக்கு இது பிரயோஜனமாயிருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து இந்த நாளிலே இந்த வேத பாடத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் கடமைப்பட்டவனாயிருக்கிறேன். நான் கொஞ்சம் வேகமாக போகாமல் சரியாக நிதானமாக விளங்கிக் கொள்ளும் வண்ணமாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு முக்கியமான ஒரு ஒரு கீவேர்டு இருக்கிறது, கருப்பொருள் வார்த்தை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த மாதிரி வார்த்தை ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை அங்கே மிக தெளிவாக ஆண்டவர் யோவானுக்கு சொல்லுகிறார். இந்த புத்தகத்தினுடைய வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று பகுதிகளை உள்ளடக்கினது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நீ கண்டவைகள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இருக்கிறவைகள். மூன்றாவது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள். இவ்வளவுதான் இந்த மூன்று பகுதி தலைப்புகளின் அடிப்படையிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒழுங்குபடுத்தப்பட்டு நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நீ கண்டவைகள் என்று சொல்லுவது முதலாம் அதிகாரத்தில் மாத்திரம் இருக்கிறது. கண்டவைகள், இப்ப நீ தரிசனத்துல என்ன நீ பார்க்கிறாயோ, யோவானே உனக்கு கொடுக்கப்படுகிற வெளிப்படுத்தல்கள், உனக்கு காண்பிக்கக்கூடிய தரிசனம், இந்த தரிசனத்துல என்னென்ன காரியங்கள் நீ கவனிக்கிறாயோ, என்னென்ன காரியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டு காட்டி கொண்டிருக்கிறதோ, இப்ப லிட்டர்லா நீ பார்க்கிற காரியத்தை உடனடியாக நீ அதை எழுது. அந்த விஷன் என்ன நான் உனக்கு சொல்லுகிறேனோ, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார். தம்மை வெளிப்படுத்தும் பொழுது அவர் அதை என்ன பண்ணுகிறார், எழுதுகிறார். அதுதான் கண்டவைகள். அதனாலதான் சொல்லுகிறார் பதினோராம் வசனத்திலே, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சருதை, பிலதெல்பியா, லவோதேக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்போ என்ன அவர் பார்க்கிறாரோ, என்ன காண்கிறாரோ, அந்த காண்கிற காரியத்தை அவர் எழுதுகிறார். இரண்டாவது பாருங்க, இருக்கிறவைகள் என்று சொல்லப்படுவது தான் அந்த ஏழு சபைகள். இந்த ஏழு சபைகளில் என்ன இருக்கிறதோ அந்த சபையினுடைய காலகட்டங்கள், அந்த சபையினுடைய தீர்க்க தரிசன பார்வை, அந்த சபை சார்ந்திருக்கிற அந்த சபை வந்து எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இயற்கையாய் சார்ந்திருக்கிற அந்த நிலை, அவருடைய வாழ்வாதாரத்தை ஒத்திருக்கிற காரியம், அவருடைய ஆவிக்குரிய நிலை, இவைகளை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதையெல்லாம் என்ன பண்ணுகிறார்னா இருக்கிறவைகள், அந்த கால யோவான் வாழ்ந்த காலத்தில் இருக்கிறவைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்படும் பொழுதுதான் நீங்கள் நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தை கவனித்து பார்த்தால் இவைகளுக்கு பின்பு என்று ஒரு வசனம் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இவைகளுக்கு பின்பு என்று நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு என்று நாம் சொல்லுவோமானால் சபையின் காலம் உலகத்தில் முடிவடைகிற காலத்துக்கு பின்பு நடக்கிற காரியங்கள். இந்த உலகத்திலே இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது திருச்சபையின் காலம், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவரின் காலம், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சபையின் காலம், கடைசி காலம் பரிசுத்த ஆவியானவரின் காலம், சரிங்களா, கிருபையின் காலம். ஏன் கிருபையின் காலம் என்று சொன்னால், இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் எந்த எங்க ஆரம்பித்து எங்க முடிவதென்று என்னைக்கும் யாரால் கணிக்க முடியல. அவர் கிருபையாய் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், எல்லாரும் தேவனிடத்தில் வர வேண்டும் என்று விரும்பி அவர் காத்து கொண்டிருக்கிற ஒரு கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், திருச்சபையின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த திருச்சபையை யார், யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அந்த திருச்சபைகள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் ஒட்டுமொத்த திருச்சபையும் இருக்கிறபடியினால் இந்த சபைகள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளும்படி, தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற ஒரு வருகை, அதுக்கு ராப்சர் என்று சொல்லுகிறார்கள், ரகசிய வருகை என்று சொல்லுவார்கள். சபையை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி, அந்த சபையை சேர்த்து கொண்ட காலத்துக்கு பிற்பாடு நடப்பதுதான் நான்காம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் முடிய நடக்கிற காரியங்கள். ஆகவே நாம் வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது இந்த கண்ணோட்டத்தை வைத்து நாம் படிப்போமானால் நமக்கு எளிதாக இந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. பொதுவாக வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நீங்கள் அநேகர்கள், அநேக தேவதாசர்கள், அநேக பரிசுத்தவான்கள் இந்த புத்தகத்தை விளக்கி அநேக விளக்க உரைகளை எழுதியிருக்கிறாங்க, அநேக காரியங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவரவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிற அவருடைய கர்த்தர் தந்திருக்கிற அந்த ஞானத்தின் அடிப்படையிலே, அனுபவங்களின் அடிப்படையிலே, ஆண்டவரோடு கூட சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் வைத்து அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்துகிறார். அதனால் இன்றைக்கு நம்முடைய இந்த பாடம், இந்த ஏன் நான் இந்த முன்னுரையாக நான் இன்ட்ரோடக்ஷனாக சொல்கிறேன் என்றால், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை இந்த புத்தகத்தை எப்படி பார்க்கிறது என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொண்டால் மாத்திரமே இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு சபையை குறித்தும் அவர் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த ஏழு சபைகளை குறித்து பேசப்படும் பொழுது அங்கே ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஏழு விதமாய் அறிமுகப்படுத்துகிறார். நன்றாக கவனிங்க, ஏழு விதமாய் தம்மை சபைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். எபேசு சபைக்கு ஒரு முறை ஒரு விதமாய் என்ன செய்கிறார், ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். சிமிர்னா சபைக்கு சொல்லும் பொழுது முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது ஒரு அறிமுகம், அவரை குறித்து அந்த சபைக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். இந்த பெர்கமு சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தப்படும் பொழுது என்ன சொல்லி வருகிறார் என்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. பாருங்க, அறிமுகம் இந்த ஏழு சபைகளுக்கும் ஏழு விதமாக ஆண்டவர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ தம்மை அறிமுக இந்த பெர்கமு சபைக்கு அதை அறிமுகப்படுத்தும் பொழுது இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர். நான் யார் என்று கேட்டால், நான் இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவராக இந்த பெர்கமு சபைக்கு நான் வந்து நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல, ஒருவேளை கடந்த வாரத்தில் கவனிக்காதவர்கள், அது விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருந்தால் இந்த நாளில் அதை கேட்டுக்கொள்ளுங்கள். பெர்கமு என்றால் என்ன அர்த்தம் என்றால், கலப்பு திருமணம், உலகத்தோடு ஒத்து வாழுகிற, இசைந்து போகிற ஒரு ஒரு சபை. ஒரு சபை பெர்கமு என்றால் ஒத்து போவது, கலந்து போவது, இசைந்து போவது, திருமணம், கலப்பு திருமணம் என்று சொல்லுவார்கள். அப்படியான இந்த பெர்கமு என்பது இப்படி அந்த தலைப்புல தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோட இந்த சபையின் காலத்துல நான் வர்றேன். ஏனென்று கேட்டால், இந்த சபை நன்றாக வளர்ந்த வந்த சபை, நன்றாக உருவாக்கப்பட்ட சபை, நல்ல விசுவாசத்தில் இருக்கிற சபை என்று ஆண்டவர் இந்த சபையை புகழுகிறார். முதலாவது தன்னை அறிமுகப்படுத்துகிறார் முதல். இரண்டாவது, இந்த ஏழு சபைகளையும் ஆண்டவர் புகழுகிறார். ஒவ்வொரு சபையையும் ஒவ்வொரு விதமாக புகழுகிறார். புகழ்ச்சி, அந்த புகழ்ச்சி எப்படி இருக்கும்னா, வசனம் சொல்லுகிறது 13 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தானுடைய சிங்காசனத்தில் குடியிருந்தாலும் நீ உண்மையுள்ள சபையாய் நீ இருக்கிறாய். எப்படி சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன் என்று இந்த சபையை புகழுகிறார். இந்த சபை சாதாரணமான சபை இல்லைங்க. அதாவது சத்துருவினுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. நன்றாக கவனிங்க, ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. இங்க அந்திப்பா என்கிற ஒரு நபர் இருக்கிறார். அந்த அந்திப்பா என்பவர் ஒரு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு நபர். இந்த பெர்கமு சபையானது உலகத்தோடு ஒத்து போக தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, உலகத்தினுடைய காரியங்களுக்கு, அந்த பெர்கமுனுடைய காலத்துல வாழ்ந்த அந்த அரசனுடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு ஒத்து போய் அந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சபைக்குள்ள வரும் பொழுது அதை மிகவும் பயங்கரமாய் எதிர்த்தவர் யாருன்னு அந்த அந்திப்பா. அப்பொழுது அவரை என்ன பண்ணுகிறார்கள், கொலை செய்கிறார்கள். ரத்த சாட்சியாய் அங்க மறிக்கிறார். அப்படி ரத்த சாட்சியாய் மறிக்கப்படும் சபையே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நின்னது. அப்படி வைராக்கியம் பாராட்டி நின்ன சபை, ஆண்டவரை மறுதலியாமல் நின்ன சபையை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சபையை புகழுகிறார். நல்லா கவனிங்க, இது சபையை புகழுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகள், ஆண்டவருக்கு பாராட்டுகிற வைராக்கியங்கள், ஆண்டவருக்காக நாம் கொடுக்கிற விலைக்கிரயங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த ஏழு சபைகளுக்கு மாத்திரமல்ல, ஆவியான சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வசனம் சொல்லுகிறது 17 வசனத்திலே. அதனாலே கர்த்தர் இந்த வார்த்தையை, இந்த பெர்கமு சபையின் சம்பவங்களை உங்களுக்கும் எனக்கும் ஏன் காட்டி கொடுக்கிறார் என்றால், நீங்களும் நானும் ஒரு சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பெர்கமுவின் காலம் என்பது கடினமான ஒரு காலம், கடினமான காலம். சாத்தான் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல தேவ சபையை அரிக்கிற, தேவ சபையை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற ஒரு தந்திரமான காரியத்தை செய்த ஒரு காலம் அது. நன்றி கவனிக்கணும், காலம் அது. இந்த சிமிர்னா சபை இருக்கு, பெர்கமுக்கு முன்னாடி இந்த சிமிர்னா சபை உபத்திரவத்துல எழும்பின சபை. அதனால அந்த சபையை குறிச்சு ஆண்டவர் குறை சொல்லியிருக்க மாட்டாரு. உபத்திரவம், பாடுகள், ரத்த சாட்சிகளின் மூலமாய் ஊடாக வளர்ந்த சபை, தியாகமாய் தன் ஜீவனை கொடுத்த ஒரு சபை. அந்த சரித்திரத்தை எல்லாம் படித்தோம் என்றால் நமக்கு தூக்கம் வராது. அந்த உபத்திரவத்தின் குகையில இந்த சபை மிளிர்ந்த ஒரு சபை தான் சிமிர்னா. அந்த காலம் முடிந்து அந்த உபத்திரவ காலம் பிசாசு பார்க்கிறான், எவ்வளவு நொறுக்கினாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், எவ்வளவு அழித்தாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், அழிக்க முடியவில்லை என்று பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த சபையை இனி இந்த உபத்திரவத்துக்குள் நெருக்காதபடி இந்த சபையை தந்தரமாய் தேவனிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவன் உலகத்தை சபைக்குள் கொண்டு வந்து தேவனை என்ன செய்கிறான், சபையிலிருந்து வெளியே பிரிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு காலகட்டம் இருந்தபடியினாலே இன்றைக்கும் இந்த பெருகமுனுடைய காலத்தினுடைய சம்பவங்கள் உலகம் முழுவதும் எல்லா சபைகளுக்குள்ளும் அது பெருகி இருக்கிறதை கர்த்தர் உணர்த்தி உங்களையும் என்னையும் கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தும்படியாக இந்த பெருகமு சபையின் சம்பவங்களை நமக்கு காட்டிக் கொடுக்கிறார். நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். அந்த சபையை புகழுகிறார், உங்களுடைய ஆண்டவருக்காக நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆண்டவருக்காக எவ்வளவு காரியங்கள் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எங்கு குடியிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறீர்கள் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால தைரியமா ஊழியம் பண்ணுங்க, தைரியமா கர்த்தருக்காக நில்லுங்க, தைரியமா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்க. பாடுகளா, நிந்தைகளா, அவமானங்களா, நெருக்கங்களா, கண்ணீரா, ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல ஆண்டவரே ஆதி சபைகள் கடந்து வந்த பாதையின் வழியாக என்னையும் நீர் கொண்டு போவீரனா, நான் சந்தோஷமாய் அந்த பாதையில் பயணிக்கிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள். உங்கள் முன்னேற்றத்தின் பாதையை கர்த்தர் திறக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். மூன்றாவது இந்த சபையை குறித்து கர்த்தர் சொல்லப்படும் பொழுது இந்த சபை செய்கிற தவறு நிந்தனை, இந்த சபையினுடைய நிந்தனையை என்ன செய்கிறார் என்றால் அங்க ஆண்டவர் காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சபையினுடைய நிந்தனையை கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் 14 வசனத்தை சொல்கிறார், ஆகிலும் நீ நல்ல உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறேன், உன்னுடைய வைராக்கியத்தை பார்க்கிறேன், ஆனால் உங்கள்ட சில குறைகள் இருக்குதுங்கிறார். குறைகள், நான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். உன்னிடத்தில் சில குறைகள் இருக்கிறது. நிக்கோலாய், அதாவது என்ன சொல்றேன், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக்கி என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. நன்றாக கவனிங்க, இந்த பீலையாமினுடைய போதகம் என்பது நமக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கு, பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இப்ப இந்த புதிய ஏற்பாட்டின் இந்த பெர்கமுனுடைய காலத்துல பீலையாமுடைய உபதேசம் ஆளுகை செய்கிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பீலையாமனுடைய உபதேசம் இன்றைக்கும் உலகம் முழுவதும் பல சபைகளை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறபடியினாலதான் இந்த சபையின் காலத்தில் நடந்தவைகளை, இந்த சபையின் காலத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் இன்றைக்கும் நமக்கு அப்படியே தீர்க்க தரிசனமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆதங்கத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆதங்கத்தை தான் இந்த சங்கமம் மூலமா, வானொலி மூலமாக ஆமென் உங்களோடு கூட இந்த காரியங்களை கர்த்தர் பேசிக் கொண்டு வருகிறார். என்ன சொல்ல வருகிறார், சில குறை இருக்கு. என்ன குறை இருக்கு? அநேக காரியங்கள், வேசித்தனம், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதும், விக்கிரக வழிபாடுகளோடு கூட இசைந்து போவதும், இது சபைக்குள் விருக்கக்கூடாத தேவ அருவறுப்பான காரியத்தை சபை செய்ய ஆரம்பிக்கிறது. சபைக்குள் அருவறுப்புகள் நுழைகிறது. இன்னைக்கு எத்தனை சபைகளின் அருவறுப்புகளை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அருவறுப்புகளை ஆண்டவர் வெறுக்கிறார். இந்த சபைக்குள் அந்த அருவறுப்பு இருந்தது. அதனால என்ன பண்றாருன்னா, இந்த சபையினுடைய குறைகளை, அதனுடைய நிந்தனைய வெளிப்படுத்தி காட்டுகிறார். 4 இந்த சபைக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார்? 16 வசனத்துல சொல்றாரு, மனம் திரும்பு. நல்லா பாருங்க, மனம் திரும்பு அல்லது என் வாயின் பட்டயத்தால் என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மனம் திரும்பு என்கிற வார்த்தை முதலாவதாக புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக வார்த்தை வசனமே இல்லாமல் ஒரு இருண்ட காலமாய் காணப்பட்ட ஒரு காலம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பான அந்த மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேய புஸ்தகத்துக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட கால அளவு என்பது 400 ஆண்டு கால அளவுகள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆமே, அதுல நிறைய சரித்திர சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த நாட்களில் பிரத்யட்சமாய் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. பிரத்யட்சமாய் வார்த்தை இல்லாதபடியினால் ஜனங்கள் தங்கள் மனம் போன போக்கிலே தங்களுக்கு இஷ்டமான காரியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு வசன ஒரு வார்த்தை 400 வருடங்கள் கழித்து இறங்கி வருகிறது, மனம் திரும்புங்கள். கவனிங்க, யோவான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தும்படி வருகிறான். அவனும் எதை குறித்து பிரசங்கம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கழியோடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கழியோடுங்கள். அப்ப இந்த மனம் திரும்புதல் என்பது இந்த உலகத்துக்கு வந்த இந்த புதிய பாட்டு காலத்துக்கு வந்த முதல் வார்த்தை, பரலோகத்திலிருந்து வந்த முதல் வார்த்தை. நன்றாக கவனிக்கணும், அந்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தொடர்கிறது, இன்றைக்கும் தொடர்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற காணொளி மூலமாய் வார்த்தையின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிற, மனம் திரும்புங்கள். தவறு தொடர்ந்து தவறு செய்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். தொடர்ந்து பாவம் செய்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். தொடர்ந்து தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறீர்களா? மனம் திரும்புங்கள். தவறான பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். இது தேவ ஜனத்துக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு, ஒரு கால் என்று நான் சொல்லுவேன், ஒரு எச்சரிக்கை. ஆண்டவர் இந்த சபைக்கு எச்சரிக்கை வான் பண்றார், தயவு செய்து மனம் திரும்பீரு. உலகம் முழுவதும் எங்கு பார்க்கிற இடங்கள்லாம் அழிவுகளை நாம் பார்க்கிறோம். பல தேசத்துல அழிவு, இந்தியாவிலும் பல வட மாநிலங்களிலும் பலத்த அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. பல தேசங்கள் நம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை பார்த்தும் நாம், எனக்கு இதுவரைக்கும் வரல, என் ஏரியாவுக்கு என் வீட்டு பக்கத்துல இதுவரைக்கும் அழிவு வரல, அதனால நான் இருக்கலாம், ஜாலியா இருந்துக்கலாம், என்னை ஒன்றும் பாதிக்காதுன்னு நினைக்காதீங்க. எந்த நிமிடத்திலும் அழிவு வரலாம், எந்த நிமிடத்திலும் பாதிப்புகள் வரலாம், எந்த நிமிடத்திலும் பேரழிவுகள் வரலாம். இயற்கையின் மூலமாய் வருகிற ஒரு மிக பேரிடர், மிக பெரிய பெரிய பேரழிவு. ஆமேன். தேசம் எங்கும் வந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த சத்தம் உங்களை தொடட்டும், இந்த சத்தம் உங்களை சந்திக்கட்டும். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஏனென்றால் இது கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால மனம் திரும்புங்கள். உபதேச கோளாறுகள் அதிகமாக இருக்கிறது, தவறான உபதேசங்கள் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நிக்கோலாய் மதஸ்தரினுடைய உபதேசம் வந்திருக்கிறது. இந்த பெர்கமோனுடைய காலத்தில், காலகட்டத்தில் தான் கத்தோலிக்க மதத்தினுடைய, கத்தோலிக்க சபையினுடைய சரித்திரம் ஆரம்பமாகிற காலம்தான் இந்த பெர்கமோ சபையின் காலம், பெர்கமோ சபையின் காலம். அதனால அந்த கத்தோலிக்கம் என்பது உருவான ஒரு காலம். அந்த அந்த அந்த அந்த எப்படி இது உருவானது? கடந்த வாரத்தில் நான் பேசி இருக்கிறேன், அதனுடைய வீடியோ இருக்கிறது, அந்த லிங்கை பிரதர் அனுப்புவார்கள், நீங்க அதை கேட்டு பாருங்கள், கவனித்து பாருங்கள், அது உங்களுக்கு விளங்கும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லுகிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த எச்சரிக்கையை மாத்திரம் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். என்ன ஒண்ணு சொல்லுகிறார்? ஜெயம் கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டும். ஜெயம் கொள்ள வேண்டும். என்ன ஜெயம் கொள்ள வேண்டும்? வசனம் சொல்லுகிறது 17, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த 7 சபைகளும் சொல்லுவார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்கிற இந்த வார்த்தை இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அப்போ நாம் வாழுகிற இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும், மாமிசத்தை, இந்த நாம் வாழ்ந்து நம்முடைய மாம்ச சரீரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்றையும் ஜெயிக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் எடுத்து ஜெயித்து வா. உனக்கு இருக்கிற சவால்களை நீ ஜெயித்து வா. ஒவ்வொரு தேசத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை முறையிலும் பலவிதமான போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு, ஆவிக்குரிய தாக்குதல்கள் உண்டு. சோ இந்த ஆவிக்குரிய தாக்குதல்களை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுங்கள். எப்படி ஜெயம் கொள்ளுவது? நாம் அதை படிக்கலாம். அந்த ஜெயம் கொள்ள கர்த்தர் நமக்கு ஒரு பலன் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் துணையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஜெயம் கொண்டு வந்தால் நான் உனக்கு ஒரு இரண்டு விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன் என்று இந்த சபைக்கு கர்த்தர் சொல்றார். ஜெயம் கொள்ளுங்கள். அப்போ என்ன சொல்றாரு? மறைவான மன்னாவை நான் உனக்கு கொடுப்பேன். மறைவான மன்னா. இரண்டாவது சொல்லப்படுகிறது வெள்ளை குறிக்கள். அறியக்கூடாததான ஒரு புதிய நாமம், யாருக்கும் தெரியாத ஒரு புதிய நாமத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று இந்த சபைக்கு கர்த்தர் சொன்ன அந்த ரெண்டு விதமான மேலான ஆசீர்வாதங்கள், மேலான ஆசீர்வாதங்கள். அந்த மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில். அதை குறிச்சுதான் கொஞ்சம் படிக்க போறோம். நான் இதுவரை நான் உங்களுக்கு சொன்னதெல்லாமே ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த புத்தகத்தினுடைய ஒரு அறிமுகம். இந்த புத்தகத்தினுடைய பெர்கமு சபையினுடைய சத்தியம் என்னவென்றால், ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு. ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு. ஒரு ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ண வேண்டும். அதுதான் இன்னைக்கு நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். ஆரோக்கியமான உபதேசம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஜெயம் கொள்ளுங்கள், உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெயித்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஜெயம் எடுத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், அதற்காக உங்களை தகுதிப்படுத்துங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். அந்த அதனால இன்றைக்கும் அந்த 17 வசனத்தை மையப்படுத்தின ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க நான் பிரயாசப்படுகிறேன். இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் கவனிக்க கத்துக்கிறு வருவாராக. கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தாலும் அதை திரும்பவும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி, கொஞ்சம் அதில் விட்ட காரியங்களை தொடர்ச்சியாக பேசி ஒரு அதை அதனுடைய முழுமைக்குள் நான் கொண்டு வர நான் விரும்புகிறேன். எவ்வளவு நேர்த்தியாக பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கற்றுக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக நாம் கவனிக்கலாம், நன்றாக கவனிக்கலாம். இந்த 17 வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். இந்த மறைவான மன்னா என்றால் என்ன என்பதை குறித்தும் கடந்த வாரத்தில் நம்ம படிச்சிட்டோம். இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்றாருன்னா, வெண்மையான குறிக்கல்லை நான் கொடுப்பேன். வெண்மையான குறிக்கோள். பெர்கமு என்றால் வெண்மை என்று அர்த்தம். பெர்கமு என்றால் வெண்மை. அந்த பெர்கமு அந்த பட்டணத்துக்குள் போனாலே அங்க வெண்மை என்கிற அந்த வார்த்தைக்கு தகுந்த பிரகாரமே அந்த பட்டணம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். உயர்ந்த கட்டடங்களாக இருக்கலாம், வானளாவிய கோபுரங்களாக இருக்கலாம். இப்ப தற்காலத்தில் பார்த்தால் அங்க ஒரு மசூதி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், சபையும் கொஞ்சம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அங்கே போய் பார்த்தால் வெண்மையான காரியங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே வெண்மையான காரியம்தான் அங்கு உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கும். விலை உயர்ந்த வெண்மைக்குரிய காரியங்கள் அதிகமாய் இந்த பெர்கமுல பார்க்கலாம். அதனால பெர்கமு என்றால் வெண்மை என்று பொருள்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த பட்டணமானது, இந்த பெர்கமு பட்டணம், அந்த பட்டணத்தினுடைய கலாச்சாரம், அந்த பெர்கமு பட்டணத்தில் வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறை, இவைகளை வைத்தே கர்த்தர் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனிக்கணும், ஒவ்வொரு சபைக்கும் அதான் காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல பெர்கமு சபையின் காலத்தில் இருந்தவைகள் இன்றைக்கு அதிகமாக தேவ ஜனத்தை பிடித்திருக்கிறது, பற்றி பிடித்திருக்கிறது என்பதை மையப்படுத்தி தான் இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். கர்த்தர் அதை நமக்கு ஞானமாய் நடத்தி தர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த பெர்கமு சபையை குறித்து பார்க்கப்படும் பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, நன்றாக கவனிங்க, வெண்மை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப அந்த வெண்மை என்கிற காரியமானது பிரதானமானது, பிரதானமான வெண்மை. அந்த பட்டணம் முழுவதும் வெண்மையான காரியங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே அந்த வெண்மை கல் என்பது, வெள்ளை வெள்ளை கல் என்பது ஒரு விலை உயர்ந்த கல்லுக்கு ஒப்பா, எப்படி இன்றைக்கு தங்கம் நமக்கு எவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கிறதோ அதுபோல அங்கு இருக்கிற அந்த வெண்மை கல் என்பது அந்த அந்த காலகட்டத்தில், யோவான் வாழ்ந்த காலகட்டத்திலே அந்த வெண்மையான கல் என்பது மிகவும் பிரபலமாகவும் ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாகவும் அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு வெண்மை கல் என்பது அவனோட வாழ்க்கை முறையோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு காரியம் வெண்மை கல். அவர்கள் அது அந்த வெண்மை கல் என்பது அவனுடைய வாழ்க்கையோடு கூட இணைந்து பின்னி பிணைந்ததாய் இருந்தது. எந்த காரியத்தை செய்தாலும் அவர்களுடைய உலக வாழ்க்கையாய் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கலாம், எந்த வாழ்க்கையாய் இருந்தாலும் அந்த வெண்மையான கல்லை மையப்படுத்தியே அவனோட வாழ்க்கை முறைகள் எல்லாம் அங்கு இருந்தது. இந்த வெண்மையான கல்லை குறித்து எட்டு விதமான காரியங்கள் அன்றைய காலகட்டத்தில் அவருடைய பழக்க வழக்கத்தில் இருந்தது. எட்டு காரியங்கள் இருந்தது. கடந்த வாரத்திலே ஒரு ஆறு காரியங்களை வேக வேகமாய் அதை நாம் பார்த்தோம் என்று நான் நினைக்கிறேன். அதை திரும்பவும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், ஏன் இந்த வெள்ளை கல்லிலே ஒரு புதிய நாமத்தை எழுதி நான் கையில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில் கிடைக்கிற விலை உயர்ந்த கற்களை இன்றைக்கும் பெர்கமோவில் போனால் நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்தாலே பிரம்மாண்டமாய் இருக்கும். அவர்கள் எந்த அளவுக்கு தங்களை அந்த இடத்தை அந்த உயர் விலை உயர்ந்ததாய் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு விலை உயர்ந்ததாக அந்த வெண்மையான கற்களை வைத்து அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், அலங்காரப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வெண்மைதான் அவங்களுடைய அலங்காரமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில எவையெல்லாம் உனக்கு அலங்காரமாய் தோன்றுகிறதோ, இந்த பூமியிலே எதெல்லாம் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறதாய் தோன்றுகிறதோ அதை சுற்றியே என்னோட வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஆனால் நான் பரலோகத்திலிருந்து ஒரு வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த கல்லில் நான் ஒரு பெயரை எழுதி கொடுக்கிறேன். ஒருவனும் அறிந்திராத, வேறு ஒருவனும் அறியக்கூடாத ஒரு புதிய நாமத்தை அதில் எழுதி நான் உன் கையில் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப நமக்கு இது விளங்கல, எதுக்கு இந்த கல்லுல கொண்டு இந்த காலத்துல போய் கல்லுல பெயர் எழுதி கொடுக்கிறாங்கிறாரே, என்ன செய்வது, அதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போறேன், எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை இது பெர்கமுக்கு சம்பந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கும் அதற்கும் என்ன தொடர்பு, இந்த பெர்கமுக்கும் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லையே என்று நீங்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறபடியினாலே இந்த பெர்கமுல ஆண்டவர் சொன்ன காரியம் சத்தியம். அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது மிகப்பெரிய ஆழமான சத்தியத்தை உள்ளடக்கி வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறபடியினாலே நான் தைரியமாக இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் வைக்க நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். கவனிக்கலாம், அந்த எட்டு விதமான காரியத்தை, நான் ஆறு காரியத்தை நான் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் அதனுடைய ரெண்டு காரியத்தை பார்க்க போறோம் எட்டுல. ஒன்னு, ஆண்டவர் ஏன் இந்த வெள்ளை கல்லை அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்க வேண்டும். ஒண்ணு, அப்போ அந்த வெள்ளை கல்லினுடைய வழக்கங்களை நம்ம படிக்க போறோம். ஏன் அந்த வெள்ளை கல் அவங்களுடைய வழக்கத்தில் இருந்தது, பெர்கமுவின் காலத்தில் அந்த வழக்கத்தில் ஏன் இருந்தது, அது எந்த முறையில் இருந்ததை என்று நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, இரண்டாவது அதனுடைய ஆவிக்குரிய விளக்கத்தையும் பார்க்க போறோம். ரெண்டையும் நம்ம பார்க்கணும். எப்பொழுதுமே அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அது போல நன்மையும் அதனுடைய தீமையும். இரண்டாவது அதனுடைய உலகத்தினுடைய ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாம் என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். அதுக்குதான் இந்த வேத பாடம், அதுதான் வேத பாடம். எப்படி நமக்கு இது கற்றுக் கொடுக்கிறது, உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன, இதை நாம் கணிக்க தவறுகிறதுனால்தான் அநேக நன்மைகளை நாம் இழந்து விட்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண போறோம். பேலன்ஸ் பண்ணி தியானிக்க போறோம். அப்பதான் நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது புரியும். அப்ப அவங்களோட நம்பிக்கையை என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தின் மேல நம்பிக்கை வச்சு வாழாத, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் மேல் நம்பிக்கை வைத்து வாழாத, பரலோக தேவனை நம்பி நீ வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு காட்டி கொடுக்கிற சத்தியம். ஓகேங்களா? இப்ப நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும், வெளிநாடுகள்ல நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சது, அந்த வேலையை நம்பி எல்லாத்தையும் நம்ம செய்வோம். குடும்பங்களை பார்ப்பது, பராமரிப்பது, நம்முடைய தேசங்கள் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டமைப்பது, எல்லாத்தையும் நம்ம செய்யறோம், எல்லாத்தையும் செய்யறோம். ஆனால் ஆனால் ஆனால் அதனுடைய ஆவிக்குரிய காரியம் என்ன? எதற்காக கர்த்தரனை கொண்டு போனார்? ஆண்டவர் ஒரு சித்தத்தோடு என்னை அழைத்து கொண்டு போயிருப்பார், தேசங்களுக்கு கொண்டு போயிருப்பார். அந்த சித்தத்தை, அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேனா? இல்லை, இன்னமும் நான் என்னுடைய மாம்ச காரிய உலக காரியத்திற்காகவே எனக்கு கொடுத்த ஆயுச நாட்களையும், எனக்கு கொடுத்த பலத்தையும், எனக்கு கொடுத்திருக்கிற பணத்தையும் நான் அப்படி செலவு பண்ணி கொண்டிருக்கிறேனா என்கிறதை பேலன்ஸ் பண்ண, ஆவிக்குரிய ரீதியாகவும் மாம்ச ரீதியாகவும் உங்களை வைத்திருக்கிற அந்த பொசிஷன்ல எப்படி இருக்கிறீங்கிறதை நிலைப்படுத்தி காட்டுவதுதான் இந்த வேதபாரம். நன்றி, கவனிக்கணும். அதனாலதான் கொஞ்சம் நான் விளக்கமாக, இதை கொஞ்சம் ஆணித்தரமாக நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது பார்க்கப்படும் பொழுது இந்த எட்டு அர்த்தத்தில் முதல் அவர்கள் வாழ்க்கையோடு இணைந்திருந்த முதல் காரியம் என்னவென்றால், இந்த வெள்ளை கல் என்ன, எதற்கு அடையாளமாக அன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இருந்தது என்று கேட்டால், அன்றைய நாட்களில் அந்த பெர்கமு பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய விக்கிரக கோவில்கள் அங்கு அதிகமாக இருந்தது. விக்கிரக கோவில்கள் அங்கே பலவித வியாதியுடையவர்கள் சுகத்திற்கு வேண்டி பெர்கமுக்கு வருவார்கள். நன்றாக கவனிங்க, சுகம் கிடைக்க வேண்டும் என்று பெர்கமு பட்டணத்துக்கு வருவார். அங்க பெர்கமுக்கு வரும்பொழுது அங்க விசேஷம் என்னவென்று கேட்டால், அங்க ட்ரீட்மெண்ட் என்னன்னா, வலு சர்ப்பத்தின் மூலம் தான் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. வலு சர்ப்பம், அந்த வலு சர்ப்பம் தான், வலு சர்ப்பத்தின் மூலம் தான் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை. அப்ப அந்த வலு சர்ப்பம் வந்து எங்களை விடுதலையாக்குகிறது, இந்த வலு சர்ப்பம் தான் எங்களுக்கு எங்களை வந்து பூரணமாய் சுகப்படுத்துகிறது என்பதை அவர்களுடைய பாரம்பரிய நம்பிக்கை. வலு சர்ப்பத்தின் ஆவி, வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பட்டணம் பெர்கமு. அவர்கள் அதை நம்பினார்கள். அதனாலதான் பாருங்க, மருத்துவ உலகை இன்னைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது வலு சர்ப்பம். அதனாலதான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், அந்த வலு சர்ப்பத்தினுடைய இந்த டாக்டர் மெடிக்கல் WHO சொல்றாங்கல்ல, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க பாருங்க, WHO என்று நீங்க கூகுள்ல போய் தேடி பார்த்தால் அங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க, ஒரு லோகோ போடப்பட்டிருக்கும். அந்த லோகோவில் பாருங்க, இரண்டு வலு சர்ப்பத்தை நீங்கள் பார்க்கலாம். வலு சர்ப்பம் சுத்தி கொண்டு இருக்கிறதை பார்க்கலாம். இரண்டு ஒரு ராடு இருக்கிறது போல இருக்கும், அதுல ரெண்டு வலு சர்ப்பம் சுத்தி தன்னுடைய வாய் எப்படி வைத்துக் கொண்டு இருக்கிறது போல இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் பாருங்கள். யார் இடத்துல போய் கேட்டு பாருங்கள், அதன் அர்த்தத்தை போய் கேட்டு பாருங்கள், தெரியாதும்பாங்க. ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கத்த சொல்கிறார், மருத்துவ உலகை அன்றைய காலகட்டத்தில் இருந்து இது எங்க உருவாச்சுன்னா, பெர்கமுல உருவாச்சு. பெர்கமுல அப்ப அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, வலு சர்ப்பம் தான், வலு சர்ப்பம் தான் விடுதலை கொடுக்கக்கூடியது. அப்போ வெளி தேசங்களில் இருந்து, பல இடங்களில் இருந்து வியாதியுள்ளவர்கள் வரும் பொழுது அந்த வியாதி சுகமடைந்தது என்று நம்புகிறார்கள் பாருங்க. அப்படி அவர்கள் நம்பும் பொழுது அவர்களுக்கு விலை உயர்ந்த ஒரு வெள்ளைக்கல்லை கொடுத்து, அந்த வெள்ளைக்கல்லில் அவர்களுடைய யாருக்கு சுகமடைந்ததோ அவருடைய பெயரை எழுதி அவர்கள் கையில் கொடுப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த கல்லை அவன் பெற்றுக் கொண்டால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நோயில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு கல்லை அவன் பெற்றுக் கொண்டு வருவான். ஓகேங்களா? அப்ப அவருடைய பாரம்பரிய மத நம்பிக்கையாக இருந்த அந்த நம்பிக்கையை அந்த பெர்கமு பட்டணத்தில் இருக்கிறவர்கள் நம்பினார்கள், நம்பினார்கள். அப்பொழுது அங்கு ஏராளமான பேர் அங்க போக ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த வலு சர்ப்பத்துடைய வல்லமை தீவிரமாய் அங்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் எதற்கு உனக்கு இந்த வெள்ளை கல்லிலே புதிய நாமத்தை எடுத்து உன் கையில ஏன் கொடுக்கிறேன்னா, வலுசற்பம் தான் தன்னை விடுதலையாக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெர்கமு சபையே, நான் உனக்கு ஒரு வெள்ளை கல்லை கொடுக்கிறேன், நான் தான் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய மெய்யான விடுதலை என்னால் தான் கொடுக்க முடியும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்கிற அந்த சத்தியத்தை உடையவராக நான் இருக்கிறபடியினாலே மறித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்லுகிறார்னா, ஆவிக்குரிய விளக்கம் என்ன? அந்த வெள்ளை கல்லினுடைய உலக வழக்கம் அவர்கள் வலுசற்பத்திலிருந்து விடுதலை ஆவது உலக வழக்கம், மாம்ச காரியம். ஆவிக்குரிய விளக்கத்தை சொல்லுகிறார், நான் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன், உங்களை அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன், நான் உங்களை உலகத்தினுடைய அசுத்தத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கேன். சங்கீதக்காரன் சொல்றவர், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தாவே சொல்றவர், உளையான சேற்றில கிடந்தேன், பாவ சேற்றில கிடந்தேன், பல விதமான வியாதியில் நான் இருந்தேன், அந்த வியாதியிலிருந்து கர்த்தரை முழுமையாய் என்னை விடுதலையாக்கி என்னை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதற்கு அடையாளமாக நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், ஒரு புதிய நாமத்தை எழுதி கொடுக்கிறேன். இந்த பெர்கமுனுடைய ஆளுகையில் இருக்க கூடிய அந்த சட்டங்கள் ஆளிகைகள் கொடுக்கிற வெள்ளை கல்லை விட பரலோகத்தில் இருந்து கொடுக்கிற வெள்ளைக்கல் விலையேற பெற்றது என்பதை காட்டி கொடுப்பதற்குத்தான் இந்த வெள்ளைக்கல் என்பதை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பெர்கமோக்கு இது முதல் காரியம். அப்படி நின்ற முதல் கல் விடுதலையின் கல், இந்த வெண்மை கல் வந்து விடுதலையின் கல்லாக அவர்கள் பார்த்தார்கள். அது உனக்கு நிரந்தரமான விடுதலையின் கல் அல்ல, அது அந்த அரசாங்கத்தால் பெர்கமு பட்டணத்தாரால் கொடுக்கப்படுகிறதே ஒழிய, நான் உனக்கு கொடுக்கிறேன், ஜெயித்து வா. இந்த விக்கிரக வல்லமைக்கும் வலுசற்பத்தின் வல்லமைகளுக்கும் இடங்கூடாமல் நானே உன் பரியாரியாக கர்த்தரென்று நம்பி என்னிடத்தில் வா, ஜெயித்து வா, இந்த வல்லமைகளுக்கெல்லாம் விலகி நீ வா, நான் உனக்கு விசேஷமான கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த கல் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, இந்த கல் எதற்கு அவர்கள் அடையாளமாய் கொடுக்கப்பட்டது என்று கேட்டால், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, அந்த இரண்டாவது கல் எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால், ரேஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ரேஷன். இந்த இந்த அதாவது இது வந்து அவர்களுக்கு ஆதாரம் கொடுப்பதற்காக, அவர்களுக்கு ஏழை ஜனங்கள், வறுமை கீழிருக்கிற ஜனங்கள், ஏழை ஜனங்கள் போஷிக்கப்படுவதற்கு ஆதாரத்திற்கு அந்த பெர்கமு பட்டணத்தார் ஒரு வெள்ளை கல்லை பெயர் எழுதி கொடுத்தால் அந்த கல்லை கொண்டு போய் அவர்கள் கொடுப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த ரேஷன் கிடைக்கும், பொருட்கள் கிடைக்கும். வறுமையில ஆகாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த ஜனத்திற்கு என்ன கிடைக்கும் என்றால் அந்த ஆகாரம் அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மேண்டாவதாக, அந்த ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு அந்த ஒரு கல் கொடுக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கிற கல் வந்து உனக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்குது, ஏழை ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு உன் அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் எழுதி கொடுக்கிற அந்த கல் உனக்கு நிரந்தரமான ஒரு போஜனத்தை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே ஜீவனுள் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றார்னா, நான் உனக்கு விசேஷமான கல்லை கொடுக்கிறேன், அந்த கல்லில் இந்த தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு நாளும் தாகமடையான் என்று சொல்லப்படுகிறார். நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், அது உன்னை போஷிக்கும் ஒரு கல்லாக, ஒரு போஷிக்கும் கல்லாக நான் இந்த கல்லை கொடுக்கிறேன் என்று, அந்த கல்லை விலை உயர்ந்த கல்லை இந்த உலகம் கொடுக்கிற அந்த பெர்கமோட கொடுக்கிற கல்லுக்கு இணையாக ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார், நானே உன்னை போஷிக்கிறவர், அந்த கல் உன்னை போஷிக்காது, நான் உன்னை போஷிக்கிறேன். வேகமாய் நான் சொல்ல விரும்புகிறேன், மூன்றாவது காரியம் சொல்லப்படுகிறது. இந்த கல் வந்து எதற்கு கொடுக்கப்படுகிற வெள்ளை கல் எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள், இந்த கோர்ட்டுகளில் பயன்படுத்தினார்கள், நியாய சங்கத்தில் பயன்படுத்தினார்கள். அங்கு குற்றவாளி வரும்பொழுது அங்கே இரண்டு விதமான கல்லை வைத்திருந்தார்கள், கருப்பு நிற கல் வைத்திருப்பார்கள், வெள்ளை நிற கல் வைத்திருப்பார்கள். அங்கே குற்றவாளி என்று அவன் தீர்ப்பு வருமானால் அவனுடைய கையில கருப்பு நிற கல் கொடுக்கப்படும், அவன் குற்றவாளி ஆவான். அவனுக்கு வெள்ளை நிற கல் கொடுக்கப்படும், அவன் விடுதலையாகி விடுவான். அந்த கல்லை வெள்ளை கல்லிலே அந்த பெயர் எழுதி கொடுக்கப்பட்டால் அந்த குற்றத்திலிருந்து நான் விடுதலையாகி இருக்கிறேன் என்பதற்கு அவன் பேசவே வேண்டாம், அந்த கல்லை காட்டினால் போது நான் விடுதலையாகிவிட்டேன். அப்ப அவர் என்ன நினைச்சாருன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை நான் மாட்டிட்டேன்னா, எனக்கு எனக்கு ஒரு வெள்ளை கண்ணு கிடைச்சதுன்னா போதும், நான் விடுதலை ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, இந்த வெள்ளைக்கல் உன்னை இந்த குற்ற வழக்குகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கும், ஆனா நான் கொடுக்கிற இந்த வெள்ளைக்கல்லோ உன்னை பரலோகத்துக்கு குற்றவாளியாய் வரவிடாமல் உன்னை பரிசுத்தவானாய் வர வைப்பதற்கு இந்த கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த கல் உனக்கு எதுக்கு? உன்னை பரிசு, உன்னை விடுதலையாக்குகிற கல். நானும் நானே உன்னை விடுதலையாக்குகிறேன், நான் உன்னை விடுதலையாக்குகிறேன். யாத்திராகமம் 31 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். குற்றவாளினா குற்றவாளிதான், குற்றவாளியை நான் குற்றமற்றவனாக விடமாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற சட்டத்தின் மூலமாக, சட்டத்தில் இருக்கிற ஓட்டையின் மூலமாக குற்றவாளிகள் நிரபராதிகளாக வெளியே வந்து விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பார்வையில் குற்றவாளி என்றால் குற்றவாளிதான், தப்பிக்கவே முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு எதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார்னா, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் குற்றம் செய்து நான் அதில் மறைந்து விட்டேன், நான் அதில் காப்பாற்றி விட்டேன், யாருக்கும் தெரியாது என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி வா, ஜெயித்து வா, நான் உனக்கு கல்லை கொடுக்கிறேன். அந்த கல் உனக்கு எதற்கு அடையாளம் என்றால், நீ குற்றவாளி அல்ல, நீ பாவத்தில் இருந்து, உலகத்தினுடைய தண்டனையில் இருந்து, நியாய தீர்ப்புகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டதுக்கு அடையாளமாய் நான் உனக்கு பெர்கமுவே, உனக்கு நான் ஒரு கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த வெண்மை கல்லை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். அடுத்ததாக அந்த வெள்ளைக்கல் எதற்கு அடையாளம் என்ன, ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். உலக காரியத்து, அந்த உலக பயன்பாட்டில் இருக்கிற காரியத்தையும் அதற்கு ஆவிக்குரிய விளக்கத்தையும் நான் இணைத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அடுத்த காரியம் பார்க்கப்படும் பொழுது, விளையாட்டில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு ஒரு கல் கொடுக்கப்படும். விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு விலை உயர்ந்த அந்த வெண்மைக்குரிய கல் கொடுக்கப்படும். அது அவர்களுக்கு பெருமை. நம்ம இப்படி வீட்டில் ஒரு சாம்பியன் சொன்னோம்னா, ஒரு மெடல் வாங்கி வைக்கிறோம் பாருங்க, ஒரு ஷீல்டு வாங்கி வீட்டில் வச்சிருப்போம் பாருங்க, ஒரு ஷோகேஸ்ல வச்சிருப்போம், பார்த்துருக்கீங்களா? அந்த ஷோகேஸ் நம்ம வச்சிருப்போம், அந்த நம்முடைய வெற்றி பெற்று நம்ம பரிசு வாங்கியிருப்போம், அதெல்லாமே வச்சிருப்போம். அதே போல அவர்களுக்கு இந்த விளையாட்டுல ஜெயிச்சானது வெண்மை நிற கல்லில் பெயர் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குமானால், அதன் அவர்கள் தங்களுடைய வீட்டுல உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க, உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த விளையாட்டு போட்டிகளில் ஜெயிக்கிறவர்களுக்கு அங்க கொடுக்கப்படும். நீதான் வெற்றியாளன், நீதான் சாம்பியன் சொல்லி கொடுக்கப்படும். இவர் தான் இந்த ஓட்ட பந்தயத்தில் முதல் பரிசு பெற்றார் என்று கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெயித்து வா, ஆவிக்குரிய ஓட்டத்தில் நீ வெற்றி பெற்று வா, நீ உன்னை நான் வெற்றியாளனாய் நான் பார்க்கிறேன். நீ தோற்கிறவனாய் இருக்கக்கூடாது, நீ ஜெயிக்கிறவனாய் இருக்கணுங்கிறாரு. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயித்து வா, எனக்கு என்ன கிடைக்கும் ஜெயிச்சா கேக்குறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புதிய நாமத்தை, ஒருவரும் அறிந்திராத புதிய நாமத்தை, ஒரு வெண்மை கல்லை நான் உனக்கு கொடு வாழ்க்கையினுடைய உண்டாக்கி இருக்கிறது என்பதை நம்ம படிக்க போகிறோம். அடுத்ததாக பார்க்கப்படும் பொழுது, வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு இந்த கல் கொடுக்கப்படும். வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு அவங்க அப்பாயின்மென்ட் ஆகிறவர் கம்பெனியில வேலைக்கு சேர்கிறார்கள் என்றால் அந்த அப்பாயின்மென்ட் ஆர்டர் கொடுக்கப்படுது அல்லவா? அந்த அப்பாயின்மென்ட் ஆர்டருக்கு பதிலாக அவர்களுக்கு ஒரு வெண்மை நிற கல்லிலே பெயர் எழுதி கொடுக்கப்படும். நீ இந்த வேலைக்கு தகுதியான உன்னது கம்பெனியில் உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்பதற்கு அடையாளமாக ஒரு விலை உயர்ந்த வெண்மை கல்லை கொடுப்பார்கள். அதை அவன் சந்தோஷமாய் பெற்றுக் கொண்டு வருவான். யாரிடத்திலும் கொடுத்து விட மாட்டான். ஒரு ஊழியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு சுவிசேஷகனாக, ஒரு போதகனாக நான் உன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். தேவ பிள்ளையாக நான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். கத்தருக்கு பயப்படுகிற குடும்பமா நான் உன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த கல்லுல வச்சா நீ பரலோகம் போக முடியாது. ஆனால் நான் கொடுக்கிற கல் உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்குது. என்ன அப்பாயின்மெண்ட்? தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுக்கு பயந்த குடும்பம் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுடைய ஊழியன் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு அடையாளமாக அந்த கல்லை ஆண்டவர் என்ன பண்ண ரிலேட்டடா காட்டி கொடுக்கிறாரு, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கிற அந்த கல்லை நம்பி ஓடாத. அந்த கல்லுக்கு பதிலாக என் சமூகத்துக்கு வா, நான் உனக்கு விலையேறப்பட்ட பரலோகத்துல உனக்கு பெயர் எழுதி வச்சிருக்கிறேன். மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட உன்னதர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக விரைந்தோடி வர வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஐந்து கல் ஐந்து விதமான கல்லினுடைய காரியங்களை பார்த்தோம். ஆறாவது கல்லின் காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக ஆறாவது காரியம் என்னவென்று கேட்டால் அங்கே அந்த பட்டணத்தை பார்க்க வருகிறவர்கள், என்ட்ரி உள்ள வருகிற பட்டணத்துக்குள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வெண்மையான கல் கொடுக்கப்படும். ஒரு விலையேறப்பட்ட கல்லிலே பெயர் எழுதி கொடுப்பார்கள். அதுதான் ஒரு ஒரு தேசத்துக்கு போக வேண்டும் பாஸ்போர்ட் வேணும், விசா வேண்டும் அல்லவா, அந்த விசாவுக்கு அடையாளமா பாஸ்போர்ட்டுக்கு அடையாளமா அங்கே ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல் இருந்தால் அந்த தேசத்தை சுற்றி வரலாம், தேசத்துக்கு போகலாம். அதனால அங்க அந்த பட்டணத்துக்கு என்ன அந்த கல் நமக்கு வேணும், ஒரு பாஸ்போர்ட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலைவார்கள், போராடுவார்கள். அது வந்து அப்படியானால் அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலையிற அந்த கல்லினுடைய மேன்மையை ஆண்டவர் எதற்கு ஒப்படையா சொல்லுகிறார்னா, நான் உனக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கிறேன், நான் உனக்கு ஒரு ஆவிக்குரிய விசா வச்சிருக்கிறேன். அந்த விசா எதுக்கு தெரியுமா, பரலோகத்துக்குள்ள வருவதற்கு. பரலோகத்துக்குள்ள வர்றதுக்கு நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன், வெண்மை நிறைந்த கல். நான் கொடுக்கிற அந்த கல்லை ஜெயித்து வா, மறைவான மன்னாவை கொடுத்து இந்த வெண்மையான கல்லை